நேயர்கள் அனைவருக்கும் நமது நிலையத்தின் இனிய காலை வணக்கமும் வாழ்த்துக்களும். புலர்கின்ற இந்த பொழுது அனைவருக்கும் நன்மைகள் பல தரட்டும் என்ற பிரார்த்தனையோடு ஆகாஷ்வாணி காரைக்கால் வானொலி நிலையம் இன்று சக ஆண்டு 1948 ஆஷாட மாதம் 14 நாள் 2026 ஆண்டு ஜூலை மாதம் 5 தேதி ஞாயிற்றுக்கிழமை நேரம் 5:56 100.3 MHz பண்பலை வரிசையில் நமது நிலையத்தின் இன்றைய ஒலிபரப்பில் நிகழ்ச்சிகள் இனிதே தொடங்குகின்றன.

ஆகாஷ்வாணி காரைக்கால் வானொலி நிலையத்தின் பன்வழி ஒலிபரப்பு. நேரம் 6 மணி, குரலோசை. நீத்தார் பெருமை என்ற 3வது அதிகாரத்திலிருந்து 1வது குறட்பா. ஒழுக்கத்து நீத்தார் பெருமை விழுப்பத்து வேண்டும் பனுவல் துணிவு. நீத்தார் பெருமை என்ற அதிகாரத்தில் அமைந்த இக்குறட்பாவிற்கான பொருள் மு வரதராசனார் அவர்களின் உரையிலிருந்து. ஒழுக்கத்தில் நிலைத்து நின்று பற்றுவிட்டவர்களின் பெருமையை சிறந்ததாக போற்றி கூறுவதே நூல்களின் துணிவாகும். ஒழுக்கத்து நீத்தார் பெருமை விழுப்பத்து வேண்டும் பணிவல் துணிவு. குரலோசை கேட்டோம். 100.3 பண்பலை ஒலிபரப்பில் காரைக்கால் வானொலி நிலையத்தை நாம் இனி கேட்கலாம். நிகழ்ச்சி குறிப்புகள். இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்து வழங்க

வழங்குவோர் விருதாச்சலம் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி, திருவாரூர் சீமாட்டி சில்க்ஸ், திருச்சி மற்றும் சேலம் மங்கள் எண்மங்கள், நாகை மூரா சன்ஸ் அண்ட் ரெடிமேட்ஸ், மயிலாடுதுறை வம்சா சில்க்ஸ் அண்ட் ரெடிமேட்ஸ். இந்த அறிவிப்பினை தொடர்ந்து 6:05 ஆங்கிலத்தில் செய்திகள், 6:10 இணையத்தானும் நல்லவை கேட்க வழங்கவிருக்கிறார் குடந்தை பாலு அவர்கள். நிகழ்ச்சி படைப்பு ஆகாஷ்வாணி சென்னை. 6:15 பக்தி மாலை, 6:35 காரைக்கால் ONGC காவேரி அசட், காரைக்கால் சேகர் டெக்ஸ்டைல்ஸ் அண்ட் நியூ சேகர்ஸ் வழங்கும் உழவர்களுக்கு. 6:40 ஸ்ரீ லலிதாம்பாள் சித்தா ஃபார்மாவின் விடங்களூர் எண்ணெய் வழங்கும் இன்சொல் அமுது. வழங்கவிருக்கிறார் மயிலாடுதுறை முனைவர் மு மீனாட்சி ஜவஹர் அவர்கள். 6:55 காரைக்கால் கமர்ஷியல் ட்ரேடர்ஸ், கும்பகோணம் ஸ்ரீ வெங்கடேஸ்வரா போட்டோ ஸ்டுடியோ அண்ட் கலரில் வழங்கும் பசுந்தளிர். இன்று பங்கேற்கும் சிறுமி வி காஷிகா. 7:00 திரையிசை, 7:25 சைபால் வழங்கும் தகவல் நேரம். 7:30 திருவாரூர் சீமாட்டி செல்ஸின் காலை காம்போ. 8:00 துள்ளி வரும் பாட்டு. நிகழ்ச்சியின் முதலில் மயிலாடுதுறை ஏஆர்சி நடேசெட்டியார் ஜுவல்லர்ஸின் தகவல் சுரங்கம் விளம்பரதார நிகழ்ச்சி. 8:05 விருதாச்சலம் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரியின் துள்ளி வரும் பாட்டு. 8:30 நாகை மூரா சன்ஸ் அண்ட் ரெடிமேட்ஸ், வைக்கிங் பனியன்கள் அண்ட் உள்ளாடைகள் வழங்கும் துள்ளி வரும் பாட்டு.

0: விருதாச்சலம் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரியின் துள்ளி வரும் பாட்டு 8:30 நாகை மூராசன்ஸ் அண்ட் ரெடிமேட்ஸ் வைக்கிங் பனியன்கள் அண்ட் உள்ளாடைகள் வழங்கும் துள்ளி வரும் பாட்டு 9:00 பாயிண்ட் டு பாயிண்ட் நிகழ்ச்சியின் முதலில் காரைக்கால் ஜிஎல் மருத்துவமனை திருவாரூர் அருண் என்டர்பிரைசஸ் வழங்கும் நலமாய் வாழ காரைக்கால் ஜிப்மர் மருத்துவக் கல்லூரி மருந்தியல் துறை உதவி பேராசிரியர் டாக்டர் சி திவ்யசாந்தி அவர்கள் தரும் தகவல்கள். 9:05 திருச்சி மற்றும் சேலம் மங்களின் மங்களின் பாயிண்ட் டு பாயிண்ட். 9:30 நாகப்பட்டினம் விபிஎன் கண் மருத்துவமனை திருவாரூர் ஸ்ரீகிருஷ்ணா ஸ்வீட்ஸ் அண்ட் பேக்கரியின் தேதியும் சேதியும். 9:35 வன மகோற்சவ வாரம் குறித்து உரை வழங்குகிறார் காரைக்கால் வனங்கள் மற்றும் வனவிலங்கு பாதுகாப்பு வேளாண்மை அலுவலர் கே ஆமினா பிவி அவர்கள். 9:40 பாயிண்ட் டு பாயிண்ட். 10:00 ஜி பூம்பா நிகழ்ச்சியின் முதலில் நாமக்கல் இமயம் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை வழங்கும் உடலும் உறுதியும் விளம்பரதார நிகழ்ச்சி. 10:05 மயிலாடுதுறை வம்சா சில்க்ஸ் அண்ட் ரெடிமேட்ஸின் ஜி பூம்பா மழலை செல்வங்கள் பங்கு பெறும் தொலைபேசி வழி மற்றும் முகநூல் வழி நிகழ்ச்சி. 11:00 வணக்கம் தோழி, 12:00 எஃப்எம் எக்ஸ்பிரஸ், 12:10 கடிதமலர்கள், 12:50 ஜெயங்கொண்டம் ராமு நகை மாளிகை வழங்கும் பசுந்தளிர், 12:55 பன்னிசை, 1:00 திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களின் தேன்மழை, 1:55 மெல்லிசை, 2:00 லஞ்ச் பிரேக் நிகழ்ச்சியின் முதலில் நாமக்கல் தங்கம் கேன்சர் சென்டர் வழங்கும் அன்புடன் ஆரோக்கியம் விளம்பரதார நிகழ்ச்சி. 2:05 லஞ்ச் பிரேக்கில் மயிலாடுதுறை வம்சா சில்க்ஸ் அண்ட் ரெடிமேட்ஸின் வார்த்தை விளையாட்டு. 2:30 லஞ்ச் பிரேக்கில் நாகை மூராசன்சன் ரெடிமேட்ஸின் வார்த்தை விளையாட்டு. 3:00 விருதாச்சலம் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி வழங்கும் எல்எஸ்சி லைக் ஷேர் கமெண்ட்ஸ் திரைப்பட பாடல்கள் இடம்பெறும் நிகழ்ச்சி. 3:30 திருவாரூர் ஸ்ரீமாட்டி சில்க்ஸின் எல்எஸ்சி. 4:00 வடு நாடகம் எழுதியவர் ஜே மெடில்டா விமலா படைப்பு ஆகாஷ்வாணி மதுரை. 5:00 வைக்கிங் பனியன்கள் உள்ளாடைகள் வழங்கும் கலக்கல் நேரம். 5:30 திருச்சி மற்றும் சேலம் மங்களின் மங்களின் விளக்கேற்ற வேலை. 6:00 பன்னிசை. 6:20 நாச்சியார் கோவில் அமிர்தா சூப்பர் ஸ்டோர் மயிலாடுதுறை ஏஆர்சி காமர்ஜி ஜுவல்ஸ் வழங்கும் இன் சொல்லமது. மாலை 6:25 லைட் ஹவுஸ். 6:40 காரைக்கால் உங்கள் கடை காரைக்கால் டாக்டர் பாபு ராஜேந்திரன் மருத்துவமனை வழங்கும் நலமாய் வாழ பற்கள் ஈறுகள் மற்றும் வாய்வழி ஆரோக்கியம் தொடர்பான சந்தேகங்களுக்கு விளக்கம் அளிக்கிறார் காரைக்கால் முதுநிலை பல் மருத்துவ நிபுணர் பேராசிரியர் டாக்டர் சி சந்தோஷ்குமார் அவர்கள். 6:45 இசைத்துறைகை. 7:25 காரைக்கால் கேஎம்சி மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை மங்களியான் சூப்பர் கோல்டுபுரம் வழங்கும் உழவர்களுக்கான அறிவிப்புகள். நிகழ்ச்சி குறிப்புகள் கேட்டோம். இனி தொடர்வது ஆங்கிலத்தில் செய்திகள்.
1: This is Akashvani, the news read by Mehvash Fatima. Prime Minister Narendra Modi inaugurated CG Semi's state-of-the-art outsourced semiconductor assembly and test plant in Sanand, Gujarat yesterday. The event was attended by Union Minister Ashwini Vaishnav and Gujarat Chief Minister Bhupendra Patel along with global tech leaders. Developed with a massive investment of over 7,500 crore rupees, the advanced facility will have an annual production capacity of up to 5 billion semiconductor chips. Addressing a large gathering, Prime Minister Modi said that the CG Semi OSAT facility in Sanand will not only strengthen the domestic chip manufacturing ecosystem but also boost technological self-reliance and elevate India's position in the global semiconductor value chain.
2: Aaj ka ye karyakram is baat ka pramaan hai ki Bharat jo thaan leta hai wo karke dikhata hai. 5 साल पहले भारत ने संकल्प लिया था कि देश को सेमी कंडक्टर हब बनाएंगे. हम डिजाइन इन इंडिया, मेक इन इंडिया के मंत्र को लेकर आगे बढ़े और आज देश के तीसरे सेमी कंडक्टर प्लांट में भी चीप पैकेजिंग का कॉमर्शियल प्रोडक्शन शुरू हो रहा है.
1: The Prime Minister also said the Sanand plant is geared to produce 20 crore chips annually. He congratulated CG Semi on setting an ambitious future target of scaling production to 500 crore chips per year.
2: मुझे बताया गया है कि अभी यहां से हर साल 20 करोड़ चिप्स निकलेगी और मुझे बताया गया आप सभी यहीं नहीं रुकने वाले हैं. आपने हर साल 500 करोड़ चिप्स का लक्ष्य रखा है, यानी हर दिन 1.5 करोड़ से ज्यादा. मेरा पक्का विश्वास है कि आप

0: आप उसे बहुत जल्द हासिल करके रहेंगे.
1: Earlier, Prime Minister Modi inaugurated and laid the foundation stone for development projects worth over 1,05,000 crore rupees in Rajasthan, marking a major push to infrastructure, energy, transport and employment generation in the state. During his day-long visit, the Prime Minister inaugurated the new terminal building at Jodhpur Airport. Thereafter, he dedicated the country's most modern greenfield refinery cum petrochemical complex to the nation in Pachpadra in Balotra district, which is an industrial processing plant built from scratch on undeveloped clean land. He also inspected the refinery's state-of-the-art control room, interacted with engineers and technical experts, flagged off fuel tankers, and virtually laid the foundation stone for Jaipur Metro Phase 2. The monsoon session of Parliament will commence on 20th of this month. It will continue till 13th of August. Parliamentary Affairs Minister Kiran Rijiju informed that President Draupadi Murmu has approved the proposal of the government to convene the monsoon session of Parliament from 20th July. Mr. Rijiju said the session will focus on meaningful debate, discussion and decisions on issues of national importance. External Affairs Minister Dr. S. Jaishankar will be on an official visit to Qatar, Bahrain, Kuwait and Oman from today till 10th of this month. During the visit to these countries, Dr. Jaishankar will be meeting with his counterparts and the leadership. After his visit to Oman, Dr. Jaishankar will visit New York on 13 July to launch India's official campaign for the UN Security Council tenure 2028-29. He will then attend the third India-EU Trade and Technology Council meeting and interact with his European Union and Belgian counterparts in Brussels on 14th and 15th July. Union Petroleum and Natural Gas Minister Hardeep Singh Puri has said that ethanol is not a new concept and has been in use for over a century. Addressing a gathering in Rajasthan, Mr. Puri said that the government welcomes constructive criticism of the government's biofuel blending program and assured that the government will incorporate suggestions into its work and make the necessary corrections. Mr. Puri also said that the idea of ethanol blending in India was first initiated during the previous Congress-led government. In the FIFA World Cup, Morocco stormed into the quarterfinals with a commanding 3-0 victory over Canada in Houston, Texas today. And that is the end of this news bulletin.
2: நேரம் 6:10.
3: ஆகாஷ்வாணி இணைத்தானும் நல்லவை கேட்க வழங்குகிறார் குடந்தை பாலு அவர்கள்.
4: நகல்வல்லர் அல்லார்க்கு மாயிரு ஞாலம் பகலும் பார்ப்பட்டன்று இருள் என்றார் திருவள்ளுவர். மனிதன் என்பவன் மற்றவர்களுடன் கூடி பேசி மகிழ்வுடன் வாழ வேண்டும். அவ்வாறு வாழ முடியாதவருக்கு பரந்த இந்த உலகம் பகலிலும் இருளாகவே தோன்றும் என்றார் திருவள்ளுவர். இன்னொரு குறளில் நிலம் என்னும் நல்லாளின் நகையை கூறுகின்றார். நிலத்தை மட்டும் வைத்து கொண்டு உழைக்காமல் இருப்பவர்கள் தம்மிடம் எதுவும் இல்லை என்று வருந்துகிறார்கள். அவர்களை கண்டு நிலம் என்னும் நல்லாள் சிரிப்பதாக கூறுகின்றார் வள்ளுவர். இளமென்று அசை இருப்பாரை காடின் நிலமென்னும் நல்லாள் நகும் என்பது திருக்குறள். 50 காப்பியங்களில் முதன்மை கொண்டது சிலப்பதிகாரம். அதில் ஒரு காட்சி. கோவலனுடன் கண்ணகி மதுரை மாநகருக்கு செல்லுகிறாள். பூம்புகாரை தாண்டுவதற்கு முன்னமே அவள் பாதங்கள் நொந்தன. பெருமூச்சு விடுகிறாள். இன்னும் எவ்வளவு தூரத்தில் மதுரை இருக்கிறது என்று கேட்கின்றாள். இருங்குடி நுசுப்போடு இணையடி வருந்தி நரும்பள் கூந்தல் குறும்பள உயிர்த்து உயரா கிளவியின் முள் எயிறு இலங்க மதுரை மூதூர் யாதன என்று கேட்கின்றாள். கண்ணகி கேட்டதற்கு விடையாக கோவலன் கூறுகின்றான். 6-5 அகநாட்டும்பர் நாரைங்கூந்தல் நனித்தனனக்கு என்று சொல்லி சிரிக்கின்றான் கோவலன். 6-5 காதங்கள் என்பதை மறைத்து 5 or 6 என்று கண்ணகிக்கு ஆறுதலாக கூறி அவன் சிரிப்பதாக ஒரு நகைச்சுவை ஓவியத்தை வரைந்து காட்டுகின்றார் இளங்கோ அடிகளார். சீவக சிந்தாமணி காப்பியத்தில் திருத்தக்க தேவர் வரைந்து காட்டும் ஒரு காட்சியும் நகைச்சுவைக்கு மாட்சியாகும். பழிப்போக்கன் ஒருவனுக்கு சீவகன் அறிவுரை கூறுகின்றான்.

0: அகப்பற்றை நீக்காமல் வேள்வி செய்வதாலோ விரதம் இருப்பதாலோ பயன் இல்லை என்று கூறும்போது அங்கே நகைச்சுவை தெரிகின்றது. ஓங்கிய மரத்தில் தங்கும் வௌவால் தலைகீழாக தொங்குகிறது. அது அயலில் கிடக்கும் பழத்தை தின்கிறது. அதனால் அதற்கு வீடு பேறு கிடைக்குமா? அதுபோல துறவிகள் உரிகளில் தலைகீழாக தொங்குவதாலும் பழங்களை உண்பதாலும் வீடு பேறு அடைய முடியாது என்று கூறுகின்றான் சீவகன். தூங்குறி கிடந்து காயும் பழங்களும் தொய்ப்ப நில்லா பாங்களா வினைகள் என்றார் பகவனார் எங்கட்கு எண்ணின். ஓங்கு நீன் மரத்தில் தூங்கும் முன் சிறை ஒடுங்கள் வாவல் பாங்கரிற் பழங்கள் தொய்ப்ப பழவினை பறியுமன்றே என்பது சீவக சிந்தாமணி பாடல். காவிய கவிஞர்கள் வாய்ப்பு நேரும் போதெல்லாம் எப்படி நகைச்சுவையை கையாளுகிறார்கள் என்பதற்கு இவையெல்லாம் சான்றுகள். புலவர் பலர் பாடிய பாடல்களின் ஒரு தொகுப்பு தனிப்பாடல்கள். அவற்றிலும் நகைச்சுவை இடையோடும் சில பாடல்களை காணலாம். குறிப்பாக காலமேக புலவர் பாடிய பாடல்கள் மிகச்சுவையானவை. ஒரு முறை காலமேக புலவர் கோடை நாளில் தெருவில் சென்று கொண்டிருக்கின்றார். அப்போது அவருக்கு மிகுந்த தாகம் எடுத்தது. அந்த நேரம் மோர் விற்றுக்கொண்டு ஒரு பெண் அந்த வழியே சென்றாள். உடனே அவளை அழைத்து அவரிடம் மோரை வாங்கி குடிக்கின்றார் புலவர். அந்த மோர் அவருக்கு நிறைவாக இல்லை. உடனே ஒரு பாடல் படிக்கின்றார். எப்படி? வானில் இருக்கும்போது நீ மேகம் என்று பெயர் பெற்றாய், மண்ணுலகை சேர்ந்தபோது நீர் என்று பெயர் பெற்றாய், இந்த ஆட்சியர் கையில் வந்தவுடன் மோர் என்று பெயர் பெற்றாயே என்று கிண்டலுடன் பாடுகின்றார். அந்த பாடல் இதுதான். கார் என்று பெயர் படைத்தாய் ககனத்து உறும்போது, நீர் என்று பெயர் படைத்தாய் நெடுந்தரையில் வந்ததன் பின், வாரொன்று மின்முளையார் ஆட்சியர் கை வந்ததன் பின், மோரென்று பெயர் படைத்தாய் முப்பேரும் பெற்றாயே, நாளும் சிரிப்போம் நலமாய் வாழ்வோம். குறிப்பாக ஒவ்வொரு இரவும் தூங்குவதற்கு முன்பு நகைச்சுவை பகுதிகளை படித்தோ காட்சியாக பார்த்தோ மகிழ்வோம், அக மலர்ச்சி அடைவோம்.
1: எனைத்தானும் நல்லவை கேட்க வழங்கினார் குடந்தை பாலு அவர்கள்.
2: ஆகாஷ்வாணி கரிகால் வானொலி நிலையத்தின் பண்பலை ஒலிபரப்பு. புலரும் இந்த பொழுது இறைவனுக்கு இசை மாலையால் பாமாலை சூட்டும் பக்தி மாலை இது. தொடக்கமாக டாக்டர் சீர்கழி எஸ் கோவிந்தராஜன் பாடியிருக்கும் பாடல்

விடியலின் வெளிச்சம் மெல்ல பரவி உலகமே சுறுசுறுப்போடு இயங்க தொடங்கியிருக்கும் இந்த உன்னதமான வேளையில் நம் மனதை அமைதிப்படுத்தவும் இந்த நாளை ஒரு பாசிட்டிவ் ஆற்றலோடு தொடங்கும் ஒரு அருமையான ஆன்மீக பயணம் இது பக்தி மாலை. பக்தி மாலையில் தொடக்கமாக டாக்டர் சீர்காழி எஸ் கோவிந்தராஜன் பாடிய பாடலை கேட்டோம். இனி சோழமங்கலம் சகோதரிகள் பாடியிருக்கும் பாடல்

0: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
1: அணு மருத்துவமனை இருதயம் சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
2: ஒவ்வொரு வீட்டுக்கும் பல கதைகள் இருக்கும். சில ஓல்ட் மெமரிஸ், சில புது மொமெண்ட்ஸ். ஒவ்வொரு சுவரும் ஒவ்வொரு கார்னரும் ஒவ்வொரு ஸ்டோரி சொல்லும். இந்த மொமெண்ட்ஸ் எல்லாம் ஸ்ட்ராங்கா நிக்கிறது இந்த ரூஃபுக்கு கீழே. அதுக்கு ரீசன் செட்டிநாடு மேக்ஸ் கிரீட் சிமெண்ட், 64 இயர்ஸ் ஆஃப் ஸ்ட்ராங் ஃபவுண்டேஷன். செட்டிநாடு சிமெண்ட், தி பெர்ஃபெக்ட் கான்கிரீட் சாய்ஸ் ஃபார் யுவர் ஹோம்.

0: பாரம்பரியம் நாகை மூராசன்ஸ் நாகப்பட்டினம்.
1: நேரம் 6:26. காரைக்கால் பண்பலை 100.3 நாம் கேட்டுக்கொண்டிருப்பது பக்தி மாலை. நம்முடைய எண்ணங்கள் தூய்மையாக இருக்கும்போது நம்மை சுற்றி நடக்கும் எல்லாமே நன்மையாகவே முடியும். இறைவனின் அருள் என்பது வேறெங்கோ இல்லை. நாம் செய்யும் நற்செயல்களிலும் பிறரிடம் காட்டும் அன்பிலும் இந்த விடியலை கொடுத்த இறைவனுக்கு நாம் செலுத்தும் நன்றியிலும் தான் இருக்கிறது. நெஞ்சில் தூய்மையும் உதட்டில் புன்னகையும் கொண்டு இந்த நாளை இனிதாய் தொடங்குவோம். நம் பக்தி மாலை நிகழ்ச்சியில் அடுத்து உங்களை பக்தி பெருக்கில் நனை வைக்க வருகிறது எமில் ஜெபசிங் பாடியிருக்கும் பாடல்.

நேரம் 6:30 நிமிடம். ஆகாஷ்வாணி காரைக்கால் பண்பலை 100.3 நாம் கேட்டுக்கொண்டிருக்கும் பக்தி மாலையில் நிறைவாக நாகூர் எம் ஹனிஃபா மற்றும் குழுவினர் பாடியிருக்கும் பாடல்

0: நிறைவு பெற்றது. பக்தி மாலை. மீண்டும் இன்று மாலை மணி 5:30 விளக்கேற்றும் வேளையில் ஒளி உலவரும் ஆகாஷ்வாணி காரைக்கால் வானொலி நிலையத்தின் பண்பலை ஒலிபரப்பு.
1: திருநாள் என்றாலும் மங்களகரமான நேரம் என்றாலும் விருதாச்சலம் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரியில் தான் ஆரம்பம். பாரம்பரிய சிறப்பு தான் புதிய நாகரிகம் ஒன்றிணைந்த கலெக்ஷன்ஸ். புன்னகை வாங்கி புன்னகை பூக்க எண்ணங்கள் கேட்கும் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி விருதாச்சலம்.
0: காரைக்கால் ஒன்ஜிசி காவிரிய செட் காரைக்கால் சேகர் டெக்ஸ்டைல்ஸ் அண்ட் நியூ சேகர்ஸ் வழங்கும்.
2: உழவர்களுக்கு
0: இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் ONGC காவிரி அசெட் காரைக்கால்.
3: ONGC மக்களுக்கான சக்தி, தேசத்திற்கான வளம். ONGC
4: ONGC நமக்கு எரிபொருளையும் தராங்க, நம்ம கிராமத்துக்கு நல்ல பல திட்டங்களையும் தராங்கம்மா.
5: பள்ளிக்கூடத்தை புதுப்பிச்சு கொடுத்துருக்காங்க, கிராமத்துல கழிப்பறை கட்டி கொடுத்து இந்த மக்களுக்கு எவ்வளவோ நல்லது செஞ்சிருக்காங்க.
6: அப்போ ONGC நல்லதும் கொடுக்குது, நமக்காக கொடுக்குது.
3: ONGC என்றும் மக்கள் பணியில்.
0: இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் சேகர் டெக்ஸ்டைல்ஸ் அண்ட் நியூ சேகர்ஸ் காரைக்கால்.
7: அமரில் அசத்தலான ஆஃபர்களுடன் ஆடைகள் வாங்கிட இன்றே வாருங்கள் காரைக்கால் சேகர் சேகர் சேகர்ஸ். 1 கிலோ தங்கம் வழங்கிய உங்கள் காரைக்கால் சேகர் டெக்ஸ்டைல்ஸ் மற்றும் நியூ சேகர்ஸில் பெண்கள், ஆண்கள், குழந்தைகள் என அனைவருக்கும் கோடை காலத்தை குளுகுளுவென கொண்டாடிட டெய்லி குளிர்விக்கும் லைட் அண்ட் வெயிட் ஆடைகள், ட்ரெண்டான சம்மர் கலெக்ஷன், ஸ்கூல் காட்டன் ஆடைகள் என அசத்தலான ஆஃபர்களுடன் ஆடைகள் வாங்கிட இன்றே வாருங்கள் காரைக்கால் சேகர் சேகர் சேகர்ஸ்.
0: அன்பந்த உழவர் பெருமக்களே, இன்று பராபவ வருடம் ஆணி மாதம் 21 ஞாயிற்றுக்கிழமை, 6:35.
8: இன்னும் கொஞ்ச தூரம் தான் பூங்குடி, வா வா பொறுமையா நடந்து வா.
9: என்ன ரெண்டு பேரும் அண்ணன் நட போட்டுக்கிட்டு நடந்து வராங்க, என்னவா இருக்கும்?
10: என்னால நடக்க முடிஞ்சா நான் நடக்க மாட்டேனாக்கா.
9: ஏன் பூங்குடி, உனக்கு எதுவும் உடம்புடம்பு சரியில்லையா?
10: கொஞ்ச நாளாவே எனக்கு கால்லாம் ரொம்ப வலிக்குதுக்கா. டாக்டர் போய் பார்த்தா கால்சியம் சத்து கம்மியா இருக்குன்னு சொல்றாங்க.
9: சரியா தான் சொல்லிருக்காங்க, நீ தான் பாலே குடிக்க மாட்டியே.
8: அதான்க்கா நானும் நிறைய தடவை கேட்டேன், இந்த பூங்கொடிக்கு எருமைப்பால் தான் பிடிக்குமா, பசும்பால்லாம் பிடிக்காதான்.
9: இது என்ன பூங்குடி, எருமைப்பால் தான் குடிப்பேன் பசும்பால் தான் குடிப்பேன்னு?
10: எருமைப்பால் தான் நல்லா திக்கா டேஸ்டாவும் இருக்கும், இந்த பசுமாட்டு பால் இருக்குல்ல ரொம்ப தண்ணியா இருக்கா, அதனால எனக்கு குடிக்க பிடிக்க மாட்டேங்குது.
8: ஏன் பூங்குடி, உங்க வீட்டு பசுமாட்டுக்கு ரொம்ப தண்ணி காட்டுவீங்களோ?
9: சுபா, நீ வேற சுபா. பூங்குடி எந்த பாலா இருந்தாலும் அத சேர்த்துக்கணும், இப்படி அதுதான் குடிப்பேன் இதுதான் குடிப்பேன்னு சொல்லக்கூடாது.
8: பூங்குடி நீ பாட்டுக்கு அக்கா சொல்றாங்களேன்னு இந்த கழுத பாலு இந்த மாதிரிலாம் எதுவும் குடிச்சிடாத.
10: பாத்தீங்களா ரேவதி அக்கா, இந்த சுபாக்காவ.
9: இந்த சுபா விவரம் தெரியாம சொல்லுது பூங்குடி. ஏன் சுபா இவ்வளவு சொல்றியே, எந்தெந்த பால்ல எந்தெந்த சத்து இருக்குன்னு உனக்கு தெரியுமா?
8: என்னக்கா எனக்கு ஒண்ணுமே தெரியாதுன்னு நினைச்சிட்டு இருக்கீங்களா?
9: சுபா பாலை பத்தி ஆராய்ச்சி எல்லாம் பண்ணிட்டு வந்திருக்குமோ?
10: அப்படி அவங்க என்னதான் ஆராய்ச்சி பண்ணாங்கன்னு கேப்போம் வாங்கலங்கா.
8: இது நான் ஆராய்ச்சி பண்ணது இல்ல, ஆராய்ச்சி பண்ண இருக்கிறத சொல்ல போறேன், நல்லா கேட்டுக்குங்க ரெண்டு பேரும். 100 மில்லி பாலுல எவ்வளவு சத்து இருக்குன்னு நான் சொல்றேன் பாருங்க. 120 மில்லிகிராமு கால்சியம் இருக்கு, 0.2 மில்லிகிராமு இரும்பு சத்து இருக்கு, 11 மில்லிகிராமு மெக்னீசியம் இருக்கு, பாஸ்பரஸ், 96 மில்லிகிராம் இருக்கு, பொட்டாசியம் இருக்கு பாருங்க, 157 மில்லிகிராம் இருக்கு.
9: கேட்டுக்கோ பூங்குடி, சுபா நல்லா விவரமா தான் தெரிஞ்சு வச்சிருக்குது.
10: ஆமாங்கா, புள்ளி விவரத்தோட சொல்றாங்க.
8: இன்னும் கேளுங்க, இது இல்லாம உயிர் சத்துக்களும் நுண்ணூட்ட சத்துக்களும் நிறைஞ்சு இருக்கு இந்த 100 மில்லி பாலுல.
9: நீ சொன்னதெல்லாம் சரிதான் சுபா, பூங்குடிய கழுத பாலை மட்டும் குடிச்சிடாதேன்னு சொன்னியே, அதுல என்னென்ன சத்து இருக்குன்னு

0: தெரியுமா?
1: கழுத பல்ல அப்படி என்னக்கா இருக்கும்?
0: அப்படி சொல்லிடாத சுபா. அதுலயும் 2% அளவுக்கு புரதம் இருக்கு, 1.5% கொழுப்பு இருக்கு, 6.5% லாக்டோஸும் இருக்கு, சாம்பல் சத்து 0.5% இருக்கு. இந்த பசும்பாலு, எருமைப்பாலு, ஆட்டுப்பாலு எல்லாத்தையும் ஒப்பிட்டு பார்க்கும்போது தண்ணியோட சதவீதம் இந்த கழுத பாலில் கொஞ்சம் கூடுதல், அதாவது 90%. அதனால தான் இந்த பால் அதிகபட்சமாக குடிக்கிறதுக்கு எடுத்துக்கிறது இல்லை.
2: என்னது சுபாக்கா இங்க பசும்பாலோட புள்ளி விவரம் சொல்றாங்கன்னா, இந்த ரேவதி அக்கா கழுத பாலுக்கே புள்ளி விவரம் சொல்றாங்க.
0: பூங்கொடி, இது மட்டும் இல்ல, எனக்கும் சில விவரம் தெரியும்ல. இந்த துபாய் மாதிரி நாடுகள்ல போனா ஒட்டகப்பால்ல தான் டீயே குடுப்பாங்களாம், கேள்விப்பட்டிருக்கீங்களா? ஒட்டகப்பால்ல போறதோன்னு பார்த்தா 3-4% இருக்கான், அதுவே கொழுப்பு 3-5% இருக்கு. இந்த லாக்டோஸ்ன்னு சொல்றாங்கல்ல, அது 3.5% இருக்கு. சாம்பல் சத்து இதுல 0.6% 0.9% வரைக்கும் இருக்கான். கிட்டத்தட்ட இந்த ஒட்டகப்பால் கூட பசும்பால் மாதிரின்னு கூட சொல்லலாம்.
2: நீங்கெல்லாம் சொல்றத பார்த்தா இந்த பாலை பத்தி இன்னும் நல்லா தெரிஞ்சுக்கிட்டு உங்ககிட்ட சொல்லணும்னு தோணுது.
0: சொல்ல வேண்டியது தானே
1: அக்கா. பூங்கொடிக்கு தான் உடம்பு சரியில்லைல்ல, ஏன் பூங்கொடி?
2: ஆமா ஆமா, பிறகு சொல்றேன்.
3: கேட்டது
4: காரைக்கால் ஒய்என்ஜிசி கவிரியசன், காரைக்கால் சேகர் டெக்ஸ்டைல்ஸ் அண்ட் நியூ சேகர்ஸ் வழங்கிய
3: உழவர்களுக்கு.
4: இந்நிகழ்ச்சியை வழங்கியோர் ஒய்என்ஜிசி கவிரியசன் காரைக்கால்.
5: ஒய்என்ஜிசி மக்களுக்கான சக்தி, தேசத்திற்கான வளம். ஒய்என்ஜிசி.
4: இந்நிகழ்ச்சியை மேலும் வழங்கியோர் சேகர் டெக்ஸ்டைல்ஸ் அண்ட் நியூ சேகர்ஸ் காரைக்கால். ஆகாஷ்வாணி காரைக்கால் வானொலி நிலையத்தின் பண்பலை ஒலிபரப்பு.
6: இதுதான் ஒரு ரூம், இது ஒரு காலத்துல என்னோட ஸ்டடி ரூம். அப்பா, இந்த வீடு எத்தனை வருஷம் பழசு? மகனே, இந்த வீடு 3 generations பாத்துருக்கு.
7: வாவ்,
6: இன்னும் இன்னைக்கு வரைக்கும் இவ்ளோ ஸ்ட்ராங்கா இருக்கு.
8: இயர்ஸ் இல்ல, ஜெனரேஷன்ஸ்க்கு நிக்கிற மாதிரி ஸ்ட்ரெங்த். செட்டிநாட் சூப்பர் கிரேட் சிமெண்ட், 64 years of strong foundation. செட்டிநாட் சிமெண்ட், the perfect concrete choice.
4: நேரம் 6:40.
6: ஐயர் சார், உங்க வீடு 1970s கட்டினதுல, ஆனா இன்னும் எப்படி இவ்வளவு ஸ்ட்ராங்கா இருக்கு?
9: சிம்பிள் தான், அப்பவும் என் ட்ரஸ்ட், இன்னைக்கும் அதே ட்ரஸ்ட், செட்டிநாடு சிமெண்ட் மேலதான்.
8: சில விஷயங்கள் டைம் போகும்போது இன்னும் ஸ்ட்ராங் ஆகும், ரிலேஷன்ஷிப்ஸ் மாதிரி. செட்டிநாடு சிமெண்ட், சூப்பர் கிரேட் சிமெண்ட், 64 years of strong foundation. செட்டிநாடு சிமெண்ட், the perfect concrete choice.
4: ஸ்ரீ லலிதாம்பாள் சித்தா பர்மாவின் விடங்களூர் எண்ணெய் வழங்கும்
10: முறைப்படி தயாரிக்கப்பட்டது. விடங்களூர் எண்ணெய்
11: அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும்.
10: விடங்களூர் எண்ணெய்.
4: இந்நிகழ்ச்சியினை உடன் வழங்குவோர் தஞ்சை உழவன் நாட்டு சர்க்கரை.
12: முக்கியமாய் வாழ தஞ்சை உழவன் செக்கு நல்லெண்ணெய், கடலெண்ணெய், தேங்காய் எண்ணெய்.
13: தஞ்சை உழவன் நாட்டு சர்க்கரை,
14: ரசாயனம் இல்லாமல் இயற்கை முறையில் தயாரிக்கப்படும் சர்க்கரை. தஞ்சை உழவன் நாட்டு சர்க்கரை,
13: முதல் தரமான கரும்பிலிருந்து சாறு எடுக்கப்பட்டு சுகாதாரமான முறையில் தயாரிக்கப்படும் சர்க்கரை. தஞ்சை உழவன் நாட்டு சர்க்கரை,
14: நேர்த்தியான முறையில் பேக்கிங் செய்யப்பட்ட தஞ்சை உழவன் நாட்டு சர்க்கரையை உங்கள் அருகில் உள்ள கடைகளில் கேட்டு வாங்குங்கள்.
13: தஞ்சை உழவன் நாட்டு சர்க்கரை.
4: இந்நிகழ்ச்சியினை உடன் வழங்குவோர் பூமேக்ஸ், உடலுக்கு சுகமானது நீடித்து உழைக்கும் பூமேக்ஸ்.
15: வழங்குகிறார் மயிலாடுதுறை முனைவர் மு மீனாட்சி ஜவஹர் அவர்கள்.
16: வணக்கம். மற்றவர்கள் போல ஆக வேண்டும் என்ற எண்ணத்தை கைவிடுங்கள். ஏனென்றால் நீங்கள் ஏற்கனவே ஒரு தலைசிறந்த படைப்பு. நாம் வாழக்கூடிய இன்றைய சமூக கட்டமைப்பில் பெரும்பான்மையான சிக்கல்கள் நம்மால் உருவாக்கப்பட்டவையே. நாம் வசிக்கும் வீடு, உடுத்தும் உடை, உபயோகிக்கும் வாகனம், இன்னும் சொல்லப்போனால் நாம் படிக்கக்கூடிய புத்தகங்கள் கூட வேறொருவரின் தாக்கத்தால் தீர்மானிக்கப்படக்கூடியவையாக உள்ளன. அடுத்தவரை விட கொஞ்சம் கூடுதலாக அனுபவித்துவிட, வாழ்ந்துவிட எத்தனைக்கும் போதெல்லாம் நாம் நமக்குள் இருக்கும் ஒரு நல்ல ரசிகனை, ஒரு இயல்பான கலைஞனை கொஞ்சம் கொஞ்சமாக இழந்து வருகிறோம் என்பதை உணர வேண்டும். அவரை போல, இவரை போல என்று நாம் எவரையெல்லாம் பின்பற்றுகிறோமோ அப்போதெல்லாம் நம் சுயத்தை இழந்து வருகிறோம் என்பதை உணர வேண்டும். இன்று வாழ்க்கையில் முன்னேற துடிக்கும் ஒவ்வொருவருக்கும் வாய்ப்புகளுக்காக

0: எல்லா கதவுகளையும் தட்டி பார்க்கிறோம். திறக்கும் கதவுகள் வழியே ஏதேனும் ஒரு உயரத்தை எட்டிவிட முயற்சிக்கிறோம். முயற்சி திருவினையாக்கும் என்பதில் மாற்று கருத்தில்லை. ஆனால் அந்த முயற்சி, நீங்கள் தட்டி திறந்த அந்த கதவு உங்களுக்கானதா என்பதை தீர ஆராய்ந்த பின்னர் நீங்கள் நுழைவீர்களானால் எதிர்பாராத சிக்கல்களை தவிர்த்து கொள்ளலாம். தகுதியும் திறனும் அதைவிட மேலான நட்பண்புகளும் உங்களிடம் நிறையுமேயானால் உங்கள் விரல்களுக்கான மோதிரங்கள் உங்களை தேடி வரும். 20 வயதில் அரியணை ஏறி 30 வயதுக்குள் உலகின் பெரும்பான்மை நாடுகளை தன் கட்டுப்பாட்டில் கொண்டு வந்த கிரேக்க பேரரசன், 32 வயதில் இறந்து போன மாவீரன் அலெக்சாண்டர் தன் மரணத்திற்கு பின் தன் இரு கைகளும் வானோக்கி விரிந்து இருக்குமாறு புதைக்கும்படி கூறினாராம். காரணம் கேட்டபோது, இந்த உலகையே ஒரு குடையின் கீழ் ஆட்சி செய்த மாவீரன் அலெக்சாண்டர் கிரேக்க பேரரசன் கடைசியில் அவன் கைகளில் எதுவுமே இல்லை என்பதை மக்கள் உணரட்டும் என்று சொன்னாராம். நிலையாமையை உணர்த்த எண்ணற்ற இலக்கியங்கள் உலகில் உண்டு. செல்வம் போல, இளமை போல, உயிரை போல புகழும் கூட நிலையில்லாதது என்பதே நிதர்சனம். உங்கள் வெற்றிக்காக நீங்கள் கூத்திடுவது உங்கள் மகிழ்ச்சியாகலாம். ஆனால் இன்னொருவரின் தோல்வியை நீங்கள் கொண்டாடினால் அது உங்களுடைய மனித தன்மையின் தோல்வி. பண்புடையார் பட்டுண்டு உலகம். ஆம், நல்ல பண்புகள் மிகுந்த மனிதர்களாலேயே இந்த உலகம் இயங்கிக் கொண்டிருக்கிறது. நீங்கள் இந்த உலகிடம் எதை எதிர்பார்க்கிறீர்களோ அதை நீங்கள் இந்த உலகுக்கு செய்யுங்கள். வாழ்வோம், வாழ வைப்போம். வாழ்தல் இனிது. நன்றி.
1: ஸ்ரீ லலிதாம்பாள் சித்தாபர்மாவின் விடங்களூர் எண்ணெய் வழங்கிய
2: சொல் அமுது வழங்கினார் மயிலாடுதுறை முனைவர் மு மீனாட்சி ஜவஹர் அவர்கள்.
1: இந்நிகழ்ச்சியினை வழங்கியோர் ஸ்ரீ லலிதாம்பாள் சித்தாபர்மாவின் விடங்களூர் எண்ணெய்.
3: கைவலி, கால்வலி, இடுப்பு வலி, எலும்பு தெரிப்பு போன்ற பிரச்சனைகளுக்கு தீர்வு விடங்களூர் எண்ணெய்.
4: ஸ்ரீ லலிதாம்பாள் சித்தா பார்மாவின் விடங்கலூர் எண்ணெய் 80 வருட பாரம்பரிய முறைப்படி தயாரிக்கப்பட்டது. விடங்கலூர் எண்ணெய்
3: அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும்.
4: விடங்கலூர் எண்ணெய்.
1: இந்நிகழ்ச்சியினுடன் வழங்கியோர் தஞ்சை உடவன் நாட்டு சர்க்கரை.
5: ஆரோக்கியமாய் வாழ தஞ்சை உடவன் செக்கு நல்லெண்ணெய், கடலெண்ணெய், தேங்காய் எண்ணெய்.
1: இந்நிகழ்ச்சியினுடன் வழங்கியோர் பூமெக்ஸ், உடலுக்கு சுகமானது நீடித்து உழைக்கும் பூமெக்ஸ்.
6: வணக்கம். மாநில செய்திகள் வாசிப்பவர் முகமது. தலைப்புச் செய்திகள். பெட்ரோலுடன் எத்தனால் கலப்பு குறித்த ஆக்கப்பூர்வமான கருத்துக்களை வரவேற்பதாக அத்துறைக்கான மத்திய அமைச்சர் திரு ஹர்தீப் சிங் பூரி தெரிவித்துள்ளார். அரசு செயல்படுத்தி வரும் திட்டங்கள் அனைத்தும் மக்களை சென்றடைவதை உறுதி செய்ய வேண்டும் என்று மத்திய தகவல் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் வலியுறுத்தியுள்ளார். மேகதாது அணை விவகாரம் தொடர்பாக விவாதிப்பதற்காக அனைத்து கட்சி கூட்டத்தை கூட்ட மாநில அரசு உடனடியாக நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று பாமக தலைவர் திரு அன்புமணி ராமதாஸ் கோரிக்கை விடுத்துள்ளார். தமிழகத்தில் ஓரிரு இடங்களில் இன்று பலத்த காற்றுடன் கூடிய மிதமான மழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை மையம் தெரிவித்துள்ளது. உலக பாரா வில்வித்தை போட்டியில் இந்தியா 1 தங்கம், 3 வெள்ளிப்பதக்கங்களை வென்றது. இனி விரிவான செய்திகள். பெட்ரோலுடன் எத்தனால் கலப்பு குறித்த ஆக்கப்பூர்வமான கருத்துக்களை வரவேற்பதாக மத்திய பெட்ரோலியத்துறை அமைச்சர் திரு ஹர்தீப் சிங் பூரி தெரிவித்துள்ளார். ராஜஸ்தானில் நடைபெற்ற நிகழ்ச்சி ஒன்றில் பேசிய அவர், பெட்ரோலுடன் எத்தனால் கலக்கும் முறை 100 ஆண்டுகளாக இருந்து வருவதாக குறிப்பிட்டுள்ளார். அரசின் செயல்பாடுகள் குறித்த கருத்துக்களை பரிசீலனை செய்து அவற்றை உரிய முறையில் செயல்படுத்துவதற்கு தேவையான திருத்தங்களை மேற்கொள்வதற்கும் அரசு தயாராக உள்ளது என்று அவர் கூறினார். பெட்ரோலுடன் எத்தனால் கலக்கும் யோசனை முதலில் காங்கிரஸ் தலைமையிலான ஆட்சிக் காலத்தில் அமல்படுத்தப்பட்டிருந்ததை அவர் சுட்டிக்காட்டினார். கடந்த 2006 மற்றும் 2008 ஆண்டுகளில் 10 மாநிலங்கள் மற்றும் யூனியன் பிரதேசங்களில் 5% அளவிற்கு எத்தனால் கலப்பதற்கான இலக்கு நிர்ணயிக்கப்பட்டிருந்ததாக திரு ஹர்தீப் சிங் பூரி தெரிவித்தார். போதைப்பொருள் புழக்கம் காரணமாக நாடு முழுவதும் 7 கோடி பேர் பாதிக்கப்பட்டுள்ளது கண்டறியப்பட்டுள்ளதாக மத்திய சமூக நீதி மற்றும் அதிகாரமளித்தல் துறை அமைச்சர் திரு வீரேந்திரகுமார் தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், போதைப்பொருள் பழக்கத்தால் ஏற்படும் பாதிப்புகள் குறித்த விழிப்புணர்வு நிகழ்ச்சிகள் மற்றும் மக்களை மையமாக கொண்ட நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டியதன் அவசியத்தை வலியுறுத்தினார். விழிப்புணர்வு, சிகிச்சை, மறுவாழ்வு.

0: மறு ஒருங்கிணைப்பு போன்ற நடவடிக்கைகள் மூலம் போதைப் பொருள் பழக்கத்தில் இருந்து பாதுகாக்கும் வகையில் பல்வேறு நடவடிக்கைகளை அரசு மேற்கொண்டு வருவதாக அமைச்சர் கூறினார். சமூகத்தில் இருந்து போதைப் பொருள் பழக்கத்தை அகற்றுவதற்கு மத்திய மாநில அரசுகள், அமைச்சகங்கள், சமூக அமைப்புகள், பொதுமக்கள் என அனைவரும் ஒன்றிணைந்து செயல்பட வேண்டும் என்று திரு வீரேந்திரகுமார் கேட்டுக்கொண்டார். வெங்காயத்தின் கொள்முதல் விலை 13% அதிகரிக்கப்பட்டுள்ளதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. இது தொடர்பாக மத்திய நுகர்வோர் விவகாரத்துறை அமைச்சகம் வெளியிட்டுள்ள அறிக்கையில் வெங்காயத்தின் விலை குவிண்டால் ஒன்றுக்கு 1875 ரூபாயிலிருந்து 2125 அதிகரிக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. அரசின் இத்தகைய கொள்முதல் நடவடிக்கைகள் காரணமாக வெங்காயம் பயிரிடும் விவசாயிகளுக்கு வருவாய் அதிகரிக்கும் என்றும் அதில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மகாராஷ்டிரா, மத்திய பிரதேசம், குஜராத் மாநிலங்களில் வெங்காயம் போதிய அளவு கையிருப்பில் உள்ளதாகவும் அந்த அறிக்கை மேலும் கூறுகிறது. மத்திய அரசு செயல்படுத்தி வரும் திட்டங்கள் அனைத்தும் மக்களை சென்றடைவதை உறுதி செய்ய வேண்டும் என்று மத்திய தகவல் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் வலியுறுத்தியுள்ளார். சமூக வலைதளத்தில் அவர் இக்கருத்தை பதிவு செய்துள்ளார். மாநிலத்தில் பிஜேபி கட்சியின் அமைப்பை வலுப்படுத்துவதுடன் அரசியல் பணிகளை தொண்டர்கள் அர்ப்பணிப்பு உணர்வுடன் மேற்கொள்ள வேண்டும் என்று அவர் கேட்டுக் கொண்டுள்ளார். சேலத்தில் நடைபெற்ற மாவட்ட நிர்வாகிகள் கூட்டத்தில் கலந்து கொண்டு கட்சி நிர்வாகிகளுடன் கலந்துரையாடியதாக டாக்டர் எல் முருகன் தெரிவித்துள்ளார். தமிழகத்தில் சட்டம் ஒழுங்கு சீர்குலைந்துள்ளதாக பிஜேபி மாநில தலைவர் திரு நயினார் நாகேந்திரன் குற்றஞ்சாட்டியுள்ளார். திண்டுக்கல்லில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், பெண்களுக்கு எதிரான வன்முறை சம்பவங்கள், போதைப் பொருள் புழக்கம் போன்றவை அதிகரித்துள்ளதை சுட்டிக்காட்டினார். இது தொடர்பாக மாநில அரசு எவ்வித நடவடிக்கையையும் மேற்கொள்ளாத காரணத்தால் ஆளுநரிடம் மனு அளிக்கப்பட்டதாக அவர் தெளிவுபடுத்தினார். ஆட்சியில் நடைபெறும் தவறுகளை சுட்டிக்காட்டுவது எதிர்க்கட்சியின் ஜனநாயக கடமை என்று திரு நயினார் நாகேந்திரன் குறிப்பிட்டார். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மாநில செய்தி அறிக்கை.
1: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் செயல்பாட்டிற்கு வந்துள்ளது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. நாள்தோறும் குறைந்தபட்சம் 300 ரூபாய் ஊதியத்தை இந்த சட்டம் உறுதி செய்கிறது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
0: மேகதாது அணை விவகாரம் தொடர்பாக விவாதிப்பதற்காக அனைத்துக் கட்சி கூட்டத்தை கூட்ட வேண்டும் என்று பாமக தலைவர் திரு அன்புமணி ராமதாஸ் மாநில அரசை வலியுறுத்தியுள்ளார். தஞ்சாவூரில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், மேகதாது அணையின் கட்டுமானம், தமிழகத்தின் நீர் உரிமையும், காவிரி டெல்டா பகுதியின் விவசாயமும் கடுமையாக பாதிக்கப்படும் என்று கூறினார். இது தொடர்பான சட்ட ரீதியான நடவடிக்கைகளையும் மாநில அரசு தீவிரப்படுத்த வேண்டும் என்று அவர் வேண்டுகோள் விடுத்தார். இந்த விவகாரத்தில் அரசியல் கட்சிகள், விவசாயிகள், இளைஞர்கள் என அனைவரும் ஒன்றிணைந்து போராட வேண்டும் அவர் வலியுறுத்தினார். மாநில அரசு சட்டப்பேரவை மற்றும் நாடாளுமன்ற உறுப்பினர்களுடன் பிரதமர் மற்றும் நீர்வளத்துறை அமைச்சரை சந்தித்து தமிழகத்தின் நிலைப்பாட்டை தெளிவுபடுத்த வேண்டும் என்று திரு அன்புமணி ராமதாஸ் கேட்டுக் கொண்டார். தென்காசி மாவட்ட மலைப்பகுதிகளில் பெய்து வரும் தொடர் மழை காரணமாக இம்மாவட்டத்தில் உள்ள அனைத்து அருவிகளிலும் நீர்வரத்து அதிகரித்து வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளது. இதனையடுத்து குற்றாலத்தில் சுற்றுலா பயணிகளின் பாதுகாப்பு கருதி குளிப்பதற்கு தடை விதிக்கப்பட்டுள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்.
2: தென்காசி மாவட்டம் குற்றாலம் என்றாலே இயற்கை அழகு. இந்த ஆண்டு தென்மேற்கு பருவமழை முன்கூட்டியே பெய்ததின் காரணமாக சீசன் துவங்கியுள்ள நிலையில் மலைப்பகுதிகளில் தொடர்ந்து பெய்து வரும் மழையின் காரணமாக இங்குள்ள அனைத்து அருவிகளிலும் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டது. இதனால் பிரதான அருவியான குற்றாலம் மெயின் அருவி, ஐந்தருவி, புலியருவி, சிற்றருவி உள்ளிட்ட அனைத்து அருவிகளிலும் தற்போது கடும் காற்றாற்று வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டு வருவதால் சுற்றுலா பயணிகளுடைய பாதுகாப்பு நலன் கருதி மாவட்ட நிர்வாகம் சார்பில் தற்காலிகமாக அருவியில் குளிக்க தடை விதிக்கப்பட்டுள்ளது. இருப்பினும் அருவிக்கரையின் ஓரமாக சாரல் மலையில் நனைந்தபடி செல்போனில் புகைப்படம் எடுத்து மகிழ்ந்து செல்கின்றனர். தென்காசி மாவட்டத்திலிருந்து சா செந்தில்.
0: வங்கக்கடலில் நிலவும் ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி அடுத்த 3 நாட்களில் மேற்கு வடமேற்கு திசையில் நகர்ந்து ஒடிசா மற்றும் சத்தீஸ்கர் மாநிலங்களின் வடபகுதியை அடையக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது. இதனிடையே தமிழகத்தில் ஒரு சில இடங்களில் இன்று பலத்த காற்றுடன் கூடிய கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. சென்னையை பொறுத்தவரை வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும் என்றும் நகரின் ஒரு சில பகுதிகளில் மிதமான மழை பெய்யக்கூடும் என்று

0: வானிலை மையம் கூறியுள்ளது. இருவரி செய்திகள். அமெரிக்காவில் நிலவும் கடும் வெப்பத்திலிருந்து மக்களை பாதுகாப்பதற்கான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக அந்நாட்டு அரசு தெரிவித்துள்ளது. ஸ்பெயின் மற்றும் பிரான்ஸ் நாடுகளில் நிலவி வரும் கடும் வெப்பத்தால் ஏற்பட்டுள்ள காட்டுத்தீ காரணமாக 10,000+ அதிகமான மக்களின் இயல்பு வாழ்க்கை பாதிக்கப்பட்டுள்ளது. மாலி நாட்டின் வடபகுதியில் உள்ள நகரங்களை குறிவைத்து கிளர்ச்சியாளர்கள் தாக்குதல் நடத்தியுள்ளதாக அந்நாட்டு ராணுவம் கூறியுள்ளது. மகாராஷ்டிராவில் ஆசிரியர் தகுதித் தேர்வு வினாத்தாள் கசிவு தொடர்பான வழக்கில் மேலும் 3 பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர். வங்கி மோசடி தொடர்பான வழக்கில் சிபிஐ நடத்திய சோதனையின் போது சட்டவிரோத பண பரிமாற்றம் செய்தது உட்பட பல்வேறு ஆவணங்கள் கைப்பற்றப்பட்டன. மேற்கு வங்க மாநில சட்டப்பேரவைக்கு புதிதாக தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ள உறுப்பினர்களுக்கான 2 பயிலரங்கு நேற்று நிறைவடைந்தது. நாமக்கல் மாவட்டம் இறையமங்கலம் அரசு மேல்நிலைப் பள்ளியில் புதிதாக கட்டப்பட்டுள்ள சத்துணவு கூட மற்றும் வகுப்பறைகளை மாநில அமைச்சர் திரு அருண்ராஜ் திறந்து வைத்தார். டெல்டா மாவட்டங்களை வறட்சியால் பாதிக்கப்பட்ட பகுதிகளாக அறிவித்து மாநில அரசு ஏக்கருக்கு 30,000 ரூபாய் நிவாரணம் வழங்க வேண்டும் என்று மயிலாடுதுறை மாவட்ட விவசாயிகள் சங்கம் வலியுறுத்தியுள்ளது. நாகை மாவட்டம் வேதாரண்யம் அருகே தேத்தாக்குடி பகுதியில் காவல்துறையினர் மேற்கொண்ட வாகன சோதனையின் போது போதைப் பொருள் கடத்தல் தொடர்பாக 3 பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர். தருமபுரி மாவட்டம் புலிக்கரையில் நபார்டு திட்டத்தின் கீழ் 42 ரூபாய் செலவில் அமைக்கப்பட்டு வரும் புதிய கால்வாய் பணிகளை ஆட்சியர் திரு சரவணன் ஆய்வு செய்தார். விளையாட்டுச் செய்திகள். உலக பாரா வில்வித்தை போட்டியில் இந்தியா 1 தங்கம் 3 வெள்ளிப்பதக்கங்களை வென்றது. செக் குடியரசில் நடைபெற்று வரும் இப்போட்டியின் மகளிர் ஒற்றையர் பிரிவில் இந்தியாவின் பாவ்னா தங்கப்பதக்கம் வென்றார். இப்போட்டியில் இந்தியா இதுவரை 5 தங்கம் 3 வெள்ளி 2 வெண்கலப் பதக்கங்களை வென்றுள்ளது. இஸ்தான்புல்லில் நடைபெற்று வரும் சர்வதேச டேபிள் டென்னிஸ் போட்டியின் மகளிர் இரட்டையர் பிரிவில் இந்தியாவின் ஸ்வாஸ்திகா கோச்சா இணையும் கலப்பு இரட்டையர் பிரிவில் அங்கூர் ஸ்வாஸ்திகா இணையும் இறுதி ஆட்டத்திற்கு முன்னேறியுள்ளன. மகளிர் ஒற்றையர் பிரிவில் இந்தியாவின் சாயாலிவாணி அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளார். மீண்டும் தலைப்புச் செய்திகள். பெட்ரோலுடன் எத்தனால் கலப்பு குறித்த ஆக்கப்பூர்வமான கருத்துக்களை வரவேற்பதாக அத்துறைக்கான மத்திய அமைச்சர் திரு ஹர்தீப் சிங் பூரி தெரிவித்துள்ளார். அரசு செயல்படுத்தி வரும் திட்டங்கள் அனைத்தும் மக்களை சென்றடைவதை உறுதி செய்ய வேண்டும் என்று மத்திய தகவல் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் வலியுறுத்தியுள்ளார். மேகதாது அணை விவகாரம் தொடர்பாக விவாதிப்பதற்காக அனைத்து கட்சி கூட்டத்தை மாநில அரசு உடனடியாக கூட்ட வேண்டும் என்று பாமக தலைவர் திரு அன்புமணி ராமதாஸ் கோரிக்கை விடுத்துள்ளார். தமிழகத்தில் ஓரிரு இடங்களில் இன்று பலத்த காற்றுடன் கூடிய மிதமான மழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை மையம் தெரிவித்துள்ளது. உலக பாரா வில்வித்தை போட்டியில் இந்தியா 1 தங்கம் 3 வெள்ளிப்பதக்கங்களை வென்றது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவடைகிறது.
1: ஆகாஷ்வாணி காரைக்கால் வானொலி நிலையம். நேரம் 6:55.
2: ஒவ்வொரு வீட்டுக்கும் பல கதைகள் இருக்கும். சில ஓல்ட் மெமரிஸ், சில புது மொமெண்ட்ஸ். ஒவ்வொரு சுவரும் ஒவ்வொரு கார்னரும் ஒவ்வொரு ஸ்டோரி சொல்லும். இந்த மொமெண்ட்ஸ் எல்லாம் ஸ்ட்ராங்கா நிக்கிறது இந்த ரூஃபுக்கு கீழே. அதுக்கு ரீசன் செட்டிநாடு மேக்ஸ் கிரீட் சிமெண்ட், 64 இயர்ஸ் ஆஃப் ஸ்ட்ராங் ஃபவுண்டேஷன். செட்டிநாடு சிமெண்ட், தி பெர்ஃபெக்ட் கான்கிரீட் சாய்ஸ் ஃபார் யுவர் ஹோம்.
1: காரைக்கால் கமர்ஷியல் ட்ரேடர்ஸ் கும்பகோணம் ஸ்ரீ வெங்கடேஸ்வரா போட்டோ ஸ்டுடியோன் கலர்ல வழங்கும் பசுந்தளிர். இந்நிகழ்ச்சியினை வழங்குவோர் கமர்ஷியல் ட்ரேடர்ஸ் காரைக்கால். மளிகை பொருட்களை மலிவு விலையில் அள்ளி செல்ல வாருங்கள் கமர்ஷியல் ட்ரேடர்ஸ் காரைக்கால்.
3: எங்க வேணாலும் கம்பேர் பண்ணுங்க, விலையும் தரமும் உங்களுக்கே பிடிக்கும். அப்புறம் சொல்லுங்க கமர்ஷியல் ட்ரேடர்ஸ், நீலா தெற்கு வீதி நாகப்பட்டினம், தர்கா மார்க்கெட் நாகூர், மார்க்கெட் வீதி காரைக்கால். கமர்ஷியல் ட்ரேடர்ஸ்.
1: இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் ஸ்ரீ வெங்கடேஸ்வரா போட்டோ ஸ்டுடியோ அண்ட் கலர் லேப் கும்பகோணம்.
4: ஸ்ரீ வெங்கடேஸ்வரா போட்டோ ஸ்டுடியோ அண்ட் லேசர் கலர் லேப், டவுன் ஹால் ரோட், கும்பகோணம். கும்பகோணம் ஸ்ரீ வெங்கடேஸ்வரா போட்டோ ஸ்டுடியோ அண்ட் லேசர் கலர் லேப். போட்டோ பிரிண்டிங், லேசர் வுட் என்கார்விங், கீச்செயின், கிளாஸ், ஃபோம் போர்டு, அக்ரலிக் போன்ற எண்ணற்ற மீடியாவில் யூவி மிஷின் பிரிண்ட் செய்து தரப்படும். 88 வருட பாரம்பரியம் மிக்க உங்கள் ஸ்ரீ வெங்கடேஸ்வரா போட்டோ ஸ்டுடியோ அண்ட் லேசர் கலர் லேப், டவுன் ஹால் ரோட், கும்பகோணம்.
5: இது குழந்தைகளுக்கான சிறப்பு நிகழ்ச்சி. இன்றைய பசந்தழி நிகழ்ச்சியில முதன்மையா ஒரு கதை கேப்போமா? ஒரு நாள் தாகத்துல இருந்த ஒரு குட்டி எறும்பு குளத்து தேடி போனுச்சான். அப்படியே போயிட்டு இருந்த அந்த குட்டி எறும்பு கால் தவறி தண்ணிக்குள்ள கீழே விழுந்துருச்சான். குளக்கரை பக்கத்திலேயே ஒரு பெரிய ஆலமரமும் இருந்துச்சான். அந்த ஆலமரத்துக்கு மேல ஒரு பெரிய பறவை இதையெல்லாம்

0: உணிச்சிட்டு இருந்துச்சான். அந்த பெரிய பறவை எறும்போட நிலைய பார்த்து பரிதாபப்பட்டுச்சான். உடனே அந்த பெரிய பறவை என்ன பண்ணுச்சான், மரத்துல இருக்கிற ஒரு இலைய கிள்ளி தண்ணில போட்டுச்சான். இத கவனிச்ச அந்த எறும்பு மெதுவா அந்த இலை மேல ஏறி தப்பிச்சும் கரைக்கு வந்து சேர்ந்துச்சான். சில நாட்களுக்கு அப்புறம் ஒரு வேடை என்ன பண்ணனா, அந்த குட்டி எறும்ப காப்பாத்தின அந்த பறவை மேல அம்பு எய்ய குறி வைத்தானா. இத பார்த்த எறும்பு வேகமா போயிட்டு வேடனோட காலை கடிச்சிருச்சான். வழியால வேடன் அலற குறியும் தவறி போனிச்சு. சத்தம் கேட்டு அந்த பறவை பறந்து தப்பிச்சு போயிடுச்சான். இந்த கதை மூலமா நம்ம என்ன தெரிஞ்சுக்கணும்னா, நாம் செய்யும் சின்ன உதவிதான் நமக்கே ஆபத்தான நேரத்தில் நன்மையாக திரும்ப வரும் என்று.
1: வணக்கம் நேயர்களே, அழகான மழை செல்வங்களின் கல்லமில்லா சிரிப்போடு நெஞ்சத்தை நெகிழ வைக்க பசந்தளி நிகழ்ச்சியில நம்ம சந்திக்க ஒரு குட்டி மழலை வந்திருக்காங்க. அவங்களை இப்ப சந்திக்கலாமா?
0: வணக்கம் பாப்பா.
2: வணக்கம்.
0: உங்க பேர் என்ன?
2: வி காஷிகா.
0: எந்த ஸ்கூல்ல என்ன ஸ்டாண்ட் படிக்கிறீங்க?
2: செகண்ட் ஸ்டாண்டர்ட் டிபிஎஸ் சர்மா வளைங்க.
0: சரிங்கம்மா, எனக்கு நேர்களுக்காக என்ன சொல்றதா இருக்கீங்க?
2: பாட்டு.
0: எதை பத்தின பாட்டு பாடுறதா இருக்கீங்க?
2: தோட்டமேளம் சுற்றி வரும்.
0: எங்க பாடுங்களே பாப்போம்.
2: தோட்டமே

0: பாத்திரிவாய் வண்ணத்து பூச்சி.
1: சூப்பரா வண்ணத்து பூச்சி பாட்டு பாடுனீங்களே. வண்ணத்து பூச்சி பாத்திருக்கீங்களா நீங்க?
0: என்னென்ன
1: கலர்ல பாத்திருக்கீங்க?
0: ரெட் கலர்ல பாத்திருக்கேன். அப்புறமா வானவில் கலர்ல பாத்திருக்கேன். அவ்வளவுதான்.
1: நான் உங்ககிட்ட ஒரு கேள்வி கேக்கட்டுமா? வானவில் கலர்ல பட்டாம்பூச்சி பாத்திருக்கீங்க, வானத்துல இருக்கிற வானவில் எத்தனை கலர் இருக்கும்?
0: ஏழு கலர்.
1: என்னென்ன கலர்னு தெரியுமா?
0: வயலட், இண்டிகோ, ப்ளூ, கிரீன், எல்லோ, ஆரஞ்ச்.
1: சூப்பரா சொன்னீங்களே. நீங்க இப்ப குட்டியா இருக்கீங்களா? படிச்சு பெரிய பிறகு என்ன ஆகணும்னு ஆசைப்படுறீங்க? சரிங்க பாப்பா, நீங்க வருங்காலத்துல சிறந்த ஆசிரியர் ஆகிறதுக்கு கரகம் சார்பாக வாழ்த்துக்கள்.
0: தேங்க்யூ.
2: காரைக்கால் கமர்ஷியல் டேட்டர்ஸ் கும்பகோணம் ஸ்ரீ வெங்கடேஸ்வரா போட்டு ஸ்டுடியோ கலர்ல வழங்கிய பசுந்தளிர் கேட்டோம். இந்நிகழ்ச்சியினை வழங்கியோர் கமர்ஷியல் டேட்டர்ஸ் காரைக்கால். மளிகை பொருட்களை மலிவு விலையில் அள்ளி செல்லுவாருங்கள் கமர்ஷியல் டேட்டர்ஸ் காரைக்கால்.
3: காரைக்கால் கமர்ஷியல் டிரேடர்ஸ், மளிகை பொருட்கள், ஷாப் பொருட்கள் அத்தனைக்கும் குடும்ப தலைவிகளின் ஒரே சாய்ஸ் கமர்ஷியல் டிரேடர்ஸ் காரைக்கால். இப்பொழுது திருநள்ளாற்றிலும்
2: இந்நிகழ்ச்சியினை மேலும் வழங்கியோர் ஸ்ரீ வெங்கடேஸ்வரா போட்டோ ஸ்டுடியோ கலர் லேப் கும்பகோணம்.
4: ஸ்ரீ வெங்கடேஸ்வரா போட்டோ ஸ்டுடியோ அண்ட் லேசர் கலர் லேப், டவுன் ஹால் ரோட், கும்பகோணம்.
2: ஆகாஷவாணி காரைக்கால் வானொலி நிலையத்தின் பண்பலை ஒலிபரப்பு.
5: கார்த்திக், இதுதான் ஒரு ரூம். இது ஒரு காலத்துல என்னோட ஸ்டடி ரூம். அப்பா, இந்த வீடு எத்தனை வருஷம் பழசு?
6: மகனே, இந்த வீடு 3 ஜெனரேஷன்ஸ் பாத்துருக்கு.
5: வாவ், இன்னும் இன்னைக்கு வரைக்கும் இவ்ளோ ஸ்ட்ராங்கா இருக்கு.
7: இயர்ஸ் இல்ல, ஜெனரேஷன்ஸ்க்கு நிக்கிற மாதிரி ஸ்ட்ரெங்த். செட்டிநாட் சூப்பர் கிரேட் சிமெண்ட், 64 இயர்ஸ் ஆஃப் ஸ்ட்ராங் ஃபவுண்டேஷன். செட்டிநாட் சிமெண்ட், தி பெர்ஃபெக்ட் கான்கிரீட் சாய்ஸ்.
2: நூறு புள்ளி 3 பண்பலை ஒலிபரப்பில் பாடும் பண்பலையாய் திரை இசை பாடல்கள். உள்ளம் உவகை கொள்ளும் திரை இசை பாடல்களில் முதலாவதாக உயர்ந்த உள்ளம் திரைப்பட பாடல்

திரையிசை பாடல்களில் இனி விண்ணை தொடும் மலையின் மகுடத்தில் இரு சிறகுகள் வருகின்றன மௌனமான ஒரு கீதம். காற்றின் அலைகளில் மிதந்தபடி உயரங்களின் எல்லையை அளக்கின்றன. உலகம் அமைதியாக வேடிக்கை பார்க்க இவை இரண்டும் சுதந்திரத்தின் புதிய நிறங்களை வானத்தின் வண்ண மேகங்களில் தீட்டிக் கொண்டிருக்கின்றன.

இசை அப்படின்னு சொன்னாலே அதுக்கு ஒரு தனி சக்தி இருக்குங்க. கவலையில் இருக்கும்போது ஒரு பாட்டு கேட்டால் மனசு லேசாகும், சந்தோஷமாக இருக்கும்போது கேட்டால் கால் தானாக நடனமாடும். ஆனால் சில பாடல்கள் வெறும் மகிழ்ச்சியை மட்டும் தராமல் நம்ம மனசை அப்படியே உருக வச்சு ஏதோ ஒரு தெய்வீக உலகத்துக்குள்ளே கூட்டிகிட்டு போகும். அப்படிப்பட்ட ஒரு உன்னதமான காலத்தால் அழியாத காவிய பாடல்தான் இசையின் தெய்வம் அழைக்கின்றது.

0: கேட்டுக்கொண்டிருக்கும் இந்த பாடலோடு திரையிசை பாடல்கள் நிறைவேறுகின்றன. இனி தொடர்வது ஏழைகள் மணிக்கான.
1: வணக்கம், ஆகாஷவாணி. செய்திகள் வாசிப்பவர் முகமது. தலைப்புச் செய்திகள். ஜனநாயக நடைமுறைகள் மீது இந்தியாவும் அமெரிக்காவும் வலுவான நம்பிக்கை கொண்டுள்ளதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். தொழில்நுட்பத்துறையில் தற்சார்பு நிலையை எட்டுவதற்கான நடவடிக்கைகள் புதிய உச்சத்தை எட்ட உதவிடும் என்று மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா நம்பிக்கை தெரிவித்துள்ளார். வெங்காயத்தின் கொள்முதல் விலை அதிகரிக்கப்பட்டுள்ளதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. நாட்டில் தென்மேற்கு பருவமழை மேலும் தீவிரமடைவதற்கான சாதகமான சூழல் நிலவுவதாக வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது. இஸ்தான்புல்லில் நடைபெற்று வரும் சர்வதேச டேபிள் டென்னிஸ் போட்டியின் மகளிர் ஒற்றையர் பிரிவில் இந்தியாவின் சயாலி வாணி அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளார். இனி விரிவான செய்திகள். இந்திய அமெரிக்க நாடுகள் ஜனநாயக நடைமுறைகள் மீது உறுதியான நம்பிக்கை கொண்டுள்ளதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக சமூக வலைதளத்தில் அவர் வெளியிட்டுள்ள பதிவில், மக்களுக்கு எண்ணற்ற வாய்ப்புகளை ஏற்படுத்தி தருவதில் சட்டத்தின் அடிப்படையிலான ஜனநாயக ஆட்சி முறை முக்கிய பங்கு வகிப்பதாக குறிப்பிட்டுள்ளார். அமெரிக்காவில் 250வது சுதந்திர தினத்தை முன்னிட்டு அந்நாட்டு அதிபர் திரு டொனால்டு டிரம்ப் மற்றும் மக்களுக்கு பிரதமர் வாழ்த்து தெரிவித்துள்ளார். இரு நாடுகளுக்கு இடையேயான நட்புறவை புதிய உச்சத்திற்கு கொண்டு செல்வதன் மூலம் நீண்டகால அமைதி, வளம் மற்றும் வளர்ச்சிக்கு பெரும் உறுதுணையாக அமையும் என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். தொழில்நுட்பத்துறையில் தற்சார்பு நிலையை எட்டுவதற்கான நடவடிக்கைகள் புதிய உச்சத்தை எட்ட உதவிடும் என்று மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா நம்பிக்கை தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக சமூக வலைதளத்தில் அவர் வெளியிட்டுள்ள பதிவில், குஜராத் மாநிலம் சனந்த் நகரில் தொடங்கப்பட்டுள்ள செமிகண்டக்டர் உற்பத்தி ஆலை மற்றும் ஆய்வகம் இந்தியாவின் தொழில்நுட்பத்துறையின் வலிமையை எடுத்துக்காட்டுவதாக உள்ளது என்று குறிப்பிட்டுள்ளார். இது நாட்டின் பொருளாதார வளர்ச்சிக்கும் இளைஞர்களுக்கு பெருமளவிலான வேலைவாய்ப்பு உருவாக்கத்திற்கும் உதவிடும் என்று திரு அமித்ஷா தெரிவித்துள்ளார். வெளியுறவுத்துறை அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கர் கத்தார், பஹ்ரைன், குவைத், ஒமான் ஆகிய நாடுகளில் இம்மாதம் 10ஆம் தேதி அரசுமுறை பயணம் மேற்கொள்கிறார். அவரது இந்த பயணத்தின் போது அந்தந்த நாடுகளின் தலைவர்கள் மற்றும் வெளியுறவுத்துறை அமைச்சர்களுடன் இருதரப்பு உறவுகள் குறித்து பேச்சு நடத்துகிறார். மேலும் அந்நாடுகளுடனான நலன் சார்ந்த அம்சங்கள், பிராந்திய மேம்பாடு உள்ளிட்ட விவகாரங்கள் குறித்து விவாதிக்க உள்ளதாக வெளியுறவு அமைச்சகம் தெரிவித்துள்ளது. இதையடுத்து இம்மாதம் 13ஆம் தேதி நியூயார்க் செல்லும் அவர் 2020

0: 2029 ஆண்டில் ஐநா பாதுகாப்பு சபையின் தற்காலிக உறுப்பினருக்கான நடவடிக்கைகளை தொடங்கி வைக்கிறார். பின்னர் பெல்ஜியம் தலைநகர் பிரசல்ஸில் நடைபெறும் இந்திய ஐரோப்பிய யூனியன் வர்த்தகம் மற்றும் தொழில்நுட்ப கவுன்சில் கூட்டத்தில் திரு ஜெய்சங்கர் பங்கேற்கிறார். வெங்காயத்தின் கொள்முதல் விலை 13% அதிகரிக்கப்பட்டுள்ளதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. இது தொடர்பாக மத்திய நுகர்வோர் விவகாரத்துறை அமைச்சகம் வெளியிட்டுள்ள அறிக்கையில் வெங்காயத்தின் விலை குவிண்டால் ஒன்றுக்கு 1875 ரூபாயிலிருந்து 2125 அதிகரிக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. அரசின் இத்தகைய கொள்முதல் நடவடிக்கைகள் காரணமாக வெங்காயம் பயிரிடும் விவசாயிகளுக்கு வருவாய் அதிகரிக்கும் என்றும் அதில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மகாராஷ்டிரா, மத்திய பிரதேசம், குஜராத் மாநிலங்களில் வெங்காயம் போதிய அளவு கையிருப்பில் உள்ளதாகவும் அந்த அறிக்கை மேலும் கூறுகிறது. மிசோரம் மாநில வாக்காளர் பட்டியலில் எந்த ஒரு வெளிநாட்டினர் பெயரும் இடம்பெறவில்லை என்று அம்மாநில தலைமை தேர்தல் அதிகாரி திருமதி கரிமா குப்தா உறுதிபட தெரிவித்துள்ளார். அம்மாநிலத்தில் மே மாதம் 30 முதல் ஜூன் 28 வரை நடைபெற்ற வாக்காளர் சிறப்பு தீவிர திருத்த பணிகள் நிறைவடைந்து வரைவு வாக்காளர் பட்டியல் நேற்று வெளியிடப்பட்டது. அப்போது செய்தியாளர்களிடம் பேசிய அவர், வாக்காளர் பட்டியலில் வெளிநாட்டினர் பெயர்கள் இடம்பெற்றுள்ளதா என்பது குறித்து அதிகாரிகள் முழுமையான சரிபார்ப்பு நடவடிக்கைகளை மேற்கொண்டதாக கூறினார். ஒவ்வொரு வாக்காளர்களின் வீடுகளுக்கும் நேரடியாக சென்று வாக்காளர்களின் விவரங்கள் சரிபார்க்கப்பட்டதாக அவர் தெரிவித்தார். 3வது கட்டமாக 16 மாநிலங்களில் மேற்கொள்ளப்பட்டு வரும் வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்த பணிகளை மிசோரம் 100% பணிகளை நிறைவு செய்துள்ள முதல் மாநிலமாக திகழ்கிறது என்று அவர் மேலும் கூறினார். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ்வாணியின் செய்தி அறிக்கை.
1: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் செயல்பாட்டிற்கு வந்துள்ளது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. நாள்தோறும் குறைந்தபட்சம் 300 ஊதியத்தை இந்த சட்டம் உறுதி செய்கிறது. பணி முடிந்த 15 ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
0: வர்த்தக வங்கிகளை காட்டிலும் கூட்டுறவு வங்கிகள் சிறப்பாக செயல்பட்டு வருவதாக மகாராஷ்டிரா மாநில முதலமைச்சர் திரு தேவேந்திர பட்னாவிஸ் தெரிவித்துள்ளார். மும்பையில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் பேசிய அவர், அம்மாநிலத்தில் 2,00,000 அதிகமான கூட்டுறவு சங்கங்கள் செயல்பட்டு வருவதாகவும் நாட்டிலேயே பெருமளவிலான கூட்டுறவு சங்கங்கள் நிறைந்த மாநிலமாக மகாராஷ்டிரா திகழ்வதாகவும் திரு பட்னாவிஸ் தெரிவித்துள்ளார். நாகாலாந்து மாநிலத்தின் பொருளாதார வளர்ச்சிக்கு வேளாண் துறை முக்கிய பங்கு வகிப்பதாக அம்மாநில முதலமைச்சர் திரு நெஃப்யூரியோ தெரிவித்துள்ளார். முதலமைச்சரின் மேம்பாட்டு நிதியிலிருந்து 35 மற்றும் 6 பயன்பாட்டு வாகனங்களை அம்மாநில விவசாயிகளுக்கு வழங்கி பேசினார். அம்மாநிலத்தின் மண்வளத்தை விவசாயிகள் பயன்படுத்திக் கொண்டு வேளாண் விளைபொருட்களின் உற்பத்தியை அதிகரிக்க முன்வர வேண்டும் என்று முதலமைச்சர் திரு நெஃப்யூரியோ கேட்டுக் கொண்டுள்ளார். ஆஸ்திரேலியாவின் மிக முக்கிய பொருளாதார நட்பு நாடாக இந்தியா திகழ்கிறது என்று அந்நாட்டு பிரதமர் திரு ஆண்டனி அல்பனீஸ் தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், உலகின் 4வது மிகப்பெரிய பொருளாதார நாடாகவும் விரைவான பொருளாதார வளர்ச்சி கொண்ட நாடாகவும் இந்தியா உருவெடுத்துள்ளதாக குறிப்பிட்டுள்ளார். இரு நாடுகளுக்கும் இடையே பாதுகாப்பு, பொருளாதார மற்றும் கலாச்சார துறைகளில் வலுவான ஒத்துழைப்பு இருப்பதாக அவர் தெரிவித்துள்ளார். வர்த்தகம், தொழில்நுட்பம் உள்ளிட்ட பல்வேறு துறைகளில் இரு நாடுகளும் இணைந்து செயல்படுவதற்கான வாய்ப்புகள் உள்ளதாக அவர் தெரிவித்துள்ளார். இந்தோ பசிபிக் பிராந்தியத்தில் அமைதி, ஸ்திரத்தன்மை, வளம் ஆகியவற்றை உறுதி செய்வதில் இரு நாடுகளும் இணைந்து செயல்படும் என்று திரு ஆண்டனி அல்பனீஸ் கூறியுள்ளார். நாட்டின் பல்வேறு பகுதிகளில் தென்மேற்கு பருவமழை மேலும் தீவிரமடைவதற்கான சாதகமான சூழல் நிலவுவதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. குஜராத், ஹரியானா, பஞ்சாப், ராஜஸ்தான் ஆகிய மாநிலங்களின் ஒரு சில பகுதிகளில் அடுத்த 4 மிதமான மழைக்கு வாய்ப்புள்ளதாக அந்த மையம் கூறியுள்ளது. மத்திய பிரதேசம், கர்நாடகா, ராஜஸ்தான், தெலங்கானா மாநிலங்களின் ஓரிரு இடங்களில் இன்று கன முதல் அதிகனமழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை மையம் தெரிவித்துள்ளது. அசாம், மேகாலயா, நாகாலாந்து, மணிப்பூர், மிசோரம், திரிபுரா, சத்தீஸ்கட், உத்தரகாண்ட், ஹிமாச்சல பிரதேசம் மற்றும் தென் மாநிலங்களின் ஒரு சில இடங்களில் கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக அந்த மையம் தெரிவித்துள்ளது. இதனிடையே கேரளத்தில் உள்ள 14 மாவட்டங்களிலும் இன்று கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை மையம் கூறியுள்ளது. கண்ணூர், காசர்கோடு மாவட்டங்களில்

0: அடுத்த 3 நாட்களுக்கு கனமழை நீடிக்க வாய்ப்புள்ளதாக அந்த மையம் தெரிவித்துள்ளது. இதையடுத்து கேரளம் லட்சத்தீவு கடற்பகுதிகளில் அலைகளின் சீற்றம் அதிகரிக்கக்கூடும் என்பதால் அப்பகுதிகளில் மீனவர்கள் மீன்பிடிக்க செல்ல வேண்டாம் என்று அறிவுறுத்தப்பட்டுள்ளனர். இந்நிலையில் மகாராஷ்டிர மாநிலம் மும்பை உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் தொடர்ந்து பெய்து வரும் கனமழை காரணமாக அம்மாநில மக்களின் இயல்பு வாழ்க்கை பாதிக்கப்பட்டுள்ளது. கனமழை காரணமாக மும்பை, தானே, பால்கர் ஆகிய பகுதிகளில் உள்ள பள்ளிகளுக்கு விடுமுறை அளிக்கப்பட்டுள்ளது. தொடர்ந்து பெய்து வரும் மழை காரணமாக பல்வேறு பகுதிகளில் வெள்ள நீர் சூழ்ந்துள்ளதால் சாலை மற்றும் ரயில் போக்குவரத்து பாதிக்கப்பட்டுள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். இஸ்தான்புல்லில் நடைபெற்று வரும் சர்வதேச டேபிள் டென்னிஸ் போட்டியின் மகளிர் ஒற்றையர் பிரிவில் இந்தியாவின் சாயாலி வாணி அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளார். இப்போட்டியின் மகளிர் இரட்டையர் பிரிவில் இந்தியாவின் ஸ்வாஸ்திகா தனிஷா கொட்டேச்சா இணையும், கலப்பு இரட்டையர் பிரிவில் அங்குர் பட்டாச்சார்ஜி ஸ்வாஸ்திகா கோஷ் இணையும் இறுதி ஆட்டத்திற்கு முன்னேறியுள்ளன. உலக பாரா வில்வித்தை போட்டியில் இந்தியா 1 தங்கம், 3 வெள்ளிப்பதக்கங்களை வென்றது. செக் குடியரசில் நடைபெற்று வரும் இப்போட்டியின் மகளிர் ஒற்றையர் பிரிவில் இந்தியாவின் பாவ்னா தங்கப்பதக்கம் வென்றார். ஆடவர் ஒற்றையர் பிரிவில் ஹர்விந்தர் சிங் வெள்ளிப்பதக்கம் வென்றார். மகளிர் காம்பவுண்ட் பிரிவில் சீதல் தேவியும் மகளிர் ஒற்றையர் பிரிவில் பூஜா ஜெயத்தினும் வெள்ளிப்பதக்கம் வென்றனர். இப்போட்டியில் இந்தியா இதுவரை 5 தங்கம், 3 வெள்ளி, 2 வெண்கலப் பதக்கங்களை வென்றுள்ளது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். ஜனநாயக நடைமுறைகள் மீது இந்தியாவும் அமெரிக்காவும் வலுவான நம்பிக்கை கொண்டுள்ளதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். தொழில்நுட்பத் துறையில் தற்சார்பு நிலையை எட்டுவதற்கான நடவடிக்கைகள் புதிய உச்சத்தை எட்ட உதவிடும் என்று மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா நம்பிக்கை தெரிவித்துள்ளார். வெங்காயத்தின் கொள்முதல் விலை அதிகரிக்கப்பட்டுள்ளதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. நாட்டில் தென்மேற்கு பருவமழை மேலும் தீவிரமடைவதற்கான சாதகமான சூழல் நிலவுவதாக வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது. இஸ்தான்புல்லில் நடைபெற்று வரும் சர்வதேச டேபிள் டென்னிஸ் போட்டியின் மகளிர் ஒற்றையர் பிரிவில் இந்தியாவின் சயாலி வாணி அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளார். எமது செய்திகளை சமூக வலைதள பக்கங்களில் AIR நியூஸ் சென்னை என்ற முகவரியிலும் RNU சென்னை என்ற யூடியூப் சேனலிலும் உடனுக்குடன் அறிந்து கொள்ளலாம். இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவடைகிறது.
1: ஆகாஷ்வாணி காரைக்கால் வானொலி நிலையம். நாச்சியார்கோவில் வசந்த மாளிகை கண்ணன் மெட்டல் ஸ்டோர், நேரம் 7:25.
2: காரைக்கால் மீனாட்சி கண் மருத்துவமனை.
3: கண்புரை அறுவை சிகிச்சை வலியோ ஊசியோ இல்லாமல் 10 நிமிடங்களில் அதிநவீன லேசர் மூலம் செய்யப்படுகிறது.
2: மீனாட்சி கண் மருத்துவமனை, மாதா கோவில் வீதி IOB எதிரில் காரைக்கால், மற்றும் மீனாட்சி கண் மருத்துவமனை நீலா தெற்கு வீதி நீலா டவர்ஸ் எதிரில் நாகப்பட்டினம்.
4: மாயவரத்துல என்ன ஃபேமஸ்
5: நம்ம பாரம்பரியமான ARC காமாட்சி ஜுவல்ஸ் தான். அப்பப்பா ஊரெல்லாம் இதே பேச்சுதான்.
4: 140 வருஷமா பல தலைமுறை மாறினாலும் மாறாத நம்பிக்கை, தரமான தங்கம், கைராசி.
5: ARC காமாட்சி ஜுவல்ஸ், பஜனை மடம் தெரு, மாயவரம்.
4: இது நம்ம ஊரு கடைங்க, இது நம்ம கடைங்க.
6: கும்பகோணத்தில் யாரை கேட்டாலும் ஸ்ரீ பாலாஜி படக்கடை பெயரைத்தான் சொல்கிறார்கள்.
7: ஆள் உயர படங்கள் அரை மணி நேரத்தில் படம் போட நாகேஸ்வரன் திருமஞ்சன வீதி பாலாஜி படக்கடைக்கு வாங்க.
8: ஐயர் சார், உங்க வீடு 1970ஸ்ல கட்டினதுல, ஆனா இன்னும் எப்படி இவ்வளவு ஸ்ட்ராங்கா இருக்கு?
9: சிம்பிள் தான், அப்பவும் என் ட்ரஸ்ட், இன்னைக்கும் அதே ட்ரஸ்ட், செட்டிநாட் சிமெண்ட் மேலதான்.
10: சில விஷயங்கள் டைம் போகும்போது இன்னும் ஸ்ட்ராங் ஆகும். ரிலேஷன்ஷிப்ஸ் மாதிரி செட்டிநாட் சிமெண்ட், சூப்பர் கிரேட் சிமெண்ட், 64 இயர்ஸ் ஆஃப் ஸ்ட்ராங் ஃபவுண்டேஷன். செட்டிநாட் சிமெண்ட், தி பெர்ஃபெக்ட் கான்கிரீட் சாய்ஸ்.
11: நம்ம நாகை மோகன் பட்டு ஜவுளி ரெடிமேட்ஸில் July 1 முதல் அட்டகாசமான ஆடை அதிரடி தள்ளுபடி. மோகன் பட்டு ஜவுளி ரெடிமேட்ஸ், நாகப்பட்டினம்.
12: காரைக்கால் சுந்தரம் பவர் டூல்ஸ், எங்களிடம் வாஷ், மகிட்டா, டிவால்ட், ஆர்கேடைல்ஸ் கட்டர், வெல்டிங் மிஷின், செயின்சா, அனைத்தும் குறைந்த விலையில் கிடைக்கும். ஆத்தரைஸ்டு சேல்ஸ் அண்ட் சர்வீஸ் சென்டர், சுந்தரம் பவர் டூல்ஸ், ஏழை மாரியம்மன் ஆலயம் எதிரில் காரைக்கால். தொடர்புக்கு 9842599297.
1: சைபால் வழங்கும் தகவல் நேரம். இந்நிகழ்ச்சியினை வழங்குவோர் சைபால். அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும், உங்கள் நலனில் அக்கறையுண்ட சைபால்.
13: சைபால்
1: இந்நிகழ்ச்சியினை உடன் வழங்குவோர்

0: காரை எலக்ட்ரிக்கல்ஸ் காரைக்கால்
1: ஹார்ட்வேர்ஸ் பிளம்பிங் ஐட்டம்ஸ் டோர்ஸ் அனைத்தும் மிக குறைந்த விலையில் வாங்கிட காரை எலக்ட்ரிக்கல்ஸ் காரைக்கால்.
2: காரைக்கால் காரை எலக்ட்ரிக்கல்ஸில் உங்கள் வீட்டிற்கு தேவையான அனைத்து விதமான எலக்ட்ரிக்கல் பொருட்கள் லைட்ஸ் ஃபேன் வாட்டர் ஹீட்டர் ஹார்ட்வேர் பிளம்பிங் மற்றும் ஏசியன் பெயிண்ட்ஸ் மிக குறைந்த விலையில் கிடைக்கும். காரை எலக்ட்ரிக்கல்ஸ் காமராஜர் சாலை காரைக்கால்.
0: இந்நிகழ்ச்சியினை மேலும் இணைந்து வழங்குவோர் கும்பகோணம் உங்கள் கடை தரமான தரப்பைகள் ஓசுகள் சரியான விலையில் வாங்க உங்கள் கடை காரைக்கால் நாகப்பட்டினம் கும்பகோணம்.
3: தரமான தார்பாய்கள் நெல் பிடிக்கும் சாக்குகள் கயிறு வகைகள் நீர்பாய்ச்ச தேவையான ஓஸ் வகைகள் சரியான விலையில் வாங்கிட உங்கள் கடை காரைக்கால் நாகப்பட்டினம் கும்பகோணம் திருவாரூர் விரைவில் மயிலாடுதுறை.
4: அந்த காலத்துல எத்தனையோ முனிவர்கள் இந்த நாட்டில் இருந்திருக்கிறாங்க. அதுல கணாதர் அப்படின்னு ஒரு ரிஷி, அப்பப்போ அவர்கிட்ட பல பேர் வர்றது உண்டு, உபதேசம் வாங்கிட்டு போகிறது உண்டு. ஒரு நாள் அது மாதிரி ஒரு நாலு பேர் அவரை தேடிட்டு வந்தாங்களாம். முனிவர் வந்து அவங்கள நிமிந்து பார்த்தார், நாளைக்கு காலையில் சூரியன் உதயமாகிற சமயத்தில் இங்கே வாங்க அப்படின்னு சொல்லி அனுப்பி வச்சுட்டார். சரின்னு சொல்லிவிட்டு போனாங்க. அடுத்த நாள் காலையில் முனிவர் சொன்ன நேரத்துக்கு வந்தாங்க. அந்த சமயத்தில் இந்த முனிவர் ஒரு பெரிய யாகம் பண்ணிக்கிட்டு இருந்தார். வந்த நாலு பேரும் அதை பார்த்துட்டு அவருக்கு ஒத்தாசை பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. யாகம் முடியறதுக்கு ரொம்ப நேரம் ஆயிட்டுது. இந்த நாலு பேரும் காலையில் வந்தவங்க இது வரைக்கும் சாப்பிடவே இல்லை, பசி வயத்தை கிள்ள ஆரம்பிச்சுட்டுது, என்ன பண்ணலாம்னு யோசனை பண்ணுறாங்க. சரி நம்ம வீட்டுக்கு போய் சாப்பிட்டுட்டு மறுபடியும் வரலாம் அப்படின்னு நினச்சி புறப்பட்டாங்க. முனிவர் வந்து அவங்க புறப்படுறத பார்த்துட்டார், உடனே தடுத்து நிறுத்தினார். நீங்கள் என்னத்துக்கு வீட்டுக்கு போகணும், இங்கே ஆசிரமத்திலேயே சாப்பாட்டுக்கு ஏற்பாடு பண்ணியிருக்கிறேனே, அதனால் நீங்கள் உடனே ஆசிரமத்துக்கு போங்க, நான் பின்னாடி வரேன்னார். இதை கேட்ட உடனே அந்த நாலு பேரும் ஆசிரமத்துக்கு போனாங்க. அங்கே வாசலில் ஒரு பெரிய பாத்திரத்தில் தண்ணி வச்சுருந்தாங்க. இவங்க கை கால்களை கழுவிட்டு உள்ளே நுழைய போனாங்க. அந்த சமயம் பார்த்து அங்கே இருந்த ஒரு நாலு முரட்டு ஆசாமிகள் அவங்க முன்னாடி வந்து நிற்கிறாங்க. இங்கே சாப்பிட்றவங்களுக்கு ஒரு நியமம் உண்டு, என்ன தெரியுமா? இதை இருக்கு பாருங்கள், இந்த மூங்கில் சிம்புகளை உங்கள் முழங்கையில் வச்சு கட்டிவிடுவோம், அதுக்கு நீங்கள் சம்மதிக்கலைன்னா உங்களை கொன்னுடுவோம் அப்படிங்கிறாங்க. அப்படி சொன்னதோடு நிற்கலை, கத்தியை வேறு எடுத்து காட்டுறாங்க. அதுக்கப்புறம் இவங்க என்ன வேணாம்னு சொல்ல முடியும், பயந்துட்டு கையை நீட்டுறாங்க. அவங்க மூங்கில் சிம்பை வச்சு கட்டிவிட்டாங்க. இவங்க எல்லோரும் நீட்டின கையை மடக்க முடியல, மூங்கில் சிம்பை வச்சு கட்டினா அப்புறம் இப்படி மடக்க முடியும், அதனால் மடக்காமல் அப்படியே கையோடு அந்த கையோடு அப்படியே உள்ளே போனாங்க. நாலு இலை எதிரும் புதிரமாக போட்டிருக்குது, அதில் பலகாரம்லாம் வச்சுருக்குறாங்க, லட்டுலாம் இருக்குது. இலைக்கு முன்னாடி உட்காந்தாங்க. எப்படி சாப்பிட முடியும், அதுதான் கையில் வந்து சிம்பு வச்சு கட்டியிருக்கிறாங்களே, முழங்கையை மடக்க முடியாது. அவங்க பாட்டுக்கு உட்காந்துருக்குறாங்க. இந்த சமயத்தில் முனிவர் உள்ளே வந்தாராம். என்ன இது, ஏன் சாப்பிடாமல் உட்காந்துருக்குறீங்க, கூச்சப்படாமல் சாப்பிடுங்கன்னாராம். இவங்களுக்கு எரிச்சல் இருக்காது அப்படின்னா, முழங்கையே மடக்க முடியல எப்படி சாப்பிட்றது அப்படின்னாங்க. இதை கேட்டதும் முனிவர் சிரித்தாராம். அவங்கள பார்த்து சொல்லியிருக்காரு, இதை பாருங்கள், உங்கள் கையில் இருக்கிற லட்டு உங்கள் வாய்க்கு தானே போகணும் அப்படிங்கிற அவசியம் இல்லையே, அந்த லட்டு எதிர்த்தாப்பில் உட்காந்துருக்கிறவன் வாய்க்கும் போகலாமே, அதே மாதிரி எதிரில் இருக்கிறவன் கையில் இருக்கிற லட்டும் உங்கள் வாய்க்குள்ளே வரலாமே அப்படின்னாராம். அப்போ தான் இவங்களுக்கு புத்தி வந்து தான், முழங்கையை மடக்க முடியாமல் கட்டியிருந்தா கூட அடுத்தவன் சாப்பிட்றதுக்கு அது உபயோகப்படும்ல அப்படிங்கிறத அப்போ தான் புரிஞ்சுக்கிட்டாங்களாம். முனிவர் சிரிச்சுக்கிட்டே சொல்கிறார், உங்களுக்கு ஒரு பாடம் கற்றுக் கொடுக்கறதுக்காக தான் இப்படி பண்ணினேன், நாம் சம்பாதிக்கிற பணம் நமக்கு தான் பயன்படணுங்கிறது இல்லை, அது அடுத்தவங்களுக்கும் உபயோகப்படலாம், அடுத்தவங்க பணம் நமக்கும் உபயோகப்படலாம், ஒருத்தருக்கு ஒருத்தர் உதவியாக இருக்கிறது தான் வாழ்க்கை, அதை புரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக தான் இப்படி முழங்கையை கட்டி உங்களை சாப்பாட்டில் உட்கார வச்சேன் அப்படின்னாராம் அந்த முனிவர். நம்மால் ஒருத்தர் ஒரு நல்ல உத்தியோகத்தில் இருக்கிறவர் இந்த கதையை கேட்டுவிட்டு என்கிட்ட சொன்னார், சார் எனக்கெல்லாம் கையில் மூங்கில் சிம்பு வச்சு கட்ட வேண்டிய அவசியமே ஏற்படுறதில்ல, ஏன்னா நான் சாதாரணமாக முழங்கையை மடக்க வேண்டிய சந்தர்ப்பமே வர்றதில்லைன்னார். அது எப்படின்னு கேட்டோம், நான் எப்போவுமே அடுத்தவங்க பையில் இருக்கிற பணத்தை தான் எடுக்கிறது வழக்கம் அப்படின்னார் அவர்.
0: சைபால் வழங்கிய தகவல் நேரம் கேட்டோம். இந்நிகழ்ச்சியினை வழங்கியோர் சைபால் அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும் உங்கள் நலனில் அக்கறை கொண்ட சைபால்.
5: முகத்தில் பருவா சைபால் சரியா சிறங்கம் சைபால்
6: அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும்.
7: 80 வருடங்களாக உங்கள் நலனில் ஆழ்ந்த அக்கறை கொண்டது சைபால்.

0: இந்நிகழ்ச்சியினை உடன் வழங்கியோர் காரை எலக்ட்ரிக்கல்ஸ் காரைக்கால்
1: ஹார்ட்வேர் பிளம்பிங் ஐட்டம்ஸ் டோர்ஸ் அனைத்தும் மிக குறைந்த விலையில் வாங்கின காரை எலக்ட்ரிக்கல்ஸ் காரைக்கால்.
2: காரைக்கால் காரை எலக்ட்ரிக்கல்ஸில் உங்கள் வீட்டிற்கு தேவையான அனைத்து விதமான எலக்ட்ரிக்கல் பொருட்கள் லைட்ஸ் ஃபேன் வாட்டர் ஹீட்டர் ஹார்ட்வேர் பிளம்பிங் மற்றும் ஏசியன் பெயிண்ட்ஸ் மிக குறைந்த விலையில் கிடைக்கும். காரை எலக்ட்ரிக்கல்ஸ் காமராஜர் சாலை காரைக்கால்.
0: இந்நிகழ்ச்சியினை மேலும் இணைந்து வழங்கியோர் கும்பகோணம் உங்கள் கடை தரமான தரப்பாய்கள் கோசுகள் சரியான விலையில் வாங்க உங்கள் கடை காரைக்கால் நாகப்பட்டினம் கும்பகோணம்.
3: இதுதான் ஒரு ரூம், இது ஒரு காலத்துல என்னோட ஸ்டடி ரூம். அப்பா இந்த வீடு எத்தனை வருஷம் பழசு?
4: மகனே இந்த வீடு 3 ஜெனரேஷன்ஸ் பாத்துருக்கு.
3: வாவ், இன்னும் இன்னைக்கு வரைக்கும் இவ்ளோ ஸ்ட்ராங்கா இருக்கு.
5: இயர்ஸ் இல்ல, ஜெனரேஷன்ஸ்க்கு நிக்கிற மாதிரி ஸ்ட்ரெங்த். செட்டிநாட் சூப்பர் கிரேட் சிமெண்ட், 64 இயர்ஸ் ஆஃப் ஸ்ட்ராங் ஃபவுண்டேஷன். செட்டிநாட் சிமெண்ட், தி பெர்ஃபெக்ட் கான்கிரீட் சாய்ஸ்.

0: உங்கள் கடை காரைக்கால்
1: தரமான தார்பாய்கள், நெல் பிடிக்கும் சாக்குகள், கயிறு வகைகள், நீர்பாய்ச்ச தேவையான ஓஸ் வகைகள் சரியான விலையில் வாங்கிட உங்கள் கடை காரைக்கால், நாகப்பட்டினம், கும்பகோணம், திருவாரூர், விரைவில் மயிலாடுதுறை.
2: ஆகாய காற்றில் அலவணைப்படும் ஆகாஷ்வாணி காரைக்கால்.

0: திருவாரூர் சீமாட்டி சில்க்ஸ் வழங்கும் காலை காம்போ. இந்நிகழ்ச்சியை வழங்குபவர் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் சீமாட்டி சில்க்ஸ் திருவாரூர்.
1: ஆடி வந்தாச்சு, ஆஃபரும் வந்தாச்சு. உங்கள் சீமாட்டி ஆடி திருவிழா வரும் ஜூலை 3 முதல் ஆரம்பம். ஆடி வந்தாச்சு, ஆஃபரும் வந்தாச்சு. உங்கள் சீமாட்டி ஆடி திருவிழா வரும் ஜூலை 3 முதல் ஆரம்பம். ஆடி ரகங்களில் 50% வரை தள்ளுபடி. ஆடை வாங்குபவர்களுக்கும் டிஸ்கவுண்ட் வவுச்சர் மற்றும் கோல்டன் டிக்கெட் வெல்லும் அரிய வாய்ப்பும் உங்களுக்காக காத்துக் கொண்டிருக்கின்றது. சீமாட்டி பட்டு ஜவுளி ரெடிமேட்ஸ் திருவாரூர்.

இளம்பரது இதமாய் வீச இளந்தென்றல் தாலாட்டில் இன்னு செய்வாடி இனிதாய் பிறந்தது இளங்காலை பொழுது சுகந்தம் வீசி சுகமாய் மலரும் காலை காம்பு.

விடியல் அப்படிங்கிறது சூரியன் வர்றது மட்டும் இல்லைங்க, நாம் இன்னைக்கு ஒரு புது வாழ்க்கையை புது நம்பிக்கையோடு ஆரம்பிக்கிறோம் அப்படிங்கிற ஒரு உன்னதமான தருணம். இந்த நாளை ஒரு அழகான புன்னகையோடவும் பாசிட்டிவ் எனர்ஜியோடையும் தொடங்க நாம் ரெடியாக இருக்கோம் இல்லையா? வாங்க இன்னைக்கு பாசிட்டிவ் டோஸ் என்ன அப்படிங்கிறது காலை காம்போல நம்ம தெரிஞ்சுக்கலாமா?

0: காரை பண்பலை 100.3 காலை காம்பு.
1: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்ட்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
2: அணு மருத்துவமனை இருதயம் சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
3: ஆடி மாதத்தின் மிகப்பெரிய ஆச்சரியம் 5 ரூபாய்க்கு சேலை. வம்சா ஆடி சூப்பர் சேல் ஜூலை 5 முதல். சேலைகள் ரெடிமேட் 5 முதல் 50% வரை தள்ளுபடி. அதற்கு மேல் ஸ்பெஷல் ஆஃபராக 5 ரூபாய்க்கு சேலை தராங்க. இந்த ஸ்பெஷல் ஆஃபர் சனி ஞாயிறு தினங்களில் முதல் 100 பில்களுக்கு மட்டுமே. வம்சா மயிலாடுதுறை.
0: நாம எதை விதைக்கிறோமோ அதைத்தான் அறுவடை செய்வோம். நாம இன்னைக்கு விதைக்கக்கூடிய ஒரு சின்ன நேர்மறை எண்ணம் நாள் முழுவதும் நமக்கு வெற்றிகரமானதாக மாற்றும். நேற்று நடந்ததை மாற்ற முடியாது, ஆனால் நாளை நடக்க போவதை இன்றைய உழைப்பால் நாம் தீர்மானிக்க முடியுங்க. ஒரு ஊரில் ஒரு பெரிய தொழிலதிபர் இருந்தாராம். அவருக்கு 2 மகன்கள், ஆனால் 2 பேரும் 2 துருவம். மூத்தவன் எப்போவுமே சோகமாக, என் வாழ்க்கையே வேஸ்ட்னு புலம்பிக்கிட்டு இருப்பான். இளைவன் எப்போவுமே சிரிச்சுக்கிட்டே சுறுசுறுப்பாக இருப்பான். அவங்க அப்பாவுக்கு ஒரு ஆசை, இவங்க 2 பேரோட மனநிலையை மாற்றணும்னு. அதனால் அவங்க பிறந்த நாளுக்கு ஒரு

சின்ன சோதனையை வச்சார். மூத்த மகனோட அறை முழுகவும் விலை உயர்ந்த பொம்மைகள், கேட்ஜெட்டுகள், துணிகள்னு எல்லாத்தையும் நிரப்பி வச்சார். இளைய மகனோட அறை முழுகவும் வெறும் குதிரை சாணத்தை நிரப்பி வச்சார். அடுத்த நாள் காலையில் அப்பா போய் பார்க்குறாரு. விலை உயர்ந்த பொருட்கள் இருந்த அறைக்குள்ளே மூத்த மகன் அழுதுகிட்டே உட்கார்ந்துருக்கான். ஏன்ப்பா அழுகுற அப்படின்னு அப்பா கேட்க, இவ்வளவு பொம்மை இருக்குது, இதெல்லாம் எப்படி விளையாடுறதுன்னு தெரியலப்பா, உடைஞ்சு போயிட்டா என்ன பண்ணுறது, எனக்கு பயமாக இருக்குப்பா, தலையை வலிக்குதுன்னு புலம்பனான். அடுத்த அறைக்கு போனால் இளைய மகன் அந்த குதிரை சாணத்துக்கு நடுவில் ரொம்ப உற்சாகமாக எதையோ தேடிட்டு பாட்டு பாடிக்கிட்டு இருந்தான். அப்பா, ஆச்சரியமா இங்கே வெறும் குப்பை தான் இருக்குது, நீ ஏன் இவ்வளவு சந்தோஷமாக இருக்குன்னு கேட்டார். அதுக்கு அந்த சின்ன பையன் சொன்னானா, அப்பா இவ்வளவு குதிரை சாணம் இங்கே இருக்குன்னா கண்டிப்பாக இதுக்கு நடுவில் எனக்கு விளையாட ஒரு நிஜ குதிரை குட்டியும் ஒளிஞ்சிருக்குன்னு தேடுறேன்ப்பா அப்படின்னு சொன்னானான். இதிலேருந்து என்ன நமக்கு புரியுது அப்படின்னா, வாழ்க்கை நமக்கு என்ன தருதுங்கிறது முக்கியம் இல்லை, அதை நாம் எந்த கண்ணோட்டத்தில் பார்க்குறோம் அப்படிங்கிறது தான் முக்கியம். சூழ்நிலைகள் எப்படி இருந்தாலும் அதில் இருக்கிற நன்மைகளை மட்டும் நம்ம தேடி பார்ப்போம்.

0: நேரம் 7:47. ஹண்ட்ரட் பாயிண்ட் 3 மெகா ஹெர்ட்ஸில் நாம் கேட்டுக்கொண்டிருப்பது காலை காம்போ. நேரிலே காரை பண்பலை 100.3 நிகழ்ச்சிகள் குறித்த தகவல்கள் மற்றும் அப்டேட்டுகளுக்கு காரைக்கால் எஃப்எம் 100.3 ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம், யூடியூப், எக்ஸ் வலைதள பக்கங்கள் மற்றும் வாட்ஸ்அப் சேனல்களை ஃபாலோ பண்ணுங்க.
1: சுபமான திருநாள்.

0: மங்களகரமான நேரம் என்றாலும் விருதாச்சலம் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரியில் தான் ஆரம்பம்.
1: பாரம்பரிய சிறப்பு தான் புதிய நாகரிகம் ஒன்றிணைந்த கலெக்ஷன்ஸ்.
0: புன்னகை வாங்கி புன்னகை பூக்க எண்ணங்கள் கேட்கும்
1: ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி விருதாச்சலம்.

0: நாகை மூராசன்ஸ் நாகப்பட்டினம்.
1: பல்லுல ஒரே கூச்சம், ஃபேமஸான பேஸ்ட் தான் யூஸ் பண்றேன் பாரு.
2: டெய்லி கோபால் பல் பொடியில டீ தயும் கம்சையும் தேய்ச்சி விட, பற்கள்ல பிரச்சனையே வராது. இது எங்க தாத்தா சொல்லி கொடுத்த டெக்னிக்.
0: கோபால் பல் பொடி
3: 105 ஆண்டு கால நம்பிக்கை, ஆயிரக்கணக்கான குடும்பங்களின் புன்னகை. காரைக்கால் சிவவலி விலாஸ் ஜுவல்லர்ஸ் ஆண்டு விழாவை முன்னிட்டு செயின் மற்றும் வளையல்களுக்கு சேதாரம் பிளாட் 6.99% மட்டுமே, மற்ற நகைகளுக்கு சேதாரம் வெறும் 9.99% மட்டுமே. அனைத்து வெள்ளி பொருட்களுக்கும் கிராமுக்கு ₹7 தள்ளுபடி. விலை குறைவு, தரம் நிறைவு, தலைமுறைகளை தாண்டிய தங்க நம்பிக்கை. உங்கள் சிவவலி விலாஸ் ஜுவல்லர்ஸ், பாரம்பரியமே பாதுகாப்பானது.
4: காரைக்கால் கோட்டுச்சேரி கொம்யூன் பஞ்சாயத்து ஆணையர் தெரிவிக்கும் செய்தி குறிப்பு. கோட்டுச்சேரி கொம்யூன் பஞ்சாயத்துக்கு எல்லைக்குட்பட்ட 6 குளங்களின் மீன்பிடி குத்தகை மற்றும் கனிவர்க்க மரங்கள் பொது வாய்மொழி ஏலம் வருகின்ற 8ஆம் தேதி புதன்கிழமை காலை 10 மணி அளவில் கோட்டுச்சேரி கொம்யூன் பஞ்சாயத்து அலுவலகத்தில் நடைபெற இருக்கிறது. இவ்வாறு கோட்டுச்சேரி கொம்யூன் பஞ்சாயத்து ஆணையர் தெரிவிக்கின்றார். நேரம் அப்போ 7:49 நிமிடத்தில் நம்ம இருக்கிறோங்க. இது காலை காம்போ.

0: ஆடி மாதத்தின் மிகப்பெரிய ஆச்சரியம் 5 ரூபாய்க்கு சேலை. வம்சா ஆடி சூப்பர் சேல் ஜூலை 5 முதல். சேலைகள் ரெடிமேட் 5 முதல் 50% வரை தள்ளுபடி. அதற்கு மேல் ஸ்பெஷல் ஆஃபராக 5 ரூபாய்க்கு சேல தராங்க. இந்த ஸ்பெஷல் ஆஃபர் சனி ஞாயிறு தினங்களில் முதல் 100 பில்களுக்கு மட்டுமே. வம்சா மயிலாடுதுறை.
1: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி.
2: உலக தரம் வாய்ந்த BIS 916 HUID ஹால்மார்க் தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. உங்கள் பழைய 916 நகைகளை அன்றைய மார்க்கெட் விலைக்கு எக்ஸ்சேஞ்ச் செய்து புதிய நகை வாங்கும் போது பவுனுக்கு 1200 ரூபாய் தள்ளுபடியும் பெறுங்கள். மங்களன் மங்கள், இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, NSB ரோட் திருச்சி மற்றும் புதிய பஸ் நிலையம் அருகில் ஓமலூர் ரோட் சேலம்.

0: நாகை மூராசன்ஸ் நாகப்பட்டினம்.
1: ஆகாய காற்றில் ஆலய திருவிழாக்கள் சேவை செய்திகளாய். மயிலாடுதுறை மாவட்டம் சித்தர்காடு அருள்மிகு வரசித்தி விநாயகர் சம்பந்தர் திரிபுர சுந்தரி பிரம்மபுரீஸ்வரர் சுவாமி ஆலயத்தில் இன்று காலை கும்பாபிஷேகம். நாகை மாவட்டம் செல்லூர் அருள்மிகு சிங்கமுக காளியம்மன் ஆலய பிரம்மோற்சவத்தில் இன்று மாலை 6 மணிக்கு அபிஷேக தீபாராதனை. ஆகாய காற்றில் ஆலய திருவிழாக்கள் சேவை செய்திகளை கேட்டோம். இது காலை காம்போ. நாம் கேட்டுக்கொண்டிருப்பது திருவாரூர் சீமாட்டி சில்க்ஸின் காலை காம்போ. நம்ம வாழ்வின் மிக இருண்ட தருணங்களில்தான் ஒளியை காண்பதற்கு நாம் தீவிரமாக கவனம் செலுத்த வேண்டும். அரிஸ்டாட்டில். கொஞ்சம் சிரிப்பு உடம்புக்கு ரொம்ப சலிப்பு. இல்லைங்க இல்லைங்க, ஆரோக்கியங்க. என்ன அப்படின்னு கேட்குறீங்களா? இப்போ ஒரு நகைச்சுவையோ? நம்ம சிரிக்கணும் இல்லையா? சிரிக்கிறதுக்காக தான். ஏன்னா காலையில் நம்ம சொல்லும்போது இன்றைய நாளை புன்னகையோடு தொடங்குவோம் அப்படின்னு நம்ம சொன்னோம். ஒரு டாக்டரும் பேஷண்ட்டும் பேசிக்கிறாங்க. என்ன பேசிக்கிறாங்க அப்படிங்கிறத விளம்பர இடைவெளியை தொடர்ந்து நான் சொல்கிறேன்.
2: ரொம்ப நன்றி டாக்டர், உங்கள் ட்ரீட்மெண்ட்டால் என் உயிரை காப்பாற்றிட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
3: அணு மருத்துவமனை இருதயம் சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
1: பேஷண்ட் சொல்கிறார், டாக்டர் காலையில் நான் எழுந்த உடனே எனக்கு பயங்கரமாக தலையை சுத்துது டாக்டர் அப்படின்னு சொல்லியிருக்காரு. உடனே டாக்டர் சொன்னாராம், அப்போது ஒரு 1.5 மணி நேரம் கழித்து எழுந்துருங்க, சரியாயிடும் அப்படின்னு சொல்லி. மனைவியும் கணவனும் பாருங்கள், மனைவி புருஷன் பொஞ்சாதி ரெண்டு பேரும் பேசிக்கக்கூடியது. ஏங்க இன்னைக்கு காலையில் காஃபி எப்படி இருக்கு? சூப்பராக இருக்குடி. அந்த டீ விளம்பரத்தில் வர மாதிரி வாகுதஜின்னு சொல்லணும் போல இருக்கு அப்படின்னு சொல்ல மனைவி கேட்குறாங்க பெருமையாக, நிஜமாவா அப்படின்னு. ஆமாம் ஆமாம், அந்த விளம்பரத்தில் வர மாதிரியே இதுலேயும் இஞ்சி ஏலக்காய் மிளகு அப்புறம் கொஞ்சம் மண் வாசனை கூட வருது அப்படின்னு சொன்னாங்க.

0: திருவாரூர் சிம்மாட்டி சேல்ஸ் வழங்கிய காலை காம்போ. இந்நிகழ்ச்சியை வழங்கியவர் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் சிம்மாட்டி சில்க்ஸ் திருவாரூர்.
1: ஆடி வந்தாச்சு, ஆஃபரும் வந்தாச்சு. உங்கள் சிம்மாட்டி ஆடி திருவிழா வரும் ஜூலை 3 முதல் ஆரம்பம். ஆடி வந்தாச்சு, ஆஃபரும் வந்தாச்சு. உங்கள் சிம்மாட்டி ஆடி திருவிழா வரும் ஜூலை 3 முதல் ஆரம்பம். ஆடி ரகங்களில் 50% வரை தள்ளுபடி. ஆடை வாங்குபவர்களுக்கும் டிஸ்கவுண்ட் வவுச்சர் மற்றும் கோல்டன் டிக்கெட் வெல்லும் அரிய வாய்ப்பும் உங்களுக்காக காத்துக்கொண்டிருக்கின்றது. சிம்மாட்டி பட்டு ஜவுளி ரெடிமேட்ஸ் திருவாரூர்.
0: ஆகாஷவாணி காரைக்கால் வானொலி நிலையத்தின் பண்பலை ஒலிபரப்பு. திருவாரூர் மைதீன் கோவிந்தராஜன் ஜுவல்லரி. நேரம் 8:00.
2: சுப முகூர்த்தத்திற்கான திருமாங்கல்யம், 916 ஹால்மார்க் தங்க நகைகள்
3: அனைத்தையும் வாங்கிட
2: மைதீன் கோவிந்தராஜன் ஜுவல்லர்ஸ் அண்ணா சாலை திருவாரூர்.
4: நேயர்கள் கேட்கவிருப்பது மயிலாடுதுறை ஏஆர்சி நடேச செட்டியாரன் கோ ஜுவல்லர்ஸ் தகவல் சுரங்கம். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் ஏஆர்சி நடேச செட்டியாரன் கோ ஜுவல்லர்ஸ், மணிக்கூண்டு அருகில், மயிலாடுதுறை. அழகு கைராசி அனைத்திற்கும் ஏஆர்சி நடேச செட்டியாரன் கோ ஜுவல்லர்ஸ், மணிக்கூண்டு அருகில், மயிலாடுதுறை.

0: அழகு கைராசி புதிய டிசைன்கள் அனைத்துக்கும் ஏராசி நடேச செட்டியார் அண்ட் கோ ஜுவல்லர்ஸ் மயிலாடுதுறை.
1: வணக்கம் நேயர்களே, நம் அனைவருக்கும் பயன்படக்கூடிய பல்வேறு செய்திகளை இந்த தகவல் சுரங்கம் நிகழ்ச்சி வழியா கேட்டுக்கிட்டு இருக்கோம். இன்றைய தகவல் சுரங்கம் நிகழ்ச்சியில தகவல் தர வராங்க மல்லியம் வி ராமன் அவர்கள்.
2: நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு விமர்சனம் அப்படிங்கிற வார்த்தையை கேட்டாலே நிறைய பேருக்கு அலர்ஜியா இருக்கும். நம்ம ஒரு காரியம் செய்யறோம் அப்படின்னா யாரோ ஒருத்தவங்க அதை வந்து விமர்சிச்சுட்டே இருப்பாங்க. அதாவது விமர்சனம் பண்றது அப்படிங்கறது வந்து நல்ல விஷயமா கெட்ட விஷயமா அப்படின்னா, அதாவது யாரு விமர்சிக்கிறாங்க அப்படிங்கறத பொறுத்து. ஒரு வேலையை நம்ம செய்யறோம், அந்த வேலையை அதுல எக்ஸ்பர்ட்டா இருக்கிறவங்க ஒரு விமர்சனம் கொடுக்கறாங்க அப்படின்னா, அதை வந்து நம்ம பாசிட்டிவா எடுத்துக்கிட்டு அதுல இருந்து நம்ம அந்த வேலையில வளர்ச்சி அடைய முடியும். வளர்ச்சி அடையறதுக்கு அந்த விமர்சனம் ஒரு தூண்டுகோலா இருக்கும். சில நேரத்துல பார்த்தோம்னு கேட்டீங்கன்னா, சில

விமர்சனம் பண்ணுவாங்க. ஆனா அந்த விமர்சனம் எப்படி இருக்குன்னு கேட்டீங்கன்னா, நம்ம மனசுக்குள்ள நிறைய வந்து தேவையில்லாத எண்ணங்களையும் கசப்பான சூழலையும் உருவாக்குற மாதிரி இருக்கும். அதெல்லாம் இக்னோர் பண்ணுங்க. ஏன்னா ஒருத்தவங்க விமர்சிக்கிறாங்க அப்படின்னா அதுக்கு அவங்களுக்கு ஒரு தகுதி இருக்கணும். தகுதி இருக்கிறவங்க விமர்சனம் பண்ணா மட்டும்தான் அந்த விமர்சனம் வந்து ஒர்த்து வேல்யூபிளா இருக்கும். சோ அப்ப வந்து நம்மளை விமர்சிக்கிறவங்க யாரு, அவங்க எந்த நோக்கத்துல விமர்சனம் பண்றாங்க அப்படிங்கறத ஆராய்ஞ்சு புரிஞ்சிக்கக்கூடிய தன்மை நிச்சயமா ஒவ்வொருத்தங்களுக்கும் இருக்கு. ஒரு வீட்டுல பார்த்தோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒரு மருமகள் புதுசா வந்திருக்காங்க அப்படின்னா மாமியாரோ மாமனாரோ ஒரு விஷயத்த சொல்லும் பொழுது அவங்களுக்கு அது வந்து விமர்சிக்கிற மாதிரி இருக்கும். ஆனா நம்ம மேல அக்கறை உள்ளவங்க அவங்க வந்து நம்மளை நல்வழிப்படுத்துறதுக்காக விமர்சிக்கிறாங்கிறத புரிஞ்சுக்கிட்டாங்க அப்படின்னா அந்த ஃபேமிலி ரொம்ப ஸ்மூத்தா ரொம்ப பீஸ்ஃபுல்லா இருக்கும். ஏன்னா விமர்சனம் பண்ணும்பொழுது நமக்கு ஒரு விஷயத்த தெரியாம விமர்சனம் பண்றவங்க இன்னைக்கு நிறைய பேர் உலகத்துல கிளம்பிட்டாங்க. எனக்கு எதுவும் தெரியலன்னா கூட தெரிஞ்ச மாதிரி காட்டிக்கிறதுக்கு நிறைய பேர் இருக்காங்க. ஒரு உதாரணத்தை சொல்லணும்னு கேட்டீங்கன்னா, கிரிக்கெட் வேர்ல்டு கப் நடந்துட்டு இருக்கு. ஒரு கடை வாசல்ல வந்து பெரிய டிவியை வச்சு ரோட்ல போறவங்க அந்த கிரிக்கெட் பாக்குற மாதிரி காட்டியிருக்காங்க. அப்படி பாத்துட்டு இருக்கும் பொழுது ஒரு ஆள் வந்துட்டு இருந்தாரு, சைக்கிளை நிறுத்திட்டு

0: எனக்கு எதுவும் தெரியலன்னா கூட தெரிஞ்ச மாதிரி காட்டிக்கிறதுக்கு நிறைய பேர் இருக்காங்க. ஒரு உதாரணத்தை சொல்லணும்னு கேட்டீங்கன்னா, கிரிக்கெட் வேர்ல்டு கப் நடந்துட்டு இருக்கு, ஒரு கடை வாசல்ல வந்து பெரிய டிவியை வச்சு ரோட்ல போறவங்க அந்த கிரிக்கெட் பாக்குற மாதிரி காட்டியிருக்காங்க. அப்படி பாத்துட்டு இருக்கும் பொழுது ஒரு ஆள் வந்துட்டு இருந்தாரு, சைக்கிளை நிறுத்திட்டு பாக்குறாரு. அவருக்கு அந்த கூட்டத்துல பாக்க முடியல அந்த ஸ்கிரீனை. உடனே சைக்கிள்ல ஸ்டாண்டு மேல ஏறி நின்னு பாக்குறாரு. பாத்துட்டு சொல்றாரு, 21 ரன் எடுத்திருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு இறங்குறாரு. இறங்கணும்னு பக்கத்துல ஒருத்தர் கேக்குறாரு, யா 21 ரன் எடுத்திருக்கா, பாரு 130 ரன்னை தாண்டி போயிட்டு இருக்கு அப்படின்னு. உடனே அவரு சொன்னது சேனல் நம்பரை. அப்புறமேதான் அது புரிஞ்சது. அதாவது என்னன்னு கேட்டீங்கன்னா, என்னன்னு தெரியாம நம்மளும் அதில் பார்ட்டிசிபேட் பண்ணணும் அப்படிங்கிறதுக்கு விமர்சனம் கொடுக்கறதுக்கு நிறைய பேர் இந்த உலகத்துல இருந்துட்டு இருக்காங்க. ஒருத்தவங்க விமர்சனம் பண்றாங்க அப்படின்னா, அவங்க எந்த ஆங்கிள் இருந்து விமர்சனம் பண்ணாங்க, நம்ம என்ன தப்பு பண்ணிருக்கோம், என்ன செஞ்சிருந்தா அவங்க இந்த விமர்சனத்துக்கு உட்படாம இருந்திருப்போம் அப்படிங்கறத புரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா, இதை லைஃப்ல ஒரு அனுபவமா நம்ம எடுத்துக்க முடியும். நம்ம காரிய வாழ்க்கையில வந்து பாத்தீங்கன்னா, யாரோ ஒருத்தவங்க நம்மள அந்த விமர்சிக்க நம்ம வளர்ந்துட்டு இருக்கோம். எப்ப வந்து விமர்சனங்கள் ஒருத்தருக்கு அதிகமா இருக்கோ, எந்த ஒரு காரியத்துக்கு விமர்சனம் அதிகமா இருக்கோ, அந்த காரியம் பெரிய லெவல்ல சக்சஸ் ஆக போகுது, வெற்றி அடைய போகுது அப்படிங்கறத நம்ம எடுத்துக்கலாம். அப்ப விமர்சனம் பண்றவங்களுக்கு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, அந்த விமர்சிக்கும் பொழுது யாருக்கு அந்த விமர்சனம் கிடைக்குதோ அவர் மனசுக்குள்ள நிறைய ஊண்டிங் இருக்கும், கவலைகள் இருக்கும், பிரச்சனைகள் இருக்கும், கஷ்டப்படுவாரு. ஆனா அதெல்லாம் ஓரமா வைங்க, சொன்னவங்களுடைய நோக்கத்தை பாருங்க, சொன்னவங்களுடைய எண்ணத்தை பாருங்க, சொன்னதோடைய உள் அர்த்தத்தை பாருங்க. அப்ப நம்ம காரியத்தை இதை விட பெட்டரா பண்ண முடியும். யாரெல்லாம் ஒரு காலத்துல விமர்சனம் பண்ணாங்களோ அவங்களே 10 வருஷம் கழிச்சு இல்ல 5 வருஷம் கழிச்சு நம்மளவாது சொல்லுவாங்க, அன்னைக்கு நீ இருந்த நிலைமைக்கு இன்னைக்கு உன்ன பாக்கும்போது ரொம்ப பெருமையா இருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னு கேட்டீங்கன்னா, நம்மள செதுக்க செதுக்க செதுக்க செதுக்க தான் ஒரு சிற்பிகிட்ட வந்து ஒரு கல்லுல இருந்து சிற்பம் வெளிப்படும். அதே போலதான் நம்ம செய்யக்கூடிய காரியங்களை மத்தவங்க விமர்சனம் பண்ண அது ஜொலிக்க ஆரம்பிக்கும். அதே போல நம்ம மத்தவங்களை விமர்சிக்கும் போதும் நம்ம வந்து சரியா யோசனை பண்ணி விமர்சனம் பண்ணுங்க. வாழ்த்துக்கள், நன்றி.
1: மல்லியம் வி ராமன் அவர்கள் தந்த தகவலை கேட்டோம். உங்க கருத்துக்களையும் பதிவு செய்யுங்க. பதிவு செய்ய வேண்டிய அலைபேசி எண் 9715167282, 97 15 16 72 82. சரி நேயர்களே, மீண்டும் நாளை காலை 8 மணிக்கு வேறு ஒரு தகவலுடன் சந்திப்போம்.
2: நேயர்கள், இதுவரை கேட்டது மயிலாடுதுறை ஜிஆர்சி நடேச செட்டியாரன் கோ ஜுவல்லர்ஸின் தகவல் சுரங்கம். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் ஜிஆர்சி நடேச செட்டியாரன் கோ ஜுவல்லர்ஸ், மணிக்கூண்டு அருகில், மயிலாடுதுறை. அழகு கைராசி அனைத்திற்கும் ஜிஆர்சி நடேச செட்டியாரன் கோ ஜுவல்லர்ஸ், மணிக்கூண்டு அருகில், மயிலாடுதுறை.
3: ஆகாஷ்வாணி காரைக்கால் பண்பலையோடு இணைந்திருக்கும் நேயர்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். நேரம் 8:06. தேசியெங்கும் இசையின் ஊற்று இதனம் காரை பண்பலை 100.3.

0: நேயர்களே, இனி கேட்டு ரசிக்கலாம். விருத்தாச்சலம் ஸ்ரீ ஜெயன் ஜுவல்லரி வழங்கும் துள்ளி வரும் பாட்டு. இந்நிகழ்ச்சி நீப்பகுதியை வழங்குவோர் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் விருத்தாச்சலம் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி.
1: புன்னகை வாங்கி புன்னகை பூக்க எண்ணங்கள் கேட்கும் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி விருத்தாச்சலம்.
2: சுபமான திருநாள் என்றாலும் மங்களகரமான நேரம் என்றாலும் விருதாச்சலம் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரியில் தான் ஆரம்பம். பாரம்பரிய சிறப்பு தான் புதிய நாகரிகம் ஒன்றிணைந்த கலெக்ஷன்ஸ். புன்னகை வாங்கி புன்னகை பூக்க எண்ணங்கள் கேட்கும் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி விருதாச்சலம்.
3: ஆடி வந்தாச்சு, ஆஃபர் வந்தாச்சு. உங்கள் சீமாட்டி ஆடி திருவிழா வரும் ஜூலை 3 முதல் ஆரம்பம். ஆடி ரகங்களில் 50% வரை தள்ளுபடி. ஆடை வாங்குபவர்களுக்கும் டிஸ்கவுண்ட் வவுச்சர் மற்றும் கோல்டன் டிக்கெட்.

0: வெல்லும் ஆரிய வாய்ப்பும் உங்களுக்காக காத்துக்கொண்டிருக்கின்றது. சிமாட்டி பட்டு ஜவுளி ரெடிமேட்ஸ் திருவாரூர்.
1: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்க.
2: அணு மருத்துவமனை இருதயம் சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல் நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
3: நான் எப்பவுமே மிஸ்டர் கோல்ட் கடலெண்ணெய் தான் வாங்குறேன். ஏன் தெரியுமா? கலப்படம் எதுவும் இல்லாத 100% கடலெண்ணெய். சமையல் டேஸ்டாவும் இருக்கும், ஹெல்த்தியாவும் இருக்கும். சாதாரண ஆயில் மூணு ஸ்பூனுக்கு பதிலா மிஸ்டர் கோல்ட் கடலெண்ணெய் எல்லாமே கரெக்ட்.

0: மையம் நாகை மூராசன்ஸ் நாகப்பட்டினம்.
1: என்ன நேர்களே, பாடல் கேட்க ரெடியா இருக்கீங்களா? உங்களுக்கு பிடித்த புதிய பாடல்களை கேட்க தொலைபேசி தொட்டு அழையுங்கள் நேர்களே. 043-638 இந்த முன்னிணைப்பு என்னோடு 231-231 இது ஒரு தொலைபேசி எண். 299-480 இன்னொரு தொலைபேசி எண் கூட இருக்குங்க, 299-580 இந்த மூன்று தொலைபேசி எண்களிலும் நீங்கள் பாடல் கேட்கலாம். உங்களுக்காக ஒரு அலைபேசி எண் கூட இருக்குங்க, 956-642-7231 இந்த அலைபேசி எண்களிலும் உங்கள் உள்ளம் தொட்ட பாடலை கேட்டு மகிழும் இந்த நிகழ்ச்சி பண்பலையின் துள்ளி வரும் பாட்டு. நம்ம நிகழ்ச்சியில் இணையக்கூடிய முதல் நேயர் யாரு, என்ன ஊர்லேருந்து வந்திருக்காங்க, என்ன பாட்டு கேட்கறாங்க, கேட்கலாமா? வணக்கம்.
2: வணக்கம்.
1: வணக்கம் குருவதி, யாருங்க?
2: புதுக்கோட்டை மாவட்டம் அறந்தாங்கி எழில் நகர்லேருந்து ஐயப்பன்.
1: சொல்லுங்க சார், என்ன பாட்டு வேணும் உங்களுக்கு?
2: நம்ம வீட்டு பிள்ளையிலேருந்து மயிலாஞ்சி. இன்னைக்குதான் இந்த நிகழ்ச்சியில முதல் முறையா பேசுறேன்.
1: வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள்.
2: லைனே கிடைக்காது இன்னைக்கு,
1: போட்டோனே கிடைச்சிருச்சு. உங்களுக்கு பிடிச்ச பாட்டு வருது, கேட்கலாமா?
2: இந்த பாடல வந்து அப்பா பாஸ்கரன்.
1: எல்லாருக்காகவும் பாடல் வருது. நன்றி.

0: நேரில் நாம் கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கும் எந்த நிகழ்ச்சி பண்பலையின் துள்ளி பெறும் பாட்டு. மன்னார்குடி ஆவணி பர்னிச்சர் நேரம் 8:15. தேவர் டிம்பர் டிப்போவின் ஒரு பிரம்மாண்ட உதயம். சொந்த தயாரிப்பு பர்னிச்சர்களை வாங்க ஆவணி பர்னிச்சர், பின்லே விளையாட்டு மைதானம் அருகில் மன்னார்குடி. நம்ம நிகழ்ச்சியில் இணையக்கூடிய இந்த நேயர் யாரு, என்ன பாட்டு கேட்கிறாங்கன்னு கேட்கலாமா? வணக்கம். வணக்கம்.
1: வணக்கம் மேடம்.
0: வணக்கம். யாரு இங்கிருந்து?
1: காலை வணக்கத்துடன் வேதாரண்ய வட்டம் தேத்தாவுடி வடக்கு செல்வ பாரதி.
0: என்ன பாட்டு வேணும் உங்களுக்கு?
1: தங்களான் படத்திலிருந்து மினிக்கு மினிக்கு என்ற பாடல் மேடம்.
0: கண்டிப்பா உங்களுக்கான பாடல் வரும் ஒரு சிறு விளம்பர இடைவெளிக்கு பிறகு.
1: நன்றி மேடம்.
0: நன்றி.
2: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்ட்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
3: அணு மருத்துவமனை இருதயம் சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல் நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
4: ஆடி வந்தாச்சு, ஆஃபர் வந்தாச்சு. உங்கள் சீமாட்டி ஆடி திருவிழா வரும் ஜூலை 3 ஆரம்பம். ஆடி ரகங்களில் 50% வரை தள்ளுபடி. ஆடை வாங்குபவர்களுக்கும் டிஸ்கவுண்ட் வவுச்சர் மற்றும் கோல்டன் டிக்கெட் வெல்லும் அரிய வாய்ப்பும் உங்களுக்காக காத்துக்கொண்டிருக்கின்றது. சீமாட்டி பட்டு ஜவுளி ரெடிமேட் திருவாரூர். ஆடி மாதத்தின் மிகப்பெரிய ஆச்சரியம் 5 சேலை. வம்சா ஆடி சூப்பர் சேல் ஜூலை 5 சேலைகள் ரெடிமேட் 5-50% வரை தள்ளுபடி. அதற்கு மேல் ஸ்பெஷல் ஆஃபராக 5 சேலை தராங்க. இந்த ஸ்பெஷல் ஆஃபர் சனி ஞாயிறு தினங்களில் முதல் 100 பில்களுக்கு மட்டுமே. வம்சா மயிலாடுதுறை.

0: கம்மி நேரத்துல அதிக லாபம்.
1: ஒரே கிளிக்லயா அற்புதம்
2: மாட்டிக்கிட்டீங்க.
3: தெரியாத லிங்க்ஸ்ல கிளிக் பண்ணாதீங்க. RBI சொல்கிறது.
4: விவரமா இருங்க, எச்சரிக்கையா இருங்க.
5: அபிபெருச்சி நேரம் 8:20. அபிபெருச்சி ஒரு இயற்கை உணவு, ஆரோக்கியம் காக்கும் அபிபெருச்சி அனைவருக்கும் ஏற்றது. கேட்டு வாங்குங்கள் அபிபெருச்சி. நேர்களை நாம் கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கும் இந்த நிகழ்ச்சி பண்பலையின் துள்ளி வரும் பாட்டு. நம்ம நிகழ்ச்சியில் இணையக்கூடிய இந்த நேயர் யாரு, என்ன பாட்டு கேட்கிறாங்கன்னு கேட்கலாமா? வணக்கம்.
6: வணக்கம் மேடம்.
5: வணக்கம். யாரு இங்கிருந்து? சொல்லுங்க சார், என்ன பாட்டு வேணும் உங்களுக்கு?
6: வாரிசு படத்தில் இருந்து டி தளபதி.
5: உங்களுக்கான பாடல் வரும் ஒரு சிறு விளம்பர இடைவெளிக்கு பிறகு. நன்றி.
6: நன்றி மேடம்.
5: நன்றி.
7: மற்றும் அனைத்து உடல் நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.

0: பாரம்பரியம் நாகை மூராசன்ஸ் நாகப்பட்டினம்.
1: இந்தியாவின் மிக பிரம்மாண்டமான வீட்டு உபயோகப் பொருட்களின் சங்கமம் மங்களன் மங்களின் பாத்திரங்கள், பர்னிச்சர் ரகங்கள், பிளாஸ்டிக் சாமான்கள், பரிசு பொருட்கள், குக்கர், மிக்சி, கிரைண்டர், ஸ்டவ் வகைகள், தரமான மளிகை சாமான்கள், டிவி, பிரிட்ஜ், வாஷிங் மிஷின், ஏசி என ஒவ்வொன்றிற்கும் தனித்தனியான பிரம்மாண்டமான செக்ஷன்கள். என்றும் தரமான பொருட்கள், இன்றும் நியாயமான விலைகளில் ஃப்ரீ டோர் டெலிவரியும் உண்டு. வெள்ளி ஜரிகை வாங்கப்படும். தரமான மளிகை சாமான்கள் குறைவான விலையில் வாங்கிட மங்களன் மங்கள் இந்தியாவின் மிக பிரம்மாண்டமான ஏசி பாத்திரக்கடல் மற்றும் மளிகை பொருட்களின் சங்கமம் புதிய பஸ் நிலையம் அருகில், ஓமலூர் ரோட் சேலம் மற்றும் NSB ரோட் திருச்சி. உபயோகப் பொருட்களில் எது வேண்டும் உங்களுக்கு தரத்துடன் விலை குறைவாக வாங்கிட வாருங்கள் மங்களன் மங்களுக்கு.
2: என்ன நேயர்களே, ஒரு ஜெனரல் நாலேஜ் க்வெஸ்சன் கேட்பாங்க, எப்பயுமே கேட்பாங்க மேடம். எல்லாரும் நீங்கள் இன்னுமே கேட்கலையே அப்படின்னு யோசிக்கிறீங்களா? உங்களுக்கான பொது அறிவுக்கான விடை இன்னைக்கு என்ன கேள்வி அப்படின்னா, உலகின் மிக சிறிய பெருங்கடல் எது? உலகின் மிக சிறிய பெருங்கடல் எது? இதுதாங்க இன்னையோட கேள்வி. இந்த கேள்விக்கு சரியான பதிலாக உங்கள் நம்மளோட காரைக்கால் எஃப்எம் 100.3 ஃபேஸ்புக் பக்கத்தில் போய் நீங்கள் கமெண்டில் சொல்லலாம். சரியா, யாரெல்லாம் சரியான விடை சொல்லியிருக்கீங்கங்கிறத அப்புறமா பார்க்கலாமா? சரி, இப்போ அந்த நேயர் கேட்ட பாடலை கொடுக்கலாமா?

0: நம்ம நிகழ்ச்சியில் இணையக்கூடிய இந்த நேயர் யாரு, என்ன பாட்டு கேட்கறாங்கன்னு கேட்கலாம். வணக்கம்.
1: காலை வணக்கம் மேடம்.
0: காலை வணக்கம் கூறுவது யாருங்க?
1: ஜெயங்கண்டத்தில் இருந்து லதா சுப்ரமணியம் மேடம். நல்லா இருக்கீங்களா மேடம்?
0: ரொம்ப நலமா இருக்கோம். நீங்களே எப்படி இருக்கீங்க?
1: நல்லா இருக்கேன் மேடம்.
0: என்ன பாட்டு வேணும் லதாவுக்கு?
1: எனக்கு கபாலி படத்துல இருந்து நெருப்புடா நெருங்கினா அந்த பாட்டு மேடம். நன்றி மேடம்.
0: நன்றி நன்றி. உங்களுக்கான பாடல் வரும் ஒரு சிறு விளம்பர இடைவேளைக்கு பிறகு. அந்த நேர் கேட்ட பாடலை கொடுக்கலாம். கொடுப்பதற்கு முன்பு நமது பண்பலையில் நாளை காலை 6:35 காரைக்கால் ONGC காவேரி அசட் காரை சேகஸ் நியூ சேகஸ் வழங்கும் உழவர்களுக்கு.
2: ONGC மக்களுக்கான சக்தி, தேசத்திற்கான வளம். ONGC
3: இந்த சம்மரில் அசத்தலான ஆஃபர்களுடன் ஆடைகள் வாங்கிட இன்றே வாருங்கள் காரைக்கால் சேகஸ் சேகஸ் சேகஸ்.
0: நமது பண்பலையில் நாளை காலை 6:40 ஸ்ரீ லலிதாம்பாள் சித்தா பார்மா விடங்களூர் எண்ணெய் வழங்கும் என் சொல்ல மது.
4: கைவலி, கால்வலி, இடுப்பு வலி, எலும்பு தெறிப்பு போன்ற பிரச்சனைகளுக்கு தீர்வு விடங்களூர் எண்ணெய்.
0: மேலும் இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் தஞ்சை உழவன் நாட்டு செக்கு நல்லெண்ணெய்.
5: ஆரோக்கியமாய் வாழ தஞ்சை உழவன் செக்கு நல்லெண்ணெய், கடலெண்ணெய், தேங்காய் எண்ணெய்.
0: மேலும் இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் போமேக்ஸ், உடலுக்கு சுகமானது நீடித்து உழைக்கும் போமேக்ஸ். நமது பண்பலையில் நாளை காலை 6:55 காரைக்கால் கமர்சியல் ட்ரேடர்ஸ் கும்பகோணம் ஸ்ரீ வெங்கடேஸ்வரா போட்டோ ஸ்டுடியோ கலரில் வழங்கும் பசுந்தளிர். மளிகை பொருட்களை மலிவு விலையில் அள்ளி செல்ல வாருங்கள் கமர்சியல் ட்ரேடர்ஸ் காரைக்கால். மேலும் இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் கும்பகோணம் ஸ்ரீ வெங்கடேஸ்வரா போட்டோ கலர் லேப்,
6: ஸ்ரீ வெங்கடேஸ்வரா போட்டோ ஸ்டுடியோ அண்ட் லேசர் கலர் லேப், டவுன் ஹால் ரோட், கும்பகோணம்.
0: நமது பண்பலையில் நாளை காலை 7:25 சைவால் வழங்கும் தகவல் நேரம். அனைத்து மருந்து கடைகளில் கிடைக்கும் உங்கள் நலனில் அக்கறை கொண்ட சைவால். மேலும் இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் காரைக்கால் காரி எலக்ட்ரிக்கல்ஸ், உங்கள் கடை கும்பகோணம். தரமான தார்பாய்கள் ஹோசுகள் சரியான விலையில் வாங்க உங்கள் கடை காரைக்கால் நாகப்பட்டினம் கும்பகோணம் திருவாரூர். மேலும் நிகழ்ச்சி வழங்குவோர்
7: ஹார்ட்வேர் பிளம்பிங் ஐட்டம்ஸ் டோர்ஸ் அனைத்தும் மிக குறைந்த விலையில் வாங்கிட காரை எலக்ட்ரிக்கல்ஸ் காரைக்கால்.
0: நமது பண்பலையில் நாளை காலை 7:00 மயிலாடுதுறை ARC நடேச செட்டியாரன் ஜுவல்லர்ஸ் வழங்கும் மாப்பிள்ளை மன்னார் சாமி. நாளை மாலை 5:00 நாச்சியார் கோவில் வசந்த மாளிகை கண்ணன் மெட்டல் ஸ்டோர்ஸ் வழங்கும் உலா வரும் நேரம். நாளை காலை 8:00 மயிலாடுதுறை ARC நடேச செட்டியாரன் ஜுவல்லர்ஸ் வழங்கும் தகவல் சுரங்கம். இந்த மூன்று நிகழ்ச்சிகளும் விளம்பரதார நிகழ்ச்சிகள்.

0: நேயர்களுக்கு தங்களது உளம் கனிந்த நல் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறார்கள். திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள், விருத்தாச்சலம் ஸ்ரீ ஜெயின் சொல்லரி, மயிலாடுதுறை வம்சா சில்க்ஸ் அண்ட் ரெடிமேட்ஸ், நாகை மூராசன்சன் ரெடிமேட்ஸ், சீமாட்டி சில்க்ஸ்.
1: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் அவருக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி.
2: பொன்னகை வாங்கி புன்னகை பூக்க எண்ணங்கள் கேட்கும் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி விருத்தாச்சலம்.
3: ஆடி சூப்பர் சேல் ஜூலை 5 முதல் சேலைகள் ரெடிமேட் 5 முதல் 50% வரை தள்ளுபடி. வம்சா மயிலாடுதுறை.
4: தலைமுறைகள் போற்றும் பட்டு பாரம்பரியம் நாகை மூராசன்ஸ் நாகப்பட்டினம்.
3: ஆடி வந்தாச்சு, ஆஃபர் வந்தாச்சு. உங்கள் சீமாட்டி ஆடி திருவிழா வரும் ஜூலை 3 முதல் ஆரம்பம்.

0: நேயர்களே, இதுவரை கேட்டு ரசித்தது விருத்தாச்சலம் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி வழங்கிய துள்ளி வரும் பாட்டு. இந்நிகழ்ச்சியின் பகுதியை வழங்கியோர் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் விருத்தாச்சலம் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி.
1: புன்னகை வாங்கி புன்னகை பூக்க எண்ணங்கள் கேட்கும் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி விருத்தாச்சலம்.
2: சுபமான திருநாள் என்றாலும் மங்களகரமான நேரம் என்றாலும் விருதாச்சலம் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரியில் தான் ஆரம்பம். பாரம்பரிய சிறப்பு தான் புதிய நாகரிகம் ஒன்றிணைந்த கலெக்ஷன்ஸ். புன்னகை வாங்கி புன்னகை பூக்க எண்ணங்கள் கேட்கும் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி விருதாச்சலம்.
0: திருவாரூர் ஸ்ரீ ரேணுகா ஜுவல்லரி நேரம் 8:30 916 KDM ஹால்மார்க் தங்கம்பூக்கும் நந்தவனம் மிக குறைந்த சேதாரத்தில் தங்க நகைகள் வாங்க ஸ்ரீ ரேணுகா ஜுவல்லரி திருவாரூர். நேயர்களை இனி தொடர்ந்து கேட்டு ரசிக்கலாம் நாகை மூராசன்ஸ் அண்ட் ரெடிமேட்ஸ் வழங்கும் துள்ளி வரும் பாட்டு. இந்நிகழ்ச்சி பகுதியை வழங்குவோர் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் மூராசன்ஸ் அண்ட் ரெடிமேட்ஸ் நாகப்பட்டினம்.
1: தலைமுறைகள் போற்றும் பட்டு பாரம்பரியம் நாகை மூராசன்ஸ் நாகப்பட்டினம்.

0: ஆடி மாதத்தின் மிகப்பெரிய ஆச்சரியம் 5 ரூபாய்க்கு சேலை. வம்சா ஆடி சூப்பர் சேல் July 5 முதல். சேலைகள் ரெடிமேட் 5 முதல் 50% வரை தள்ளுபடி. அதற்கு மேல் ஸ்பெஷல் ஆஃபராக 5 ரூபாய்க்கு சேலை தராங்க. இந்த ஸ்பெஷல் ஆஃபர் சனி ஞாயிறு தினங்களில் முதல் 100 பில்களுக்கு மட்டுமே. வம்சா மயிலாடுதுறை. ஆடி வந்தாச்சு, ஆஃபர் வந்தாச்சு. உங்கள் சீமாட்டி ஆடி திருவிழா வரும் July 3 முதல் ஆரம்பம். ஆடி ரகங்களில் 50% வரை தள்ளுபடி. ஆடை வாங்குபவர்களுக்கும் டிஸ்கவுண்ட் வவுச்சர் மற்றும் கோல்டன் டிக்கெட் வெல்லும் அரிய வாய்ப்பும் உங்களுக்காக காத்துக்கொண்டிருக்கின்றது. சீமாட்டி பட்டு ஜவுளி ரெடிமேட்ஸ் திருவாரூர்.
1: இப்ப நம்ம ஜெயங்குண்டன்ல தான் கேட்ட பாடல நாம் அனைவரும் கேட்கலாமா?

0: நேர்களை நாம் கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கும் இந்த நிகழ்ச்சி பண்பலையின் துள்ளி வரும் பாட்டு. நம்ம நிகழ்ச்சியில் இணையக்கூடிய இந்த நேயர் யாரு, என்ன பாட்டு கேட்கிறாங்கன்னு கேட்கலாம். வணக்கம்.
1: வணக்கம் மேடம்.
0: வணக்கம், யாரு இங்கிருந்துமா?
1: என்ன
0: பாட்டு வேணும் அமுதாவுக்கு?
1: ஒரு புது படத்துல இருந்து ஒரு நல்ல பாட்டா கொடுங்க மேடம்.
0: கண்டிப்பா உங்களுக்கான பாடல் வரும். நன்றிமா.
1: நன்றி மேடம்.
0: அந்த நேயர் கேட்ட பாடலை கொடுக்கலாம். கொடுப்பதற்கு முன்பு

0: வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ்.
1: என்ன நேயர்களே, பாடெல்லாம் நல்லா கேட்டுகிட்டே இருக்கீங்க. நான் ஒரு கேள்வி கேட்டிருந்தேன் இல்லையா, அதற்கான பதில் கிட்டத்தட்ட இதுவரைக்குமே 54 பேர் சரியான விடை சொல்லியிருக்கீங்க. எல்லாருக்கும் வாழ்த்துக்கள். என்ன விடைன்னு சொல்லிடலாமா? அதாவது பெருங்கடல், உலகின் மிகச்சிறிய பெருங்கடல் எது? இதுதான் இன்னைக்கான கேள்வி. இதற்கான பதில் சரியாக எல்லாம் சொல்லியிருக்காங்க. சரியான பதிலை அப்புறமா சொல்லுவோம். இப்போ யாரெல்லாம் சரியாக சொல்லியிருக்காங்கன்னு சொல்லுவோமா? கடலூர்லேருந்து துறைமுகம் சுரேஷ் இவங்க சொல்லியிருக்காங்க. அடுத்தது பேரளம் சந்தோஷ்குமார் இவங்க சொல்லியிருக்காங்க. ஐயாவாடி அசோக் ராஜ் கனிமொழி. அடுத்தது இவங்க பேர் யாருன்னு சொல்லலையே, வடக்குன்னு ஒரு சொல்லியிருக்காங்க, ஆனால் சரியான விடையை சொல்லியிருக்காங்க. அடுத்தது நாகூர் ஜெகபிரசாதிக்கு இவங்க சொல்லியிருக்காங்க. தானிக்கோட்டகம் தெற்கு ரவிக்குமரன் இவங்க சொல்லியிருக்காங்க. அடுத்தது மயிலாடுதுறை ரேவதி நகர் அஞ்சு ரவிச்சந்திரன் இவங்களும் சரியான விடை சொல்லியிருக்காங்க. காரைக்கால் தலத்திரு பத்மாவதி ஸ்ரீதர் இவங்களும் சரியான விடை சொல்லியிருக்காங்க. அரியலூர் மாவட்டம் அமிர்தராயன் கோட்டை பாரிவள்ளல் இவங்களும் சரியான விடை சொல்லியிருக்காங்க. திருவிளையாட்டம் சங்கீதா கோவிந்தராஜ் இவங்களும் சரியான விடை சொல்லியிருக்காங்க. திருமூலஸ்தானம் வீரசுந்தரி சொல்லியிருக்காங்க. அறந்தாங்கி ஐயப்பன் சொல்லியிருக்காங்க. திட்டச்சேரி நிஷான் ஹலீம் குவைத்திலிருந்து சொல்லியிருக்காங்க. கும்பகோணம் செந்தில்நாதன் ஜெயா விவேகானந்தன் இவங்களும் சொல்லியிருக்காங்க. திருவாரூர் நஸ்ரீன் ஐயான் இவங்க தாவூத் இவங்களும் சரியான விடை சொல்லியிருக்காங்க. வலங்கைமான் ஆட்டோ துரை சரியான விடை சொல்லியிருக்காங்க. நன்னிலம் அம்பலவாணன் இவங்களும் சரியான விடை சொல்லியிருக்காங்க. அதம்பார் கலைச்செல்வி செல்வம் இவங்களும் சரியான விடை சொல்லியிருக்காங்க. ராஜேந்திரன் மணக்குடி இவங்களும் சரியான விடை சொல்லியிருக்காங்க. யரவாஞ்சேரி கலாவதி ராஜ்மோகன் இவங்களும் சரியாக சொல்லியிருக்காங்க. அடுத்தது பிரதாபராமபுரம் கவியரசன் பிரியா யோகநாயகி அனல்யா இவங்களும் சரியாக சொல்லியிருக்காங்க. அடுத்தது காட்டுமன்னார் கோயில் மீனாட்சி குளஞ்சியப்பன் இவங்களும் சரியாக சொல்லியிருக்காங்க. அந்த விடைக்கான ஒரு பேராகிராஃப் மாதிரி சொல்லி

0: நேயர்களை நாம் கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கும் இந்த நிகழ்ச்சி பண்பலை என் துள்ளி வரும் பாட்டு. நம்ம நிகழ்ச்சியில இணைய கூடிய இந்த நேயர் யார், என்ன பாட்டு கேட்கிறாங்கன்னு கேட்கலாம். வணக்கம்.
1: தந்தமையில் சொல்லெடுத்து சிங்கார இசை மீட்டி நேயர்களின் நெஞ்சங்களில் நீங்க இடம் பிடித்த சங்க தமிழ் ஒழிக்கும் தங்க தமிழ் பண்பலைக்கு உற்சாகமான இனிய நற்காலை வணக்கம்.
0: இனிய நற்காலை வணக்கம் கூறுவது
1: வேதாரண்யம் பயத்தவரன்காடு மருத விடுகநாதன்.
0: சொல்லுங்க, என்ன பாட்டு வேணும் உங்களுக்கு?
1: கருப்பன் திரைப்படத்தில் இருந்து முறுக்கி மீச மாமா.
0: கண்டிப்பா உங்களுக்கான பாடல் வரும் ஒரு சிறு விளம்பர இடைவேளைக்கு பிறகு.
1: நன்றி மேடம், நன்றி.
2: அண்ணாச்சி, நம்ம கம்பெனி கடல் நினைக்கும் கொஞ்சம் ஆர்டர்.

0: 100% கடலெண்ணை.
1: சுபமான திருநாள் என்றாலும் மங்களகரமான நேரம் என்றாலும் விருதாச்சலம் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரியில் தான் ஆரம்பம். பாரம்பரிய சிறப்பு தான் புதிய நாகரிகம் ஒன்றிணைந்த கலெக்ஷன்ஸ். புன்னகை வாங்கி புன்னகை பூக்க எண்ணங்கள் கேட்கும் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி விருதாச்சலம்.
2: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்ட்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
3: அணு மருத்துவமனை இருதயம் சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
4: எனக்கு ஒரு பொது அறிவு வினா கேட்டிருந்தோம் இல்லையா, உலகின் மிகச்சிறிய பெருங்கடல் எது? ஆர்டிக் பெருங்கடல். இதுதாங்க உலகின் மிகச்சிறிய பெருங்கடல், ஆர்டிக் தான். இது பூமியின் வடதுருவத்தை சுற்றி அமைந்துள்ளது. இதன் முக்கிய சிறப்பம்சங்கள், இது சுமார் 14 மில்லியன் சதுர கிலோமீட்டர் பரப்பளவை கொண்டுள்ளது. ஆழம், இது உலகின் மிக ஆழமற்ற பெருங்கடலாகும். இதன் சராசரி ஆழம் சுமார் 987 மீட்டர்கள் தான். தட்பவெப்பநிலை, இது உலகின் மிக குளிர்ந்த பெருங்கடலாகும். மேலும் ஆண்டின் பெரும்பான்மையான மாதங்களில் இது பனியால் மூடப்பட்டிருக்கும், ஐஸ் கட்டியாக தான் இருக்கும். உலகின் மிக சிறிய பெருங்கடல் ஆர்டிக் பெருங்கடல். இந்த விடையை நிறைய பேர் சொல்லியிருக்காங்க இல்லையா, ஏற்கனவே கொஞ்சம் பேர் படிச்சிருக்கோம். அடுத்த யார் சொல்லியிருக்காங்க, மேலே ஓடுதுரை சிவப்பு விஜயராகவன் இவங்க சொல்லியிருக்காங்க, திருபுவனம் நந்தினி சுரேஷ் இவங்க சொல்லியிருக்காங்க, சுதா ஸ்ரீ ஸ்ரேயா ஸ்ரீ ஹரீஸ் இவங்க சொல்லியிருக்காங்க திருபுவனத்திலிருந்து. அடுத்தது காரைக்கால்லேருந்து பிரகாஷ் இவங்களும் சரியான விடையை சொல்லியிருக்காங்க. அன்னப்பன்பேட்டை ஜோதி சரியான விடையை சொல்லியிருக்காங்க. சிவபுரி சோமசுந்தரம் சரியான விடையை சொல்லியிருக்காங்க. அடுத்தது திருமலராயன் பட்டினம் வினோத்குமார் பிள்ளை இவங்களும் சரியான விடையை சொல்லியிருக்காங்க. கல்லாத்தூர் பரமசிவம் இவங்களும் சரியான விடையை சொல்லியிருக்காங்க. அடுத்தது வைரநகர் சிவாஜி இவங்களும் சரியான விடை சொல்லியிருக்காங்க. அடுத்தது ஸ்ரீதர் மாஸ்நகர் காரைக்கால் மாஸ்நகர் ஸ்ரீதர் இவங்களும் சரியான விடை சொல்லியிருக்காங்க. டிஆர் பட்டினம் நளினி சங்கர் சொல்லியிருக்காங்க. மன்னார்குடி வாட்டார் கலைவாணி வெங்கடேஷ் இவங்க சொல்லியிருக்காங்க. அடுத்தது மயிலாடுதுறை ராஜா தெரு குரு மயிலாடுதுறையிலேருந்து ராஜா தெருவிலேருந்து குரு இவங்களும் சரியான விடையை சொல்லியிருக்காங்க. அடுத்தது அக்கரைவட்டம் அமுதா குமரன் இவங்களும் சரியான விடையை சொல்லியிருக்காங்க. இன்னும் நிறைய பேர் சொல்லியிருக்காங்கங்க, அப்புறமா பார்க்கலாமா. திருவாரூர் காமராஜ் ஃபுட்ஸ் நேரம் 8:46.
5: கடலை மிட்டாய், எள்ளு மிட்டாய், கமர்கட்டு மிட்டாய், பொரி உருண்டை, மசாலா பொரி, இன்னும் ஏராளமான மிட்டாய் ரகங்கள் உடன் உங்கள் காமராஜ் ஃபுட்ஸ் புலிவலம் திருவாரூர்.

0: வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ்.
1: ஆடி மாதத்தின் மிகப்பெரிய ஆச்சரியம் 5 ரூபாய்க்கு சேலை. வம்சா ஆடி சூப்பர் சேல் ஜூலை 5 முதல். சேலைகள் ரெடிமேட் 5 முதல் 50% வரை தள்ளுபடி. அதற்கு மேல் ஸ்பெஷல் ஆஃபராக 5 ரூபாய்க்கு சேலை தராங்க. இந்த ஸ்பெஷல் ஆஃபர் சனி ஞாயிறு தினங்களில் முதல் 100 பில்களுக்கு மட்டுமே. வம்சா மயிலாடுதுறை.
2: நேர்களை நாம் கேட்டு ரசித்துக் கொண்டிருக்குமே இந்த நிகழ்ச்சி பண்பலையின் துள்ளி வரும் பாட்டு. அடுத்தது சரியான விடை சொல்லியிருக்காங்க பார்த்தீங்கன்னா அள்ளி நகரம் மகாதேவன் இவங்க சரியான விடை சொல்லியிருக்காங்க. நெம்மேலி நந்தகுமார் இவங்க சொல்லியிருக்காங்க. புதுச்சேரி கோவிந்தன்பேட்டை வீரமணி பாலன் இவங்களும் சரியான விடை சொல்லியிருக்காங்க. எரவாஞ்சேரி சாகுல் கமித் சொல்லியிருக்காங்க. அம்மாப்பேட்டை வைத்தியநாதன் நாகை பாபு. அடுத்தது பேரளம் செந்தில்கண்ணன். பாலாஜி ஓவியா புதுத்துறையிலேருந்து சொல்லியிருக்காங்க. திருப்பூண்டியிலேருந்து சுந்தரி பாஸ்கரன் இவங்களும் சரியான விடையை சொல்லியிருக்காங்க. கதிராமங்கலம் கணேசன் தங்கவேலு இவங்க சரியான விடையை சொல்லியிருக்காங்க. கடலூர் மாவட்டம் விளக்கப்பாடி செந்தில் முருகன் இவங்க சரியான விடையை சொல்லியிருக்காங்க. அரியலூர் மாவட்டம் கிழக்குடியிருப்பு சிங்காரவேலு புவனகிரி சுமதி பாபு. மேட்டுப்பாளையம் வடக்கு நாகராஜன் இவங்க சொல்லியிருக்காங்க. காரைக்கால் நளினி இவங்களும் சரியான விடை சொல்லியிருக்காங்க. இன்னும் நிறைய நேர்கள் சொல்லிட்டே இருக்காங்க. கிட்டத்தட்ட எத்தனை பேர் வந்திருக்காங்க இது வரைக்கும்? 69 பேர் வந்திருக்காங்க. எல்லாருக்கும் வாழ்த்துக்களும் பாராட்டுகளும். நிறைய நேர் சொல்லிட்டே இருக்கீங்க பாட்டும் கொடுக்கணும், அவங்களுக்கு பாட்டுக்கு வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. அதனால இந்த பாட்டு கேட்போமா?

0: நேர்களை நாம் கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கும் இந்த நிகழ்ச்சி பண்பலையின் துள்ளி வரும் பாட்டு. நாம நிகழ்ச்சியில் இணையக்கூடிய இந்த நேயர் யார், என்ன பாட்டு கேட்கிறாங்கன்னு கேட்கலாமா? வணக்கம்.
1: காலை வணக்கம்.
0: இனிய காலை வணக்கம் கூறுவது
1: பாக்யராஜ்.
0: பாக்யராஜுக்கு என்ன பாட்டு வேணும்?
1: கூலி படத்துல இருந்து மோனிகா பாட்டு வேணும்.

0: வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ்.
1: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி.
2: உலக தரம் வாய்ந்த BIS 916 HUID ஹால்மார்க் தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. உங்கள் பழைய 916 நகைகளை அன்றைய மார்க்கெட் விலைக்கு எக்ஸ்சேஞ்ச் செய்து புதிய நகை வாங்கும் போது பவுனுக்கு 1200 ரூபாய் தள்ளுபடியும் பெறுங்கள். வைர நகைகள் அதிரடியாக குறைக்கப்பட்ட விலையில். வெள்ளி கொலுசுகள் மெட்டிகளுக்கு சைக்கூலி சேதாரம் இல்லை. தரத்தில் ரகத்தில் கைராசியில் என்றும் நம்பர் ஒன் தங்க நகை மாளிகை மங்களன் மங்கள். இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை NSB ரோட் திருச்சி மற்றும் புதிய பஸ் நிலையம் அருகில் ஓமலூர் ரோட் சேலம். மங்களன் மங்கள் சேலம் மற்றும் திருச்சி. மக்கள் மனங்களில் மட்டற்ற மகிழ்ச்சி.
3: சுபமான திருநாள் என்றாலும் மங்களகரமான நேரம் என்றாலும் விருதாச்சலம் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரியில் தான் ஆரம்பம். பாரம்பரிய சிறப்பு தான் புதிய நாகரிகம் ஒன்றிணைந்த கலெக்ஷன்ஸ். புன்னகை வாங்கி புன்னகை பூக்க எண்ணங்கள் கேட்கும் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி விருதாச்சலம். ஆடி மாதத்தின் மிகப்பெரிய ஆச்சரியம் 5 ரூபாய்க்கு சேலை. வம்சா ஆடி சூப்பர் சேல் July 5 முதல். சேலைகள் ரெடிமேட் 5 முதல் 50% வரை தள்ளுபடி. அதற்கு மேல் ஸ்பெஷல் ஆஃபராக 5 ரூபாய்க்கு சேலை தராங்க. இந்த ஸ்பெஷல் ஆஃபர் சனி ஞாயிறு தினங்களில் முதல் 100 பில்களுக்கு மட்டுமே. வம்சா மயிலாடுதுறை.
4: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்ட்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
5: அணு மருத்துவமனை இருதயம் சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.

0: கதைகளை இதுவரை கேட்டு ரசித்தது. நாகை மோரா சன்சன் ரெடிமேட்ஸ் வழங்கிய துள்ளி வரும் பாட்டு. இந்நிகழ்ச்சி இப்பகுதியை வழங்கி ஒரு இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் மோரா சன்சன் ரெடிமேட்ஸ் நாகப்பட்டினம்.
1: தலைமுறைகள் போற்றும் பட்டு பாரம்பரியம் நாகை மோரா சன்ஸ் நாகப்பட்டினம்.

0: பகுஜன் ஹிதாய பகுஜன் சுக்காய எல்லோருக்கும் இதமானது எல்லோருக்கும் சுகமானது ஆகாஷ்வாணி காரைக்கால். நாச்சர்கோவில் வசந்த மாளிகை கண்ணன் மெட்டல் ஸ்டோர், நேரம் 9 மணி.
1: வசந்த மாளிகை கண்ணன் மெட்டல் ஸ்டோரி, திருமணத்துக்கு தேவையான சிவசை பொருட்கள்,
2: திருக்கோயிலுக்கு தேவையான அனைத்து உற்பத்தி விலைக்கு கிடைக்கும்
1: வசந்த மாளிகை கண்ணன் மெட்டல் ஸ்டோர், நாச்சியார் கோயில்.
0: பாயிண்ட் டு பாயிண்ட் நிகழ்ச்சியின் முதலில்
3: காரைக்கால் மீனாட்சி கண் மருத்துவமனை.
4: கண்புரை அறுவை சிகிச்சை வலியோ ஊசியோ இல்லாமல் 10 நிமிடங்களில் அதிநவீன லேசர் மூலம் செய்யப்படுகிறது.
3: மீனாட்சி கண் மருத்துவமனை, மாதா கோவில் வீதி ஐஓபி எதிரில் காரைக்கால், மற்றும் மீனாட்சி கண் மருத்துவமனை நீலா தெற்கு வீதி நீலா டவர்ஸ் எதிரில் நாகப்பட்டினம்.
5: ஸ்ரீ ரேணுகா ஜுவல்லரி இல்லையம்மன் சன்னதி கடை திருவாரூர்.
6: அசத்தலான தள்ளுபடியுடன் உங்கள் எண்ணத்திற்கு ஏற்ற விதமான தங்கடகைகள் தங்கும் பூக்கும் நந்தவனம்.
5: ஸ்ரீ ரேணுகா ஜுவல்லரி இல்லையம்மன் சன்னதி கடை திருவாரூர்.
7: நம்ம நாகை மோகன் பட்டு ஜவுளி ரெடிமேட்ஸில் ஜூலை 1 முதல் அட்டகாசமான ஆடி அதிரடி தள்ளுபடி. மோகன் பட்டு ஜவுளி ரெடிமேட்ஸ், நாகப்பட்டினம்.
8: நந்தினி, நீ கேட்ட சாமி படம் மார்க்கெட்ல எங்கேயுமே இல்ல.
9: உங்களை கும்பகோணம் பாலாஜி படக்கடைக்கு போக சொன்ன,
8: அத முன்னாடியே சொல்ல வேண்டியதானே?
9: சொல்றத காது கொடுத்து
10: கேட்டாதானே?
9: சமைச்சுகிட்டு இருக்க மாமா.
8: பாலாஜி படக்கடை, நாகேஸ்வரன், திருமஞ்சன வீதி, கும்பகோணம்.
11: திருவாரூர் மெடிக்கல் சென்டரின் திருவாரூர் கேன்சர் சென்டர். புற்றுநோய்க்கு முழுமையான மும்முனை சிகிச்சை முறைகளான கதிர்வீச்சு, கீமோதெரபி மற்றும் அறுவை சிகிச்சை அளிக்கப்படுகிறது. திருவாரூர் மெடிக்கல் சென்டர், ஜவுளிக்கார தெரு, திருவாரூர்.
12: ஐயா சார், உங்க வீடு 1970ஸ்ல கட்டினதுல, ஆனா இன்னும் எப்படி இவ்ளோ ஸ்ட்ராங்கா இருக்கு?
13: சிம்பிள் தான், அப்பவும் என் ட்ரஸ்ட், இன்னைக்கும் அதே ட்ரஸ்ட், செட்டிநாட் சிமெண்ட் மேலதான்.
14: சில விஷயங்கள் டைம் போகும்போது இன்னும் ஸ்ட்ராங் ஆகும். ரிலேஷன்ஷிப்ஸ் மாதிரி செட்டிநாட் சிமெண்ட், சூப்பர் கிரேட் சிமெண்ட், 64 இயர்ஸ் ஆஃப் ஸ்ட்ராங் ஃபவுண்டேஷன். செட்டிநாட் சிமெண்ட், தி பெர்ஃபெக்ட் கான்கிரீட் சாய்ஸ்.
15: காரைக்கால் டாக்டர் சக்திவேல் மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிடல்,
16: மக்களின் அத்தியாவசிய தேவையறிந்து
15: இப்போது அதிநவீன வசதிகள் உள்ள லேமினர் ஃப்ளோ ஆபரேஷன் தியேட்டர், லேப்ரோஸ்கோபி, பிரசவ அறை,
16: சிசுக்களுக்கான என்ஐசியு பிரிவு, விபத்து மற்றும் எலும்பு முறிவு அறுவை சிகிச்சை,
15: சிஎம், யூரோலஜி, வாஸ்குலர் சர்ஜரி, பல்மனாலஜி, இஎன்டி, குழந்தைகள் மருத்துவம், சர்ஜிக்கல் கேஸ்ட்ரோஎண்டரோலஜி
16: மற்றும் புற்றுநோய் அறுவை சிகிச்சை ஆகிய வசதிகளுடன் டாக்டர் சக்திவேல் மருத்துவமனை காரைக்கால்.
15: காரைக்கால் ஜிஎல் மருத்துவமனை.
0: நேயர்கள் கேட்க இருப்பது காரைக்கால் ஜிஎல் மருத்துவமனை, திருவாரூர் அருண் என்டர்பிரைசஸ் வழங்கும்
17: நலமாய் வாழ.
0: இந்நிகழ்ச்சியினை வழங்குவோர் ஜிஎல் மருத்துவமனை காரைக்கால்,
16: 24 மணி நேரம் செயல்படும் அவசர சிகிச்சைக்கு
15: ஜிஎல் மருத்துவமனை
16: காரைக்கால்.
6: உலகத்தரமான மருத்துவம் உள்ளூரில் காரைக்கால் ஜிஎல் ஹாஸ்பிடல். 24 மணி நேர டயாலிசிஸ் சேவை, விஷமுறிவு சிகிச்சை, கருத்தரை சிகிச்சை, அனைத்து அவசர சிகிச்சைகளுக்கும் ஜிஎல் ஹாஸ்பிடல், சேத்திலான் நகர், காரைக்கால்.
0: இந்நிகழ்ச்சியினை மேலும் வழங்குவோர் அருண் என்டர்பிரைசஸ் திருவாரூர். செங்கல் சூளை மற்றும் விதைநெல் விடுவதற்கான தார்பாய்கள் சல்லு சாய்வாங்க அருண் என்டர்பிரைசஸ் ஜூலி மார்க்கெட் திருவாரூர்.
18: திருவாரூர் அருண் என்டர்பிரைசஸ், புதுசாய் பெருசாய்.
19: அடுத்த தார்பாய், நாத்துப்பாய், நெல் சாக்கு, பேக்கரி, ஃபாஸ்ட் ஃபுட், மிட்டாய் கம்பெனிகள்.

0: வீட்டுக்கு தேவையான மூலப்பொருட்கள் சலசாய் வாங்க.
1: அருண் என்டர்பிரைசஸ், எல்லையம்மன் கோயில், தெற்கு தெரு, தமிழ்நாடு மெர்கன்டைல் பேங்க் அருகில், திருவாரூர்.
0: தரமான தார்பாய்னா அருண் என்டர்பிரைசஸ், திருவாரூர்.
2: உயிர்களை காக்கும் உன்னத பணியில் தங்களை அர்ப்பணித்துக் கொண்டிருக்கும் மருத்துவர்களின் சேவையை போற்றும் விதமாக உலகம் முழுவதும் ஜூலை 1 அன்று தேசிய மருத்துவர்கள் தினம் கொண்டாடப்படுகிறது. அதனை சிறப்பிக்கும் வகையில் 5 இன்று காரைக்கால் ஜிப்மர் மருத்துவக் கல்லூரி மருந்தியல் துறை உதவி பேராசிரியர் டாக்டர் சி. திவ்யசாந்தி அவர்கள் தரும் தகவல்.
3: அலோபதி மருந்துகள் அப்படின்றது ஒரு மருத்துவ முறை. அந்த மருத்துவ முறையில் நம்ம என்ன செய்கிறோம்னா, நோய்க்கான மருந்துகள் நம்ம கொடுக்குறோம். சிம்டம்ஸாக இருக்கலாம், இல்லை அதற்கான தீர்வாகவும் இருக்கலாம். அதற்காக மருந்துகள் கொடுக்கறதோ, இல்லை அதற்கான அறுவை சிகிச்சை செய்கிறதோ, இல்லை கதிர்வீச்சை கொடுக்கறதோ, இதெல்லாம் தான் அலோபதி மருத்துவ முறையில் வருதுங்க. மாத்திரை அப்படின்றது வந்து வெறும் நார்மல் வாட்டரில் நம்ம சாப்பிடணும். காஃபியோ டீயோ சேர்த்து சாப்பிடும்போது அதற்கான முழு பலனும் கிடைக்காது. ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ

0: தினம் கொண்டாடப்படுகிறது. அதனை சிறப்பிக்கும் வகையில் ஐந்தாம் நாளான இன்று காரைக்கால் ஜிப்மர் மருத்துவக் கல்லூரி மருந்தியல் துறை உதவி பேராசிரியர் டாக்டர் சி. திவ்யசாந்தி அவர்கள் தரும் தகவல்.
1: அலோபதி மருந்துகள் அப்படின்றது ஒரு மருத்துவ முறை. அந்த மருத்துவ முறையில் நம்ம என்ன செய்கிறோம்னா, நோய்க்கான மருந்துகள் நம்ம கொடுக்குறோம். சிம்டம்ஸாக இருக்கலாம், இல்லை அதற்கான தீர்வாகவும் இருக்கலாம். அதற்காக மருந்துகள் கொடுக்கறதோ, இல்லை அதற்கான அறுவை சிகிச்சை செய்கிறதோ, இல்லை கதிர்வீச்சை கொடுக்கறதோ, இதெல்லாம் தான் அலோபதி மருத்துவ முறையில் வருதுங்க. மாத்திரை அப்படின்றது வந்து வெறும் நார்மல் வாட்டரில் நம்ம சாப்பிடணும். காஃபியோ டீயோ சேர்த்து சாப்பிடும்போது அதற்கான முழு பலனும் கிடைக்காது. ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ இரும்பு சத்து மாத்திரை இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், அதை வந்து பாலோட சேர்த்து சாப்பிடக்கூடாது. அது தெரியாமல் நம்ம என்ன செய்கிறோம், காஃபியோ டீயோடவோ சேர்த்து சாப்பிட்றோம், அதற்கான முழு பலனும் நமக்கு கிடைக்கிறது இல்லை. ஸோ எப்பவுமே எந்த மாத்திரைகளாக இருக்கட்டும், அது குளிர்பானங்களோடவும் சரி காஃபி டீயோடவும் சரி, கண்டிப்பாக சாப்பிடக்கூடாது. சில மாத்திரைகள் உணவுக்கு முன்னாடி சாப்பிடணும் அப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ சுகர் மாத்திரைகள் இருக்குது, அது உணவுக்கு முன்னே சாப்பிட்டீங்கன்னா அது வேலை செய்யுமே. அதே மாதிரி அல்சர் மாத்திரைகளையும் உணவுக்கு முன்னாடி தான் சாப்பிடணும். தைராய்டு மாத்திரைகளையும் வெறும் வயிற்றில் காலையில் சாப்பிடணும். அப்படி சாப்பிட்டாதான் அந்த மருந்து அதற்கான தன்மையும் வேலையும் செய்யும். நீங்கள் சாப்பாடுக்கப்பம் சாப்பிட்டீங்கன்னா அதோட வேலைப்பாடு ரொம்ப குறைஞ்சி போயிடும். உணவும் மருந்தும் இன்ட்ராக்ட் பண்ணும், ஒன்றுக்கு ஒன்று ஆகாது. ஸோ வெறும் வயிற்றில் சாப்பிட்ற மருந்துகளை வெறும் வயிற்றில் தான் சாப்பிடணும். உணவு இல்லாத போது சாப்பிட்டாதான் வயிறு வந்து அதை உறிஞ்சும். நீங்கள் சாப்பாடோட சேர்த்து சாப்பிட்டீங்கன்னா அது உறிஞ்சிற தன்மையை இழந்துடும், உங்களுக்கு அந்த நோய்க்கான தீர்வு கிடைக்காது. மாத்திரைன்றது வந்து முழு மாத்திரையாக தான் நீங்கள் சாப்பிடணும். அப்படி உடைக்கக்கூடிய மாத்திரைகள்னா நடுவில் ஒரு கோடு மாத்திரை நீங்கள் பார்த்துருப்பீங்க, அந்த மாத்திரைகளை மட்டும்தான் பாதியாக உடைக்கலாம். மீதி எந்த மாத்திரையும் உடைச்சிங்கன்னா என்ன ஆகும்னா, அந்த மாத்திரைக்கு மேலே ஒரு கோட்டிங் இருக்கும். கோட்டிங்ன்றது என்னன்னா, அதுக்கு மேலே ஒரு பூச்சு மாதிரி. அந்த பூச்சை எதுக்காக கொடுக்குறோம், அது வயிற்றில் போய் ரிலீஸ் ஆகாமல் அதுக்கு பின்னாடி சிறுகுடலில் போய் ரிலீஸ் ஆகும். இப்போ உடைச்சிட்டிங்க அப்படின்னா அதில் அர்த்தமே இல்லாமல் போயிடும், மாத்திரை வேலை செய்யாமல் போயிடும். ஸோ எந்த ஒரு மாத்திரையுமே உடைக்கக்கூடாது, நசுக்கக்கூடாது, பவுடராக்கக்கூடாது. ரத்த கொதிப்புக்கான மாத்திரைகளை ஜென்ரலாகவே ஆகாரத்துக்கு பிறகு நைட்டில் சாப்பிட சொல்லுவோம். இதில் நிறைய பேர் என்ன செய்வாங்கன்னா, ஒரு நாள் மாத்திரையை காலையில் சாப்பிடுவாங்க, ஒரு நாள் நைட்டு சாப்பிடுவாங்க, ஒரு நாள் மத்தியானம் சாப்பிடுவாங்க. கண்டிப்பாக அப்படி பண்ணக்கூடாது. பிபி மாத்திரைகளை பொறுத்த வரைக்கும் எல்லா நாளுமே ஒரே டைமில் போடணும். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ நான் இன்றைக்கி நைட் 8 மணிக்கு என்னோட பிபி மாத்திரையை சாப்பிட்றேன்னா, அடுத்த நாளும் 8 மணி, எல்லா நாளுமே நான் 8 மணிக்கு என்னோட ஆகாரத்துக்கு அப்புறம் இந்த பிபி மாத்திரையை வச்சுக்கிட்டால் தான் கரெக்டான கண்ட்ரோல் வரும். இதே மாதிரி சுகர் மாத்திரைக்கும், காலையில் நான் பிரேக்ஃபாஸ்ட் 10 மணிக்கு சாப்பிட போகிறேன்னா 9:30 மணிக்கு நான் அந்த சுகர் மாத்திரையை போட்டுடணும். இல்லை இன்றைக்கி நான் ஒரு 11 மணிக்கு சாப்பிட்றேன், 9:30 மணிக்கு மாத்திரையை போட்டுறேன்னா லோ சுகர் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ மாத்திரைகளை கரெக்டான நேரத்துலையும் கரெக்டான அளவுலையும் சாப்பிடணும். விரத நாட்களில் நான் விரதம் இருக்கேன் டாக்டர், அப்புறம் நான் எப்படி இந்த மாத்திரையை நான் சாப்பிட்றதுன்னா, அன்னைக்கு ஒரு நாள் நீங்கள் ஆகாரம் சாப்பிட மாட்டிங்கன்னா அந்த சுகர் மாத்திரையை அன்றைக்கி போடாதீங்க. நமக்கு இப்போ என்ன பழக்கம் ஆகிடுச்சுன்னா, மருந்தகத்தில் போய் நம்மளே நம்மளுடைய பிரச்சனைகளை சொல்லி எனக்கு ஏதாவது ஒரு மாத்திரையை கொடுங்கன்னு வாங்கிட்டு வந்துடுறோம். ஸோ அப்படி வாங்கிட்டு வர்றதுல இந்த தூக்க மாத்திரைகள் சில பேர் அதுக்கு பழகிக்கிறாங்க. அப்படி பண்ணவே கூடாது. தூக்க மாத்திரை எப்போ தேவையோ, படபடப்பு குறைவதற்கோ, இல்லை தூக்கமின்மை ரொம்ப க்ரானிக்காக இருக்குது, அந்த மாதிரி கண்டிஷன்ஸில் நம்ம தூக்க மாத்திரைகள் கொடுப்போம். டாக்டர்ஸ் எவ்வளோ நாள் கொடுக்கணும்னு சொல்கிறோமோ அதை மட்டுமே எடுத்துக்கணும், எவ்வளோ நாள் எடுத்துக்கணுமோ அதை எடுத்துக்கணுங்க. அதுக்கு மேலே எடுத்துக்கவும் வேண்டாம், அதுக்கு பழக்கமாயிடவும் வேண்டாம். நிறைய கேஸ் கேள்விப்படுறோம் ரேபீஸ் நோயினால் பரவிட்டு இருக்குன்னா, ஏன்னா உடனே போய் ஊசி மருந்துகளை எடுத்துக்கல. இம்யூனோக்ளோபுலன்ஸ்னு அதுக்கு அவைலபிளாக இருக்குது, ஊசி மருந்துகள் தடுப்பூசிகளும் இருக்குது. நீங்கள் அந்த மருந்துகளை எடுத்துக்கிட்டிங்கன்னா நம்ம சேஃபர் சைடில் நம்ம இருக்கலாம். ஸோ அதை விட்டுட்டு நான் எடுத்துக்கல, நான் என்ன பண்ணிட போது, நம்ம வீட்டை நான் அப்படி நினைக்க வேண்டாம். டாக்டர் அணுகி ஊசி போட்டுருங்க. வீட்டில் பெட் அனிமல்ஸ் வளர்க்குறீங்கன்னா அதற்கான பராமரிப்பு கரெக்டாக கொடுக்கணும். அதை மருத்துவர்கிட்ட எடுத்துகிட்டு போய் கரெக்டான தடுப்பூசிகள் அந்த நாய்க்கும் கொடுக்கணும். இன்கேஸ் சரியாமல் நாய் கடிச்சிருச்சுனாலும் நீங்களும் போய் அதற்கான வைத்தியம் எடுத்துக்கணும்.
0: நேயர்கள் இதுவரை கேட்டது
2: காரைக்கால் GL மருத்துவமனை திருவாரூர் அருண் என்டர்பிரைசஸ் வழங்கிய
0: நலமாய் வாழ்.
2: இந்நிகழ்ச்சியினை வழங்கியோர் GL மருத்துவமனை காரைக்கால்,
3: GL மருத்துவமனை
4: 24 மணி நேரம் செயல்படும் அவசர சிகிச்சைக்கு
3: GL மருத்துவமனை
4: காரைக்கால்.
5: உலகத்தரமான மருத்துவம் உள்ளூரில் காரைக்கால் GL ஹாஸ்பிடல். 24 மணி நேர டயாலிசிஸ் சேவை, விஷமுறிவு சிகிச்சை, கருத்தரை சிகிச்சை, அனைத்து அவசர சிகிச்சைகளுக்கும் GL ஹாஸ்பிடல், சேத்திலால் நகர், காரைக்கால்.
2: இந்நிகழ்ச்சியினை மேலும் வழங்கியோர் அருண் என்டர்பிரைசஸ் திருவாரூர். செங்கல், சூளை மற்றும் விதநெல் விடுவதற்கான தார்பாய்கள் சல்லுசாய் வாங்க அருண் என்டர்பிரைசஸ் ஜூப்ளி மார்க்கெட் திருவாரூர். ஆகாய காற்றில் ஆலாபனை படும் ஆகாஷ்வாணி காரைக்கால்.

0: திருச்சி மற்றும் சேலம் மங்கள் இன்பங்கள் வழங்கும் பாயிண்ட் டு பாயிண்ட். இந்நிகழ்ச்சியை வழங்குபவர் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் மங்களின் மங்கள் திருச்சி மற்றும் சேலம்.
1: திருச்சி மற்றும் சேலம் மங்களின் மங்களில் தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி.

காலை நேரத்தில் எத்தனையோ சிந்தனைகளோடு ஓடிக்கிட்டு இருக்கிற நம்ம நேயர்கள் எல்லோருடைய முகத்திலையும் ஒரு பெரிய புன்னகையை வரவழைக்கத்தான் இன்றைக்கி ஒரு செம ஜாலியான தலைப்போடு வந்திருக்கோம் நாங்கள் பாயிண்ட் டு பாயிண்ட் நிகழ்ச்சிக்கு. உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் வயிறு குழுங்க வாய்விட்டு சிரித்த ஒரு தருணம் எந்த தருணம் அப்படிங்கிறத நீங்கள் கமெண்ட்ஸில் கொடுக்கலாம். வாய் விட்டு சிரிச்சா நோய் விட்டு போகணும்னு சும்மாவா சொன்னாங்க. சில நினைவுகளை நினைச்சாலே இப்போவும் நமக்குள்ள ஒரு சிரிப்பு வெடிக்குமே, அது என்னங்க? உங்கள் ஸ்கூல் நாடகம், ஆஃபீஸில் நடந்த சுவாரஸ்யமான சொதப்பல், இல்லை வீட்டில் நடந்த லூட்டி, எதுவாக வேணாலும் இருக்கலாங்க. உடனே நம்ம காரைக்கால் பண்பலை அப்படிங்கிற முகநூல் பக்கத்தில் உங்களுடைய நகைச்சுவை, அந்த வாய் விட்டு சிரிச்சு வயிறு குலுங்க சிரிச்சு அந்த தருணம் என்ன அப்படிங்கிறத நீங்கள் சொல்லலாம்.

0: வேண்டும்.
1: இன்னும் ஜோக்கே சொல்லடா.
0: அவள் முத்து முத்தாக சிரிக்கிறாள், மூக்கு மொழியுமாயிருக்கிறாள்.
2: மகன் சொன்னாரா?

0: வயிறு குலுங்க சிரிச்ச தருணம் என்ன தருணம் அப்படிங்கிறது தான் பாயிண்ட் டு பாயிண்ட்ல நம்ம பேச போறோம். இப்போ உங்களுடைய நீங்க வயிறு குலுங்க சிரிச்ச தருணம் என்ன அப்படிங்கறத நீங்க சொல்லலாம் நம்மளுடைய முகநூல் பக்கத்துல. கும்பகோணம் செந்தில்நாதன் ஜெயா விவேகானந்தன் சொல்லியிருக்கிறாங்க பாருங்க, மாந்தோப்புக்கிளிய திரைப்படத்தில் படு கஞ்சனாக சூரியராஜன் நடிச்சிருப்பாரு, ஃபேன் இருக்குங்க, இவர் விசிறியை வச்சுக்கிட்டு இப்படியும் அப்படியும் உடம்பு ஆட்டுவார் பாருங்க, இப்பொழுது நினைச்சாலும் சிரிப்பு தான் வருது அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க.
1: அடுத்த செய்தி, இருவருக்கும் இனி காலை வணக்கம். டிஆர் பண்ணத்திலிருந்து நளினி சங்கர், நகைச்சுவை நிறைந்த காட்சிகளை பார்க்கும்போது வயிறு குலுங்க சிரிக்க தோன்றும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க.
0: நல்லவள் ஷேக்கலவுதீன், அவ்வளவு சத்தமாவா கேக்குது, ஒரே மேகமூட்டமாய் இருக்குது, இந்த நகைச்சுவையை கண்டு நான் ரசிச்சு சிரிச்சிருக்கேங்க, வயிறு குலுங்க குலுங்க அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க.
1: அடுத்தது பாருங்க, நிகழ்ச்சி சிறக்க வாழ்த்துக்கள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க சரவணகுமார் திருவாலங்காடுல இருந்து.
0: திருவாலங்காடு சரவணகுமார், நீங்க வயிறு குலுங்க சிரிச்ச விஷயத்தையும் சொல்லணும் எங்களுக்கு, அப்பதான் நாங்க சொல்லும் போதும் அதை கேக்குறப்பையும் நீங்க மகிழ்ச்சியா இருக்கலாம்
1: இல்லையா. வாழ்த்து சொல்லணும்ல
0: ஐயாவுடைய அசோக்ராஜ் கனிமொழி, அறிவிப்பாளர் இருவருக்கும் காலை வணக்கங்க, செந்திலும் கவுண்டமணியும் நகைச்சுவை வயிறு குலுங்க குலுங்க சிரிக்க தோணும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க, ஆனால் என்னன்னு சொல்ல விட்டுவிட்டாங்க. இது எதுக்கு ஒரு உதாரணமாக நான் சொல்கிறேன்னா, அந்த வைதகி காத்திருந்தால் படம் இருக்கு பாருங்க, அந்த படத்தில் பார்த்தோம் அப்படின்னா கவுண்டமணியும் செந்திலும் அண்ணே அண்ணே அப்படின்னு செந்தில் வருவார், என்னடா வைகவுண்டத்திலையா அப்படின்னு கவுண்டமணி கேட்டோன்னே அண்ணே இது என்னன்னே அப்படின்னு கேட்பாரு செந்தில், இது தாண்டா மேண்டல், என்னன்னே இதுதான் மேண்டிலா அப்படின்னு அந்த மேண்டலை பிடிச்சி கசக்கி விடுவார் பாருங்க,
1: உடஞ்சிரும்
0: உடஞ்சிரும், உடனே கவுண்டமணி அப்படி பார்ப்பாரு, ஓடுவாரு பாருங்க. இதெல்லாம் ஒரு வயிறு குலுங்க சிரிச்சு தருணம் அப்படிங்கறத சொல்லியிருக்கிறாங்க ஐயாவடி அசோக் ராஜ்.
1: நெய்விளக்கு எம்எஸ் தூயமணி இவங்க சொல்லியிருக்காங்க, வயிறு குலுங்க சிரித்த தருணம் நிறைய உள்ளது, அப்பப்போ இதுபோல் சம்பவம் வந்து நடைபெற்று போகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க.
0: திருவாரூர் மருதம்பட்டினம் இருவேலி ரேவதி இளங்கோவன் நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள், வாழ்க வாழ்க அப்படின்னு சொல்லிட்டே இருக்கிறாங்க பாருங்க அவங்க.
1: அடுத்தது, அன்பு அறிவிப்பாளர் இருவருக்கும் காலை வணக்கம், நான் மேட்டுப்பாளையம் நாகராஜன். எங்க வீட்டுல இந்த ஊதுபத்தி கட்டை எல்லாம் கலந்துருச்சு, அதை பிரிக்க சொல்லி எங்க பாப்பா கிட்ட தம்பிகிட்டையும் சொல்லிட்டு வந்துட்டேன், கம்பெனி வாரியா பிரிக்க சொல்லியிருந்தேன், ஆனா அவங்க பத்தி எல்லாம் கிழிச்சு தனித்தனியா குமிச்சிட்டாங்க, கம்பெனி வாரியா போயிருக்க சொன்னது லூசா இருக்கிறதுனால பிரிச்சு எல்லாத்தையும் தனித்தனியா வச்சுட்டாங்க, இதை பார்த்தோன்னா வயிறு குலுங்க சிரிச்சிட்டேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க.
0: இப்போ ஒரு விளம்பர இடைவேளைங்க, இடைவேளையை தொடர்ந்து நம்ம சிரிக்கலாங்க.
2: திரும்பின பக்கமெல்லாம் மங்களன் மங்கள் வைர நகைகளை பத்தி தான் பேச்சு
3: இருக்காதா? பின்ன மங்களன் மங்கள்ல உலக பிரசித்தி பெற்ற பெல்ஜியம் கட் வைர நகைகளுக்குன்னு வைரத்துல ஆரம், நெக்லஸ், வளையல், தோடு, மோதிரம்னு எக்கச்சக்க டிசைனும் இருக்கு. எல்லா வைர நகையும் உலகத்தர சர்டிபிகேட்டோட வேற எங்கேயும் வாங்க முடியாத குறைஞ்ச விலையில கிடைக்குதே.
2: ஜொலி ஜொலிக்கும் வைர நகைகளை கைராசியுடன் வாங்க மங்களன் மங்களுக்கு வாங்க.
4: மங்களன் மங்கள் இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, புதிய பஸ் நிலையம் அருகில், ஓமலூர் ரோட், சேலம் மற்றும் NS பீரோ திருச்சி.
5: ஆடி வந்தாச்சு, ஆஃபர் வந்து

0: உங்கள் சீமாட்டி ஆடி திருவிழா வரும் ஜூலை 3 முதல் ஆரம்பம். ஆடி ரகங்களில் 50% வரை தள்ளுபடி. ஆடை வாங்குபவர்களுக்கும் டிஸ்கவுண்ட் வவுச்சர் மற்றும் கோல்டன் டிக்கெட் வெல்லும் அரிய வாய்ப்பும் உங்களுக்காக காத்துக்கொண்டிருக்கின்றது. சீமாட்டி பட்டு ஜவுளி ரெடிமேட்ஸ் திருவாரூர்.
1: வயிறு குழுங்க சிறிது தரணும், என்ன தரணும் அப்படிங்கறது உங்கள்ட்ட நாங்க கேட்டிருக்கோம். நிரவி என்எம்பி நச்சிப்பிள்ளையை சொல்லியிருக்கிறாங்க, வயிறு குழுங்க சிரிக்க வைத்த தருணம். நான் சின்ன வயசுல இருந்தப்போ பயந்த சுபாவம் கொண்டவங்க. ஒரு முறை திருடன் வந்துட்டான் வீட்டுல யாரும் இல்ல, என்ன செய்யறதுன்னு எனக்கும் தெரியல. போட்ட சத்தத்துல அவன் ஓடியோ போயிட்டாங்க. பிறகு வெளியே போனதை எங்க அப்பா அம்மா சிரிச்சிட்டாங்க, நானும் சிரிச்சிட்டேன் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. இதை சொல்லும் போது நினைச்சு பார்த்தோம்னா ஒரு திரைப்படத்துல ஒரு காட்சி வரும். திரைப்படம், அந்த திரைப்படம் ஞாபகம் இல்லை எனக்கு பேரு, இருந்தாலும் அந்த நகைச்சுவை காட்சியை மட்டும் நான் சொல்றேன். அதாவது ஒரு திருடன் வீட்டுக்கு வந்துருவான் திருடுறதுக்கு. அந்த காமெடி நடிகர்கள் வந்து கட்டில் மேல படுத்திருப்பாங்க. என்னடா அது திருடன் வந்துட்டானேன்னு சொல்லிட்டு மேலே போய் பரணியில ஏறிப்பான். திருடன் வந்து பிடிக்க வந்துருவாங்கன்னு சொல்லிட்டு
2: பரணியில
1: ஏறிய சூழ்நிலை வரும். அப்படிப்பட்ட சூழ்நிலையில இவங்க என்ன செய்வாங்க, திருடன் வந்துட்டான் திருடன் வந்துட்டான்னு சொன்னோடனே இவங்க ரெண்டு பேரும் பேசியிருப்பாங்க, என்ன திருடன் வந்துட்டான் என்ன செய்யறது, இப்போ எப்படி இவனை பிடிச்சி கொடுக்கறது அப்படிங்கிற மாதிரி. அப்போ எல்லாம் மேல உள்ள மாத்துப்பான் இப்படி வயிறு குழுங்க சிரிச்சு தரணும் என்ன அப்படிங்கறதுதான் இப்ப நம்ம பேசிட்டு இருக்கோம். நிகழ்ச்சியில அடுத்து வந்திருக்கிற கமெண்ட்ஸ் என்னங்கறத நம்ம பார்க்கலாம்.
2: காலை வணக்கம். இருவருக்கும் ஒரு முறை தவணை முறையில் பொருள் கொடுத்து வார வாரம் வசூல் செய்யும் ஒருவர் எங்கள் வீட்டிற்கு வந்து பக்கத்து வீட்டில் இருக்கும் அலமேலு எங்கே என்று கேட்டார். அதற்கு நான் சொன்னேன், அவங்க ஆட்டுக்கார அலமேலு படம் பார்க்க போயிட்டாங்க என்றேன். உடனே அவர் சொன்னார், அவங்க வந்தா சீட்டுக்கார சிங்காரம் வந்துட்டு போனார்னு சொல்லுங்க அப்படின்னு சொன்னாங்களாம். இதை கேட்ட உடனே நாங்கள் அனைவரும் விழுந்து விழுந்து சிரித்தோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அரியலூர் மாவட்டத்திலிருந்து கீழக்குடியிருப்பு சிங்காரவேலு.
1: அடுத்து பாருங்க, கலாவதி ராஜமோகன், இரவாஞ்சேரி கலாவதி ராஜமோகன் சொன்னது, எங்க ஊர்ல ஒருவர் மனைவி ஊருக்கு சென்ற நேரம் நண்பர்களோட கறி வாங்கிட்டு வந்து சமைச்சிருக்கிறாங்க. செல்ஃப்ல எண்ணெயோட வேப்பெண்ணையும் சேர்த்து அவங்க மனைவி வச்சுட்டு போயிட்டாங்க போல. இவர் வேப்பெண்ணையை எடுத்து சமையல் என்னன்னு சமைச்சிட்டாங்க. சமைச்சு முடிச்சதும் எல்லாரும் சேர்ந்து உட்கார்ந்து சாப்பிடும் போது ஒரே கசப்பு. அதுக்கு பிறகுதான் தெரிஞ்சிருக்கு வேப்பெண்ணை போட்டு சமைச்சது. அனைவரும் அவ்வளவு சிரிப்பு சிரிச்சிருக்காங்க. அவரை எப்ப பார்த்தாலும் அந்த ஞாபகம் வந்து அனைவருமே சிரித்து கொண்டு இருக்கிறோம் இப்பயும் அப்படின்னு சொல்லி இருக்கிறாங்க இவங்க.
2: அடுத்து அண்ணப்பன் பேட்டை எஸ் ஜோதி. வடிவேல் படத்தில் வரும் நகைச்சுவை பார்த்தால் என்னை மறந்து தனியாக இருந்தால் கூட சிரிச்சிட்டே இருப்பேன். கவலைகள் அனைத்தும் பறந்துவிடும். அவர் முகபாவனை பார்த்தால் ரொம்ப சிரித்து கொண்டே இருப்பேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க.
1: காரைக்கால் நளினி, ஃப்ரெண்ட்ஸ் படம் பார்த்து தென்னாலி இதெல்லாம் முழுமையா பார்த்தாலே வயிறு குழுங்க சிரிச்சுக்கிட்டே இருக்கலாங்க. எப்ப பார்த்தாலும் சிரிப்பு வந்துகிட்டு இருக்குன்னு, வாய் விட்டு சிரித்தா நோய் விட்டு போகும்னு நகைச்சுவையை பார்த்து பார்த்து சிரித்தாலே போதும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க இவங்க.
3: ஆடி
0: வந்தாச்சு, ஆஃபர் வந்தாச்சு. உங்கள் சீமாட்டி ஆடி திருவிழா வரும் ஜூலை 3 முதல் ஆரம்பம். ஆடி ரகங்களில் 50% வரை தள்ளுபடி. ஆடை வாங்குபவர்களுக்கும் டிஸ்கவுண்ட் வவுச்சர் மற்றும் கோல்டன் டிக்கெட் வெல்லும் அரிய வாய்ப்பும் உங்களுக்காக காத்துக்கொண்டிருக்கின்றது. சீமாட்டி பட்டு ஜவுளி ரெடிமேட்ஸ் திருவாரூர்.
1: காரைக்கால் பண்பலை 100.3, திருச்சி மற்றும் சேலம் மங்களின் 0.2

0: 100.3 பண்பலை ஒலிபரப்பில் காரைக்கால் வானொலி நிலையத்தில் நாம் கேட்டு கொண்டிருப்பது பாயிண்ட் டு பாயிண்ட்.
1: திருநாள் என்றாலும் மங்களகரமான நேரம் என்றாலும் விருதாச்சலம் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரியில் தான் ஆரம்பம். பாரம்பரிய சிறப்பு தான் புதிய நாகரிகம் ஒன்றிணைந்த கலெக்ஷன்ஸ். புன்னகை வாங்கி புன்னகை பூக்க எண்ணங்கள் கேட்கும் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி விருதாச்சலம்.
0: நாளை காலை 9 மணிக்கு காரைக்கால் GL மருத்துவமனை திருவாரூர் அருண் என்டர்பிரைசஸ் வழங்கும் நலமாய் வாழ மருத்துவ ஆலோசனைகள் இடம்பெறும் நிகழ்ச்சி. இந்நிகழ்ச்சியினை வழங்கவிருப்போர் GL மருத்துவமனை காரைக்கால்.
2: காரைக்கால் GL மருத்துவமனை
3: 24 மணி நேரம் செயல்படும் அவசர சிகிச்சைக்கு
2: GL மருத்துவமனை
3: காரைக்கால்.
0: இந்நிகழ்ச்சியினை மேலும் வழங்கவிருப்போர் அருண் என்டர்பிரைசஸ் திருவாரூர். செங்கல் சூளை மற்றும் இதழ் விடுவதற்கான தற்பாய்கள் செல்லு செய்வாங்க அருண் என்டர்பிரைசஸ் திருவாரூர். நாளை காலை 9:30 நாகப்பட்டினம் VPN மருத்துவமனை திருவாரூர் ஸ்ரீ கிருஷ்ணா ஸ்வீட்ஸ் அண்ட் பேக்கரி வழங்கும் தேதியும் சேதியும். வரலாற்று நிகழ்வுகள் இடம்பெறும் நிகழ்ச்சி இது. இந்நிகழ்ச்சியினை வழங்கவிருப்போர் VPN கண் மருத்துவமனை நாகப்பட்டினம்.
4: பட்டினம் VPN கண் மருத்துவமனை
5: அனைத்து விதமான கண் நோய்களுக்கும் ஒரே தீர்வு
4: VPN கண் மருத்துவமனை. முதலிடம் சுவையில் தரம் இனிப்பு கார வகைகள் வாங்க வருகை தாருங்கள்
6: கிருஷ்ணா ஸ்வீட்ஸ் அண்ட் பேக்கரி திருவாரூர். மாதத்தின் மிகப்பெரிய ஆச்சரியம் 5 ரூபாய்க்கு சேலை வம்சா ஆடி சூப்பர் சேல் July 5 முதல். சேலைகள் ரெடிமேட் 5 முதல் 50% வரை தள்ளுபடி. அதற்கு மேல் ஸ்பெஷல் ஆஃபராக 5 ரூபாய்க்கு சேலை தராங்க. இந்த ஸ்பெஷல் ஆஃபர் சனி ஞாயிறு தினங்களில் முதல் 100 பில்களுக்கு மட்டுமே. வம்சா மயிலாடுதுறை.
0: நாளை பிற்பகல் 12:50 ஜெயங்கொண்டம் ராமு நகை மாளிகை வழங்கும் பசுந்தளிர். இந்நிகழ்ச்சியினை வழங்கவிருப்போர் ராமு நகை மாளிகை ஜெயங்கொண்டம்.
7: முதல் நெற்றி சுட்டி வரை கை வளையல் கழுத்து செயின் காதணி வரை தூய தங்கம் வாங்க ராமு நகை மாளிகை ஜெயங்கொண்டம்.
8: டாக்டர், உங்க ட்ரீட்மெண்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
9: அணு மருத்துவமனை இருதயம் சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.

0: வைக்கிங் பனியன்கள் உள்ளாடைகள் வழங்கும் தேநீர் நேரம். இந்நிகழ்ச்சியினை வழங்கவிருப்போர் வைக்கிங் பனியன்கள் உள்ளாடைகள். நாளை மாலை 5:30 வசந்தன் கோ வழங்கும் விளக்கேற்றும் வேலை. இந்நிகழ்ச்சியினை வழங்கவிருப்போர் வசந்தன் கோ.
1: உங்கள் நியூ வசந்த மாளிகை கண்ணன் மெட்டல் ஸ்டோரி
2: திருக்கோயிலுக்கு தேவையான
0: நாளை மாலை 6:20 நாச்சியார் கோவில் அமர்தா சூப்பர் ஸ்டோர் மயிலாடுதுறை ஏஆர்சி காமாஜி ஜுவல்ஸ் வழங்கும் இன்சொல் அமுது. இந்நிகழ்ச்சியினை வழங்கவிருப்போர் அமிர்தா சூப்பர் ஸ்டோர் நாச்சியார் கோவில்.
3: உபயோக பொருட்கள்
4: அனைத்தும் தரமாகவும் சரியான விலையிலும் வாங்க நாச்சியார் கோவில் அமிர்தா சூப்பர் ஸ்டோருக்கு வாங்க.
0: இந்நிகழ்ச்சியினை மேலும் வழங்கவிருப்போர் ஏஆர்சி காமாஜி ஜுவல்ஸ் மயிலாடுதுறை.
5: மயிலாடுதுறை ஏஆர்சி காமாஜி ஜுவல்ஸ், இது நம்ம ஊரு கடைங்க, இது நம்ம கடைங்க.
0: நாளை 7:30 காரைக்கால் ஒஎன்ஜிசி காவிரி அசட் வழங்கும் விடவர் அரங்கம். இந்நிகழ்ச்சியினை வழங்கவிருப்போர் ஒஎன்ஜிசி காவிரி அசட் காரைக்கால்.
6: ஒஎன்ஜிசி மக்களுக்கான சக்தி, தேசத்திற்கான வளம். ஒஎன்ஜிசி
0: திருச்சி மற்றும் சேலம் மங்களின் மங்களின் பாயிண்ட் டு பாயிண்ட் நிகழ்ச்சியின் பகுதி நமக்கு வழங்கியவர் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் மங்களின் மங்கள் திருச்சி மற்றும் சேலம்.
1: திருச்சி மற்றும் சேலம் மங்களின் மங்களில் தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி.
4: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை திருச்சி மற்றும் சேலம் மங்களின் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி.
1: தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. உங்கள் பழைய 916 நகைகளை அன்றைய மார்க்கெட் விலைக்கு எக்ஸ்சேஞ்ச் செய்து புதிய நகை வாங்கும் போது பவுனுக்கு 1200 ரூபாய் தள்ளுபடியும் பெறுங்கள். மங்களின் மங்கள், NSB ரோட் திருச்சி மற்றும் புதிய பஸ் நிலைய வரையில் ஓமலூர் ரோட் சேலம்.
0: தொடர்கிறது பாயிண்ட் டு பாயிண்ட் நிகழ்ச்சியில். இனி
7: பல்லுல ஒரே கூச்சம், ஃபேமஸான பேஸ்ட் தான் யூஸ் பண்றேன் பாரு.
8: டெய்லி கோபால் பல் பொடியில டீ தயும் கம்சையும் தேய்ச்சு விட, பற்கள்ல பிரச்சனையே வராது. இது எங்க தாத்தா சொல்லி கொடுத்த டெக்னிக்.
9: கோபால் பல் பொடி.
10: நேயர்களை கேட்கலாம், நாகப்பட்டினம் இபிஎம் கண் மருத்துவமனை, திருவாரூர் ஸ்ரீ கிருஷ்ணா ஸ்வீட்ஸ் அண்ட் பேக்கரி வழங்கும் தேதியும் சேதியும். நிகழ்ச்சியை வழங்குவோர் விபிஎம் கண் மருத்துவமனை நாகப்பட்டினம்.
11: நாகப்பட்டினம் விபிஎம் கண் மருத்துவமனை,
12: அனைத்து விதமான கண் நோய்களுக்கும் ஒரே தீர்வு.
11: விபிஎம் கண் மருத்துவமனை, நாகப்பட்டினம் விபிஎம் கண் மருத்துவமனை, ஊசி இல்லா, வலி இல்லா, தையல் இல்லா, நவீன லேசர் கருவி கண் சிகிச்சை மையம்.
12: அனைத்து விதமான கண் நோய்களுக்கும் ஒரே தீர்வு.
11: ஊசி இல்லா, வலி இல்லா, தையல் இல்லா, நவீன லேசர் கருவி கண் சிகிச்சை மையம்.
12: விபிஎம் கண் மருத்துவமனை, நீலா மேற்கு வீதி, நாகப்பட்டினம்.
10: மேலும் நிகழ்ச்சியை வழங்குவோர் ஸ்ரீ கிருஷ்ணா ஸ்வீட்ஸ் அண்ட் பேக்கரி, திருவாரூர்.
13: தரத்தில் முதலிடம், சுவையில் தரம். இனிப்பு கார வகைகள் வாங்க வருகை தாருங்கள்
14: கிருஷ்ணா ஸ்வீட்ஸ் அண்ட் பேக்கரி, திருவாரூர்.
13: ஸ்ரீ கிருஷ்ணா ஸ்வீட்ஸ் அண்ட் பேக்கரி, 121 பழைய நாகை சாலை, திருவாரூர். 23 ஆண்டு கால சேவையில் தரத்தில் முதலிடம், சுவையில் தரம். இனிப்பு கார வகைகள் வாங்க வருகை தாருங்கள் ஸ்ரீ கிருஷ்ணா ஸ்வீட்ஸ் அண்ட் பேக்கரி.

0: தேதியும் சேதியும் வரலாற்றில் இன்று
1: புகழ்பெற்ற தமிழ் எழுத்தாளரான பாலகுமாரன் அவர்கள் பிறந்த தினம் இன்று
0: 1946 ஜூலை 5 தஞ்சாவூர் மாவட்டம் திருக்காட்டுப்பள்ளியில் உள்ள பழமாநேரி என்னும் சிற்றூரில் பிறந்தார்.
1: இவர் 100 சிறுகதைகளையும் 200 நெடுங்கதைகளையும் சில கவிதைகளையும் கட்டுரைகளையும் எழுதியுள்ளார். மேலும் இவர் சில படங்களில் உதவி இயக்குநராகவும் பணியாற்றியுள்ளார்.
0: ராஜா சார் அண்ணாமலை செட்டியார் டிரஸ்ட் விருது, இரவு குதிரைகள் அப்படிங்கிற அந்த எழுத்தாக்கத்திற்காகவும், மெர்க்குரி பூக்கள் என்ற எழுத்தாக்கத்திற்காக இலக்கிய சிந்தனை விருதும், தமிழ்நாட்டு மாநில விருது, சுகஜீவனம் என்ற சிறுகதை தொகுப்பிற்காகவும், மற்றும் கலைமாமணி போன்ற பல விருதுகளையும் பெற்றுள்ளார்.
1: தன்னுடைய எழில்மிகு கற்பனை திறனால் எழுத்து மற்றும் திரைத்துறையில் தனக்கென ஒரு நீங்காத இடத்தை பெற்று இவர் 2018 மறைந்தார்.

0: இருபதாம் நூற்றாண்டின் பரிணாமவியல் ஆராய்ச்சியாளர் ஆர்னஸ்ட் வால்டர் மாயர் 1904 ஜூலை 5 ஜெர்மனியில் பிறந்தார்.
1: இவருக்கு சிறு வயதிலிருந்தே பறவையியலில் ஆர்வம் கொண்டிருந்ததால் பல அரிய பறவை இனங்களையும் எளிதாக அடையாளம் காட்டி விடுவார்.
0: இவர் தனது வாழ்நாளில் 26 புதுவகை பறவை இனங்களுக்கும் 38 புதுவகை பூக்களுக்கும் பெயர் சூட்டியுள்ளார். 1942 உயிரினங்களின் மரபியல் பரிணாம தொகுப்புகள் தொடர்பான இவரது முதல் புத்தகம் வெளிவந்தது.
1: இவர் மொத்தம் 25 புத்தகங்கள் எழுதியுள்ளார். தற்கால பரிணாம வளர்ச்சி ஆராய்ச்சி கோட்பாடுகளுக்கும் உயிரியல் சிற்றின கோட்பாடு வளர்ச்சிக்கும் இவரது ஆராய்ச்சிகள் வழிவகுத்தன.
0: பன்முக பரிமாணங்களை கொண்ட எர்னஸ்ட் மயர் 2005 மறைந்தார்.
1: 1687 ஜூலை 5 ஐசக் நியூட்டன் தனது புகழ்பெற்ற பிலோசபியா நேச்சுரலி பிரின்சிபியா மேத்தமெட்டிகா என்ற நூலை வெளியிட்டார்.
0: 1996 ஜூலை 5 குளோனிங் முறையில் முதலாவது பாலூட்டியான டோலி என்ற செம்மறியாடு உருவாக்கப்பட்டது.

0: நாகப்பட்டினம் பிபிஎன் கண் மருத்துவமனை, திருவாரூர் ஸ்ரீ கிருஷ்ணா ஸ்வீட்ஸ் அண்ட் பேக்கரி வழங்கிய தேதியும் சேதியும் கேட்டோம். இந்நிகழ்ச்சி வழங்கியோர் விபிஎம் கண் மருத்துவமனை நாகப்பட்டினம்.
1: நாகப்பட்டினம் விபிஎம் கண் மருத்துவமனையும்
2: அனைத்து விதமான கண் நோய்களுக்கும் ஒரே தீர்வு
1: விபிஎம் கண் மருத்துவமனையும்.
0: மேலும் நிகழ்ச்சியை வழங்கியோர் ஸ்ரீ கிருஷ்ணா ஸ்வீட்ஸ் அண்ட் பேக்கரி திருவாரூர்.
1: தரத்தில் முதலிடம், சுவையில் தரம், இனிப்பு கார வகைகள் வாங்க வருகை தாருங்கள்
2: கிருஷ்ணா ஸ்வீட்ஸ் அண்ட் பேக்கரி திருவாரூர்.
1: தரத்தில் முதலிடம், சுவையில் தரம், இனிப்பு கார வகைகள் வாங்க வருகை தாருங்கள்
2: கிருஷ்ணா ஸ்வீட்ஸ் அண்ட் பேக்கரி திருவாரூர்.
3: ஆகாஷ்வாணி காரைக்கால் வானொலி நிலையத்தின் பண்பலை ஒளிபரப்பு.
4: வன மகோத்சவ வாரம் குறித்த தகவல்களை வழங்குகிறார் காரைக்கால் வனத்துறை மற்றும் வன விலங்கு பாதுகாப்பு துறை வேளாண்மை அலுவலர் கே அமினா பீபி அவர்கள்.
5: வனங்களை நம்ம வந்து பராமரிக்கணும்னா முதல் விதை எங்கே போடணும்னா குழந்தைகளோட மனசில் தான் போடணும். ஒரு தாய் வந்து குழந்தைய எப்படி பாதுகாப்பாக பார்த்துக்கிறாங்களோ, எந்த எதிர்பார்ப்பும் இல்லாமல் ஒரு அன்பு செலுத்துகிறாங்களோ, அந்த அளவுக்கு வந்து எதிர்வரும் சந்ததிக்கு மரம்னா என்ன அப்படின்னு அவங்க புத்தகத்தில் பார்க்குற மாதிரி இல்லாமல் ஒரு நல்ல சூழ்நிலையில் அவங்க வளர்கிறதுக்கு நம்ம உதவ முடியும். தாயின் பெயரால் ஒரு மரம் அப்படின்ற ஒரு திட்டம் இருக்குது. அப்படின்னா ஒவ்வொருவரும் தன் தாயை நினைத்து ஒரு மரத்தை நடும்போதும் அதை வளர்க்கும்போது இது எங்கள் அம்மா அப்படின்னு நினச்சி அதுக்கு தண்ணி ஊற்றணும். அது வளர வளர எங்கள் அம்மா என்னோட தான் இருக்காங்க. அவங்க தொழிலுக்காகவோ இல்லை கல்விக்காகவோ இப்போ குடும்பத்தை விட்டு பிரிகிற பல சூழ்நிலை இருக்குது. வெளி மாநிலத்துக்கு போன மாணவர்கள் இருக்கலாம், தொழிலுக்காக நாடு விட்டு நாடு போகிறவங்க இருக்கலாம். எங்கே இருந்தாலும் என் அம்மா என் கூட தான் இருக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி என் தாயின் பெயரால் ஒரு மரம் நடணும் அப்படின்ற விதையை குழந்தை பருவத்திலேயே நம்ம விதைக்கிறது வந்து ஒரு நல்ல விஷயம். உதாரணத்துக்கு நான் ஒரு மாணவியாக இருக்கேன்னா நான் என் வீட்டில் ஒரு மரம் வளர்க்கும்போது என்னோட அந்த மரமும் வளரும். அப்போ என் அம்மா என் கூடவே இருக்கிறாங்க அப்படிங்கிற ஒரு இதோட நான் அந்த மரத்தை வந்து பாதுகாத்து வளர்ப்பேன். எப்பெல்லாம் தண்ணி வேணுமோ தண்ணி ஊற்றுவேன், ஆடு மாடு கடிக்காமல் பாதுகாப்பேன். அந்த மாதிரி ஒரு பொறுப்போடு இருக்கும்போது அந்த குழந்தைகளுக்கும் மரம்னா என்ன, ஏன் மரம் நடுறோம், சுற்றுச்சூழல் மாற்றங்கள் என்னென்ன வருது அப்படிங்கிற பொறுப்பு உணர்வு வந்து குழந்தை பருவத்திலிருந்தே அந்த குழந்தைங்களுக்கு தெரிஞ்சிடும். இன்னொன்று, அவங்களே மரம் நடுறது தண்ணி ஊற்றுறதுன்னு பார்க்கும்போது ஒரு மரத்தை கிட்ட இருந்து பார்க்கும்போது அதில் என்னென்ன மாற்றம் நடக்குது அழகியலாகவும் பார்க்கலாம். அவங்களுடைய மன சோர்வுக்கு இது தீர்வாக இருக்கும், அவங்க உடற்பயிற்சிக்கு இது ஒரு வடிகாலாக இருக்கும். இந்த மாதிரி செய்யும்போது மரங்களும் மனிதர்களும் எந்த இதை தொலைச்சோமோ அந்த உறவை நம்ம மீட்டெடுக்க முடியும். இந்த மாதிரி நம்ம வந்து குழந்தை பருவத்திலேருந்தே மரம் நடுறதும் அதோடைய முக்கியத்துவத்தை சொல்லி வளர்த்தால் மட்டும்தான் வர்ற சமுதாயத்துக்கு ஒரு நல்ல சூழலை விட்டுட்டு போக முடியும். அப்படி இல்லைன்னா நிறைய தொழில்

0: சாலைகள், நிறைய வாகனங்கள் அப்படின்னு போனால் வர்ற காலங்களில் எல்லாரும் முதுகில் ஒரு சிலிண்டர் மாட்டிக்கிட்டே போகிற மாதிரியா இருக்கும். நான் சின்ன பிள்ளையில் படித்தப்போ கூட வாட்டர் பாட்டில் எடுத்துகிட்டு போகிற பழக்கமெல்லாம் இல்லை. ஆனால் இப்போ எல்லார் கையிலையும் வாட்டர் பாட்டில் இருக்குது. பார்த்தா நிறைய பேர் 2 லிட்டர் வாட்டர் பாட்டிலே வச்சுருக்கிறாங்க. முதுகில் சிலிண்டர் மாட்டிக்கிட்டு ஒரு குழந்தை ஸ்கூலுக்கு போகணுன்ற ஒரு சூழலோ, இல்லை முதுகில் சிலிண்டர் மாட்டிக்கிட்டு தான் ஒரு வேலைக்கு போகணுன்ற சூழலை தடுக்கணும்னா நிச்சயமாக பள்ளி காலத்திலேருந்தே வந்து மரங்களின் விதைகளை குழந்தைகள் மனதில் நம்ம போட்டு அதை பழக்கமாக மாற்ற வேண்டும் அப்படின்றது என் கருத்து. அப்புறம்
1: வன மகோத்சவ வாரம் குறித்த தகவல்களை வழங்கினார் காரைக்கால் வனத்துறை மற்றும் வனவிலங்கு பாதுகாப்பு துறை வேளாண்மை அலுவலர் கே. அமினா பிபி அவர்கள்.
2: நேரம் 9:40. ஆகாஷ்வாணி காரைக்கால் வானொலி நிலையத்தின் பண்பலை ஒலிபரப்பு. தொடர்கிறது பாயிண்ட் டு பாயிண்ட்.

0: நீங்கள் வயிறு குழுங்க சிரிச்ச தருணம் எது அப்படிங்கிறது பாயிண்ட் டு பாயிண்ட்ல கொடுத்துருக்குறோம். நேர்களை சிரிப்புங்கிறது கடவுள் மனிதனுக்கு கொடுத்த வரம், அதாவது ஆக சிறந்த வரம் அப்படின்னு சொல்லலாம். கவலைகள் ஸ்ட்ரெஸ் எல்லாத்தையும் ஒரு நொடியில் காணாமல் போக வைக்கிற ஒரு சக்தி ஒரு சின்ன புன்னகைக்கும் வாய் விட்டு சிரிக்கிற அந்த சிரிப்புக்கும் தாங்க இருக்குது. நம்ம எவ்வளோ பிஸியாக இருந்தாலும் சரி, மனசுக்கு விட்டு சிரிக்கிற அந்த சில நிமிடங்கள் தான் நம்ம வாழ்க்கையை இன்னும் அழகாக்குது. நிகழ்ச்சியோட தொடக்கமாகவே பார்த்தோம் அப்படின்னா, நம்ம இன்னொரு பாயிண்டில் இருக்கிற நம்ம லக்ஷ்மி ரவி சிரிச்சுக்கிட்டே இருக்கிறாங்க இன்னமும், ஆனால் வாய் விட்டு சிரிக்க முடியாமல் தவிக்கிறாங்கங்கிறது நம்ம சொல்லலாங்க. அதனால் மற்றவங்களை காயப்படுத்தாமல் சுற்றி இருக்கிறவங்களையும் சேர்த்து சிரிக்க வைக்கிற தருணங்களை நம்ம அடிக்கடி உருவாக்கிக்கணும். இன்றைக்கி பாயிண்ட் டு பாயிண்ட் நிகழ்ச்சியில் உங்கள் சிரிப்பு மழையில் நம்ம காரைகள் நனையுது அப்படின்னு நம்ம சொல்லலாம். அடுத்து பாருங்கள், வேதாரண்யம் பைத்தவரன் காடு மருக ஒண்ணுக விடுகநாதன் தன்னுடைய கமெண்ட்ஸ் பாஸ் பண்ணியிருக்காங்க. அட ஏங்க அந்த கதையை கேட்குறீங்க? ஒரு தடவை ஒரு கடைக்கு முடிவேட்ட போயிருந்தேங்க. அந்த கடைக்கு பக்கத்தில் கோவில் இருக்குது, அதனால் நிறைய பேர் முடியெடுக்க வராங்க அந்த கோயிலுக்கு. ரொம்ப கலப்பாய் போய் உட்காந்த நான் டிஸ்கோ கட்டிங்னு சொல்லாமல் ஏதோ ஒரு ஞாபகத்தில் உட்காந்து நல்லா ஆசனம் தூங்கி விட்டாங்க. சரி எழும்புங்க அப்படின்னு ஒரு சத்தம் கேட்டு முடிச்சு பார்த்தா, என்னடா அதுக்குள்ளே முடியை எடுத்துட்டாரு அப்படின்னு பார்த்தங்க. கோயிலுக்கு முடியெடுக்க வர்றவங்க மாதிரி என் தலையையும் காலி பண்ணிட்டாருங்க அவர் அப்படின்னு நினச்சோன்னு, என்னையா இப்படி பண்ணிட்டீரே அப்படின்னு நினச்சி அவரை பார்த்து நான் சிரிக்க, என்னை பார்த்து அவர் வழிய அடாடாடா அதை நினச்சாலும் இன்னைக்கும் சிரிப்பு வருதுன்னு சொல்லியிருக்கிறாங்க.
1: அடுத்தது கோமல் சரவணன் செந்தில் சரவணன் சொல்லியிருக்காங்க, செந்தில் கவுண்டமணி நகைச்சுவை பார்க்கும்போது எனக்கு வயிறு குழுங்க சிரிக்க தோணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க.
0: காரைக்கால்லேருந்து தலத்திர பத்மபதி ஸ்ரீதர் சொல்கிறாங்க, பாருங்க பழைய திரைப்படம் சார், சபாபதியில் ஒரு காமெடி சீனு, ரயில் பற்றிய கட்டுரை எழுதியிருப்பார் கதாநாயகன், ஆசிரியர் அதை படிக்க சொன்னதும் கதாநாயகம் படிப்பார் பாருங்க, அதை பல முறை பார்த்து பார்த்து பல முறை வயிறு விழுங்க சிரிச்சிருக்கேங்க நாங்க அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க.
1: அடுத்தது ராஜேந்திரன் மணக்குடி, இவங்க சொல்லியிருக்காங்க, மணக்குடி ராஜேந்திரன், கல்லூரி நாட்களில் ஒரு நண்பர் ஆசிரியர் போல மிமிக்ரி செய்தார், அப்படியே அசல் மாதிரி இருந்ததால் முழு வகுப்பும் சிரிப்பில் மூழ்கியது.
0: அடுத்து நடுக்கலும் லதா செபஸ்டியன் தன்னோட பேர் வரணும் அப்படிங்கிறதுக்காக ஒரு மகிழ்ச்சியோட ஆனந்த சிரிப்பு சிரிச்சு ஒரு அனுப்பியிருக்காங்க. அன்பு தோழனுக்கும் தோழிக்கும் இனிய காலை வணக்கம் அப்படின்னு புதுத்துறை செல்வகுமார் தொடங்கியிருக்காங்க பாருங்க. வயிறு குலுங்கி சிரிச்ச தருணம் வந்து பண்பலையில் இந்த நகைச்சுவை போடுறீங்களா பாருங்க சார், அப்படி ஒரு ஜாலி சார், போங்க ஐஎம்பிசி அப்படிங்கிற மாதிரி அவங்க சொல்லிவிட்டாங்க.
1: அடுத்தது நாகூர் எம்ஜேஎம்என் முகமது ஜலீல், நகைச்சுவை நடிகர் சுருளி ராஜன் அவர்களை பார்த்த உடனேயும் அவரது உடல் அசைவினையும் நகைச்சொல்லும் முறையினையும் பார்த்து வயிறு குலுங்க வாய்விட்டு சிரித்திருக்கிறேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க.
0: காட்டுமன் அருகவில் டி மடப்புறம் சொல்றாங்க, தோப்புத்தர் வேல்முருகன் கரகாட்டகர படம் பார்க்கும்போது வாழைப்பழம் நகைச்சுவையை கண்டு வயிறு குலுங்க சிரிச்ச தருணங்க நினைவில் இருக்குங்க இன்னமும் அப்படின்னு சொல்லி, அண்ணே அண்ணே இது என்ன

0: அப்படின்னு. இதாண்டா வாழைப்பழம் அப்படிம்பாங்களே, அந்த காட்சியை சொல்லியிருக்கிறாங்க.
1: அடுத்தது பாருங்க, நாகம்பாடி கௌதமி கருணாகரன். வடிவேல் காமெடி பார்க்கும்போது தாங்க வயிறு குழுங்க சிரிக்க முடியும். சிரிப்பதும் சிரிக்க வைப்பதுமே ஒரு தனி திறமை அப்படின்னு சொல்லியிருக்காங்க.
0: அப்படிங்கிற மாதிரி வடிவேலோட காமெடி இல்லையா? இருவருக்கும் இனிய காலை வணக்கம். எனக்கு பார்த்திபன் வடிவேல் இருவரையும் ஒன்றாக பார்த்தாலே எனக்கு சிரிப்பு வந்துடுங்க.
1: ஆமா, நிறைய பேருக்கு வரும்.
0: அவர்களுடைய காமெடி எனக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு நெம்பேலி ஆர் நந்தகுமார் சொல்லியிருக்கிறாங்க. குண்டக்க மண்டக்க எதுவும் பேசக்கூடாது. என்னது குண்டக்க மண்டக்காவா? அட ஆமாங்க, அப்படிங்கிற காமெடியை தான் சொல்லியிருக்கிறாங்கன்னு நினைக்கிறேன்.
1: அடுத்தது கடலூர் துறைமுகம் சுரேஷ். இவங்க சொல்லியிருக்காங்க, இனிய காலை வணக்கம். சார்லி சாப்ளின் பார்த்தாலே எனக்கு சிரிப்பு வந்துவிடும். காமெடி எனக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க.
0: விளம்பர இடைவெளியை தொடர்ந்து நம்ம மீண்டும் சிரிக்கலாங்க.
2: ஆடி மாதத்தின் மிகப்பெரிய ஆச்சரியம், 5 ரூபாய்க்கு சேலை. வம்சா ஆடி சூப்பர் சேல் July 5 முதல். சேலைகள் ரெடிமேட் 5 முதல் 50% வரை தள்ளுபடி. அதற்கு மேல் ஸ்பெஷல் ஆஃபராக 5 ரூபாய்க்கு சேலை தராங்க. இந்த ஸ்பெஷல் ஆஃபர் சனி ஞாயிறு தினங்களில் முதல் 100 பில்களுக்கு மட்டுமே. வம்சா மயிலாடுதுறை. ஆடி வந்தாச்சு, ஆஃபர் வந்தாச்சு. உங்கள் சீமாட்டி ஆடி திருவிழா வரும் July 3 முதல் ஆரம்பம். ஆடி ரகங்களில் 50% வரை தள்ளுபடி. ஆடி வாங்குபவர்களுக்கும் டிஸ்கவுண்ட் வவுச்சர் மற்றும் கோல்டன் டிக்கெட் வெல்லும் அரிய வாய்ப்பும் உங்களுக்காக காத்துக்கொண்டிருக்கின்றது. சீமாட்டி பட்டு ஜவுளி ரெடிமேட்ஸ் திருவாரூர்.
3: திருநாள் என்றாலும் மங்களகரமான நேரம் என்றாலும் விருதாச்சலம் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரியில் தான் ஆரம்பம். பாரம்பரிய சிறப்பு தான் புதிய நாகரிகம் ஒன்றிணைந்த கலெக்ஷன்ஸ். புன்னகை வாங்கி புன்னகை பூக்க எண்ணங்கள் கேட்கும் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி விருதாச்சலம்.
2: ஆடி வந்தாச்சு, ஆஃபர் வந்தாச்சு. உங்கள் சீமாட்டி ஆடி திருவிழா வரும் July 3 முதல் ஆரம்பம். ஆடி ரகங்களில் 50% வரை தள்ளுபடி. ஆடி வாங்குபவர்களுக்கும் டிஸ்கவுண்ட் வவுச்சர் மற்றும் கோல்டன் டிக்கெட் வெல்லும் அரிய வாய்ப்பும் உங்களுக்காக காத்துக்கொண்டிருக்கின்றது. சீமாட்டி பட்டு ஜவுளி ரெடிமேட்ஸ் திருவாரூர்.
0: குவைத்திலிருந்து திட்டச்சேரி நிஷான் ஹாலிம் சொல்கிறாங்க, சில ஃப்ராங்க் நிகழ்வுகள் கண்டு நான் சிரிச்சது இருக்கேங்க, வயிறு கொழுங்க அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க.
1: அடுத்தது மன்னார்குடி வாட்டார்லேருந்து கலைவாணி வெங்கடேஷ். இவங்க சொல்லியிருக்காங்க, எனக்கு ஃப்ரெண்ட்ஸ் படத்தில் வடிவேல் காமெடி ஒன்று வரும், அது ரொம்ப பிடிக்கும். வயிறு குழுங்க சிரிச்சிருக்கேன். அந்த டைலாக்கு பெயிண்டை தாண்டா எடுக்க சொன்னேன், என் உசுர இல்லை, அதை பார்த்து தான் வயிறு குழுங்க சிரித்திருக்கேன். இன்றைக்கு தலைப்பு மிகவும் அருமை, நிகழ்ச்சி சிறக்க வாழ்த்துக்கள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க.
0: அடுத்து பாருங்க, அமிர்தராயன் கோட்டை பாரி வல்லல். ரெண்டு பேருக்கும் இனிய காலை வணக்கம் அப்படின்னு தொடங்கியிருக்கிறாங்க. எனது சகோதரி மகன் எனது வீட்டில் தூங்கி எழும்போது, தம்பி வணக்கம் தம்பி, நீங்க தூங்குன இடத்துக்கு ஒரு டோக்கன் போடுங்க என்று சொன்னவுடன் எங்கள் வீட்டில் எல்லாரும் விழுந்து விழுந்து சிரிப்பாங்க அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கிறாங்க.
1: அன்பான இருவருக்கும் காலை வணக்கம், நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள். வீட்டில் நடந்த சம்பவம், இட்லி பானையில் இட்லி ஊட்டி வைத்து கேஸ் பற்ற வைக்காமல் மறந்து விட்டார்கள். எடுத்து இட்லியில் பார்த்து இட்லியை பார்த்தால் பாவமாக இருக்கிறது, உடனே ரசித்து எல்லோரும் சிரித்து விட்டோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நன்னிலம் அம்பலவாணன்.
0: திருக்கொள்ளிக்காடு அருண் இலக்கியா சொல்றாங்க, கவுண்டமணி செந்தில் நகைச்சுவை பார்க்கும்போது சிரிப்போ சிரிப்புன்னு சொல்லியிருக்கிறாங்க.
1: புதுத்துறையிலிருந்து பாலாஜி ஓவியா. இவங்க சொல்லியிருக்காங்க, எங்க பள்ளியில் மாணவர்கள் எல்லாரும் சேர்ந்து நகைச்சுவை டிராமா போட்டோம், அதனால் பள்ளியே வயிறு குழுங்க சிரித்தது அப்படின்னு சொல்லியிருக்காங்க.
0: அறிவிலம் சக்தி முருகானந்தம், நிறைய உள்ளதுங்க, அதை குறிப்பா நான் காதலிக்க நேரமில்லை படம் 8 முறை பார்த்துருக்குறாங்க. அந்த பாடல், அந்த படக்காட்சிகள்ல நாகேஷின் நகைச்சுவை இன்னைக்கும் ஞாபகத்துல சிரிப்பு வருது அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க.
1: அடுத்தது காரைக்கால் மாஸ் நகர் ஸ்ரீதர் சொல்லியிருக்காங்க, ஃப்ரெண்ட்ஸ் படத்தில் வரும் காமெடி சீன் பார்த்தபோது தான் நன்றாக சிரித்து படத்தை ரசித்தேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க.
0: நான் நடுத்தர வயதில் திரைப்படம் பார்க்க போகும்போது முன்னே அந்த படத்தில் சிரிப்பு நடிகர் யாருன்னு பார்ப்பேன். பழைய படங்களில் நாகேஷுக்கு பிறகு சொல்லிராஜன், அதுக்கு பிறகு கவுண்டமணி செந்தில், பிறகு சிந்திக்கின்ற சிரிப்பு விவேக் மற்றும் ஜனகராஜ், இவர்களின் சிரிப்பு மனதை மலர செய்யும். அதே வெளியில் வயிறு குழுங்க சிரித்தது, எங்க தெருவில் திருட வந்துட்டான்னு சத்தம் போட்டாங்கன்னு போனேங்க, லெட்டுனலதான் இருக்கான்னு சொன்னாங்க.

0: திருடன் லட்டின்ல தான் இருக்கான்னு சொன்னாங்க.
1: ஒரு கம்பை எடுத்துக்கிட்டு நான்

0: நேயர்களுக்கு திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களின் மூலம் கணிந்த நல்வாழ்த்துக்கள்.
1: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி.
0: நேயர்களுக்கு மயிலாடுதுறை வம்சா சில்க்ஸ் அண்ட் ரெடிமேட்ஸின் உலம் கணிந்த நல்வாழ்த்துக்கள்.
2: சூப்பர் சேல் ஜூலை 5 முதல் சேலைகள் ரெடிமேட் 5 முதல் 50% வரை தள்ளுபடி. வம்சா மயிலாடுதுறை.
0: நேயர்களுக்கு விருத்தாச்சலம் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரியின் உலம் கணிந்த நல்வாழ்த்துக்கள்.
3: புன்னகை வாங்கி புன்னகை பூக்க எண்ணங்கள் கேட்கும் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி விருத்தாச்சலம்.
0: நேயர்களுக்கு நாகப்பட்டினம் மோரா சன்ஸ் அண்ட் ரெடிமேட்ஸின் உலம் கணிந்த நல்வாழ்த்துக்கள்.
4: முறைகள் போற்றும் பட்டு பாரம்பரியம் நாகை மோரா சன்ஸ் நாகப்பட்டினம்.
0: நேயர்களுக்கு திருவாரூர் சீமாட்டி சில்க்ஸின் உலம் கணிந்த நல்வாழ்த்துக்கள்.
2: ஆடி வந்தாச்சு, ஆஃபர் வந்தாச்சு, உங்கள் சீமாட்டி ஆடி திருவிழா வரும் ஜூலை 3 முதல் ஆரம்பம்.
0: நீங்க வயிறு விட்டு சிரிச்ச தருணம், வயிறு குழுங்க சிரிச்ச தருணம் என்ன அப்படிங்கறது, வாய் விட்டு சிரிச்ச மாதிரி இப்போ நம்ம வந்து நிகழ்ச்சியில பார்த்தோம் அப்படின்னு சொன்னா, சற்று நாங்க வயிறு குழுங்க சிரிச்ச தருணம் அப்படின்னு நம்ம சொல்லலாம்.
5: ஆமா,
0: ஏன்னா நம்ம குழந்தையப்பன் ப்ரோஸ்

0: செய்தி அப்படி இருந்துச்சு. அது என்னங்கிறத மீண்டும் நான் சொல்கிறேன். அடக்க முடியாத சிரிப்பை அடக்கி அடக்கி வெளியில் போய் திரும்ப மடக்கி மடக்கி வந்து உட்காந்துருக்கேன். இப்போ நான் நடுத்தர வயதில் திரைப்பட பார்க்க போகும் முன்னே அந்த படத்தில் சிரிப்பு நடிகர் யாருன்னு பார்ப்பேன் அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தாங்க. பழைய படங்களில் நாகேஷ், பிறகு சூலிராஜன், அதன் பிறகு கவுண்டமணி, செந்தில், பிறகு சிந்திக்கின்ற சிரிப்பு, விவேக் மற்றும் ஜனகராஜ் இவர்களின் சிரிப்பு மனதை மலர செய்யும். அதே வெளியில் வயிறு குலுங்க சிரித்து எங்கள் தெருவில் திருட வந்துட்டான்னு சத்தம் போட்டாங்கன்னு போனேங்க. லட்டினில் தான் இருக்கான்னு சொன்னாங்க. ஒரு கம்பு எடுத்துகிட்டு நான் அந்த கதவை உடச்சிக்கிட்டு அடிக்க போனால் அவங்க பையன் இருக்கான், தாப்பில் திறக்க முடியாமல் இருந்திருக்கான். குழந்தைய அப்படின்னு காட்டு மன்னர்
1: நல்ல வேலை சொல்லியிருக்கிறேன், அடிக்கல. அடுத்த செய்தி பாருங்க. பூந்தோட்டம் ஆட்டோ கார்த்திகேயன். ஒரு டைம் வீட்டில் ஃப்ரெண்ட்ஸ் படம் ஓடிட்டு இருந்தது. அந்த சீனில் வடிவேல் ஒரு கேனுக்குள்ளே விழுந்துருவார். அப்போ லைட்டாக சிரிச்சுட்டு தான் இருந்தோம். அதை பார்த்துட்டு கடைசியாக விஜய் சிரிப்பார் பாருங்க. அதை வடிவேலு குறுகுறுன்னு பார்ப்பார்ல, அப்போதான் எல்லாருமே விழுந்து விழுந்து சிரித்தோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க.
0: எங்கள் வீட்டில் மொத்தம் 9 பேருங்க. கடைசி தங்கச்சி தான் சமையல். எல்லாரும் ஒரு நாள் சாப்பிட உட்காந்தப்ப சாம்பார் டேஸ்ட் ஒரு மாதிரி ஒரு வாடையாக இருந்துச்சுங்க. என்னம்மா இது, டேஸ்ட் வேற மாதிரி இருக்கு, என்ன ஊற்றி தாளிச்சேன்னு கேட்டப்ப கிச்சனில் எண்ணெய் இல்லை, அதான் கண்ணாடி டேபிளில் மேலே இருந்த தேங்காய் எண்ணெயை ஊற்றி தாளிச்சேன்னு சொன்னிச்சு. ஐயோ அது டாம்கால் கலந்த எண்ணெயாச்சேன்னு சொல்ல எல்லோரும் குபீர்னு சிரிச்சிட்டோம். இப்போ கூட என்ன ஆனந்தி, உங்கள் வீட்டில் இன்னைக்கு டாம்கால் சம்பாரன்னு கேட்டா ஒரே சிரிப்பு தான் அப்படின்னு நாகை குமரன் சொல்லியிருக்கிறாங்க.
1: அடுத்து வந்து, இருவருக்கும் வணக்கம், நேற்றிரவு கட்டா குஸ்தி படம் பார்த்தேன். உங்களோட சிரிப்பு தான் போங்க, பயங்கரமாக சிரிச்சுட்டு வாய் விட்டு சிரித்தோம். இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா கல்லூரி பருவத்தில் கரகாட்டக்காரன் படம் பார்த்து அந்த வாழைப்பழம் ஜோக்கு இருக்குல்ல அதை பார்த்து சிரித்தோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க பேரளத்திலிருந்து செந்தில் கண்ணன்.
0: அதுலேயே பாருங்க, கரகாட்டக்காரன் படத்துல இருந்து பழைய பெரிச்சும்பளருக்கு பெரிச்சும்பட்டு வருவான் பாருங்க, அந்த காரை தள்ளி விட்டு அந்த பெரிச்சும்பழத்துக்கு போடணுங்கிற மாதிரி ஒரு காமெடி இருக்கும். அதுவும் வயிறு ஒழுங்க சிரிக்கிற மாதிரி இருக்கும். மற்றவர்களை காயப்படுத்தாத எல்லைகளற்ற சிரிப்பு இதயம் திறந்து வெளிப்படும் தருணங்கள் மிகவும் அழகானது. முந்திரி தோப்புல தோழிகளோடு வேலை செய்யும் போது என்னை அறியாம நான் செய்த சில செயல்கள் மற்றவர்களை வயிறு குழுங்க சிரிக்க வச்சது உண்டு. எதற்காக சிரிக்கிறாங்கன்னு தெரியாமலே நானும் சிரிச்சிருக்கேங்க. நான் சிரித்த தருணங்கள் நிறைய இருக்கு. அதுல ஒன்று திரைப்பட நகைச்சுவை காட்சி, ராஜா ராணி. என்னது ராஜா ராணி திரைப்படத்துல என்ன கிருஷ்ண மதுரம் பாடிய சிரிப்பு என்ற பாடல் மற்றும் காட்சியை பார்த்து வயிறு குலுங்க குலுங்க சிரிச்சிருக்கேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க தேவனூர் ஜோதிலட்சுமி.
1: அடுத்த திருமூலஸ்தானம் வீரசுந்தரி. நகைச்சுவை நிறைந்த காட்சிகளை பார்க்கும் பொழுது வயிறு குலுங்க சிரிக்க தோன்றும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க.
0: மயிலாடுதுறை ஜே ஜே நகர் ஆனந்த். ஒரு முறை வெளியூர் சென்ற போது அங்க சாப்பிட்டுக்கிட்டு இருந்தோங்க. இப்போது ரசம் நன்றாக இருந்தது, மற்றவரையெல்லாம் கவர்ல போட்டு கொட்டிட்டாங்க, நல்லா இருக்குன்னு சொன்னேன். அதிலிருந்து தலைகீழா கவர் எடுத்து ரசம் எல்லாம் ஊத்தி போச்சுங்க, ஒரே சிரிப்பா போச்சு அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க.
1: அடுத்தது அதம்பார்கலை செல்வி செல்வம். ஒரு முறை கேசரி செய்யும் போது சீனி டப்பா பக்கத்தில் உப்பு டப்பா இருந்திருக்கு. சீனிக்கு பதிலாக உப்பை போட்டு செய்தி எல்லோருக்கும் கொடுத்த பிறகுதான் தெரிஞ்சது அது உப்பு அப்படின்னு. அதை நினைக்கும் போது இன்னைக்கும் சிரிப்பு வரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க.
0: அப்படியே ஜம்ப்லிங்கம்ங்கிற மாதிரி ஒரு மெசேஜ் விட்டு ஜம்ப் பண்ணிட்டீங்க நீங்க. ஐங்கரன் தரணி

திருவல்லபுத்தூர் கடக்கம் ஐங்கரன் தரணி. வயிறு குழுங்க சிறிய தருணம் உண்டுங்க. நானும் என் துணைவியாரும் சினிமாவுக்கு போனோம். அருகாமையில் அமைஞ்ச துணைவியார் காணுங்க. இது எனக்கு தெரியாம பாப்கார்ன் வாங்கி தந்தேன். பக்கத்தில் உள்ளவங்க சண்டை வளர்க்காம உங்க பொண்டாட்டி வெளியில போயிருக்கிறாங்க. ஒரு பாட்டியம்மா கூறுனா அப்படின்னு சொன்னாங்க. ஒரு பக்கம் சிரிப்பா போச்சிங்க, ஒரு பக்கம் திகிலா போச்சிங்க அப்படின்னு தேடுன நானு அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அடுத்து பூம்புகார் மேலையூர் கோவை செம்பியன் சொல்லியிருக்கிறாங்க. எங்களுடைய பேத்திகள் அபாயா, அவந்திகா, யாழிசை, யாழினி இவர்கள் வீட்டில் அடிக்கணும் லூட்டிகள் இருக்கால, அந்த லூட்டிகளை பார்த்தாலே எங்கள் குடும்பத்தில் மகிழ்ச்சியாக இருக்குங்க. மேலும் நாகேஷ் ஒரு படத்தில் பெண் வேடம் போட்டு விக்ரம்

0: சமிகிட்ட பணம் பறிக்கும் காட்சி மற்றும் வடிவேலு என்னத்த கண்ணைய தோன்றும் வரும் வரும்
1: ஆனா வராது
0: அப்படிங்கிற காட்சியை கண்டாலே வயிறு வலிக்க சிரிப்பு தான், போங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க.
2: அடுத்தது கடலூர் மாவட்டம் விளக்கப்பாடி செந்தில் முருகன், வீரா செந்தில் முருகன். இவர் சொல்லியிருக்காரு, நான் 6வது படிக்கும் போது என் ஆசிரியர் சாக் பீஸ் தீர்ந்து விட்டதால் அதை வாங்கி வர அவர் சுருக்கமாக சாக்கு வாங்கி வா அப்படின்னு சொன்னாராம். அதை தவறாக புரிந்து கொண்டு என் அப்பாவிடம் ஆசிரியர் சாக்கு கோணிப்பை வாங்கி வர சொல்லியிருக்காருன்னு சொல்லிட்டு அடுத்த நாள் கோணிப்பை எடுத்துட்டு போய் கொடுத்துருக்காரு. அதை பார்த்தோன்னே எல்லாருமே சிரிச்சிட்டாங்களாம். ஆனாலும் ஆசிரியர் பெரும்பை எடுத்து கவனிச்சு விட்டாராம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க கடலூர் மாவட்டம் விளக்குபாடி செந்தில் முருகன்.
0: நாகூர் ஜகுபர் சாதிக், சொல்லிராஜ நகைச்சுவை எனக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அடுத்து பாருங்க நாகூர்லேருந்து அலோன்ஸ் ராஜ். ஒரு நாள் வீட்டில் காலை வேலையில் சாப்பிட்டு கொண்டு இருந்தாங்க, இட்லி சாப்பிட்டு கொண்டு இருந்தோம். இட்லி பொடியில் நல்லெண்ணெயை ஊற்றுறதுக்கு பதிலாக தேனை ஊற்றிட்டாங்க. என் மனைவி நாடகத்தை பார்த்துக்கிட்டே நல்லெண்ணெய் பாட்டிலை பதில் தேன் பாட்டிலை எடுத்து வந்து ஊற்றி குழப்பி வச்சுட்டாங்க. சாப்பிடும்போது இட்லி பொடி இனிக்குது, எல்லாரும் சிரிச்சிட்டோம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அடுத்து இருவருக்கும் காலை வணக்கம் அப்படின்னு மேமாத்தூர் அமுதா சொல்லியிருக்கிறாங்க. வயிறு குழுங்க சிரித்த சினிமாவில் வரும் காமெடி பார்த்தா சிரிச்சு விடுவாங்க, அதிலும் வடிவேல் காமெடி அப்படின்னு சொல்லவே வேணாம். கமெண்ட்களை சார் வாசிக்கும் முறையும் காமெடியாக தான் இருக்கணும். எனக்கும் ஒரு காமெடி வச்சு விட்டாங்க பாருங்கள் இவங்க.

0: ஆம் நேரில் உங்களுடைய வயிறு குழுங்க சிரித்த தருணம் கூத்து கட்டுநிச்சி நிகி அப்படின்னு சொல்லி பாயிண்ட் டு பாயிண்ட் நம்மிடமிருந்து விடைபெறுகிறது. இது ஆகாஷ்வாணி காரைக்கால் வானொலி நிலையத்தின் பண்பலை ஒலிபரப்பு. நேரம் 10 மணி.
1: நாமக்கல் இமயம் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனையின் உடலும் உறுதியும் நிகழ்ச்சியில் உங்களோடு எலும்பு மற்றும் மூட்டு மாற்று சிகிச்சை நிபுணர் மருத்துவர் மதன் குமார் பெரியசாமி அவர்கள்.
2: வணக்கம். நம்ம நாமக்கல் இமய மருத்துவமனை சார்பாக இந்த சிறப்பு நிகழ்ச்சியை வழங்குவதில் மிக்க மகிழ்ச்சி. இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னு கேட்டிங்கன்னா, இன்னைக்கு ஒரு பேஷண்ட் வந்து இந்த முதுகு வலி, அவங்க ஆல்ரெடி எம்ஆர்ஐலாம் எடுத்திருக்காங்க, போன வருஷம் எடுத்திருக்காங்க. அதில் வந்து பார்த்திங்கன்னா ஜவ் முதுகு தண்டு ரெண்டு எலும்பு இருக்கும், அதுக்கு நடுவில் ஜவ் இருக்கும். இந்த மூளையிலேருந்து வர நரம்பா மாதிரி என்ன ஆகும்னா சைடில் தான் பிரியும், அந்த ஜவுக்கு சைடில் தான் பிரியும். அப்படி பிரியும் போது சில பேத்துக்கு அந்த அழுத்தம் ஜவ் வீங்கும், டிஸ்க் ப்ரொலாப்ஸ்னு சொல்லுவோம். அந்த மாதிரி வீங்குச்சுன்னா அந்த காலுக்கு அந்த வலி எப்படி இருக்கும்னு கேட்டிங்கன்னா, இடுப்புலேருந்து பின்னாடி தொடை பின் கீழே கால் குதிங்கால் வரைக்குமே சில பேத்துக்கு வலி பரவும், கால் விருத்து போக ஆரம்பிக்கும். ஏதாவது ஒரு சைடில் காலுக்கு சைட்லேயோ தொடைக்கு உள்பக்கம் வெளிப்பக்கம் இந்த மாதிரி இடத்துல ஏதாவது ஒரு இடத்துல விருத்து போகும். ஸோ இந்த மாதிரி பிரச்சனைகள் இருக்கும். அது யூஸ்வலாக எதில் கண்டுபிடிக்க முடியும்னு கேட்டிங்கன்னா எம்ஆர்ஐயில் தான் கண்டுபிடிக்க முடியும். ஸோ யூஸ்வலாக வந்தாங்கன்னா அந்த எம்ஆர்ஐ எடுத்தோன்னா அந்த டிஸ்க் ப்ரொலாப்ஸ்னு இருக்குன்னா அதுக்கு ட்ரீட்மெண்ட், அதாவது என் பேஷண்ட் காமனாக கேட்குற கேள்வி, சார் இந்த மாதிரி டிஸ்க் ப்ரொலாப்ஸ் ஆகிடுச்சு, ஸோ அடுத்தது நான் என்ன பண்ணும், எவ்வளோ நாள் ரெஸ்ட் எடுக்கணும், வருஷக்கணக்கில் எடுக்கணுமா, இல்லை எந்த வேலையுமே நான் பின்னாடி செய்யக்கூடாது அப்படின்லாம் கேட்பாங்க. ஸோ அந்த டிஸ்க் ப்ரொலாப்ஸ் முதல்ல எதனால் வருதுன்னா, ஸோ ஒன்று வந்து தசை வீக்னஸ்னால், இன்னொரு ரீசன் வந்து இதாக அடிபடலாம், நம்ம வேகமாக போய் எங்கேயாவது கீழே உழுந்துலாம், எலும்பு ஏதாவது கிராக் ஆகலாம். ஸோ அந்த மாதிரி இன்னொன்று ஏஜ் ரிலேட்டடாக இருக்கலாம், இன்னொன்று ஒபிசிட்டி ரொம்ப குண்டாக இருக்கவங்க இந்த மாதிரி இருக்கவங்களுக்குலாம் அந்த ஜவ் விளக்கக்கூடிய தன்மை வந்து ரொம்பவே ஜாஸ்தியாக இருக்கும். இந்த மாதிரி கண்டிஷன்ஸில் மெயினாக வந்து இப்போ ஜவ் விலகதோட பேஷண்ட் வராங்க, ஒரு எம்ஆர்ஐ எடுக்கிறோம், அது நல்லா விலகி இருக்குது ஜவ், அது கிரேடிங் பார்க்கணும், எவ்வளோ தூரத்துக்கு அந்த ஜவ் போய் அழுத்திட்டு இருக்கு. சிலது ஜவ் லைட்டாக வீங்கி மட்டும் இருக்கும், சைடில் போகிற நிரம்ப தொடாது, அடுத்தது வந்து சில ஜவ் வந்து நிரம்ப தொட்டிருக்கும், ஸோ தொட்டிருக்கும், அடுத்தது வந்து ஜவ் நிரம்ப அழுத்திருக்கும், ஸோ இன்னொன்று வந்து ஃபுல்லாகவே அழுத்திடும். இந்த ஃபுல்லாக அழுத்தினதெல்லாம் எப்படின்னு கேட்டிங்கன்னா, அவங்க சுத்தமாக நடக்க மாட்டாங்க, அப்படியே குனிஞ்சு நடப்பாங்க, நடக்க முடியாமல் இருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி ஸ்டேஜில் நம்ம கண்டிப்பாக 100% அது சர்ஜரி தான் நம்ம பண்ணி ஆகணும். ஸோ அது பண்ணால் தான் இது இருக்கும். அது லேட்டாகி பண்ணும் போது ரிசல்ட்ஸ் ரொம்ப போராக இருக்கும். சம்டைம்ஸ் வந்து சில பேஷண்ட்லாம் காலை கீழே வராமலாம் வந்திருக்காங்க, ஸோ ரொம்ப அந்தளவுக்கு அழுத்தி இதெல்லாம். ஸோ அதெல்லாம் நம்ம சீக்கிரம் நம்ம பண்ணும் போது இன்னும் கொஞ்சம் ரெக்கவரிலாம் ரொம்ப ஃபாஸ்ட்டாக இருக்கும். இன்கேஸ் நமக்கு வந்து அந்த ஜவ் அழுத்தம் நிரம்ப தொட்டுட்டு தான் இருக்குது அப்படின்னா டெஃபினட்டாக அதில் வெயிட் பண்ண வேண்டியதான், கம்ப்ளீட் பெட் ரெஸ்ட் சொல்லிடுவோம். ஸோ ஒரு 6 weeks 1 month to 6 weeks கம்ப்ளீட் பெட் ரெஸ்ட்டு, அதுக்கப்புறம் ஸ்லோவாக பெயின் செட்டில் ஆனதுக்கப்புறம் எக்ஸசைஸ் ஆரம்பிப்போம். ஸோ இன்கேஸ் அதுலேயும் பெயின் கொஞ்சம் செட்டில் ஆகலைன்னா அடுத்த ஸ்டேஜிங் வந்து இன்ஜெக்ஷன் போடுவோம். ஸோ முதுகுத்தண்டில் எக்ஸாக்டாக அந்த ஸ்பாட்டில் வந்து எபிடியூரல் இன்ஜெக்ஷன் இல்லை நர்வ் ரூட் பிளாக் அந்த மாதிரி ஏதாச்சும் ஒன்று இன்ஜெக்ஷன்ஸ் பண்ணுவோம். அதில் நல்ல ரிசல்ட்ஸ் இருக்குது சில பேர்த்துக்கு. ஆனால் அது வந்து என்ன இதுனா, இந்த மாதிரி ஸ்டேஜில் இருக்கவங்க திரும்ப ரெக்கரன்ஸ் ரேட்டு வந்து ரொம்ப ஜாஸ்தி. அப்போ நெக்ஸ்ட் டைமும் அது என்ன அழுத்தம் ஜாஸ்தி ஆகுதுன்னா டெஃபினட்டாக சர்ஜரிக்கு போகணும். ரொம்ப அழுத்தம் ரொம்ப கம்மியாக இருக்குது, நரம்பு லைட்டாக தான் டச் பண்ணிகிட்டு இருக்கு அப்படின்னா மோஸ்ட் ப்ராப்ளி அவங்க சர்ஜரி தேவைப்படாது.

ப்ராப்பரான ஒரு 1 மந்த் ரெஸ்ட்டு, எக்ஸசைஸு, ரொம்ப குனிஞ்சு வெயிட் எடுக்கிறதெல்லாம் அவாய்ட் பண்ணிவிட்டு ப்ராப்பராக எக்ஸசைஸ்லாம் பண்ணிவிட்டு பண்ணாங்கன்னா டெஃபினட்டாக வந்து அந்த பெயின் திரும்ப வராது. எல்லா முதுகு வலிக்கும் ஜவ் அழுத்தம் காரணமானு கேட்டால் கண்டிப்பாக கிடையாது. ஸோ நிறையா காரணங்கள் இருக்குது. அடிப்பட்டதுனால, வெறும் தசையில் அடிப்பட்டதுனால வரலாம். ஸோ இதெல்லாம் முதுகுத்தனில் ஏதாவது எலும்பு சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள், எலும்பு நசுங்கனால வரலாம். அதில் மூட்டு தேய்மானம், ஸோ மூட்டுங்கிறது முட்டியிலையோ முழங்காலையோ கையிலையோ செய்கிறது கிடையாது. மூட்டு ஸ்பைன்லேயும் இருக்குது. ஒரு ஒரு போனுக்கு நடுவில் பார்த்தீங்கன்னா மூட்டு ஜாயிண்ட் இருக்கும். அந்த ஜாயிண்ட்டில் ஏதாவது தேய்மானம் வந்தாலும் நமக்கு வந்து இந்த மாதிரி சான்சஸ் நிறைய இருக்குது வரத்துக்கு. ஸோ டெஃபினட்டாக நமக்கு இந்த மாதிரி முதுகுவலி, இந்த மாதிரி பிரச்சனைகள்னால் அவங்க மருத்துவர் கண்டிப்பாக அதுக்கான எம்ஆர்ஐ பார்த்துட்டு அதுக்கு தகுந்த மாதிரி அட்வைஸ் கொடுப்பாங்க. அதை டெஃபினட்டாக ஃபாலோ பண்ணுங்கள். இன்கேஸ் உங்களுக்கு ஏதாவது சந்தேகங்கள் இருக்குன்னா உங்கள் அந்த ரிப்போர்ட்டையும் அந்த ஃபிலிமையும் எனக்கு வந்து வாட்ஸ்அப் மூலயமா பண்ணிங்கன்னா நான் டைரெக்டாக நம்ம என்னென்ன அதை டவுட்டை கிளியரிஃபை பண்ணிக்கலாம். மேலும் நம் நாமக்கல் இமய மருத்துவமனையில் ரோபோட்டிக் மூலம் மூட்டு மாட்டு அறுவை சிகிச்சை, மகப்பேறு மற்றும் குழந்தைகள் நலன், அலர்ஜி, ஆஸ்துமா, குடல் சார்ந்த பிரச்சனைகள், நாள்பட்ட ஆறாத புண்கள், சர்க்கரை பிரச்சனை மற்றும்

0: எனக்கு வந்து வாட்ஸ்அப் மூலிமா பண்ணிங்கன்னா நான் டைரெக்டாக நம்ம என்னென்ன அந்த டவுட்டை கிளியரிஃபை பண்ணிக்கலாம். மேலும் நம் நாமக்கல் இமய மருத்துவமனையில் ரோபோட்டிக் மூலம் மூட்டு மாட்டு அறுவை சிகிச்சை, மகப்பேறு மற்றும் குழந்தைகள் நலன், அலர்ஜி, ஆஸ்துமா, குடல் சார்ந்த பிரச்சனைகள், நாள்பட்ட ஆறாத புண்கள், சர்க்கரை பிரச்சனை மற்றும் அனைத்து விதமான பிரச்சனைகளுக்கு சிகிச்சை இங்கு அளிக்கப்படுகிறது. மேலும் உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்ததுன்னா இந்த நம்பருக்கு கால் பண்ணுங்க. 95 85 95 55 88 இந்த நம்பர்ல வாட்ஸ்அப் வசதியும் உண்டு. உங்க ரிப்போர்ட்டை வாட்ஸ்அப் மூலமா அனுப்பிச்சு சந்தேகங்களும் நீங்க கேட்டுக்கலாம்.
1: நாம் இதுவரை கேட்டது நாமக்கல் இமயம் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனையின் உடலும் உறுதியும்.

0: மயிலாடுதுறை வம்சா சில்க்ஸ் அண்ட் ரெடிமேட்ஸ் வழங்கும் ஜி பூம்பா. இந்நிகழ்ச்சியை வழங்குபவர் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் வம்சா சில்க்ஸ் அண்ட் ரெடிமேட்ஸ் மயிலாடுதுறை.
1: ஆடி சூப்பர் சேல் ஜூலை 5 முதல், சேலைகள் ரெடிமேட் 5 முதல் 50% வரை தள்ளுபடி. வம்சா மயிலாடுதுறை. ஆடி மாதத்தின் மிகப்பெரிய ஆச்சரியம், 5 ரூபாய்க்கு சேலை. வம்சா ஆடி சூப்பர் சேல் ஜூலை 5 முதல், சேலைகள் ரெடிமேட் 5 முதல் 50% வரை தள்ளுபடி. அதற்கு மேல் ஸ்பெஷல் ஆஃபராக 5 ரூபாய்க்கு சேலை தராங்க. இந்த ஸ்பெஷல் ஆஃபர் சனி ஞாயிறு தினங்களில் முதல் 100 பில்களுக்கு மட்டுமே. வம்சா மயிலாடுதுறை.
0: மழலை செல்வங்கள் பங்கு பெறும் தொலைபேசி வழி மற்றும் முகநூல் நிகழ்ச்சி ஜி பூம்பா. அன்பு குழந்தைகளே, காரைக்கால் பண்பலை அப்படிங்கிற முகநூல் பக்கத்தில் உங்களுக்கான போஸ்டர் பதிவேற்றம் செஞ்சுருக்கோம். அதில் உங்கள் வீட்டில் நீங்கள் சுட்டியா வாலா அப்படிங்கிறத பற்றி நீங்கள் கமெண்ட்ஸ் பண்ணலாம். பெற்றோர்களே, உங்களது குழந்தைகள் பெயரை நீங்கள் பதிவு செஞ்சு அவர்கள் பெயர்களில் உங்கள் வீட்டில் நீங்கள் சுட்டியா வாலா அப்படிங்கிறத பற்றி அந்த குழந்தைகள் சொல்கிற மாதிரி நீங்கள் சொல்லலாம். ஜீபும்பா ஜீபும்பா ஜீபும்பா. மழலை செல்வங்கள் பங்கு பெறும் ஜீபூம்பா.

0: சுபமான திருநாள் என்றாலும் மங்களகரமான நேரம் என்றாலும் விருதாச்சலம் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரியில் தான் ஆரம்பம்.
1: பாரம்பரிய சிறப்பு தான் புதிய நாகரிகம் ஒன்றிணைந்த கலெக்ஷன்ஸ்.
0: புன்னகை வாங்கி புன்னகை பூக்க எண்ணங்கள் கேட்கும் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி விருதாச்சலம்.
2: ஆடி வந்தாச்சு, ஆஃபர் வந்தாச்சு. உங்கள் சீமாட்டி ஆடி திருவிழா வரும் ஜூலை 3 முதல் ஆரம்பம். ஆடி ரகங்களில் 50% வரை தள்ளுபடி. ஆடை வாங்குபவர்களுக்கும் டிஸ்கவுண்ட் வவுச்சர் மற்றும் கோல்டன் டிக்கெட் வெல்லும் அரிய வாய்ப்பும் உங்களுக்காக காத்துக்கொண்டிருக்கின்றது. சீமாட்டி பட்டு ஜவுளி ரெடிமேட்ஸ் திருவாரூர்.

0: ஜி பூம்பா. தொலைபேசி வழி வரக்கூடிய குழந்தை யாரு, எங்கிருந்து என்ன சொல்றாங்க அப்படிங்கறத நம்ம கேட்கலாமா? நிகழ்ச்சியோட தொடக்கமா வரக்கூடிய குழந்தை யாருன்னு கேட்கலாம். ஹலோ, வணக்கம். எங்களது குட்டி நேயர் ரதிமதனா, இரவஞ்சேரியிலிருந்து 54 இரவஞ்சேரியிலிருந்து வாங்க ரதிமதனா. எப்படி இருக்கீங்க ரதிமதனா? நீங்க சூப்பரா இருக்கீங்களா? நானும் சூப்பரா இருக்கிறேன் ரதிமதனா. நீங்க நல்லா இருக்கும்போது நானும் நல்லா இருப்பேன் ரதிமதனா. நல்ல மூக்க பிடிக்க 3 இட்லி 1 வடை சாப்பிட்டேன். நீங்க என்ன
1: சாப்பிட்டீங்க?
0: பாரா, என்ன விட 1 இட்லி கூட சாப்பிட்டீங்க நீங்க. சரி, இன்னைக்கு ஜீபம் பண்ண நிகழ்ச்சியில என்ன செய்ய போறீங்க? ஜீபும் பா பாவுக்கு போறீங்க. சரி, விளையாடலாமா? தத்தத்துவம், அருமைத்துவம், நல்லா சொன்னீங்கம்மா. நன்றி சொன்னீங்க, அழகா சொன்னீங்க. நல்ல முயற்சி உங்களுக்கு ரதிமதனா. பாராட்டுகள். நன்றிம்மா, நன்றி. நிகழ்ச்சியில் அடுத்து வரக்கூடிய குழந்தை யாருன்னு கேட்கலாம். ஹலோ, வணக்கம். என்ன ஒரு கோபம்! ஹலோ, வணக்கம். யார் பேசுறீங்க? சரி, என்ன பேர்? உங்க ஊர் பேர் சொன்னீங்க. சரி, வேட்டங்குடியில இருந்து பேசுறீங்க. என்ன சொல்ல போறீங்க இன்னைக்கு ஜீபம்பால? ஜியா? சரி சொல்லுங்க. அழகா சொன்னீங்க. உங்களோட நானும் நட்பா இருப்பேன். நன்றிமா, நன்றி. நிகழ்ச்சியில் அடுத்து வரக்கூடியவங்க யாருன்னு கேட்கலாம். ஹலோ, வணக்கம். வணக்கம் சார். யாரு பேசுறீங்க சார்? தென்னங்குடி பாலபத்ரன். வாங்க பாலபத்ரன், எப்படி இருக்கீங்க பாலபத்ரன்?
2: நல்லா இருக்கும் சார்.
0: நல்லா இருக்கீங்களா? சாப்பிட்டீங்களா?
2: என்ன
0: சாப்பிட்டீங்க?
2: இட்லி சார்.
0: இட்லி சாப்பிட்டீங்களா? நல்லா இருக்கேன் பாலபத்ரன்.
2: சாப்பிட்டேன்.
0: நீங்க சாப்பிட்டதுதான் நானும் சாப்பிட்டேன். ஓகே, இன்னைக்கு ஜீபம் போல விளையாடலாமா?

0: என்ன விளையாட போறீங்க?
1: திருக்குறள்
0: சொல்ல போறீங்க? சொல்லுங்க பாலபத்ரன்.
1: சேகரி சிவார் பெரிய சிறிய சேகரி சேகலாதார் பொருள் முடியாது செயலையும் முடித்து காட்டுபவர் பெரியார் முடியாது என்பவர் சிறியார்.
0: சரி, அழகா சொன்னீங்கப்பா, நல்லா படிங்க, நிறைய திருக்குறள் சொல்லணும் நீங்க, ஓகேவா?
1: நன்றி சார்.
0: நன்றிப்பா. காரைக்கால் பண்பலை 100.3 நாம் கேட்டுக்கொண்டு இருப்பது ஜி பூம்பா நிகழ்ச்சியில். அடுத்து வரும் குழந்தையை சந்திக்கும் முன் சிறு விளம்பர இடைவேளை. நாளை காலை 8:30 நமது காரைக்கால் பண்பலை 100.3 வைக்கிங் பன்யன்கள் உள்ளாடைகள் வழங்கும் துள்ளி வரும் பாட்டு. இந்நிகழ்ச்சியினை வழங்கவிருப்போர் வைக்கிங் பனியன்கள் உள்ளாடைகள்.
2: வைக்கிங் தான் நடையிலும் உடையிலும் தலைவன் தான் அவன் வைக்கிங் தான்.
0: நாளை மாலை 6:40 காரைக்கால் உங்கள் கடை காரைக்கால் டாக்டர் பாபு ராஜேந்திரன்ஸ் மருத்துவமனை வழங்கும் நலமாய் வாழ மருத்துவ ஆலோசனைகள் இடம்பெறும் நிகழ்ச்சி. இந்நிகழ்ச்சியினை வழங்கவிருப்போர் உங்கள் கடை காரைக்கால். தரமான தற்பயில் கோசுகள் சரியான விலையில் வாங்க உங்கள் கடை காரைக்கால். இந்நிகழ்ச்சியினை மேலும் வழங்கவிருப்போர் டாக்டர் பாபு ராஜேந்திரன்ஸ் மருத்துவமனை காரைக்கால்.
3: டாக்டர் பாபு ராஜேந்திரன் மருத்துவமனையில் புதிய டயாலிசிஸ் சிகிச்சை அறிமுகம். குறைந்த கட்டணத்தில் டயாலிசிஸ் செய்யப்படுகிறது.
4: திருநாள் என்றாலும் மங்களகரமான நேரம் என்றாலும் விருதாச்சலம் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரியில் தான் ஆரம்பம். பாரம்பரிய சிறப்பு தான் புதிய நாகரிகம் ஒன்றிணைந்த கலெக்ஷன்ஸ். புன்னகை வாங்கி புன்னகை பூக்க எண்ணங்கள் கேட்கும் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி விருதாச்சலம்.
0: நாளை 7:25 காரைக்கால் KMC மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை மங்கள்யான் சூப்பர் கோல்டு உரம் வழங்கும் உழவர்களுக்கான அறிவிப்புகள். இந்நிகழ்ச்சியினை வழங்கவிருப்போர் KMC மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை காரைக்கால்.
5: 24 மணி நேரமும் எமர்ஜென்சி சிடி ஸ்கேன் செயல்பட்டு வருகிறது. KMC மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிடல் காரைக்கால்.
0: இந்நிகழ்ச்சியினை மேலும் வழங்கவிருப்போர் மங்கள்யான் சூப்பர் கோல்டு இயற்கை உரம். இப்பொழுது விற்பனையில் மங்கள்யான் சூப்பர் கோல்டு இயற்கை உரம். அதிக மகசூலை அல்ல, மங்கள்யான் சூப்பர் கோல்டு உரம். நாளை 9:55 நாகப்பட்டினம் உங்கள் கடை காரைக்கால் MK மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை வழங்கும் இன்சுல் அமுது. இந்நிகழ்ச்சியினை வழங்கவிருப்போர் உங்கள் கடை நாகப்பட்டினம். தார்பாய்கள் கிரீனேட் ஓஸ் நரம்பு வெளிகளுக்கு உங்கள் கடை நாகப்பட்டினம். இந்நிகழ்ச்சியினை மேலும் வழங்கவிருப்போர் காரைக்கால் KMK மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை.
6: எல்லா சிகிச்சைகளும் ஒரே இடத்தில் MK மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை காரைக்கால்.
0: பண்பலை 100.3 நாளைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோம். விருதாச்சலம் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி.
7: புன்னகை வாங்கி புன்னகை பூக்க எண்ணங்கள் கேட்கும் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி விருதாச்சலம்.

0: பாரம்பரியம் நாகை மூராசன்ஸ் நாகப்பட்டினம்.
1: என்னப்பா ரொம்ப நாள் கழிச்சு வந்திருக்க?
2: ஆமாப்பா. ஏன்பா தாடி ஷேவ் பண்ண எவ்வளோ ஆகும்?
1: அதே தான்ப்பா, 60 ரூபா.
2: அட, இப்போ என்கிட்ட வெறும் 30 ரூபா தான் கேஷ் இருக்கு.
1: பாரு, ரெண்டு வழி இருக்கு. முதல்ல பாதி தாடி பண்ணிக்கிறியா?
2: அடுத்த வழி,
1: அட டிஜிட்டல் பேமெண்ட் பண்ணு யூபிஐ மூலமா.
2: நல்ல வேலை, யூபிஐ என்னை காப்பாத்திருச்சு.
1: அப்படின்னா ஒரு வேலை பண்ணு, ஃபேஷியலும் பண்ணிக்கோ, டிஜிட்டல் பேமெண்ட் பண்ணிடு.
3: இந்தியா செய்கிறது டிஜிட்டல் பேமெண்ட்ஸ்.
4: ஒவ்வொரு கொடுக்கல் வாங்கலும் இப்போது எளிது.
5: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்ட்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
6: அணு மருத்துவமனை இருதயம் சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.

0: ஏழாவது சார்.
1: ஏழாவது படிக்கிறீங்க,
0: ஆமாம் சார்.
1: சரிம்மா, திவ்ய தர்ஷினிக்கு என்ன பிடிக்கும்?
0: எனக்கா சார்.
1: என்னது இப்படி ஒரு யோசனை?
0: தயிர் சாதம் பிடிக்கும் சார்.
1: தயிர் சாதமா?
0: ஆமாம் சார்.
1: சரி, இன்னைக்கு சண்டே ஸ்பெஷல் உங்கள் வீட்டில் என்ன?
0: தோசை சார்.
1: தோசையா? தோசைக்கு தயிர் தொட்டு சாப்பிடுவீங்களா?
0: இல்லை சார்.
1: சரி, இன்னைக்கு ஜீபம்பா நிகழ்ச்சியில் என்ன விளையாடலாம் அது திவ்ய தர்ஷினி?
0: ஜி சார்.
1: ஜி சொல்லுங்க.
0: வாய்மை எனப்படுவது யாதனில் யாதொன்று தீமை இலா சொல். பொருள்: வாய்மை எனப்படுவது மற்றொருவர் ஒரு தீங்கு தராத சொற்களை சொல்லுதல் ஆகும்.
1: அருமை அருமைம்மா, நன்றிம்மா, வாழ்த்துக்கள்மா உங்களுக்கு.
0: நன்றி சார்.
1: நிகழ்ச்சியில் அடுத்து வரக்கூடிய குழந்தை யாருன்னு கேட்கலாம். ஹலோ, வணக்கம்.
2: ஹலோ, வணக்கம் சார்.
1: வணக்கம் சார், யார் பேசுறீங்க சார்? நிச்சயமா அதிகமான மதிப்பெண் எடுக்கணும் அப்படிங்கிற ஒரு இலக்கு நோக்கி ஓடக்கூடிய ஒரு பயணத்துல நம்ம படிக்கிற இருக்கிறோம் இல்லையா? இன்னைக்கு ஜீபம்பா நிகழ்ச்சியில என்ன விளையாடலாம் நீங்க யோசிச்சிருக்கீங்க? நாப்பிரழு பயிற்சியா? கொடுக்கவா? விளையாடலாம். பின்னாடி ஒரே சவுண்டா இருக்கு. ஹலோ. சரிம்மா, ஓகே. 100 சோள தோசையில ஒரு சோள தோசை, சொத்த சோள தோசை. 100 சோள தோசையில் ஒரு சோள தோசை, சொத்த சோள தோசை.
2: சரி, கேக்கு.
1: சரியா கேக்கலையா?
2: ஆமா சார்.
1: கேக்கும், ஆனா கேக்காது அப்படின்னு சொல்ற மாதிரி இருக்கு. 100 சோள தோசையில் ஒரு சோள தோசை, சொத்த சோள தோசை அப்படின்னு சொன்னேன். சொல்லுங்க பார்க்கலாம். நான் பிறழ்வு பயிற்சி.
2: 100 சோள சார்.
1: சொல்லுங்கம்மா.
2: 100
1: சோள தோசையில ஒரு சோள தோசை, சொத்த சோள தோசை.
2: 100 சோள தோசையில ஒத்த சோள தோசை, சொத்த சோள
1: தோசை. சரிம்மா, நல்ல முயற்சி திவ்ய தர்ஷினி உங்களுக்கு. செல்வரசி, திவ்ய தர்ஷினியை தொடர்ந்து வந்த செல்வரசி, நல்ல ஒரு முயற்சி பண்றீங்க. ஆனா திரும்ப திரும்ப நீங்க சொல்லி பார்க்கணும் அதை. 100 சோள தோசையில ஒரு சோள தோசை, சொத்த சோள தோசை அப்படின்னு சொல்லி பாருங்க. சொல்லுங்க.
2: 100 சோள தோசையில ஒரு சோள தோசை, சொத்த சோள தோசை.
1: அவ்வளவுதான், அருமையா சொல்லிட்டீங்க. நன்றிம்மா.
2: நன்றி சார்.
1: நிகழ்ச்சியில் அடுத்து வரக்கூடியவங்க யாருன்னு கேட்கலாம். ஹலோ, வணக்கம். ஹலோ, என்னடா இது? ஹலோ, யாரு பேசுறீங்க? யாரு? என்ன சொல்ல போறீங்க? உங்க பேர் என்ன? சரிம்மா, என்ன சொல்ல போறீங்க இன்னைக்கு சொல்லுங்க. நீங்க சரி சொல்லுங்க. அருமை அருமை, வாழ்த்துக்கள். நன்றி.

0: 自分ばநிகழ்ச்சியில் வரக்கூடிய குழந்தை யாருன்னு கேட்கலாம். ஹலோ, வணக்கம்.
1: வணக்கம் சார்.
0: வணக்கம், யார் பேசுறீங்கம்மா?
1: வடக்கு போயிர் நல்லூர்ல இருந்து தா திவ்ய தர்ஷினி பேசுறேன் சார்.
0: திவ்ய தர்ஷினி, வடக்கு போயிர் நல்லூர்ல இருந்து வந்திருக்கீங்க நீங்க?
1: ஆமா சார்.
0: சரி, திவ்ய தர்ஷினி எத்தனாவது படிக்கிறீங்க நீங்க?

0: சரி, புதுத்தறை எதுகிட்டங்க இருக்கு?
1: காரைக்கால் புதுத்தறை இருக்குல்ல.
0: காரைக்கால் புதுத்தறை? ஆமா,
1: அங்க இருந்து பேசுறோம்.
0: சரி சரி, வர்ணனுக்கு என்ன பிடிக்கும்?
1: திருக்குறள்.
0: திருக்குறள் சொல்ல போறீங்க இன்னைக்கு. ஆனா வர்ணனுக்கு என்ன பிடிக்கும்னு கேட்டேன் நான். ஹலோ வர்ணன்.
1: ஸ்போர்ட்ஸ் பிடிக்கும்.
0: பாத்தீங்களா, இதுல நம்ம பிடித்ததை சொல்லுவதற்கு கூட நமக்கு நேரம் எடுத்துக்கிறது. என்ன பிடிக்கும் அப்படின்னா உடனே நம்மளால சொல்ல முடியல பாருங்க. நம்ம உடனே ஸ்ட்ரைக் அவுட் ஆகுறோம், உடனே என்னன்னு யோசிச்சு தான் நம்ம சொல்ல வேண்டியதா இருக்கு இல்லையா? சரி, உங்களுக்கு பிடிச்ச ஸ்வீட் என்ன? ஸ்வீட்
1: புரியல.
0: உங்களுக்கு பிடிச்ச இனிப்பு பலகாரம் என்ன?
1: பால்கோவா.
0: பால்கோவா. சரி, பிடிச்ச பாடம் என்ன உங்களுக்கு?
1: காரம் வந்து
0: பிடிச்ச பாடம். பிடிச்ச பாடம் சப்ஜெக்ட் என்ன? சப்ஜெக்ட்ல உங்களுக்கு பிடிக்கும்
1: ரசம்.
0: என்னடி இப்படி பேசுறீங்க, ரசம் பிடிக்குமா உங்களுக்கு? சரி, பிடிச்ச சாப்பாடு ஓகே. நீங்க படிக்கிறீங்க இல்லையா, அதுல என்ன சப்ஜெக்ட் பிடிக்கும் உங்களுக்கு, என்ன பாடம் பிடிக்கும்னு கேட்டேன்.
1: எனக்கு வந்து தமிழ்.
0: சரி வர்ணன், நான் கேட்ட கேள்வியை வந்து நீங்கள் எதுவும் தப்பாக எடுத்துக்கூடாது. நம்மளுடைய ஸ்ட்ரைக் அவுட், நம்மளுடைய மைண்டு வந்து கிளியராக இருக்கா, நம்ம கேட்குற கேள்விக்கு உடனே உடனே பதில் ரிப்ளை பண்ணுறோமா அப்படிங்கிறத ஒரு பரீட்சார்த்த முறையில் நம்ம வந்து ஒரு பரிசோதனை பண்ணணும் இல்லையா? அதனால் நீங்கள் நல்ல ஒரு பயிற்சி எக்ஸசைஸ்லாம் இருக்குது, நிறைய பண்ணுங்க ஓகேவா? இன்னைக்கு அம்மாட்ட சொல்லி ரசம் வச்சு சாப்பிடுங்க, நல்லா மிளகு ரசம் வச்சு சாப்பிடுங்க. சரி, திருக்குறள் உங்களுக்கு பிடிக்கும் அப்படின்னு சொல்லியிருக்கிறீங்க. திருக்குறள் என்ன திருக்குறள் சொல்ல போறீங்க? ஜீபம்பால ஜி எடுத்துருக்கிறீங்க நீங்க. ஹலோ ஜி, திருக்குறள் சொல்லுங்க ஜி.
1: அகர முகல எழுத்தெல்லாம் ஆதி பகவான் முதற்றே உலகே.
0: சரிப்பா, அதுக்கு பொருள் சொல்லலாமா வர்ணன்? அதுக்கு பொருள் தெரியுமா? சரிப்பா, பரவாயில்ல. நீங்கள் இந்த முறை ஒரு குரல் சொல்லியிருக்கிறீங்க, அடுத்த முறை நீங்கள் சொல்லும்போது ஒரு குரல் சொல்கிறோம் அப்படின்னு சொன்னால் அதனுடைய பொருளுரையும் நம்ம சொல்லணும் ஓகேவா?
1: சரி,
0: நன்றி வர்ணன். நல்ல முயற்சி, நல்ல ஒரு ட்ரை பண்ணுறேன். நீங்கள் வந்து நிகழ்ச்சியில் பங்கெடுக்கணும்னு வந்திருக்கிறீங்க, அழகாக பேசுகிறீங்க, அருமையாக பேசுனீங்க. நன்றிப்பா, பாராட்டுகள், வாழ்த்துக்கள் உங்களுக்கு.
1: நன்றி.

0: மயிலாடுதுறை வம்சா சில்க்ஸ் அண்ட் ரெடிமேட்ஸ் வழங்கிய ஜி பூம்பா நிகழ்ச்சியின் இப்பகுதியில் நமக்கு வழங்கியவர் இந்த நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் வம்சா சில்க்ஸ் அண்ட் ரெடிமேட்ஸ் மயிலாடுதுறை.
1: ஆடி சூப்பர் சேல் ஜூலை 5 முதல் சேலைகள் ரெடிமேட் 5 முதல் 50% வரை தள்ளுபடி வம்சா மயிலாடுதுறை. ஆடி மாதத்தின் மிகப்பெரிய ஆச்சரியம் 5 ரூபாய்க்கு சேலை வம்சா ஆடி சூப்பர் சேல் ஜூலை 5 முதல் சேலைகள் ரெடிமேட் 5 முதல் 50% வரை தள்ளுபடி. அதற்கு மேல் ஸ்பெஷல் ஆஃபராக 5 ரூபாய்க்கு சேலை தராங்க. இந்த ஸ்பெஷல் ஆஃபர் சனி ஞாயிறு தினங்களில் முதல் 100 பில்களுக்கு மட்டுமே. வம்சா மயிலாடுதுறை.
0: ஆகாஷ்வாணி காரைக்கால் வானொலி நிலையத்தின் பண்பலை ஒலிபரப்பு நேரம் 10:30. தொடர்கிறது ஜீபூம்பா. ஜீபூம்பா நிகழ்ச்சியில் அடுத்து வரக்கூடிய குழந்தை யாருன்னு கேட்கலாம், எங்கிருந்து வராங்க, என்ன சொல்ல போறாங்கன்னு கேட்கலாம். ஹலோ, வணக்கம். இது ஜீபூம்பா. ஜீபூம்பா நிகழ்ச்சியில் முகநூல் பக்கத்தில் நம்ம நீங்கள் வீட்டில் சுட்டியாக வாழா அப்படிங்கிறத நம்ம கொடுத்துருந்தோம். அதற்கான பதிவேற்றங்கள் நிறைய பேர் பண்ணியிருக்கிறாங்க குழந்தைகள்லாம். யாருன்னு பார்த்தோம்னா, ஐயாவடியிலேருந்து சுமிதா அசோக்ராஜ் சொல்கிறாங்க, எங்கள் வீட்டில் நான் சுட்டி குழந்தை தான் சார் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அடுத்து சகானா குட்டி, எங்கள் வீட்டில் சுட்டினா சுட்டி எம் சகானா குட்டி தான் அப்படின்னு சொல்லி சகானா சொல்லியிருக்கிறாங்க அமிர்தராயன் கோட்டையிலேருந்து. அடுத்து இடங்கண்ணி நெடுஞ்செழியன், எங்கள் வீட்டில் நான் சுட்டி பையன் சார் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. இப்படி நேயர்கள் முகநூல் பக்கத்தில் தன்னுடைய பதிவேற்றங்களை செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. அடுத்து நிகழ்ச்சியில் பங்கெடுக்கிறதுக்காக எந்த குழந்தை வராங்க அப்படிங்கிறத நம்ம அவளோட எதிர்பார்த்துக்கிட்டே இருக்கிறோம். இருந்தாலும் ஒரு திரை இசை பாடல்

0: நேயர்களுக்கு திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களின் உளம் கனிந்த நல்வாழ்த்துக்கள்.
1: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களின்
2: தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி.
0: நேர்களுக்கு மயிலாடுதுறை வம்சா செல்ஸ் அண்ட் ரெடிமேட்ஸின் உளம் கனிந்த நல்வாழ்த்துக்கள்.
3: சூப்பர் சேல் ஜூலை 5 முதல் சேலைகள் ரெடிமேட் 5 முதல் 50% வரை தள்ளுபடி. வம்சா மயிலாடுதுறை.
0: காரைக்கால் பண்பலை 100.3 ஜிபூம்பா. ஜிபூம்பா நிகழ்ச்சியில மழை செல்வங்கள் பங்கு பெறும் தொலைபேசி வழி மற்றும் முகநூல் நிகழ்ச்சி. குத்தாலம் தெல்லை வில்லாளன், நான் வாழுங்க எங்கள் வீட்டில் அப்படிங்கிறது சொல்லியிருக்கிறாங்க. உங்கள் வீட்டில் நீங்கள் சுட்டியா வாழா அப்படிங்கிறது கேட்கும்போது குத்தாலம் தெல்லை வில்லாளன், நான் வாழுதான் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து வைரநகர் சிவாஜி, நான் எங்கள் வீட்டில் நான் பயங்கர வாழுங்க அப்போ இப்போல்லாம் இல்லைங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க.

0: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்ட்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
1: அணு மருத்துவமனை இருதயம் சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.

0: நாகை மூராசன்ஸ் நாகப்பட்டினம்.
1: நேயர்களுக்கு விருதாச்சலம். ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரியின் உளம் கனிந்த நல்வாழ்த்துக்கள்.
2: பொன்னகை வாங்கி புன்னகை பூக்க எண்ணங்கள் கேட்கும் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி விருதாச்சலம்.
1: நேயர்களுக்கு நாகப்பட்டினம் மூராசன்ஸ் அண்ட் ரெடிமேட்ஸின் உளம் கனிந்த நல்வாழ்த்துக்கள்.
0: தலைமுறைகள் போற்றும் பட்டு பாரம்பரியம் நாகை மூராசன்ஸ் நாகப்பட்டினம்.
1: நமது வன்மலையில் நாளைய நிகழ்ச்சிகள் அனைத்து வழங்குவோர் காரைக்கால் PSR தங்க மாளிகை. தங்க நகைகளுக்கு மிக குறைந்த சேதாரம். பணத்தை மிச்சப்படுத்தணும்னா காரைக்கால் PSR தங்க மாளிகைக்கு வாங்க. நேர்களுக்கு திருவாரூர் சீமாட்டி செல்ஸ் அண்ட் ரெடிமேட்ஸின் உலம் கனிந்த நல்வாழ்த்துக்கள்.
3: ஆடி வந்தாச்சு, ஆஃபர் வந்தாச்சு. உங்கள் சீமாட்டி ஆடி திருவிழா வரும் ஜூலை 3 முதல் ஆரம்பம்.
1: நேரம் 10:36. கரைக்கால் ஷாலினி ரியா. நாங்க படு சுட்டி கொஞ்ச நேரம் கூட சும்மா இருக்க மாட்டோம். எதையாவது கொட்டுறது, எதையாவது மேலையாவது ஏறுறது, கீழே விழுந்து ரத்தம் வந்தால் மட்டும் தான் அழுகுறது. இல்லைன்னா கீழே விழுந்தாலும் அசால்ட்டாக எந்திரிச்சு போவோம். அந்த தைரியம்

0: எனக்கு ரொம்ப பிடிக்குங்க. அந்த குழந்தைங்கக்கிட்ட கொஞ்சம் கூட சட்டையே பண்ணாதுங்க. பதிலுக்கு பதில் நம்ம என்ன சொல்கிறோமோ அதுக்கு தகுந்த மாதிரி பதில் சொல்லுவாங்க. 6 வயது தான் ஆகுது, நல்ல பிள்ளை, எனக்கு ரொம்ப பிடிக்கும் அவங்கள அப்படிங்கிற மாதிரி அவங்களோட சுட்டித்தனமும் வாழுதனத்தையும் சேர்த்து சொல்லியிருக்கிறாங்க காரைக்கால் ஷாலினேரியா. எங்கள் வீட்டில் நான் சுட்டியும் இல்லை வாளும் இல்லைங்க, நான் எப்போதும் அமைதியாக இருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டாங்க. சிங்காரவேலு கீழே குடியிருப்பில் இருந்து ஜெயங்கொண்டம் வான்முகிலன் கலைவாணன். எங்கள் வீட்டில் நான் சுட்டியாக தான் இருப்பேன், குறும்புத்தனம் அதிகங்க எனக்கு அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. சென்னையிலிருந்து அன்பு ராணி. மீ டூ வாஸ் ஏ கியூட் பேபி அவர் கிராண்ட் சன் இன் செம கியூட் சுட்டி பாய் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. இனி தொலைபேசி வழியாக வரக்கூடிய குழந்தை என்ன அப்படிங்கிறது எங்கிருந்து வராங்கன்னு கேட்கலாம். ஹலோ வணக்கம்.
1: குயிலே குயிலே குயிலக்கா, குயிலே குயிலே குயிலக்கா, கூட்டுக்குள்ளே

0: நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்ட்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
1: அணு மருத்துவமனை இருதயம் சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
2: ஜீவம்பா நிகழ்ச்சியில் அடுத்து வரக்கூடிய குழந்தை யாருன்னு கேட்கலாமா? ஹலோ, ஹலோ, வணக்கம். ஹலோ, ஹலோ, வணக்கம். யார் பேசுறீங்கம்மா? ஹலோ, நீங்களா? நான் யாருமா? கன்னிகாஸ்ரீ. எங்கிருந்து பேசுறீங்க கன்னிகாஸ்ரீ? சிக்கல்லேருந்து. சிக்கல் கன்னிகாஸ்ரீ, சொல்லுங்கம்மா, என்ன சொல்ல போறீங்க ஜீவம்பா நிகழ்ச்சியில? விடுகதை சொல்லுங்க. யாரு? காகம். சாரிம்மா, அழகும்மா, நன்றிம்மா, பாராட்டுகள். நிகழ்ச்சியில் அடுத்து பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் முகநூல் பக்கத்துக்கு அப்படின்னு நம்ம திரும்பி வருவோம். இரவஞ்சேரிலேருந்து ரதிமதனா முகநூல் பக்கத்துலேயும் பதிவேற்றம் பண்ணியிருக்கிறாங்க. வீட்டில் நான் அம்பியாகவும் அன்னியனாகவும் இருப்பேன் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. என்ன இது அப்படிங்கிற மாதிரி. அடுத்து பாருங்கள், வெண்பா செந்தில் பஞ்சநதி குளத்துலேருந்து வெண்பா செந்தில் சொல்லியிருக்கிறாங்க. எங்கள் வீட்டில் படு சுட்டி பெண். நான் இங்கே மட்டும் இல்லைங்க, ஆயகரன் மூலம் எங்கள் தாத்தா வீட்டுக்கும் நான் தான் படு சுட்டி மற்றும் செல்ல குட்டி வெண்பா குட்டி செல்லம். நிகழ்ச்சி சிறப்பு சார் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. எனக்கு லைன் கிடைக்கல அப்படிங்கிறதும் வருத்தத்தோடு சொல்லியிருக்கிறாங்க. அடுத்து பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் அன்னப்பன்பேட்டை ஹரிணி பிரியா. எங்கள் வீட்டில் நான் அமைதியான பொண்ணுங்க, எங்கள் அம்மா தான் வாழ்ந்து ரொம்ப சுட்டியாக சொல்லியிருக்கிறாங்க இவங்க. நிகழ்ச்சியில் அடுத்து தொலைபேசி வழியாக ஜீபம்பா நிகழ்ச்சியில் வரக்கூடியவங்களை நம்ம சந்திக்கிறதுக்கு முன்பு விளம்பர இடைவேளை.
0: நன்றி டாக்டர், உங்கள் ட்ரீட்மெண்ட்டால் என் உயிரை காப்பாற்றிட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
1: அணு மருத்துவமனை இருதயம் சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.

நிகழ்ச்சியில் வரக்கூடியவங்க ஜிபுமா, நிகழ்ச்சியில் அடுத்து வரக்கூடியவங்க யாருன்னு கேட்கலாம். ஹலோ, வணக்கம். நேர்களே, நமது காரை பண்பலை 100.3 நிகழ்ச்சிகள் குறித்த தகவல்கள் மற்றும் அப்டேட்டுகளுக்கு கரைக்கால் எஃப்எம் 100.3 ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம், யூடியூப், எக்ஸ் வலைதள பக்கங்கள் மற்றும் வாட்ஸ்அப் சேனல்களை ஃபாலோ பண்ணுங்க. ஜிபுமா நிகழ்ச்சியில் பங்கு பெறணும் அப்படின்னு சொன்னால் நீங்கள் தொலைபேசி வழியாக நீங்கள் தொடர்பு கொள்ளலாம். 231-231, மற்றொரு தொலைபேசி எண் 299-480 அல்லது 299-580. காரைக்கால் தொலைபேசி இணைப்பகை எண் 04-368 என்ற எண்களை இணைத்து தொடர்பு கொள்ளுங்கள். இது ஜிபுமா.

இது ஜிபூம்பா. ஜிபூம்பா நிகழ்ச்சியில் உங்கள் வீட்டில் நீங்கள் சுட்டியா வாலா அப்படிங்கிற இதில் கொடுத்துருந்தோம். அந்த முகநூல் பக்கத்தில் வணக்கம் சார், காரைக்கால் புத்துத்துறையிலிருந்து சித்ரா தேவி. எங்கள் வீட்டில் அட்டன் பண்ணுறது ஓவியாஸ்டி சார். நன்றி, வணக்கம் அப்படின்னு சொல்லி யார் இதில் சுட்டி யார் வாலு அப்படிங்கிறத சொல்லணும்னு கேட்டோம்னா அவங்க அதை சொல்ல விட்டுட்டாங்க. அடுத்து பார்த்தோம் அப்படின்னு சொன்னாக்க நிகழ்ச்சியில் அடுத்து யார் வராங்க அப்படிங்கிறத நம்ம கேட்கும் முன்

ஜீபும்பா நிகழ்ச்சியில் அடுத்து குழந்தைகளுக்கான ஒரு குட்டி கதை ஒன்று சொல்லலாம். நம்ம ஒரு ஊரில் ஒரு பேராசை பிடித்த காகம் இருந்துச்சான். ஒரு நாள் அது ஒரு வீட்டினுடைய திண்ணையில் ஒரு தங்க வளையல் மின்னுவதை பார்த்துக்கிட்டு இருந்துச்சு. உடனே அதை தன் அழகால் கவ்விக்கொண்டு வரைஞ்சிச்சு. வழியில் ஒரு மரக்கிளையில் அமர்ந்து அந்த வளையலையே பெருமையோடு பார்த்து கொண்டு இருந்துச்சு அந்த காகம். அப்போது அங்கே வந்த ஒரு பருந்து, நண்பா உன் அழகில் இருப்பது என்ன அப்படின்னு கேட்க, பார்க்கவே அழகாக இருக்குது அப்படின்னு அந்த கழுகு சொன்னிச்சான். காகத்துக்கு தன் பெருமையை காட்டணும் அப்படிங்கிறதுக்காக ஆசை வந்திருக்கு இந்த காகத்துக்கு. இது தங் என்று வாயை திறந்து சொல்ல முயன்றது. அவ்வளவுதான், அழகில் இருந்த தங்க வலையில் நழுவி கீழே இருந்த ஒரு ஆழமான கிணத்துக்குள்ளே விழுந்துடுச்சு. இதுலேருந்து என்ன நமக்கு நீதி கிடைக்குது அப்படின்னு சொன்னிங்கன்னா, பேராசையும் வீண் பெருமையும் இருக்க இடத்தை விட்டு இல்லாததை இழக்க செய்துவிடும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அடுத்து பார்த்தோம்னா, முயலும் அதன் குட்டி நண்பனும் அப்படிங்கிற ஒரு குட்டி கதை. ஒரு காட்டில் ஒரு சுட்டி முயல் இருந்துச்சு. ஒரு நாள் அது காட்டில் ஓடி விளையாடி கொண்டு இருந்தபோது ஒரு சிறிய சிட்டுக்குருவி ரெக்க அடிபட்டு தரையில் கிடக்கிறத பார்த்துச்சு. முயல் ஓடி போய் தன்னுடைய வாயில் கொஞ்சம் தண்ணீரை கொண்டு வந்து குருவிக்கு கொடுத்துச்சு. தன்னுடைய மென்மையான உடலால் அதை மூடி இதம் தந்தது. சிறிது நேரத்தில் குருவிக்கு மயக்கம் தெளிஞ்சிச்சு. அது முயலுக்கு நன்றி கூறிவிட்டு பறந்துடுச்சு. கொஞ்ச நாள் கழித்து ஒரு வேடன் அந்த முயலை நோக்கி அம்பை விட்டு குறி பார்த்தான். இதை மரத்தின் மேல் இருந்த அந்த சிட்டுக்குருவி பார்த்துக்கிட்டே இருந்துச்சு. உடனே வேகமாக பறந்து போய் அந்த வேடனுடைய கண்ணை கொத்தியது. வேடன் நிலைமை தடுமாறி அம்பை கீழே விட்டான். அந்த சத்தத்தில் முயல் உஷாராகி புதருக்குள்ளே ஓடி தப்பிச்சுக்கிடுச்சு. இதுலேருந்து என்ன புரியுது அப்படின்னு கேட்டிங்கன்னா, நாம் செய்யக்கூடிய சிறிய உதவியும் நமக்கு ஆபத்து காலத்தில் பெரிய நன்மையாகவே திரும்பி வரும். நன்மைக்கே நன்மை விளையும் அப்படிங்கிறது தான் இதனுடைய சாராம்சம். எனவே நம்ம எல்லாருமே நன்மை செய்ய முயற்சி பண்ணணும், அடுத்தவங்களுக்கு உதவி பண்ணணும்.

0: ஆடி வந்தாச்சு, ஆஃபர் வந்தாச்சு. உங்கள் சீமாட்டி ஆடி திருவிழா வரும் ஜூலை 3 முதல் ஆரம்பம். ஆடி ரகங்களில் 50% வரை தள்ளுபடி. ஆடை வாங்குபவர்களுக்கும் டிஸ்கவுண்ட் வவுச்சர் மற்றும் கோல்டன் டிக்கெட் வெல்லும் அரிய வாய்ப்பும் உங்களுக்காக காத்துக்கொண்டிருக்கின்றது. சீமாட்டி பட்டு ஜவுளி ரெடிமேட்ஸ் திருவாரூர்.
1: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
2: அணு மருத்துவமனை இருதயம் சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
3: சுபமான திருநாள் என்றாலும் மங்களகரமான நேரம் என்றாலும் விருதாச்சலம் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரியில் தான் ஆரம்பம். பாரம்பரிய சிறப்பு தான் புதிய நாகரிகம் ஒன்றிணைந்த கலெக்ஷன்ஸ். புன்னகை வாங்கி புன்னகை பூக்க எண்ணங்கள் கேட்கும் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி விருதாச்சலம்.

இனிய உற்சாகமான காலை வணக்கம் நேயர்களே, நாம் இணைந்திருப்பது காரைக்கால் பண்பலை 100.3. இது உங்களுக்கே உங்களுக்கான நிகழ்ச்சி தோழிகளே, வணக்கம் தோழி. தினந்தினம் நம்ம வணக்கம் தோழி நிகழ்ச்சி ரொம்பவே சுவாரஸ்யமா போயிட்டு இருக்கு. அது போல இன்றைய வணக்கம் தோழி நிகழ்ச்சியும் ஒரு குட்டி ட்விஸ்டோட ரொம்ப சுவாரஸ்யமா தாங்க இருக்க போகுது. இன்னைக்கு அப்படி என்ன ட்விஸ்டோட என்ன கேள்வி அப்படின்னு நீங்க யோசிக்கிறதுக்கு முன்னாடி, நிறைய பேர் நம்ம காரைக்கால் பண்பலை ஃபேஸ்புக் பேஜ்ல இந்நேரம் நம்ம வணக்கம் தோழி நிகழ்ச்சிக்கான போஸ்டர் பார்த்துருப்பீங்க. இருந்தாலும் நானும் ஒரு முறை சொல்லணும்ல, ஷாப்பிங் யாருக்கு தாங்க இந்த ஷாப்பிங் பிடிக்காது? அதுவும் கையில பணத்தை கொடுத்து உனக்கு பிடிச்சதெல்லாம் வாங்கிக்கோ அப்படின்னு சொல்லிட்டாங்கன்னா அந்த ஷாப்பிங் சொர்க்கத்துக்கு ஈக்குவல்ங்க. ஆனா இந்த ஷாப்பிங்ல தான் ட்விஸ்டே இருக்கு. ஷாப்பிங்ல என்ன ட்விஸ்ட் அப்படின்னு நீங்க யோசிக்கிறீங்களா? ஆமாங்க, ஷாப்பிங்ல நமக்கு பிடிச்சதெல்லாம் வாங்கிக்க சொல்லுவாங்க. ஆனா அந்த இடத்துலதான் நாம ஒரு வேலை பார்ப்போம். ஷாப்பிங் போறதுல நமக்கு பிடிச்ச பொருட்கள்ல ஆல்ரெடி நம்ம கிட்ட அந்த பொருள் இருந்தாலும் மறுபடியும் எனக்குதான் அந்த பொருள் பிடிக்கும்ல, அப்ப நான் திருப்பி திருப்பி வாங்குவேன்ல அப்படின்னு ஒரு டைலாக் நாம விடுவோம் பாருங்க. ஆம் தோழிகளே, இன்னைக்கு நம்ம வணக்கம் தோழி நிகழ்ச்சியில ஏற்கனவே இருந்தாலும் மறுபடியும் நாங்க வாங்குவோம்ல அப்படின்னு நீங்க ஒரு சில பொருட்களை புதுசா திருப்பி திருப்பி திருப்பி வாங்கி கலெக்ஷன்ஸா சேர்ப்போம்ல, அந்த பொருள் என்ன அப்படின்னு தான் பகிர்ந்துக்க போறீங்க. நீங்க இப்படி ஏற்கனவே இருந்தாலும் திருப்பி திருப்பி வாங்குற பொருள் என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்க அவளோட காத்திருப்பது நான் உங்கள் அன்பு தோழி அகல்யா பிரபாகரன். ஓகே, நாங்க ஃபேஸ்புக்ல கமெண்ட்ஸ் போட்டுருவோம், ஃபேஸ்புக்ல எங்களுக்கு போஸ்டர் பார்த்தாச்சு போட்டுருவோம் அப்படின்னு சொல்ற தோழிகளுக்கு மட்டும் இல்லாம நான் போன் பண்ணி பேசணும் அப்படின்னு நீங்க சொல்றது கேக்குதுங்க. அப்படி நீங்க நம்ம பண்பலைக்கு போன் பண்ணி உங்களுக்கு பிடிச்ச பொருள் திருப்பி திருப்பி வாங்குற பொருள் என்ன அப்படின்னு சொல்றதுக்காக எங்கள் தோழிகளே 04368 இந்த முன்னணிப்பு என்னோட 2312231 அல்லது 2994 அல்லது 2995 இந்த தொலைபேசி எண்ணிலோ அல்லது 9566427231 இந்த அலைபேசி எண்ணிலோ அழைச்சு ஏற்கனவே இருந்தாலும் நாங்கள் மறுபடி வாங்குவோம்ல அப்படின்னு நீங்கள் சொல்கிற பொருள் என்னென்னு இங்கூட பகிர்ந்துக்கோங்க.

0: வணக்கம் தோழி, நிகழ்ச்சியில இணைஞ்சிருக்கோம். நிகழ்ச்சியில இன்னைக்கு என்ன கேள்வி அப்படின்னு பார்த்தா, ஏற்கனவே இருந்தாலும் மறுபடியும் வாங்குவோம்ல அப்படின்னு, நீங்க என்ன மாதிரியான பொருட்கள் கலெக்ஷன்ஸ் எல்லாம் சேர்த்துக்கிட்டே இருக்கீங்க அப்படின்னு தான் கேட்டிருக்கேன். அது போல என்னெல்லாம் பொருள் சேர்த்திருக்கேன் அப்படின்னு சொல்ல வந்திருக்காங்க, யாருன்னு கேட்போம். வருக, வணக்கம்.
1: இனிய காலை வணக்கம் மேடம்.
0: வணக்கம், யார் பேசுறீங்கம்மா?
1: மணக்குடியில இருந்து தனலட்சுமி பேசுறேன் மேடம்.
0: சொல்லுங்கம்மா, பண்பலில் என்ன பாடல் வேண்டும்?
1: காதலர் தினத்தில இருந்து காந்தியா ஆட்டமும் மாட தசரா கூட்டமும் கூட.
0: பாட்டு கொடுத்துடலாம், சொல்லுங்க. நீங்க இருந்தாலும் மறுபடி வாங்குற பொருள் எது?
1: நல்லா போக்கஸ்ல வைக்கிற பொம்மைகள் பூரா வாங்கணும்னு ஆசையா இருக்கும்.
0: ஆஹா,
1: அதுல ஒரு நாய்க்குட்டிகள் பொம்மை, கலர் கலரா மின்ற பொம்மைகள், லைட் வெளிச்சத்துல.
0: ஆஹா,
1: நேத்தி முத கூட திருப்பதி போயிட்டு அங்க உள்ள என்ன மார்க்கெட்ல ஷாப்பிங்ல போட்டோ, தலைக்கு வைக்கிற பேண்டு, என்னென்ன வாங்கணுமோ அதெல்லாம், என்ன காசு இருந்தாலும் கொஞ்சம் வாங்கிடுமே ஒரு எண்ணங்கள் தான் வரும். மகிழ்ச்சியா
0: நம்மளோட பட்ஜெட்குள்ள இருந்தாலும் இதை நான் வாங்கிடுவேன் அப்படின்னு ஒரு பிளான போட்டு புடிச்ச பொருள மறுபடி வாங்குறதுல நம்மள மிஞ்சறதுக்கெல்லாம் ஆளே இல்ல.
1: அது ஒரு மன மகிழ்ச்சியாவும் இருக்கும் மேடம். அதை வாங்கினோமா, அழகழகா இருக்குது அப்படின்னு, இந்த இடத்துக்கு போனோம், இந்த ஷாப்பிங்ல இந்தமா இது வாங்கினோம் அப்படின்னு ஒரு சந்தோஷம் கிடைக்கும்.
0: நிச்சயமா நிச்சயமா, அதுக்கு ஈக்குவல் வேற எதுவுமே கிடையாது அப்படிதானே?
1: ஆமா, கண்டிப்பா.
0: நிச்சயமா நிச்சயமாமா, நிகழ்ச்சியில இணைந்தமைக்கு நன்றிமா.
1: நன்றி மேடம்.
2: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி. உலகத்தரம் வாய்ந்த BIS 916 HUID ஹால்மார்க் தங்க நகைகள் மிக மிக

குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் ஆதிரடி தள்ளுபடி. உங்கள் பழைய 916 நகைகளை அன்றைய மார்க்கெட் விலைக்கு எக்ஸ்சேஞ்ச் செய்து புதிய நகை வாங்கும் போது பவுனுக்கு 1200 ரூபாய் தள்ளுபடியும் பெறுங்கள். வைர நகைகள் அதிரடியாக குறைக்கப்பட்ட விலையில். வெள்ளி கொலுசுகள் மெட்டிகளுக்கு சைக்கூலி சேதாரம் இல்லை. தரத்தில் ரகத்தில் கைராசியில் என்றும் நம்பர் ஒன் தங்க நகை மாளிகை மங்களன் மங்கள், இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, NSB ரோட் திருச்சி மற்றும் புதிய பஸ் நிலையம் அருகில் ஓமலூர் ரோட் சேலம். மங்களன் மங்கள் சேலம் மற்றும் திருச்சி, மக்கள் மனங்களில் மட்டற்ற மகிழ்ச்சி.

0: வணக்கம் தோழி, நிகழ்ச்சியில் இணைஞ்சிருக்கோம். நிகழ்ச்சியில் வர இந்த தோழி இந்த பொருளை அதிகமாக வாங்கி கலெக்ஷன் சேர்த்துட்டு இருக்காங்கன்னு கேட்போம். வருக, வணக்கம். ஒரு தோழி வந்து ரொம்ப ஆர்வமாக சொல்லணும் அப்படின்னு சொல்லி வெயிட் பண்ணிட்டு இருந்தாங்க. அவங்களோட லைன் நமக்கு கிடைக்கல. நெல்லை நமது பண்பலையில் நாளை காலை 6:35 காரைக்கால் ONGC காவேரி அசட், காரைக்கால் சேகர் டெக்ஸ்டைல்ஸ் மற்றும் நியூ சேகர்ஸ் வழங்கும் உழவர்களுக்கு.
1: ONGC மக்களுக்கான சக்தி, தேசத்திற்கான வளம். ONGC
2: இந்த சம்மரில் அசத்தலான ஆஃபர்களுடன் ஆடைகள் வாங்கிட இன்றே வாருங்கள் காரைக்கால் சேகர்ஸ்.
0: நமது பண்பலையில் நாளை காலை 6:40 ஸ்ரீ லலிதாம்பாள் சித்தா பார்மா விடங்கலூர் எண்ணெய் வழங்கும் இன்சொல் அமுது.
3: கைவலி, கால்வலி, இடுப்பு வலி, எலும்பு தெரிப்பு போன்ற பிரச்சனைகளுக்கு தீர்வு விடங்கலூர் எண்ணெய்.
0: மேலும் இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் தஞ்சை உழவன் நாட்டு சர்க்கரை மற்றும் பூமேக்ஸ். பூமேக்ஸ், உடலுக்கு சுகமானது நீடித்து உழைக்கும் பூமேக்ஸ்.
4: ஆரோக்கியமாய் வாழ தஞ்சை உழவன் செக்கு நல்லெண்ணெய், கடலெண்ணெய், தேங்காய் எண்ணெய்.
0: நமது பண்பலையில் நாளை காலை 6:55 காரைக்கால் கமர்ஷியல் டிரேடர்ஸ் கும்பகோணம் ஸ்ரீ வெங்கடேஸ்வரா போட்டோ ஸ்டுடியோ கலர்லா வழங்கும் பசந்தலர். மளிகை பொருட்களை மலிவு விலையில் அள்ளி செல்ல வாருங்கள் கமர்ஷியல் ட்ரேடர்ஸ் காரைக்கால்.
5: ஸ்ரீ வெங்கடேஸ்வரா போட்டோ ஸ்டுடியோ அண்ட் லேசர் கலர் லேப், டவுன் ஹால் ரோட், கும்பகோணம்.
0: நமது பண்பலையில் நாளை காலை 7:25 சைபால் வழங்கும் தகவல் நேரம். அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும் உங்கள் நலனில் அக்கறை கொண்ட சைபால். மேலும் இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் காரைக்கால் காரை எலக்ட்ரிக்கல்ஸ் கும்பகோணம். உங்கள் கடை தரமான தரப்பைகள் ஓசுகள் சரியான விலையில் வாங்க உங்கள் கடை காரைக்கால் நாகப்பட்டினம்.

0: நாகை மூராசன்ஸ் நாகப்பட்டினம்.
1: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
2: அணு மருத்துவமனை இருதயம், சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.

0: 11:25 நாம வணக்கம் தோழி நிகழ்ச்சியில இணைஞ்சிருக்கோம். நிகழ்ச்சியில வர இந்த தோழி என்ன சொல்றாங்கன்னு கேட்போம். வருக வணக்கம்.
1: வணக்கம் மேடம்.
0: வணக்கம், யார் பேசுறீங்கம்மா?
1: மயிலாடுதுறை மாவட்டம் முளப்பாக்கத்திலிருந்து பாக்கியலட்சுமி கமலக்கண்ணு.
0: சொல்லுங்கம்மா, பண்பலில் என்ன பாடல் வேண்டும்?
1: மைக்கேல் மதன காமராஜர் படத்திலிருந்து மேடம், வச்சாலும் வைக்காம போனாலும் அந்த பாடல்.
0: பாடல் கொடுத்தெல்லாம் சொல்லுங்க. நீங்க ஏற்கனவே இருந்தாலும் மறுபடி வாங்குவேன் அப்படின்னு சொல்ற திங்ஸ் எது? நேர்களுக்கு தங்களின் உளம் கனிந்த நல்வாழ்த்துக்களை கூறுவோர் திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள்.
2: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி.
0: நேர்களுக்கு தங்களின் உளம் கனிந்த நல்வாழ்த்துக்களை கூறுவார் விருதாச்சலம் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி.
3: புன்னகை வாங்கி புன்னகை பூக்க எண்ணங்கள் கேட்கும் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி விருதாச்சலம்.
4: சுபமான திருநாள் என்றாலும் மங்களகரமான நேரம் என்றாலும் விருதாச்சலம் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரியில் தான் ஆரம்பம். பாரம்பரிய சிறப்பு தான் புதிய நாகரிகம் ஒன்றிணைந்த கலெக்ஷன்ஸ். புன்னகை வாங்கி புன்னகை பூக்க எண்ணங்கள் கேட்கும் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி விருதாச்சலம்.
0: நேர்களுக்கு தங்களின் உள்ளம் கனிந்த நல்வாழ்த்துக்களை கூறுவோர் மயிலாடுதுறை வம்சா சில்க்ஸ் அண்ட் ரெடிமேட்ஸ்.
5: ஆடி சூப்பர் சேல் July 5 முதல் சேலைகள் ரெடிமேட் 5 முதல் 50% வரை தள்ளுபடி. வம்சா மயிலாடுதுறை.
0: நேர்களுக்கு தங்களின் உள்ளம் கனிந்த நல்வாழ்த்துக்களை கூறுவோர் நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் நாகை மூரா சன்ஸ் ரெடிமேட்ஸ்.
6: தலைமுறைகள் போற்றும் பட்டு பாரம்பரியம் நாகை மூரா சன்ஸ் நாகப்பட்டினம்.
0: திருவாரூர் சீமாட்டி சில்க்ஸின் உளம் கனிந்த நல்வாழ்த்துக்கள்.
5: ஆடி வந்தாச்சு, ஆஃபர் வந்தாச்சு. உங்கள் சீமாட்டி ஆடி திருவிழா வரும் July 3 முதல் ஆரம்பம். ஆடி வந்தாச்சு, ஆஃபர் வந்தாச்சு. உங்கள் சீமாட்டி ஆடி திருவிழா வரும் July 3 முதல் ஆரம்பம். ஆடி ரகங்களில் 50% வரை தள்ளுபடி. ஆடி வாங்குபவர்களுக்கும் டிஸ்கவுண்ட் வவுச்சர் மற்றும் கோல்டன் டிக்கெட் வெல்லும் அரிய வாய்ப்பும் உங்களுக்காக காத்துக்கொண்டிருக்கின்றது. சீமாட்டி பட்டு ஜவுளி ரெடிமேட்ஸ் திருவாரூர்.

0: வணக்கம் தோழி. நிகழ்ச்சியில் இணைஞ்சிருக்கோம். நிகழ்ச்சியில் இன்னைக்கு என்ன கேள்வி கேட்டிருக்கோம் அப்படின்னு பார்த்தா, ஏற்கனவே இருந்தாலும் மறுபடி வாங்குவோம்ல அப்படின்னு ஒரு டைலாக்கை போட்டுட்டு, நம்ம இருக்கிற பொருளே திருப்பி திருப்பி வாங்குற பொருள் எது அப்படின்னு தான் கேட்டிருக்கேன். அது போல நானும் இந்த மாதிரி கலெக்ஷன்ஸ்லாம் சேர்ப்பேன் அப்படின்னு சொல்ல வராங்க. யாருன்னு கேட்போம். வருக, வணக்கம்.
1: வணக்கம்மா.
0: வணக்கம், யார் பேசுறீங்கம்மா?
1: திருநள்ளாறு பேர், நான் செந்தாமரை பேசுறேம்மா.
0: சொல்லுங்கம்மா, பண்பலில் என்ன பாடல் வேண்டும்?
1: எனக்கெல்லாம் புடவைலாம் அடிச்சு என்ன பத்தியே ஆள் இல்லம்மா.
0: ஆஹா,
1: இருந்தாலும் அது அது அந்த டிசைன்லயே நிறைய எடுத்து வச்சிருப்பேன். வீட்டுக்கு போய் நாள் ரெண்டு வாங்கணும், என்ன பார்த்தாலும் ஆசை வரும்.
0: ஆஹா,
1: எல்லாமே சின்னது பெருசு இப்படியே வாங்கி வச்சுக்கிறது, அதெல்லாம் ஆசை ரொம்ப.
0: அதாவது எதுல வேணா நம்மள சமாதானப்படுத்திடலாம், ஆனா இந்த புடவை எடுக்கிற விஷயத்துல நம்மள சமாதானப்படுத்த முடியாது அப்படின்னு நீங்க சொல்றது கிளியரா புரியுது எனக்கு. ஆமா, என்ன புடவை வந்தாலும் சரி, புதுசா ஒரு கலெக்ஷன் வந்துட்டா, அடடா இந்த டிசைன்ல நாம ஒண்ணு வாங்கணுமே அப்படின்னு நம்ம மைண்ட் யோசிக்க ஆரம்பிச்சிருதா?
1: எங்க தெருவுலயே எல்லாம் சொல்றாங்க, இவ்வளவு மாதிரி புடவை எடுக்க ஆள் இல்ல,
0: உடனே செஞ்சிருவோம். நிச்சயமாமா, நிகழ்ச்சியில் இணைந்தமைக்கு நன்றிமா.

அது போல கமெண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. யாருன்னு பார்த்தா புவனகிரியிலேருந்து சுமதி தான் சொல்லியிருக்காங்க. புதுப்பிப்பதற்காக என்னை செதுக்கிக் கொண்டே இருக்க தேவையான புத்தகங்களை தான் நான் வாங்கி சேர்ப்பேன். நான் அதிகமாக இருந்தாலும் மறுபடி வாங்குறது புத்தகங்கள் தான் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறமா காரைக்கால் நளினி என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஷாப்பிங்னா எனக்கு சொல்லவே வேணாம், காசு மட்டும் கொடுத்தா போதுங்க, சுற்றி வளம் வந்துடுவேன், நிறைய ஜாமா வாங்கிக்கிட்டே இருப்பேன், பிடிச்சதெல்லாம் வாங்குவேன் அப்படின்னு கமெண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறமா யாரு கொடுத்துருக்கான்னு பார்த்தா அரியலூர் மாவட்டம் பவித்ரா கமலகண்ணன் தான் நமக்கு இதை கொடுத்துருக்காங்க. கமெண்ட்ஸில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, எவ்வளவு வீட்டு சாமான்கள் இருந்தாலும் வெளியில் போனால் புது பாத்திரங்கள் வாங்கத்தாங்க தோணுது, நாங்களும் வாங்குவோம்ல அப்படின்னு ஒரு கமெண்ட்ஸை போட்டிருக்காங்கங்க. அதுக்கப்புறமா பேரளத்துலேருந்து சோபனா செந்தில் கண்ணன் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, ஒரு வணக்கத்தை போட்டுட்டு நான் எதையும் தேவையில்லாமல் வாங்க மாட்டேன், ஆனால் புடவைன்னு மட்டும் வாங்க வந்துட்டேன், அந்த பொருளை நான் வாங்கிக்கிட்டே இருப்பேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுவும் உண்மைதாங்க, நமக்கு பிடிச்ச பொருள் அது எந்த பொருளாக இருந்தால் என்ன, பொழிச்சிட்டு நான் வாங்கிட வேண்டியதானே, வாங்கலாம், அதோட கொஞ்சம் வீட்டில் உள்ளவங்களோட பட்ஜெட்டையும் கேட்டுட்டு வாங்குவோம், அப்படிதான் நம்ம செய்ய முடியும். அடுத்த கமெண்ட்ஸ் யார் கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தா ஜோதி அன்னப்பன்பேட்டையிலேருந்து தான் சொல்லியிருக்காங்க. திருவிழாவுக்கு போகும்போது வீட்டில் எவ்வளவு பாத்திரம் இருந்தாலும் போகிற இடமெல்லாம் சாமான் வாங்கிக்கிட்டே தான் இருப்பேன், என்னை மாற்றிக்கவே முடியல தோழி அப்படின்னு ஒரு கமெண்ட்ஸை கொடுத்துருக்காங்க. அடுத்த கமெண்ட்ஸ் யார் கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தா சித்ரா மணக்குடியிலேருந்து தான் நமக்கு இந்த கமெண்ட்ஸை போட்டிருக்காங்க. வீட்டு அலங்கார பொருட்கள் ஏற்கனவே இருந்தாலும் புதுசாக ஏதாவது கண்ணில் பட்டுட்டா வீட்டுக்கு இன்னும் அழகு சேர்க்கணும் அப்படின்னு வாங்கிடுவேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் நிறைய கமெண்ட்ஸ் வந்துக்கிட்டே இருக்கு. பூத்துறையிலேருந்து ஓவியாஸ்டி என்ன சொல்லியிருக்காங்கன்னா, அன்பு தோழிக்கு ஒரு வணக்கத்தை போட்டுட்டு வெளியில் போனாக்கா எங்கள் அப்பா வந்து எது கேட்டாலும் வாங்கிக்கோ தங்கோன்னு சொல்லுவாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அவங்க நிறைய காஸ்மெட்டிக் திங்ஸ் தான் நிறைய வாங்குவாங்க, நெயில் பாலிஷ் லிப்ஸ்டிக் அப்படி இப்படின்னு எங்கள் அம்மா தான் இருக்கிறது எல்லாத்தையும் வாங்கிக்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நல்ல கமெண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. அப்பா அம்மா வாங்கி கொடுத்தா தாராளமாக வாங்கலாமே. அடுத்த கமெண்ட்ஸ் யார் அப்படின்னு பார்த்தா பத்மாவதி ஸ்ரீதர் தான் காரைக்கால் தலத்தர்லேருந்து கமெண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. எனக்கு ஜிமிக்கி கமல் ரொம்ப பிடிக்கும், எனக்கு பிடித்த மாதிரி இருந்தால் உடனே வாங்கிடுவேன், கண்ணாடி வளையல் பர்ஸு இந்த மாதிரி எந்த பொருளாக இருந்தாலும் அளவாக தாங்க வாங்குவேன், அதிகமாகலாம் வாங்க மாட்டேன், பிடிச்சது வாங்கணும்னு ஒரு ஆசையில் வாங்கிடுறோம்ல. அடுத்த கமெண்ட்ஸ் எல்லாம் வந்துக்கிட்டே இருக்குது. அதுக்கு முன்னாடி இந்த பாடலை கேட்டு வந்து உங்களுடைய கமெண்ட்ஸ் எல்லாத்தையுமே படிச்சிடுவாங்க.

0: என்ன பாடல் வேண்டும்
1: படம் பூந்தோட்ட காவல்காரன் பாடல் சிந்திய வெண்மணி சிப்பியல் முத்தாச்சி என் கண்ணம்மா அந்த பாடல் கொடுங்க.
0: பாடல் கொடுத்தெல்லாம் சொல்லுங்க, நீங்க திருப்பி திருப்பி வாங்கி சேர்க்கிற பொருள் எது?
1: திருப்பி திருப்பி சேர்க்க வாங்குற பொருள் அலங்கார பொருள்லாம் வாங்குவோமா, புடவைலாம் வாங்குவோமா. பெரும்பாலும் எங்க பசங்க எல்லாம் எனக்கு வாங்கிட்டு வந்துருவாங்க. தேவையான பொருட்கள் வாங்குவோமா,
0: தேவையான பொருட்கள்
1: போவேன் வாங்குவேன், சூப்பர் மார்க்கெட்டுக்கெல்லாம் போவேன். ஒரு பொருள் இருந்தா அடுத்த பொருள் திருப்பி திரும்பி வாங்க மாட்டோமா அந்த பொருளை, இருக்கிற பொருளே.
0: ஆனா ஆசைப்பட்ட பொருட்கள் இந்த அலங்கார பொருட்களும் புடவையும் பார்த்தா ஒரு இன புரியாத பாசம் அந்த பொருள் மேல வந்துருது இல்லையா?
1: நிச்சயமா நிகழ்ச்சியில் இணைந்தமைக்கு நன்றிமா.
0: நேற்று நமது பண்பலையில் நாளை காலை 7 மணிக்கு மயிலாடுதுறை ERC நடசச்செட்டியார் ஜுவல்லர்ஸ் வழங்கும் மாப்பிள்ளை மன்னார் சாமி. நாளை மாலை 5 மணிக்கு நாச்சியார்கோவில் வசந்த மாளிகை கண்ணன் மெட்டல் ஸ்டோர்ஸ் வழங்கும் உலாவரும் நேரம். நாளை காலை 8 மணிக்கு மயிலாடுதுறை ERC நடசச்செட்டியார் ஜுவல்லர்ஸ் வழங்கும் தகவல் சுரங்கம். இவை அனைத்தும் விளம்பரதார நிகழ்ச்சிகள். நான் சொன்ன மாதிரியே நீங்கள் போட்ட கமெண்ட்ஸ் எல்லாம் படிக்க வந்துட்டேங்க. இப்போ யார் கமெண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தா, திருப்பட்டினத்துலேருந்துட்டு நளினி சங்கர் தான் இந்த கமெண்ட்ஸை கொடுத்துருக்காங்க. நான் எதையும் தேவையில்லாமலாம் வாங்க மாட்டேங்க, தேவை இருந்தால் மட்டும்தான் வாங்குவேன், கலெக்ஷன் சேர்க்குற பழக்கம்லாம் அதிகமாக இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறமா கமெண்ட்ஸ் யார் கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தா, அதம்பார்லேருந்து கலைசெல்வி என்ன சொல்லியிருக்காங்கன்னா, நான் வெளியூர் போனால் அந்த ஊரோட ஞாபகமாக ஏதாவது ஒரு பொருளை வாங்கிடுவேன், இத ஒரு பழக்கமாவே இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கு அடுத்த கமெண்ட்ஸ் யாருன்னு பார்த்தா, நன்னிலத்துல இருந்து மல்லிகா தான் சொல்லியிருக்காங்க, நான் வெளியூர் சென்றால் மிகவும் ஆசைப்படுவது புடவைதான். வீட்டுல புடவைதான் இருக்கும், இருந்தாலும் நான் எங்க போனாலும் ஒவ்வொரு புடவையும் வாங்கிடுவேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க.

0: அதுக்கு அடுத்த கமெண்ட்ஸ் யாருன்னு பார்த்தா, அடுத்து யார் சொல்லியிருக்காங்கன்னா, தீத்திலேருந்து செல்வி தான் சொல்லியிருக்காங்க, எவ்வளவு இருந்தாலும் வாங்குவேன், ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது ஸ்டிக்கர் போட்ட பார்த்தா உடனே வாங்கிடுவேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்த கமெண்ட்ஸ் வந்து சென்னை வண்ணாரப்பேட்டையிலேருந்து சோமசுந்தரம் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, நான் நல்ல புத்தகங்களை வாங்கி படிப்பேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கு அடுத்த கமெண்ட்ஸ் யாரோடன்னு பார்த்தா, பரவாச்சேரியிலேருந்து பிரியா கண்ணன் தான் சொல்லியிருக்காங்க, வணக்கம் சகோதரி, நான் நேரம் கிடைக்கும் போதெல்லாம் கடைத்தெருவுக்கு சென்று வீட்டுக்கு தேவையான பொருட்கள், அழகு பொருட்கள் மற்றும் பிளாஸ்டிக் பூக்கள் வாங்கி வந்து வீட்டை அலங்காரம் செய்வேன், எனக்கு ஒரு ஆசை, அதில் திருப்தியும் இருக்குது, அதனால் பொருள் பழசாக போனால் புதிய பொருளை வாங்கி உடனே அழகு படுத்திடுவேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நிச்சயமாங்க, அது நம்ம வீட்டுக்காக ஒரு அலங்கார பொருளாக வாங்கினாலும் சரி, இல்லை நமக்கான ஒரு பர்சனல் திங்ஸாக இருந்தாலும் சரி, ஒரு பொருட்களையே மறுபடி வாங்கி அதில் ஒரு கலெக்ஷன்ஸாக சேர்க்கும் போது நம்ம அடிக்கடி அதை எண்ணி வேற பார்ப்போம், இத்தனை இருக்கே நம்ம பேசாமல் வாங்காமல் இருந்திருக்கலாமோ அப்படின்னு அந்த பொருளை எண்ணும் போது தோணும். ஆனால் அதே மறுபடி கடைக்கு போகும்போதும் நம்ம மனசு என்னதெல்லாம் மறந்து போயிடும், திருப்பி இல்லையே இந்த மாதிரி நம்ம கிட்டே இல்லை அதனால் நம்ம இதை வாங்கிப்போம் அப்படின்னு ஒரு மைண்டில் வந்து வாங்கிட்டு வீடு வந்து சேர்ந்துருவோம். இதுக்கு பேர் தாங்க நமக்கு பிடிச்சதை மறுபடியும் ஏற்கனவே இருந்தாலும் வாங்குவோங்கிற கான்செப்ட்.
1: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்ட்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
2: அணு மருத்துவமனை இருதயம் சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.

0: ஏற்கனவே இருந்தாலும் மறுபடியும் வாங்குவோம்ல அப்படின்னு நம்ம வணக்கம் தோழி நிகழ்ச்சியில பேசிக்கிட்டு இருக்கோம். அது போல இப்ப வரவங்க என்ன சொல்றாங்கன்னு கேப்போம். வருக வணக்கம்.
1: வணக்கம் மேடம்.
0: வணக்கம், யார் பேசுறீங்கம்மா?
1: அகலங்கல்ல இருந்து மகேஸ்வரி சிவகுமார் பேசுறேன்.
0: சொல்லுங்கம்மா, பண்பலையில் என்ன பாடல் வேண்டும்?
1: மாய் படத்துல இருந்து நிலவே வாங்க
0: பாடல் கொடுத்துலாம். சொல்லுங்க, நீங்க ஏற்கனவே இருந்தாலும் மறுபடியும் வாங்கி சீக்கிர பொருள் எது?
1: தலைக்கு போடுற கிளிப்பு வாங்குவோம். எனக்கு அது ரொம்ப பிடிக்கும். டிசைன் டிசைனா பார்த்து வாங்குவேன்.
0: ஆஹா, சுமாரா எத்தனை கிளிப்ஸ் வச்சிருப்பீங்க இந்த மாதிரி?
1: ஒரு 50 கிட்ட வச்சிருப்பேன் மேடம்.
0: ஆஹா, போதுமா?
1: பரவாயில்லையே,
0: இது ஒரு கல்லுல ரெண்டு மாங்காங்கிற கதையா இருக்கே.
1: கண்டிப்பா
0: சூப்பர்மா. நிகழ்ச்சியில் இருந்தமைக்கு நன்றிமா.
1: நன்றிங்க மேடம்.
0: நம்ம ஃபேஸ்புக் பேஜ்லயும் போஸ்ட் போட்டிருந்தோம் இல்லையா, அதுக்கு நிறைய கமெண்ட்ஸ் வந்துகிட்டே இருக்கு. இந்த கமெண்ட்ஸ் யாரோட அப்படின்னு பார்த்தா சுபா இளங்கோவன் திருக்கடையூர்லேருந்து தான் சொல்லியிருக்காங்க. வணக்கம் தோழி, எனக்கு குட்டி குட்டி பாத்திரங்கள்லாம் ரொம்ப பிடிக்கும், அதனால வாங்கிக்கிட்டே இருப்பேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்த கமெண்ட்ஸ் யாரோட அப்படின்னு பார்த்தா அமிர்தம் ராஜேந்திரன் தான் கன்னாரப்பாளையத்துலேருந்து கொடுத்துருக்காங்க. அதிகமாக வீட்டில் புடவை இருந்தாலும் திருப்பி திருப்பி சாரி வாங்கிக்கிட்டே இருப்பேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்கங்க. அடுத்த கமெண்ட்ஸ் யாரோட அப்படின்னு பார்த்தா திருமலஸ்தானத்துலேருந்து வீரசுந்தரி தான் இந்த கமெண்ட்ஸை கொடுத்துருக்காங்க. நான் தேவையில்லாத பொருட்கள்லாம் வாங்க மாட்டேன், ஆனால் புடவை மட்டும் வாங்குவேன், அது ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த கமெண்ட்ஸ் யாரோட அப்படின்னா மேமாத்தூர்லேருந்து அமுதா சேகர் தான் சொல்லியிருக்காங்க. திருவிழாவுக்கு சென்றால் வீட்டில் இல்லாத பொருட்கள் இருந்தாலும் மளிகை பொருட்களை வீட்டில் இருக்கும், இருந்தாலும் கொஞ்சமாக வாங்கி வச்சுப்பேன், அது கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து கொஞ்சம் அதிகமாக போயிருக்கோன்னு நினைக்கிறேன். இப்படி தாங்க நம்மளோட வழக்கம். ஒரு பொருள் பிடிச்சிருச்சு அப்படின்னா அந்த பொருளை திருப்பி திருப்பி வாங்கி வைப்போம். அதில் நமக்கு என்ன ஒரு அலாதி சந்தோஷம் வருது அப்படின்னு கேட்டால் அதை உணர்ந்து பார்க்கும்போது தாங்க அதோட தனியான ஒரு மகிழ்ச்சியே தெரியும். நிறைய பேர் கேட்பாங்க, ஏன் இந்த பொருள் தான் ஏற்கனவே உங்ககிட்ட இருக்கே, ஏன் இதை மறுபடி வாங்குற அப்படின்னு நம்மக்கிட்ட கேட்கும்போது, பரவாயில்ல இருந்தாலும் எனக்கு வந்து இதை இங்கே போட்டுப்பேன், அதை அங்கே போட்டுப்பேன், எனக்கு நான் ஒவ்வொரு இடத்துக்கும் ஒவ்வொரு மாதிரி நான் இந்த பொருளை வெளிப்படுத்திப்பேன் அப்படின்னு நம்ம ஒரு சாதாரண ஒரு கதையை அப்படியே மாற்றி மாற்றி சொல்லி அவங்கள சமாளிச்சுட்டு நமக்கு பிடிச்ச பொருளை வாங்கிறது நம்மளோட ஒரு இயல்பான வழக்கமாக இருக்குங்க. இந்த மாதிரி நம்ம நமக்காக பெரிய பெரிய ஆசைகளை நம்ம சரி செஞ்சுக்கல அப்படின்னாலும் இந்த மாதிரி ஒரு சில பொருட்களை திருப்பி திருப்பி வாங்குறதுல நமக்கு ஒரு சந்தோஷம் கிடைக்குது அப்படின்னா உங்களுடைய சந்தோஷத்தை என்றைக்குமே நிறைஞ்ச சந்தோஷமாக வச்சுக்கோங்கங்க. அதுக்காக இந்த பொருட்கள் வாங்குறதெல்லாம் தப்பே இல்லைன்னு நான் சொல்லுவேன். அதோட பட்ஜெட்டையும் கொஞ்சம் பார்த்து வாங்கிக்கோங்க. இன்னைக்கு நம்ம வணக்கம் தோழி நிகழ்ச்சியோட நிறைவு பகுதிக்கு வந்துட்டோம். தோழிகள்லாம் இன்னைக்கு ரொம்பவே

ஆர்வமாக கலந்துக்கிட்டு ஏற்கனவே இருந்தாலும் மறுபடியும் வாங்குவோம்ல அப்படின்னு அவங்க பொருட்கள் என்ன மாதிரியான பொருட்கள்லாம் வாங்கி சேர்த்தாங்க அப்படின்னு ரொம்ப அழகாக பகிர்ந்துக்கிட்டாங்க. நிறைய தோழிகள் வந்து கமெண்ட்ஸ் மூலமாகவும் பகிர்ந்துக்கிட்டாங்க. இதே போல மீண்டும் ஒரு இனிய தருணத்தில் சந்திப்போம் நேயர்களே. ஒலிக்கவிருக்கும் இந்த பாடலோடு நம்மிடமிருந்து விடைபெறுகிறது வணக்கம் தோழி.

ஆகாஷ்வாணி. நேரம் 12 மணி. எஃப்எம் எக்ஸ்பிரஸ் நமது பண்பலையில்.

இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோர் விருத்தாச்சலம் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி, திருவாரூர் சீமாட்டி சில்க்ஸ், திருச்சி மற்றும் சேலம் மங்கலன் மங்கள், நாகை மூரா சன்சன் ரெடிமேட்ஸ், மயிலாடுதுறை வம்சா சில்க்ஸ் அண்ட் ரெடிமேட்ஸ்.

இந்த அறிவிப்பினை அடுத்து வருதுங்க. 12:10 கடித மலர்கள், 12:50 ஜெயங்கொண்டம் ராமநகை மாளிகை வழங்கும் பசந்தளிர். 12:50 பசந்தளிர். 12:55 பன்னிசை. 1 மணிக்கு திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களின். தேன்மழை. 1:55 மெல்லிசை. 2 மணிக்கு லஞ்ச் பிரேக். இதில் தொடக்கமாக நாமக்கல் தங்கம் கேன்சர் சென்டர் வழங்கும் அன்புடன் ஆரோக்கியம் விளம்பரதார நிகழ்ச்சி. அடுத்து லஞ்ச் பிரேக்கில் 2:05 மயிலாடுதுறை வம்சா சில்ஸ் அண்ட் ரெடிமேட்ஸின் வார்த்தை விளையாட்டு. 2:30 லஞ்ச் பிரேக்கில் நாகை மூராசன்ஸ் அண்ட் ரெடிமேட்ஸின் வார்த்தை விளையாட்டு தொடர்ந்து கேட்டு ரசிக்கலாம். 3 மணிக்கு விருத்தாச்சலம் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரியின் எல்எஸ்சி. 1:30 திருவாரூர் சீமாட்டி சில்க்ஸின் எல்எஸ்சி தொடர்ந்து கேட்டு ரசிக்கலாம். 4:00 வடு நாடகம், எழுதியவர் ஜே மெடில்டா விமலா, படைப்பு மதுரை ஆகாஷ்வாணி. 5 மணிக்கு வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீப்ஸின் கலக்கல் நேரம். 5:30 திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களின் விளக்கேற்றும் வேலை. 6 மணிக்கு பன்னிசை. 6:20 நாச்சர்கோயில் அமிர்தா சூப்பர் ஸ்டோர் மயிலாடுதுறை ஏஆர்சி காமாட்சி ஜுவல்ஸ் வழங்கும் என் சொல்லமது. வழங்குபவர் மயிலாடுதுறை முனைவர் மு மீனாட்சி ஜவஹர் அவர்கள். 6:25 லைட் ஹவுஸ். 6:40 காரைக்கால் உங்கள் கடை காரைக்கால் டாக்டர் பாபு ராஜேந்திரன் மருத்துவமனை வழங்கும் நலமாய் வாழ நிகழ்ச்சியில் பற்கள் ஈறுகள் மற்றும் வாய்வழி ஆரோக்கியம் தொடர்பான சந்தேகங்களுக்கு விளக்கமளிக்கிறார் காரைக்கால் முதுநிலை பல் மருத்துவ நிபுணர் பேராசிரியர் டாக்டர் சி சந்தோஷ்குமார் அவர்கள். 6:45 இசை தூரிகை. 7:25 காரைக்கால் KMC மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை மங்கள்யான் சூப்பர் கோல் உரம் வழங்கும் உழவர்களுக்கான அறிவிப்புகள். 7:30 காரைக்கால் ONGC காவேரி அசட்டின் உழவர் அரங்கம் நிகழ்ச்சியில் கத்தரி மிளகாய் சாகுபடி. காரைக்கால் மாவட்டம் நல்லாத்தூர் கே துரையரசன் அவர்களுடன் நேர்முகம் கேட்கலாம். 8 மணிக்கு விருத்தாச்சலம் ஸ்ரீ ஜெயின் சுவலரியின் காற்றில் வரும் கானம். எட்டு திருவாரூர் சீமாட்டி சில்க்ஸின் காற்றில் வரும் கானம் தொடர்ந்து கேட்டு ரசிக்கலாம். 9 மணிக்கு ஆங்கில செய்திகள். 9:15 பொன்னியின் செல்வங்கள். 9:30 நாகை மூரா சன்சன் ரெடிமேட்ஸின் இசை ஊஞ்சல். 9:55 நாகப்பட்டினம் உங்கள் கடை காரைக்கால் MK மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை வழங்கும் என் சொல்லமது. வழங்குபவர் மயிலாடுதுறை முனைவர் மு மீனாட்சி ஜவஹர் அவர்கள். 10 மணிக்கு மயிலாடுதுறை வம்சா சில்க்ஸ் அண்ட் ரெடிமேட்ஸின் இரவும் மலரும். 10:30 இரவும் மலரும் தொடர்ந்து கேட்டு ரசிக்கலாம். 11 மணிக்கு காற்றலையில் நாளை. 11:05 ஆங்கிலத்தில் செய்திகள். 11:10 துயிலும் முன். 9:00 இதுவரை கேட்டது நமது நிலையம் இன்று வழங்க உள்ள நிகழ்ச்சிகளை பற்றிய ஓர் நினைவூட்டலாய் நிகழ்ச்சி குறிப்புகளாய் எஃப்எம்

0: நேயர்களே, காரை பண்பலை 100.3 நிகழ்ச்சிகள் குறித்த தகவல்கள் மற்றும் அப்டேட்டுகளுக்கு காரைக்கால் எஃப்எம் 100.3 ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம், யூடியூப், எக்ஸ் வலைத்தள பக்கங்களை ஃபாலோ பண்ணுங்க. உங்களுக்காக நமது பண்பலையில் நிறைய நிகழ்ச்சிகள் லைவாகவும் இருக்குது, ரெக்கார்டர் ப்ரோக்ராம் இருக்குது, பிடித்த பாடல்கள் கேட்கும் நிகழ்ச்சி இருக்குது. எல்லாமே உங்களுக்காக உங்கள் காரைக்கால் வானொலியில் தொடர்ந்து இணைந்திருங்கள். உங்கள் காரைக்கால் பண்பலை 100.3 தொடர்வது ஆங்கிலத்தில் செய்திகள்.
1: This is Akashvani, the news read by Naresh Mago. The government has withdrawn the emergency curbs on natural gas supplies.

0: நேயர்கள் இனி கேட்கலாம். கடிதமலர்கள்.
1: சுபமான திருநாள் என்றாலும் மங்களகரமான நேரம் என்றாலும் விருதாச்சலம் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரியில் தான் ஆரம்பம். பாரம்பரிய சிறப்பு தான் புதிய நாகரிகம் ஒன்றிணைந்த கலெக்ஷன்ஸ். புன்னகை வாங்கி புன்னகை பூக்க எண்ணங்கள் கேட்கும் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி விருதாச்சலம்.

நிகழ்ச்சியின் தொடக்கமா சீர்காழி வட்டம் மேல்மாத்தூர் கலைஞர் தாசன் பாரி இவர்கள் எழுதியுள்ள கடிதத்தை பார்க்கலாமா? கடந்த 27ஆம் தேதி அன்று மாலை 4 மணிக்கு மனம் விழைதே நிகழ்ச்சி கேட்டேன். இதில் மணக்குடி ஆர்ச்சித்ரா அவர்களின் தொகுத்து வழங்கிய பாடல்களும் அதற்கான விளக்கமும் சிறப்பாக இருந்தது. நேயர்களுக்கும் காரை பண்பலைக்கும் எனது பாராட்டுகள் பல என எழுதியுள்ளார். அடுத்து 28ஆம் தேதி அன்று 10 மணிக்கு இரவும் மலரும் நிகழ்ச்சி கேட்டேன். இதில் உலா வந்த அனைத்து பாடல்களும் சூப்பராக இருந்தது. வழங்கிய காரை பண்பலைக்கும் தொகுப்பாளர் சகோதரி அவர்களுக்கும் எனது பாராட்டுகள் பல என எழுதியுள்ளார் கலைஞர் தாசன் பாரி அவர்கள். அடுத்த கடிதத்தை யார் எழுதியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அரியலூர் மாவட்டம் ஜெயங்கொண்டம் கலைவாணன் மெர்சிராணி வான்மதி மோனிகா பிரீத்தி ஜென்சி வான்முகிலன் அமீர் பாலன் இவங்கெல்லாம் சேர்ந்து எழுதியிருக்காங்க. கடந்த 26ஆம் தேதி அன்று மாலை 4 மணிக்கு ஒளிவிழா வந்த ஊர் ஊரவும் நிகழ்ச்சியானது மயிலாடுதுறை மாவட்டம் பேரெழுந்தூர் கடைவீதியில் நேயர்கள் மத்தியில் ஒளிபரப்பானது. ஊரின் முக்கியத்துவம் பற்றியும் மேலும் பல தகவல்களையும் சிறப்பாக எடுத்து கூறினார்கள். நன்றி வழங்கிய பண்பலைக்கு அப்படின்னு எழுதியிருக்காங்க. இதே நேயர் கடந்த 27ஆம் தேதி அன்று காலை 9:05 பாயிண்ட் டு பாயிண்ட் நிகழ்ச்சியை கேட்டோம். உங்கள் தனிமை பயணம் என்கிற தலைப்பில் பல நேயர்கள் தங்கள் அனுபவத்தை எடுத்துக் கூறினார்கள். நிகழ்ச்சி அருமையாக இருந்தது எனவும் எழுதியுள்ளார். இதே நேயர் கடந்த 1ஆம் தேதி அன்று புதன்கிழமை 7:30 ஒளிபரப்பான உழவர் அரங்கத்தில் வேளாண் மருத்துவர்களின் தினம் சர்வதேச பழங்கள் தினம் பற்றிய பல்வேறு செய்திகளை கேட்டு அறிந்து கொண்டும் வழங்கிய பண்பலைக்கு நன்றிகள் பல எனவும் எழுதியுள்ளார். அடுத்து யாரிடமிருந்து வந்துள்ள கடிதங்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நரசிங்கன்பேட்டை ஏஜி ஐயப்பன் அவர்கள் நமது நிகழ்ச்சிகளை கேட்டு எழுதியுள்ள கடிதங்களை பார்க்கலாம். கடந்த 27ஆம் தேதி அன்று சனிக்கிழமை மாலை 4 மணிக்கு ஒளிபரப்பான சூப்பர் ஹிட் நிகழ்ச்சியான மனம் விழி இதே நிகழ்ச்சி கேட்டோம். இதில் மணக்குடி அன்பு சகோதரி சித்ரா அவர்களின் மனம் விரும்பிய பாடல் தெரிவுகளின் பாடலுக்கான விளக்கமும் அருமை அப்படின்னு எழுதியிருக்காங்க. இதே நேயர் 28ஆம் தேதி ஞாயிறு என்று காலை மணி 6:35 வேளாண் வாழொணி பண்பலை 100 புள்ளி ஒளிபரப்பான நிகழ்ச்சிகள் உழவர்களுக்கு கேட்டோம். நிகழ்ச்சி அருமையாக இருந்தது. அதில் பயிர்களை தாக்கும் இலை சுருட்டு புழு தாக்குதலும் அதற்கான தீர்வு முறைகளும் கேட்டு விவரம் தெரிந்து கொண்டோம். நன்றி வழங்கிய பண்பலைக்கு அப்படின்னு எழுதியிருக்காங்க. இதே நேயர் 28ஆம் தேதி அன்று காலை மணி 10:15 ஒளிபரப்பான ஆலய விழாவில் காரைக்கால் அம்மையார் ஆலய மாங்கனி திருவிழாவில் புனிதவதியார் பரமதித்தன் திருமண நடைபெற்றதை திருக்கல்யாண நேரலை நிகழ்வை கேட்டோம். நேரில் தரிசித்தது போல் இருந்தது. வழங்கிய பண்பலைக்கு நன்றி எனவும் எழுதியுள்ளார் இந்த நேயர். மேலும் இதே நேயர் 30ஆம் தேதி செந்தமிழ் வணக்கம் செவ்வாய்க்கிழமை அன்று காலை மணி 6:35 வேளாண் வானொலி 100.3 ஒளிபரப்பான உழவர்களுக்கு நிகழ்ச்சி கேட்டோம். இதில் மண் வளம் கூட்டி எல்லா வகை பயிர்களுக்கும் பயன்படுத்தக்கூடிய தொல்லுயிர் கரைசல் தயாரிப்பும் பயன்படுத்தக்கூடிய முறையும் பற்றியும் சகோதரிகளின் கலந்துரையாடலில் தெரிந்து கொண்டோம். வழங்கிய பண்பலைக்கும் சகோதரிகளுக்கும் நன்றி என எழுதியுள்ளார் இந்த நேயர். இவரோட நிறைவான கடிதம் பார்த்தீங்கன்னா, கடந்த 1ஆம் தேதி புத்துணர்வு மிக்க புதன் அழகாக எழுதியிருக்காங்க இல்லையா. செவ்வாய்க்கிழமை செந்தமிழ், புதன்கிழமை புத்துணர்வு மிக்க புதன். நன்றி. அவங்க என்ன எழுதியிருக்காங்கன்னா, 100.3 கடந்த 7:25 தகவல் நேரம் கேட்டோம். இதில் ஆன்மீக பயணத்தில் 2 வழி அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ரொம்ப அழகாக அருமையாக கருத்தை எங்களுக்கு பதிய வச்சுருந்தாங்க. வழங்கிய பண்பலைக்கு நன்றி என எழுதியுள்ளார் இந்த நேயர். நேயர்களை நாம் கேட்டு ரசித்து கொண்டிருக்கும் இந்த நிகழ்ச்சி கடிதமலர்கள்.

நேர்களை நாம் கேட்டுக்கொண்டிருக்கும் இந்த நிகழ்ச்சியானது கடிதமலர்கள். கடிதமலர்கள் நிகழ்ச்சியில் அடுத்து வந்திருக்க கடிதங்களை எழுதியுள்ள நேயர் விளமல் ஏ காவேரி திராஜ். இவங்க எழுதின கடிதங்களை பார்க்கலாமா? கடந்த 27ஆம் தேதி காலை 6:55 ஒளிபரப்பான பசுந்தளிர் குழந்தைகளுக்கான சிறப்பு நிகழ்ச்சியில் நெடுங்காடு 5ஆம் வகுப்பு படிக்கும் குட்டீஸ் நெர்ஜா அவர்களின் சிங்கம் கதையும் பழமொழியும் சொன்னது சூப்பராக இருந்தது. வழங்கிய பண்பலைக்கு நன்றி எனவும் எழுதியுள்ளார் இந்த நேயர். அதே நேயர் அதே நாள் 27ஆம் தேதி மாலை 4 மணிக்கு ஒளிபரப்பான சூப்பர் ஹிட் நிகழ்ச்சியான மனம் இல்லை இதே நிகழ்ச்சியில் மணக்குடியார் சித்ரா அவர்களின் பாடல்கள் கேட்டேன். பாடல்களும் அதற்கான விளக்கங்களும் மிகவும் அருமை. வழங்கிய பண்பலைக்கு நன்றி எனவும் எழுதியுள்ளார். இதே நேயர் கடந்த 28ஆம் தேதி காலை 10:15 ஒளிபரப்பான ஆலய உலா நிகழ்ச்சியில் காரைக்கால் மாங்கனி திருவிழாவின் முன்னிட்டு காரைக்கால் அம்மையார் திருக்கல்யாணத்தின் நேர்முக வர்ணனையை கேட்டேன். காரைக்கால் அம்மையாரின் திருக்காண்ட கல்யாணத்தில் நேரில் சென்று காண முடியாத எங்களுக்கு காரை பண்பலைக்கு வழங்கியது அருமை அப்படின்னு எழுதியிருக்காங்க. பாராட்டுகளும் என எழுதியிருக்காங்க இந்த நேயர். இதே நேயர் அடுத்து 28ஆம் தேதி ஒளிபரப்பான பசுந்தளிர் நிகழ்ச்சி பற்றியும் எழுதியிருக்காங்க. 29ஆம் தேதி காலை 6:55 ஒளிபரப்பான பசுந்தளிர் நிகழ்ச்சி கேட்டேன். சிறப்பு நிகழ்ச்சியில் குட்டீஸ் பவனிஷா அவர்கள் பற்றி கேட்டேன். அவர்கள் பாடிய பாடலும் கத்திரிக்காய் முருங்கைக்காய் பற்றிய பாடல் சூப்பராக இருந்தது. அவர்களுடைய கனவு மருத்துவராகுவதற்கு எங்களுடைய வாழ்த்துக்கள். வழங்கிய பண்பலைக்கு நன்றி என எழுதியுள்ளார் இந்த நேயர். இதே நேயர் 29ஆம் தேதி காலை 10 மணிக்கு ஒளிபரப்பான ஆலை உலா நிகழ்ச்சி பற்றியும் எழுதியுள்ளார். இதே நேயர் 30ஆம் தேதி காலை 6:55 ஒளிபரப்பான பசுந்தளிர் 31ஆம் தேதி ஒன்றாம் தேதி 2ஆம் தேதி 3ஆம் தேதி அனைத்து பசுந்தளிர் நிகழ்ச்சியுமே எழுதியிருக்காங்க. இதே நேயர் 30ஆம் தேதி 6 மாலை 4 மணிக்கு ஒளிபரப்பான ஊரும் உறவும் நிகழ்ச்சியில் தரங்கம்பாடி வட்டம் கொங்குராயன் மண்டபம் குபேர விநாயகர் கோவில் அருகில் இருந்து நேரலையாக ஒளிபரப்பினதை கேட்டேன். ஊரின் சிறப்பு பற்றியும் கொங்குராயன் மண்டபம் என்ற ஊருக்கு பெயர் எப்படி வந்தது என்பதையும் தெரிந்து கொண்டோம். நன்றி வழங்கிய பண்பலைக்கு அப்படின்னு எழுதியிருக்காங்க. இதே நேயர் கடந்த 1ஆம் தேதி காலை 6:55 ஒளிபரப்பான பசுந்தளிர் நிகழ்ச்சி பற்றியும் எழுதியிருக்காங்க. 1ஆம் தேதி ஒளிபரப்பான

0: நாளை உலா நிகழ்ச்சி நாகை மாவட்டம் மஞ்சள் கொள்ளை அருள்மிகு வெற்றி வேலாயுத சுவாமி திருக்கோவில் மகா கும்பாபிஷேக நேர்முக வர்ணனையை கேட்டோம். வழங்கிய பண்பலைக்கு நன்றிகள் பல எழுதியுள்ளார் இந்த நேயர். இதே நேயர் கடந்த 2 காலை 6:55 ஒளிபரப்பான பசந்தலை நிகழ்ச்சியை கேட்டோம். நிகழ்ச்சி அருமையாக இருந்தது. குட்டியசு ஹர்ஷினி அவர்களின் கனவு மாவட்ட ஆட்சியராக ஆவதற்கு எங்களது வாழ்த்துக்களும் பண்பலையின் வாழ்த்துக்களும் எழுதியிருக்காங்க இந்த நேயர். இவரோட நிறைவான கடிதம் கடந்த 3 ஒளிபரப்பான பசந்தலை நிகழ்ச்சி அருமையாக இருந்தது. குட்டி சிவசக்தி அவர்கள் பாட்டு பாடியதும் நாய்கதை சொன்னதும் சூப்பராக இருந்தது. அவர்களுடைய கனவு காவல் அதிகாரியாக வேண்டும் என்பது கனவு பலிக்க வாழ்த்துக்களை எழுதியுள்ளார் இந்த நேயர்.
1: மிக பிரம்மாண்டமான வீட்டு உபயோக பொருட்களின் சங்கமம் மங்களன் மங்களின் பாத்திரங்கள், பர்னிச்சர் ரகங்கள், பிளாஸ்டிக் சாமான்கள், பரிசு பொருட்கள், குக்கர், மிக்சி, கிரைண்டர், ஸ்டவ் வகைகள், தரமான மளிகை சாமான்கள், டிவி, பிரிட்ஜ், வாஷிங் மிஷின், ஏசி என ஒவ்வொன்றிற்கும் தனித்தனியான பிரம்மாண்டமான செக்ஷன்கள். என்றும் தரமான பொருட்கள், இன்றும் நியாயமான விலைகளில் ஃப்ரீ டோர் டெலிவரியும் உண்டு. வெள்ளி ஜரிகை வாங்கப்படும். தரமான மளிகை சாமான்கள் குறைவான விலையில் வாங்கிட மங்களன் மங்கள் இந்தியாவின் மிக பிரம்மாண்டமான ஏசி பாத்திரக்கடல் மற்றும் மளிகை பொருட்களின் சங்கமம் புதிய பஸ் நிலையம் அருகில் ஓமலூர் ரோட் சேலம் மற்றும் NSB ரோட் திருச்சி. வீட்டு உபயோக பொருட்களில் எது வேண்டும் உங்களுக்கு தரத்துடன் விலை குறைவாக வாங்கிட வாருங்கள் மங்களன் மங்களுக்கு.
2: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்ட்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
3: அணு மருத்துவமனை இருதயம் சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.

0: நாகை மூராசன்ஸ் நாகப்பட்டினம்.
1: நேர்களை நாம் கேட்டுக்கொண்டிருக்கும் இந்த நிகழ்ச்சி பண்பலையின் கடிதமலர்கள். கடிதமலர்கள் பகுதியில் அடுத்து யார் வந்திருக்காங்க, யாரோட கடிதம் அப்படின்னா அலிவலம் ஜெயலட்சுமி கணேசன் இவங்க எழுதியுள்ள கடிதத்தை தான் பார்க்க போகிறோம். இவங்க வந்து கடந்த 27 அன்று மாலை 4 மணிக்கு மனம் விழையுதே நிகழ்ச்சி கேட்டேன். இதில் மணக்குடி சித்ரா அவர்களின் பாடல்களும் பாடலுக்கான விளக்கமும் அருமையாக இருந்தது. வழங்கிய பண்பலைக்கு பாராட்டுக்கள் என எழுதியுள்ளார் இந்த நேயர். இதே நேயர் 28 அன்று காலை 8:30 ஆலய விழாவில் நாகூர் நாகநாதர் சுவாமி கோவில் தேரோட்டம் நேரடி நிகழ்ச்சி கேட்டும் வழங்கிய பண்பலைக்கு நன்றி எனவும் எழுதியுள்ளார். இதே நேரம் 28 அன்று காலை 6:55 பசுந்தளிர் நிகழ்ச்சி கேட்டும் இதில் சர்வேஷன் அவர்கள் தொப்பி கதை சொன்னது ரொம்ப அருமையாக இருந்தது, நிகழ்ச்சிக்கு பாராட்டுகள் என எழுதியுள்ளார். இதே நேயர் கடந்த 29 அன்று காலை 10:00 ஆலை உலா நிகழ்ச்சி கேட்டோம். இதில் காரைக்கால் அம்மையார் கோவில் திருவிழா தொடர் நிகழ்ச்சியில் மாங்கனி இறைத்தல் நிகழ்ச்சி கேட்டோம், நிகழ்ச்சி அருமையாக இருந்தது, வழங்கிய பண்பலைக்கு நன்றி எனவும் எழுதியுள்ளார் இந்த நேயர். இதே நேயர் 29 அன்று காலை 6:55 பசுந்தளி நிகழ்ச்சி கேட்டோம். இதில் பவனிஷா அவர்களின் முருங்கைக்காய் கத்திரிக்காய் பாடல்கள் அருமை, நிகழ்ச்சி அருமையாக இருந்தது, வழங்கிய பண்பலைக்கு நன்றி எனவும் எழுதியுள்ளார் இந்த நேயர். இதே நேயர் 30 அன்று காலை 11:00 வணக்கம் தொழில் நிகழ்ச்சி கேட்டோம். இதில் நேயர்கள் மலரும் நினைவுகளில் சிறு வயதில் திருவிழாக்களில் சென்று வந்த அனுபவங்கள் சொன்னார்கள், மேலும் நல்ல பாடல்களும் கேட்டார்கள், கேட்டு ரசித்தோம், அறிவிப்பாளர்களுக்கும் வானொலிக்கும் பாராட்டுகள் என எழுதியுள்ளார் இந்த நேயர். மேலும் இதே நேயர் அன்று மாலை 4:00 ஊர் உறவும் நிகழ்ச்சி கேட்டோம். இதில் தரங்கம்பாடி வட்டம் கொங்குராயன் மண்டபம் என்ற ஊரில் இருந்து நேயர்களுக்கு மத்திய நேரலையில் அந்த ஊரின் பற்றி சிறப்புகளும் குபேர விநாயகர் கோவில் பற்றியும் சொன்னார்கள், நிகழ்ச்சி அருமையாக இருந்தது, வழங்கிய பண்பலைக்கு நன்றிகள் எனவும் எழுதியுள்ளார் இந்த நேயர். இதே நேயர் கடந்த 2 அன்று காலை 6:55 பசுந்தளிர் கேட்டோம். இதில் ஹர்ஷினி அவர்களின் கிரிப்பிள்ளை கதை சொன்னது ரொம்ப அருமையாக இருந்தது, கேட்டோம், மகிழ்ச்சி, அவர்களின் கனவு டாக்டராக வேண்டும் என்பது ஆசை பலிக்க, வாழ்த்துக்கள் என்று எழுதியுள்ளார் இந்த நேயர். இதே நேயர் அன்று காலை 10:05 சிந்தனை அரங்கம் கேட்டோம். இதில் இலக்குகளுக்கு எது விதை என்ற தலைப்பில் பேசினார்கள். இதில் நேயர்கள் பல கருத்துக்களை தகவல்கள் சொன்னார்கள். நாம் விதைக்கின்ற விதை தான் நன்றாக இருந்தால் விளைச்சல் நன்றாக இருக்கும் என்றும் சொன்னார்கள், கேட்டோம், நிகழ்ச்சி அருமையாக இருந்தது, பயன்பெற்றோம், வழங்கிய பண்களுக்கு நன்றி என்று எழுதியுள்ளார் இந்த நேயர். மேலும் இதே நேயர் கடந்த 1 அன்று காலை 6:55 பசுந்தளிர் கேட்டோம். இதில் டி ரியானா அவர்களின் இனிமையான குரலில் வாத்து பாட்டும் நிலா பாட்டும் பாடியது அருமையாக இருந்தது, நிகழ்ச்சி சிறக்க, வாழ்த்துக்கள் என எழுதியுள்ளார் இந்த நேயர். இவரின் நிறைவான கடிதம் கடந்த 1 காலை 10:30 ஆலை உலா கேட்டோம். இதில் மஞ்சக்கொள்ளை வேலாயுத சுவாமி கோவில் கும்பாபிஷேகம் நேர்முகம் கேட்டோம். இதில் 7 கோபுரங்களும் நடைபெற்றது பற்றியும் கோவில் வரலாறு பற்றியும் சொன்னார்கள், கேட்டு தெரிந்து கொண்டோம், பயன்பெற்றோம், வழங்கிய பண்பலைக்கு நன்றிகள் என எழுதியுள்ளார் அலிவலம் ஜெயலட்சுமி கணேசன்.

0: நமது பண்பலில் நாளை காலை 9 மணிக்கு திருவாரூர் ஜிஎல் ஹாஸ்பிட்டல் வழங்கும் நலமாய் வாழ.
1: காரைக்கால் ஜிஎல் மருத்துவமனை
2: 24 மணி நேரம் செயல்படும் அவசர சிகிச்சைக்கு
1: ஜிஎல் மருத்துவமனை
2: காரைக்கால்.
0: மேலும் இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் திருவாரூர் அருண் என்டர்பிரைசஸ், செங்கல் சூளை மற்றும் இதைநல் விடுவதற்கான தார்பாய்கள் சல்லுசாய் வாங்க அருண் என்டர்பிரைசஸ் திருவாரூர். நமது பண்பலையில் நாளை காலை 9:30 நாகப்பட்டினம் விபிஎன் கண் மருத்துவமனை திருவாரூர் ஸ்ரீ கிருஷ்ணா ஸ்வீட்ஸ் அண்ட் பேக்கரி வழங்கும் தேதியும் செய்தியும். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர்
3: நாகப்பட்டினம் விபிஎன் கண் மருத்துவமனையும்
4: அனைத்து விதமான கண் நோய்களுக்கும் ஒரே தீர்வு
3: விபிஎன் கண் மருத்துவமனையும்.
0: மேலும் நிகழ்ச்சியை வழங்குவோர்
3: தரத்தில் முதலிடம் சுவையில் தரம் இனிப்பு கார வகைகள் வாங்க வருகிறார்கள்
5: கிருஷ்ணா ஸ்வீட்ஸ் அண்ட் பேக்கரி திருவாரூர்.
0: நமது பண்பலையில் நாளை பிற்பகல் 12:50 ஜெயம்கொண்டம் ராமு நகை மாளிகை வழங்கும் பசுந்தளிர்.
6: வெட்டி முதல் நெத்தி சுட்டி வரை கைவளையல் கழுத்து செயின் காதணி வரை தூய தங்கம் வாங்க ராமு நகை மாளிகை ஜெயங்கொண்டம்.
0: நமது பண்பலையில் நாளை மாலை 6:20 நாச்சியார் கோவில் அமிர்தா சூப்பர் ஸ்டோர் மயிலாடுதுறை ARC காமாட்சி ஜுவல்ஸ் வழங்கும் என் சொல்ல மது.
7: வீட்டு உபயோகப் பொருட்கள்
8: அனைத்தும் தரமாகவும் சரியான விலையிலும் வாங்க நாச்சியார் கோவில் அமிர்தா சூப்பர் ஸ்டோருக்கு வாங்க.
0: மேலும் இந்நிகழ்ச்சியை வழங்குவோர்
9: மயிலாடுதுறை ARC காமாட்சி ஜுவல்ஸ், இது நம்ம ஊரு கடைங்க, இது நம்ம கடைங்க.
0: நமது பண்பலையில் நாளை 27:30 காரைக்கால் ONGC காவேரி அசட்டின் உழவர் அரங்கம்.
10: ONGC மக்களுக்கான சக்தி, தேசத்திற்கான வளம். ONGC
0: நமது பண்பலையில் நாளை மாலை 4:30 வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீப்ஸ் வழங்கும் தேநீர் நேரம். நமது பண்பலையில் 5:30 நாளை மாலை 5:30 விளக்கேற்றும் வேலை இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் வசந்தன் கோ.
11: புது லேப்டாப் அண்ட் மொபைல் கைஸ்,
12: விலை கம்மியா வாங்கணும்னா ஆல்வேஸ் வசந்தன் கோ தான் சரி.
13: ஆடி வந்தாச்சு, ஆஃபர் வந்தாச்சு. உங்கள் சீமாட்டி ஆடி திருவிழா வரும் ஜூலை 3 முதல் ஆரம்பம். ஆடி ரகங்களில் 50% வரை தள்ளுபடி. ஆடை வாங்குபவர்களுக்கும் டிஸ்கவுண்ட் வவுச்சர் மற்றும் கோல்டன் டிக்கெட் வெல்லும் அரிய வாய்ப்பும் உங்களுக்காக காத்துக்கொண்டிருக்கின்றது. சீமாட்டி பட்டு ஜவுளி ரெடிமேட்ஸ் திருவாரூர்.
14: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
15: அணு மருத்துவமனை இருதயம் சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.

0: நாகை மூராசன்ஸ் நாகப்பட்டினம்.
1: நேர்களை நாம் கேட்டுக்கொண்டிருக்கும் இந்த நிகழ்ச்சி கடிதமலர்கள். நம்ம நிகழ்ச்சியில் அடுத்து வரும் கடிதம் கங்களாஞ்சேரி டி முருகேசன் அவர்கள் எழுதியுள்ள கடிதங்களை பார்க்கலாம். கடந்த 29ஆம் தேதி திங்கள் காலை இரவு தாலை முதல் இரவு 11:05 காரைக்கால் மாங்கனி திருவிழா நேரலை நிகழ்ச்சி கேட்டேன். காலையிலிருந்து நேரலை வழங்கி பல தகவல்களை தந்து நமது பண்பலை இரவு நேரலையில் இறை நம்பிக்கையின் வலிமையை சொல்லும் காரைக்கால் அம்மையார் 5ஆம் நூற்றாண்டின் காரைக்கால் பெயரை முதன் முதலில் அடையாளம் காட்டியது முதல் அம்மையாரின் பல சிறப்புகள் பெருமைகள் பற்றி தெரிந்து கொண்டும் கண் விழித்து கேட்டு பெருமிதமடைந்தேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கங்களாஞ்சேரி டி முருகேசன் வழங்கிய பண்பலைக்கு நன்றி எனவும் எழுதியுள்ளார். இதே நேயர் 1ஆம் தேதி காலை 6:55 ஒலிபரப்பான மழலையர்களின் சூப்பர் ஹிட் நிகழ்ச்சியான பசந்தலை நிகழ்ச்சி கேட்டேன். 1ஆம் வகுப்பு மழலை சிறுமி பாடிய குள்ள பார்த்த நிலா நிலா பாடல்கள் சூப்பர். எதிர்காலத்தில் மருத்துவராக வென்ற கனவு நிறைவேற வாழ்த்துக்கள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க கங்களாஞ்சேரி டி முருகேசன். அடுத்த கடிதங்களை எழுதியிருக்காங்க நாகப்பட்டினம் அரிய நாட்டு தெரிய சிவபாரதி, என் வாழ்முனீஸ்வரன், பாப்பா கோவில் கே ரவி, வேளாங்கண்ணி ஏஆர் சொக்கலிங்கம், மயிலாடுதுறை எஸ்பி வேந்தன், மங்கை மடம் ஜீஸ் ஜெயந்தி, மணக்குடி எஸ் ராஜேந்திரன். 29ஆம் தேதி அன்று பிற்பகல் 2:05 ஒளிபரப்பான வார்த்தை விளையாட்டு நிகழ்ச்சி கேட்டோம். நிகழ்ச்சியில் பங்கு கொண்ட நேயர்கள் கேட்ட கேள்விக்கு அருமையாக பதில் சொன்னார்கள். நிகழ்ச்சி சிறப்பாக இருந்தது, வழங்கிய பண்பலைக்கு நன்றி என எழுதியுள்ளார் இந்த நேயர். இதே நேயர் கடந்த 2ஆம் தேதி அன்று பிற்பகல் 2 மணிக்கு டாக்டரிடம் கேளுங்க நிகழ்ச்சி கேட்டோம். அதில் கும்பகோணம் சித்த மருத்துவர் டாக்டர் சாம்பசிவம் அவர்கள் நேயர்களின் சந்தேகங்களுக்கு நேரலையாக கேட்ட அனைத்து நோய்களுக்கும் தெளிவாக விளக்கம் அளித்தார். வழங்கிய பண்பலைக்கு நன்றி என எழுதியுள்ளனர் இந்த நேயர்கள். அடுத்த கடிதத்தை எழுதியிருக்காங்க திட்டச்சேரி ஆன்வர்தீன். கடந்த 28ஆம் தேதி ஞாயிறு மாலை 5:30 தமிழ் மாமணி திருமேனி நாகராசனின் உரை கேட்டு நிகழ்ச்சி அருமையாக இருந்தது, பண்பலைக்கு பாராட்டுகள் என எழுதியுள்ளார். திட்டச்சேரியும் காதரலி ஐடின் மக்தீன் நாசர் இவங்க எழுதியிருக்காங்க 25ஆம் தேதி ஒளிபரப்பான திருமேனி நாகராசனின் உரம் மிக அருமையாக இருந்தது அப்படின்னு எழுதியிருக்காங்க. அடுத்த கடிதம் கூத்தூர் அப்துல் கரீம் செல்லமுத்து சலாமத் சுகைனா இவங்க எழுதியுள்ள கடிதங்களை பார்க்கலாம். 27ஆம் தேதி அன்று மதியம் உலா வந்த சிறுவர் சோலை பகுதியில் சிறுமி சொன்ன சீன கதை மிகவும் சிறப்பாக இருந்தது, வழங்கிய பண்பலைக்கு நன்றி எனவும் எழுதியுள்ளார் இந்த நேயர். மேலும் இதே நேயர் அன்று மாலை உலா வந்த மனம் எழுதிய நிகழ்ச்சியில் மணக்குடி தோழி சித்ரா அவர்களின் பாடல் தேர்வும் மனதை மயக்கும் பாடல்களும் அதற்கான விளக்கங்களும் அருமையாக இருந்தது, வழங்கிய பண்பலைக்கு நன்றி எனவும் எழுதியுள்ளார் இந்த நேயர். இதே நேயர் 29ஆம் தேதி அன்று உலா வந்த சிந்தனை அரங்கம் பகுதியில் நிலையான மகிழ்ச்சி என்ற தலைப்பில் நேயர்கள் தங்கள் ஆழ்மனது கருத்துக்களையும் அனுபவங்களையும் பகிர்ந்துள்ளார்கள், நிகழ்ச்சி அருமையாக இருந்தது, வழங்கிய பண்பலைக்கும் அறிவிப்பாளருக்கும் நன்றி என எழுதியுள்ளார் இந்த நேயர். நேயர்களை நாம் கேட்டுக்கொண்டிருக்கும் இந்த நிகழ்ச்சி கடிதமலர்கள்.

நேர்களை நாம் கேட்டுக்கொண்டிருக்கும் இந்த நிகழ்ச்சி கடிதம் மலர்கள் நிகழ்ச்சியில் இனி அணைக்கரை பாலு செல்வி பாலு எழுதியுள்ள கடிதத்தை பார்க்கலாம். கடந்த ஜூன் 27ஆம் தேதி சிந்தனை அரங்கம் நிகழ்ச்சியில் மருந்தாகும் ஒரு சொல் என்ற தலைப்பில் நேயர்கள் அழகான கருத்துக்களை ஒரே சொல்லில் சொன்ன விதம் அருமையாக இருந்தது. வழங்கிய பண்பலைக்கு நன்றி என எழுதியுள்ளார் இந்த நேயர். அடுத்த கடிதம் திருநாகேஸ்வரம் சாந்தி இவங்க எழுதியுள்ள கடிதத்தில் கடந்த 29ஆம் தேதி திங்கள் அன்று என் சொல்லமது நிகழ்ச்சி தமிழர்களின் பாரம்பரிய விருந்து ஒம்பலின் அழியாத காவியத்தை அழியாத திருக்குறள் மூலம் அழகாக எடுத்து சொன்னார்கள். அருமையாக இருந்தது. வழங்கிய பண்பலைக்கு நன்றி என எழுதியுள்ளார் இந்த நேயர். அடுத்து கங்களாஞ்சேரி மைதிலி முருகேசன் எழுதியுள்ள கடிதம் கடந்த 29ஆம் தேதி திங்களன்று காலை மாங்கனி திருவிழா பற்றி நேரடி ஒளிபரப்பு கேட்டோம். வழங்கிய பண்பலைக்கு நன்றி என எழுதியுள்ளார் இந்த நேயர். அடுத்து லட்சுமாங்குழி செல்வராஜ் எழுதியுள்ள கடிதம் நான் பல வருடங்களாக நிகழ்ச்சி கேட்கவில்லை, ஆனால் இப்போது கேட்கிறேன். நிகழ்ச்சி அருமையாக இருக்கிறது. நிகழ்ச்சி சிறக்க வாழ்த்துக்களும் பாராட்டுகளும் என எழுதியுள்ளார் இந்த நேயர். அடுத்தது பேரளம் செந்தில் கண்ணன் எழுதியுள்ள கடிதத்தை பார்க்கலாம். 30ஆம் தேதி காலை ஒலிபரப்பான சிந்தனை அரங்கம் நிகழ்ச்சியில் விவாதத்தின் விழுதுகள் என்ற தலைப்பில் அறிவிப்பாளர்கள் கேட்ட தலைப்பு அருமையாக இருந்தது. நிகழ்ச்சியை நெறிப்பட நடத்தினார். வழங்கிய பண்பலைக்கு நன்றி. அறிவிப்பாளருக்கு வாழ்த்துக்கள் என எழுதியுள்ளார் இந்த நேயர். அடுத்த கடிதம் மதுர மணிநகரம் கிருஷ்ணராஜபுரம் சோ சண்முக சுந்தரம் ஐஸ்வர்யா மித்ரன் அக்ஷய மீனாட்சி இவங்கள்டேருந்து வந்திருக்குங்க. கடந்த 29ஆம் தேதி அன்று காலை 2 மணிக்கு லஞ்ச் பிரேக்கில் கேள்வி கண்ண பதில் நிகழ்ச்சி கேட்டோம். நிகழ்ச்சி அருமையாக இருந்தது. வழங்கிய பண்பலைக்கு நன்றி என எழுதியுள்ளனர் இந்த நேயர்கள். அடுத்த கடிதம் பார்த்தீங்க அப்படின்னா புலிவலம் திருவாரூர் புலிவலம் தமிழ் காவலன் இவர்கள் நம்ம நிகழ்ச்சி எல்லாமே அருமையாக இருக்குது. நிகழ்ச்சிகள் சிறக்க வாழ்த்துக்கள் என எழுதியுள்ளார் இந்த நேயர். அடுத்த நிறைவான கடிதம் ஆண்டிபாளையம் மதனசேகர் ஆலய உலா நிகழ்ச்சி கேட்டேன். நிகழ்ச்சி அருமையாக இருந்தது. வழங்கிய பண்பலைக்கு நன்றி என எழுதியுள்ளார் இந்த நேயர். கிட்டத்தட்ட எல்லா கடிதங்களையும் வாசித்தோம் என்ற நிறைவு எங்களுக்கு இருக்கு. நீங்களும் கேட்டிருப்பீங்க எல்லா கடிதமே வாசிச்சாது. நிறைவு பெற்றது கடிதமலர்கள். இன்னும் சில நொடிகளில் 12:40 தமிழ் செய்திகள் கேட்கலாம்.

செய்திகள் வாசிப்பவர் லக்ஷ்மி ராகவன். தலைப்புச் செய்திகள். சமூக பொருளாதார ரீதியாக பின்தங்கிய மக்களின் மேம்பாட்டிற்காக உழைத்தவர் ராம்விலாஸ் பாஸ்வான் என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி புகழாரம் சூட்டியுள்ளார். மகளிருக்கான அதிகாரம் குறித்து கருத்தொற்றுமையை ஏற்படுத்தும் முயற்சியை பிரிக்ஸ் நாடுகள் கூட்டமைப்பு மேற்கொண்டுள்ளது. நவீன பன்முக வேளாண் சாகுபடி முறைகளுக்கான 7 நாள் பயிற்சி இன்று ஹிமாச்சல பிரதேசத்தில் தொடங்கியது. ரஷ்ய அதிபர் திரு விளாடிமிர் புட்டின் அமெரிக்க அதிபர் திரு டொனால்டு டிரம்பை தொலைபேசியில் தொடர்பு கொண்டு பேசினார்.

0: உலகக்கோப்பை கால்பந்து போட்டியில் பிரான்ஸ் காலிறுதிக்கு முன்னேறியுள்ளது. இனி விரிவான செய்திகள். மறைந்த முன்னாள் மத்திய அமைச்சர் ராம்விலாஸ் பாஸ்வான் பிறந்த நாளையொட்டி தலைவர்கள் அன்னாருக்கு புகழாரம் சூட்டியுள்ளனர். பிரதமர் திரு நரேந்திர மோடி வெளியிட்டுள்ள செய்தியில், சமூக பொருளாதார ரீதியாக பின்தங்கிய மக்களை உயர்த்துவதற்கான அரும்பணியை ராம்விலாஸ் பாஸ்வான் மேற்கொண்டார் என்று குறிப்பிட்டுள்ளார். மக்களுக்காகவும் நாட்டுக்காகவும் அர்ப்பணிப்போடு கடமையாற்றியவர் ராம்விலாஸ் பாஸ்வான் என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார். மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா விடுத்துள்ள செய்தியில், தமது வாழ்க்கையை ஏழை எளிய மக்களின் நலனுக்காக அர்ப்பணித்துக் கொண்டவர் ராம்விலாஸ் பாஸ்வான் என்று குறிப்பிட்டுள்ளார். ஜனநாயக மாண்புகளையும் மக்களின் உரிமைகளையும் பாதுகாப்பதற்கான போராட்டத்தில் அவர் ஈடுபட்டார் என்றும் குறிப்பிட்டுள்ளார். ஜனநாயகத்திற்கு அவர் ஆற்றியுள்ள பங்கு எதிர்கால சந்ததியினருக்கு ஊக்கமளிக்கும் வகையில் இருப்பதாகவும் திரு அமித்ஷா கூறியுள்ளார். பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில், ராம்விலாஸ் பாஸ்வான் தனது வாழ்க்கையை சமூக நீதி மற்றும் ஜனநாயக மாண்புகளை பாதுகாக்கவும், ஷெட்யூல்டு வகுப்பினர், பிற்படுத்தப்பட்டோர் உள்ளிட்ட பின்தங்கிய வகுப்பினரின் நலனுக்காகவும் அவர் அரும்பாடுபட்டவர் என்று கூறியுள்ளார். மனித உணர்வுகளுக்கு மிகுந்த மதிப்பளித்து வந்த அவர், அரசு நிர்வாகத்தில் சிறந்த கொள்கைகளை வடிவமைத்துக் கொடுத்தவர் என்றும் புகழாரம் சூட்டியுள்ளார். இந்தியா தலைமையேற்று நடத்தும் இரண்டு நாள் பிரிக்ஸ் மகளிர் செயற்குழு கூட்டம் நாளை கேரள மாநிலம் கொச்சியில் தொடங்குகிறது. இது தொடர்பாக மத்திய மகளிர் மற்றும் குழந்தைகள் மேம்பாட்டு அமைச்சகம் வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில், பிரிக்ஸ் உறுப்பு நாடுகளின் முக்கிய அதிகாரிகள் இதில் பங்கேற்று மகளிருக்கான அதிகாரங்கள் குறித்தும் மகளிர் தலைமையிலான வளர்ச்சி குறித்தும் எடுத்துரைக்க உள்ளனர். மகளிர் தலைமையிலான மேம்பாட்டிற்கு ஒத்துழைப்பை ஏற்படுத்தும் ஒரு வாய்ப்பாகவும் பிரிக்ஸ் மகளிர் செயற்குழு கூட்டம் அமையும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. மின்னணு மற்றும் நிதி கட்டமைப்பில் பெண்களின் ஆக்கப்பூர்வமான பங்கு குறித்தும், அவர்களின் செயல்திறனை மேம்படுத்தி தொழில் முனைவோராக ஊக்குவிப்பது குறித்தும் விவாதிக்கப்படுகிறது. உணவு பாதுகாப்பு, ஊட்டச்சத்து மற்றும் பருவநிலை செயல்பாடுகளில் மகளிரை கொண்டுவருவது குறித்தும் இதில் விவாதிக்கப்படுகிறது. இம்மாதம் 8-9 தேதிகளில் நடைபெறவுள்ள பிரிக்ஸ் நாடுகளின் பெண் அமைச்சர்கள் கூட்டத்திற்கு முன்னோடியாக இந்த செயற்குழு கூட்டம் அமையும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. ஜம்மு காஷ்மீரில் உள்ள அமர்நாத் கோவில் புனித யாத்திரை தொடங்கி கடந்த 2 நாட்களில் 32,000 மேற்பட்ட பக்தர்கள் பனிலிங்கத்தை தரிசித்துள்ளனர். நேற்று மட்டும் 20,000 மேற்பட்டோர் லிங்கத்தை வழிபட்டனர். இது கடந்த ஆண்டை காட்டிலும் இந்த ஆண்டு கூடுதலாக யாத்திரிகர்கள் வர தொடங்கியுள்ளனர். அமர்நாத் யாத்திரைக்கான பதிவுகளும் அதிகரித்துள்ளன. நேற்று 2ஆம் நாள் யாத்திரையில் 14,000 ஆண்கள், 4,000 பெண்கள், 380 குழந்தைகள், 142 சாதுக்கள் உள்ளிட்டோர் பங்கேற்றனர். 480 மேற்பட்ட காவல்துறையினர் பாதுகாப்பு பணியில் ஈடுபடுத்தப்பட்டுள்ளனர். இதனிடையே 4வது கட்ட யாத்திரிகர்கள் குழு பகவதி நகர் முகாமில் இருந்து இன்று அதிகாலை புறப்பட்டனர். இதில் 6,700 மேற்பட்ட யாத்திரிகர்கள் 291 வாகனங்களில் பயணித்து வருகின்றனர். 4,131 யாத்திரிகர்கள் பெஹல்காம் வரியாக புனித யாத்திரை மேற்கொண்டுள்ளனர். அமர்நாத் யாத்திரையை ஒட்டி பாதுகாப்பு பலப்படுத்தப்பட்டுள்ளது. யாத்திரிகர்களுக்கு தேவையான வசதிகளை ஜம்மு காஷ்மீர் அரசு ஏற்பாடு செய்துள்ளது. நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது ஆகாஷ்வாணியின் செய்தி அறிக்கை.
1: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் செயல்பாட்டிற்கு வந்துள்ளது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. நாள்தோறும் குறைந்தபட்சம் 300 ரூபாய் ஊதியத்தை இந்த சட்டம் உறுதி செய்கிறது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
0: நவீன பன்முக வேளாண் சாகுபடி முறைகளை ஊக்குவிக்கும் நோக்கில் ஹிமாச்சல பிரதேச மாநிலம் பாலம்பூரில் 7 நாள் பயிற்சி இன்று தொடங்கியது. 40 மேற்பட்ட விவசாயிகள் கலந்து கொள்ளும் இந்த பயிற்சி திட்டத்தில் நவீன வேளாண் உத்திகளை பயன்படுத்தி விளைச்சலை பெருக்குவது, இயற்கை வேளாண் சாகுபடி முறைகள் உள்ளிட்டவற்றில் பயிற்சி அளிக்கப்படுகிறது. காளான் சாகுபடி, தேனீ வளர்ப்பு, பாதுகாக்கப்பட்ட கட்டமைப்பில் பயிர் சாகுபடி, தோட்டக்கலை பயிர் அபிவிருத்தி, ஒருங்கிணைந்த சாகுபடி முறைகள், வேளாண் பொருட்களில் மதிப்பு கூட்டுவதற்கான தொழில்நுட்பம் உள்ளிட்டவையும் இந்த பயிற்சி திட்டத்தில் இடம்பெற்றுள்ளன. இந்த பயிற்சி முகாமில் பங்கேற்று பேசிய ஜம்மு காஷ்மீர் தலைமை வேளாண் அதிகாரி திரு ரஜோரி ராஜேஷ் வர்மா, விவசாயிகளுக்கு கற்றுத்தரப்படும் தொழில்நுட்ப உத்திகள் அனைத்தும் முறையாக ஆய்வு செய்யப்பட்ட பின்னரே நடைமுறைக்கு கொண்டுவரப்படுவதாக தெரிவித்தார். இந்த பயிற்சி திட்டத்தை விவசாயிகள் ஆக்கப்பூர்வமாக பயன்படுத்திக் கொண்டு

0: தரமான வேளாண் உற்பத்தியை மேற்கொள்ள வேண்டும் என்றும் அவர் கேட்டுக்கொண்டார். அமெரிக்காவின் வளர்ச்சி மற்றும் விண்வெளி திட்டங்களுக்கு உத்வேகம் அளிக்கப்படும் என்று அதிபர் திரு டொனால்டு ட்ரம்ப் தெரிவித்துள்ளார். அமெரிக்காவின் 250வது ஆண்டு சுதந்திர தின கொண்டாட்டத்தையொட்டி அந்நாட்டு ராணுவ வீரர்களுக்கு வீர வணக்கம் செலுத்தி பேசிய அவர், ராணுவம் பொருளாதாரம் மற்றும் தொழில்நுட்ப திறனை மேம்படுத்தவும் சந்திரன் மற்றும் செவ்வாய்க்கு விண்வெளி பயண திட்டம் உள்ளிட்ட அனைத்து திட்டங்களும் வலுப்படுத்தப்படும் என்றும் திரு ட்ரம்ப் கூறியுள்ளார். ரஷ்ய அதிபர் திரு விளாடிமிர் புட்டின் அமெரிக்க அதிபர் திரு டொனால்டு ட்ரம்ப்பை தொலைபேசியில் தொடர்பு கொண்டு பேசினார். அமெரிக்காவின் 250வது சுதந்திர தினத்தையொட்டி ரஷ்ய அதிபர் திரு டொனால்டு ட்ரம்ப்பிற்கு தமது வாழ்த்துக்களை தெரிவித்துள்ளார். இந்த பேச்சுவார்த்தையில் யுக்ரைன் சூழல் குறித்தும் இரு தலைவர்களும் பேசியதாக ரஷ்ய அதிபர் அலுவலகம் கூறியுள்ளது. யுக்ரைனில் ரஷ்ய படையினர் தொடர்ந்து முன்னேறி வருவதாகவும் சில ஐரோப்பிய நாடுகள் ரஷ்யாவின் நிலைப்பாட்டை சரியாக புரிந்து கொள்ளாமல் செயல்பட்டு வருவதாகவும் அவர் கூறினார். ராணுவ அரசியல் மற்றும் பொருளாதார உறவுகளை வலுப்படுத்துவது குறித்தும் இரு தலைவர்களும் விவாதித்தனர். இது தொடர்பான தகவல்களை தொடர்ந்து பரிமாறிக்கொள்ளவும் இரு தலைவர்களும் ஒப்புக்கொண்டுள்ளதாக ரஷ்ய அதிபர் மாளிகை தெரிவித்துள்ளது. யுக்ரைன் பிரச்சினைக்கு பேச்சுவார்த்தை மூலம் விரைந்து தீர்வு காண முயற்சிக்க வேண்டும் என்று அமெரிக்க அதிபர் வலியுறுத்தியதாகவும் ரஷ்ய அதிபர் மாளிகை கூறியுள்ளது. வெனிசுவேலாவில் ஏற்பட்ட கடுமையான நிலநடுக்கத்தால் உயிரிழந்தோரின் எண்ணிக்கை 2954 உயர்ந்துள்ளது. 16,000 மேற்பட்டோர் காயமடைந்துள்ளனர். இந்த தகவலை தெரிவித்த வெனிசுவேலா தேசிய சபைத் தலைவர் ஜார்ஜ் ரொட்ரிக்ஸ் 16,000 மேற்பட்ட மக்கள் வீடுகளை இழந்துள்ளதாக கூறியுள்ளார். மீட்பு பணிகள் தொடர்ந்து நடைபெற்று வருவதாகவும் அவர் கூறினார். வெனிசுவேலாவின் இடைக்கால அதிபர் பெல்சி ரோட்ரிக்ஸ் இந்த துயர சம்பவத்தில் உயிரிழந்த மக்களுக்கு இரங்கல் தெரிவிக்கும் வகையில் 7 துக்கம் அனுசரிக்கப்படுவதாக அறிவித்துள்ளார். நாட்டின் பல பகுதிகளில் அடுத்த சில நாட்களில் பருவமழை தீவிரமடையும் என்று இந்திய வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. வடகிழக்கு வங்கக்கடலில் உருவாகியுள்ள குறைந்த காற்றழுத்த தாழ்வுப் பகுதி காரணமாக நாட்டின் மத்திய பகுதி மாநிலங்களில் அடுத்த 5 மழை பெய்யக்கூடும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. தென்மேற்கு பருவமழை ஹரியானா, பஞ்சாப், ராஜஸ்தான், குஜராத் ஆகிய பகுதிகளில் வலுப்பெற்று வருவதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. குஜராத், கொன்கன், கோவா, மத்திய பிரதேசம், ஒடிஷா ஆகிய பகுதிகளில் ஆங்காங்கே கன மற்றும் மிக கனமழைக்கு வாய்ப்பிருப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. சத்தீஸ்கர், கிழக்கு மத்திய பிரதேசம், கிழக்கு ராஜஸ்தான், கர்நாடகா, தெலங்கானா, விதர்பா ஆகிய இடங்களில் மிக கனமழை பெய்யக்கூடும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. கேரளம், மாஹே, கடலோர ஆந்திரா ஆகிய இடங்களில் கனமழைக்கு வாய்ப்பிருப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. தமிழ்நாடு, புதுச்சேரி, காரைக்கால், மணிப்பூர், மிசோரம், ராஜஸ்தான் ஆகிய இடங்களிலும் ஆங்காங்கே கனமழை பெய்ய வாய்ப்பிருப்பதாகவும் இந்திய வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. மகாராஷ்டிர மாநிலத்தின் கடலோர மாவட்டங்கள் மற்றும் மும்பையில் கடந்த 4 கனமழை பெய்து வருகிறது. இதுவரை 59 சென்டிமீட்டர் மழை பதிவாகியுள்ளது. மும்பை புறநகர் பகுதிகளில் கடந்த 24 மணி நேரத்தில் அதிகபட்சமாக 31 சென்டிமீட்டர் மழை பதிவாகியுள்ளது. மும்பை கடலோர பகுதிகள், தானே ஆகிய இடங்களில் கடுமையான சூறைக்காற்று வீசுவதால் அப்பகுதிகளில் பாதுகாப்பு பலப்படுத்தப்பட்டுள்ளது. 10,000 மேற்பட்டோர் தேங்கிய நீரை அப்புறப்படுத்துதல், போக்குவரத்திற்கு ஏதுவாக சாலைகள் சீரமைத்தல் உள்ளிட்ட பணிகளில் ஈடுபடுத்தப்பட்டுள்ளனர். மும்பை, தானே, பால்கர் மாவட்டங்கள் மற்றும் வனப்பகுதிகளில் அடுத்த 2 மிக கனமழைக்கான சிவப்பு எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. ராய்கடில் உள்ள சாவித்ரி, குண்டலிகா, அல்ஹாஸ் ஆகிய முக்கிய ஆறுகளில் வெள்ளம் கரைபுரண்டு ஓடுகிறது. மகாத் பகுதியில் வெள்ளம் சூழ்ந்துள்ளது. கொன்கன் பகுதியில் பெய்து வரும் கனமழையால் அங்குள்ள அணைகள் நிரம்பியுள்ளன. உலகக்கோப்பை கால்பந்து போட்டியில் பிரான்ஸ் பராகுவேவை வென்று காலிறுதிக்கு முன்னேறியுள்ளது. பிலடெல்பியாவில் நடைபெற்ற காலிறுதிக்கு முந்தைய சுற்று போட்டியில் 1-0 என்ற கோல் கணக்கில் பிரான்ஸ் வெற்றி பெற்றது. காலிறுதியில் பிரான்ஸ் மொரோக்கோவை சந்திக்க உள்ளது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். சமூக பொருளாதார ரீதியாக பின்தங்கிய மக்களின் மேம்பாட்டிற்காக உழைத்தவர் ராம்விலாஸ் பாஸ்வான் என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி புகழாரம் சூட்டியுள்ளார். மகளிருக்கான அதிகாரம் குறித்து கருத்தொற்றுமையை ஏற்படுத்தும் முயற்சியை பிரிக்ஸ் நாடுகள் கூட்டமைப்பு மேற்கொண்டுள்ளது. நவீன பன்முக வேளாண் சாகுபடி முறைகளுக்கான 7 பயிற்சி இன்று ஹிமாச்சல பிரதேசத்தில் தொடங்கியது. ரஷ்ய அதிபர் திரு விளாடிமிர் புட்டின் அமெரிக்க அதிபர் திரு டொனால்டு ட்ரம்ப்பை தொலைபேசியில் தொடர்பு கொண்டு பேசினார். உலகக்கோப்பை கால்பந்து போட்டியில் பிரான்ஸ் காலிறுதிக்கு முன்னேறியுள்ளது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.
1: ஆகாஷ்வாணி காரைக்கால் வானொலி நிலையத்தின் பண்பலை ஒளிபரப்பு. நேரம் 12:50.
2: 105 நம்பிக்கை, ஆயிரக்கணக்கான குடும்பங்களின் புன்னகை. காரைக்கால் சிவ வலி விலாஸ் ஜுவல்லர்ஸின் ஆண்டு விழாவை முன்னிட்டு செயின் மற்றும் வளையல்களுக்கு சேதாரம் பிளாட் 6.99% மட்டுமே. மற்ற நகைகளுக்கு சேதாரம் வெறும் 9.99% மட்டுமே. அனைத்து வெள்ளி பொருட்களுக்கும் கிராமுக்கு ரூபாய் 7 தள்ளுபடி. விலை குறைவு, தரம் நிறைவு.

0: தலைமுறைகளை தாண்டிய தங்க நம்பிக்கை உங்கள் சிவ வலிவிலா ஜுவல்லர்ஸ், பாரம்பரியமே பாதுகாப்பானது.
1: நேர்களினி கேட்கலாம். ஜெயங்கொண்டம் ராமநகை மாளிகை வழங்கும் வசந்தளிர். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் ராமநகை மாளிகை ஜெயங்கொண்டம்.
2: முதல் நெற்றி சுட்டி வரை, கைவளையல் கழுத்து செய்யின் காதணி வரை, தூய தங்கம் வாங்க ராமநகை மாளிகை ஜெயங்கொண்டம். வரமாக வந்த தரமான தங்கம் வாங்க ராமு நகை மாளிகை ஜெயங்கொண்டம். மெட்டி முதல் நெத்தி சுட்டி வரை, கைவளையல் கழுத்து செய்யின் காதணி வரை, தூய தங்கம் வாங்க ராமு நகை மாளிகை ஜெயங்கொண்டம்.
3: மழலை செல்வங்களின் மழலை மொழியோடு நம் காரைக்கால் பண்பலை 100.3 இதோ கேட்கலாம் நேயர்களே. பசுந்தல, இது குழந்தைகளுக்கான சிறப்பு நிகழ்ச்சி. இன்றைய பசுந்தழி நிகழ்ச்சியில முதன்மையா ஒரு கதை கேப்போமா? ஒரு நாள் தாகத்துல இருந்த ஒரு குட்டி எறும்பு குளத்து தேடி போனுச்சான். அப்படியே போயிட்டு இருந்த அந்த குட்டி எறும்பு கால் தவறி தண்ணிக்குள்ள கீழே விழுந்துருச்சான். குளக்கரை பக்கத்திலேயே ஒரு பெரிய ஆலமரமும் இருந்துச்சான். அந்த ஆலமரத்துக்கு மேல ஒரு பெரிய பறவை இதையெல்லாம் கவனிச்சிட்டு இருந்துச்சான். அந்த பெரிய பறவை எறும்போட நிலைய பார்த்து பரிதாபப்பட்டுச்சான். உடனே அந்த பெரிய பறவை என்ன பண்ணுச்சான், மரத்துல இருக்கிற ஒரு இலைய கிள்ளி தண்ணில போட்டுச்சான். இதை கவனிச்ச அந்த எறும்பு மெதுவா அந்த இலை மேல ஏறி தப்பிச்சும் கரைக்கு வந்து சேர்ந்துச்சான். சில நாட்களுக்கு அப்புறம் ஒரு வேடை என்ன பண்ணனா, அந்த குட்டி எறும்ப காப்பாத்தின அந்த பறவை மேல அம்பு உதவிதான் நமக்கே ஆபத்தான நேரத்தில் நன்மையாக திரும்ப வரும் என்று.
1: வணக்கம் நேயர்களே, அழகான மழை செல்வங்களின் கல்லமிலா சிரிப்போடு நெஞ்சத்தை நெகிழ வைக்க பசந்தளி நிகழ்ச்சியில நம்ம சந்திக்க ஒரு குட்டி மழலை வந்திருக்காங்க. அவங்களை இப்ப சந்திக்கலாமா?
4: வணக்கம் பாப்பா.
5: வணக்கம்.
4: உங்க பேர் என்ன?
5: வி காஷிகா.
4: எந்த ஸ்கூல்ல என்ன சொல்ல படிக்கிறீங்க?
5: செகண்ட் ஸ்டாண்டர்ட் டிபிஎஸ் சர்மா வளைங்க.
4: சரிங்கம்மா, எனக்கு நேர்களுக்காக என்ன சொல்றதா இருக்கீங்க?
5: பாட்டு.
4: எதை பத்தின பாட்டு பாடுறதா இருக்கீங்க?
5: தோட்டமலம் சுற்றி வரும்.
4: எங்க பாடுங்களே பாப்போம்.
5: தோட்டம்.

0: வானவில்
1: கலர்ல பட்டாம்பூச்சி பாத்திருக்கீங்க நீங்கல்ல? வானத்துல இருக்கிற வானவில் எத்தனை கலர் இருக்கும்?
2: ஏழு கலர்.
1: என்னென்ன கலர் தெரியுமா?
2: வயலட், இண்டிகோ, ப்ளூ, கிரீன், எல்லோ, ஆரஞ்சு.
3: இதுவரை பசந்தளிர் நிகழ்ச்சியில் மழலை செல்வங்களின் மழலை மொழியில் நினைந்தோம்.
4: நேர்கள் இதுவரை கேட்டது ஜெயங்கொண்டம் ராமநகை மாளிகை வழங்கிய பசந்தளிர். இந்நிகழ்ச்சியை வழங்கிய ராமநகை மாளிகை ஜெயங்கொண்டம்.
5: பெட்டி முதல் நெற்றி சுட்டி வரை, கைவளையல் கழுத்துச்சியின் காதணி வரை, தூய தங்கம் வாங்க ராமநகை மாளிகை ஜெயங்கொண்டம். வரமாக வந்த தரமான தங்கம் வாங்க ராமு நகை மாளிகை ஜெயங்கொண்டம். மெட்டி முதல் நெத்தி சுட்டி வரை, கைவளையல் கழுத்துச்சியின் காதணி வரை, தூய தங்கம் வாங்க ராமு நகை மாளிகை ஜெயங்கொண்டம்.
4: நேயர்களுக்கு தங்களது உளம் கனிந்த நல் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறார்கள். திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள்.
6: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி.
4: நேர்களுக்கு விருத்தாச்சலம் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரியின் உளம் கனிந்த நல் வாழ்த்துக்கள்.
7: புன்னகை வாங்கி புன்னகை பூக்க எண்ணங்கள் கேட்கும் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி விருத்தாச்சலம்.
4: நேயர்களுக்கு மயிலாடுதுறை வம்சா சில்க்ஸ் அண்ட் ரெடிமேட்ஸின் உளம் கனிந்த நல் வாழ்த்துக்கள்.
8: ஆடி சூப்பர் சேல் ஜூலை 5 முதல், சேலைகள் ரெடிமேட் 5 முதல் 50% வரை தள்ளுபடி வம்சா மயிலாடுதுறை.
4: நேயர்களுக்கு நாகை மூரா சன்ஸ் அண்ட் ரெடிமேட்ஸின் உளம் கனிந்த நல் வாழ்த்துக்கள்.
9: தலைமுறைகள் போற்றும் பட்டு பாரம்பரியம் நாகை மூரா சன்ஸ் நாக

0: நேயர்களுக்கு திருவாரூர் சீமா டி சில்க்ஸின் உளம் கனிந்த நல்வாழ்த்துக்கள்.
1: ஆடி வந்தாச்சு, ஆஃபர் வந்தாச்சு. உங்கள் சீமா டி ஆடி திருவிழா வரும் ஜூலை 3 முதல் ஆரம்பம்.
0: நேயர்களை நாம் தொடர்ந்து இணைந்திருக்கிறோம் காரைக்கால் வானொலியில். நேயர்களை கேட்கலாம் பன்னிசை.

0: தெவிட்டாத தெல்லமுதாய் தமிழோசை.
1: லஞ்சம் உமக்கே இடமாக வைத்தேன்.
2: தெய்வீக ராகங்களாய் தமிழிசை.
0: தமிழ் மணக்கும் பாடல்களாய் திருமுறை.
2: செவி இனிக்கும் நாள்தோறும் இருமுறை.
0: காரைக்கால் பண்பலையில் ஒவ்வொரு நாளும் பிற்பகல் 12:55
2: மாலை 6
0: இன்னிசையாய் உலாவரும்
2: பன்னிசை.
3: ஆகாஷ்வாணி காரைக்கால் பண்பலை 100.3.

0: நாம் இணைந்திருப்பது காரைக்கால் பண்பலை 100.3. நேரம் 1 மணி. பண்பலையில் நேயர்களினை கேட்டு ரசிக்கலாம். திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள் வழங்கும் தீன்மழை. இந்நிகழ்ச்சியின் இப்பகுதியை வழங்குவோர் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள்.
1: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள் தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி.
0: நேர்களே, இன்றைய தீன்மழை நிகழ்ச்சியானது

உங்களின் கடித வழி விருப்பகானமாக ஒளி உலா வரும். நேர்களே, காரைக்கால் பண்பலையின் 1.3 நிகழ்ச்சிகள் குறித்த தகவல்கள் மற்றும் அப்டேட்களுக்கு காரைக்கால் எஃப்எம் 100.3 ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம், யூடியூப், எக்ஸ் வலைதள பக்கங்களை ஃபாலோ பண்ணுங்க. தேன்மழையில் தொடக்கமாக ஒலிக்கவிருக்கும் இந்த பாடல் தனிக்காட்டு ராஜா திரைப்படத்திலிருந்து. பாடலுக்கு விருப்பம் அன்வர்த்திக்கன்பேட்டை அருணகிரி, கீதா கண்டிவாக்கம், கணேசன் அண்ணம்மாள்.

0: நேற்கு நமது பண்பலையில் நாளை காலை 8:30 வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ் வழங்கும் துள்ளி வரும்
1: பாட்டு.
0: பண்பலையில் நாளை மாலை 6:40 காரைக்கால் உங்கள் கடை காரைக்கால் டாக்டர் பாபு ராஜேந்திரன் மருத்துவமனை வழங்கும் நலமாய் வாழ தரமான தயாரிப்புகள் ஓசுகள் சரியான விலையில் வாங்க உங்கள் கடை காரைக்கால் நாகப்பட்டினம் கும்பகோணம் திருவாரூர்.
2: காரைக்கால் டாக்டர் பாபு ராஜேந்திரன் மருத்துவமனையில் புதிய டயாலிசிஸ் சிகிச்சை அறிமுகம். குறைந்த கட்டணத்தில் டயாலிசிஸ் செய்யப்படுகிறது.
0: நமது பண்பலையில் நாளை 7:25 காரைக்கால் KMC மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை மங்கள்யான் சூப்பர் கோல்ட் உரம் வழங்கும் உழவர்களுக்கான அறிவிப்புகள். இப்பொழுது விற்பனையில் மங்கள்யான் சூப்பர் கோல்ட் இயற்கை உரம். அதிக மகசூலை அல்ல, மங்கள்யான் சூப்பர் கோல்ட் உரம்.
3: 24 மணி நேரமும் எமர்ஜென்சி CT ஸ்கேன் செயல்பட்டு வருகிறது. KMC மல்டி ஸ்பெஷாலிட்டி

0: பண்பலையில் நாளை இரவு 7:25 காரைக்கால் KMC மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை மங்கள்யான் சூப்பர் கோல்டு உரம் வழங்கும். உழவர்களுக்கான அறிவிப்புகள். இப்பொழுது விற்பனையில் மங்கள்யான் சூப்பர் கோல்டு இயற்கை உரம், அதிக மகசூலை அல்ல, மங்கள்யான் சூப்பர் கோல்டு உரம்.
1: 24 மணி நேரமும் எமர்ஜென்சி CT ஸ்கேன் செயல்பட்டு வருகிறது. KMC மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல் காரைக்கால்.
0: நமது பண்பலையில் நாளை இரவு 9:55 நாகப்பட்டினம் உங்கள் கடை காரைக்கால் MK மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல் வழங்கும் இன்சல் அமுது தாரப்பாய்கள் கிரீனைட் ஓஸ் நரம்பு வெளிகளுக்கு உங்கள் கடை நாகப்பட்டினம்.
2: எல்லா சிகிச்சைகளும் ஒரே இடத்தில், MK மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை காரைக்கால்.
0: நமது பண்பலையில் நாளை நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கவிருப்போர் விருத்தாச்சலம் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி.
3: புன்னகை வாங்கி புன்னகை பூக்க எண்ணங்கள் கேட்கும் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி விருத்தாச்சலம்.
0: தேன்மழை நிகழ்ச்சியில் அடுத்ததாக ஒலிக்கவிருக்கும் இந்த பாடல் தூரல் நின்னு போச்சு திரைப்படத்தில் இருந்து. பாடலுக்கு விருப்பம் பேரலம் செந்தில்கண்ணன், சோபா, அபர்ணா, பிரவீன், சாந்தா, ஸ்ரீனிவாசன், ஹரி.
4: தஞ்சம் மல்லிகை மஞ்சம் என்று

0: நேர்களை நமது பண்பலையில் நாளை நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோர் காரைக்கால் பிஎஸ்ஆர் தங்க மாளிகை. தங்க நகைகளுக்கும் ஏற்குறைந்த சேதாரம் பணத்தை மிச்சப்படுத்துறோம்னா காரைக்கால் பிஎஸ்ஆர் தங்க மாளிகைக்கு வாங்க.
1: சுபமான திருநாள் என்றாலும் மங்களகரமான நேரம் என்றாலும் விருதாச்சலம் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரியில் தான் ஆரம்பம். பாரம்பரிய சிறப்பு தான் புதிய நாகரிகம் ஒன்றிணைந்த கலெக்ஷன்ஸ். புன்னகை வாங்கி புன்னகை பூக்க எண்ணங்கள் கேட்கும் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி விருதாச்சலம்.
2: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்ட்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
3: அணு மருத்துவமனை இருதயம் சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.

0: நாகை மூராசன்ஸ் நாகப்பட்டினம்.
1: ஆடி வந்தாச்சு, ஆஃபர் வந்தாச்சு. உங்கள் சீமாட்டி ஆடி திருவிழா வரும் ஜூலை 3 முதல் ஆரம்பம். ஆடி ரகங்களில் 50% வரை தள்ளுபடி. ஆடை வாங்குபவர்களுக்கும் டிஸ்கவுண்ட் வவுச்சர் மற்றும் கோல்டன் டிக்கெட் வெல்லும் அரிய வாய்ப்பும் உங்களுக்காக காத்துக்கொண்டிருக்கின்றது. சீமாட்டி பட்டு ஜவுளி ரெடிமேட்ஸ் திருவாரூர்.
2: தென்மழையில் ஒழிக்கவிருக்கும் இந்த பாடலுக்கு விருப்பம் கல்லாத்தூர் பரமசிவம் விஜயா மோனிஷா, கணேஷ்குமார் சுபாசினி கலைச்செல்வி, ஷாலினி மற்றும் துகிலன். இவர்களின் விருப்பமாக வருகிறது தில்லமுல்ல திரைப்படத்திலிருந்து பாடல்.

0: நேயர்களுக்கு தங்களின் உள்ளம் கனிந்த நல்வாழ்த்துக்களை கூறுவோம். இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வணங்கும். திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள்.
1: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில்
2: தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி.
0: நேயர்களுக்கு தங்களின் உள்ளம் கனிந்த நல்வாழ்த்துக்களை கூறுவோர் விருதாச்சலம் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி.
3: புன்னகை வாங்கி புன்னகை பூக்க எண்ணங்கள் கேட்கும் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி விருதாச்சலம்.
0: மயிலாடுதுறை வம்சா சில்க்ஸ் அண்ட் ரெடிமேட்ஸின் உலம் கணித நல்வாழ்த்துக்கள்.
4: ஆடி சூப்பர் சேல் ஜூலை 5 முதல். சேலைகள் ரெடிமேட் 5 முதல் 50% வரை தள்ளுபடி. வம்சா மயிலாடுதுறை.
0: நாகை மூராசன்ஸ் ரெடிமேட்ஸின் உலம் கணித நல்வாழ்த்துக்கள்.
5: தலைமுறைகள் போற்றும் பட்டு பாரம்பரியம் நாகை மூராசன்ஸ் நாகப்பட்டினம்.
0: நேர்களுக்கு தங்களின் உலம் கணித நல்வாழ்த்துக்களை கூறுவார் திருவாரூர் சீமாட்டி சில்க்ஸ்.
4: ஆடி வந்தாச்சு, ஆஃபரும் வந்தாச்சு. உங்கள் சீமாட்டி ஆடி திருவிழா வரும் ஜூலை 3 முதல் ஆரம்பம்.
0: பண்பலையில் நாம் கேட்டு ரசித்துக் கொண்டிருப்பது திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள் வழங்கிக் கொண்டிருக்கும் தீன் மழை. நிகழ்ச்சியில் வரும் இந்த பாடல் அந்த 7 நாட்கள் திரைப்படத்திலிருந்து. பாடலுக்கு விருப்பம் இளையங்குடி இக்பால், சித்தி கஜிஜா, அப்துல் மஜீத், ரிஃபாயா, முகமது அசான், நூருல் ஃபாத்திமா.

தேன்மழையில் ஒலிக்கவிருக்கும் இந்த பாடல் வைகாசி பொருந்தாச்சி திரைப்படத்திலிருந்து. பாடலுக்கு விருப்பம் குத்தாலம் தோப்புத்தரு சிவசுப்பிரமணியன், குருமூர்த்தி, கமல், உதயா, பாலு, மகாலிங்கம், வசந்தா, மணிகண்டன், அம்மையப்பன், மாணிக்கம், தொண்ணூர், வேந்தன், ராஜேந்திரன், முருகேசன், ராதா, சாந்தி, மகாதேவன், ஜெயந்தி.

0: பண்பலையில் நாம் கேட்டு ரசித்துக் கொண்டிருப்பது திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள் வழங்கிய தேன் மழை. இந்நிகழ்ச்சியின் இப்பகுதியை வழங்கியோர் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள்.
1: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில்
2: தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி.
1: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி.
2: உலக தரம் வாய்ந்த BIS 916 HUID ஹால்மார்க் தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. உங்கள் பழைய 916 நகைகளை அன்றைய மார்க்கெட் விலைக்கு எக்ஸ்சேஞ்ச் செய்து புதிய நகை வாங்கும் போது பவுனுக்கு 1200 ரூபாய் தள்ளுபடியும் பெறுங்கள். மங்களன் மங்கள், இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, NSB ரோட் திருச்சி, மற்றும் புதிய பஸ் நிலையம் வரையில் ஓமலூர் ரோட் சேலம்.
3: ஆடி மாதத்தின் மிகப்பெரிய ஆச்சரியம் 5 ரூபாய்க்கு சேலை. வம்சா ஆடி சூப்பர் சேல் July 5 முதல். சேலைகள் ரெடிமேட் 5 முதல் 50% வரை தள்ளுபடி. அதற்கு மேல் ஸ்பெஷல் ஆஃபராக 5 ரூபாய்க்கு சேலை தராங்க. இந்த ஸ்பெஷல் ஆஃபர் சனி ஞாயிறு தினங்களில் முதல் 100 பில்களுக்கு மட்டுமே. வம்சா மயிலாடுதுறை.
4: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
5: அணு மருத்துவமனை இருதயம் சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
0: நாம் இணைந்திருப்பது காரைக்கால் பண்பலை 100.3. நேரம் 1:30. பண்பலையில் நாம் தொடர்ந்து கேட்டு ரசிக்கலாம் தேன்மழை. நிகழ்ச்சியில் ஒழிக்கவிருக்கும் இந்த பாடல் கிழக்கு கரை திரைப்படத்திலிருந்து. பாடலுக்கு விருப்பம் நன்னிலம் நாராயணன், காரைக்குடி கனகவல்லி, அஸ்வினி கல்யாண், சுகன்யா ராமநாதன், நிலாயினி, சாய் வெண்பா, ஆதிரா, இனியா.
6: I love, love, love, love, love.

தேன்மழையில் ஒழிக்கவிருக்கும் இந்த பாடலுக்கு விருப்பம் வெண்கரும்பூர் நேரு, கொள்ளிடம் காமராஜ், செங்கம் புனிதன், வடகரை சின்னதுரை, விருத்தாச்சலம் விருத்தகிரி, பொன்னடம் சுமதி. இவர்களின் விருப்பமாக வருகிறது தாலாட்டு திரைப்படத்திலிருந்து பாடல்.

0: திரும்பின பக்கமெல்லாம் மங்களன் மங்கள் வைர நகைகளை பத்தி தான் பேச்சு.
1: இருக்காதா பின்ன மங்களன் மங்கள உலக பிரசித்தி பெற்ற பெல்ஜியம் கட் வைர நகைகளுக்குன்னு வைரத்துல ஆரோ நெக்லஸ் வளையல் தோடு மோதிரம்னு எக்கச்சக்க டிசைனும் இருக்கு. எல்லா வைர நகையும் உலகத்தர சர்டிபிகேட்டோட வேற எங்கேயும் வாங்க முடியாத குறைஞ்ச விலையில கிடைக்குதே.
0: ஜொலி ஜொலிக்கும் வைர நகைகளை கைராசியுடன் வாங்க மங்களன் மங்களுக்கு வாங்க.
2: மங்களன் மங்கள் இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, புதிய பஸ் நிலையம் அருகில், ஓமலூர் ரோட் சேலம் மற்றும் NSB ரோட் திருச்சி.
3: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்ட்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
4: அணு மருத்துவமனை, இருதயம் சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.

0: பாரம்பரியம் நாகை மூராசன்ஸ் நாகப்பட்டினம்.
1: தேன்மழையில் நிறைவாக ஒலிக்கவிருக்கும் இந்த பாடல் கோகுலம் திரைப்படத்திலிருந்து. பாடலுக்கு விருப்பம் சீர்காழி வட்டம் மேமாத்தூர். கலைஞர் பாரி.

வணக்கம். ஆகாஷவாணி திருச்சிராப்பள்ளி மாநில செய்திகள். வாசிப்பவர் ஆனந்தி முத்தையன். தலைப்புச் செய்திகள். பிரதமர் திரு நரேந்திரமோடி 3 நாள் அரசுமுறை பயணமாக நாளை இந்தோனேஷியா செல்கிறார். வளர்ச்சியடைந்த பாரதத்திற்கான ஊரக வேலை உறுதி மற்றும் வாழ்வாதார திட்டத்தின் கீழ் மாநிலங்களுக்கு 25,000 கோடி ரூபாய் நிதி இன்று விடுவிக்கப்பட்டதாக மத்திய வேளாண் அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சௌஹான் தெரிவித்துள்ளார். பொதுமக்களின் கோரிக்கை மனுக்கள் மீது விரைந்து நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருவதாக மாநில வருவாய் பேரிடர் மேலாண்மைத்துறை அமைச்சர் திரு செங்கோட்டையன் கூறியுள்ளார். நெல்லை கூடங்குளம் முதலாவது அணுமின் நிலையில் ஏற்பட்ட தொழில்நுட்ப பழுது சீரமைக்கும் பணிகள் முழுவீச்சில் நடைபெற்று வருகின்றன. ஃபிஃபா உலகக்கோப்பை கால்பந்து போட்டியின் காலிறுதிக்கு பிரான்ஸ் மொராக்கோ நாடுகள் முன்னேறியுள்ளன. இனி விரிவான செய்திகள். பிரதமர் திரு நரேந்திரமோடி 3 நாள் அரசுமுறை பயணமாக நாளை இந்தோனேஷியா செல்கிறார். அந்நாட்டு அதிபர் பிரபாவோ சுபியாண்டோவுடன் இருதரப்பு பேச்சுவார்த்தைகளை மேற்கொள்ளும் பிரதமர் இந்திய வம்சாவளியினருடன் கலந்துரையாடுகிறார். இரு நாடுகளுக்கிடையே கடல்சார் பாதுகாப்பு, விண்வெளி ஒத்துழைப்பு, அறிவியல் தொழில்நுட்பம் உள்ளிட்ட முக்கிய துறைகளில் புரிந்துணர்வு ஒப்பந்தங்களும் கையெழுத்தாக உள்ளன. இரு நாடுகளுக்கிடையே $30 பில்லியன் வர்த்தகம் நடைபெறும் நிலையில் இதனை மேலும் அதிகரிக்க பிரதமரின் பயணம் வழிகோலுவதுடன் பரஸ்பர முதலீடுகள் அதிகரித்து சுகாதாரம், திறன் மேம்பாடு

0: கல்விசார் நடவடிக்கைகள் மேம்படும் என்பது குறிப்பிடத்தக்கது. வளர்ச்சியடைந்த பாரதத்திற்கான ஊரக வேலை உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் 2025 நாடு முழுவதும் கடந்த 1ஆம் தேதி முதல் வெற்றிகரமாக செயல்படுத்தப்பட்டு வருவதாக மத்திய வேளாண் அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சௌஹான் மகிழ்ச்சி வெளியிட்டுள்ளார். இத்திட்டத்தின் கீழ் மாநிலங்களுக்கு 25,000 கோடி ரூபாய் நிதியை காணொலி மூலம் இன்று விடுவித்து பேசிய அவர், அடுத்த 5 ஆண்டுகளில் இத்திட்டத்தின் கீழ் 2 லட்சத்திற்கும் மேற்பட்ட கிராமங்களில் 7.5 லட்சம் கோடி ரூபாய் நிதி ஒதுக்கப்படும் என்றார். இதன் மூலம் வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதிப்படும் என்றார். மத்திய வெளியுறவுத்துறை அமைச்சர் டாக்டர் எஸ் ஜெய்சங்கர் கத்தார், பஹ்ரைன், குவைத், ஓமன் நாடுகளுக்கு 6 நாள் பயணமாக இன்று புறப்படுகிறார். இப்பயணத்தின்போது அந்நாட்டு தலைவர்களை சந்திக்கும் திரு ஜெய்சங்கர் இருதரப்பு உறவுகளை வலுப்படுத்துவது தொடர்பாக முக்கிய பேச்சுவார்த்தைகளை மேற்கொள்கிறார். மண்டல அளவிலான வளர்ச்சி வாய்ப்புகளை மேம்படுத்துவது தொடர்பான வழிமுறைகள் குறித்தும் இதில் ஆலோசிக்கப்படும். மகளிர் ஆளுமை மற்றும் மகளிர் சார்ந்த மேம்பாடு தொடர்பான பிரிக்ஸ் மகளிர் பணிக்குழு கூட்டம் கேரள மாநிலம் கொச்சியில் நாளை தொடங்குகிறது. மத்திய மகளிர் குழந்தைகள் நல மேம்பாட்டுத்துறை அமைச்சகம் ஏற்பாடு செய்துள்ள இக்கூட்டத்தில் பிரேசில், ரஷ்யா, சீனா உள்ளிட்ட பிரிக்ஸ் நாடுகளின் உயர் அதிகாரிகள் பங்கேற்கின்றனர். நாடுகளுக்கிடையே மகளிர் மேம்பாட்டின் ஒத்துழைப்பு வலிமைப்படுத்தி முன்னுரிமை திட்டங்களை செயல்படுத்துவது குறித்து இதில் விவாதிக்கப்படும். உலகளாவிய செயற்கை நுண்ணறிவு ஆளுமை பேச்சுவார்த்தைகள் சுவிட்சர்லாந்தில் நாளை தொடங்குகிறது. மத்திய வெளியுறவுத்துறை இணையமைச்சர் கீர்த்திவர்தன் சிங் தலைமையிலான இந்திய குழு இதில் பங்கேற்கிறது. இந்த ஆண்டிற்கான அமர்நாத் புனித யாத்திரையில் கடந்த 2 நாட்களில் மட்டும் 32,313 பக்தர்கள் பனிலிங்க தரிசனம் மேற்கொண்டுள்ளனர். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷவாணியின் மாநில செய்தியறிக்கை.
1: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் செயல்பாட்டிற்கு வந்துள்ளது. இந்த சட்டம் ஆண்டிற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. பணி முடித்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. கால தாமதமாக ஊதியம் வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சி அடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
0: தமிழக மக்களின் எதிர்பார்ப்பை நிறைவு செய்யும் வகையில் அரசு முனைப்புடன் செயல்படுவதாக மாநில வருவாய் பேரிடர் மேலாண்மைத்துறை அமைச்சர் திரு செங்கோட்டையன் தெரிவித்துள்ளார். ஈரோடு மாவட்டம் கவுண்டம்பாளையத்தில் புதிய நியாய விலை கடையை இன்று திறந்து வைத்து பேசிய அவர், பொதுமக்களின் கோரிக்கை மனுக்கள் மீது விரைந்து நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருவதாக கூறினார். இதன் ஒரு பகுதியாக அனைத்து சமுதாய மக்களை சந்திப்பதுடன் முதலமைச்சரின் நேரடி கண்காணிப்பில் வரும் 22ஆம் தேதி வரை துறை சார்ந்த ஆய்வுப் பணிகள் நடைபெறுவதாகவும் அமைச்சர் தெரிவித்தார். மதுரை மீனாட்சி அம்மன் திருக்கோவில் குடமுழுக்கு விழாவிற்கான ஏற்பாடுகள் முழுவீச்சில் நடைபெற்று வருவதாக மாநில மின்துறை அமைச்சர் திரு நிர்மல்குமார் தெரிவித்துள்ளார். பழமுதிர் சோலை அருள்மிகு சோலைமலை முருகன் திருக்கோவில் குடமுழுக்கு விழாவில் பங்கேற்ற பின் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், பக்தர்களுக்கு தேவையான அடிப்படை வசதிகள் சிறப்பாக செய்யப்பட்டுள்ளதாக கூறினார்.
2: கும்பாபிஷேகம் வந்து சிறப்பாக நடந்து முடிஞ்சிருச்சு. ஆயிரக்கணக்கான பக்தர்கள் காலையிலிருந்து வந்து இங்க இருக்காங்க. ஏற்பாடுகள் எல்லாம் சிறப்பா இருக்கு. பக்தர்களுக்கு தேவையான ஏற்பாடுகள் அடிப்படை வசதிகள் எல்லாமே செய்யப்பட்டிருக்கு. கண்டிப்பா அடுத்தடுத்த பல கும்பாபிஷேகங்கள் நடக்கிறது. மீனாட்சி அம்மன் கோவில் கும்பாபிஷேகம் இருக்கு, அதற்கான ஏற்பாடுகளும் நடைபெற்று வருது.
0: நெல்லை கூடங்குளம் முதலாவது அணுமின் உலையில் சீரமைப்பு பணிகள் முழுவீச்சில் நடைபெற்று வருகின்றன. நேற்று மாலை முதலாவது அணு உலையில் பழுது ஏற்பட்டதையடுத்து 1000 மெகாவாட் மின் உற்பத்தி பாதிக்கப்பட்டது. இந்நிலையில் இந்திய ரஷ்ய தொழில்நுட்ப வல்லுநர் குழு பழுதை சரி செய்யும் பணியில் ஈடுபட்டுள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்.
3: நெல்லை மாவட்டம் கூடங்குளத்தில் தலா 1000 மெகாவாட் மின்சார உற்பத்தி திறன் கொண்ட 2 அணு உலைகள் செயல்பட்டு வருகிறது. இந்த நிலையில் முதலாவது அணு உலையில் நேற்று மாலை ஜெனரேட்டர் பாதுகாப்பு அமைப்பில் ஏற்பட்ட தொழில்நுட்ப கோளாறு காரணமாக மின் உற்பத்தி நிறுத்தப்பட்டுள்ளது. இதன் காரணமாக தமிழகத்திற்கு கிடைக்க வேண்டிய 562 மெகாவாட் மின்சாரம் கிடைப்பதில் பாதிப்பு ஏற்பட்டுள்ளது. பழுதை சரி செய்யும் பணியில் இந்தியா மற்றும் ரஷ்ய நாட்டைச் சேர்ந்த விஞ்ஞானிகள் மற்றும் தொழில்நுட்ப நிபுணர்கள் இணைந்து தீவிரமாக ஈடுபட்டு வருகின்றனர். நெல்லையிலிருந்து திருமலைக்குமார்.
0: திருவள்ளூர் மாவட்டம் கன்னிகை பேரியில் தனியார் கடல் உணவு பதப்படுத்தும் தொழிற்சாலையிலிருந்து பாதுகாப்பாக அமோனியா வாயு அகற்றும் பணிகள் 2வது நாளாக இன்றும் நடைபெற்று வருகிறது. தேசிய பேரிடர் மீட்பு குழுவினர் 30 பேருடன் தமிழக பேரிடர் மீட்பு குழுவினர் 21 பேர் இணைந்து இப்பணியை மேற்கொண்டு வருகின்றனர். அமோனியா வாயு முற்றிலும் அகற்றப்படும் வரை ஜனபஞ்சத்திரம் பெரியபாளையம் இடையே போக்குவரத்திற்கு தடை விதிக்கப்பட்டுள்ளது. கன்னிகைப்பேர் கிராமத்தில் கடைகள் அடைக்கப்பட்டுள்ளன. 500 மீட்டர் சுற்றளவில் வசிக்கும் பொதுமக்களும் அங்கிருந்து அப்புறப்படுத்தப்பட்டுள்ளனர். ஈரோடு பவானிசாகர் அணையின் நீர்பிடிப்பு பகுதிகளில் பெய்து வரும் மழை காரணமாக அணைக்கு நீர்வரத்து 5832 கனஅடியாக அதிகரித்துள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்.

0: தென்மேற்கு பருவமழை துவங்கியுள்ளதால் நீலகிரி மலைப்பகுதியில் கடந்த 2 நாட்களாக பரவலாக கனமழை பெய்து வருகிறது. இதன் காரணமாக பவானிசாகர் அணைக்கு நீர்வரத்து அதிகரித்துள்ளது. 492 கனஅடியாக இருந்த நிலையில் இன்று நீர்வரத்து 5832 கனஅடியாக அதிகரித்துள்ளது. பவானிசாகர் அணை நீர்வரத்து அதிகரித்துள்ளதால் பாசனப்பகுதி விவசாயிகள் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர். ஈரோட்டிலிருந்து PC மூர்த்தி.
1: தமிழகத்தில் பணியில் உள்ள ஆசிரியர்களுக்கான 2ம் தாள் சிறப்பு தகுதி தேர்வு இன்று நடைபெற்றது. 1.5 லட்சத்திற்கும் மேற்பட்ட ஆசிரியர்கள் இத்தேர்வு எழுதினர். அறிவியல், தொழில்நுட்பம், சமூக சேவை, வீரதீரம், கலை மற்றும் கலாச்சாரம் ஆகிய பிரிவுகளில் சிறந்து விளங்கும் 5 முதல் 18 வயதிற்குட்பட்ட குழந்தைகளுக்கான ராஷ்டிரிய பால் புரஸ்கார் விருது பெற நாகை, ராமநாதபுரம் மாவட்டங்களைச் சேர்ந்தோர் விண்ணப்பிக்கலாம் என அந்தந்த மாவட்ட ஆட்சித்தலைவர்கள் தெரிவித்துள்ளனர். காஞ்சிபுரம் மாவட்டத்தில் பிற்படுத்தப்பட்டோர், மிகவும் பிற்படுத்தப்பட்டோர், சீர்மரபினர் வகுப்பினருக்கான கடனுதவிகளை முறையாக பயன்படுத்திக் கொள்ளுமாறு ஆட்சித்தலைவர் திருமதி ஸ்னேகா தெரிவித்துள்ளார். ராமநாதபுரம் மாவட்டத்தில் தொழில் வளர்ச்சி, வேலைவாய்ப்பு உருவாக்கும் புதிய முதலீடுகளை ஊக்குவிப்பதற்கான பல்வேறு நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படுவதால் தொழில் முனைவோர் இவ்வாய்ப்பை பயன்படுத்திக் கொள்ளுமாறு ஆட்சித்தலைவர் திரு சிவகுரு பிரபாகரன் தெரிவித்துள்ளார். கடலூர் மாவட்ட விவசாயிகள் பயிர் காப்பீடு திட்டத்தில் இணைந்து பயன்பெறுமாறு ஆட்சித்தலைவர் திரு ஆதித்ய செந்தில்குமார் கேட்டுக் கொண்டுள்ளார். விழுப்புரம் மாவட்டத்தில் தூய்மை இந்தியா இயக்கத்தின் கீழ் 2,33,869 கழிப்பறைகள் கட்டி முடிக்கப்பட்டுள்ளதாக மாவட்ட நிர்வாகம் தெரிவித்துள்ளது. விழுப்புரம் மாவட்டம் சித்தனை கிராமத்தில் போதைப் பொருள் விற்பனை செய்த 2 பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர். அவர்களிடமிருந்து 3 கிலோ கஞ்சா பறிமுதல் செய்யப்பட்டுள்ளது. தஞ்சை மாவட்டம் கும்பகோணம் அருகே கொரநாட்டு கருப்பூர் புறவழி சாலையில் இருசக்கர வாகனமும் டிப்பர் லாரியும் மோதிக்கொண்ட விபத்தில் இருவர் உயிரிழந்தனர். விபத்து குறித்து கும்பகோணம் காவல்துறையினர் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். கள்ளக்குறிச்சி மாவட்டம் திருக்கோவிலூர் ஸ்ரீ உலகளந்த பெருமாள் கோவில் குடமுழுக்கு விழா இன்று வெகு விமரிசையாக நடைபெற்றது. இதில் ஏராளமானோர் சுவாமி தரிசனம் செய்தனர். குற்றால அருவிகளில் குளிக்க விதிக்கப்பட்ட தடை விலக்கிக் கொள்ளப்பட்டதையடுத்து சுற்றுலாப் பயணிகள் மகிழ்ச்சி அடைந்துள்ளதாக எமது செய்தியாளர் கூறுகிறார்.
2: குற்றால அருவிகளில் நேற்று மலைப்பகுதிகளில் பெய்த கனமழையின் காரணமாக பிரதான அருவியான குற்றால மெயின் அருவி, புலியருவிகளில் கடும் காற்றாற்று வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டது. இதன் காரணமாக சுற்றுலாப் பயணிகள் அருவியில் குளிப்பதற்கு மாவட்ட நிர்வாகம் சார்பில் தடை விதிக்கப்பட்டது. தற்போது அருவிகளில் தண்ணீர் வரத்து குறைந்ததையடுத்து மீண்டும் அனைத்து அருவிகளிலும் குளிப்பதற்கு தடை நீக்கப்பட்டதை தொடர்ந்து சுற்றுலாப் பயணிகள் தற்போது அருவியில் குளித்து மகிழ்ந்து செல்கின்றனர். தென்காசி மாவட்டத்திலிருந்து சா செந்தில்.
1: வடமேற்கு வங்கக்கடல் பகுதியில் நிலவிய ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி காற்றழுத்த மண்டலமாக வலுப்பெற்றுள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இதனிடையே தமிழகத்தின் ஓரிரு இடங்களில் இன்று மழைக்கு வாய்ப்புள்ளதாக இம்மையம் கூறியுள்ளது. மத்திய வங்கக்கடல் பகுதியில் சூறாவளி காற்று மணிக்கு 45 முதல் 55 கிலோமீட்டர் வேகத்தில் வீசக்கூடும் என்பதால் மீனவர்கள் கடலுக்குள் செல்ல வேண்டாம் என அறிவுறுத்தப்பட்டுள்ளது. தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டியில் போதைப் பொருள் ஒழிப்பு அவசியம் குறித்த விழிப்புணர்வு மாரத்தான் போட்டி இன்று நடைபெற்றது. ஃபிஃபா உலகக்கோப்பை கால்பந்து போட்டியின் காலிறுதிச் சுற்றுக்கு பிரான்ஸ், மொராக்கோ நாடுகள் முன்னேறியுள்ளன. முன்னதாக இன்று நடைபெற்ற ஆட்டத்தில் மொராக்கோ கனடாவை 3-0 என்ற கோல் கணக்கில் வென்று காலிறுதிக்கு முன்னேறியுள்ளது. லண்டன் லார்ட்ஸில் நடைபெறும் உலகக்கோப்பை மகளிர் 2020 கிரிக்கெட் போட்டியின் இறுதியாட்டத்தில் ஆஸ்திரேலியா இங்கிலாந்தை இன்றிரவு 8 மணிக்கு எதிர்கொள்கிறது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். பிரதமர் திரு நரேந்திரமோடி 3 நாள் அரசுமுறை பயணமாக நாளை இந்தோனேஷியா செல்கிறார். வளர்ச்சியடைந்த பாரதத்திற்கான ஊரக வேலை உறுதி மற்றும் வாழ்வாதார திட்டத்தின் கீழ் மாநிலங்களுக்கு 25,000 கோடி ரூபாய் நிதி இன்று விடுவிக்கப்பட்டதாக மத்திய வேளாண் அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சௌஹான் தெரிவித்துள்ளார். பொதுமக்களின் கோரிக்கை மனுக்கள் மீது விரைந்து நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருவதாக மாநில வருவாய் பேரிடர் மேலாண்மைத்துறை அமைச்சர் திரு செங்கோட்டையன் கூறியுள்ளார். நெல்லை கூடங்குளம் முதலாவது அணுமின் உலையில் ஏற்பட்ட தொழில்நுட்ப பழுது சீரமைக்கும் பணிகள் முழுவீச்சில் நடைபெற்று வருகின்றன. ஃபிஃபா உலகக்கோப்பை கால்பந்து போட்டியின் காலிறுதிக்கு பிரான்ஸ், மொராக்கோ நாடுகள் முன்னேறியுள்ளன. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை முடிவடைந்தது.
3: ஆகாஷ்வாணி காரைக்கால் வானொலி நிலையத்தின் பண்பலை ஒலிபரப்பு. நேரம் 1:55. நேயர்களை கேட்கலாம் மெல்லிசை.

0: மெல்லிசை கேட்டோம். நேரம் 2 மணி. லஞ்ச் பிரேக். நிகழ்ச்சியின் முதலில்
1: நாமக்கல் தங்கம் புற்றுநோய் சிகிச்சை மையத்தின் அன்புடன் ஆரோக்கியம் நிகழ்ச்சியில் உங்களோடு புற்றுநோய் சிகிச்சை சிறப்பு நிபுணர் மருத்துவர் சரவண ராஜமாணிக்கம் அவர்கள்.
2: நாமக்கல் தங்கம் புற்றுநோய் சிகிச்சை மையத்திலிருந்து நான் டாக்டர் சரவண ராஜமாணிக்கம் பேசுறேன். 45 வருஷமா நாமக்கல் மக்களுக்கு சேவை செய்து கொண்டிருக்கும் இந்த தங்கம் புற்றுநோய் சிகிச்சை மையம் இப்பொழுது உலகத்தரம் வாய்ந்த அறுவை சிகிச்சைகளை நாங்கள் கேன்சர் பேஷண்ட்ஸ்க்கு கொடுக்குறோம். ஒரு ஒரு வருஷமும் புது புது விஷயங்களை வந்துட்டு நாங்கள் இன்ட்ரடியூஸ் பண்ணி பேஷண்ட்டோடைய கஷ்டங்களை குறைக்கிற மாதிரி இருக்கிற ட்ரீட்மெண்ட்ஸை வந்துட்டு உள்ளுக்கு கொண்டாந்துட்டு இருக்கோம். இன்னைக்கு ஒரு நேர் கேட்டிருக்காங்க, விரை பகுதியில் ஒரு திடீர்னு வீக்கம் ஏற்பட்டிருக்குங்க, அந்த வீக்கம் வந்துட்டு கேன்சராக இருக்கலாமா அப்படின்னு கேட்டிருக்காங்க. அற்புதமான கேள்வி. விரை பகுதியில் வீக்கம் வர்றது நிறைய விஷயங்கள்னால வரலாம். இந்தியாவிலே மேக்சிமம் இந்த வியாதி வந்துட்டு எப்படி வருதுன்னா ஹைட்ரோசீல்னு சொல்லுவாங்க, அதாவது விரையில் ஏதாவது அடிபட்டாலோ இல்லை ஏதாவது இன்ஃபெக்ஷன் ஆனாலோ நீர் வந்து கோத்துக்கும், அதுதான் மோஸ்ட் காமன். ஆனால் இதில் என்ன வேடிக்கைன்னா

0: விரை பகுதியில் பயங்கரமாக வலிக்கும். சைக்கிளில் ஓட்டி திடீர்னு சைக்கிள்லேருந்து விழும்போது அந்த இடத்துல அடிபட்டுச்சுன்னா எவ்வளோ வலிக்கும் யோசிச்சு பாருங்க. ஸோ அந்த வலி அப்படின்ற ஒரு தன்மை வந்துட்டு விரைக்கும் அதுக்கும் சார்ந்தது. ஆனால் கேன்சர் எப்படி இருக்குன்னா, கேன்சர் உருவாகி அந்த விரையை பாதிச்ச உடனே அந்த வலி போயிடும். ஸோ நாங்கள் என்ன பண்ணுவோம்னா, ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பு ஒரு பேஷண்ட்டுக்கு ஒரு கட்டி இருக்குது விரையில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ப்ரெஸ் பண்ணி பார்ப்போம். ஒவ்வொன்று வலிச்சாங்கன்னா அவங்களுக்கு கேன்சர் இல்லைன்னு அர்த்தம், வேற ஏதோ காரணம் இருக்குன்னு அர்த்தம். அப்படின்னா அவங்களுக்கு இன்ஃபெக்ஷன் இருக்குது அல்லது நீர் சார்ந்த மற்ற வியாதி இருக்குன்னு அர்த்தம். கேன்சர் இருக்கிற பேஷண்ட்டுக்கு நீங்கள் எவ்வளோ தான் அழுத்தினாலும் அந்த வலி தன்மை போயிடும். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த கேன்சர் வளரும் போது அந்த விரையில் இருக்கிற நரம்புகளை வந்துட்டு அது அழிச்சிரும். ஸோ நரம்புக்கு வலிக்காது. ஸோ அதனால் எவ்வளோ வச்சு அமுத்தினாலும் வலிக்காது. ஸோ அது மெயின் டெஸ்ட். உதாரணத்துக்கு யாருக்காவது அவங்க விரை வந்துட்டு வீக்கமாக இருக்குது அப்படின்னு யோசிச்சாங்கன்னா ஒரு டைம் ப்ரெஸ் பண்ணிப்பாங்க. சப்போஸ் வலிச்சதுன்னா மோஸ்ட் ப்ராபப்ளி அது கேன்சர் கிடையாது. நான் சொல்கிறது எதுவுமே 100% கிடையாதுங்க. அதுக்குன்னு நீங்கள் தான் சொன்னீங்க டாக்டர் நான் அமுத்தி அமுத்தி பார்த்தேன் வலிச்சுட்டு தான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு விட்டுறாதீங்க. டெஃபினெட்லி ரெண்டு விரையும் ஒரே சைஸில் இருக்கணும். அந்த விரை வந்துட்டு சைஸ் மாற்றம் ஏற்பட்டாலே நீங்கள் உடனே டாக்டர் கிட்டே போகணும். அது என்ன சொல்யூஷன்றது அவங்க சொல்லுவாங்க. விரை பகுதியில் இருக்கிற கேன்சர் என்னன்னு பார்த்தீங்கன்னா எப்போவுமே சிறு வயதில் தான் வரும். ஒரு 15-30 வயசுக்குள்ளே தான் இந்த விரையில் இருக்கிற புற்றுநோய் வரும். அந்த விரை வீங்கிறது மட்டும் இல்லாமல் வயிற்றுக்குள்ளேயும் சில டைம் கட்டி வளரும். கழுத்து பகுதியில் கட்டி வரலாம், நுரையீரல் பகுதியில் கட்டி வரலாம். ஸோ உடனே உடனே அது ஸ்ப்ரெட் ஆயிரும். ஆனால் கடவுள் என்ன செஞ்சிருக்காங்கன்னா, இந்த மாதிரி ஸ்ப்ரெட் ஆகி இருக்கிற விரை புற்றுநோய் கூட ஒன் ஆஃப் த மோஸ்ட் கியூரபிள் புற்றுநோய். இன்ஃபேக்ட் நம்ம கீமோதெரப்பி இருக்கு இல்லையா, கீமோதெரப்பினா கேன்சருக்கு எதிர்ப்பு கொடுக்குற இன்ஜெக்ஷன் முறையான ட்ரீட்மெண்ட். இந்த கீமோதெரப்பிலேயே அது ஃபர்ஸ்ட் ஒரு கேன்சரை ட்ரீட் பண்ணாங்க சக்சஸ்ஃபுல்லா அப்படின்னு கேட்டீங்கன்னா அது விரை புற்றுநோய் தான். இந்தியானு ஒரு ஊர்ல அமெரிக்கால இந்த சிஸ்பிளாட்டுன்ற ஒரு ட்ரக்கை வச்சு ஒரு நபருக்கு டெஸ்டிஸ்ல இருக்கிற கேன்சரை வந்துட்டு கம்ப்ளீட்டா இதுக்கு முன்னாடி பார்க்காத அளவுக்கு ரெஸ்பான்ஸ அந்த இன்ஜெக்ஷன் மூலமா அனுபவிச்சாங்க. அங்கதான் ஆரம்பிச்சது ஆக்சுவலா கீமோதெரப்பியினுடைய. விரை பகுதியில் இருக்க புற்றுநோய் மிகவும் கியூர் ஆக வேண்டிய புற்றுநோய். அட்வான்ஸ் ஸ்டேஜ்லையும் இந்த ஒரு புற்றுநோயில் மட்டும்தான் ஸ்டேஜ் 4 அப்படின்றது கிடையாது. எல்லா புற்றுநோய்க்கும் ஸ்டேஜ் 4 இருக்கு. ஸ்டேஜ் 4னா உடம்புல இருக்கிற எல்லா பகுதிக்கும் பரவிடுச்சு, இனிமேல் பழைக்க முடியாது, நாள் மட்டும்தான் கடத்தலாம் அப்படின்றது ஸ்டேஜ் 4. ஆனால் விரை பையில் இருக்கிற புற்றுநோய் மட்டும் ஸ்டேஜ் 4 கிடையாது. ஏன்னா எவ்வளோதான் பரவினாலும் இன்ஜெக்ஷனுக்கு பயங்கர அபார ரிசல்ட் இருக்கும். அதனால நேர்களே, விரை பகுதியில் இருக்க புற்றுநோயை பற்றி கொஞ்சம் தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னு நினைக்கிறேன். நேர்களே, புற்றுநோய் குறித்த எந்த சந்தேகம் இருந்தாலும் வரும் நம்பருக்கு நீங்கள் ஃபோன் பண்ணலாம். நோட் பண்ணிக்கோங்க, 7373 23 33 33. இந்த நம்பருக்கு வாட்ஸ்அப் வசதியும் உண்டு. ஏதாவது கேள்வியெல்லாம் நீங்கள் கேட்கலாம், நாங்கள் பதிலளிக்கிறோம்.
1: நாம் இதுவரை கேட்டது நாமக்கல் தங்க புற்றுநோய் சிகிச்சை மையத்தின் அன்புடன் ஆரோக்கியம். தரம், தனித்துவம், தனி கவனம்.
2: திசை எங்கும் இசையின் ஊற்றி இது நம் காரை பண்பலை 100.3. சருகுகளை கூட சிறகுகளாய் மாற்றும் வல்லமை இசைக்கு மட்டுமே சொந்தம். அந்த இசை சாம்ராஜ்யம் இதோ உங்கள் காரை பண்பலையில்.

0: நேயர்களே இனி கேட்டு ரசிக்கலாம். மயிலாடுதுறை வம்சா சில்க்ஸ் அண்ட் ரெடிமேட்ஸ் வழங்கும் வார்த்தை விளையாட்டு. இந்நிகழ்ச்சி பகுதியை வழங்குவார். இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் வம்சா சில்க்ஸ் அண்ட் ரெடிமேட்ஸ் மயிலாடுதுறை.
1: ஆடி சூப்பர் சேல் ஜூலை 5 முதல், சேலைகள் ரெடிமேட் 5 முதல் 50% வரை தள்ளுபடி. வம்சா மயிலாடுதுறை. ஆடி மாதத்தின் மிகப்பெரிய ஆச்சரியம், 5 ரூபாய்க்கு சேலை. வம்சா ஆடி சூப்பர் சேல் ஜூலை 5 முதல், சேலைகள்.

0: பேருமே 5 முதல் 50% வரை தள்ளுபடி, அதற்கு மேல் ஸ்பெஷல் ஆஃபராக 5 ரூபாய்க்கு சேல தராங்க. இந்த ஸ்பெஷல் ஆஃபர் சனி ஞாயிறு தினங்களில் முதல் 100 பில்களுக்கு மட்டுமே. வம்சா, மயிலாடுதுறை. ஆடி வந்தாச்சு, ஆஃபர் வந்தாச்சு. உங்கள் சீமாட்டி ஆடி திருவிழா வரும் ஜூலை 3 முதல் ஆரம்பம். ஆடி ரகங்களில் 50% வரை தள்ளுபடி. ஆடி வாங்குபவர்களுக்கும் டிஸ்கவுண்ட் வவுச்சர் மற்றும் கோல்டன் டிக்கெட் வெல்லும் அரிய வாய்ப்பும் உங்களுக்காக காத்துக்கொண்டிருக்கின்றது. சீமாட்டி பட்டு ஜவுளி ரெடிமேட்ஸ் திருவாரூர்.
1: என்னைக்கு இது மாதிரியான வார்த்தை

0: எனக்கு எது மாதிரியான வார்த்தை விளையாட்டு அப்படின்னா, நான் ஒரு பாட்டு போடுவேன், நல்லா பாட்டை கேளுங்க, பட்டுன்னு அந்த பாட்டை நிறுத்திடுவேன். அடுத்த வார்த்தை என்னன்னு நீங்கள் சொல்லணும். பாட்டை கேட்கணும், நான் நிறுத்தினதுக்கு அப்புறமா வர்ற வார்த்தை என்னங்கிறத நீங்கள் சொல்லணும். சரியா? இதுதான் இன்னைக்கு வார்த்தை விளையாட்டு. இப்போ ஒரு பாட்டு போடுறேன், அது மாதிரி கேட்கலாமா?
1: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்ட்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
2: அணு மருத்துவமனை, இருதயம், சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
3: சுபமான திருநாள் என்றாலும் மங்களகரமான நேரம் என்றாலும் விருதாச்சலம் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரியில் தான் ஆரம்பம். பாரம்பரிய சிறப்பு தான் புதிய நாகரிகம் ஒன்றிணைந்த கலெக்ஷன்ஸ். புன்னகை வாங்கி புன்னகை பூக்க எண்ணங்கள் கேட்கும் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி விருதாச்சலம்.

0: போது. கேட்டிங்களா, இப்போ அடுத்த வர்ற வார்த்தை என்ன, இதை தான் சொல்லணும். யார் சொல்றாங்கன்னு கேட்கலாமா? வணக்கம்.
1: ஹலோ.
0: வணக்கம், யார் எங்கிருந்து பேசுறீங்க? உங்க பேர் யாரு என்னன்னு சொல்லுங்க. உங்க பேர் சொல்லுங்க. கதிராமங்கலம் சுவாமிநாதன். இப்ப பாட்டு கேட்டீங்களா, இந்த அடுத்த வர்ற வார்த்தை அப்படிங்கறது தவறான பதில் தான். அடுத்த நேருக்கான வாய்ப்பு. வணக்கம்.
2: வணக்கம் மேடம்.
0: வணக்கம், யாரு இங்கிருந்து? சொல்லுங்க அடுத்த வார்த்தை. பாராட்டுக்கள். அடுத்த நேயர்க்கான வாய்ப்பு. வணக்கம். வணக்கம். வணக்கம். வணக்கம். பேசலாமே. வணக்கம், யார் இங்க இருந்து?
3: மேடம், கோனேரி ராஜபுரம். சுரேஷ்குமார்.
0: சுரேஷ்குமார், நீங்க கேட்டிங்களா அந்த பாட்டு?
3: கோணக்கண்டக்காரி
0: இந்த பாட்டு. இதுல ஒரே ஒரு வார்த்தை இருக்கும், அந்த வார்த்தை முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் கோணக்கண்டக்காரின்னு அந்த பாட்டு வரும்.
3: ஆமா மேடம்.
0: அந்த பாட்டு, அந்த வார்த்தை மட்டும் சொல்லுங்க பாப்போம். க்ளூலாம் கிடையாது. சரி, முயற்சிக்கு பாராட்டுகள். வானொலி கேட்டுட்டே இருங்க, விடை தெரிந்து கொள்ளலாம். நம்ம நேயர்கள் ரெடியா இருப்பாங்க பாருங்க இப்ப விடையோட. வணக்கம்.
4: ஹலோ. வணக்கம்.
0: வணக்கம், யார் எங்க இருந்து?
4: மயிலாடுதுறை சிவபாலன்.
0: சொல்லுங்க சிவபாலன், கண்டுபிடிச்சிட்டீங்களா?

0: படம் மாதிரி இருக்கு.
1: படம் நடத்துற படம் மாதிரி இருக்குமா? மதயான கூட்டம் இந்த படத்து பேரு.
0: மதயான கூட்டம்.
1: சரி, முயற்சிக்கு பாராட்டுக்கள். உங்களுக்கு விடை தெரியல, அடுத்த நேருக்கான வாய்ப்பு. வணக்கம். வணக்கம். யாரு எங்கிருந்து? ரொம்ப நலமா இருக்கோம். நீங்களா எப்படி இருக்கீங்க?
2: ஃபேண்டாஸ்டிக்கா
1: இருக்கீங்க. உங்க பேர் சொல்லுங்க.
2: மயிலாடுதுறை மாவட்டம் வழுவூர் பண்டாரோட எம்சி கிருஷ்ணா.
1: ஸ்ரீ கிருஷ்ணா, கண்டுபிடிச்சிட்டீங்களா?
2: லைன் போட்டதுல மேடம், அந்த வடிய மட்டும் கொஞ்சம் போடுங்க மேடம்.
1: அதெல்லாம் போட முடியாது, அது போட்டா எல்லாருமே கண்டுபிடிச்சிருவீங்க. இருந்தாலும் முயற்சிக்கு பாராட்டுக்கள். அடுத்த நேர்கான வாய்ப்பு. வணக்கம். வணக்கம். வணக்கமுங்கோ. என்னன்னு தெரியலையே. ஹலோ ஹலோ. சரி, எல்லாருமே யோசிக்கிறாங்க. இப்ப நான் என்ன வார்த்தை வருங்கிறத கேக்குறீங்களா? பாத்தீங்களா, கூடக்குள்ள போறேன். அந்த கூடக்குள்ள அப்படிங்கிற வார்த்தையை தான், அதுக்குதான் பாடலை நல்லா கேளுங்க, கேட்டுட்டு வார்த்தையை சொல்லுங்கன்னு சொன்னேன். கூடக்குள்ள போறேன் அப்படிங்கறதான் சரியான விடை.

0: ஊராசன்ஸ் நாகப்பட்டினம்.
1: ஆடி மாதத்தின் மிகப்பெரிய ஆச்சரியம் 5 ரூபாய்க்கு சேலை. வம்சா ஆடி சூப்பர் சேல் ஜூலை 5 முதல். சேலைகள் ரெடிமேட் 5 முதல் 50% வரை தள்ளுபடி. அதற்கு மேல் ஸ்பெஷல் ஆஃபராக 5 ரூபாய்க்கு சேலை தராங்க. இந்த ஸ்பெஷல் ஆஃபர் சனி ஞாயிறு தினங்களில் முதல் 100 பில்களுக்கு மட்டுமே. வம்சா மயிலாடுதுறை.
2: நேர்களை நாம் கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கும் இந்த நிகழ்ச்சி பண்பலையின் வார்த்தை விளையாட்டு அடுத்த பாடல் கொஞ்சம் கவனமா கேளுங்க.

0: கேட்டிங்களா, ரொம்ப ஈஸியான பாட்டு கொடுத்துருக்கேன். அடுத்த வார்த்தை ரொம்ப ஈஸியாக இருக்கும். யார் சொல்கிறாங்கன்னு கேட்கலாம். வணக்கம்.
1: வணக்கம்மா.
0: வணக்கம். யார், எங்கிருந்து? முயற்சிக்கு பாராட்டுக்கள். அடுத்த நேயர். வணக்கம். வணக்கம்.
2: வணக்கம்.
0: கண்டுபிடிச்சிட்டீங்களா அந்த வார்த்தை? கொஞ்சம் தப்புதான் இருந்தாலும் அந்த வார்த்தை, ஒரே ஒரு வார்த்தை, அந்த வார்த்தை வந்தோன்னு அந்த பாட்டு அடுத்த ஸ்டான்ஸா வரும். அந்த வார்த்தை சரியா சொல்லணும். ஒரே வார்த்தை தான், நீங்க மூணு வார்த்தை சொல்லியிருக்கீங்க. சரி, பரவாயில்ல, முயற்சிக்கு பாராட்டுக்கள். அடுத்த நேயருக்கான வாய்ப்பு. வணக்கம். வணக்கம். வானொலியோட ஒலியளவை குறைச்சி வச்சா மட்டும்தான் கேட்கும் நான் பேசுறதும் நீங்க பேசுறதும் தெளிவா. வணக்கம். நாகப்பட்டினத்துல இருந்து ராஜா சொல்லுங்க. ராஜா, அந்த வார்த்தை கண்டுபிடிச்சிட்டீங்களா?
3: அவ்வை சொன்னது.
0: அவ்வை சொன்னது அடுத்த வார்த்தை அதில். சரி, நீங்க குழு கொடுத்துருக்கீங்க. அவ்வை சொன்னது அதில் ஒரு டேஷ். அந்த வார்த்தைக்கு அப்புறம் அந்த பாட்டு அடுத்தது வரும். சரி, அடுத்த நேர்க்கான வாய்ப்பு. ஹலோ, வணக்கம்.
4: ஹலோ, வணக்கம்.
0: வணக்கம். யார், எங்கிருந்து?
4: குத்தாலம் புகழேந்தி.
0: புகழேந்தி சொல்லுங்க பாப்போம்.
4: பரமசிவன் கைத்திலிருந்து பாட கேட்டது, அவ்வை சொன்னது, இருக்கும் இடத்தில் நாம் இருந்தா எல்லாம் எல்லாம் வளம் பெறலாம்.
0: சரி, பரவாயில்ல, அந்த பாட்டு என்ன அர்த்தங்கிறத அவங்க சொல்றாங்க. நான் என்ன சொன்னேன், அவ்வை சொன்னது அதில் அடுத்த வார்த்தை என்ன, அந்த வார்த்தையை போட்டா அடுத்த வரி வரும். அந்த வார்த்தை தான் நான் கேக்குறேன். சரி, அடுத்த நேயருக்கான வாய்ப்பு. வணக்கம்.
5: ஹலோ. வணக்கம் மேடம்.
0: வணக்கம். யார், எங்கிருந்துமா?
5: திருவாளி சித்ரா பக்கீர்சாமிங்க மேடம்.
0: சித்ரா, பக்கீர்சாமிங்களா? ரொம்ப நல்லா இருக்குமா. நீங்களா எப்படி இருக்கீங்க?
5: நல்லா இருக்கும் மேடம். அதில் அர்த்தம் உள்ளது.
0: வாழ்த்துக்கள், வாழ்த்துக்கள். சரியா சொல்லிட்டீங்கம்மா. யாருமே கொஞ்சம் சரியா புரிஞ்சுக்கலன்னு நினைக்கிறேன்.
5: பாடல்கள் அவ்வளவுதான் தெரியாதுங்க மேடம். இந்த வாசல கேட்டுட்டே இருக்கிறதான் சொன்னது.
0: ஆனா பரவாயில்ல, இப்ப நீங்க கண்டுபிடிச்சிட்டீங்க பாத்தீங்களா. அதில் அர்த்தம் உள்ளது என்பது சரியான விடை. வாழ்த்துக்களும் பாராட்டுகளும்.
5: நன்றிங்க மேடம்.
0: நன்றிமா.

0: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
1: அணு மருத்துவமனை இருதயம் சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல் நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
2: சுபமான திருநாள் என்றாலும் மங்களகரமான நேரம் என்றாலும் விருதாச்சலம் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரியில் தான் ஆரம்பம். பாரம்பரிய சிறப்பு தான் புதிய நாகரிகம் ஒன்றிணைந்த கலெக்ஷன்ஸ். புன்னகை வாங்கி புன்னகை பூக்க எண்ணங்கள் கேட்கும் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி விருதாச்சலம்.
3: நமது பண்பலையில் நாளை காலை 6:35 காரைக்கால் ஓஎன்ஜிசி காவேரி எசட் சேகர் டெக்ஸ்டைல்ஸ் அண்ட் நியூ சேகர்ஸ் வழங்கும் உழவர்களுக்கு இந்நிகழ்ச்சியை வழங்குவோர்.
4: ஓஎன்ஜிசி மக்களுக்கான சக்தி, தேசத்திற்கான வளம். ஓஎன்ஜிசி.
3: மேலும் இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் காரைக்கால் நியூ சேகர்ஸ் அண்ட் சேகர்ஸ் டெக்ஸ்டைல்ஸ். நமது பண்பலையில் நாளை காலை 6:40 ஸ்ரீ லலிதாம்பாள் சித்தா பார்மா விடங்களூர் எண்ணெய் வழங்கும் என் சொல்லம் அது.
5: கைவலி, கால்வலி, இடுப்பு வலி, எலும்பு தெரிப்பு போன்ற பிரச்சனைகளுக்கு தீர்வு விடங்களூர் எண்ணெய்.
3: மேலும் நிகழ்ச்சியை வழங்குவோர் தஞ்சை உழவன் நாட்டு செக்கு நல்லெண்ணெய்.
6: ஆரோக்கியமாய் வாழ தஞ்சை உழவன் செக்கு நல்லெண்ணெய், கடலெண்ணெய், தேங்காய் எண்ணெய்.
3: மேலும் நிகழ்ச்சியை வழங்குவோர் பூமேக்ஸ், உடலுக்கு சுகமானது நீடித்து உழைக்கும் பூமேக்ஸ். நமது பண்பலையில் நாளை காலை 6:55 காரைக்கால் கமர்சியல் ட்ரேடர்ஸ் கும்பகோணம் ஸ்ரீ வெங்கடேஸ்வரா போட்டோ ஸ்டுடியோஸ் கலர் லேப் வழங்கும் பசும் தளிர் இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் காரைக்கால் கமர்சியல் ட்ரேடர்ஸ். மளிகை பொருட்களை மலிவு விலையில் அளிச்செல்ல வாருங்கள் கமர்சியல் ட்ரேடர்ஸ் காரைக்கால். மேலும் நிகழ்ச்சியை வழங்குவோர்
7: ஸ்ரீ வெங்கடேஸ்வரா போட்டோ ஸ்டுடியோ அண்ட் லேசர் கலர் லேப், டவுன்ஹால் ரோட், கும்பகோணம்.
3: நமது பண்பலையில் நாளை காலை 7:25 சைபால் வழங்கும் தகவல் நேரம். அனைத்து மருந்து கடைகளில் கிடைக்கும் உங்கள் நலனில் அக்கறை கொண்ட சைபால். மேலும் இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் காரைக்கால் காரை எலக்ட்ரிகல்ஸ்.
8: ஹார்ட்வேர், பிளம்பிங் ஐட்டம்ஸ், டோர்ஸ் அனைத்தும் மிக குறைந்த விலையில் வாங்கிட காரை எலக்ட்ரிகல்ஸ் காரைக்கால்.
3: மேலும் இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் உங்கள் கடை தரமான தார்பாய்கள், ஹோஸ்கள் சரியான விலையில் வாங்க உங்கள் கடை காரைக்கால், நாகப்பட்டினம், கும்பகோணம், திருவாரூர். நேர்களை நாம் கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கும் எந்த நிகழ்ச்சி பண்பலையின் வார்த்தை விளையாட்டு. இப்ப பாடல் கேட்கலாமா? எல்லாரும் கவனமா பாட்டை கேளுங்க. ஒரே ஒரு வார்த்தை சரியா சொல்லிட்டீங்கன்னா அந்த பாட்டு முழுமையா ஒளிபரப்பலாம்.

0: என்ன பாட்டை கேட்டிங்களா? கொஞ்சம் க்ளூ கொடுத்த மாதிரி தான் அந்த வார்த்தை வந்துச்சு. யார் சரியாக சொல்கிறீங்கன்னு கேட்கலாம். வணக்கம் வணக்கம்.
1: இஷ்டப்பட்டு
0: உங்க பேர் சொல்லுங்க, அப்பதான் நான் சரியான விடையான்னு சொல்லுவேன்.
1: கத்திரிப்புளம் பாக்கியராஜ்
0: கொஞ்சம் பக்கத்துல வந்துட்டீங்க, இருந்தாலும் முயற்சிக்கு பாராட்டுக்கள். வானொலி கேளுங்க, விடை தெரிந்து கொள்ளலாம். வணக்கம்.
2: ஹலோ. வணக்கம் மேடம்.
0: வணக்கம். யார், எங்க இருந்துமா?
2: நலமா இருக்கீங்களா?
0: ரொம்ப நலமா இருக்கோம். நீங்களா எப்படி இருக்கீங்க?
2: நல்லா இருக்கும் மேடம்.
0: சொல்லுங்க.
2: பேச்சாக்குடி தெருக்கு பூங்கொடி அறிவழகன் பேசுறேன் மேடம்.
0: பூங்கொடி அறிவழகன் கண்டுபிடிச்சிட்டீங்களா?
2: வெட்கப்படும்
0: தேத்தாக்குடி தெற்கு பூங்கொடி. ஓகேமா,

0: நேர்களை நாம் கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கும் இந்த நிகழ்ச்சி மயிலாடுதுறை வம்சா சில்க்ஸ் அண்ட் ரெடிமேட்ஸ் வழங்கிக் கொண்டிருக்கும் வார்த்தை விளையாட்டு. இந்நிகழ்ச்சியின் இப்பகுதியை வழங்கியோர் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் வம்சா சில்க்ஸ் அண்ட் ரெடிமேட்ஸ் மயிலாடுதுறை.
1: ஆடி சூப்பர் சேல் ஜூலை 5 முதல், சேலைகள் ரெடிமேட் 5 முதல் 50% வரை தள்ளுபடி. வம்சா மயிலாடுதுறை. ஆடி மாதத்தின் மிகப்பெரிய ஆச்சரியம் 5 ரூபாய்க்கு சேலை. வம்சா ஆடி சூப்பர் சேல் ஜூலை 5 முதல், சேலைகள் ரெடிமேட் 5 முதல் 50% வரை தள்ளுபடி. அதற்கு மேல் ஸ்பெஷல் ஆஃபராக 5 ரூபாய்க்கு சேல தராங்க. இந்த ஸ்பெஷல் ஆஃபர் சனி ஞாயிறு தினங்களில் முதல் 100 பில்களுக்கு மட்டுமே. வம்சா மயிலாடுதுறை.
0: நேயர்களை இனி தொடர்ந்து கேட்டு ரசிக்கலாம் லஞ்ச் பிரேக். லஞ்ச் பிரேக்ல நாகை மோரா சன்ஸ் அண்ட் ரெடிமேட்ஸ் வழங்கும் வார்த்தை விளையாட்டு. இந்நிகழ்ச்சியின் இப்பகுதியை வழங்குவோர் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் மோரா சன்ஸ் அண்ட் ரெடிமேட்ஸ் நாகப்பட்டினம்.
2: தலைமுறைகள் போற்றும் பட்டு பாரம்பரியம் நாகை மோரா சன்ஸ் நாகப்பட்டினம்.

0: துர்கை மூராசன்ஸ் நாகப்பட்டினம்.
1: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்ட்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
2: அணு மருத்துவமனை, இருதயம், சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
3: நேர்களை நாம் கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கோமே இந்த நிகழ்ச்சி பண்பலையின் வார்த்தை விளையாட்டு. நம்ம நிகழ்ச்சியில் பாட்டு கேட்கலாமா? கவனமா கேளுங்க.

0: தோளில் ஊஞ்சல் கட்டி. அடுத்த வார்த்தை யார் சரியா சொல்றாங்கன்னு கேட்கலாமா? வணக்கம்.
1: வணக்கம்.
0: வணக்கம், யார் இங்கிருந்து? புஷ்பவனமுத்து. கண்டுபிடிச்சிட்டீங்களா?
1: தோகை மயில்.
0: கரெக்டா சொல்லிட்டீங்க. வாழ்த்துக்களும் பாராட்டுகளும்.
1: நன்றி
0: நன்றி.

கேட்டிங்களா, அவங்க கரெக்டாக பாட்டை கேட்டுகிட்டே இருந்திருக்காங்க, அப்படியே ஊஞ்சல் கட்டி தோகமயில்னு சரியாக சொல்லிட்டாங்க. அடுத்த பாட்டு போடலாமா? கேளுங்க, கரெக்டாக சொல்லுங்கள்.

0: போது.
1: அடுத்த வார்த்தை ஈஸியான பாட்டுங்க, நல்ல தெரிஞ்ச வார்த்தை. யார் சொல்றாங்கன்னு கேட்கலாமா? வணக்கம்.
2: வணக்கம் மேடம்.
1: வணக்கம். யாரு, எங்கிருந்து?
2: நதியா
1: கண்டுபிடிச்சிட்டீங்களா?
2: ஏத்துக்காது நெல்லு வயல் மேடம்.
1: ஆஹா, அருமை அருமை. அவ ஃபுல்லா உங்களுக்கு பாட்டு தெரியும். உங்களுக்கும் வாழ்த்துக்களும் பாராட்டுகளும்.
2: நன்றி மேடம்.
1: நன்றி. ஆம் நேர்களே, ஏத்துக்காத நெல்லு வயல் ஏது கேக்கலாமா?
0: ஏத்துக்காத நெல்லு வயல் ஏது.

0: மகிழ்ச்சியான திருநாள் என்றாலும் மங்களகரமான நேரம் என்றாலும் விருதாச்சலம் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரியில் தான் ஆரம்பம்.
1: பாரம்பரிய சிறப்பு தான் புதிய நாகரிகம் ஒன்றிணைந்த கலெக்ஷன்ஸ்.
0: புன்னகை வாங்கி புன்னகை பூக்க எண்ணங்கள் கேட்கும்
1: ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி விருதாச்சலம்.
2: ஆடி மாதத்தின் மிகப்பெரிய ஆச்சரியம் 5 ரூபாய்க்கு சேலை. வம்சா ஆடி சூப்பர் சேல் ஜூலை 5 முதல். சேலைகள் ரெடிமேட் 5 முதல் 50% வரை தள்ளுபடி. அதற்கு மேல் ஸ்பெஷல் ஆஃபராக 5 ரூபாய்க்கு சேலை தராங்க. இந்த ஸ்பெஷல் ஆஃபர் சனி ஞாயிறு தினங்களில் முதல் 100 பில்களுக்கு மட்டுமே. வம்சா மயிலாடுதுறை.
3: நமது பண்புலியில் நாளை காலை 9 மணிக்கு காரைக்கால் GL மருத்துவமனை திருவாரூர் அருண் என்டர்பிரைசஸ் வழங்கும் நலமாய்வாழ இந்நிகழ்ச்சியை வழங்குவோர்
4: காரைக்கால் GL மருத்துவமனை.
5: 24 மணி நேரம் செயல்படும் அவசர சிகிச்சைக்கு
4: GL மருத்துவமனை
5: காரைக்கால்.
3: மேலும் நிகழ்ச்சியை வழங்குவோர் திருவாரூர் அருண் என்டர்பிரைசஸ் செங்கல் சுளை மற்றும் இதைநெல் விடுவதற்கான தார்பாய்கள் சல்லுசை வாங்க அருண் என்டர்பிரைசஸ் திருவாரூர். நமது பண்புலியில் நாளை காலை 9:30 நாகப்பட்டினம் BPN கண் மருத்துவமனை திருவாரூர் ஸ்ரீ கிருஷ்ணா ஸ்வீட்ஸ் அண்ட் பேக்கரி வழங்கும் தேதியும் சேதியும் நிகழ்ச்சியை வழங்குவோர்
6: நாகப்பட்டினம் BPN கண் மருத்துவமனை.
7: அனைத்து விதமான கண் நோய்களுக்கும் ஒரே தீர்வு
6: BPN கண் மருத்துவமனை.
3: மேலும் நிகழ்ச்சியை வழங்குவோர்
8: தரத்தில் முதலிடம் சுவையில் தரம் இனிப்பு கார வகைகள் வாங்க வருகை தாருங்கள்
9: கிருஷ்ணா ஸ்வீட்ஸ் அண்ட் பேக்கரி திருவாரூர்.
3: நமது பண்பலையில் நாளை பிற்பகல் 12:50 ஜெயங்கொண்டம் ராமநகை மாளிகை வழங்கும் பசுந்தளிர்.
10: வெட்டி முதல் நெற்றி சுட்டி வரை கைவளையல் கழுத்து செயின் காதணி வரை தூய தங்கம் பாக ராமநகை மாளிகை ஜெயங்கொண்டம்.
3: நமது பண்பலையில் நாளை மாலை 6:20 நாச்சியார்கோவில் அமிர்தா சூப்பர் ஸ்டோர் மயிலாடுதுறை ARC காமாட்சி ஜுவல்ஸ் வழங்கும் என் சொல்லமுது இந்நிகழ்ச்சியை வழங்குவோர்
11: வீட்டு உபயோக பொருட்கள்
12: அனைத்தும் தரமாகவும் சரியான விலையிலும் வாங்க நாச்சியார்கோவில் அமிர்தா சூப்பர் ஸ்டோருக்கு வாங்க.
3: மேலும் நிகழ்ச்சியை வழங்குவோர்
13: மயிலாடுதுறை ARC காமாட்சி ஜுவல்ஸ். இது நம்ம ஊரு கடைங்க, இது நம்ம கடைங்க.
3: நமது பண்பலையில் நாளை 7:30 காரைக்கால் ONGC காவேரி அசட்டின் உழவர் அரங்கம்.
14: ONGC மக்களுக்கான சக்தி, தேசத்திற்கான வளம். ONGC.
3: நமது பண்பலையில் நாளை மாலை 4:30 வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீப்ஸ் வழங்கும் தேனி.

0: நேரம்
1: பைக்கிங் தான், நடையிலும் உடையிலும் தலைவன் தான், அவன் பைக்கிங் தான்.
0: நமது பண்பலையில் நாளை மாலை 5:30 விளக்கேற்றும் வேலை நிகழ்ச்சியை வழங்குவோர் வசந்தன் கோ.
2: புது லேப்டாப் அண்ட் மொபைல் கைஸ்,
3: விலை கம்மியா வாங்கணும்னா ஆல்வேஸ் வசந்தன் கோ தான் சரி.
0: நேர்களை நாம் கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கமே இந்த நிகழ்ச்சி பண்பலையின் வார்த்தை விளையாட்டு.
4: ஆடி வந்தாச்சு, ஆஃபர் வந்தாச்சு. உங்கள் சீமாட்டி ஆடி திருவிழா வரும் ஜூலை 3 முதல் ஆரம்பம். ஆடை ரகங்களில் 50% வரை தள்ளுபடி. ஆடை வாங்குபவர்களுக்கும் டிஸ்கவுண்ட் வவுச்சர் மற்றும் கோல்டன் டிக்கெட் வெல்லும் அரிய வாய்ப்பும் உங்களுக்காக காத்துக்கொண்டிருக்கின்றது. சீமாட்டி பட்டு ஜவுளி ரெடிமேட் திருவாரூர்.
5: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
6: அணு மருத்துவமனை, இருதயம் சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
0: அடுத்த பாட்டு கேட்கலாமா?

0: இந்த வேதனை யாருக்கு தான் இல்லை. அடுத்த வார்த்தை ரொம்ப சுலபமான வார்த்தை, யார் சொல்றாங்கன்னு கேட்கலாமா? வணக்கம்.
1: வணக்கம்.
0: வணக்கம், யாரு? இங்கிருந்து?
1: தூத்துக்குடி மாவட்டம், முள்ளக்காடு பாபு.
0: முள்ளக்காடு பாபு, சொல்லுங்க. மறுபடியுமா? அதாவது பூங்காற்று திரும்பமா அந்த படத்துல இந்த லைனுக்கு அடுத்து என்ன வரும் அப்படிங்கிற பாட்டு தான்.
1: சொல்லுங்க மேடம்.
0: இன்னொரு முறை வேணுமா உங்களுக்கு அந்த பாட்டு?
1: ஆமா.
0: அச்சுச்சோ, இன்னொரு முறைமா? சரி, இப்படி வானொலியே கேட்டுட்டே இருங்க, இங்க இன்னொரு முறை கேட்டுக்கலாம், அடுத்த நேருக்கான வாய்ப்பு. வணக்கம்.
2: வணக்கம் மேடம்.
0: வணக்கம், யாரு இங்கிருந்து? மானாம்பேட்டை காளிதாஸ். கொஞ்சம் சத்தமாக பேசுங்களேன், சரியா கேட்கலையே. கேட்டிங்களா பாட்டு? சொல்லுங்க, அடுத்த வார்த்தை என்ன? எங்க சாமிக்கு மகனம் ஏறணும்னு சொல்றீங்க, கொஞ்சம் முன்னாடி இருக்கணும் ஒரு வார்த்தை, அதை விட்டுட்டீங்க. சரி, முயற்சிக்கு பாராட்டுகள், பக்கத்தில் வந்துட்டீங்க, வாழ்த்துக்களும் பாராட்டுகளும். அடுத்த நேருக்கான வாய்ப்பு. வணக்கம்.
3: அம்மா வணக்கம், நான் சந்திரசேகர் பேசுறேன்.
0: சொல்லுங்க, நீங்க கேட்டீங்களா? சொல்லுங்க பாப்போம். சொல்லுங்க, உங்களுக்கு கேட்டுச்சா பாட்டு? கொஞ்சம் தவறாதான் சொல்லிருக்கீங்க, முயற்சிக்கு பாராட்டுக்கள். அடுத்த நேருக்கான வாய்ப்பு. வணக்கம்.
4: ஹலோ.
0: வணக்கம்.
4: வணக்கம் மேடம், தொழில் அம்மா பேசுறேன் மேடம்.
0: சொல்லுங்க. வார்த்தை விளையாட்டு, நான் ஒரு பாட்டு போடுறேன், அந்த பாட்டுல இருந்து வார்த்தையை சொல்லணும், நீங்க அடுத்து முயற்சி பண்ணுங்க. இப்ப இந்த நேருக்கு வாய்ப்பு கொடுக்கலாம். வணக்கம்.
5: வணக்கம்.
0: வணக்கம், யாரு இங்க இருந்துமா?
5: நான் திருவிளையாட்டம் சங்கீதா பேசுறேன்
0: மேம். கண்டுபிடிச்சிட்டீங்களா?
5: உன்னை மீறவே.
0: சரியா சொல்லிட்டீங்க, உன்னை மீறவே. ஊருக்குள்ள ஆள் இல்ல, அந்த வரி தான் வரும், உன்னை மீறவே அப்படிங்கிற வார்த்தை தான் சரியான வார்த்தை. வாழ்த்துக்கள்.
5: நன்றி
0: நன்றி நன்றி ஆம்னேயர்களே. உன்னை மீறவே

நேர்களை நாம் கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கும் இந்த நிகழ்ச்சி பண்பலையின் வார்த்தை விளையாட்டு நம்ம நிகழ்ச்சியோட நிறைவு பகுதிக்கு வந்துட்டோம். நிறைவான பாடல் கவனமாக கேளுங்க. என்ன மேடம் அந்த பாட்டே ஓடிட்டு இருக்கேன், அவ்வளோ நல்ல பாட்டு போல. ஆனா இப்ப போடுற பாட்டை கரெக்டா கேளுங்க, மறக்காம வார்த்தையை சொல்லுங்க.

0: கேட்டிங்களா? ரொம்ப சுலபமான ஒரு வார்த்தை தான், ஒரு முதல் எழுத்து கூட வந்துடுச்சு. யார் சொல்கிறாங்கன்னு கேட்கலாம். வணக்கம்.
1: வணக்கம் மேடம்.
0: வணக்கம், யார் இங்கே இருந்துமா?
1: மேமாத்தூர்லேருந்து அமுதா மேடம்.
0: மேமாத்தூர் அமுதா, கண்டுபிடிச்சிட்டிங்களா?
1: நட்சத்திரங்களை.
0: நட்சத்திரங்களை என்பது சரியான விடை. வாழ்த்துக்களும் பாராட்டுகளும்.
1: நன்றி மேடம்.
0: நன்றி.

0: நேயர்களை இதுவரை கேட்டு ரசித்தது. நாகை மூரசன் ரெடிமேட்ஸ் வழங்கிய வார்த்தை விளையாட்டு. இந்நிகழ்ச்சியின் இப்பகுதியை வழங்கியோர் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் நாகை மூரசன் ரெடிமேட்ஸ் நாகப்பட்டினம்.
1: தலைமுறைகள் போற்றும் பட்டு பாரம்பரியம் நாகை மூரசன்ஸ் நாகப்பட்டினம்.

0: நாகை மூராசன்ஸ் நாகப்பட்டினம்.
1: இந்த நிகழ்ச்சியோட நாங்கள் வேண்டிய நேரம் வந்தாச்சுங்க. உங்களிடமிருந்து அன்பு வணக்கம் கூறி விடைபெறும் நான் உங்கள் அன்பு சகோதரி லக்ஷ்மி ரவி. மீண்டும் ஒரு இனிய நிகழ்வில் சந்திப்போம் நேயர்களே. இன்னும் சில நொடிகளில் சென்னை அஞ்சல் தொடரும்.

இருக்கிறது. நேரம் 2:55 15 ஆகாஷ்வாணி வானிலை அறிக்கை. தமிழ்நாட்டின் ஓரிரு இடங்களில் மழை பெய்துள்ளது. புதுச்சேரியிலும் காரைக்காலிலும் மழை இல்லை. மழை பெய்துள்ள இடங்களும் பதிவாகியுள்ள அளவுகளும் நீலகிரி மாவட்டம் அவலாஞ்சி, திருநெல்வேலி மாவட்டம் நாலுமுக்கு ஆகிய இடங்களில் 8 சென்டிமீட்டர், ஊத்து 6 சென்டிமீட்டர், மேல்பவானி, காக்காச்சி, முள்ளங்கினா விளை, கோயம்புத்தூர் மாவட்டம் சின்னக்கல்லாறு ஆகிய இடங்களில் 4 சென்டிமீட்டர், சோலையாறு, தேவாலா ஆகிய இடங்களில் 3 சென்டிமீட்டர், எமரால்ட், விண்ட்வர்த், மாஞ்சோலை, வால்பாறை பரம்பிக்குளம் ஆழியாறு திட்டப்பகுதி, மேல்கூடலூர், கூடலூர் பஜார், வால்பாறை வட்டாட்சியர் அலுவலகம், சிறுவாணி அடிவாரம், சூரலக்கோடு, பந்தலூர் வட்டாட்சியர் அலுவலகம், பாலமூர், களியல், குண்டாரணை, சின்கொனா ஆகிய இடங்களில் 2 சென்டிமீட்டர், உபாசி, கன்னியாகுமரி மாவட்டம் புத்தன் அணை, அடவி நயினார் கோவில் அணை, உட்பிரையர், மாம்பழத்துறையாறு, பெருஞ்சாணி அணை, ஹாரிசான், அணைக்கிடங்கு, பெரியாறு, நடுவட்டம், குழித்துறை, கோழிப்போர் விளை, வால்பாறை, பார்வுட், அடையாமடை, கேட்டி, ராமநதி அணை, கிளன்மார்கன், குருந்தன்கோடு, பாபநாசம், கொளச்சல் ஆகிய இடங்களில் 1 சென்டிமீட்டர் அளவு மழை பதிவாகியுள்ளது. கடந்த 24 மணி நேரத்தில் தமிழ்நாட்டின் சில இடங்களில் அதிக வெப்பநிலை 2 முதல் 4 டிகிரி செல்சியஸ் குறைந்து காணப்பட்டது. தமிழ்நாட்டின் மற்ற இடங்கள்

0: காரைக்கால் பகுதிகளில் குறிப்பிடத்தகுந்த மாறுதல் ஏதும் இல்லாமல் இருந்தது. அதிகள வெப்பநிலை தமிழ்நாட்டின் ஓரிரு இடங்களில் 2 முதல் 4 டிகிரி செல்சியஸ் இயல்புக்கு அதிகமாகியிருந்தது. தமிழ்நாட்டின் மற்ற இடங்கள் புதுச்சேரி காரைக்கால் பகுதிகளில் இயல்பை ஒட்டியே காணப்பட்டது. மிக அதிகளவு வெப்பநிலையான 37 டிகிரி செல்சியஸ் மதுரை விமான நிலையத்தில் பதிவானது. மிக குறைந்த அளவு வெப்பநிலையான 22.3 டிகிரி செல்சியஸ் கன்னியாகுமரியில் பதிவாகியிருந்தது. உதகமண்டலத்தில் பதிவான மிக குறைந்த அளவு வெப்பநிலை 10.8 டிகிரி செல்சியஸ். அதிகளவு வெப்பநிலை சென்னை, நீலகிரி, கன்னியாகுமரி, திண்டுக்கல், மதுரை, நாகப்பட்டினம், கடலூர், திருச்சிராப்பள்ளி மாவட்டங்களிலும் புதுச்சேரி காரைக்கால் பகுதிகளிலும் ஓரிரு இடங்களில் 2.1 முதல் 4 டிகிரி செல்சியஸ் உணரத்தக்க அளவு குறைந்திருந்தது. கடலூர் மாவட்டத்தின் ஓரிரு இடங்களில் 4.1 டிகிரி செல்சியஸுக்கும் குறைவாக குறிப்பிடத்தக்க அளவு குறைந்து காணப்பட்டது. ராமநாதபுரம் மாவட்டத்தின் ஓரிரு இடங்களில் 1.6 முதல் 3 டிகிரி செல்சியஸ் இயல்புக்கு அதிகமாகியிருந்தது. நீலகிரி, தருமபுரி, ஈரோடு, காரைக்கால், திண்டுக்கல், நாகப்பட்டினம், புதுச்சேரி, திருப்பத்தூர், திருச்சிராப்பள்ளி, கோயம்புத்தூர், வேலூர், காரைக்கால் பகுதிகளின் ஓரிரு இடங்களில் 1.6 முதல் 3 டிகிரி செல்சியஸ் இயல்புக்கு குறைந்திருந்தது. சென்னை, கடலூர், கன்னியாகுமரி, நீலகிரி மாவட்டங்களின் ஓரிரு இடங்களில் 3.1 முதல் 5 டிகிரி செல்சியஸ் உணரத்தக்க அளவு குறைந்து காணப்பட்டது. மற்ற இடங்களில் 1.5 டிகிரி செல்சியஸ் குறைந்திருந்தது தொடர்ந்து வேறுபட்டு 1.5 டிகிரி செல்சியஸ் அதிகரித்தும் காணப்பட்டது. வடமேற்கு வங்க கடற்பரப்பில் வடக்கு ஒடிஷா, மேற்கு வங்க கடலோரத்தை ஒட்டி உருவான ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி தற்போது காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக வலுப்பெற்று ஒடிஷா பாலசோருக்கு தெற்கு தென்கிழக்கே 50 கிலோமீட்டர் தொலைவிலும், சந்தன்பாகுக்கு 60 கிலோமீட்டர் தொலைவிலும், மேற்கு வங்கம் திகாவிற்கு தெற்கு தென்கிழக்கே 60 கிலோமீட்டர் தொலைவிலும் தற்போது மையம் கொண்டுள்ளது. மேலும் மேற்கு வடமேற்கில் நகர்ந்து வடக்கு ஒடிஷா மற்றும் மேற்கு வங்க கடலோர பகுதிகளில் சந்தன்பாக் மற்றும் திகாவுக்கு கடலோர பகுதிகளை நோக்கி நகரக்கூடும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. இன்று நீலகிரி, கோயம்புத்தூர் மாவட்டங்களின் ஓரிரு இடங்களில் பலத்த மழை பெய்யக்கூடும். மற்ற இடங்களில் லேசானது முதல் மிதமான மழை. சென்னைக்கும் அதன் சுற்றுப்புறங்களுக்குமான வானிலை முன்னறிவிப்பு. வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும். வெப்பநிலை அதிகளவு 37 முதல் 38 டிகிரி செல்சியஸ் ஆகவும், குறைந்த அளவு 28 முதல் 29 டிகிரி செல்சியஸ் ஆகவும் இருக்கக்கூடும். நாளையும் இதே வானிலை தொடரும். மழை தூறல் விழும் வாய்ப்பும் உண்டு. கொடைக்கானலில் அடுத்த 24 மணி நேரத்தில் வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும். சில இடங்களில் லேசானது முதல் மிதமான மழைக்கு வாய்ப்புண்டு. வெப்பநிலை அதிகளவு 17 டிகிரி செல்சியஸ் ஆகவும், குறைந்த அளவு 12 டிகிரி செல்சியஸ் ஆகவும் இருக்கக்கூடும். கன்னியாகுமரியில் பதிவான அதிகளவு வெப்பநிலை 27.8 டிகிரி செல்சியஸ், குறைந்தளவு வெப்பநிலை 22.3 டிகிரி செல்சியஸ். மீனவர்களுக்கான வானிலை முன்னறிவிப்பு ஏதுமில்லை. வானிலை அறிக்கை கேட்டீர்கள்.
1: ஆகாஷ்வாணி காரைக்கால் பண்பலை 100.3, நேரம் 3 மணி.

0: நாம் இணைந்திருப்பது காரைக்கால் பண்பலை 100.3. பண்பலையில் நாம் இன்னைக்கு ரசிக்கலாம் விருத்தாச்சலம் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி வழங்கும் LSC. லைக், ஷேர், கமெண்ட். இந்நிகழ்ச்சியின் இப்பகுதியை வழங்கும் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் விருத்தாச்சலம் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி.
1: புன்னகை வாங்கி புன்னகை பூக்க எண்ணங்கள் கேட்கும் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி விருத்தாச்சலம்.
2: சுபமான திருநாள் என்றாலும் மங்களகரமான நேரம் என்றாலும் விருதாச்சலம் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரியில் தான் ஆரம்பம். பாரம்பரிய சிறப்பு தான் புதிய நாகரிகம் ஒன்றிணைந்த கலெக்ஷன்ஸ். புன்னகை வாங்கி புன்னகை பூக்க எண்ணங்கள் கேட்கும் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி விருதாச்சலம்.
3: ஆடி மாதத்தின்

0: மிகப்பெரிய ஆச்சரியம் 5 ரூபாய்க்கு சேலை. வம்சா ஆடி சூப்பர் சேல் ஜூலை 5 முதல். சேலைகள் ரெடிமேட் 5 முதல் 50% வரை தள்ளுபடி. அதற்கு மேல் ஸ்பெஷல் ஆஃபராக 5 ரூபாய்க்கு சேலை தராங்க. இந்த ஸ்பெஷல் ஆஃபர் சனி ஞாயிறு தினங்களில் முதல் 100 பில்களுக்கு மட்டுமே. வம்சா மயிலாடுதுறை.
1: நம்ம எல்எஸ்சி நிகழ்ச்சியில டெய்லி டெய்லி ஒவ்வொரு இன்ட்ரெஸ்டிங்கான க்வெஸ்சன் கேட்டுக்கிட்டே இருக்காங்க. அதுக்கும் நீங்களும் நாங்களும் செலச்சவங்க இல்லை அப்படின்னு கமெண்ட்ஸ் கொடுத்துக்கிட்டே இருக்கீங்க. அது போல இன்னைக்கு நம்ம எல்எஸ்சியில என்ன கேள்வி அப்படின்னு பார்த்த உடனேயே நிறைய பேர் யோசிச்சிருப்பாங்க, அப்பா இது ஒரு பிரச்சனை தான், பெரிய பிரச்சனையாக இருக்குப்பா. பக்கத்து ஊரில் போயிட்டு நமக்கு பிடிச்ச ஒரு பொருளை வாங்கலான்னு பார்த்தா அப்படி ஒரு பொருளே இல்லைங்கிறாங்க. ஆனால் கடையில் அந்த பொருள் வச்சுருக்காங்க. அப்போ நான் கேட்டது தப்பா இல்லை அவங்க நமக்கு வேணுங்கனே கொடுக்க மாட்டேங்கிறாங்களா அப்படின்லாம் யோசிப்போங்க. ஆனால் அதுக்கப்புறம் தான் நமக்கு புரியும், ஒருவேளை இதுக்கு வேற பேராக இருக்குமோ அப்படின்னு கூட யோசிப்போம். நம்ம ஊரில் ஒரு பொருளுக்கு ஒரு பேர் வச்சுருப்போம், அதே பக்கத்து ஊரில் போனால் அந்த பொருளுக்கு வேற ஒரு பேர் வச்சுருப்பாங்க. இது ரெண்டுத்தையும் சமாளிக்கிற கதை இருக்கே அப்பப்பா. ஆமாங்க, ஏன் இப்போ இதை பற்றி இவ்வளோ பேசுகிறேன் அப்படின்னா, இன்னைக்கு எல்எஸ்சியில் கேள்வியும் அந்த கேள்வி தாங்க. இந்த பொருளுக்கு நம்ம ஊரில் வேற பேராச்சு அப்படின்னு நீங்க யோசிச்ச பொருள் என்ன அப்படின் தான் இன்னைக்கு நம்ம எல்எஸ்சி நிகழ்ச்சியில கேள்வியா கேட்டிருக்காங்க. இந்த மாதிரியான ஒரு விஷயத்த நாமளுமே கேள்விப்பட்டிருப்போம். நம்ம ஊர்ல ஒரு வழக்கத்துல ஒரு பொருளுக்கு ஒரு பேரை சொல்லி வச்சுட்டு திடீர்னு நம்மளோட வேற ஒரு இடத்துக்கு போய் வேலை நிமித்தமாவோ இல்லை ஏதோ ஒரு காரணத்துக்காக வெளியூர் போயிட்டு அந்த பொருளை பத்தி நாம பேசும்போது, இதுக்கு எங்க ஊர்ல இப்படி பேர் சொல்ல மாட்டாங்க, எங்க ஊர்ல இதுக்கு வேற பேரு அப்படின்னு சொன்னோடனே அந்த பேரை உடனே நம்ம மனப்பாடம் பண்ணுவோம். இனிமே இந்த ஊருக்கு வந்தா இந்த பொருளை இப்படி தான் கேட்கணும் அப்படின்னு நமக்கு நாமளே ஒரு கோட் வேர்டை வச்சுப்போங்க. அது போல நீங்க யோசிச்ச, அதாவது இந்த பொருளுக்கு நம்ம ஊர்ல வேற பேராச்சே அப்படின்னு நீங்க யோசிச்ச பொருள் என்ன, உங்க ஊர்ல அந்த பொருளுக்கு என்ன பேரு, நீங்க கேள்விப்பட்ட பக்கத்து ஊர்ல அந்த பொருளுக்கு என்ன ஊர் என்ன பேரு அப்படிங்கறதுதான் இன்னைக்கு நம்ம காரைக்கால் பண்பலை ஃபேஸ்புக் பேஜ்ல எல்எஸ்சி நிகழ்ச்சிக்கான போஸ்டருக்கு கீழே கமெண்ட்ஸா கொடுக்க போறீங்க. கமெண்ட்ஸ் கொடுக்கும்போது உங்களோட பேரையும் உங்கள் ஊரையும் சொல்ல மறந்துடாதீங்க. உங்கள் ஊரில் அந்த பொருளுக்கு என்ன பேர், பக்கத்து ஊரில் அந்த பொருளுக்கு என்ன பேர் அப்படிங்கிறத அழகாரத்தின சுருக்கமாக ஒரே லைனில் சொல்லிடுங்க. அந்த மாதிரி நாம் எளிமையாக கமெண்ட்ஸ் கொடுத்துட்டோம் அப்படின்னா எல்லாரோட கமெண்ட்ஸையும் இன்றைக்கி இந்த 1 ஹவர் ப்ரோக்ராம்குள்ளேயே படித்து முடிச்சிடலாம் பாருங்களேன். உங்களுடைய இந்த கமெண்ட்ஸ் எல்லாம் படிக்கிறதுக்கு அவளோட காத்திருப்பது நான் உங்கள் அன்பு ஆர்ஜே அகல்யா பிரபாகரன். நேர்களை காரைக்கால் பண்பலை 100.3 நிகழ்ச்சிகள் குறித்த தகவல்கள் மற்றும் அப்டேட்களுக்கு காரைக்கால் FM 100.3 ஃபேஸ்புக் இன்ஸ்டாகிராம் யூடியூப் எக்ஸ் வலைத்தள பக்கங்களை ஃபாலோ பண்ணுங்கள்.

இன்னைக்கு எல்எஸ்சிக்கான போஸ்டர் போட்டாச்சு, போஸ்டர்ல கேள்வியும் கேட்டாச்சுங்க. இன்னைக்கு எல்எஸ்சியில் என்ன கேள்வி அப்படின்னா, இந்த பொருளுக்கு நம்ம ஊரில் வேறு பெயராச்சு அப்படின்னு நீங்கள் யோசித்த பொருள் என்ன அப்படின்னு தான் கேள்வி கேட்டிருக்கேன். அதுக்கு மணக்குடி ராஜேந்திரன் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, வேர்க்கடலைக்கு தான் அதிக பெயர்கள் இருக்குது, கடலை, மல்லாக்கொட்டை, நிலக்கடலை அப்படின்னு ஊருக்கு ஊர் மாறும். முதல் தடவை நம்ம கேட்டால் அதை வேறு பொருள்னு கூட நினச்சிப்போம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறமா கடலூர்லேருந்து துறைமுகம் சுரேஷ் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தா, நான் ஒரு முறை காரைக்காலில் எங்கள் பெரியம்மா வீட்டுக்கு வந்திருந்தேன். அப்போ காப்பி போட சர்க்கரை வாங்கி வர சொன்னாங்க. நான் போய் கடையில் சர்க்கரைன்னு கேட்டால் கடைக்காரன் எனக்கு வெள்ளத்தை மடித்து கொடுத்தாரு. திரும்பவும் கடைக்கு சென்று வெள்ளம் அப்படின்னு சொல்லி சீனி அப்படின்னு கேட்டேன். அதுக்கப்புறம் தான் சர்க்கரை கொடுத்தாரு. அப்போ தான் தெரியும் எங்கள் ஊரில் சர்க்கரை வேறு, நாங்கள் சர்க்கரைன்னு சொல்லுவோம், இங்கே சீனின்னு சொல்கிறாங்க அப்படின்னு ஒரு கன்ஃபியூஷன் ஆகிட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அடுத்த கமெண்ட்ஸ் யாரோட அப்படின்னு பார்த்தா, ஐயாவாடியிலேருந்து அசோக்ராஜ் கனிமொழி தான் சொல்லியிருக்காங்க. ஒரு மாலை வணக்கத்தோட கிழங்குக்கு தான் இன்னொரு பேர் உண்டு, ஒன்று வந்து சவாரி கெட்ட கிழங்கு, இல்லைன்னா கப்ப கிழங்கு அப்படின்னு ஊருக்கு ஊர் தகுந்தா போல மாறிக்கிட்டே இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கு அடுத்த கமெண்ட்ஸ் யார் கொடுத்துருக்கான்னு பார்த்தா, பண்டாரவாடையிலேருந்து வழுவூர் ஸ்ரீகிருஷ்ணா என்ன சொல்லியிருக்காங்கன்னா, சமோசாவை நம்ம காரைக்காலில் பூரியான்னு சொல்லுவாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்த கமெண்ட்ஸும் நம்ம பூரியானை பற்றி ஒருத்தவங்க சொல்லியிருக்காங்கங்க. யார் அப்படின்னு பார்த்தா புதுத்துறையிலேருந்து செல்வகுமார் தான் சொல்லியிருக்காங்க. காரைக்காலில் வந்து பூரியானை சமோசாவை பூரியான்னு சொல்லுவோம், சிதம்பரத்தில் வந்து சமோசான்னு சொல்லுவாங்க. காரைக்காலில் கல்லைன்னு சொல்லுவோம், சிதம்பரத்தில் மல்லாக்கொட்டை அப்படின்னு சொல்லுவோம். சிதம்பரத்தில் சால்னான்னு சொல்லுவோம், காரைக்காலில் பாயா குருமான்னு சொல்லுவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பாருங்களேன், பக்கத்து ஊராக இருந்தாலும் எவ்வளவு மாற்றங்கள் வருது. அடுத்த கமெண்ட்ஸ் யாரோட அப்படின்னு பார்த்தா, செந்தில்கண்ணன் பேரளத்திலிருந்து இந்த கமெண்ட்ஸை கொடுத்துருக்காங்க. சில இடங்களில் வந்து காராமணி பயிரை வந்து தட்டப்பயிறு அப்படின்னு சொல்கிறாங்க. கடலை மிட்டாயை வந்துட்டு மணிலா பர்ஃபி அப்படின்னு சொல்கிறாங்க. வயலை என்பதை வந்து கழனி அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த மாதிரி நிறையா இருக்குங்க எக்ஸட்ரா அப்படின்னு சொல்லி போட்டிருக்காங்க. அடுத்த கமெண்ட்ஸ் யாரோடன்னு பார்த்தா, அண்ணப்பன்பேட்டையிலிருந்து ஜோதி தான் சொல்லியிருக்காங்க. உருளைக்கிழங்கு வறுவலுக்கும் பாத்திரத்தையும் எண்ணெய் சட்டி, அதாவது உருளைக்கிழங்கு வறுக்கிற பாத்திரத்தை எண்ணெய் சட்டின்னு எங்க ஊர்ல சொல்லுவாங்க, ஆனா சென்னையில் அதன் பேர் வந்து கடாய் அப்படின்னு சொல்றாங்கன்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கு அடுத்தது வந்திருக்க கமெண்ட்ஸ் ரொம்ப பெரிய கமெண்ட்ஸாக கொடுத்துருக்காங்க. யாருன்னு பார்த்தா பயத்தவரங்காடுலேருந்து மருத வடுகநாதன் தான் கொடுத்துருக்காங்க. ரொம்ப பெரிய கமெண்ட்ஸாக கொடுத்துருக்காங்க, அதை படிக்கிறதுக்கு தான் கொஞ்சம் நேரம் எடுக்கும் போல இருக்கு. அதாவது அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா, எங்கள் வீட்டில் நெல் கொட்டி வைக்கிறதுக்கு பத்தாயம் ஒன்று இருக்கும், நம்ம ஊரில் எல்லாத்தையும் பத்தாயம் தான் சொல்லுவாங்க. ஆனால் நான் வெளியூரில் ஊருக்கெலாம் போயிருந்தேன், அதுக்கு பத்தாயத்துக்கு வந்து பார்த்துட்டு பத்தாயம் நல்லா இருக்குன்னு சொல்லுவாங்க அப்படின்னு என்னமோ சொல்ல வந்திருக்காங்க. அவங்க என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, பத்தாயத்துக்கு குதிர் அப்படின்னு இன்னொரு பேர் இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்கங்க. அவள் கொஞ்சம் எளிமையாக இரண்டே வரியில் சொல்லியிருக்கலாமே, இவ்வளவு பெருசாக சொல்லி அவள் இப்படி கஷ்டப்பட்டு படிக்க வச்சிட்டிங்களே. அடுத்த கமெண்ட்ஸ் யாரோட அப்படின்னு பார்த்தா, யார் சொல்லியிருக்காங்க, ஹரிஹரன் தான் சொல்லியிருக்காங்க. அக்காச்சி ரேடியோ தமிழ், அதாவது தென் தமிழகம், அதாவது நெல்லை, தூத்துக்குடி வட்டார வழக்கில் வந்துட்டு சகோதரியை வந்து அக்காச்சி அப்படின்னு சொல்லுவாங்களாம். அதுக்கடுத்த கமெண்ட்ஸ் யாரோடன்னு பார்த்தா, பிற ஊர்களில் ஜீனி அதிகம் என்றால் சர்க்கரை அதிகம் என்பார்கள், எங்கள் பகுதி

0: தமிழில் வந்து சர்க்கரை என்றால் அது நாட்டு சர்க்கரையை தாங்க குறிக்கும். எனவே ஜீனி என்று தான் குறிப்பிடுவார்கள். மேலும் தர்பூசணி வந்து கும்மிட்டி பழம் அப்படின்னு சொல்லுவாங்க அப்படின்னு கிருஷ்ணமூர்த்தி ஐயா நமக்கு சொல்லியிருக்காங்க குத்தாலத்துலேருந்து. அதுக்கு அடுத்த கமெண்ட்ஸ் வந்துட்டு பாபு முல்லைக்காடுலேருந்து கமெண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. அதுக்கு அடுத்தது யாருன்னு பார்த்தா சிவசுப்ரமணியம் குத்தாலம் தோப்புத்தர்லேருந்து கமெண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா, கலங்கரை விளக்கம் வந்து கடற்கரை மாளிகை, காய்கறி கடையை வந்து ஜவுளி கடை என அழைப்போம், படகு கட்டுமர படகு வந்து விசைப்படகு அப்படின்னு சொல்லுவோம்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கு அடுத்தது வந்து திருப்பூரில் வந்து அஷ்கா அப்படின்னு சொல்லுவாங்க, எங்கள் ஊரில் ஜீனி அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது சர்க்கரைக்கு இப்படி ரெண்டு பேர் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் மல்லாக்கட்டை அப்படின்னு சொல்லுவாங்க. எங்கள் ஊரில் வந்து ஒரு சில இடத்துல கடலை மணிலா பயிர் அப்படின்னு ஒவ்வொரு ஊருக்கு ஏற்ற மாதிரி பொருளும் மாறுது பெயரும் மாறுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. காட்டுமன்னார் கோவிலேருந்து குழஞ்சியப்பன். அடுத்த கமெண்ட்ஸ் இப்படியே வந்துக்கிட்டே இருக்குங்க. நிறைய கமெண்ட்ஸ் கொஞ்சம் சின்னதாக போட்டிங்க அப்படின்னா எளிமையாக எல்லோரோட கமெண்ட்ஸையுமே படிச்சிடலாம். அடுத்த கமெண்ட்ஸ் வந்துட்டு என்ன சொல்லியிருக்காங்கன்னா, வேர்க்கடலை அதை வந்து தமிழகம் முழுவதும் அதுதான் பயன்படுத்துகிறாங்க. மணிலா கொட்டை அப்படிங்கிறத வந்துட்டு காவிரி டெல்டா இடங்களில் அதிகமாக கேட்கப்படுறாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மல்லாக்கொட்டைங்கிற வார்த்தை வந்து மதுரை, விருதுநகர், சிவகங்கை உள்ளிட்ட தென் மாவட்டங்களில் வழக்கிலேயே இருக்குங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்படியே படிச்சுட்டே வரும்போது அடுத்த கமெண்ட்ஸ் வந்து அமிர்தாயன் கோட்டையிலேருந்து பாரிவல்லரை அவங்க தான் போட்டிருக்காங்க. அவங்க என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, பளிங்கு விளையாடுவோம் இல்லையா, அந்த பளிங்குக்கு வந்து குண்டு என்கிறார்கள். நான் வேந்து போயிட்டேன், என்னடா இது அப்படின்னு. ஒவ்வொரு ஊரில் ஒவ்வொரு பேர் வச்சுருக்காங்க. ஆனால் ஒரு சில பேரை கேட்கும்போது கொஞ்சம் பயமாக தான் இருக்குது. அடுத்தது வந்து நம்ம திருமலஸ்தானத்துலேருந்து வீரசுந்தரி சொல்லியிருக்காங்க, வேர்க்கடலை என்பது தாவரவியல் ரீதியாக ஒரு பயிர் வகையாகும். உலகில் வந்து பல்வேறு இடங்களில் வட்டார வழக்கு பொறுத்து நிலக்கடலை, மணிலா கொட்டை, மல்லாக்கொட்டை, கச்சான் மல்லாக்கொட்டை மற்றும் கலாக்கா இந்த மாதிரியே தான் பெயர்களை பயன்படுத்துகிறாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்த கமெண்ட்ஸ் யாரோட அப்படின்னு தேடும்போது தான் யார் இந்த கமெண்ட்ஸை போட்டிருக்காங்க அப்படின்னு பார்த்தா ரமணி ராஜேஷ் தான் இந்த கமெண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. சிதம்பரத்துலேருந்து வாழைப்பழம் வந்து சென்னையில் கற்பூரவல்லி என்பார்கள். சென்னை போகும்போது கடைக்காரர்கள் வந்துட்டு குழம்பிடுவேன், அப்புறம் தான் கற்பூரவல்லி அப்படின்னு கேட்பேன் அப்படின்னு சொல்கிறாங்க. இதே போல் வந்திருக்க கமெண்ட்ஸ் வந்து சோமசுந்தர பிரபு அவங்க தான் வந்து சென்னை பழைய வண்ணாரப்பட்டியிலேருந்து கமெண்ட்ஸ் போட்டிருக்காங்க. ஊர் வந்து விருதுநகர், அங்கே வந்து காத்தாடி என்பார்கள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது மின்விசிறி அவங்க வந்து காத்தாடி அப்படின்னு கூப்பிடுறதா சொல்லியிருக்காங்கங்க. அடுத்தது என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தா வலங்கை மாநிலேருந்துட்டு துரை தான் இந்த கமெண்ட்ஸை கேட்டிருக்காங்க. என்னென்னா, நினச்சது உண்டு, எங்கள் ஊரில் கேழ்வரகுன்னு சொல்லுவோம், மதுரை பக்கம் போனால் கேப்ப அப்படின்னு சொல்லுவாங்க, எனக்கு ஒன்றுமே விளங்காதுங்க அப்படின்னு போட்டிருக்காங்க. இது போலவே நிறைய பேர் கமெண்ட்ஸ் கொடுத்துக்கிட்டே இருக்காங்க. அவங்களோட கமெண்ட்ஸ் எல்லாத்தையுமே படிச்சிடலாம் வாங்க.
1: ஆடி வந்தாச்சு, ஆஃபர் வந்தாச்சு. உங்கள் சீமாட்டி ஆடி திருவிழா வரும் ஜூலை 3 முதல் ஆரம்பம். ஆடை ரகங்களில் 50% வரை தள்ளுபடி. ஆடை வாங்குபவர்களுக்கும் டிஸ்கவுண்ட் வவுச்சர் மற்றும் கோல்டன் டிக்கெட் வெல்லும் அரிய வாய்ப்பும் உங்களுக்காக காத்துக்கொண்டிருக்கின்றது. சீமாட்டி பட்டு ஜவுளி ரெடிமேட்ஸ் திருவாரூர். ஆடி மாதத்தின் மிகப்பெரிய ஆச்சரியம் 5 ரூபாய்க்கு சேலை. வம்சா ஆடி சூப்பர் சேல் ஜூலை 5 முதல். சேலைகள் ரெடிமேட் 5 முதல் 50% வரை தள்ளுபடி. அதற்கு மேல் ஸ்பெஷல் ஆஃபராக 5 ரூபாய்க்கு சேலை தராங்க. இந்த ஸ்பெஷல் ஆஃபர் சனி ஞாயிறு தினங்களில் முதல் 100 பில்களுக்கு மட்டுமே. வம்சா மயிலாடுதுறை.
2: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்ட்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
3: அணு மருத்துவமனை, இருதயம், சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல் நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
0: நேற்று நமது பண்பலையில் நாளை காலை 8:30 வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீப்ஸ் வழங்கும் தொல்லி வரும்
4: பாட்டு.
0: நமது பண்பலையில் நாளை மாலை 6:40 காரைக்கால் உங்கள் கடை காரைக்கால் டாக்டர் பாபுராஜேந்திரன் மருத்துவமனை வழங்கும் நலமாய் வாழ தரமான தரப்பைகள் ஓசுகள் சரியான விலையில் வாங்க உங்கள் கடை காரைக்கால் நாகப்பட்டினம் கும்பகோணம்.
5: காரைக்கால் டாக்டர் பாபு ராஜேந்திரன் மருத்துவமனையில் புதிய டயாலிசிஸ் சிகிச்சை அறிமுகம். குறைந்த கட்டணத்தில் டயாலிசிஸ் செய்யப்படுகிறது.
0: நமது பண்பலையில் நாளை 7:25 காரைக்கால் KMC மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை மங்கள்யான் சூப்பர் கோல்ட் உரம் வழங்கும் உழவர்களுக்கான அறிவிப்புகள். இப்பொழுது விற்பனையில் மங்கள்யான் சூப்பர் கோல்ட் இயற்கை உரம், அதிக மகசூலை அல்ல, மங்கள்யான் சூப்பர் கோல்ட் உரம்.
6: 24 மணி நேரமும் எமர்ஜென்சி CT ஸ்கேன் செயல்பட்டு வருகிறது. KMC மல்டி ஸ்பெஷாலிட்டி

0: ஹாஸ்பிட்டல் காரைக்கால்.
1: பண்பலையில் நாளை இரவு 9:55 நாகப்பட்டினம் உங்கள் கடை காரைக்கால் எம்கே மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல் வழங்கும் இன்சல் அமுது தார்பைகள் கிரீனைட் ஓஸ் நரம்பு வேலிகளுக்கு உங்கள் கடை நாகப்பட்டினம்.
2: எல்லா சிகிச்சைகளும் ஒரே இடத்தில் எம்கே மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை காரைக்கால்.
1: நமது பண்பலையில் நாளை நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கவிருப்போர் திருச்சி மற்றும் சேலம். மங்கள் அண்ட் மங்கள்
3: புன்னகை வாங்கி புன்னகை பூக்க எண்ணங்கள் கேட்கும் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி விருதாச்சலம்.

இன்னைக்கு நம்ம எல்எஸ்சியில் என்ன கேள்வி கேட்டிருந்தோம் அப்படின்னா, இந்த பொருளுக்கு நம்ம ஊரில் வேற பேராச்சு அப்படின்னு நீங்க யோசிச்ச பொருள் என்ன அப்படின்னா கேட்டிருந்தேன். அதுக்கு நிறைய பேர் கமெண்ட்ஸ் கொடுத்துக்கிட்டே இருக்கீங்க. எங்கள் ஊரில் இதுக்கு இப்படி ஒரு பேர் சொல்கிறாங்க, நான் கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆகிட்டேன், என்னை இப்படியெல்லாம் குழப்பிட்டாங்க அப்படியெல்லாம் நிறைய பேர் சொல்லிக்கிட்டே தான் இருக்கீங்க. அதுபோல் இப்போ வந்திருக்க கமெண்ட்ஸையும் அப்படியே படிச்சிருவோம் வாங்க. இந்த கமெண்ட்ஸ் யாரோட அப்படின்னு பார்த்தா, கும்பகோணம் குமரன் தான் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தா,

நாங்கள் சாப்பிடும் தேநீர் வந்து கேரளாவில் வந்து சாயா அப்படின்னு சொல்லுவாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தேநீருக்கு சாயா அப்படிங்கிற ஒரு பேர் வந்து கேரளாவில் இருக்குது அப்படிங்கிறத நமக்கு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அடுத்த கமெண்ட்ஸ் யாரோடன்னா காரைக்கால் நளினி என்ன சொல்லியிருக்காங்கன்னா, எங்கள் ஊர் ராமநாதபுரத்தில் அதாவது ஊற போட்ட மிளகாய்னு சொல்லுவாங்க, காரைக்காலில் மோர் மிளகாய்னு சொல்லுவாங்க, காரைக்காலில் பூசணிக்காயை வந்து வெள்ளை பூசணி அப்படின்னு சொல்லுவோம், தூத்துக்குடியில் வந்து தடியுங்கா அப்படின்னு சொல்லுவாங்க, அப்பாவை பெற்ற அம்மாவை அப்பத்தான்னு சொல்லுவோம், அம்மாவை பெற்ற அம்மாவை அம்மாயின்னு சொல்லுவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்த கமெண்ட்ஸ் வந்து நாகை குமரன் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, எங்கள் ஊரில் மரவள்ளி கிழங்குன்னு சொல்லுவோம், ஆனால் நாகப்பட்டினம் தாண்டினா அதை சவாரி கட்ட கிழங்குன்னு சொல்கிறாங்கங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்படி கமெண்ட்ஸை படிச்சுட்டே வரும்போது இந்த கமெண்ட்ஸ் யாரோட அப்படின்னா, கீழக்குடியிருப்புலேருந்து சிங்காரவேல் தான் இந்த கமெண்ட்ஸை கொடுத்துருக்காங்க. அவங்களோட என்னென்னா, ஒரு மாலை வணக்கத்தோடு சொல்லியிருக்காங்க, நாம் வந்து சட்டைன்னு சொல்லுவதை சில இடங்களில் வந்து ஸ்டொக்கா அப்படின்னு சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த ஒரு கமெண்ட்ஸை படிக்கும் போது தாங்க எனக்கு பாருங்களேன் ரொம்ப பாதிக்கப்பட்டிருக்காங்கன்னு நினைக்கிறேன். என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தா, திருக்கோவிலேருந்து கார்த்திகேயன் தான் இந்த கமெண்ட்ஸை கொடுத்துருக்காங்க. அவங்களும் ஒரு பெரிய வரிகளை தான் எழுதியிருக்காங்க. எங்கள் ஊரில் நான் வாங்கின திராட்சைக்கு வந்து கருப்பு திராட்சை பன்னீர் திராட்சை அப்படின்னு தான் சொல்லுவாங்க, ஆனால் மதுரை சிவகங்கை பக்கம் வந்துட்டு பஸ்ஸில் போய் இறங்கி பன்னீர் திராட்சை ஒரு கிலோ கொடுங்க அப்படின்னு கேட்டால் பச்சை திராட்சை எடுத்து கொடுத்துட்டாங்க மேடம், கேட்டால் இதுதான் பன்னீர் திராட்சை அப்படின்னு சொல்கிறாங்க. இது என்ன நியாயம்னே தெரியல. சரி, காரைக்காலில் இந்த திராட்சைக்கு எப்படி சொல்லுவாங்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. எங்கள் ஊர்லேயும் நாங்கள் இதை கருப்பு திராட்சைந்தாங்க சொல்லுவோம். அடுத்த கமெண்ட்ஸ் வந்து யாரோட அப்படின்னு பார்த்தா, அந்த ஹரிகரன் தான் மறுபடியும் ஒரு கமெண்ட்ஸை கொடுத்துருக்காங்க. அதை சொல்ல மறந்துட்டாங்கன்னு நினைக்கிறேன். அதாவது வெஞ்சனம், அதாவது சமைக்காத சமைத்த காய்கறிகளை குறிக்கிற ஒட்டுமொத்த சொல்லு வந்து வெஞ்சனம் வைக்கணும் அப்படிங்கிறது தாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ராஜபாளையம் வந்து அது அந்த சைட்லலாம் இப்படி தான் சொல்லுவாங்களாம். நம்ம வந்து பொரியல் தொட்டுக்க அப்படின்னு சொல்கிறத இவங்க வெஞ்சனம் அப்படின்னு சொல்கிறாங்களாம். அடுத்தது வந்து, நான் குவைத்தில் இருக்கும்போது இலங்கையில் உள்ளவங்க வந்து தேசிகா தேசிகா அப்படின்னு சொல்லுவாங்க, எனக்கு புரியல, அப்புறம் தான் தெரிஞ்சுது தேசிகா அப்படின்னா எலுமிச்சப்பழம் தான் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. யாருன்னு கேட்டால் எரவாஞ்சேரியிலேருந்து சாகுல் ஹமீத் தான் இந்த கமெண்ட்ஸை கொடுத்துருக்காங்க. இது போல உங்களுடைய கமெண்ட்ஸை நம்ம காரைக்கால் பண்பலை ஃபேஸ்புக் பேஜில் எல்எஸ்சி நிகழ்ச்சிக்கான போஸ்டருக்கு கீழே கொடுங்க. பாடலை தொடர்ந்து வந்து படிச்சிடலாம்.

0: பண்பலையில் நாம் கேட்டு ரசித்துக் கொண்டிருப்பது விருதாச்சலம் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி வணங்கிய LSC. லைக், ஷேர், கமெண்ட். இந்நிகழ்ச்சியின் இப்பகுதியை வழங்கியோர் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் விருதாச்சலம் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி.
1: புன்னகை வாங்கி புன்னகை பூக்க எண்ணங்கள் கேட்கும் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி விருதாச்சலம்.
2: சுபமான திருநாள் என்றாலும் மங்களகரமான நேரம் என்றாலும் விருதாச்சலம் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரியில் தான் ஆரம்பம். பாரம்பரிய சிறப்பு தான் புதிய நாகரிகம் ஒன்றிணைந்த கலெக்ஷன்ஸ். புன்னகை வாங்கி புன்னகை பூக்க எண்ணங்கள் கேட்கும் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி விருதாச்சலம்.
0: நாம் இணைந்திருப்பது காரைக்கால் பண்பலை 100.3. நேரம் 3:30. பண்பலையில் நாம் தொடர்ந்து கேட்டு ரசிக்கலாம் திருவாரூர் சீமா டி சில்க்ஸ் வழங்கும் LSC. லைக், ஷேர், கமெண்ட். இந்நிகழ்ச்சியின் பகுதியை வழங்கும் இந்த நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் திருவாரூர் சீமா டி சில்க்ஸ்.
3: ஆடி வந்தாச்சு, ஆஃபர் வந்தாச்சு. உங்கள் சீமா டி ஆடி திருவிழா வரும் July 3 ஆரம்பம். ஆடி வந்தாச்சு, ஆஃபர் வந்தாச்சு. உங்கள் சீமாட்டி ஆடி திருவிழா வரும் July 3 ஆரம்பம். ஆடி ரகங்களில் 50% வரை தள்ளுபடி. ஆடை வாங்குபவர்களுக்கும் டிஸ்கவுண்ட் வவுச்சர் மற்றும் கோல்டன் டிக்கெட் வெல்லும் அரிய வாய்ப்பும் உங்களுக்காக காத்துக்கொண்டிருக்கின்றது. சீமாட்டி பட்டு ஜவுளி ரெடிமேட்ஸ் திருவாரூர். ஆடி மாதத்தின் மிகப்பெரிய ஆச்சரியம் ₹5 சேலை. வம்சா ஆடி சூப்பர் சேல் July 5 சேலைகள் ரெடிமேட் 5-50% வரை தள்ளுபடி. அதற்கு மேல் ஸ்பெஷல் ஆஃபராக ₹5 சேலை தராங்க. இந்த ஸ்பெஷல் ஆஃபர் சனி ஞாயிறு தினங்களில் முதல் 100 பில்களுக்கு மட்டுமே. வம்சா மயிலாடுதுறை.
4: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்ட்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
5: அணு மருத்துவமனை இருதயம் சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
0: எல்எஸ்சி நிகழ்ச்சியில் இணைஞ்சிருக்கோம். இந்த பொருளுக்கு நம்ம ஊரில் வேற பேராச்சே அப்படின்னு நீங்க கன்ஃபியூஸ் ஆன பேர் என்ன அப்படின்னு தான் கேட்டிருக்கேன். அதுக்கு வந்து கமெண்ட்ஸ் வந்துகிட்டே இருக்குங்க. இந்த கமெண்ட்ஸ் யாரு கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தா பழனிவேல் ஆரண்யகாரம்புலத்துலேருந்து நமக்கு இதை கொடுத்துருக்காங்க. ஆயக்கார குளத்துலேருந்துட்டு ஒரு பதில் வந்திருக்கு. என்னன்னு கேட்டால் என்னென்னா முருங்கைக்காயை வந்து மரத்துக்காய் அப்படின்னு சொல்லுவாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க பழனிவேல் ஐயா. அடுத்த கமெண்ட்ஸ் ஒரு பேராகிராஃபே போட்டிருக்காங்க. கார்த்திகேயன் அவங்க தான் இந்த கமெண்ட்ஸை கொடுத்துருக்காங்க. என்னன்னா அவங்க நிறைய பேரை மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அதாவது வாத்தியார் வச்சிருக்க கம்பை வந்து குச்சி அப்படின்னு சொல்லுவாங்க, நான் மதுரை பக்கத்தில் வந்து கொம்பு அப்படின்னு சொல்லுவாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் வேர்க்கடலையை வந்து மல்லாக்கா அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் வந்து கொண்டக்கடலையை வந்து மூக்கல்ல அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த மாதிரி ஊர் சுற்றிட்டே இருக்கும்போது ஒவ்வொரு ஊருக்கும் ஒவ்வொரு பேரும் மாறுதுங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்த கமெண்ட்ஸும் ஒரு பேரா கமெண்ட்ஸாக தாங்க இருக்குது. அது யாரோட அப்படின்னு பார்த்தா பாஸ்கர் தான் இந்த கமெண்ட்ஸை கொடுத்துருக்காங்க. அரியலூர் மாவட்டம் மாண்டிமடத்துலேருந்து அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா

அந்த சூப்பர் மார்க்கெட்டில் வாங்கும்போது அதாவது அண்டையாத்தி அப்படின்னு கேட்கும்போது ஸ்பாஞ்ச் என்பதும் அவங்க நிறைய சொல்ல வந்திருக்காங்க. அதாவது ஸ்பாஞ்ச் அப்படின்னு நாம சொல்றது அவங்க வெளிநாட்டில் இருக்கும்போது அதுக்கு ஒரு வேற ஒரு பேர் சொன்னதா அவங்க சொல்லியிருக்காங்கங்க. அந்த மாதிரி நான் அவங்க என்ன சொல்ல வந்திருக்காங்கன்னா, நம்ம ஊரில் தமிழில் பேசிட்டு அந்த ஊரில் போகும்போது ஆங்கிலத்திலேயோ அல்லது ஹிந்திலேயோ கேட்கும்போது அந்த வார்த்தைகள் ரொம்ப வித்தியாசமாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி நமக்கு ஒரு கமெண்ட்ஸை கொடுத்துருக்காங்க. வெளிநாடு போனதுனால இந்த ஒரு அனுபவம் கிடச்சிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்கங்க. அடுத்த கமெண்ட்ஸ் யாரோட அப்படின்னா, நலம்பல்லேருந்து பஷீர் தான் சொல்லியிருக்காங்க. எங்கள் வீட்டில் சாக்கு பை அப்படின்னு சொல்லுவாங்க, நகரத்தில் வந்து கூனிப்பை அப்படின்னு சொல்லுவாங்க, கிராமத்தில் வந்து கிணறுன்னு சொல்கிறத நகரத்தில் கேணி அப்படின்னு சொல்லுவாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்புறம் வந்து அரிசியில் வந்து நெல் கருக்கா அப்படின்னு சொல்லுவாங்க. அரிசி இல்லாமல் இருக்கிறத வந்துட்டு, அதாவது அரிசி இல்லாமல் இருக்கிறத நெல் கருக்கா அப்படின்னு சொல்லுவாங்க அப்படின்னு அவங்க, அதாவது சில ஊரில் நெல் கருக்கான்னு சொல்கிறத பதறு அப்படின்னு சொல்லுவாங்கன்னு சொல்லியிருக்காங்கங்க. இது போல் வந்திருக்க கமெண்ட்ஸ் யாரோட அப்படின்னு பார்த்தா, சிவபுரி சோமசுந்தரம் தான் சொல்லியிருக்காங்க. அதாவது மன்னனைன்னு சொல்லுவோம் சில இடங்களில், சீமெண்ண அப்படின்னு சொல்லுவாங்க, படகு அப்படிங்கிற ஒரு விஷயத்த தூணி அப்படின்னு சொல்லுவாங்க. ஊருக்கு ஊர் பொருளோட பேர் மாறிக்கிட்டே இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது போல் வந்திருக்க கமெண்ட்ஸ், கேரளாவில் வந்து சாயா அப்படின்னு சொல்லுவாங்க, தேன்வீர அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நன்னிலத்திலேருந்து அம்பலவாணன். அடுத்த கமெண்ட்ஸ், மேமாத்தூர் அமுதா என்ன சொல்லியிருக்காங்கன்னா, நம்ம ஊரில் கடுத்தா எறும்பு வந்து ஒரு எறும்பு இருக்குது, அதுக்கு அடுத்தா வந்து கடுக்கும், ஆனால் சில ஊரில் வந்து சுருக்கு எறும்பு அப்படின்னு சொல்லுவாங்கங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நம்ம ஊரில் சாதம் வடிக்கிற பானையை வந்து பானை அப்படின்னு சொல்லுவோம், ஆனால் சென்னை பக்கம்லாம் வந்து அதை தேக்ஸா அப்படின்னு சொல்லுவாங்கன்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கடுத்த கமெண்ட்ஸ் வந்துட்டு யாரோட அப்படின்னு பார்த்தா, திருவாரூர் மாவட்டம் பூந்தோட்டத்துலேருந்து அம்பல் தேசன் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஒரு முறை கேரளா போயிருந்தப்ப அங்கே பழக்கடையில் பணம் வாங்கிய போது, அதாவது பழம் வாங்கிய போது மற்றொரு நபர் வந்தால் முந்திரி அரை கிலோ கொடு அப்படின்னு கேட்டதும், அப்பொழுது என்னடா இது பழக்கடையில் வந்து முந்திரி கேட்குறாங்களே அப்படின்னு ஒரு மாறி பார்த்தேன். அப்போ தான் தெரிஞ்சுது திராட்சைக்கே அவங்க நம்ம ஊரில் திராட்சைன்னு சொல்கிறதா அவங்க ஊரில் முந்திரி அப்படின்னு சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்கங்க. அதம்பார்லேருந்து கலைச்செல்வி என்ன சொல்லியிருக்காங்கன்னு பார்த்தா, அவங்க ஊரில் அதாவது கடலூர் மாவட்டத்தில் அவங்க வந்து என்ன சொல்ல வந்திருக்காங்க அப்படின்னா, சீனி சர்க்கரை அந்த இதை சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் வேர்க்கல்லை வந்து நிலக்கல்லை, அப்புறம் வந்து சவாரி கட்டை கிழங்குக்கு வந்து குச்சிவள்ளி கிழங்கு, இந்த மாதிரி நிறைய சொல்லுவாங்களாம். அதுக்கப்புறம் துணி சோப்புக்கு சவுக்காரம், இந்த மாதிரியான எல்லா பேருமே இருக்குங்க. இதெல்லாம் கேட்கும்போது புதுசாக தான் இருக்குது, போக போக பழகிக்க வேண்டியதான் அப்படின்னு நமக்கு கமெண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. இது போல் உங்களுடைய கமெண்ட்ஸையும் கொடுங்கங்க. நம்ம காரைக்கால் பண்பலை ஃபேஸ்புக் பேஜில் கமெண்ட்ஸை போட்டுட்டீங்க அப்படின்னா எப்படியும் இந்த 1 hour படிச்சிடலாங்க. எல்எஸ்சி நிகழ்ச்சியில் ஆல்ரெடி 1.5 hours முடிஞ்சிடுச்சு, மீதி இருக்க 25 நிமிடத்தில் உங்களோட கமெண்ட்ஸையும் கண்டிப்பாக படிச்சிடுவோம். உங்களோட கமெண்ட்ஸை கொடுத்துருங்க.

0: நேர்களை நமது பண்பலையில் நாளை காலை 6:35 காரைக்கால் ONGC காவேரி அசட் காரைக்கால் சேகர் டெக்ஸ்டைல்ஸ் மற்றும் நியூ சேகர்ஸ் வழங்கும் உழவர்களுக்கு
1: ONGC மக்களுக்கான சக்தி, தேசத்திற்கான வளம். ONGC
2: இந்த சம்மரில் அசத்தலான ஆஃபர்களுடன் ஆடைகள் வாங்கிட இன்றே வாருங்கள் காரைக்கால் சேகர்ஸ்.
0: பண்பலையில் நாளை காலை 6:40 ஸ்ரீ லலிதாம்பாள் சித்தா பார்மா விடங்கலூர் எண்ணெய் வழங்கும் என் சொல் அமுது.
3: கைவலி, கால்வலி, இடுப்பு வலி, எலும்பு தெறிப்பு போன்ற பிரச்சனைகளுக்கு தீர்வு விடங்கலூர் எண்ணெய்.
0: மேலும் இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் தஞ்சை உழவன் நாட்டு சர்க்கரை பூமேக்ஸ், பூமேக்ஸ் உடலுக்கு சுகமானது, நீடித்து உழைக்கும் பூமேக்ஸ். நாளை காலை 6:55 காரைக்கால் கமர்ஷியல் ட்ரேடர்ஸ் கும்பகோணம் ஸ்ரீ வெங்கடேஸ்வரா போட்டோ ஸ்டுடியோ கலர் லேப் வழங்கும் பசந்தளர். மளிகை பொருட்களை மலிவு விலையில் அள்ளி செல்ல வாருங்கள் கமர்ஷியல் ட்ரேடர்ஸ் காரைக்கால்.
4: ஸ்ரீ வெங்கடேஸ்வரா போட்டோ ஸ்டுடியோ அண்ட் லேசர் கலர் லேப், டவுன் ஹால் ரோட், கும்பகோணம்.
0: பண்பலையில் நாளை காலை 7:25 சைபால் வழங்கும் தகவல் நேரம். அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும் உங்கள் நலனில் அக்கறை கொண்ட சைபால். மேலும் இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் காரைக்கால் கார எலக்ட்ரிக்கல்ஸ் கும்பகோணம் உங்கள் கடை. தரமான தார்பைகள் ஓசுகள் சரியான விலையில் வாங்க உங்கள் கடை நாகப்பட்டினம் கும்பகோணம் திருவாரூர்.
5: Hardwares, plumbing items, doors, அனைத்தும் மிக குறைந்த விலையில் வாங்கிட காரை எலக்ட்ரிக்கல்ஸ் காரைக்கால்.
6: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி.
7: தங்க நகைகள் மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. உங்கள் பழைய 916 நகைகளை அன்றைய மார்க்கெட் விலைக்கு எக்ஸ்சேஞ்ச் செய்து புதிய நகை வாங்கும் போது பவுனுக்கு 1200 ரூபாய் தள்ளுபடியும் பெறுங்கள். மங்களன் மங்கள், NSB ரோட் திருச்சி மற்றும் புதிய பஸ் நிலையம் அருகில் ஓமலூர் ரோட் சேலம்.

0: ஐந்து ரூபாய்க்கு சேலை. வம்சா ஆடி சூப்பர் சேல் ஜூலை 5 முதல். சேலைகள் ரெடிமேட் 5 முதல் 50% வரை தள்ளுபடி. அதற்கு மேல் ஸ்பெஷல் ஆஃபராக 5 ரூபாய்க்கு சேலை தராங்க. இந்த ஸ்பெஷல் ஆஃபர் சனி ஞாயிறு தினங்களில் முதல் 100 பில்களுக்கு மட்டுமே. வம்சா மயிலாடுதுறை.
1: நேர்வே நமது பண்பலை நாளை காலை 7 மணிக்கு மயிலாடுதுறை ஏஆர்சி நடுசெட்டியா ஜுவல்லர்ஸ் வழங்கும் மாப்பிள்ளை மன்னார்சாமி. நாளை மாலை 5 மணிக்கு நாச்சியார்கோவில் வசந்த மாளிகை கண்ணன் மெடல் ஸ்டோர்ஸ் வழங்கும் உலாவரும் நேரம். நாளை காலை 8 மணிக்கு மயிலாடுதுறை ஏஆர்சி நடுசெட்டியா ஜுவல்லர்ஸ் வழங்கும் தகவல் சுரங்கம். இவை அனைத்தும் விளம்பரதார நிகழ்ச்சிகள். பண்பலையில் நாம் கேட்டு ரசித்துக் கொண்டிருப்பது திருவாரூர் சிமாட்டி சில்க்ஸ் வழங்கிக் கொண்டிருக்கும் LSC. லைக், ஷேர், கமெண்ட். இன்னைக்கு LSC-ல என்ன கேள்வி அப்படின்னா, இந்த பொருளுக்கு நம்ம ஊர்ல வேற பெயராச்சே அப்படின்னு நீங்க யோசிச்ச அந்த பெயர் என்ன, பொருள் என்ன அப்படிங்கறதான் கேட்டிருந்தேன். இதுக்கு வந்து நிறைய கமெண்ட்ஸ் வந்துகிட்டே இருக்கு. அந்த கமெண்ட்ஸ் அப்படியே படிச்சிடலாம் வாங்க. இந்த கமெண்ட்ஸ் யார் கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தா, நாகூர்லேருந்து காமிலா பர்வினி தான் கொடுத்துருக்காங்க. பழைய சாதத்தை எங்கள் ஊரில் நீர் சோறு அப்படின்னு சொல்லுவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்கங்க. அடுத்த கமெண்ட்ஸும் ஒரு பேரா கமெண்ட்ஸாக தாங்க வந்திருக்கு. இது யாரோட அப்படின்னு பார்த்தா, மயிலாடுதுறையிலேருந்து அஞ்சு ரவிச்சந்திரன் தான் இந்த கமெண்ட்ஸை கொடுத்துருக்காங்க. அதாவது அவங்க சமீபத்தில் மதுரைக்கு சென்றாங்களாம். அங்கே வந்து சாப்பாட்டுக்கு வெஞ்சனம் வேணுமா அப்படின்னு கேட்டாங்களாம். ஒன்றுமே புரியல அப்படின்னு, அதுக்கப்புறமா தான் பொரியல் வேணுமா அப்படின்னு கேட்பாங்க. வெஞ்சனம் அப்படின்னா பொரியல், அந்த ஒரு கன்ஃபியூஷன் இருந்துக்கிட்டே இருக்குங்க அப்படின்னு சொன்னாங்க. அந்த மாதிரி ஒவ்வொரு ஊர்லேயும் ஒவ்வொரு பாஷை இருக்குது அப்படிங்கிறத அவங்க கொஞ்சம் தெளிவாகவே எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்கன்னு நினைக்கிறேன். அடுத்தது காட்டுமன்னார் கோவில் டீ மடப்புறத்துலேருந்து தோப்புத்தர் வேல்முருகன் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, எங்கள் அப்பாவை துணி சோப்பை வந்து சவுக்காரம் வாங்கிட்டு வாங்க அப்படின்னு தான் கேட்பாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுபோல் பனங்காயை வந்து நொங்கு அப்படின்னு சொல்லுவாங்களாம். கிராமத்தில் காய்கறி வாங்க போகிறோன்னு சொல்லுவாங்களாம். அதாவது காய்கறி வாங்க போகிறோம் அப்படின்னு சொல்கிறத மரக்கறி வாங்க போகிறோம் அப்படின்னு சொல்கிறதா சொல்லியிருக்காங்கங்க. இந்த கமெண்ட்ஸ் யாரோட அப்படின்னு பார்த்தா, கோவை இளவரசன் தான் பஞ்சநதி குளத்துலேருந்து சொல்லியிருக்காங்க. அவங்க சின்ன பிள்ளையாக இருக்கும்போது எங்கள் தாத்தா கூட்டிகிட்டு போய், அதாவது துவரக்கோள் எடுத்துகிட்டு வா அப்படின்னு தோட்டத்துக்கு செல்லணும் அப்படின்னு சொல்லுவாங்களாம். ஒன்றுமே புரியாமல் முழிச்சிட்டு இருப்பேன். அப்போ தான் அம்மா சொன்னாங்க, போய் தோட்டத்து சாவியை எடுத்துகிட்டு வா அப்படின் தான் தாத்தா சொல்கிறாங்க அப்படின்னு. அதாவது திறவுக்கோளை தான் அவங்க துறவுக்கோள் அப்படின்னு சொன்னதாக அவங்க சொல்லியிருக்காங்கங்க. அதுக்கப்புறம் டிஆர் பட்டினத்துலேருந்து ரமேஷ் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, காரைக்கால் பகுதியில் வந்துட்டு பூரியா அப்படின்னு சொல்லுவோம், வெளியே இடத்துல வந்து அதை சமோசா அப்படின்னு சொல்லுவோம். இதெல்லாம் வந்து டீ கடை ஸ்நாக்ஸு அப்படின்னு சொல்லியிருக்காங்கங்க. இந்த கமெண்ட்ஸ் யாரோடன்னு பார்த்தா, கோவில்பட்டி உதயகுமார் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, எங்கள் ஒரு பக்கம் வந்து சீனரக்காய் வத்தல் அப்படின்னு கூறுவாங்க. ஆனால் டெல்டா மாவட்டம் இந்த பக்கத்தில் வந்து கொத்தவரங்காய் கொத்தவர வத்தல் அப்படின்னு சொல்லுவாங்கன்னு சொல்லியிருக்காங்கங்க. இப்படியே படிச்சுட்டே வரச்சே அடுத்த கமெண்ட்ஸ் யாரோட அப்படின்னு பார்த்தா, வரதராஜன் அவங்க தான் சொல்லியிருக்காங்க, ஓமன் நாட்டிலிருந்து நம்ம ஊரில் உள்ள வாழைப்பழத்தை தெலுங்கில் வந்து அரட்டி பண்டு அப்படின்னு சொல்லுவாங்க அப்படின்னு கமெண்ட்ஸ் கொடுத்துருக்காங்கங்க. இப்போது அடுத்த கமெண்ட்ஸ் யாருன்னா, கோரநாட்டு கருப்பூர்லேருந்து பிரபாகரன் தான் சொல்லியிருக்காங்க, கும்பகோணத்தில் சுற்றில அனைத்து ஊர்லேயும் எல்லாத்துக்கும் ஒரே பேர் மாதிரி தான் இருக்குது, எனக்கு பெருசாக வித்தியாசம் தெரியல அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறமா புவனகிரியிலேருந்து சுமதி என்ன சொல்லியிருக்காங்கன்னா, துணி துவைக்கிற சோப்புக்கு வந்து பாபநாசம் பக்கம் வந்து சவுக்காரம் அப்படின்னு சொல்கிறாங்கங்க அப்படின்னு கமெண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. இது போல் உங்களுடைய கமெண்ட்ஸை நம்ம காரைக்கால் பண்பலை ஃபேஸ்புக் பேஜில் கொடுத்துட்டே வாங்க, படிச்சுடலாம்.

எல்எஸ்சி நிகழ்ச்சியில் இணைஞ்சிருக்கோம். நிகழ்ச்சியில் என்ன கேள்வி அப்படின்னா, இந்த பொருளுக்கு நம்ம ஊரில் வேற பெயராச்சே அப்படின்னு நீங்கள் யோசிச்ச பொருள் என்ன அப்படின்னு தான் கேட்டிருந்தேன். அதுக்கு இப்போ ஒரு கமெண்ட்ஸ் வந்திருக்குங்க. என்ன சொல்லியிருக்காங்க, யார் சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தா, திலகவதி தமிழ்ச்செல்வன் திருநள்ளாறுலேருந்து இந்த கமெண்ட்ஸை கொடுத்துருக்காங்க. என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தா, நாகப்பட்டினத்தில் வந்து பூரியா அப்படின்னு சொல்கிறாங்க, அது வந்து சமோசா அப்படிங்கிற ஒரு வார்த்தையிலையும் இருக்குங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அவங்க அப்புறம் என்ன சொல்லியிருக்காங்கன்னு பார்த்தா, கள்ள வடை அப்படின்னு சொல்கிறாங்க, மசாலா வடைன்னு சொல்கிறாங்க. இப்போ அதுக்கு பேர் கள்ள வடையா இல்லை மசால் வடையா அப்படின்னு ஒரு கன்ஃபியூஷன் வருது தானே. அடுத்தது வந்த கமெண்ட்ஸ் யாரோட அப்படின்னு பார்த்தா, இப்ராஹிம் பூதமங்கலத்துலேருந்தா சொல்லியிருக்காங்க. என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, டீ வந்து தேத்தண்ணி அப்படின்னு சொல்கிறாங்க, அப்புறம் டீ தண்ணி அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் தூக்கத்தை வந்து நித்திரை அப்படின்னு சொல்கிறாங்க, ரசம் வந்து முழு தண்ணி அப்படின்னும் சொல்லுவோம் அப்படின்னு ஒரு கமெண்ட்ஸை கொடுத்துருக்காங்கங்க. இது போல் உங்களுடைய கமெண்ட்ஸையும் கொடுங்க. நிகழ்ச்சி முடிகிறதுக்கு இன்னமும்

0: எல்எஸ்சி நிகழ்ச்சியோட நிறைவு பகுதிக்கு நாம வந்துட்டோங்க. நிறைவா ஒருத்தவங்களோட கமெண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. யாரு அப்படின்னு பார்த்தா நெய்விளக்குலேருந்து எம்எஸ் தூயமணி தான் இந்த கமெண்ட்ஸை கொடுத்துருக்காங்க. எங்கள் ஊரில் ஒடிந்த மரக்குச்சியை வந்து கம்பு அப்படின்னு தான் சொல்லுவோம், ஆனால் திருச்சி பக்கம்லாம் வந்து அதை கொம்பு எடுத்துகிட்டு வா அப்படின்னு தான் சொல்லுவாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எனக்கு ஒன்றுமே புரியலைங்க, எங்கள் ஊரில் சாக்குன்னு சொல்கிறாங்க, வெளியூரில் கோணி அப்படின்னு சொல்கிறாங்க. சில நேரங்களில் ஒன்றுமே புரியாமல் கண்ணை கட்டி காட்டில் விட்ட மாதிரி இருக்குங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆமாங்க, என்னதான் நம்ம ஊரில் ஒரு பொருளுக்கு ஒரு பேர் வச்சுருந்தாலும் அது வெளியூர் போகும்போது அது மொத்தமாக வேறு பேராக மாறும்போது நமக்கும் லிட்டில் பிட் கன்ஃபியூஷன் வரதாங்க செய்யுது. இன்னைக்கு எல்எஸ்சி நிகழ்ச்சி ரொம்பவே சுவாரஸ்யமாக அமைஞ்சதுன்னு சொல்லணும். இது போல மேலும் ஒரு இனிய தருணத்தில் சந்திப்போம் நேயர்களே. பண்பலையில் நாம் இதுவரை கேட்டு ரசித்தது திருவாரூர் சீமாட்டி சில்க்ஸ் வழங்கிய எல்எஸ்சி. லைக், ஷேர், கமெண்ட். இந்நிகழ்ச்சியின் இப்பகுதியை வழங்கிய ரெண்டு நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் திருவாரூர் சீமாட்டி சில்க்ஸ்.
1: ஆடி வந்தாச்சு, ஆஃபர் வந்தாச்சு. உங்கள் சீமாட்டி ஆடி திருவிழா வரும் ஜூலை 3 முதல் ஆரம்பம். ஆடி வந்தாச்சு, ஆஃபர் வந்தாச்சு. உங்கள் சீமாட்டி ஆடி திருவிழா வரும் ஜூலை 3 முதல் ஆரம்பம். ஆடை ரகங்களில் 50% வரை தள்ளுபடி. ஆடை வாங்குபவர்களுக்கும் டிஸ்கவுண்ட் வவுச்சர் மற்றும் கோல்டன் டிக்கெட் வெல்லும் அரிய வாய்ப்பும் உங்களுக்காக காத்துக்கொண்டிருக்கின்றது. சீமாட்டி பட்டு ஜவுளி ரெடிமேட்ஸ் திருவாரூர்.
0: நேர்களே, இன்னும் சில நேர்களில் தொடர்வது வடு நாடகம்.

0: நேரம் 4:15.
1: ஆகாஷ்வாணி
2: நாடகம், வடு நாடகம், எழுதியவர் ஜே. மெட்டில்டா விமலா. கதை மாந்தர்கள்: குழந்தை காவியாவாக எம். தான்யா, குழந்தை செல்வியாக பி. நிலாயனா, குழந்தை ஆனந்தியாக பி. நட்சத்ரா, குழந்தை சுமதியாக எம். ரக்ஷனா, மச்சக்காளையாக மயிலப்பன், கோவிந்தம்மாளாக சாந்தி சுரேஷ், ஆசிரியர் விமலாவாக பாலின் லெனினா, தாமோதரனாக எஸ். எம். முத்துகிருஷ்ணன், தமயந்தியாக கீதாமணி, மாவட்ட ஆட்சியர் காவியாவாக சோபனா, விழா அமைப்பாளராக எல். என். ஜி. ரவிசங்கர்.

0: வணக்கம் குழந்தைகளே.
1: வணக்கம் அம்மா.
0: வணக்கம் வணக்கம். வருகை பதிவு பண்ணிடலாமா? செல்வி
2: உள்ளேனம்மா.
0: ஆனந்தி
3: உள்ளேனம்மா.
0: காவ்யா காவ்யா
1: காவ்யா இன்னைக்கும் வரலாமா?
0: ஏன் காவ்யா வரவே மாட்டா? உடம்பு எதுவும் சரியில்லையா என்ன? என்ன எல்லாரும் அமைதியா இருக்கீங்க? உங்க ஊர் பொண்ணு தானே காவ்யா? அவளை நீங்க யாரும் பார்க்கலையா? சரி, அவ வீட்டுக்கு போய் நாளைக்கு அவங்க அப்பா அம்மாவை வந்து என்னைய பார்க்க சொல்லுங்க, சரியா? அப்படியா? அப்ப அவ அப்பாவை வந்து பார்க்க சொல்லுங்க.
4: ஐயையோ, நாங்கெல்லாம் அந்த வீட்டுக்கு போக மாட்டோம் டீச்சர்.
0: ஏமா, நான் தான் கூட்டிட்டு வர சொன்னேன்னு பயப்படாம கூட்டிட்டு வாங்க.
4: யார் சொன்னாலும் அவங்க அப்பா கேட்க மாட்டா டீச்சர். அவளை பார்த்தாலே எல்லாருக்கும் பயம்.
0: அப்படியா? சரி, இன்னைக்கு ஸ்கூல் முடிஞ்சோன அவங்க வீட்டை காட்டுங்க, நானே வந்து அவரை பாக்குறேன்
5: டீச்சர்.

0: போனா அவங்கள பார்க்கவே முடியாது. அவர் எங்கேயாவது குடிச்சிட்டு படுத்து கிடப்பாது.
1: அப்படியா? அப்போ அவ வீட்டுல வேற யாராவது இருப்பாங்களா?
0: காவியாவோட அப்பத்தா தான் இருப்பாங்க. அதுவும் இல்லாம கோழி வேலைக்கு போயிட்டு ராத்திரி தான் வருவாங்க. டீச்சர்,
2: டீச்சர், டீச்சர்.
1: யாருமா? சும்மா உள்ள வாங்க.
2: டீச்சர், நானு.
3: டீச்சர், இவங்கதான் காவியாவோட அப்பத்தா.
1: வாங்க வாங்க. காவியாவை பத்தி தான் இவ்வளோ நேரம் விசாரிச்சுட்டு இருந்தேன்.
2: காவியா என் பேத்தி தாம்மா.
1: ஏன் நீங்க காவியாவை பள்ளிக்கு அனுப்ப மாட்டீங்க?
2: அது வந்து
1: பிள்ளைங்களா, கொஞ்ச நேரம் அமைதியா இருங்க. நேத்து கொடுத்தேன்ல வீட்டு பாடம், அதை திரும்பி பார்த்துட்டு இருங்க. நான் கொஞ்ச நேரம் காவியா பாட்டிக்கிட்ட பேசிட்டு வந்துடுறேன். வாங்கம்மா, நம்ம வெளியே போய் பேசலாம்.
2: சரிங்கம்மா.
1: சொல்லுங்கம்மா, ஏன் காவியாவை பள்ளிக்கு அனுப்புறதில்ல? உடம்பு எதுவும் சரியில்லையா என்ன?
2: உடம்புக்கெல்லாம் நல்லாதாமா இருக்கு. பள்ளிக்கூடனா அவளுக்கு உசுருமா. அதுலேயும் உங்களைன்னா அவளுக்கு ரொம்ப பிடிக்கும். எங்கள் டீச்சரு, எங்கள் டீச்சருன்னு உங்களை பற்றி சொல்லிக்கிட்டே இருப்பாம்மா.
1: காவியா ரொம்ப நல்லா படிக்கிற பொண்ணு, எல்லாத்துலேயும் நம்பர் ஒன்னா இருப்பா. அது மட்டும் இல்லை, பள்ளிக்கூடத்துலேயே அவளை ரொம்ப எல்லாருக்குமே பிடிக்கும். அவ்வளோ திறமையான பொண்ணு.
2: சந்தோஷம் தாய், சந்தோஷம். தாயில்லா புள்ள மாது. எனக்கும் வர வர பாதி கண்ணு தெரியல தாயி. பள்ளிக்கூடம் போயிட்டு வந்து மற்ற பிள்ளைகளெல்லாம் விளையாட போவோம். ஆனால் என் பேத்தி நான் கஷ்டப்படக்கூடாதுன்னு கஞ்சி ஆக்கிட்டு உட்காந்துருப்பாம்மா. என் கொலசாமிம்மா அவ.
1: அழாதீங்கம்மா, ஒரு மூணாவது படிக்கிற பிள்ளை இவ்வளவு பொறுப்பாக இருக்காளா? ஆனா அவ பள்ளிக்கூடம் வராததை நினைக்கும் போது மனசு கொஞ்சம் கஷ்டமா இருக்குமா. நான் இத ஒரு டீச்சர்ன்ற முறையில மட்டும் சொல்லல, ஒரு தாய் ஸ்தானத்துல இருந்து கேக்குறேன். காவியா ஒரு புத்திசாலி பொண்ணு, அவ புத்தி கூர்மைக்கு பெரிய ஆளா வருவா. பள்ளிக்கு தயவு செஞ்சு அனுப்பிச்சு வைங்கம்மா.
2: அம்மா, நானாமா அனுப்ப மாட்டேன்னு சொல்றேன். ஒரு கொலகார பயல பெத்த வயிறு பத்தி எரியுதுமா. எந்த நேரத்தில் அதனால பெத்தேனோ. முப்பிறவியில நான் செஞ்ச பாவம்மா, இவன் வந்து என் வயித்துல பிறந்தது.
1: யார பத்திமா சொல்றீங்க? காவியாவோட அப்பாவையா?
2: ஆமாம்மா, ஆமா. குடிகார பைய அவன்தாம்மா எல்லாத்துக்கும் காரணம்.
1: அப்போ காவியாவோட அம்மா?
2: அந்த புண்ணியவதி பாவப்பட்ட செம்மா, இந்த பயலோட கொடுமை தாங்காம போய் சேர்ந்துட்டா. என்னைக்கோ நானும் போய் சேர்ந்திருக்க வேண்டியதுமா. இந்த பச்சை மண்ணுக்காக போற உயிரை கையில புடிச்சிட்டு திரியறேம்மா.
1: அவ்வளவு மோசமான ஆளா இந்த காவியாவோட அப்பா?
2: ஆமா.
1: சரிம்மா, எது எப்படினாலும் காவியாவை மட்டும் பள்ளிக்கூடத்துக்கு அனுப்பி வைங்கம்மா.
2: முடியாதுமா, முடியாது.
1: ஏம்மா இப்படி சொல்றீங்க?
2: அதை எப்படிமா நான் சொல்லுவேன்? குடிக்கிறதுக்கு காசு பத்தலன்னு அந்த பைய ஒவ்வொரு வீட்லயும் பத்து பாத்திரம் தேய்க்க இவ்வளவு வேலைக்கு அனுப்புறாம்மா.
1: என்ன கொடுமை இது! இதை என்னால ஏத்துக்கவே முடியாது. நானே நேர்ல வரேன். காவியாவோட அப்பா கிட்ட நானே பேசுறேன்.
2: வேணாம் தாயி, வேணாம். மரியாதை கெட்ட பயமா, நீ அவங்கிட்ட வர வேணாம் தாயி.
1: பரவாயில்லம்மா, அவர் என்னை எவ்வளவு மரியாதை குறைவா பேசினாலும் பரவாயில்ல. காவியா மாதிரி ஒரு நல்ல மாணவிய நான் இழக்க விரும்பலம்மா. அவளோட எதிர்காலம் பாழா போறதுக்கு நானும் ஒரு காரணமா இருந்துடக்கூடாது இல்லையா?
2: மகராசி, நீ நல்லா இருக்கணும்மா. யாரோ பெத்த பொண்ணை தன்னோட பொண்ணா நினைச்சு பாக்குறிய பாரு. நீ நல்லா இருப்ப, நல்லா இருப்பதாயி.
1: நான் நல்லா இருக்குது இருக்கட்டும்மா, காவியா நல்லா இருக்கணும். அவ நல்லா படிக்கணும். என்கிட்ட படிக்கிற குழந்தைங்களை கடவுள் தந்த பரிசுகளா நினைக்கிறேன். அதை ஒருபோதும் இழக்க நான் விரும்பலை.
2: சந்தோஷம்மா, இன்னைக்கு நான் ஒரு முடிவு கட்டுறேன். அவனா நானானே பார்க்குறேன். என்ன ஆனாலும் சரி, நான் ஒரு முடிவுக்கு வந்துட்டேம்மா. என் பேத்தி காவியாவை உங்ககிட்ட ஒப்படைக்கிறேம்மா. என்னைக்கு படிக்க வந்த பிள்ளைய கடவுள் தந்த பரிசுன்னு சொன்னீங்களோ அப்போவே உங்களை நான் நல்லா புரிஞ்சுக்கிட்டேம்மா. உங்ககிட்ட என் பேத்தி பெரிய ஆளாக வருவா. நாளைக்கு வருவா பள்ளிக்கூடத்துக்கு, கட்டாயம் வருவா. இது சத்தியம்மா. நான் வரேம்மா.
1: ரொம்ப நன்றிம்மா.

0: ஏய் ஆத்தா, ஏய் ஆத்தா, கதவு துற. ஆ
1: பாவி பையன், இன்னைக்கு குடிச்சிட்டுதான் வந்திருக்கியா?
0: ஏய் கோயந்தம்மா, ஆத்தா எங்க இருக்க? என்ன அதுக்குள்ள படுத்த இடங்க? ஆ
2: ஏய், இனி ஆத்தான்னு கூப்பிடாதடா, வயிறு பத்தி எரியுது.
0: எரியுதா? எரியுதா?

0: அதடா வயிறு பத்தி எரியுது.
1: எரியுதா? எரியுதா? குடத்தில் தண்ணியை எடுத்தா அப்படியே வாயில் ஊற்றவா உன் வயிற்றுக்குள்ளே போய் வயிறு சும்மா குழு குழுன்னு ஆயிரும்.
0: வாயில் ஊற்ற வேணாண்டா, அப்படியே குடத்தை என் தலையில் போடு, நானும் போய் சேர்ந்துருவேன். இந்த அநியாயத்தை சகிக்க முடியலடா.
1: சகிக்க முடியலையா? கிளம்பு கிளம்பு, தெருவுக்கு போ.
0: ஆ, நான் ஏண்டா தெருவுக்கு போகணும்? என் வயசுக்கு உழைச்சி கஞ்சி குடிக்கிறேன்டா.
1: உழைக்கிறியா? அதுக்கு சம்பளம் கொடுத்துருப்பாங்கல்ல, அதை எடு எடு எடு.
0: ஆ, வாயை கட்டி சம்பாதிக்கிற பணத்தை பூரா இப்படி குடிச்சே அழிக்கிறியடா படுவாவி. எப்படா நீ திருந்த போகிற?
1: திருந்திடுறேன் திருந்திடுறேன், துட்ட கூடு திருந்திடுறேன்.
0: வெக்கமா இல்லை காசு கேட்க? உட்கார வச்சு சோறு போட வேண்டிய வயசில் உசுரோட கொள்றியடா.
1: நீ பெரிய மகாராணி, உன்னை உக்கார வச்சு பூஜை பண்ணணுமா? உக்கார வச்சு
0: நான் செஞ்ச பாவம்படா உன்னைய பெற்றது. ஒரு அப்பாவி பிள்ளை ஒருத்தியை கட்டி வச்சது அதை விட பெரிய பாவம்டா. ஒரு கால் கட்டு போட்டால் திருந்திருவேன்னு நானும் மனக்கணக்கு போட்டேன் பாரு, மனக்கணக்கு. ரொம்ப தப்புடா, எல்லாம் பாழா போச்சு.
1: போகும் போகும். சீக்காளியை கொண்டாந்து கட்டி வச்சு கேட்டால் உன் அண்ணே மகன் உர விட்டு போகக்கூடாதுன்னு.
0: அடச்சி வாயை மூடுற, பேசாத இதுக்கு மேலே. அழகும் பொறுமையும் நிறைஞ்ச மகாலட்சுமிடா அவ. ஒரு நாள் ஒரு பொழுதாவது அவளை நிம்மதியாக வாழ விட்டுருக்கியா? தாலி கட்டின அன்னைக்கே குடிச்சு புட்டு தெருவில் கிடந்த வேண்டா நீ. அந்த புண்ணியவதிக்கு நான் செஞ்ச பாவம்டா உன்னைய கட்டி வச்சது.
1: பாவம் கீவன்னு ஒரே போடு, மண்டைய உடச்சி போடுவேன்.
0: ஓடாடா முதல்ல ஓட, அதை செய் முதல்ல, நானும் போய் சேர்ந்துடுறேன்.
1: சீக்கு பிடிச்சி போய் சேர்ந்துட்டா, அவளை பற்றி என்ன இப்போ பேச்சு உனக்கு?
0: யாருக்குடா சீக்கு பிடிச்சிச்சு? மாமா மாமான்னு உன்னைய சுற்றி சுற்றி வந்தாளேடா. அவளை ஐஸ் வச்சு காதில் கழுத்தில் இருக்கிற எல்லாத்தையும் பிடுங்கி விற்று குடித்து அழிச்சு விட்டியாடா நீயே. அத்தனையும் மறந்து விட்டு அவள் பேசாமல் அவன் கூட வாழ்ந்துட்டு வந்திருக்காளே அந்த மகராசி. என் வயிறு எரிஞ்சு சொல்கிறேன்டா டே, நீ நல்லாவே இருக்க மாட்டடா.
1: நிப்பாட்டு, ஏய் உன் புராணத்தை மோ நிப்பாட்டு. நானே கொலை பசியில் இருக்கேன், போ சோத்தை போடு.
0: ம், அரிசி வாங்கி கொடுத்தவன் மாதிரி சோறு கேட்குறியே. சோறு என்ன, கூரை பிச்சுக்கிட்டாடா வரும் சோறு.
1: நீ எல்லாம் ஒரு தாயா பேய். எம்பன்ட்டு அட்டி இருந்தா என்ன இப்படி கேட்டுருப்பானா?
0: அப்பா சாமி நிறுத்துடா, உன் பொண்டாட்டி பாசத்தை காய்ச்சல்னு படுத்தா கவனிக்காமல் விட்டு இருந்தா இன்னும் உன் கொடுமையை அனுபவிப்பாளேன்னு கடவுள் சீக்கிரமாக எடுத்துக்கிட்டாரடா அவளை. பெரிய பாசம், வேசக்காரன்.
1: நான் பாசக்காரனோ வேசக்காரனோ மோசக்காரனோ அதை பற்றி உனக்கு என்ன கவலை? சோத்த போடு.
0: சோறும் கிடையாது ஒரு மண்ணும் கிடையாது, எங்கேயாவது தெருவில் போய் படுப்போ.
1: நான் இதுக்கு தெருக்கு போனோம், வேலைக்கு போகிறேல்ல. அங்கே காசு சம்பளம் கொடுத்துருப்பாங்கல்ல, பெத்தையில் ஆகி போடு.
0: பாவி பயலை, என்னால் முடியலடா, பாதி கண்ணு தான் தெரியுது. உக்காந்து எந்திரிச்சா கிருகிருன்னு வருதுடா.
1: உக்காந்து எந்திரிச்சா கிருகிருன்னு சுற்றுதான் உனக்கு, ஆனால் வாய் அடே அப்பா இந்த தெரு நீளத்துக்கு கிளியுது. சோற போடு, நேத்தெல்லாம் இருந்துச்சு இன்னைக்கு இல்லையா?
0: எப்பையும் ராவில 9 மணிக்கு தானடா வருவேன், அதிசயமா 7 மணிக்கு வந்து சோறு கேட்குறானே சோறு, நான் எங்கடா போவேன்?
1: ஓ அப்படியா, இனி மணி பார்த்து தான் சோறு கேட்கணுமாண்ணா. நான் எப்போ வேணாலும் வருவேன், எப்படி வேணாலும் வருவேன். உன் வேலை என்ன? சோறாக்கி வைக்கிறது அக்னியா?
0: ஆடுற மட்டும் ஆடுற, இந்த ஆண்டவன் தாண்டா உனைய கேட்கணும்.
1: கேப்பாரு கேப்பாரு ஆண்டவன், நாங்கள் கேட்டா பதில் சொல்லிக்கிறோம். சோழியா பாரு.
0: ஏன் சோழியை எங்கடா பார்க்க விடுற? ஓ சோழியை நீ உருப்படியாக பாரு, குடும்பம் விளங்கும்.
1: என்ன அதோ ரொம்ப பேசுகிற, இரு.
0: ஏய் ஏழை நிறுத்துறா, இருக்கிற 1-2 சாமானி உடச்சிடாதரா, உனைய கெஞ்சி கேட்குறேன், நிப்பாட்டுறா.
1: அப்படிவா வலிக்கு? உன்னெல்லாம் 4 போட்டாதே வலிக்கு வருவேன். பார்த்தா விளாச்சுன்னு பார்த்தா ரொம்ப

0: பேசுகிற எங்க? நான் பெற்ற அந்த ஆளு மூஞ்சி, அதை கூப்பிடு.
1: டேய், பள்ளிக்கூட போற பிள்ளைய அடிச்சு புத்தக பைய எரிச்ச பாவிடா நீ. நீ தின்னு கொளுக்கிறதுக்கு 8 வயசு பிள்ளைய நாலு வீட்டுக்கு 10 பாத்திரம் தேய்க்க அனுப்புறியாடா, அது நல்லா இருக்காடா உனக்கே? அந்த புள்ள உழைக்கிற காசுல சாப்பிட்றது அவமானமா இல்லையா உனக்கு?
0: முதல்ல உன் மருமகள தூக்கி பேசின, இப்ப நான் பெத்த அந்த அழு மூஞ்சி, அதான் உன் பேத்தி காவியா, உனக்கு ஒசத்தி வரட்டும் வரட்டும். அந்த அழு மூஞ்சிய
1: பெத்த புள்ளன்னு கொஞ்சம் கூட இறக்கம் இல்லாம பாசம் இல்லாம இருக்கேடா, அது ஒரு ரத்தம்டா. உனக்கு ஒண்ணுன்னா அந்த புள்ள துடிக்கிற துடி எனக்கு தான்டா தெரியும். அவதான்டா பசிச்ச வயத்துக்கு சோறு போடுவா.
0: ஏய் ஆத்தா, அப்படிலாம் ஒரு அசம்பாவி தான் இந்த மச்சக்கால இருக்க வர நடந்துடாது. நீ ஒன்றும் ரொம்ப வீத்தாத. ஆம்பளை சிஞ்சா கூட்டிய பெத்து கூட்டிட்டினா அவ ஒருத்தி என்கிட்ட கடந்து வந்தவ, இந்த அழு மூஞ்சி பொம்பளை பிள்ளைய பெத்துட்டு போயிட்டா. இது கட்ட காட்டுக்கு படிக்கணுமா? படிச்சு சில்லா கலெக்டராக போறாலும் சில்லா கலெக்டரு கையை காலம் முறிச்சு விடுவேன். ஒரே முறி.
1: ஏய் நிறுத்துடா, இதுக்கு மேலே ஒரு வார்த்தை பேசுன சோத்துல விஷத்தை வச்சு கொண்டு போடுவேன். பெத்த புள்ளன்னு கூட பார்க்க மாட்டேயாமா. போ, எங்கேயாவது தொலைஞ்சு போயிட்டு வா. அந்த பச்சை புள்ள வந்து சோறு ஆக்கி வைக்கோ, தின்னு கொளுத்துட்டு போ.
0: இப்போ சொன்னியே, இது நியாயமான பேச்சு. எங்க சுருக்கு பையே? சுருக்கு பையிலிருந்து கொஞ்சம் திட்ட வெட்டு, ஒரு ஊத்து ஊத்திட்டு வந்துடுறேன். கூட கூட
1: இந்த தொலைஞ்சு போடா முதல்ல. கடவுளே, என் பேத்திக்கு நல்ல காலம் பிறக்காதா? இந்த படுபாவிக்கு நல்ல புத்தி வராதா? உன்னைத்தான் கடவுளே நம்பி இருக்க.

0: அப்பத்தா
1: அப்பத்தா, ஏ அப்பத்தா தூங்கிட்டியா?
2: இல்லம்மா, சும்மா அப்படியே படுத்தேன். என்னறியாம படுத்து கண்ணை மூடிட்டேன்.
1: வடக்கு தெரு கடைக்காரர் வீட்டுல விசேஷம் அப்பத்தா, அதான் பாத்திரம் நிறைய சேர்ந்து போச்சு, அதான் லேட் ஆயிருச்சு.
2: இந்த பச்சை மண்ணு இந்த வயசுல கஷ்டப்படுதே. அட கடவுளே, இந்த புள்ளைய கரை சேர்க்க மாட்டியா?
1: என்ன அப்பத்தா நீயே பேசிக்கிற?
2: ஒண்ணும் இல்லடா, சும்மா நானா புலம்புறேன்.
1: அப்பத்தா, மளிகை கடைக்கார வீட்டு அம்மா ரொம்ப நல்லவங்க அப்பத்தா.
2: என்னைய
1: சாப்பிட சொன்னாங்க அப்பத்தா, எனக்கும் ஆசையா இருந்துச்சு, பசிக்க வேற செஞ்சுச்சு.
2: சாப்பிட்டுருக்க வேண்டியதானம்மா.
1: அவங்களும் தட்டில் எடுத்து வச்சாங்க அப்பத்தா, ஆனால் நான் சாப்பிடல.
2: ஏம்மா பசியோட இருந்தேன்னு சொல்ற, சாப்பிட்டுருக்கலாம்லாத்தா?
1: எனக்கு தான் உன் நினப்பு வந்துருச்சே.
2: அடி அத்தே, அடுத்த பிறவியில உனக்கு நான் மகளா பிறக்கணும் தாயி.
1: அழுகாத அப்பத்தா, நான் அங்கேருந்து கிளம்பிட்டேன், ஆனால் அந்த அம்மா தான் என்னை கூப்பிட்டு உனக்கு சாப்பிட பார்சல் கட்டி கொடுத்துருக்கேன், நீ அங்கே போய் சாப்பிடுன்னு சொல்லி கொடுத்தாங்க. இந்தா நீ சாப்பிடு.
2: கொண்டா கொண்டா தாயி, பிரிச்சு உனக்கு நான் வைக்கிறேன், பசியோட இருக்கேன்னு சொன்னியே, கொண்டா.
1: நீ சாப்பிடு அப்பத்தா, இந்தா இந்த வடையை சாப்பிடு அப்பத்தா, உனக்கு தான் வடைலாம் ரொம்ப பிடிக்கும்ல.
2: கொண்டா தாயி, சாப்பிட்றேன் சாப்பிட்றேன். அத்தா, உங்கள் அப்பன் வந்துடுவான், சீக்கிரம் உலைய வைக்கணும். நீ ரொம்ப களைப்பாக வந்திருக்க, நீச்சத்தை உட்காரு, அப்பத்தா அடுப்பை பற்ற வைக்கிறேன். ஆ,
1: அட சும்மா இரு அப்பத்தா, நீ உட்காரு. நீ தண்ணிய சட்டியில ஊத்துறதுக்கு பதிலா அடுப்புல ஊத்திருவ, உனக்கு தான் கண்ணு தெரியாதுல்ல.
2: அடி ஆத்தி, எனக்கே சமையல் சொல்லி கொடுக்குறியா? நான் அரிசிய களையிறேன், வா வந்து அடுப்ப பத்த வைதாயி. நீ சாப்பிட்டியா? சாப்பிட்டியா? அந்த பசியா இருக்கேன்னு சொன்னிய, ஒரு வாய் சாப்பிடு.
1: அப்பத்தா இருக்கட்டும் அப்பத்தா, நான் சமைச்சதை நான் சாப்பிட்டுக்கிறேன்.
2: அப்ப கொண்டு வந்ததை என்னமா பண்ண போற?
1: அது அப்பா பாவம் அப்பத்தா, அப்பாவுக்கு கொடுத்துடலாம்.
2: இன்னுமாடி அந்த மிருகத்தை உன் அப்பான்னு சொல்கிற, எதுக்கெடுத்தாலும் கையை ஓங்குறியா, மனசு நோகிற மாதிரி பேசுறியான், திட்டுறியான். அவன் சாப்பிடணும்னு நீ பட்டினியா இருக்கியாத்தா, என்ன புள்ள நீ?
1: நான் உன் செல்ல பேத்தில அப்பத்தா, என்ன இருந்தாலும் அது என்னோட அப்பா இல்லை, என்னை எப்படி பேசினாலும் அடித்தாலும் எனக்கு என் அப்பாவை ரொம்ப பிடிக்கும் அப்பத்தா.
2: அதாண்டி பெத்த பாசங்கிறது, குடிச்சு குடிச்சு மிருகமாயிட்ட உன் அப்பனுக்கு இந்த பாசமே வறண்டு போச்சுடி. காவியா, நாளையிலிருந்து நீயே

0: பள்ளிக்கூடம் போற சரியா?
1: ஐயோ வேண்டாம் அப்பதா, அப்பா அடிப்பாரு.
0: அத நான் பாத்துக்கிறேன், நீ ஒரே முடிவாரு.
1: ரொம்ப நாளா நான் பள்ளிக்கூட போலையே பாத்தா, இப்ப போனா டீச்சர் திட்டுவாங்களே என்ன?
0: அதெல்லாம் ஒண்ணும் திட்ட மாட்டாங்க.
1: உனக்கு எப்படி தெரியும் அவங்க திட்ட மாட்டாங்கன்றது?
0: நேத்து உன் பள்ளிக்கூடத்துக்கு போயிருந்தேன் காவியா.
1: நெசமாவா அப்பத்தா, இங்க விமலா டீச்சரை பாத்தியா? அப்பத்தா எங்க டீச்சர் ரொம்ப நல்லவங்க, எனக்கு எங்க டீச்சரை ரொம்ப பிடிக்கும்.
0: உங்க டீச்சர் அம்மாவுக்கும் உன்னைய ரொம்ப பிடிக்குமா?
1: அப்படியா, யாரு சொன்னா அப்பத்தா?
0: உங்க விமலா அம்மாவே தான் சொன்னாங்க, நீ அவங்களுக்கு புள்ள மாதிரியா.
1: நீ சும்மா தானே சொல்ற அப்பத்தா, நான் அவங்க பிள்ளை மாதிரி நான் சொன்னாங்க.
0: நான் எதுக்கு சும்மா சொல்ல போறேன், அவங்க சொன்னதை வச்சு தானே சொல்றேன். அதுக்கு மேல நீ தான் நம்பர் ஒன்னா, நல்லா படிப்பேன்னு சொன்னாங்க.
1: ஆமா அப்பத்தா, விமலா டீச்சர் நல்லா சொல்லி கொடுப்பாங்க. எனக்கும் ஆசை ஆசையா இருக்கு பள்ளிக்கூட போக. அப்பாதான் என் புத்தகம் பை எல்லாத்தையும் எரிச்சுட்டாங்களே.
0: நீ அதை பத்தி எல்லாம் கவலைப்படாத, விமலா டீச்சருக்கு எல்லாம் தெரியும். அவங்க உனக்கு எல்லாம் வாங்கி தருவாங்களாம். நீ இனிமேல் பள்ளிக்கூடத்துக்கு போகலனா அவங்களே நேரடியாக வந்துடுவாங்க. ஆமாம்.
1: ஐயையோ வேண்டாம் வேண்டாம், நானே போயிடுறேன். ஆனால் அப்பாவை நினச்சா தான் எனக்கு பயமாக இருக்கு.
0: படிக்கிற வயசில் போய் படி, எது வந்தாலும் நான் பார்த்துக்கிறேன்.
1: அன்னைக்கு நீ சொன்னன்னு தான் நான் போனேன். தெருவில் வச்சு விரட்டி விரட்டி அடிச்சிருச்சு அப்பா. இன்னைக்கு நீ பாட்டுக்க சொல்லிட்டு போயிருவ.
0: பயப்படாமல் நீ போமா, அப்போத்தான் நான் இருக்கேன். நான் நாளைக்கு வேலைக்கு போகலைண்ணா, எது நடந்தாலும் நான் பார்த்துக்கிறேன்.
1: நான் வீட்டு வேலைக்கு போறேனே, அவங்க கேட்டாங்கண்ணா?
0: இனிமே நான் வரமாட்டேன், பள்ளிக்கூட போறேன்னு சொல்லு.
1: என்னவோ பயமா இருக்கு அப்பத்தா. அப்பாட்ட வேணா நீ கேக்குறியா? அப்பத்தா நீ கலைஞ்ச அரிசிய கொடு, ஒலை கொதிச்சிருச்சு, நான் போடுறேன்.
0: இந்தா இந்தா பார்த்து போடுமா, கையில சுற்றாம போடு. இந்தா அரிசியை போடுமா? அதுல
1: கொடு அப்பத்தா. என்னவோ புதுசா போடுற மாதிரி சொல்ற அப்பத்தா.
0: என்னதா ஐயே?
1: என் பென்சிலு, பேனா, யூனிஃபார்ம் எல்லாம் எடுத்து வைக்கட்டுமா?
0: எடுத்து வை. காலையில கோயிலுக்கு போய் சாமியை கும்பிட்டுட்டு அப்பத்தா பள்ளிக்கூடத்துல போய் உன்னை விட்டுட்டு வந்து போறேன். என்ன
1: சந்தோஷமா இருக்கு அப்பத்தா?
0: நல்லா அடுப்பை எரிய விடு. முதல்ல எங்க அப்பன் வர்ற நேரம் சுடுதண்ணிய காலில் ஊத்திட்டு வருவேன். நேத்து வச்ச கருவாட்டு குழம்ப சுட வை, இல்லாட்டி அதுக்கும் கத்திவேன்.
1: அப்பாவுக்கு தான் நான் கொண்டு வந்த பலகாரம் இருக்கே.
0: அது உனக்கு கொடுத்ததுடி, அதை நீ சாப்பிடு.
1: அப்பா சாப்பிட்டது போக மிச்சம் இருக்கிறத நான் சாப்பிட்றேன்.
0: நீ தான் உங்கள் அப்பா அப்பான்னு உருகிற, அவன் உன்னைய வெறுத்து ஒதுக்குறான். என்னைக்கு இந்த பயலுக்கு பிள்ளையோட பாசம் தெரிய போதோ தெரியல. நாய் வேற குறைக்குது.
2: இந்த மச்சை காலை வர ரோட்டில் ஒரு பய நிற்கக்கூடாது. அது நாயாக இருந்தாலும் சரி, பேயா இருந்தாலும் சரி.
0: காவியா, உன் அப்பன் வர்ற மாதிரி சத்தம் கேட்குதுடி பாரு. ஊரையே கூட்டிக்கிட்டு வரையா?
1: ஆமா அப்பத்தா, நான் ஒரு ஓரமா போய் உட்காந்துக்கிறேன்.
2: ஆத்தா கோவிந்தம்மா, ஆத்தா கொலை பசியா இருக்கு. சாப்பாடு சாப்பாடு வையே.
0: இந்தாடா சாப்பாடு பொட்டலாம், சாப்பிடு.
2: நல்லா இருக்கா?
0: ஏண்டா மெதுவா சாப்பிடேண்டா, அவுக்கு அவுக்குன்னு திங்கிறவன்.
2: யார் கொடுத்ததா இவ்வளோ ருசியா இருக்கு?
0: உன் மக வேலை செஞ்ச இடத்துல சாப்பிட சொல்லியிருக்காங்க, வேணான்னு சொல்லி கையில கட்டி கொண்டு வந்திருக்கா.
2: இப்ப தெரியுதா இந்த அப்பாவோட அருமை பேத்திக்கு? வீடு வீடா வேலைக்கு போன இப்படி நல்லா சோறு கிடைக்குதுல்ல.
0: டேய் எல்லாத்தையும் வலிச்சு தின்னுப்படாத, அந்த பச்சை மண்ணுக்கு கொஞ்சம் வயிடா.
2: குழல் பசியில் இருக்கான். எனக்கு இதை பற்றிலாம் கவலை இல்லை. எனக்கு தெரியும் இவ அங்கே திருப்பிட்டு தான் வந்திருப்பா. தூக்கமாக வருது, நான் தூங்குறேன்.
1: அப்பத்தா அப்பா கிட்ட பள்ளிக்கூடம் போறத பத்தி சொன்னியா?
0: அதை விடு, நாளைக்கு நீ பள்ளிக்கூடம் போறது உறுதி. வந்து வடிச்ச சாப்பாடை முதல்ல சாப்பிடு காவியா, வா. மிச்சம் வைக்காம முழுங்கி புட்டு எப்படி கொரட்டை விடுறேன் பார், கொரட்டை. நீ வா, நீ சாப்பிடு.

0: உங்க பாட்டி சொன்ன மாதிரியே உங்களை அனுப்பி வச்சிட்டாங்களே.
1: வணக்கம் டீச்சர். எங்க அப்பத்தா நேத்து ராத்திரியே சொல்லிட்டாங்க நீ பள்ளிக்கூடத்துக்கு போகலாம்னு. சந்தோஷத்துல எனக்கு தூக்கமே வரல. ரொம்ப நன்றி டீச்சர்.
0: எனக்கெல்லாம் நன்றி சொல்லாத காவ்யா, உங்க பாட்டிக்கு தான் நன்றி சொல்லணும். அவங்க தான் நேத்து இங்க வந்து என்னைய பார்த்து கண்டிப்பா பள்ளிக்கு அனுப்பி வைக்கிறேன்னு சொல்லிட்டு போனாங்க.
1: டீச்சர், என் புத்தகம் பையு.
0: அதை பற்றிலாம் நீ எதுக்கு கவலைப்படுற? இங்கே பாரு, நானே உனக்கு புதுசாக புத்தகம் பைய எல்லாமே வாங்கி வச்சுருக்கேன். அந்த மேஜையில் வச்சுருக்கேன், போய் எடுத்துக்கோ. தினமும் பள்ளிக்கு தவறாமல் வந்துடணும், சரியா?
1: கண்டிப்பாக வருவேன் டீச்சர். என் அப்பத்தா நான் இருக்கேன், கவலைப்படாமல் போன சொல்லுச்சு டீச்சர். டீச்சர், என்னை ரொம்ப பிடிக்கும்னு சொன்னீங்களாமே, அது உண்மையா டீச்சர்?
0: ஆமாண்டா, நீ தான் எல்லாத்துலேயுமே பெஸ்ட்டாக இருக்கியே. பெஸ்ட்டாக இருந்தா எல்லாத்துக்கும் பிடிக்கும் தானே? உனக்கு எது வேணும்னாலும் டீச்சர்கிட்ட தயங்காமல் கேளு, சரியா? நீ ரொம்ப பெரிய ஆளாக வரணும், ஓகேயா?
1: டீச்சர், நானும் உங்களை மாதிரியே பெரிய டீச்சராக வரணும் டீச்சர்.
0: உனக்கு இருக்கிற அறிவுக்கும் திறமைக்கும் டீச்சர் என்ன டீச்சர், அதுக்கும் மேலே பெரிய ஆளாக வருவ. சரி, இந்தா இந்த சாக்லேட்டை எல்லா பிள்ளைங்களுக்கும் போய் கொடு.
1: எதுக்கு டீச்சர் சாக்லேட் எல்லாருக்கும்?
0: வரமாட்டியோன்னு நினைச்சிட்டே இருந்தேன், ஆனால் இப்போ வந்திருக்கீல, அந்த சந்தோஷத்தை கொண்டாட வேணாமா? அதுக்கு தான் சாக்லேட்.
1: நானும் உங்களுக்கு ஒன்று கொண்டு வந்திருக்கேன் டீச்சர்.
0: அப்படியா, எனக்கு கொண்டு வந்திருக்கியா? என்னது அது?
1: பூவ டீச்சர். காலையில் அப்பத்தாவோட கோவிலுக்கு போனேன், அங்கே வாங்கினது டீச்சர்.
0: ரொம்ப நன்றிடா செல்லம். இப்போ நான் இதை வாங்கிக்கிறேன், அதுவும் உனக்காக. இனிமே இந்த மாதிரிலாம் நீ வாங்கிட்டு வரக்கூடாது. நீ நல்லா படிச்சு பெரிய வேலைக்கு போய் ஒரு நாள் என்னை வந்து பார்க்கணும், அப்போ நீ எது கொடுத்தாலும் நான் வாங்கிக்கிறேன், சரியா செல்லம்? இப்போ நீங்கள் வகுப்புக்கு போங்க.
2: ஏய் காவ்யா, காவ்யா எங்க இருக்க?
1: டீச்சர், டீச்சர், எங்க அப்பா கூப்பிடுறாரு, நான் போகவா?
0: நீ உட்காரு காவ்யா, என்ன கேட்காம வெளியே எங்கேயும் போகக்கூடாது, நான் பார்த்துக்கிறேன்.
2: ஏய் காவ்யா, எங்க இருக்க? உள்ள வந்தேன், வெளுத்து முடுவே வெளுத்து.
0: காவ்யா, என்ன நடந்தாலும் நீ வெளியே வராத, நான் போய் என்னன்னு பார்க்குறேன். ஹலோ, என்ன உங்களுக்கு இங்கே அனாவசியமாக சத்தம்? ஸ்கூல்லலாம் சத்தம் போடக்கூடாதுன்னு உங்களுக்கு தெரியாதா? முதல்ல ஸ்கூல் கேம்பஸை விட்டு வெளியே போங்க.
2: போகிறேன், தாராளமாக போகிறேன், ஆனால் என் மக காவ்யாவை அனுப்பி போயிட்டே இருக்கேன்.
0: பள்ளிக்கூடத்தில் படிக்கிற சின்ன குழந்தைய வீட்டு வேலைக்கு அனுப்பி அந்த காசில் குடிக்கிறீங்களே, உங்களுக்கு அவமானமா இல்லை?
2: மான அவமானத்தை பற்றி நீ பேசாதம்மா, மரியாதையா என் புள்ளைய அனுப்பு. அது என் புள்ள, அதுக்கு எது நல்லதுன்னு எனக்கு தெரியும். நீ உன் வேலையை மட்டும் பாரு.
0: நான் என்னோட வேலையை சரியாக தான் பார்க்குறேன், நீங்கள் தான் தேவையில்லாமல் இங்கே வந்து தொந்தரவு செஞ்சுக்கிருக்கீங்க.
2: நல்லா இருக்குமா உங்காத? பெத்த பிள்ளைக்கு படிப்பு வேணுமா வேணாமான்னு முடிவு பண்ண வேண்டியது நான், நீ இல்லை.
0: ஒரு குழந்தை படிக்கணுமா வேணாமான்னு முடிவு பண்ண வேண்டிய உரிமை அந்த பிள்ளைக்கு மட்டும்தான் இருக்குது, உங்களுக்கும் இல்லை எனக்கும் இல்லை. காவ்யா நல்ல பொண்ணு, நல்லா படிப்பா, தயவு செஞ்சு அவளை படிக்க விடுங்க.
2: எனக்கு ஏ காவ்யா, வெளியே வரியா இல்லை நான் உள்ளே வருவா?
1: டீச்சர், டீச்சர், பயமாக இருக்கு டீச்சர், நான் போயிடுறேன் டீச்சர்.
0: காவ்யா நீ பயப்படாத, அப்படியே உள்ளே உட்காரு, அவள் எப்படி கூப்பிட்டாலும் வரமாட்டா, தயவு செஞ்சு நீங்கள் போங்க.
2: எப்படி போடுறது? துட்டுமா துட்டு, வீட்டு வேலைக்கு அட்வான்ஸாக துட்டு வாங்கியிருக்கேன்ல, இவளை நம்பி நீ தருவியா?
0: நான் தரேன், அவளுக்காக நான் தரேன், ஆனால் அவளை மட்டும் தொந்தரவு பண்ணாதீங்க, அவள் படிக்கணும்.
2: நீ தெரியா என்ன பிச்சை போடுறியா? வந்தாமா டீச்சர் சொல்லிய பார்த்தாமா போனமான்னு இருக்கணும். எனக்கு இவங்க தராங்களாம்ல, தராங்க, நான் மானஸ்தேன்.
3: போடா.

0: வெக்கமா இல்ல, மானத்தை பத்தி பேசுறதுக்கு ஒரு யோக்கியதை வேணா? நான் நினைச்சேன்டா பள்ளிக்கூடத்துக்கு வந்து குட்டி கலாட்டா பண்ணுவேன்னு நினைச்சேன்டா. அதனால தான்டா நான் வந்தேன். முதல்ல வெளியே போடா.
1: நினைச்சே பெத்த தாயின்னு பாக்குறேன், ஒரே அடியில மண்டைய புலந்து விடுவேன். ஆமா, நீ கூலி வேலைக்கு போகாம இங்க என்ன பண்ற?
0: நான் வேலைக்கு போறத பத்தி உனக்கு என்னடா அக்கறை? நீ உழைச்சி சம்பாதிச்சு பெத்த வயிறுக்கு முதல்ல கஞ்சி ஊத்துறா, வேலைக்கு போகாம கிடைக்கிற காசையும் குடிச்சு அழிக்கிற, நீ எப்படி என்னை கேள்வி கேட்க முடியும்?
1: நான் கேட்காம ஏன் கேட்பேன்? சாகுற வயசுல உனக்கு திமுரு.
0: கேளுடா கேளு, உன்னைய பெத்த கொடுமைக்கு என்ன வேணாலும் கேளு. அந்த மகராசி என் மருமகளோட நானும் மேல போயிருக்கணும். இந்த பச்சை மண்ணுக்கு தண்டா தவிச்சுக்கிட்டு கிடக்கேன்.
1: பச்சை மண்ணாவது காஞ்ச மண்ணாவது பாசம் பொங்கி வழியுதா பத்தி மேல?
0: ஆமாடா, அவளுக்காக தான் நான் உசிரையே வச்சிருக்கேன். உன்ன மாதிரி ஒரு கொடுமைக்காரங்கிட்ட விட்டுட்டு நான் எப்படா இருக்க முடியும்? பெத்த புள்ளன்னு அந்த குழந்தைய தூக்கி கொஞ்சிருப்பியா நீ? ஒரு நாளைக்காச்சும் அன்பா நாலு வார்த்தை பேசிருப்பியா நீ? அந்த பிள்ளைய படிக்கவாத விட்டுருப்பியாடா நீ பாவி.
1: உன்ட்டு பேசுறதுக்கு எனக்கு ஒன்றும் இல்லை. மோல் நீ விலகு விலகு. இது அப்பனுக்கும் பிள்ளைக்கும் உள்ள உறவு. நீ யார் இதில் தலையிடுறது?
0: டேய், நீ நல்ல அப்பனாக இருந்தால் நான் ஏன்டா தலையிட போகிறேன்? போடா, அந்த பிள்ளைய படிக்க விடு.
1: ஏய் ஆத்தா, என் பிள்ளைய எனக்கு பார்த்துக்கற தெரியும். போவில்லை, கிளம்பு முதல்ல. நீ எடுத்த காலி பண்ணு. ஏ காவியா, வெளியா வரியா? நான் வரவா.
2: ஏய், என்னைய மீறி நீ உள்ள போடா பார்க்கலாம்.
1: நீ என்ன கோட்ட சேவரா? உன்னை மீறி போற ரொம்ப பெரிய விஷயம் பாரு.
0: ஏய், என் பணத்தை தாண்டி தாண்டா நீ உள்ள போக முடியும்?
1: ஆசைய என்ன என் கெடுக்குன்னா இதா வரேன், உன்னை போட்டு தள்ளிட்டே போறேன். இரு, அந்த கட்டியா
0: இந்த பாரா கம்ப தூக்காதரா.
1: ஏய்
0: அடிக்காதரா.
3: ஐயோ அடிக்காதீங்க, அடிக்காதீங்க. ஐயோ ஐயோ, அவங்க மண்டை உடைஞ்சு ரத்தமா வருது. அவங்க கீழே விழுந்துட்டாங்க.
1: அப்பவே சொன்னேன்ல மண்டைய புழப்பேன்னு. அப்படியே கேட அந்த புலந்த மண்டையோட உன் மண்டையில.
3: ஐயோ ஐயோ, ரத்தம் ரொம்ப போகுது. யாராவது வாங்கலே, யாராவது வாங்க.
1: மூச்சிருக்கா இல்லையா தாய் கிழவிக்கு?
3: சின்ன பிள்ளைய போட்டு அடிக்கிற
4: அப்பா கையில கத்தி வச்சிருக்காங்க டீச்சர். நீங்க போயிடுங்க டீச்சர். அம்மா அப்பா என்ன விட்டுருங்கப்பா.
1: இனியோட உன்னைய தலை முழுகிறேன், வீட்டுக்கு வா. உன்னைய பொம்பளை பிள்ளை, உனக்கு என்ன படிப்பு? நீ நான் படிச்சு கிளிக்க போறேன்.
3: இங்க பாருங்க, அந்த பிள்ளைய விட்டுருங்க, இல்ல இந்த கம்பால உன் தலைய
1: உடைச்சிருவேன். நான் அடிக்க வர டீச்சர். நீ டீச்சர்னா கரும்பழைகள் எழுதணும், ஊர்காரங்களை அழிக்க கூட தெரியாதம்மா.
3: காவியா காவியா, நீ ஓடாத, எது வந்தாலும் நான் பாத்துக்கிறேன். காவியா காவியா,
1: ஓடாது. எங்க போனாலும் கூட மாதிரி ஓடாது.
4: டீச்சர் மனசு
3: காவியா காவியா.
1: அப்பா ஏய், அழுமூஞ்சி, என்னால ஓடி வர முடியல. எனக்கு இது எங்க சுத்தியும் நீ வீட்டுக்கு தானே வரணும். வா, உனக்கு இருக்கு கச்சேரி. வா, உன வா.

0: ஐயே, அந்த பாட்டில் முதல்ல கொடுங்க.
1: கடைக்காரே, சில்லறை தேடி தர்றதுக்குள்ள நேரம் ஆயிடுச்சு.
0: ஒரு நிமிஷம் லேட் ஆயிருந்தாலும் ட்ரெயினை பிடிச்சிருக்க முடியாது தெரியுமா?
1: என்ன உன சொல்ற? சரி சரி, தண்ணி முக்கியம்ல. இருந்த ஒரு பாட்டில் தண்ணியும் கீழே கொட்டிருச்சு. அடுத்து எங்கே வண்டி நிற்கும்னு யாருக்கு தெரியும்? வாங்கி வச்ச சாப்பாடு வேற அப்படியே இருக்குது.
0: வாங்க வந்து உட்காருங்க, முதல்ல வேர்வையை தொடங்க.
1: இந்த முதல்ல தண்ணியை குடி. அப்போலேருந்து ரொம்ப தண்ணி தாகமாக இருக்குன்னு சொன்னேல. இந்த
0: ஒரு நிமிஷம் ஆடியே போயிட்டேங்க. நினச்சி பார்த்தா உடம்பே பதறுது, இன்னும் மனசு ஆறலை.
1: என்னை விட உனக்குத்தான் ரொம்ப வேர்க்குது. பதட்டப்படாத, அதான் வந்துட்டேன்ல.
0: இன்னொரு முறை இழப்பை தாங்குற சக்தி எனக்கு இல்லைங்க.
1: தமிழந்தி ரிலாக்ஸு, எதுக்கு பழசெல்லாம் நினைக்கிற?
0: எப்படிங்க நினைக்காம இருக்க முடியும்?
1: நினைச்சு என்ன ஆக போகுது? வேதனை தான் மிஞ்சோ. இதை மறக்கிறதுக்கு தானே ஊர் ஊரா கோவில் கோவிலா சுத்திட்டு இருக்கிறோம்.
0: என்னால மனசை கட்டுப்படுத்த முடியலங்க. நைட்டெல்லாம் படுத்தா தூக்கமே வர மாட்டேங்குது.
1: இந்த வேதனை உனக்கு மட்டும்தானா? நானும் தினமும் இந்த சித்திரவதை அனுபவிக்கிறேன். புரிஞ்சுக்க தமயந்தி.
0: நம்ம யாருக்கு என்ன துரோகம் செஞ்சோம்? நமக்கு மட்டும் ஏன் இப்படி நடந்துச்சு?
1: கடவுளே, கடவுளுக்கு நம்ம மேல ரொம்ப பிரியம் அதிகம்னு நினைக்கிறேன். என்ன துன்பம் கொடுத்தாலும் தாங்குவாங்கன்னு நினைச்சாரே நம்ம. கடவுள் நமக்கு ஒரு வழி கொடுக்காம இருக்க மாட்டார் தமயந்தி.
0: ஒவ்வொரு கோயிலுக்கு போகும்போதும் இதைத்தான் தெய்வத்துக்கிட்ட வேண்டிக்கிறேன். எங்களுக்கு அமைதியான வாழ்க்கையை கொடுன்னு தான் கேட்டுக்கிறேன்.
1: கண்டிப்பா அந்த தெய்வம் நமக்கு கொடுக்கும்னு நாம் நம்புவோம். நமக்கு அந்த தெய்வத்தை விட்டா வழி இல்லை தமயந்தி, வேற வழி இல்லை.
0: திடீர்னு யாருமே இல்லாத மாறிட்டோமோன்னு தோணுதுங்க.
1: உண்மைதான் தமயந்தி. நாம் செஞ்சுக்கிட்டது காதல் கல்யாணம். உன் வீட்லேயும் சரி என் வீட்லேயும் சரி யாரும் நம்மளை ஏற்றுக்கலை. அதனால தான் தொலைதூரமாக வந்து யாரோட தொடர்பும் இல்லாமல் நம்ம வாழ்க்கையை ஆரம்பித்தோம்.
0: நல்ல வாழ்க்கையாக தாங்க நம்ம வாழ்க்கை அமைஞ்சது. சந்தோஷமாக தானே இருந்தோம். அழகான புத்திசாலியான காவியாக பிறந்ததுலேருந்து நம்ம வாழ்க்கை சந்தோஷமாக தானே போச்சு.
1: உண்மைதான் தமயந்தி, உண்மைதான். நம்முடைய ஒரே ஆறுதல், ஒரே சந்தோஷம் நம்முடைய மக காவியாதா.
0: யாரு கண்ணு பட்டுச்சோ நம்ம தலை மேல இப்படி ஒரு இடி விழுந்துருச்சு.
1: அது நான் செஞ்ச தப்பு. நீ அப்பவே வேணாம்னு சொன்ன. நான் தான் உன் பேச்சை கேட்கல தமயந்தி.
0: நீங்க உங்களை குறை சொல்றத முதல்ல நிறுத்துங்க ப்ளீஸ்ங்க.
1: இல்லை தமயந்தி, இல்லை, நான் உன் பேச்சை கேட்டிருக்கணும். நான் தான் பிடிவாதமா அனுப்புனேன்.
0: அதுக்கு பேர் பிடிவாதம் இல்லைங்க, உங்க பிள்ளை மேல நீங்க வச்ச அன்பு செல்லம்.
1: அதே என்னுடைய செல்லத்தை பிரிச்சிருச்சு, என்கிட்ட பிரிச்சிருச்சு.
0: அழுகாதீங்க, நீங்க அழுத நானும் அழுதுருவேன். டூர் போறதுக்கு தகப்பனா நீங்க பெர்மிஷன் கொடுத்தீங்க. இப்படி ஒரு விபத்து நடக்கணும் யாரு நினைச்சது? காலேஜ் ஃபைனல் இயர் லாஸ்ட் சான்ஸ்ல உங்க பொண்ணு உங்களை வற்புறுத்தி கேட்டதால தானே நீங்க சம்மதிச்சீங்க.
1: விதி தமயந்தி, இப்படிதான் நடக்கும்னு கடவுள் எழுதி வச்சதை யார் மாற்ற முடியும்? இருந்ததை பறிச்சுக்கிட்ட கடவுளுக்கு புதுசாக ஒன்று கொடுக்க முடியாமல போகும்.
0: போதுங்க, இந்த பேச்சை நிப்பாட்டிடுவோம். போங்க, போய் கையை கழுவிட்டு வாங்க, சாப்பிடுவோம்.
1: இந்த ரயில் பயணத்தில் நிறைய புதிய முகங்களை சந்திக்கிறது நம்ம பழைய நினைவுகளை மறக்கிறதுக்கு உதவியாக இருக்கும் தமயந்தி.
0: நிச்சயமாங்க. சரி வாங்க, பசிக்குது, கையை கழுவிட்டு வாங்க.
1: சரி வர்றேன்.
0: யாருங்க இந்த சின்ன பொண்ணு? எங்கேருந்து கூட்டிகிட்டு வர்றீங்க?
1: கை கழுவு போன இடத்துல பாத்ரூம் கிட்ட அந்த பொண்ணு பரிதாபமாக உட்காந்துருந்தா. கையில் வேற காயமாக இருக்குது.
0: சிச்சோ,
1: என்னை பார்த்து பயந்தா? அதான் உங்கள்கிட்ட கூட்டிகிட்டு வந்திருக்கிறேன்.
0: வாடா செல்லம், ஸ்கூல் யூனிஃபார்மோடு இருக்கியே, கையில் விட ரத்த காயமாக இருக்கு. உங்கள் அப்பா அம்மா எங்க? எப்படி நீ ட்ரெயினில் ஏறின?
2: என் அப்பா தான், எங்கள் அப்பா.
1: பாப்பா, நீ எதுவும் சொல்ல வேணாம்ப்பா, என் பக்கத்தில் வந்து உட்காரு. உன்னை பார்த்தா ரொம்ப களைப்பாக தெரியுதே. ம், சாப்பிட்டாடா செல்லம்?
2: இல்லை இல்லை.
1: இந்தா முதல்ல சாப்பிடுமா? தமயந்தி, சாப்பாடு எடுத்து பிள்ளைக்கு வையே. முதல்ல சாப்பிடட்டும், அப்புறமா விசாரிக்கலாம். சாப்பிடு பாப்பா. பாப்பா சாப்பிடுமா? சாப்பிடு.
2: ரொம்ப நன்றிங்க.
0: நன்றியெல்லாம் அப்புறம் சொல்லிக்கலாம். முதல்ல சாப்பிடு.
1: அந்த

வாங்க, தண்ணி இல்லனா பரவாயில்ல, சீக்கிரம் வாங்க. என்னங்க வண்டி புறப்பட போகுதுங்க, சீக்கிரம் வாங்க. வாங்க.

0: தயிர் சாதத்தை எடுத்து வையே தமந்தி.
1: ஏங்க இந்த வாழைப்பழத்தை எடுத்து கொடுங்க.
2: போதுமா, வயிறு நிறைஞ்சிருச்சு.
1: மெதுவா மெதுவா, இந்த இந்த தண்ணியை குடி பாப்பா.
2: அங்க போய் நின்னுக்கவா?
0: நீ அங்கெல்லாம் போக வேணாம் பாப்பா, நீ எங்க கூடவே இரு. உங்க அப்பா அம்மா எங்க இருக்காங்க? நீ எப்படி இந்த ட்ரெயின்ல ஏறின?
2: எங்க அப்பத்தாவ எங்க அப்பா அடிச்சு போட்டாரா? எங்க அப்பா என்னைய விரட்டிட்டே வந்தாரா? நான் ஓடி வந்தேனா, இந்த ட்ரெயின் நின்றுட்டு இருந்தது, அப்படியே ஏறிட்டேன்.
1: உங்க அப்பா ஏன் விரட்டிட்டு வந்தாரு?
2: வீட்டு வேலைக்கு போகாம பள்ளிக்கூடத்துக்கு போனேனா, அதனாலதான்.
0: நீ ஏமா படிக்காம வீட்டு வேலைக்கு போகணும்?
2: அப்பாவுக்கு காசு வேணும்ல.
0: அடப்பாவி, இப்படி ஒரு அப்பனா?
1: உங்க அம்மா உன்னை தேட மாட்டாங்களா கண்ணு?
2: எனக்கு அம்மா இல்ல. நான் சிறு பிள்ளையா இருக்கும் போதே என் அம்மா இறந்து போயிட்டாங்க. எங்க அப்பத்தா தான் என்னை வளர்த்துச்சு.
0: சரி, உங்க அப்பத்தா உன்னை தேடுவாங்கல்ல?
2: அப்பத்தா தான் அப்பா அடிச்ச அடியில விழுந்து போச்சே.
1: ஏன்பா, ஏன் உங்க அப்பத்தாவ உங்க அப்பா அடிச்சாரு?
2: என்னைய பள்ளிக்கூடத்துல கொண்டு போய் சேர்த்துச்சுல, அதனாலதான்.
1: அட பாவமே, இந்த சின்ன வயசுல இப்படி ஒரு சோகமா?
0: பாப்பா நீ எதுக்கும் கவலைப்படாத, உங்க அப்பாவை போலீஸ்ல பிடிச்சு கொடுத்துருவோம். நீ எந்த ஊர்னு சொல்லு.
2: வேண்டாம் வேண்டாம், நானே போயிடுறேன்.
1: பயப்படாதரா கண்ணு, உனக்கு பிடிக்கலனா நீ எங்கேயும் போக வேண்டாம், தனியா போய் நிக்க கூடாது. எங்க கூடவே இரு, உட்காரு, இந்த அந்த காயத்துக்கு மருந்து போட்டு வர்றேன், சரியா?
2: நீங்க எங்க போறீங்க?
0: நாங்க எங்க ஊருக்கு போறோம்.
2: ரொம்ப தூரமோ?
1: எவ்வளவு தூரமா இருந்தா என்னம்மா, நீ எங்க இறங்கணும்னு சொல்லு, அங்க இறக்கி விட்டுறோம்.
2: நான் எங்கேயும் இறங்கல, எங்க அப்பா வந்துருவாரு. வேண்டாம், எனக்கு ரொம்ப பயமா இருக்கு.
1: அப்ப எங்க கூட வந்துடு.
2: நீங்க யாரு?
0: உன்னோட அப்பா அம்மா?
2: நீங்க என்னோட அப்பா அம்மானா, உங்க வீட்டுக்கு என்ன கூட்டிட்டு போவீங்களா?
1: கண்டிப்பா, உனக்கு பிரியம்னா எங்க கூட வா.
2: அப்பனா என்ன பள்ளிக்கூடம் அனுப்பி வைப்பீங்களா?
0: நிச்சயமா நிச்சயமாப்பா, கண்டிப்பா அனுப்புவோம். உன்னை நல்ல ஸ்கூல்ல சேர்க்கிறோம், எங்களோட வர்றியா?
2: எனக்கு சோறெல்லாம் ஆக்க தெரியும்.
1: அதெல்லாம் நீ சமைக்க வேண்டாம்டா கண்ணு, அம்மாவே பாத்துக்குவேன். நீ எனக்கு பொண்ணா இருந்தா மட்டும் போதும். எனக இந்த பொண்ணை நம்ம வீட்டுக்கு கூட்டிட்டு போயிடலாங்க. நீங்க என்னங்க நினைக்கிறீங்க?
0: நான் அப்பவே முடிவு பண்ணிட்டேன் தமேந்தி, இது கடவுள் நமக்காக அனுப்பின குழந்தை. நம்ம வேண்டுதலை கடவுள் கேட்டுட்டாருமா, இனி இந்த பொண்ணு தான் நம்ம குழந்தை.
1: எனக்கும் முழு சம்மதங்க. பாப்பா உன் பேர் என்ன?
2: காவியா.
3: காவியா,
1: நம்ம காவியா நமக்கு கிடைச்சிட்டாங்க. இவதான் இனிமே நம்ம பொண்ணு காவியா. காவியா வா, வந்து அம்மா மடியில வந்து உட்காந்துக்கோமா.

எல்லாருக்குமே வணக்கம். இந்த நாள் ஒரு முக்கியமான நாள். மெழுகுவர்த்தியாக தன்னைத்தானே உருக்கிக்கிட்டு ஒளி வீசுகிற ஆசிரிய பெருமக்கள் எல்லாரையுமே நினச்சி பார்க்குற ஒரு அற்புதமான நாள். ஒவ்வொரு வருஷமும் ஆசிரிய பெருமக்களை அவங்களோட திறமைகளை சாதனைகளை போற்றும் விதமாக நல்லாசிரியர் விருது அரசாங்கத்தால் வழங்கப்பட்டு வருது. இதை வருஷா வருஷம் நடக்கக்கூடிய நிகழ்வாக தான் நம்ம பார்க்குறோம். அப்படி இருந்தாலுமே இன்றைக்கி நாம் எல்லாருமே ஒன்று கூடி இருக்கிற ஒரு சிறப்பான ஏற்பாடு இது. நம்ம மாவட்டத்துக்கு புதுசாக வந்திருக்கிற கலெக்டர் அம்மாவோட விருப்பத்தின் பேரில் மாநில அளவில் நல்லாசிரியர்களாக தெரிவு பெற்றவர்களை கௌரவிக்கிற விதமாக இந்த விழாவை ஏற்பாடு செஞ்சுருக்கோம். ஒவ்வொரு மாணவ மாணவியரோட வளர்ச்சிக்கு பின்னாடியும் நிச்சயமாக ஒரு ஆசிரியர் இருப்பாங்க. தன்னலம் இல்லாமல் மாணவர்களோட வளர்ச்சிக்காக தன்னோட உழைப்பு மட்டும் இல்லாமல் சொந்த பணத்தையுமே செலவு செய்கிற ஆசிரியர்களோட அர்ப்பணிப்பை நாம் நினச்சி பார்க்குற தருணம் இது. இந்த நிகழ்ச்சியை ஏற்பாடு செஞ்ச மரியாதைக்குரிய கலெக்டர் அம்மா, நல்லாசிரியர்களாக தேர்வு செய்யப்பட்ட ஆசிரியர் பெருமக்கள், பொதுமக்கள் எல்லாரையுமே இந்த தருணத்தில் வரவேற்கிறேன். நிகழ்ச்சியில் அடுத்த கட்டமாக நல்லாசிரியர்களாக தேர்ந்தெடுக்கப்பட்ட யாராவது ஒரு ஆசிரியர் தங்களோட கருத்தை பதிவு செய்யணும் அப்படின்னு இங்கே அழைக்கிறேன். வாங்க, உங்களில் யார் வேணும்னாலுமே முன் வரலாம். உங்கள் சந்தோஷம்

0: மோசமான உணர்வுகளை தாராளமாக இங்கே பகிர்ந்துக்கலாம். இது மற்ற ஆசிரியர்களுக்கும் ஒரு வழிகாட்டுதலாக இருக்கும். வாங்க,
1: ப்ளீஸ் கம் ஃபார்வர்ட். உங்களுடைய அனுபவங்களை சொல்லுங்க, உங்களை பாதித்த விஷயங்களையும் சொல்லுங்க. எஸ், வாங்க. யூ ஆர் வெல்கம்.
2: மரியாதைக்குரிய கலெக்டர் மேடம், என்னுடன் நல்லாசிரியர் விருது பெற்ற ஆசிரிய பெருமக்கள், பொதுமக்கள் அனைவருக்கும் வணக்கம். என் பேர் விமலா. நான் ஆரம்ப பள்ளியில் இடைநிலை ஆசிரியராக வேலை செஞ்சிட்ருக்கேன். இந்த விருதுகள்லாம் கிடைக்கும்போது ஒரு பக்கம் சந்தோஷமாக இருக்குது, இன்னும் நல்லா வேலை செய்கிறதுக்கு ஊக்கத்தை தருது. நம் மாவட்டத்திற்கு புதிதாக வந்திருக்கிற இந்த கலெக்டர் அம்மா கல்வித்துறைக்கு அதிக கவனம் கொடுக்கறது அதிக பெருமைப்பட வேண்டிய விஷயம். எல்லாரும் பாராட்டுறீங்க, ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. கலெக்டர் அம்மா விசேஷமாக புதுசாக இப்படி ஒரு பாராட்டு விழா ஏற்பாடு செஞ்சதுக்கு ரொம்ப நன்றி. ஆனால் ஒரு விஷயம் என் மனசுக்குள்ள உறுத்தலாகவே இருக்குது, அதை இந்த விழா முன்னாடி பதிவு செய்யணும்னு ஆசைப்பட்றேன். குழந்தைகளை படிக்க வைக்கணுன்ற ஒரு ஆசையில் நான் செஞ்ச ஒரு காரியத்தால் ஒரு அதிபுத்திசாலியான என்னோட ஒரு மாணவ கண்மணியை இழந்துட்டேன். பள்ளிக்கூடம் வராமல் இருந்த தாயில்லாத ஒரு பெண் குழந்தைய பள்ளிக்கூடம் வர வைக்கிற முயற்சியில் நான் தோற்று போயிட்டேன். அந்த குழந்தையோட பேர் காவ்யா. அவளோட மதுக்கு அடிமையான அப்பா கிட்ட இருந்து அவளை படிக்க வைக்கிறதுக்கு நான் செஞ்ச முயற்சியில் தோற்று போயிட்டேன். அந்த குழந்தையை நான் இழந்துட்டேன். என்னைய பாதுகாக்கிறதான்னு நினச்சிட்டு அந்த குழந்தை எங்கேயோ வெகு தூரமாக போயிட்டா. அது ஒரு வடுவா அழியாமல் என் மனசுக்குள்ளே இருந்துக்கிட்டே இருக்கு. நல்லாசிரியர் விருது வாங்குறப்ப கூட அது என்னை உறுத்திக்கிட்டே இருக்கு. நான் இழந்த அந்த காவ்யா, காவ்யா அனைவருக்கும் நன்றி.
0: நன்றி விமலா டீச்சர். மாவட்ட அளவில் விருதுகள் வழங்குவதற்கு முன்பாக மதிப்பிற்குரிய கலெக்டர் அம்மாவை உரையாற்ற அழைக்கிறேன்.
1: மதிப்பிற்குரிய அனைவருக்கும் வணக்கம். இந்த நாள் என் வாழ்க்கையில் மறக்க முடியாத நாள். மாதா, பிதா, குரு, தெய்வம் என்பார்கள். குருக்களாகிய நம் தெய்வங்களை வாழ்த்து கிடைத்த அற்புதமான நாள் இது. ஒவ்வொரு ஆசிரியரும் வெறும் கற்றுக் கொடுக்குற கருவிகளாக இல்லாமல் அதுக்கும் மேலே குழந்தைகளுக்கு சிறந்த வழிகாட்டியாக வாழணுன்றதே என்னோட விருப்பம். அன்பிற்கும் பாசத்திற்கும் அறிவுக்கும் ஏங்குற குழந்தைகளுக்கு வாஞ்சையுள்ள அப்பாவா அம்மாவா நீங்கள் வாழ வேண்டும். இதைத்தான் இந்த சமூகமும் உங்ககிட்ட எதிர்பார்க்குது. இதுக்கு சாட்சி வேற எங்கேயும் தேட வேண்டாம், நான் தான் அதுக்கு சாட்சி. நல்லாசிரியர் விருது பெற்ற அந்த ஆசிரியர் சொன்னாங்கல்ல, தொலைந்து போன அந்த மாணவி காவியா தான் அவங்களோட வடுவுக்கு காரணமா இருந்ததா சொன்னாங்க. மை டியர் விமலா டீச்சர், தயவு செஞ்சு மேடைக்கு வாங்க, நான் உங்களுக்கு விருது வழங்குறதுல ரொம்ப பெருமைப்படுறேன். எந்த உறுத்தலும் இல்லாம நீங்க வாங்கிக்கங்க. உங்க மனசுல இருக்கிற வடு இன்னையோட அழியட்டும். தொலைந்து போன காவியாவிற்காக வடிக்கும் கண்ணீர் நீங்கள் தெய்வம் என்பதற்கு அடையாளம். என்ன ஆசீர்வாதம் பண்ணுங்க.
2: ஐயோ கலெக்டர் அம்மா, நீங்கெல்லாம் என் காலில் விடக்கூடாது. நீங்க நல்லா இருக்கணுமா. எந்திரிங்கம்மா. மொத
1: என்ன சொன்னீங்க விமலா டீச்சர்? உங்க காலில் நான் விழக்கூடாதா? நான் விழாம வேற யார் விழுவாங்க? புது ட்ரெஸ் வாங்கி கொடுத்தது யாரு? நீங்க தான். புது பை வாங்கி கொடுத்தது யாரு? நீங்க தான். ஒவ்வொரு நாளும் பசிச்ச வயிறுக்கு சாப்பாடு தந்தது யாரு? நீங்க தான். தெரியலையா டீச்சர்? இன்னும் தெரியலையா டீச்சர்? என்ன நல்லா பாருங்க டீச்சர். எப்படி என்ன மறக்க முடிஞ்சது? உங்க காவியா டீச்சர்? இல்ல இல்ல, நான் தான் உங்க மகள் காவியா டீச்சர்.
2: யாரு? என்னோட காவியாவா? என்னோட காவியா கலெக்டரா? இதை விட எனக்கு வேற என்ன விருது வேணும்? நீ எனக்கு திரும்ப கிடைச்சிட்ட காவ்யா, திரும்ப கிடைச்சிட்ட. ரொம்ப சந்தோஷமா இருக்கு காவ்யா.
1: டீச்சர், நான் ஒண்ணு கேக்கட்டுமா?
2: கேளுமா.
1: சாக்லேட் கொண்டு வந்திருக்கீங்களா?
2: நான் தான் எப்பவுமே ஒரு சாக்லேட் கையில வச்சிருப்பேன்ல. இரு ஒரு நிமிஷம். இந்தாமா.
1: ஞாபகம் இருக்கா விமலா டீச்சர், பல நாள் பள்ளிக்கு வராம உங்க முயற்சியால வந்தப்ப அதை கொண்டாடுறதுக்காக என்னை விட்டு சாக்லேட் கொடுக்க சொன்னீங்கல்ல,

0: இன்னைக்கு நான் திரும்ப வந்துட்டேன், எல்லாத்துக்கும் சாக்லேட் கொடுக்குறேன். இந்த விமலா டீச்சரை விட்டு நான் பிரிஞ்சு போயிருக்கலாம், என் வாழ்க்கை திசை மாறி போயிருக்கலாம், ஆனால் அந்த சிறு வயதில் நீ பெரிய ஆளாக வருவ அப்படின்னு அவங்க சொன்ன வார்த்தை தான் என்னை வாழ வச்சிச்சு, என்னை உயர வச்சிச்சு. டீச்சர், எங்கள் பாட்டி இறந்து
1: உங்கள் அப்பா அடித்ததில் உங்கள் பாட்டி மயக்கம் ஆயிட்டாங்க. உன்னை விரட்டிகிட்டே வந்த உங்கள் அப்பா பாட்டி இறந்துருச்சுன்னு நினச்சி எங்கேயோ போயிட்டாரு. இது வரைக்கும் நான் அவரை பார்க்கவே இல்லைம்மா.
0: பாட்டி இப்போ இருக்காங்களா டீச்சர்?
1: இல்லைம்மா, நீ இல்லாதது அவங்களுக்கு பெரிய வருத்தம், ரொம்ப விரக்தியாக இருந்தாங்க. ஏறக்குறைய நீ போன 2 வருஷத்தில் அவங்க இறந்து போயிட்டாங்க.
0: அம்மா முகம் எனக்கு சரியாக தெரியாது, எனக்கு எல்லாமே பாட்டி தான். எனக்காகவே கஷ்டப்பட்டு வாழ்ந்த என் பாட்டியை நினைக்கையில் தான் எனக்கு ரொம்ப வருத்தமாக இருக்குது.
1: வருத்தப்படாதம்மா.
2: கலெக்டர் காவ்யா, உங்களுடைய உரை ரொம்ப ரொம்ப அருமையாக இருந்துச்சு, எனக்கு ரொம்ப பெருமையாகவும் இருந்துச்சு. வாழ்த்துக்கள், நல்வாழ்த்துக்கள்.
0: டீச்சர், இதுதான் என்னோட அப்பா. அப்பாவுக்கு பயந்து ஓடி போய் ரயிலில் ஏறினேன்ல, அங்கே தான் புது அப்பாவும் அம்மாவும் கடவுள் கொடுத்தாங்க. அப்பா, நான் அடிக்கடி சொல்வேன்ல விமலா டீச்சர்.
1: வணக்கம் ஐயா.
2: வணக்கங்கம்மா. அடிக்கடி உங்களை பற்றி காவ்யா சொன்னதே சொல்லுவா. வாழ்கிறதுக்கு வசதியை நாங்கள் செஞ்சு கொடுத்தோம், ஆனால் நம்பிக்கையான வார்த்தைகளை ஆசிரியரான உங்களால் தான் விதைக்க முடியும். ரொம்ப நன்றிங்கம்மா, ரொம்ப நன்றி.
0: டீச்சர், இந்தாங்க என்னோட நம்பர், நீங்கள் எப்போனாலும் என்கிட்ட பேசலாம். நானும் நம்ம படித்த பள்ளிக்கூடத்துக்கு நான் வரேன்.
1: அவசியமாக வாங்க கலெக்டர் அம்மா.
0: வா காவியான்னு சொல்லுங்கள் டீச்சர்.

0: நல்ல வேலை டாக்டர் செக்அப்புக்கு போகும்போது நீங்கள் வரல, அதனால தான் அவங்க ரெண்டு பேர்த்தையும் மீட்டிங்க்கு அனுப்பிட்டு நான் கிளினிக்கில் இருந்தேன். செக்அப்புக்கு என்னோட நீங்கள் இருந்தீங்கன்னா விழாவுக்கு நீங்கள் போயிருக்கவே முடியாது.
1: உண்மைதான் தமயந்தி, அந்த விழாவுக்கு போனதால தான் காவியாவுக்கு பிடிச்ச அந்த விமலா டீச்சரை பார்க்க முடிஞ்சு.
2: ஆமாம்மா, உண்மையிலேயே இன்னைக்கு மனசு நிறைவாக இருக்கு. அவங்க கிட்ட ஆசீர்வாதம் வாங்கினத பெரிய புண்ணியமாக நினைக்கிறேன்.
1: ஆ, டிரைவர் காரை ஓரமாக நிப்பாட்டிருங்க, நாங்கள் இறங்கிக்கிறோம். தமயந்தி மெதுவாக இறங்கு. காவியா நீயும் வாமா,

0: நான் செஞ்ச பாவம் என்னை இப்படி கோயில் வாசலில் உட்கார வச்சிருச்சு. பெத்த பிள்ளையும் பார்த்துக்கல, கட்டின பொண்டாட்டியும் பார்த்துக்கல, என்ன மாதிரி ஆளுக்கெல்லாம் நீ தான் தேவை.
1: நான் அந்த டீச்சரை பார்க்க முடியாம போச்சு காவ்யா. நாம போய் அவங்கள பார்க்கணும். நீ அவசியமா கூட்டிகிட்டு போ.
2: கண்டிப்பா, நீங்க அப்பா எல்லாரும் சேர்ந்து போய் பார்க்கலாம். ஒரு தடவை டீச்சருக்கு ரோஜா பூ கொடுத்தேன், அப்பா அவங்க சொன்னது இன்னைக்கு வரைக்கும் எனக்கு ஞாபகம் இருக்கு.
3: என்னமா சொன்னாங்க?
2: நீ பெரிய ஆளா வருவ, அப்ப நீ எனக்கு கொடு, நான் வாங்கிக்கிறேன் அப்படின்னு சொன்னாங்கப்பா.
3: ஒரு கோல்டு செயின் வாங்கி கொடுத்தலாமா காவியா?
1: நல்ல காஸ்ட்லியான பட்டு சேலையா வாங்கி கொடுக்கலாமா காவியா?
2: அப்பா அம்மா நீங்க ரெண்டு பேருமே தப்பா புரிஞ்சுக்கிட்டீங்க. எங்க டீச்சர் எப்பயுமே அவங்களுக்காக எதுவுமே கேட்க மாட்டாங்க. அவங்க வேலை பார்க்கற பள்ளிக்கூடத்துக்கு வேணா என்ன தேவையோ அதை நம்ம வாங்கி கொடுக்கலாம்.
3: ஓகே ஓகே, தாராளமா செஞ்சலாம்ப்பா.
2: வாங்கப்பா கோயிலுக்கு போலாம்.
3: காவியா இந்தாமா பழம், வரிசையா அந்த யாசை கேட்கறவங்களுக்கு நீ கொடுத்து.
0: கையில அதே கத்தியால கீரண காயம் கையில தெரியுதே.

0: என் மக கலெக்டரா? என்ன ஒரு மிடுக்கு அவ நடையில, அப்படியே அவ அம்மா மாதிரி இருக்கா? என்ன தெரியலையா அவளுக்கு? எப்படி தெரியும்? உடம்பு மெலிஞ்சு வயிறு ஒட்டி போய் பரட்ட தலையோட முகமெல்லாம் தாடி, அப்பாவா எப்படி தெரியும்? நல்லா இரு மகளே, நல்லா இரு. என் மனசில் இருந்த ஆறாத வடு உன்னை பார்த்ததில் போயிடுச்சுமா. எங்கே இருந்தாலும் நீ நல்லா இருமா. இன்னும் ஒரு தடவை கடைசியாக என் மகளை எங்காவது ஒளிஞ்சிருந்தாவது பார்த்துட்டு போகிறேன். வரட்டும் வரட்டும், சாமி கும்பிட்டு வரட்டும், காத்திருக்கேன் அந்த பக்கம். அந்தா அந்தா என் மக வரா. என் மக, என் ரத்தம், இந்த மாவட்டத்தோட கலெக்டர். அதோ அதோ நான் அப்போதே உட்காந்துருந்தேனே, அந்த இடத்த பார்த்துக்கிட்டே வராளே. அவ ஒருவேளை என்னை கண்டுபிடிச்சிருப்பாளோ. அந்தா வந்துட்டா, நான் இருந்த இடத்துக்கே வந்துட்டா. ஐயோ, என்ன தேடுறா?
1: எங்க? இங்கே ஒரு பெரியவர் இருந்தாரே, அவர் எங்க?
2: ஐயே, அவர் அப்பவே போயிட்டாரு தாயே.
3: காவியா, ஏமா அவரை பத்தி விசாரிக்கிற?
1: அவர் என்னை பார்த்த பார்வை அப்படியே எனக்குள்ள ஊடுருன மாதிரி இருந்துச்சு, அந்த கண்கள்.
4: காவியா வாமா, ஒரு நாளைக்கு எத்தனையோ பேரை பாக்குற நீ. ஒவ்வொரு அப்பாவுக்கும் உன்ன போல ஒரு பிள்ளை இருக்க ஆசை கண்டிப்பா இருக்கும். வாமா போலாம்.
0: இப்படி கொடூரமா பார்த்து பழகின என் கண்கள் எப்படி அவ மறந்திருப்பா? மகளே, பாசம், அன்பு, பரிவு, இது எதுவும் காட்டாத தகுதி இல்லாத அப்பமண்ணா. கொடுமை மட்டும் செஞ்சு பழகின என்னோட கைகள் வலுவிழந்து போச்சுமா. நான் ஒன்றும் இல்லை மகளே, உன் இழப்பில் நான் என்னை தொலைச்சு தெரிஞ்சுக்கிட்டேம்மா. காலம் போயிடுச்சு, நான் என்னை உணர்றதுக்குள்ளேயே காலம் போயிடுச்சு. என்னை வந்து தேடுனிய என் அருமை மகளே, இதுதான் ரத்த பாசமா? போதும், எனக்கு இது போதும். என்ன மாதிரி தகுதி இல்லாத அப்பாக்களுக்கெல்லாம் இதாமா தண்டனை? நீ இருந்தும் உன் கூட இல்லாமல் இருக்கிறது தான் தண்டனை. என் அருமை மகளே, எங்கே இருந்தாலும் நீ நல்லா இருமா. நிச்சயமாக நான் உன்கிட்ட வந்து உன்னோட என்னால் இருக்க முடியாது. உன்னை பார்த்துட்டேன், இதுவே எனக்கு போதுமா. நீ என்னை தேடின பார்த்தையா, அது என் மனசில் இருந்த வடுவை அழிச்சிட்டு தாம்மா போயிருக்கு. அந்த வடுவை அழிச்சிட்டு தான் போயிருக்கு. என்னை போல அப்பாவுக்கு இதுதான் தண்டனை, இதுதான் தண்டனை. இருந்தும் இல்லாமல் இருக்கிறது தான் அனுபவிக்கிறேன் என் செல்ல மகளே, என் செல்ல மகளே. எங்கே இருந்தாலும் நீ நல்லா இருமா.

0: நேர்கள் இதுவரை கேட்டது வடு நாடகம். எழுதியவர் ஜே. மெட்டில்டா விமலா. கதை மாந்தர்கள்: குழந்தை காவியாவாக எம். தான்யா, குழந்தை செல்வியாக பி. நிலாயனா, குழந்தை ஆனந்தியாக பி. நட்சத்ரா, குழந்தை சுமதியாக எம். ரக்ஷனா, மச்சக்காளையாக மயிலப்பன், கோவிந்தம்மாளாக சாந்தி சுரேஷ், ஆசிரியர் விமலாவாக பாலின் லெனினா, தாமோதரனாக எஸ். எம். முத்துகிருஷ்ணன், தமயந்தியாக கீதாமணி, மாவட்ட ஆட்சியர் காவியாவாக சோபனா, விழா அமைப்பாளராக எல். என். ஜி. ரவிசங்கர். அமைப்பு மயிலப்பன்.
1: படைப்பு ஆகாஷ்வாணி மதுரை வானொலி நிலையம்.

நெகிழிமான காரைக்கால் பண்பலை 100.3 நேயர்கள் இனி கேட்கலாம் வைக்கிங் பனியன்கள் பிரீப்ஸின் கலக்கல் நேரம். இந்நிகழ்ச்சியினை வழங்குவோர் வைக்கிங்

0: வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ். நெற்றிலீது காரைக்கால் பண்பலை 100.3 கலக்கல் நேரம் காமெடி ஷோ. ஆமாங்க, இந்த நிகழ்ச்சியில் உங்களுக்கு பிடித்தமான நீங்கள் நகைச்சுவை வானொலியில் சொல்கிற தகுந்த நம்பக தகுந்தமான யார் மனதையும் புண்படுத்தாத அழகான நகைச்சுவையை நீங்கள் சொல்லலாம். ஜோக் சொல்ல அலையுங்கள். தொலைபேசி எண்கள் 0436 8 என்கின்ற முன் இணைப்பை எண்ணை தொட்டு 2 3 1 2 3 1 இன்னொரு நம்பருக்கு சிரிக்கலாம். நீங்கள் அழைக்கலாம் 2 9 9 4 8 0. சிரிச்சுக்கிட்டே கால் பண்ணுங்க 2 9 9 5 8 0. செல் நம்பர் இருக்குங்க 9 5 6 6 4 2 7 2 3 1. ஆமாங்க, சிரிச்சுக்கிட்டே இருங்க. காரைக்கால் எஃப்எம் 100.3 கலக்கல் நேர நிகழ்ச்சி. இந்த சொல்ல நீங்களும் கால் பண்ணி பேசலாம். யார் இப்ப முதல்ல ஜோக் சொல்ல வர போறாங்க அப்படின்னு கேட்கறதுக்கு நம்ம அவரோட காத்திருக்கிறோம். கேட்டலாம். வணக்கம்.
1: வணக்கம் சார்.
0: வணக்கங்க.
1: நாகராஜன்
0: சொல்லுங்க. நாகராஜன் சார்,
1: ஒரு ஊர்ல சார் எல்லா எறும்பும் குளிக்க போனி.
0: சரி,
1: ஆத்துக்கு போனப்ப எல்லா எறும்பும் குளிக்க உள்ள

0: நல்ல வேலை வந்து காப்பாத்துனுச்சு. நகராஜ் சார் வேற ஏதாவது இருக்கா ஜோக்கு?
1: நன்றி சார்,
0: ரொம்ப நன்றி. கடி கடி கடிச்சிட்டீங்க, போங்க. அடுத்த நேயர் வணக்கம்.
2: வணக்கம் சார்.
0: வணக்கங்க, யார் இங்க இருந்து?
2: ஜோதி அண்ணப்பன் பட்டிலிருந்து.
0: சொல்லுங்க மேடம்.
2: யானை தண்ணீர்ல குளிச்சா என்ன சார் ஆகும்?
0: மறுபடியும் குளிக்கிற கதை. யானை தண்ணீர்ல குளிச்சா என்ன ஆகும்? என்ன என்ன ஆகும்?
2: நீர் யானை ஆகும்.
0: தொடர்ந்து ஜோக் சொல்லுங்க. காரைக்கால் எஃப்எம் 100.3 இது கலக்கல் நேரம் காமெடி ஷோ. வணக்கம். வணக்கங்க.
3: நான் என்று உங்கள் அன்புடன் பூந்தோட்டம் முருகன்.
0: பூந்தோட்டம் முருகன் சார், சொல்லுங்க முருகன் சார்.
3: அதாவது போலீஸ் ஸ்டேஷன்ல மனைவி கணவன கண்ணு கம்மி போனாங்களா சார்?
0: சரி,
3: போலீஸ் ஸ்டேஷன் நிறைய போட்டோ வந்தா கொடுத்துருப்போமா அப்படின்னா, சரி போட்டோ கொடுத்தாங்களா. போலீஸ் கேட்டா இல்லாம கணவன் கேட்டா உங்க போட்டோ கொடுத்துருக்கீங்க
0: அப்படின்னு.
3: நான் காணாம இப்படி தெரிஞ்சாலே எங்க வீட்டுக்கார தான் வீட்டுக்கு வந்துருவேன்.
0: சொல்லுங்க.
3: பயங்கரமான
0: போட்டிருக்கேன்.
4: பனங்குடி
0: லதா மேடம் சொல்லுங்க. சந்திப்போம். வணக்கம். வணக்கம் சொல்லுங்க. வணக்கங்க, யார் எங்க இருந்து அழைக்கிறீங்க? மதி சார் எங்க இருந்து பேசுறீங்க? ஊர் சொல்லுங்க மதி சார். மதி சார் உங்க ஊர் பேர் சொல்லாமே அழகா. எங்க இருந்து? நெடும்பளம் சொல்லுங்க. உங்க சிக்னல் ரொம்ப வீக்கா இருக்கு, நீங்க ஜாலியா ஜோக் சொல்லலாம் பாத்தீங்கன்னா சொல்லுங்க.
3: சாப்பிட போனாராம்.
0: சரி,
3: அந்த முட்டை வைக்கவான்னு கேட்டாராம். முட்டை வைக்கவான்னு கேட்டாராம்.
0: கிடைக்காத முத்தா? நீங்களே சொல்லுங்க ராஜேந்திரன் சார், நீங்க சூப்பரா சொல்லுவீங்க. ஐஸ் வச்சு
3: மாரிமுத்து.
0: நம்ம மாரிமுத்து சூப்பர் சூப்பர்.
3: ஆமா, அடுத்து பாத்தீங்கன்னா வீடு கட்ட முடியாத கல்லு என்ன கல்லு?
0: இல்ல இப்படியே போகுது ரைமிங்க, பயங்கரமா ஆளா இருப்பீங்க போல் இருக்கேன். வீடு கட்ட முடியாத கல்லு என்ன கல்லு?
3: என்ன கல்லு? உங்ககிட்டதான் இருக்கு விக்கலு. அடுத்தது வந்து தொடர்ந்து இருந்து கொடுங்க முடியாத ஆணி என்ன? ஆணி
0: என்னங்க இது?
3: முள்ளங்கி.
0: சரிங்க சரிங்க, ரொம்ப நன்றிங்க ராஜேந்திரன் சார்.

0: ரொம்ப கலகலப்பில சிரிக்கி வச்சுங்க.
1: நன்றி
0: நன்றி நன்றிங்க. நிகழ்ச்சி கூடிய அடுத்த கலக்கல் நேரம் காரைக்கால் பண்பலை 100.3 இது.
2: அன்பான மாலை வணக்கம்.
0: வணக்கங்க.
2: நன்னிலம் அம்பலவனம்.
0: நன்னிலம் அம்பலவனம் சார், சொல்லுங்க
2: சார். ஒரு இன்ஸ்பெக்டர் தேங்காய் எடுத்துக்கிட்டு கைதியை பார்க்க போனாராம் சார். ஏன் சார்
0: தெரியலையே,
2: திரும்பி திரும்பி கேள்வி கேட்கறான் சார்.
0: ஓஹோ, சரிங்க சரிங்க, பயங்கரமான ஜோக்கா இருக்குது. காரைக்கால் பண்பலை 100.3 நம்ம இணைந்திருக்கிறோம். இது கலக்கல் நேரம். நீங்க வானொலியில் சொல்ற மாதிரி சூப்பரான கடி ஜோக்கோட வாங்க, நீங்க தொடர்ந்து சொல்லலாம். அந்த சொல்லிடோடு நம்ம எல்லாரும் சேர்ந்து சிரிக்கலாம். காரைக்கால் பண்பலை 100.3 ஒரு சிறிய விளம்பர இடைவேளையும், அது மட்டும் இல்லாமல் சூப்பரான ஒரு பாட்டு ஒன்று கேட்கறதுக்காக நம்ம காத்துட்டு இருக்கிறோம். கேட்டெல்லாம் இணைந்து

0: வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ்.
1: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்ட்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
2: அணு மருத்துவமனை, இருதயம், சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல் நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை, தஞ்சாவூர்.
3: சரோஜா சாமான் நிக்கலா.

0: ஆமாங்க, என்னங்க இந்த சங்கல் நேரத்தில் எங்க பார்த்தாலும் டீ கப்ல ஆவி பறக்க தான் செய்யலாம், டீ குடிச்சிட்டு இருக்க நேரம் தானே. இந்த நேரத்துல ஜோக் சொல்லலாம். நீங்க காரைக்கால் எஃப்எம் 100.3 டயல் பண்ணுங்க. இப்படி ஒரு ஹோட்டல்ல ஒரு டீ குடிக்கிற இடத்துல ஒரு ரகளை ஏற்பட்டிருக்கு. அப்படி பாத்தீங்கன்னா அந்த ஜோக் என்ன பண்ணி கேட்கறதுக்கு நீங்க அவரோட இருக்கீங்க. ஆமாங்க மாஸ்டர், மாஸ்டர் இந்த டீல ஒரு ஈ மிதக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வாடிக்கையாளர் ஒரு கஸ்டமர் சொல்றாரு. மாஸ்டர் யோ, 10 ரூபாய்க்கு டீல ஈ மிது ஈ தாயா மிதக்கும், அது மட்டும் நீச்சல்ல அப்புறம் என்ன திமிங்கலமா வந்து மிதக்கும் அவரு சொல்லியிருக்கிறாரு. அப்படி வேற ஏதாவது ஜோக் யாராவது சொல்ல போறாங்களான்னு கேட்கறதுக்கு அவரோட காத்திருக்கிறோம். கேட்டலாம். வணக்கம், யார் எங்க இருந்து?
1: வணக்கம் சார்.
0: வணக்கங்க
1: சார், நலமா இருக்கீங்களா
0: சார்? நலமா இருக்கேன், சொல்லுங்க. நீங்க நலமா இருக்கீங்களா?
1: ரொம்ப நலமா இருக்கேன்.
0: ரொம்ப நன்றிங்க. சிரிச்சுக்கிட்டே சொல்லுங்க, ஜோக் சொல்லுங்க
1: சார். எப்பயுமே சிரிச்சு விட்டு இருக்கக்கூடிய பூச்சி எது சொல்லுங்க பாப்போம்.
0: எப்போது சிரிச்சுக்கிட்டே இருக்கிற பூச்சி எது தெரியலையே. ஈயா?
1: ஆமா சார், அதேதான் சார்
0: சொல்லிட்டேன். சரிங்க சொல்லுங்க.
1: டீ எது சொல்லுங்க பாப்போம்.
0: என்னங்க?
1: குடிக்க முடியாத டீ.
0: ஓ, எனக்கே டீ ஜோக்கா? சொல்லுங்க. என்ன, நீங்களே சொல்லிடுங்க.
1: கரண்டி சார்.
0: சரிங்க சரிங்க. உங்க பேர் சொல்லுங்க.
1: மயிலாடுதுறை மாவட்டம் வழுவூர் பண்டாரவடை எம்.சி. கிருஷ்ணா.
0: சூப்பர் கிருஷ்ணா, சூப்பரா சொல்லிருக்கீங்க, ஜோக் சொல்லிருக்கீங்க. தொடர்ந்து நிகழ்ச்சி எல்லாம் கேளுங்க, பங்கெடுத்துங்க. ரொம்ப நன்றிங்க, ரொம்ப நன்றிங்க. அடுத்து நீங்க நிகழ்ச்சியில் வரக்கூடிய ஜோக் சொல்லக்கூடிய நேயர் சந்திச்செல்லாம் வணக்கம். வணக்கம் மேடம். பயங்கரமான ஜோக்கா இருக்கு. வணக்கம். சொல்லுங்க. ஆமாங்க, பேர் சொல்லிடுங்க.
1: வேலையா
0: தெரியலீங்களா? ரொம்ப நன்றிமா, நிகழ்ச்சி தொடர்ந்து நிகழ்ச்சியை கேளுங்க, பங்கெடுத்துங்க. ரொம்ப நன்றி நிகழ்ச்சி வந்த ஹேமாவுக்கு. அடுத்து வணக்கம்.
2: வணக்கம்.
0: வணக்கங்க. சொல்லுங்க. மேனாங்குடி முருகேசன் சார் சொல்லுங்க.
2: ஒருத்தர் வேகமா ஓடிட்டு இருந்தான்.
0: சரி,
2: வணக்கம். வேதாரண்யம் வட்டம் கருப்பம்பளம் தெற்கில் இருந்து சிவகுமார். நலமா இருக்கீங்களா?
0: நலமா இருக்கேன் சிவகுமார் சார். நீங்க நலமா?
2: நான் நலமா
0: இருக்கேன். சொல்லுங்க.
2: அதாவது ஒருத்தர் வந்து ரொம்ப வடை சாப்பிடறதுக்கு ரொம்ப ஆவல் பட்டிருக்காரு.
0: சரி,
2: ஆவல் பட்டு ஒரு கடையில போய் 2 வடை கொடுங்க அப்படின்னு சாப்பிட்டுருக்காரு,
0: கேட்டிருக்காரு.
2: வாங்கி பார்த்தாக்க அதுல வந்து வடைய புட்டு பாக்குறாரு, நூலு நூலா வந்திருக்கு.
0: நூலு நூலா வந்திருக்கு வடையில.
2: ஆமா, அத போய் ஓனர்கிட்ட போய்
0: சொல்லாமல்
2: உங்க கடைக்கு வடை சாப்பிட வந்தேன், நூலு நூலா வருதுங்க அப்படின்னு சொல்லி இருக்கிறாரு.
0: ரகசியம்.
2: இங்க குடுக்கற 5 ரூபாய்க்கு என்னங்க வேட்டியா வரும் அப்படின்னு இருக்கிறாரு.
0: சரி, அதெல்லாம் நூலோட போங்க அப்படின்ட்டீங்க. பயங்கரமான சிவகுமார் சார். வணக்கம்.
3: வணக்கம் சார்.
0: வணக்கங்க.
3: அலுவலம் சக்தி முருகானந்தம்.
0: சொல்லுங்க. அலுவலம் சக்தி முருகானந்தம் சார் சொல்லுங்க.
3: பேய் பிடிச்சிக்கிட்டு புருஷங்க பேய் பிடிச்சிக்கிட்டு கொண்டாடி போய் புருஷ மந்திரவாதி போய் கயிறு வாங்கிட்டு வந்திருக்காரு.
0: சரி,
3: கயிறு வாங்கிட்டு வந்து கொண்டாடி கொண்டாந்து மனைவி கொண்டாந்து கொடுத்துருக்காங்க இவர்த்த.
0: சரி, வேற ஜோக் இருக்குங்களா? ரொம்ப நன்றிங்க, நிகழ்ச்சியில தொடர்ந்து கேளுங்க, நிகழ்ச்சியை பங்கெடுத்துங்க. ரொம்ப ரொம்ப ரொம்ப நன்றிங்க. நிகழ்ச்சியில கூட அடுத்த நேரம் சந்திக்க போறோம். வணக்கம். மகிழ்ச்சியோட ஒரு ஜோக் சொல்லுங்க.
4: நுழைய முடியாத சுத்தி இந்த உலகத்துல ஒண்ணு இருக்கு, அது என்ன சுத்தி சொல்லுங்க பாக்கலாம்.
0: நுழைய முடியாத
4: சிட்டி. சிட்டி

வந்தாச்சு, ஆஃபர் வந்தாச்சு. உங்கள் சீமாட்டி ஆடி திருவிழா வரும் ஜூலை 3 முதல் ஆரம்பம். ஆடி ரகங்களில் 50% வரை தள்ளுபடி. ஆடை வாங்குபவர்களுக்கும் டிஸ்கவுண்ட் வவுச்சர் மற்றும் கோல்டன் டிக்கெட் வெல்லும் அரிய வாய்ப்பும் உங்களுக்காக காத்துக்கொண்டிருக்கின்றது. சீமாட்டி பட்டு ஜவுளி ரெடிமேட்ஸ், திருவாரூர்.

0: என்னன்னு தெரியலையே.
1: வேற எது சார், எலக்ட்ரிசிட்டில நுழையவே முடியாது சார்.
2: ஓ ஆமாங்க, ஐயோ
1: மாதிரி இந்த உலகத்துல ஒரு ரூம்ல நம்ம நுழையவே முடியாது. அது என்ன ரூம்?
2: மறுபடியுமா? தெரியலையே, சொல்லிடுங்க.
1: அதாவது நுழைய முடியாத சிட்டி எலக்ட்ரிசிட்டினா, நுழைய முடியாத ரூம் மஷ்ரூம் சார்.
2: ரொம்ப நன்றி சந்திரசேகர், ரொம்ப நன்றி, ரொம்ப நன்றி. நிகழ்ச்சியை ரொம்ப தூரத்துலேருந்து நிகழ்ச்சியை கேட்டுட்டு நம்ம ஜோக் சொல்ல வந்திருக்கீங்க, ரொம்ப நன்றி. நிகழ்ச்சி போடுறீங்க, அடுத்த நேரம் சந்திக்க போறோம். வணக்கம், கலக்கல் நேரம்.
3: வணக்கம் சார்.
2: வணக்கங்க
3: அனைவருக்கும். இனிய மாலை வணக்கத்துடன் வேதாரணி வட்டம் தேத்தாவுடி வடக்கு செல்வ பாரதி.
2: சொல்லுங்க செல்வ பாரதி சார்.
3: அதாவது ஒருத்தர் டாக்டர் கிட்ட வந்திருக்காரு.
2: சரி,
3: வைத்தியம் பாக்குறதுக்கு. அவர் சொல்லியிருக்காரு, டாக்டர் சார் எனக்கு வந்து பஸ்ல ஏறின உடனே தூக்கம் வந்துருது,
2: சரி
3: என்ன செய்யறது அப்படின்னு கேட்டிருக்காரு.
2: அடுத்து வரக்கூடிய
4: புதுசா
2: தொடர்ந்து நிகழ்ச்சியை கேளுங்க, டயல் பண்ணுங்க, கலக்கலா ஜோக் சொல்லுங்க.

0: IS-916 HUID ஹால்மார்க் தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. உங்கள் பழைய 916 நகைகளை அன்றைய மார்க்கெட் விலைக்கு எக்ஸ்சேஞ்ச் செய்து புதிய நகை வாங்கும் போது பவுனுக்கு 1200 ரூபாய் தள்ளுபடியும் பெறுங்கள். வைர நகைகள் அதிரடியாக குறைக்கப்பட்ட விலையில். வெள்ளி கொலுசுகள் மெட்டிகளுக்கு சைக்கூலி சேதாரம் இல்லை. தரத்தில் ரகத்தில் கை ராசியில் என்றும் நம்பர் ஒன் தங்க நகை மாளிகை மங்களன் மங்கள், இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, NSB ரோட் திருச்சி மற்றும் புதிய பஸ் நிலைய வரையில் ஓமலூர் ரோட் சேலம். மங்களன் மங்கள் சேலம் மற்றும் திருச்சி மக்கள் மனங்களில் மட்டற்ற மகிழ்ச்சி.
1: நேர்களை காரைக்கால் பண்பலை 100.3 நாம் இணைந்திருக்கிறோம். இது கலக்கல் நேரம். டயல் பண்ணி நீங்க ஜோக் சொல்லலாம். நாம சிரிச்சுக்கிட்டே நம்ம நிகழ்ச்சியில படி அடுத்த நேரம் சந்திக்க போறோம். வணக்கம் கலக்கல் நேரம்.
2: வணக்கம் சார்.
1: வணக்கங்க.
2: மயிலாடுதுறை மாவட்டம் சங்கரன் மந்தல் சாகுல் ஹமீது.
1: சாகுல் ஹமீது சார் சொல்லுங்க.
2: ஆசுபத்திரிக்கு எதோட சார் போனேன்.
1: என்னங்க
2: ஆசுபத்திரிக்கு எதோட போனேன்?
1: எதோட போனேன் நான் இருப்பேன் சொல்லுங்களேன். எதோட வணக்கம்.
3: ஹலோ. வணக்கம் ஐயா.
1: வணக்கங்க
3: ஐயா. அரியலூர், அரியலூர் மாவட்டம் ஜெயங்கொண்டத்திலிருந்து கலைவாணன் நடிச்சிருக்க.
1: சொல்லுங்க ஜெயங்கொண்டம் கலைவாணன் சார்.
3: நல்லா இருக்கீங்களா ஐயா?
1: நல்லா இருக்கு. நீங்க நலமா இருக்கீங்களா?
3: நலமா இருக்கேன் ஐயா.
1: சொல்லுங்க.
3: அதாவதுங்க ஐயா, நான் ஒரு ஸ்டேஜில் வந்து மேஜிக் ஷோ பண்ணுவேன், அடுத்தது ஸ்டாண்டப் காமெடி பண்ணுவேன்.
1: சரி.
3: ஒரு பையன் கேட்டான், சார் இவ்வளவு சொல்றீங்களே, நான் கேட்குற கேள்விக்கு நீங்க பதில் சொல்லுங்க அப்படின்னா.
1: எப்படி மாட்டீங்க பாருங்க என்ன மாதிரி.
3: ஆமா சரி கேள்வா தம்பின்னு சொல்லி மேடைக்கு கூப்பிட்டேன்.
1: கவர்ல தானே போட்டு கொடுப்பாங்க
3: அதை அப்படியே ஆட்டிக்கிட்டே வந்தா அது ஆட்டு கறிடா
1: சுத்திக்கிட்டே இருக்காரு
4: பக்கத்து
1: வீட்டுக்காரங்க. ஏன் உங்க வீட்டுக்காரர் சைக்கிள் போட்டு சுத்திட்டு இருக்காரு? ரொம்ப நன்றி.

0: ஹலோ, வணக்கம். கலக்கல் நேரம்.
1: வணக்கம் சார்.
0: வணக்கங்க.
1: அவரிக்காடு அறிவழகன்.
0: அவரிக்காடு அறிவழகன், சொல்லுங்க சார்.
1: சார், ஒருத்தர் வந்து அவசர அவசரமா கடையில போய் ஒரு எலிகட்ட கேட்டிருக்காரு.
0: அவசர அவசரமா போய் எலிகட்ட கேட்டிருக்காரு. ஐயோ, அறிவழகன் சார் இது சொல்ல வர.
1: அந்த கடைக்காரர் சொல்லியிருக்காரு, இது எலி. அவர் வந்து அவசர அவசரமா பஸ்ஸ பிடிக்கணும்னு கேட்டிருக்காரு. அந்த கடைக்காரர் வந்து, இந்த எலி தாங்க அதுல பிடிக்கலாம்,
0: நிகழ்ச்சியில வந்ததுக்கு. இன்னைக்கு கலக்கல் நேர நிகழ்ச்சி நிறைய கலக்கல, நிறைய ஜோக்கு, நிறைய நேர்கள் சொன்னாங்க. நிகழ்ச்சியை கேட்டவர்களுக்கும், நிகழ்ச்சிக்காக பங்கெடுத்துக் கொண்ட நேர்களுக்கும், நிகழ்ச்சியை கேட்பதற்காக அது மட்டும் இல்லாமல் பங்கெடுப்பதற்காக முயற்சி செய்த நேர்களுக்கும் நிலையத்தில் சார்பில் நன்றியை சொல்லி, ஜாலியா ஹாப்பியா மகிழ்ச்சியா பாத்தீங்கன்னு சொன்னா சிரிச்சுக்கிட்டே கலக்கல் நேரம் விடைபெறுதுங்க. நேர்கள் இதுவரை கேட்டது வைக்கிங் பணிகள் பிரீப்ஸின் கலக்கல் நேரம். இந்நிகழ்ச்சியினை வழங்கியோர் வைக்கிங் பணிகள்.

0: நேயர்கள் இனி கேட்கலாம் திருச்சியின் சேலம் மங்களில் மங்களில் விளக்கேற்றும் வேலை. இந்நிகழ்ச்சியின் விளம்பர தர நிகழ்ச்சி அனைத்தையும் வழங்கும் திருச்சியின் சேலம் மங்களில் மங்கள்
1: மற்றும் சேலம் மங்களின் மங்களில் தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி.
0: மேலும் நிகழ்ச்சியை இணைந்து வழங்குவோர் வசந்த் அன்கோ.
2: லேப்டாப் அண்ட் மொபைல் கைஸ்,
3: வில கம்மியா வாங்கணும்னா ஆல்வேஸ் வசந்த் அன்கோ தான் சரி.
2: புது லேப்டாப் அண்ட் மொபைல் கைஸ், செம்ம ஆஃபர்ல வாங்கின தெரியுமா?
3: ஹே வசந்த் அன்கோல தானே வாங்கின.
2: எப்படி தெரியும்?
3: ஆஃபர்ஸோட வில கம்மியா வாங்கணும்னா ஆல்வேஸ் வசந்த் அன்கோ தான் சரி.
4: சரி சரி சரி சரி சரி சரி
5: தட்ஸ் ரைட்
4: வசந்த் அன்கோ சரி சரி வசந்த்
6: இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்த் அன்கோ
5: தட்ஸ் ரைட்.

காரைக்கால் பண்பலை 100.3 நிலையில் நாம் இணைந்திருக்கிறோம். இது விளக்கீற்றும் வேலை. விளக்கீற்று வேலை நிகழ்ச்சியின் தொடக்கமாக ஒலிக்கும் குரல்கள் டி எல் மகாராஜன், கே வீரமணி.

0: ஒவ்வொரு வீட்டுக்கும் பல கதைகள் இருக்கும். சில ஓல்ட் மெமரிஸ், சில புது மொமெண்ட்ஸ். ஒவ்வொரு சுவரும் ஒவ்வொரு கார்னரும் ஒவ்வொரு ஸ்டோரி சொல்லும். இந்த மொமெண்ட்ஸ் எல்லாம் ஸ்ட்ராங்கா நிக்கிறது இந்த ரூஃபுக்கு கீழே. அதுக்கு ரீசன் செட்டிநாடு மேக்ஸ் கிரீட் சிமெண்ட், 64 இயர்ஸ் ஆஃப் ஸ்ட்ராங் ஃபவுண்டேஷன். செட்டிநாடு சிமெண்ட், தி பெர்ஃபெக்ட் கான்கிரீட் சாய்ஸ் ஃபார் யுவர் ஹோம்.
1: ஆடி மாதத்தின் மிகப்பெரிய ஆச்சரியம், 5 ரூபாய்க்கு சேலை. வம்சா ஆடி சூப்பர் சேல் ஜூலை 5 முதல். சேலைகள் ரெடிமேட் 5 முதல் 50% வரை தள்ளுபடி. அதற்கு மேல் ஸ்பெஷல் ஆஃபராக 5 ரூபாய்க்கு சேலை தராங்க. இந்த ஸ்பெஷல் ஆஃபர் சனி ஞாயிறு தினங்களில் முதல் 100 பில்களுக்கு மட்டுமே. வம்சா மயிலாடுதுறை.
2: காரைக்கால் பண்பலை 100.3 நாம் இணைந்திருக்கிறோம். இது விளக்கேற்றும் வேலை நிகழ்ச்சியோட நிகழ்ச்சியில் இணைய ஒலிக்கும் குரல் மெர்சி மேத்யூ.

0: ஆடி வந்தாச்சு, ஆஃபர் வந்தாச்சு. உங்கள் சீமாட்டி ஆடி திருவிழா வரும் ஜூலை 3 முதல் ஆரம்பம். ஆடி ரகங்களில் 50% வரை தள்ளுபடி. ஆடை வாங்குபவர்களுக்கும் டிஸ்கவுண்ட் வவுச்சர் மற்றும் கோல்டன் டிக்கெட் வெல்லும் அரிய வாய்ப்பும் உங்களுக்காக காத்துக்கொண்டிருக்கின்றது. சீமாட்டி பட்டு ஜவுளி ரெடிமேட்ஸ் திருவாரூர்.
1: மீண்டும் நாளை காலை 8:30 வைக்கிங் பலிங்கல் பிரீப்ஸின் துள்ளி வரும் பாட்டை கேட்கலாம். இந்நிகழ்ச்சியினை வழங்குகிறார்கள் வைக்கிங் பலிங்கல் பிரீப்ஸ்.
2: வைக்கிங் தான் நடையிலும் உடையிலும் தலைவன் தான், அவன் வைக்கிங் தான்.
1: நிகழ்ச்சி நாளை மாலை 6:30 காரைக்கால் உங்கள் கடை காரைக்கால் டாக்டர் பாபு ராஜேந்திர மருத்துவமனையின் நலமாய் வாழ கேட்கலாம். நிகழ்ச்சியினை வழங்குகிறார்கள் காரைக்கால் உங்கள் கடை, தரமான தார்பாய்கள் ஹோஸ்கள் சரியான விலையில் வாங்க உங்கள் கடை காரைக்கால் நாகப்பட்டினம் கும்பகோணம் திருவாரூர். மேலும் நிகழ்ச்சியினை வழங்குகிறார் காரைக்கால் டாக்டர் பாபு ராஜேந்திர மருத்துவமனை.
3: காரைக்கால் டாக்டர் பாபு ராஜேந்திர மருத்துவமனையில் புதிய டயாலிசிஸ் சிகிச்சை அறிமுகம், குறைந்த கட்டணத்தில் டயாலிசிஸ் செய்யப்படுகிறது.
1: நாளிரவு 7:25 காரைக்கால் KMC மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை மங்கள்யான் சூப்பர் கோல்டுரத்தின் உள்ளவர்களுக்கான அறிவிப்புகள் ஒளி விழா வரும். இந்நிகழ்ச்சியினை வழங்குகிறார்கள் காரைக்கால் KMC மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை.
4: 24 மணி நேரமும் எமர்ஜென்சி சிடி ஸ்கேன் செயல்பட்டு வருகிறது. KMC மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல் காரைக்கால்.
1: மேலும் நிகழ்ச்சியினை வழங்குகிறார்கள் மங்கள்யான் சூப்பர் கோல்டுரம். இப்பொழுது விற்பனையில் மங்கள்யான் சூப்பர் கோல்டு இயற்கை உரம், அதிக மகசூல் அல்ல. மங்கள்யான் சூப்பர் கோல்டுரம்.
5: இதுதான் ஒரு ரூம், இது ஒரு காலத்துல என்னோட ஸ்டடி ரூம். அப்பா இந்த வீடு எத்தனை வருஷம் பழசு? மகனே இந்த வீடு 3
1: நாகப்பட்டினம் உங்கள் கடை காரைக்கால் MK மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனையின் இன்சொல் அமைதி கேட்கலாம். நிகழ்ச்சியினை வழங்க காத்திருக்கிறார்கள் நாகப்பட்டினம்.

0: உங்கள் கடை தார்பாய்கள் கிரினேட் ஓஸ் நரம்பு விழிகளுக்கு உங்கள் கடை நாகப்பட்டினம். மேலும் நிகழ்ச்சியினை வழங்குகிறார்கள் காரைக்கால் எம்கே மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை.
1: எல்லா சிகிச்சைகளும் ஒரே இடத்தில், எம்கே மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை காரைக்கால்.
2: சுபமான திருநாள் என்றாலும் மங்களகரமான நேரம் என்றாலும் விருதாச்சலம் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரியில் தான் ஆரம்பம். பாரம்பரிய சிறப்பு தான் புதிய நாகரிகம் ஒன்றிணைந்த கலெக்ஷன்ஸ். புன்னகை வாங்கி புன்னகை பூக்க எண்ணங்கள் கேட்கும் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி விருதாச்சலம்.
0: வழங்குவோர் காரைக்கால் பி எஸ் ஆர் தங்க மாளிகை. தங்க நகைகளுக்கு மிக குறைந்த சேதாரம், பணத்தை மிச்சப்படுத்தணும்னா காரைக்கால் பி எஸ் ஆர் தங்க மாளிகைக்கு வாங்க.
3: மொபைல் கைஸ், செம்ம ஆஃபர்ல வாங்கின தெரியுமா?
4: ஹே வசந்தன் கோல தானே வாங்கின?
3: எப்படி தெரியும்?
4: ஆஃபர்ஸோட விலை கம்மியா வாங்கணும்னா ஆல்வேஸ் வசந்தன் கோ தான் சரி.
5: இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்த் அண்ட் கோ.
0: நெல்லை காரைக்கால் பண்பலை 100.3 நாம் இணைந்திருக்கிறோம். இது திருச்சியின் சேலம் மங்களன் மங்களில் விலைக்கேற்றும் விலை நிகழ்ச்சியோடு. நிகழ்ச்சிக்காக இனி ஒலிக்கும் குரல் சீர்காழி இயேசு பிரகாசம்.

0: நாகை மூராசன்ஸ் நாகப்பட்டினம்.
1: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
2: அணு மருத்துவமனை, இருதயம், சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
3: நம்ம நாகை மோகன் பட்டு ஜவுளி ரெடிமேட்ஸில் ஜூலை 1 முதல் அட்டகாசமான ஆடி அதிரடி தள்ளுபடி. மோகன் பட்டு ஜவுளி ரெடிமேட்ஸ் நாகப்பட்டினம்.
4: புது லேப்டாப் அண்ட் மொபைல் கைஸ், செம்ம ஆஃபர்ல வாங்கின தெரியுமா?
5: ஹே வசந்தன் கோல தானே வாங்கின?
4: எப்படி தெரியும்?
5: ஆஃபர்ஸோட விலை கம்மியா வாங்கணும்னா ஆல்வேஸ் வசந்தன் கோ தான் சரி.
6: இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்த் அண்ட் கோ.
7: தட்ஸ் ரைட்.
8: விருதாச்சலம் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி.
9: புன்னகை வாங்கி புன்னகை பூக்க எண்ணங்கள் கேட்கும் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி விருதாச்சலம்.
8: நெல்லி நாளை காலை 9 மணிக்கு காரைக்கால் ஜிஎல் ஹாஸ்பிட்டல், திருவாரூர் அருண்டர் பேசிஸ் நலமாய் வாழ கேட்கலாம். நிகழ்ச்சியை வழங்குகிறார்கள் காரைக்கால் ஜிஎல் ஹாஸ்பிட்டல்,
10: காரைக்கால் ஜிஎல் மருத்துவமனை,
11: 24 மணி நேரம் செயல்படும் அவசர சிகிச்சைக்கு
10: ஜிஎல் மருத்துவமனை
11: காரைக்கால்.
8: மேலும் நிகழ்ச்சியை வழங்குகிறார்கள் திருவாரூர் அருண்டர் பேசிஸ், சிங்கிள் சுளை மற்றும் விதைநெல் விடுவதற்கான தார்பாய்கள் சல்லு சாய் வாங்கு அருண் என்டர்பிரைசஸ். நாளை காலை 9:30 நாகப்பட்டினம் விபிஎன் கண் மருத்துவமனை, திருவாரூர் ஸ்ரீ கிருஷ்ணா விர்ஜன் பேக்கரியின் தேதியும் செய்தியும் கேட்கலாம். நிகழ்ச்சியை வழங்குகிறார்கள் நாகப்பட்டினம் விபிஎன் கண் மருத்துவமனை, திருவாரூர் ஸ்ரீ கிருஷ்ணா விர்ஜன் பேக்கரி.
12: நாகப்பட்டினம் பிஎம் கண் மருத்துவமனை,
13: அனைத்து விதமான கண் நோய்களுக்கும் ஒரே தீர்வு
12: பிஎம் கண் மருத்துவமனை.
14: தரத்தில் முதலிடம், சுவையில் தரம், இனிப்பு கார வகைகள் வாங்க வருகை தாருங்கள்
15: கிருஷ்ணா ஸ்வீட்ஸ் அண்ட் பேக்கரி திருவாரூர்.
8: நாளை பிற்பகல் 12:50 ஜெயங்கொண்டம் ராமு நகை மாளிகையின் பசுந்தளிர் நிகழ்ச்சியினை வழங்குகிறார்கள் ஜெயங்கொண்டம் ராமு நகை மாளிகை.
16: முதல் நெத்தி சுட்டி வரை கை வளையல், கழுத்து செயின், காதணி வரை தூய தங்கம் வாங்க ராமு நகை மாளிகை ஜெயங்கொண்டம்.
8: நாளை மாலை 6:20 நாச்சியார் கோவில் அமிர்தா சூப்பர் ஸ்டோர், மயிலாடுதுறை ஏஆர்சி காமாட்சி ஜுவல்லர்ஸ் இன்சொல் நமது நிகழ்ச்சியினை வழங்குகிறார்கள் நாச்சியார் கோவில் அமிர்தா சூப்பர் ஸ்டோர், மயிலாடுதுறை ஏஆர்சி காமாட்சி ஜுவல்லர்ஸ்.
17: அனைத்தும் தரமாகவும் சரியான விலையிலும் வாங்க நாச்சியார் கோவில் அமிர்தா சூப்பர் ஸ்டோருக்கு வாங்க.
18: மயிலாடுதுறை ARC காமாஜி ஜுவல்ஸ், இது நம்ம ஊரு கடைங்க, இது நம்ம கடைங்க.
8: நாளை இரவு 7:30 காரைக்கால் ONGC காவேரி அசட்டின் உழவர் அரங்கம் கேட்கலாம். நிகழ்ச்சியினை வழங்குகிறார்கள் காரைக்கால் ONGC காவேரி அசட்.
19: ONGC மக்களுக்கான சக்தி, தேசத்திற்கான வளம்.
8: வைக்கிங் பனிங்கல் பிரீப்ஸின் தேநீர் நேரம் நிகழ்ச்சியினை வழங்குகிறார்கள் வைக்கிங் பனிங்கல் பிரீப். நாளை மாலை 5:30 விளக்கீற்றும் வேலை நிகழ்ச்சியை வழங்குவோர் வசந்த் அண்ட் கோ.
4: புது லேப்டாப் அண்ட் மொபைல் கைஸ்,
5: விலை கம்மியா வாங்கணும்னா ஆல்வேஸ் வசந்த் அண்ட் கோ தான் சரி.
8: காரைக்கால் பண்பலை 100.3 விளக்கேற்றி நிகழ்ச்சியில் ஒலிக்கும் இனி குரல் குத்தூஸ்.

0: ஆஃபர்ல வாங்குன தெரியுமா?
1: ஹே வசந்தன் கோலதான வாங்குன.
0: எப்படி தெரியும்?
1: ஆஃபர்ஸோட விலை கம்மியா வாங்கணும்னா ஆல்வேஸ் வசந்தன் கோ தான் சரி.
2: சரி சரி சரி சரி சரி சரி
3: தட்ஸ் ரைட்
2: வசந்தன் கோ சரி சரி வசந்தன்
4: இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்த் அண்ட் கோ
3: தட்ஸ் ரைட்.
5: ஐயர் சார், உங்க வீடு 1970ஸ்ல கட்டினதுல, ஆனா இன்னும் எப்படி இவ்வளவு ஸ்ட்ராங்கா இருக்கு?
6: சிம்பிள் தான், அப்பவும் என் ட்ரஸ்ட், இன்னைக்கும் அதே ட்ரஸ்ட், செட்டிநாட் சிமெண்ட் மேலதான்.
7: சில விஷயங்கள் டைம் போகும்போது இன்னும் ஸ்ட்ராங் ஆகும். ரிலேஷன்ஷிப்ஸ் மாதிரி செட்டிநாட் சிமெண்ட் சூப்பர் கிரேட் சிமெண்ட், 64 இயர்ஸ் ஆஃப் ஸ்ட்ராங் ஃபவுண்டேஷன். செட்டிநாட் சிமெண்ட், தி பெர்ஃபெக்ட் கான்கிரீட் சாய்ஸ்.

0: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
1: அணு மருத்துவமனை, இருதயம், சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல் நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
2: விளக்கேற்றி மேலே நிகழ்ச்சியின் விரிவாக ஒழிக்கும் குரல் வாணி ஜெயராம்.

0: நேயர்கள், இதுவரை கேட்டது திருச்சியின் சேலம் மங்கடல் மங்களில் விளக்கேற்றும் வேலை. இந்நிகழ்ச்சியில் நம்பர்தாரன் நிகழ்ச்சி அனைத்தையும் வழங்கும் திருச்சியின் சேலம் மங்களல் மங்கள்.
1: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் ஆதிரடி தள்ளுபடி.
2: இந்தியாவின் மிக பிரம்மாண்டமான வீட்டு உபயோக பொருட்களின் சங்கமம் மங்களன் மங்களின் பாத்திரங்கள், பர்னிச்சர் ரகங்கள், பிளாஸ்டிக் சாமான்கள், பரிசு பொருட்கள், குக்கர், மிக்சி, கிரைண்டர், ஸ்டவ் வகைகள், தரமான மளிகை சாமான்கள், டிவி, பிரிட்ஜ், வாஷிங் மிஷின், ஏசி என ஒவ்வொன்றிற்கும் தனித்தனியான பிரம்மாண்டமான செக்ஷன்கள். என்றும் தரமான பொருட்கள், இன்றும் நியாயமான விலைகளில் ஃப்ரீ டோர் டெலிவரியும் உண்டு. வெள்ளி ஜெரிகை வாங்கப்படும். தரமான மளிகை சாமான்கள் குறைவான விலையில் வாங்கிட மங்களன் மங்கள். இந்தியாவின் மிக பிரம்மாண்டமான ஏசி பாத்திரக்கடல் மற்றும் மளிகை பொருட்களின் சங்கமம் புதிய பஸ் நிலையம் அருகில், ஓமலூர் ரோட் சேலம் மற்றும் NSB ரோட் திருச்சி. உபயோக பொருட்களில் எது வேண்டும் உங்களுக்கு தரத்துடன் விலை குறைவாக வாங்கிட வாருங்கள் மங்களன் மங்களுக்கு.
0: மேலும் நிகழ்ச்சியை இணைந்து வழங்கியோர் வசந்த் & கோ.
3: லேப்டாப் அண்ட் மொபைல் கைஸ்,
4: விலை கம்மியா வாங்கணும்னா ஆல்வேஸ் வசந்த் & கோ தான் சரி.
3: புது லேப்டாப் அண்ட் மொபைல் கைஸ், செம்ம ஆஃபர்ல வாங்கின தெரியுமா?
4: ஹே, வசந்த் & கோல தானே வாங்கின.
3: எப்படி தெரியும்?
4: ஆஃபர்ஸோட விலை கம்மியா வாங்கணும்னா ஆல்வேஸ் வசந்த் & கோ தான் சரி.
5: சரி சரி சரி சரி சரி சரி,
6: தட்ஸ் ரைட்,
5: வசந்த் & கோ. சரி சரி,
7: இந்தியாவின் நம்பர் ஒன் டீலர் வசந்த் & கோ.
0: நேர்களை நாம் இணைந்திருக்கிறோம். இது காரைக்கால் பண்பலை 100.3. நேர்கள் இனி கேட்கலாம் பண் இசை.

0: வணக்கம். ஆகாஷ்வாணி புதுச்சேரி மாநில செய்திகள் வாசிப்பவர் செங்கேணி பழனி. தலைப்புச் செய்திகள். பிரதமர் திரு நரேந்திர மோடி குஜராத் மாநிலம் சனந்த் நகரில் அமைந்துள்ள செமி கண்டக்டர் ஆலையை திறந்து வைத்தார். பிரதமர் திரு நரேந்திர மோடி இந்தோனேஷியா, ஆஸ்திரேலியா மற்றும் நியூசிலாந்து ஆகிய நாடுகளுக்கு 6 நாள் அரசுமுறை பயணமாக நாளை புறப்பட்டு செல்ல உள்ளார். நாட்டின் ராணுவ தளவாட உற்பத்தி 38,000 கோடி ரூபாயை எட்டி சாதனை படைத்திருப்பதாக மத்திய பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் தெரிவித்துள்ளார். மத்திய விளையாட்டுத்துறை அமைச்சர் திரு மன்சுக் மாண்டவியா இன்று காலை புதுடெல்லியில் நடைபெற்ற 80வது பிட் இண்டியா சண்டே சைக்ளோத்தான் நிகழ்ச்சியில் பங்கேற்றார். இனி விரிவான செய்திகள். பிரதமர் திரு நரேந்திர மோடி குஜராத் மாநிலம் சனந்த் நகரில் அமைந்துள்ள செமி கண்டக்டர் ஆலையை நேற்று திறந்து வைத்தார். தொடர்ந்து அங்கு பணிபுரிந்த ஊழியர்களுடன் அவர் கலந்துரையாடினார். அந்த தருணம் மிகவும் நெகிழ்ச்சியானதாக அமைந்தது என்றும் பிரதமர் பதிவிட்டுள்ளார். இக்கலந்துரையாடலில் ஈடுபட்டோர் பெரும்பாலானவர்கள் பெண்கள் என்றும் பிரதமர் சுட்டிக்காட்டியுள்ளார். இந்த இளைஞர்களின் ஆற்றல் குறித்து தாம் மிகவும் பெருமைப்படுவதாக அவர் குறிப்பிட்டுள்ளார். இதுகுறித்து அவர் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில், செமி கண்டக்டர் மையத்தில் பணிபுரியும் ஊழியர்கள் பெரும்பாலானோர் பெண்கள் என்றும், அவர்கள் இந்தியாவின் தொலைதூர பகுதிகளைச் சேர்ந்த பழங்குடியின வகுப்பை சேர்ந்தவர்கள் என்றும் தெரிவித்துள்ளார். அவர்களின் குறிப்பிடத்தக்க மன உறுதி செமி கண்டக்டர் குறித்து அவர்கள் அறிந்து கொள்வதை உறுதி செய்கிறது என்றும் அவர் தெரிவித்துள்ளார். செமி கண்டக்டர் பயணத்திற்கு அது மேலும் வலு சேர்க்கும் என்றும் பிரதமர் தெரிவித்துள்ளார். இந்தியாவின் யுவசக்தியின் வலிமை கண்டு பெருமிதம் கொள்வோம் என்றும் குறிப்பிட்டுள்ளார். மத்திய விளையாட்டுத்துறை அமைச்சர் திரு மன்சுக் மாண்டவியா இன்று காலை புதுடெல்லியில் ஜவஹர்லால் நேரு விளையாட்டு மைதானத்தில் நடைபெற்ற 80வது பிட் இண்டியா சண்டே சைக்ளோத்தான் நிகழ்ச்சியில் பங்கேற்றார். உடல் தகுதி ஒற்றுமையை ஊக்குவிப்பதன் மூலம் ஆரோக்கியமான தேசத்தை உருவாக்க முடியும் என்றும் அவர் தெரிவித்தார். சமூக அளவிலான மிதிவண்டி பயணத்தில் பங்கேற்பாளர்களை ஒருங்கிணைப்பது இந்நிகழ்ச்சியின் நோக்கம் என்றும் அவர் தெரிவித்தார். பிட் இண்டியா மிதிவண்டி மற்றும் ஓட்டப்போட்டி முன்னெடுப்பு கடந்த ஆகஸ்ட் மாதம் தொடங்கப்பட்டது என்றும், இது உடல் தகுதிக்கான ஒரு செயல்பாடு மட்டுமல்ல என்றும், வரும் 2047ஆம் ஆண்டிற்குள் வளர்ச்சியடைந்த இந்தியாவை உருவாக்கும் பிரதமர் திரு நரேந்திர மோடியின் கனவு என்றும் அவர் குறிப்பிட்டார். இந்தியா ஒரு வளர்ச்சியடைந்த நாடாக மாற வேண்டும் என்றால் ஒவ்வொரு குடும்ப உறுப்பினர்களும் ஆரோக்கியமாக இருப்பது அவசியம் என்றும் அவர் தெரிவித்தார். இந்தியா கனடா இடையே தடையற்ற வர்த்தக ஒப்பந்தம் தொடர்பாக பேச்சுவார்த்தை மேற்கொள்ள நாளை வர்த்தகர்கள் குழு கனடா செல்ல உள்ளதாக மத்திய வர்த்தகத்துறை அமைச்சர் திரு பியூஷ் கோயல் தெரிவித்துள்ளார். புதுடெல்லியில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், இந்தியா கனடா இடையே தடையற்ற வர்த்தக பேச்சுவார்த்தையில் நல்ல முன்னேற்றம் ஏற்பட்டுள்ளதாக தெரிவித்துள்ளார். இந்த ஒப்பந்தம் தொடர்பான பேச்சுவார்த்தையை அடுத்த 6 மாதங்களில் வர்த்தகர்கள் குழு முடிவு செய்யும் என்றும் அவர் தெரிவித்துள்ளார். இந்தியா ஐரோப்பிய யூனியன் இடையிலான தடையற்ற வர்த்தக ஒப்பந்த பேச்சுவார்த்தை ஏற்கனவே நிறைவடைந்து இருப்பதாகவும், இந்த ஒப்பந்தம் அடுத்த ஆண்டுகளுக்கு நடைமுறைக்கு வர உள்ளதாகவும் அவர் தெரிவித்துள்ளார். பிரதமர் திரு நரேந்திர மோடி 6 நாள் அரசுமுறை பயணமாக இந்தோனேஷியா, ஆஸ்திரேலியா மற்றும் நியூசிலாந்து ஆகிய நாடுகளுக்கு நாளை புறப்பட்டு செல்ல உள்ளார். தனது சுற்றுப்பயணத்தின் முதற்கட்டமாக இந்தோனேஷியாவிற்கு அவர் செல்ல உள்ளார். இதுகுறித்து கூடுதல் தகவல்கள்.
1: பிரதமர் திரு நரேந்திர மோடி வரும் ஜூலை 8ஆம் தேதி ஆஸ்திரேலியா செல்கிறார். பின்னர் இந்தியா ஆஸ்திரேலியா வருடாந்திர உச்சி மாநாட்டிலும் அவர் பங்கேற்கிறார். இதனிடையே ஆஸ்திரேலியாவிற்கு வரும் பிரதமர் திரு நரேந்திர மோடியை வரவேற்பதாக அந்நாட்டின் பிரதமர் திரு ஆண்டனி அல்பனேஸ் தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக ஆஸ்திரேலிய பிரதமர் அலுவலகம் வெளியிட்டுள்ள அறிக்கையில், உலகில் 4வது பெரிய மற்றும் வேகமாக வளர்ந்து வரும் பொருளாதாரம் என்ற வகையில் இந்தியா ஆஸ்திரேலியாவிற்கு ஒரு முக்கிய பொருளாதார கூட்டாளி என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஆஸ்திரேலியா இந்தியா இடையிலான உறவு முன் எப்போதும் இல்லாத அளவிற்கு முக்கியத்துவம் வாய்ந்ததாக கருதப்படுகிறது. இந்த கூட்டாண்மை இந்தோ பசிபிக் பிராந்தியத்தின் அமைதி தன்மை மற்றும் செழிப்பை வளர்க்கிறது என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது.
0: இந்தியா ஆஸ்திரேலியா உறவுகளை மேலும் வலுப்படுத்த வருடாந்திர உச்சிமாநாட்டில் இரு நாட்டு தலைவர்களும் மெல்போர்னில் சந்திக்க உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. அகமதாபாத் மற்றும் மும்பையில்

0: நடைபெற்று வரும் அதிவேக ரயில் நிலையம் வரும் 2029 ஆண்டிற்குள் கட்டி முடிக்கப்படும் என மத்திய ரயில்வே துறை அமைச்சர் திரு அஸ்வினி வைஷ்ணவ் தெரிவித்துள்ளார். ஒருநாள் பயணமாக குஜராத் மாநிலம் அகமதாபாத்திற்கு வருகை தந்த அவர் அங்கு மேற்கொள்ளப்பட்டு வரும் ரயில்வே கட்டுமான பணிகளை ஆய்வு செய்தார். பின்னர் அங்கு கட்டுமான பணியாளர்களுடன் கலந்துரையாடினார். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் குஜராத்தில் மேற்கொள்ளப்பட்டு வரும் புல்லட் ரயில் திட்டங்களை தாம் ஆய்வு செய்ததாக தெரிவித்தார். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மாநில செய்திகள்.
1: ஆகாஷ்வாணி செய்திகளை நேயர்கள் உடனுக்குடன் தெரிந்து கொள்ள எமது புதுச்சேரி மண்டல செய்தி பிரிவின் சமூக ஊடகங்களான @AIRNews_புதுவை என்ற எக்ஸ் பக்கத்தையும், ஆல் இண்டியா ரேடியோ நியூஸ் புதுச்சேரி என்ற பேஸ்புக் பக்கத்தையும், @RNU புதுச்சேரி என்ற யூடியூப் சேனலையும் அணுகலாம்.
0: செய்திகள் தொடர்கின்றன. மத்திய வெளியுறவுத்துறை அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கர் அரசுமுறை பயணமாக ரத்தார், பஹ்ரைன், குவைத் மற்றும் ஓமன் நாடுகளுக்கு இன்று சென்றுள்ளார். இப்பயணத்தின் போது அந்நாடுகளின் வெளியுறவுத்துறை அமைச்சர்களையும் அவர் சந்தித்து இருதரப்பு நல்லுறவுகள் குறித்து பேச்சுவார்த்தையில் ஈடுபடுவார். இந்த சந்திப்பின் போது சம்பந்தப்பட்ட நாடுகளுடனான உறவுகள் மேம்படுவதுடன் பிராந்திய உறவுகள் வலுப்படும் என்றும் வெளியுறவுத்துறை தெரிவித்துள்ளது. இந்த சுற்றுப்பயணத்தை முடித்துக் கொண்டு டாக்டர் ஜெய்சங்கர் வரும் 13 நியூயார்க்கில் நடைபெறவுள்ள ஐநா பாதுகாப்பு சபை கூட்டத்திலும் பங்கேற்க உள்ளார். மேலும் July 14 and 15 இந்திய ஐரோப்பிய ஒன்றிய கூட்டத்திலும் அவர் பங்கேற்கிறார். அங்கு ஐரோப்பா மற்றும் பெல்ஜியம் நாடுகளைச் சேர்ந்த வெளியுறவு அமைச்சர்களையும் டாக்டர் ஜெய்சங்கர் சந்தித்து பேச்சுவார்த்தை நடத்த உள்ளார். நாட்டின் ராணுவ தளவாட உற்பத்தி 38,000 கோடி ரூபாயை எட்டி சாதனை படைத்திருப்பதாக மத்திய பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் தெரிவித்துள்ளார். புதுடெல்லியில் நிகழ்ச்சி ஒன்றில் பங்கேற்று பேசிய அவர் பாதுகாப்பு உபகரண உற்பத்தி மற்றும் தொழில்நுட்ப பயன்பாடுகள் குறித்து எடுத்துரைத்தார். கடந்த 2013 and 2014 வெறும் 686 கோடி ரூபாயாக இருந்த பாதுகாப்பு தளவாட ஏற்றுமதி தற்போது 57 மடங்கு அதிகரித்து இருப்பதாக தெரிவித்துள்ளார். குறிப்பாக இந்தியாவில் தயாரிக்கப்படும் ராணுவ உபகரணங்கள் மீது உலக நாடுகளின் நம்பிக்கை அதிகரித்து வருவதாகவும் அவர் தெரிவித்துள்ளார். கடந்த நிதியாண்டில் முன் எப்போதும் இல்லாத வகையில் ராணுவ தளவாட உற்பத்தி 178,000 கோடியை எட்டியதாகவும் அவர் தெரிவித்தார். இது கடந்த 2014-15 ஒப்பிடும்போது 3 மடங்கு அதிகம் என்றும் அவர் தெரிவித்தார். சத்தீஸ்கர் மாநிலத்தின் புகழ்பெற்ற பாண்டவாணி பாடகியும் பத்ம விபூஷன் விருது பெற்றவருமான தீஜன் பாய் இன்று காலமானார். அவரது மறைவுக்கு குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு, பிரதமர் திரு நரேந்திர மோடி உள்ளிட்டோர் இரங்கல் தெரிவித்துள்ளனர். இதுகுறித்து குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில், தீஜன் பாய் தனது சக்தி வாய்ந்த குரல், கம்பீரமான தோற்றம் மற்றும் தனித்துவமான பாணியால் மகாபாரத கதைகளுக்கு மேடையில் உயிர் ஊட்டியதாக தெரிவித்துள்ளார். மேலும் அவர் தனது அபாரமான திறமை, அர்ப்பணிப்பு மற்றும் பல ஆண்டுகால பயிற்சியின் மூலம் சத்தீஸ்கர் மாநிலத்தின் வளமான பாண்டவணி பாரம்பரியத்திற்கு இந்தியாவிலும் வெளிநாடுகளிலும் அங்கீகாரத்தை பெற்று தந்ததாக தெரிவித்துள்ளார். இந்தியாவின் கலாச்சார பாரம்பரியத்தை பரப்புவதில் அவரது பங்களிப்பு என்றும் நிலைத்திருக்கும் என்றும் அவர் தெரிவித்தார். வளர்ச்சியடைந்த பாரதம், ஜிராம்ஜி மற்றும் ஆஜீவிகா போன்ற திட்டங்களை செயல்படுத்துவதற்கு முதல் தவணையாக மத்திய ஊரக வளர்ச்சித்துறை அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சௌஹான் மாநிலங்களுக்கு 25,000 கோடி ரூபாய்க்கும் அதிகமான தவணையை வெளியிட்டுள்ளார். இதுகுறித்து மேலும் சில தகவல்கள்.
2: அனைத்து மாநிலங்கள் மற்றும் யூனியன் பிரதேசங்களில் உள்ள ஊரக வளர்ச்சித்துறை அமைச்சர்களுடன் மத்திய ஊரக வளர்ச்சித்துறை அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சௌஹான் இத்திட்டத்தின் செயலாக்கம் குறித்து ஆய்வு மேற்கொண்டார். இத்திட்டத்தின் மூலம் 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்கப்படுவதை உறுதி செய்யும் வகையில் மாநிலங்களில் போதுமான நிதி இருப்பதை உறுதி செய்வதே இத்தவணை தொகையின் நோக்கமாகும். தேசிய ஊரக வேலைவாய்ப்பு உத்தரவாத திட்டத்திலிருந்து வளர்ச்சியடைந்த பாரதம், ஜிராம்ஜி சட்டம் வெற்றிகரமாக மாற்றப்பட்டுள்ளது என்றும் அவர் தெரிவித்தார். மகாத்மா காந்தி தேசிய ஊரக வேலைவாய்ப்பு உறுதி திட்டத்தை செயல்படுத்த 3 ஆண்டுகளுக்கு மேல் ஆனது என்றும், ஆனால் வளர்ச்சியடைந்த பாரதம், ஜிராம்ஜி திட்டம் நாடு முழுவதும் ஒரே நாளில் செயல்படுத்தப்பட்டது என்றும் அவர் குறிப்பிட்டார். மேலும் இத்திட்டத்தை செயல்படுத்த அடுத்த 5 ஆண்டுகளில் 2.86 லட்சம் பஞ்சாயத்துகளில் 7.5 லட்சம் கோடி ரூபாய்க்கு மேல் முதலீடு செய்யப்படும் என்றும் அமைச்சர் தெரிவித்தார். வளர்ச்சியடைந்த பாரதம், ஜிராம்ஜி திட்டத்தின் கீழ் ஊதிய விகிதங்கள் சராசரியாக 10% உயர்த்தப்பட்டுள்ளதாகவும் அவர் மேலும் குறிப்பிட்டார்.
0: பெட்ரோலுடன் எத்தனால் கலப்பது என்பது கடந்த 100 ஆண்டுகளுக்கும் மேலாக பயன்பாட்டில் உள்ளதாக மத்திய பெட்ரோலியத்துறை அமைச்சர் திரு ஹர்தீப் சிங் பூரி தெரிவித்துள்ளார். ராஜஸ்தான் மாநிலத்தில் நிகழ்ச்சி ஒன்றில் பங்கேற்று பேசிய அவர் மத்திய அரசின் உயிரி எரிபொருள் கலப்பு குறித்து ஆக்கப்பூர்வமான யோசனைகள் வரவேற்கப்படுவதாக தெரிவித்தார். அதன்படி தேவையான திருத்தங்களை மேற்கொள்ள தாம் தயாராக இருப்பதாகவும் அவர் கூறினார். பெட்ரோலுடன் எத்தனாலை கலப்பது

0: என்பது தமது கருத்து அல்ல என்றும், இந்த முயற்சி முந்தைய காங்கிரஸ் அரசு காலத்திலேயே தொடங்கப்பட்டது என்றும் அவர் தெரிவித்தார். புதுச்சேரியில் இன்று காலை சுகாதாரம் மற்றும் குடும்ப நலத்துறை இயக்ககத்தில் செவிலியர் தேர்வுகள் வாரியம் சார்பில் பொதுத் தேர்வு நடைபெற்றது. இன்று காலை புதுச்சேரி, காரைக்கால், மாஹே, ஏனம் ஆகிய பகுதிகளில் 9 தேர்வு மையங்களில் நடைபெற்ற இத்தேர்வில் சுமார் 457 ஆண் தேர்வர்களும் 1157 பெண் தேர்வர்களும் பங்கேற்றனர். 299 தேர்வர்கள் நுழைவுத் தேர்வில் பங்கேற்கவில்லை என மாநில மருத்துவ கல்வி இயக்குநர் மற்றும் தேர்வு கட்டுப்பாட்டு அலுவலர் டாக்டர் செவ்வேல் செய்திக்குறிப்பு ஒன்றில் தெரிவித்துள்ளார். மீண்டும் தலைப்புச் செய்திகள். பிரதமர் திரு நரேந்திர மோடி குஜராத் மாநிலம் சனத் நகரில் அமைந்துள்ள செமி கண்டக்டர் ஆலையை திறந்து வைத்தார். பிரதமர் திரு நரேந்திர மோடி இந்தோனேஷியா, ஆஸ்திரேலியா மற்றும் நியூசிலாந்து ஆகிய நாடுகளுக்கு 6 நாள் அரசுமுறை பயணமாக நாளை புறப்பட்டு செல்ல உள்ளார். நாட்டின் ராணுவ தளவாட உற்பத்தி 38,000 கோடி ரூபாயை எட்டி சாதனை படைத்திருப்பதாக மத்திய பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் தெரிவித்துள்ளார். மத்திய விளையாட்டுத்துறை அமைச்சர் திரு மன்சுக் மாண்டவியா இன்று காலை புதுடெல்லியில் நடைபெற்ற 80th பிட் இந்தியா சண்டிய சர்க்குலத்தான் நிகழ்ச்சியில் பங்கேற்றார். இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெறுகிறது. வணக்கம்.
1: நேரம் 6:20. நேற்று நாம் இணைந்திருக்கிறோம். இது காரைக்கால் பண்பலை 100.3.
2: ஐயா சார், உங்க வீடு 1970s கட்டினதுல, ஆனா இன்னும் எப்படி இவ்ளோ ஸ்ட்ராங்கா இருக்கு?
3: சிம்பிள் தான், அப்பவும் என் ட்ரஸ்ட், இன்னைக்கும் அதே ட்ரஸ்ட், செட்டிநாட் சிமெண்ட் மேலதான்.
4: சில விஷயங்கள் டைம் போகும்போது இன்னும் ஸ்ட்ராங் ஆகும். ரிலேஷன்ஷிப்ஸ் மாதிரி செட்டிநாட் சிமெண்ட் சூப்பர் கிரேட் சிமெண்ட், 64 years of strong foundation. செட்டிநாட் சிமெண்ட், the perfect concrete choice.
1: நேயர்கள் இனி கேட்கலாம். நாச்சியார் கோவில் அமிர்தா சூப்பர் ஸ்டோர், மயிலாடுதுறை ARC காம்பாக்ஸ் ஜுவல்லர்ஸின் இன்சொல்லமுது. இந்நிகழ்ச்சியினை வழங்குவோர் நாச்சியார் கோவில் அமிர்தா சூப்பர் ஸ்டோர்.
5: உபயோக பொருட்கள்
6: அனைத்தும் தரமாகவும் சரியான விலையிலும் வாங்க நாச்சியார் கோவில் அமிர்தா சூப்பர் ஸ்டோருக்கு வாங்க.
5: நாச்சியார் கோவிலின் மிக பிரம்மாண்டம் அமிர்தா சூப்பர் ஸ்டோர்.
6: பாத்திரம், பர்னிச்சர், எலக்ட்ரானிக்ஸ், கோவில் பூஜை பொருட்கள்,
5: விக்கிரகங்கள், கல்யாண சீர்வரிசை பாத்திரங்கள், வீட்டு உபயோக பொருட்கள்
6: அனைத்தும் தரமாகவும் சரியான விலையிலும் வாங்க நாச்சியார் கோவில் அமிர்தா சூப்பர் ஸ்டோருக்கு வாங்க.
5: மொத்த விற்பனையில் பொன்விழா ஆண்டை நோக்கி சாதனை படைக்கும் அமிர்தா சூப்பர் ஸ்டோர், வடக்கு வீதி, நாச்சியார் கோவில்.
1: மேலும் நிகழ்ச்சியினை வழங்குவோர் மயிலாடுதுறை ARC காமாக்ஸ் ஜுவல்லர்ஸ்.
7: மயிலாடுதுறை ARC காமாக்ஸ் ஜுவல்லர்ஸ், இது நம்ம ஊரு கடைங்க, இது நம்ம கடைங்க.
8: மாயவரத்துல என்ன ஃபேமஸ்?
9: நம்ம பாரம்பரியமான ARC காமாட்சி ஜுவல்ஸ் தான். அப்பப்பா ஊரெல்லாம் இதே பேச்சுதான்.
8: 140 வருஷமா பல தலைமுறை மாறினாலும் மாறாத நம்பிக்கை, தரமான தங்கம், கைராசி.
9: ARC காமாட்சி ஜுவல்ஸ், பஜனை மடம் தெரு, மாயவரம்.
8: இது நம்ம ஊரு கடைங்க, இது நம்ம கடைங்க.
10: இன்சொல் அமுது வழங்குகிறார் மயிலாடுதுறை முனைவர் மு மீனாட்சி ஜவஹர் அவர்கள்.
11: வணக்கம். மற்றவர்கள் போல ஆக வேண்டும் என்ற எண்ணத்தை கைவிடுங்கள். ஏனென்றால் நீங்கள் ஏற்கனவே ஒரு தலைசிறந்த படைப்பு. நாம் வாழக்கூடிய இன்றைய சமூக கட்டமைப்பில் பெரும்பான்மையான சிக்கல்கள் நம்மால் உருவாக்கப்பட்டவையே. நாம் வசிக்கும் வீடு, உடுத்தும் உடை, உபயோகிக்கும் வாகனம், இன்னும் சொல்லப்போனால் நாம் படிக்கக்கூடிய புத்தகங்கள் கூட வேறொருவரின் தாக்கத்தால் தீர்மானிக்கப்படக்கூடியவையாக உள்ளன. அடுத்தவரை விட கொஞ்சம் கூடுதலாக அனுபவித்துவிட, வாழ்ந்துவிட எத்தனைக்கும் போதெல்லாம் நாம் நமக்குள் இருக்கும் ஒரு நல்ல ரசிகனை, ஒரு இயல்பான கலைஞனை கொஞ்சம் கொஞ்சமாக இழந்து வருகிறோம் என்பதை உணர வேண்டும். அவரை போல, இவரை போல என்று நாம் எவரையெல்லாம் பின்பற்றுகிறோமோ அப்போதெல்லாம் நம் சுயத்தை இழந்து வருகிறோம் என்பதை உணர வேண்டும். இன்று வாழ்க்கையில் முன்னேற துடிக்கும் ஒவ்வொருவருக்கும் வாய்ப்புகளுக்காக எல்லா கதவுகளையும் தட்டி பார்க்கிறோம். திறக்கும் கதவுகள் வழியே ஏதேனும் ஒரு உயரத்தை எட்டிவிட முயற்சிக்கிறோம். முயற்சி திருவினையாக்கும் என்பதில் மாற்று கருத்தில்லை. ஆனால் அந்த முயற்சி, நீங்கள் தட்டி திறந்த அந்த கதவு உங்களுக்கானதா என்பதை தீர ஆராய்ந்த பின்னர் நீங்கள் நுழைவீர்களானால் எதிர்பாராத சிக்கல்களை தவிர்த்து கொள்ளலாம். தகுதியும் திறனும் அதைவிட மேலான நட்பண்புகளும் உங்களிடம் நிறையுமேயானால் உங்கள் விரல்களுக்கான மோதிரங்கள் உங்களை தேடி வரும். 20 வயதில் அரியணை ஏறி 30 வயதுக்குள் உலகின் பெரும்பான்மை நாடுகளை தன் கட்டுப்பாட்டில் கொண்டு வந்த கிரேக்க பேரரசன், 32 வயதில் இறந்து போன மாவீரன் அலெக்சாண்டர், தன் மரணத்திற்கு பின் தன் இரு கைகளும் வானோக்கி விரிந்து இருக்குமாறு புதைக்கும்படி கூறினாராம். காரணம் கேட்டபோது, இந்த உலகையே ஒரு குடையின் கீழ் ஆட்சி செய்த மாவீரன்

0: மன்னன் அலெக்சாண்டர் கிரேக்க பேரரசன் கடைசியில் அவன் கைகளில் எதுவுமே இல்லை என்பதை மக்கள் உணரட்டும் என்று சொன்னாராம். நிலையாமையை உணர்த்த எண்ணற்ற இலக்கியங்கள் உலகில் உண்டு. செல்வம் போல, இளமை போல, உயிரை போல புகழும் கூட நிலையில்லாதது என்பதே நிதர்சனம். உங்கள் வெற்றிக்காக நீங்கள் கூத்திடுவது உங்கள் மகிழ்ச்சியாகலாம். ஆனால் இன்னொருவரின் தோல்வியை நீங்கள் கொண்டாடினால் அது உங்களுடைய மனிதத்தன்மையின் தோல்வி. பண்புடையார் பட்டுண்டு உலகம். ஆம், நல்ல பண்புகள் மிகுந்த மனிதர்களாலேயே இந்த உலகம் இயங்கிக் கொண்டிருக்கிறது. நீங்கள் இந்த உலகிடம் எதை எதிர்பார்க்கிறீர்களோ அதை நீங்கள் இந்த உலகுக்கு செய்யுங்கள். எதை வெறுக்கிறீர்களோ அதை பிறருக்கு செய்யாதிருங்கள். வாழ்க்கை அவ்வளவே. ஒவ்வொருவரின் குடும்பமும் அவர்களை சார்ந்த மனிதர்களுமே நம் கூடு. உங்கள் வெற்றி தோல்விகள் அனைத்தையும் அங்கே சமர்ப்பியுங்கள். எண்ணங்களே எல்லாமும். வாழ ஒரு அருமையான வாழ்க்கை இருக்கிறது நம் கைகளில். வாழ்வோம், வாழ வைப்போம். வாழ்தல் இனிது. நன்றி.
1: இன்சொல் அமுது வழங்கினார் மயிலாடுதுறை முனைவர் மு. மீனாட்சி ஜவஹர் அவர்கள்.
2: நேயர்கள் இதுவரை கேட்டது நாச்சியார் கோவில் அமிர்தா சூப்பர் ஸ்டோர், மயிலாடுதுறை ஏஆர்சி காமாக்ஸ் ஜுவல்லர்ஸின் இன்சொல்லமுது. இந்நிகழ்ச்சியினை வழங்கியோர் நாச்சியார் கோவில் அமிர்தா சூப்பர் ஸ்டோர்.
3: வீட்டு உபயோக பொருட்கள்
4: அனைத்தும் தரமாகவும் சரியான விலையிலும் வாங்க நாச்சியார் கோவில் அமிர்தா சூப்பர் ஸ்டோருக்கு வாங்க.
2: மேலும் நிகழ்ச்சியினை வழங்கியோர் மயிலாடுதுறை ஏஆர்சி காமாக்ஸ் ஜுவல்லர்ஸ்.
5: மயிலாடுதுறை ஏஆர்சி காமாக்ஸ் ஜுவல்லர்ஸ், இது நம்ம ஒரு கடைங்க, இது நம்ம கடைங்க.
2: நேரில் நாம் இணைந்திருக்கிறோம். இது காரைக்கால் பண்பலை 100.3.
6: ஐயா சார், உங்க வீடு 1970s கட்டினதுல, ஆனா இன்னும் எப்படி இவ்வளவு ஸ்ட்ராங்கா இருக்கு?
7: சிம்பிள் தான், அப்பவும் என் ட்ரஸ்ட், இன்னைக்கும் அதே ட்ரஸ்ட், செட்டிநாட் சிமெண்ட் மேலதான்.
8: சில விஷயங்கள் டைம் போகும்போது இன்னும் ஸ்ட்ராங் ஆகும். ரிலேஷன்ஷிப்ஸ் மாதிரி செட்டிநாட் சிமெண்ட் சூப்பர் கிரேட் சிமெண்ட், 64 years of strong foundation. செட்டிநாட் சிமெண்ட், the perfect concrete choice.
9: ஆடி வந்தாச்சு, ஆஃபர் வந்தாச்சு. உங்கள் சீமாட்டி ஆடி திருவிழா வரும் ஜூலை 3 முதல் ஆரம்பம். ஆடி ரகங்களில் 50% வரை தள்ளுபடி. ஆடி வாங்குபவர்களுக்கும் டிஸ்கவுண்ட் வவுச்சர் மற்றும் கோல்டன் டிக்கெட் வெல்லும் அறிவாய்ப்பும் உங்களுக்காக காத்துக்கொண்டிருக்கின்றது. சீமாட்டி பட்டு ஜவுளி ரெடிமேட்ஸ் திருவாரூர்.
10: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
11: அணு மருத்துவமனை இருதயம் சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
12: ஆடி மாதத்தின் மிகப்பெரிய ஆச்சரியம் 5 ரூபாய்க்கு சேலை. வம்சா ஆடி சூப்பர் சேல் ஜூலை 5 முதல். சேலைகள் ரெடிமேட் 5 முதல் 50% வரை தள்ளுபடி. அதற்கு மேல் ஸ்பெஷல் ஆஃபராக 5 ரூபாய்க்கு சேலை தராங்க. இந்த ஸ்பெஷல் ஆஃபர் சனி ஞாயிறு தினங்களில் முதல் 100 பில்களுக்கு மட்டுமே. வம்சா மயிலாடுதுறை.
13: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி.
14: உலக தரம் வாய்ந்த BIS 916 HUID ஹால்மார்க் தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. உங்கள் பழைய 916 நகைகளை அன்றைய மார்க்கெட் விலைக்கு எக்ஸ்சேஞ்ச் செய்து புதிய நகை வாங்கும் போது பவுனுக்கு 1200 ரூபாய் தள்ளுபடியும் பெறுங்கள். மங்களன் மங்கள், இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, NSB ரோட் திருச்சி, மற்றும் புதிய பஸ் நிலையம் வரையில் ஓமலூர் ரோட் சேலம்.
2: லைட் ஹவுஸ். இன்று மாலையும் நாளையும் நமது நிலையும் வழங்குள்ள நிகழ்ச்சிகள் பற்றிய அறிவிப்பு. இந்நிகழ்ச்சி அனைத்தையும் வழங்குவோர் விருதாச்சலம் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி, திருவாரூர் சீமாட்டி சில்ஸ், திருச்சி என் சீலம் மங்களன் மங்கள், நாகை மோரா சன்ஸ் அண்ட் ரெடிமேட்ஸ், மயிலாடுதுறை வம்சா சில்ஸ் அண்ட் ரெடிமேட்ஸ். இன்று மாலை 6:40 காரைக்கால் உங்கள் கடை காரைக்கால் டாக்டர் பாபு ராஜேந்திரன் மருத்துவமனையின் நலமாய்வாழ நிகழ்ச்சியில் பற்கள் ஈறுகள் மற்றும் வாய்வழி ஆரோக்கியம் தொடர்பான சந்தேகங்களுக்கு விளக்கம் அளிக்கிறார் காரைக்கால் முதுநிலை பல் மருத்துவ நிபுணர் பேராசிரியர் டாக்டர் சி சந்தோஷ்குமார் அவர்கள். 6:45 இசைத்து வருகிற 7:25 காரைக்கால் KMC மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை மங்கள்யான் சூப்பர் கோல்டுரத்தின் உள்ளவர்களுக்கான அறிவிப்புகள். 7:30 காரைக்கால் ONGC காவிரி அசற்றின் உள்ளவர் அரங்கம் நிகழ்ச்சியில் கத்தரி மிளகாய் சாகுபடி. காரைக்கால் மாவட்டம் நல்லாத்தூர் கே துரையரசன் அவர்களுடைய நேர்முகம் கேட்கலாம். 28:00 ஸ்ரீ விருதாச்சலம் ஜெயின் ஜுவல்லரியின் காற்றில் வரும் கானம் தொலைபேசி வழி நேயர் விருப்பமாக மலர காத்திருக்கிறது. 8:30 திருவாரூர் சீமாட்டி சில்ஸின் காற்றில் வரும் கானம் தொலைபேசி வழி நேயர் விருப்பம். 9:00 ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லி ஏஞ்சல். 9:15 பொன்னியின் செல்வன்கள். 9:30 நாகை மோராசன்ஸ் அண்ட் ரெடிமேட்ஸின் இசை ஊஞ்சல் ஒருபட பாடலாக ஒளிவிழா வரும். 9:55 நாகப்பட்டினம் உங்கள் கடை காரைக்கால் MK மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனையின் ஏன் சொல்லமுது வழங்குகிறார் மயிலாடுதுறை முனைவர் மு. மீனாட்சி ஜவஹர் அவர்கள். 10:00 மயிலாடுதுறை வம்சா சில்ஸ் அண்ட் ரெடிமேட்ஸின் இரவு மலரும். 10:30 இரவு மலரும் கேட்கலாம் கடித விழையை நேர் விருப்பமாக. 11:00 காற்றலையின் நாளை. 11:05 ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லி அஞ்சல். 11:10 துயிலும் முன் ஒளிவிழாவும்.

இனி நாளைய நிகழ்ச்சி குறிப்பில் நிகழ்ச்சி அனைத்தையும் வழங்குவோர் விருதாச்சலம் ஸ்ரீ ஜெயந்த் ஜுவல்லரி, காரைக்கால் PSR தங்க மாளிகை. நாளை காலை 6 மணிக்கு குரலோசை, தொடர்ந்து நிகழ்ச்சி குறிப்புகள், 6:05 ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லி அஞ்சல், 6:10 இணைத்தானும் நல்லவை கேட்க நிகழ்ச்சி படைப்பு புதுச்சேரி வானொலி நிலையம், 6:15 பக்தி மாலை, 6:35 காரைக்கால் ONGC காவிரி அசெட், காரைக்கால் சேகர் டெக்ஸ்டைல் நியூஸ் சேகர்ஸின் உழவர்களுக்கு கேட்கலாம். இதுவரை ஒளி வீசியது லைட் ஹவுஸ். நேற்று இன்னும் சில நொடியில் தொடர்வது மாநில செய்திகள் சென்னையிலிருந்து.

0: வணக்கம். மாநில செய்திகள் வாசிப்பவர் சுமித்ரா ரத்னம். தலைப்புச் செய்திகள். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார திட்டத்தின் கீழ் மாநிலங்களுக்கான முதல் தவணை தொகையை மத்திய அரசு இன்று விடுவித்துள்ளது. தமிழகத்தின் வளர்ச்சிக்காக மத்திய அரசுடன் தவேக அரசு இணக்கமாக பணியாற்றும் என்று மாநில அமைச்சர் திரு கே ஏ செங்கோட்டையன் கூறியுள்ளார். சிறுபான்மையினர் நலன்களை பாதுகாப்பதில் உறுதியுடன் உள்ளதாக திமுக தெரிவித்துள்ளது. தமிழகத்தில் சட்டம் ஒழுங்கு கேள்விக்குறியாகியுள்ளதாக அஇஅதிமுக குற்றஞ்சாட்டியுள்ளது. 20 வயதுக்குட்பட்டோருக்கான ஆசிய மல்யுத்த சாம்பியன் போட்டியில் இந்தியா இன்று 1 தங்கம், 2 வெள்ளி, 3 வெண்கலப் பதக்கங்களை வென்றது. இனி விரிவான செய்திகள். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார திட்டத்தின் கீழ் மாநிலங்களுக்கான முதல் தவணை தொகையை மத்திய அரசு இன்று விடுவித்துள்ளது. புதுதில்லியில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் வேளாண் அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சௌஹான் காணொலி வாயிலாக 25,863 கோடி ரூபாயை மாநிலங்களுக்கு விடுவித்தார். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், இந்த திட்டத்தின் கீழ் பணியாளர்களுக்கு 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்க இந்த தொகை உதவிடும் என்று கூறினார். மாநில அரசும் இந்த திட்டத்திற்கான தங்களது பங்களிப்பை குறித்த காலத்திற்குள் விடுவிக்க வேண்டும் என்றும் அவர் கேட்டுக் கொண்டார். நாடு முழுவதும் கடந்த 1ஆம் தேதி முதல் இந்த திட்டம் செயல்பாட்டுக்கு வந்துள்ளதை அவர் சுட்டிக்காட்டினார். ஆந்திரா, கேரளா மற்றும் ராஜஸ்தான் மாநிலங்கள் முதல் நாளிலேயே ஏராளமான வேலை வாய்ப்புகளை இந்த திட்டத்தின் கீழ் வழங்கியது பாராட்டுதலுக்குரியது என்றும் அமைச்சர் தெரிவித்தார். இந்த திட்டத்தின் கீழ் வழங்கப்படும் ஊதியம் 10% அதிகரிக்கப்பட்டுள்ளதாகவும் அவர் கூறினார். இதன் மூலம் பணியாளர்களுக்கான ஊதியம் குறைந்தது நாள் ஒன்றுக்கு 300 ரூபாய் கிடைப்பது உறுதி செய்யப்பட்டுள்ளதாகவும் திரு சிவராஜ் சிங் சௌஹான் தெரிவித்தார். நாட்டின் ஒற்றுமை, ஒருமைப்பாடு மற்றும் முன்னேற்றத்திற்கு ஜனசங்கத்தின் நிறுவனர் டாக்டர் ஷியாமா பிரசாத் முகர்ஜி ஆற்றிய பணி இன்றியமையாதது என்று மத்திய இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் கூறியுள்ளார். இன்று சென்னையில் நடைபெற்ற டாக்டர் ஷியாமா பிரசாத் முகர்ஜியின் பிறந்தநாள் விழா கருத்தரங்கில் கலந்து கொண்டு அவர் பேசினார். ஷியாமா பிரசாத் முகர்ஜியின் அர்ப்பணிப்பும் தியாகமும் இன்றளவும் நமக்கு வழிகாட்டியாக உள்ளது என்று டாக்டர் எல் முருகன் தெரிவித்தார். தமிழகத்தின் வளர்ச்சிக்காக மத்திய அரசுடன் தவேக அரசு இணக்கமாக பணியாற்றும் என்று வருவாய்த்துறை அமைச்சர் திரு கே ஏ செங்கோட்டையன் கூறியுள்ளார். ஈரோடு மாவட்டம் நல்லகவுண்டன் பாளையத்தில் நியாய விலை கடையை திறந்து வைத்து அவர் பேசினார். உரங்களை பதுக்குவோர் மீது கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் அமைச்சர் எச்சரித்தார்.
1: உரத்தை பொறுத்தவரை தட்டுப்பாடு விரைகிறபோது தொடர்ந்து நடைமுறையாக இருந்து கொண்டிருக்கிறது. நம்முடைய ஆட்சியில் அது நடக்கக்கூடாது என்கிற முறையிலேதான் விரைந்து அதற்கான நடவடிக்கை மேற்கொண்டு வருகிறார்கள். அப்படிப்பட்ட இங்கே தட்டுப்பாடுகள் உருவாக்குற அதற்கான நடவடிக்கை மேற்கொள்வதோடு மட்டுமல்ல, அதை யார் பதுக்கி வைத்திருக்கிறாரோ அவர் மீது உரிய நடவடிக்கை விரைந்து அரசு எடுத்துக் கொண்டிருக்கிறது. உள்ளாட்சி தேர்தலை பொறுத்தவரையிலும் ஒவ்வொரு பகுதியும் வரையறுக்கப்பட வேண்டும். ஒன்று, அதிலே மக்கள் ஜனத்தொகைக்கேற்ப மாற்றங்கள் அதில் உருவாகும். ஏனென்று சொன்னால் மகளிர், பொது மற்றும் தாழ்த்தப்பட்ட மக்கள் என்று சொல்லப்படுகிற மக்களுக்கு அந்த இடஒதுக்கீடு பொறுத்தவரையிலும் மக்கள் ஜனத்தொகை அடிப்படையில் அது வரையறுக்கப்பட வேண்டும். இதெல்லாம் செய்வதற்கு விரைந்து பட்ஜெட் முதலமைச்சர் அவர்கள் தேதி அறிவிக்கிறார்.
0: சிறுபான்மையினர் நலன்களை பாதுகாப்பதில் திமுக உறுதியுடன் உள்ளதாக அக்கட்சியின் இளைஞரணி செயலாளர் திரு உதயநிதி ஸ்டாலின் கூறியுள்ளார். சென்னையை அடுத்த திருவேற்காட்டில் இன்று நிகழ்ச்சி ஒன்றில் பேசிய அவர், இஸ்லாமியர்களுக்கும் திமுகவுக்கும் உள்ள உறவினை எந்த சக்தியாலும் பிரிக்க முடியாது என்று தெரிவித்தார். தமிழகத்தில் சட்டம் ஒழுங்கு கேள்விக்குறியாகியுள்ளதாக அஇஅதிமுக குற்றஞ்சாட்டியுள்ளது. இது தொடர்பாக அக்கட்சி வெளியிட்டுள்ள அறிக்கையில் சமீபத்தில் நடைபெற்ற குற்றச் சம்பவங்களை பட்டியலிட்டுள்ளது. பெண்கள் மற்றும் குழந்தைகளுக்கு எதிரான வன்முறை சம்பவங்களை தடுக்க தவிக அரசு தவறிவிட்டதாகவும் அஇஅதிமுக அந்த அறிக்கையில் குறை கூறியுள்ளது. எல்நினோ தாக்கத்தை எதிர்கொள்வதற்கு தேவையான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை தவிர

0: தமிழக அரசு மேற்கொள்ள வேண்டும் என்று பிஜேபி வலியுறுத்தியுள்ளது. இது தொடர்பாக அக்கட்சி வெளியிட்டுள்ள அறிக்கையில், மத்திய அரசு இதற்கான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை தீவிரமாக மேற்கொண்டு வருவதாக தெரிவித்துள்ளது. இதன் அடிப்படையில் தமிழக அரசும் பேரிடர் மேலாண்மை பணிகளை உடனடியாக தொடங்க வேண்டும் என்றும் பிஜேபி அந்த அறிக்கையில் கேட்டுக் கொண்டுள்ளது. நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது மாநில செய்தி அறிக்கை. ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் செயல்பாட்டிற்கு வந்துள்ளது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. நாள்தோறும் குறைந்தபட்சம் 300 ரூபாய் ஊதியத்தை இந்த சட்டம் உறுதி செய்கிறது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள். மத்திய அரசின் முத்ரா கடனுதவி திட்டத்தின் மூலம் சிறு வணிகர்கள் அதிக அளவில் பயனடைந்து வருகின்றனர். தங்களின் தொழில் வளர்ச்சிக்கு இந்த திட்டம் பெரிதும் உதவிகரமாக உள்ளது என்று தென்காசி மாவட்டத்தைச் சேர்ந்த பயனாளிகள் தெரிவித்தனர்.
1: எங்கள் ஊர் தென்காசி மாவட்டத்தில் இருக்கக்கூடிய தென்காசி நகர். இங்கே நாங்கள் வந்து சிறு தொழில் பண்ணிக்கிட்டு இருக்கோம். நமது பிரதமர் நரேந்திர மோடி அவர்களுடைய புண்ணியத்தில் சிறு தொழில் மற்றும் வியாபாரிகளுக்கு முத்ரா கடன் திட்டம் வங்கிகள் மூலமாக வழங்கினாங்க. முதல்ல 50,000 வழங்கினாங்க. அடுத்தபடியாக இந்த கடனை எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கிட்டே போனாங்க. இந்த கடன் வழங்கியதுனால எங்களுடைய தொழில் வளம் மற்றும் தொழில் முன்னேற்றம் ஏற்பட்டிருக்கிறதுக்காண்டி நம்ம பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்களுக்கு நன்றியினை தெரிவித்துக் கொள்கிறோம்.
2: பேர் பத்திரகாளி. நான் ஒரு சின்ன சிறு தொழில் தொடங்கணும் அப்படின்னு சொல்லி பேங்க்ல லோன் கேட்க போயிருக்கும்போது முத்ரா லோன் திட்டத்தில் ஒரு ஸ்கீம் இருக்கு அப்படின்னாங்க. அது மூலமாக கொஞ்சம் அப்ளை பண்ணதில் ஒரு 5 லட்சம் எனக்கு தந்தாங்க. அதில் கொஞ்சம் லோனு சரியாக கொஞ்சம் கட்டினதுனால 1 லட்சம் எக்ஸ்ட்ரா தந்தாங்க. அப்படியே ஒரு 10 லட்சம் வரை தந்திருக்காங்க. இப்போ இதனால் ஒரு சிறு தொழில் தொடங்கின எனக்கு இப்போ நல்ல ஒரு லாபகரமாகவும் இருக்குது. தொழில் நல்லபடியாக போயிட்டுருக்கு. தொழில் முனைவருக்கான ஒரு சின்ன உதவியாக முத்ரா லோன் திட்டம் அமைஞ்சிருக்கு. பாரத பிரதமருக்கு மிக்க நன்றி.
0: வங்கக்கடலில் நிலை கொண்டுள்ள காற்றழுத்த தாழ்வு பகுதி காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக வலுவடைந்துள்ளது. இது அடுத்த 24 மணி நேரத்தில் ஒடிசா சத்தீஸ்கட் கடற்கரையை நோக்கி நகரக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையத்தின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. கோவை நீலகிரி மாவட்டங்களுக்குட்பட்ட ஒரு சில பகுதிகளில் இன்று பலத்த காற்றுடன் கூடிய கனமழை பெய்யக்கூடும் என்றும் அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது. மாவட்ட செய்திகள். கடலூர் மாவட்டம் பன்ருட்டி அருகே நேரிட்ட சாலை விபத்தில் 4 பேர் உயிரிழந்தனர். தஞ்சாவூரில் நடைபாதை உணவு வணிகர்களுக்கான உணவு பாதுகாப்பு பயிற்சி மற்றும் பதிவு சான்றிதழ் வழங்கும் முகாம் நடைபெற்றது. மயிலாடுதுறை மாவட்டத்தில் 1000 ஆண்டுகள் பழமை வாய்ந்த பிரம்மபுரீஸ்வரர் ஆலயத்தில் மகா கும்பாபிஷேகம் இன்று வெகு விமரிசையாக நடைபெற்றது. கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் கர்நாடகாவிலிருந்து கடத்தி வரப்பட்ட 1 டன் போதைப் பொருளை பறிமுதல் செய்த காவல்துறையினர் இருவரை கைது செய்தனர். பராமரிப்பு பணிகள் காரணமாக சென்னை கடற்கரை தாம்பரம் செங்கல்பட்டு வழித்தடத்தில் 41 மின்சார ரயில் சேவைகள் இன்று ரத்து செய்யப்பட்டன. சேலம் மாவட்டம் எடப்பாடி அருகே உள்ள பூலாம்பட்டி படகுத்துறையில் சுற்றுலாப் பயணிகள் இன்று குவிந்தனர். தென்காசி மாவட்டம் குற்றால அருவிகளில் சுற்றுலாப் பயணிகள் குளிப்பதற்கு விதிக்கப்பட்டிருந்த தடை நீக்கப்பட்டுள்ளது. விளையாட்டுச் செய்திகள். 20 வயதுக்குட்பட்டோருக்கான ஆசிய மல்யுத்த சாம்பியன் போட்டியில் இந்தியா இன்று 1 தங்கம், 2 வெள்ளி, 3 வெண்கலப் பதக்கங்களை வென்றது. தாய்லாந்தில் நடைபெற்று வரும் இப்போட்டியின் ஆடவர் 70 கிலோ எடைப்பிரிவில் சுமித்குமார் லக்ஷ்மண் தங்கப்பதக்கம் வென்றார். 61 கிலோ எடைப்பிரிவில் புஷ்பும் 79 கிலோ எடைப்பிரிவில் சௌரவ் யாதவும் வெள்ளிப்பதக்கம் வென்றனர். 57 கிலோ எடைப்பிரிவில் ரோஹித்தும் 74 கிலோ எடைப்பிரிவில் ஆதர்ஷ் யுவராஜ் பாட்டீலும் 97 கிலோ எடைப்பிரிவில் லாக்கியும் வெண்கலப் பதக்கம் வென்றனர். இஸ்தான்புல்லில் நடைபெற்ற சர்வதேச டேபிள் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் ஸ்வஸ்திகா கோஷ் டனிஷா கொட்டேச்சா இணை பட்டம் வென்றது. மகளிர் இரட்டையர் பிரிவு இறுதி ஆட்டத்தில் இந்த இணை 11-8, 11-8, 11-7 என்ற செட்கணக்கில் நெதர்லாந்தின் ஷோஹான் மென் ஸ்லோவேனியாவின் அனா டோஃபண்ட் இணையை வென்றது. அமெரிக்காவில் நடைபெற்று வரும் சர்வதேச மகளிர் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் அங்கிதா ரெய்னா ஜப்பானின் ஹிரோகோ குவாட்டா இணை இறுதியாட்டத்திற்கு முன்னேறியுள்ளது. மகளிர் இரட்டையர் பிரிவு அரையிறுதி ஆட்டத்தில் இந்த இணை 6-3, 1-6, 10-7 என்ற செட்கணக்கில் அமெரிக்காவின் ரீஸ் பிராண்ட்மியர் அலானிஸ் ஹாமில்டன் இணையை வென்றது. உலகக்கோப்பை கூடைப்பந்து தகுதிச் சுற்று போட்டியில் இந்தியா இன்று லெபனனை எதிர்கொள்கிறது. மாநில அளவிலான ஸ்பீட் ஸ்கேட்டிங் போட்டி காஞ்சிபுரத்தில் இன்று தொடங்கியது. 6 முதல் 18 வயதுக்குட்பட்டோருக்கான 700க்கும் மேற்பட்டோர் இதில் பங்கேற்றுள்ளனர்.

0: உலக பேட்மிண்டன் தினம் இன்று கொண்டாடப்பட்டது. இலங்கை ஏ அணிக்கு எதிரான இரண்டாவது மற்றும் இறுதி டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியில் இந்தியா ஏ அணி 10 விக்கெட் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார திட்டத்தின் கீழ் மாநிலங்களுக்கான முதல் தவணை தொகையை மத்திய அரசு இன்று விடுவித்துள்ளது. தமிழகத்தின் வளர்ச்சிக்காக மத்திய அரசுடன் தவேக அரசு இணக்கமாக பணியாற்றும் என்று மாநில அமைச்சர் திரு கே ஏ செங்கோட்டையன் கூறியுள்ளார். சிறுபான்மையினர் நலன்களை பாதுகாப்பதில் உறுதியுடன் உள்ளதாக திமுக தெரிவித்துள்ளது. தமிழகத்தில் சட்டம் ஒழுங்கு கேள்விக்குறியாகியுள்ளதாக அஇஅதிமுக குற்றஞ்சாட்டியுள்ளது. 20 வயதுக்குட்பட்டோருக்கான ஆசிய மல்யுத்த சாம்பியன் போட்டியில் இந்தியா இன்று 1 தங்கம், 2 வெள்ளி, 3 வெண்கலப் பதக்கங்களை வென்றது. செய்தியறிக்கை நிறைவடைகிறது.
1: நேரம் 6:40. நேர்களை நாம் இணைந்திருக்கிறோம். இது காரைக்கால் பண்பலை 100.3.
2: ஒவ்வொரு வீட்டுக்கும் பல கதைகள் இருக்கும். சில ஓல்ட் மெமரிஸ், சில புது மொமெண்ட்ஸ். ஒவ்வொரு சுவரும் ஒவ்வொரு கார்னரும் ஒவ்வொரு ஸ்டோரி சொல்லும். இந்த மொமெண்ட்ஸ் எல்லாம் ஸ்ட்ராங்கா நிக்கிறது இந்த ரூஃபுக்கு கீழே. அதுக்கு ரீசன் செட்டிநாடு மேக்ஸ் கிரீட் சிமெண்ட், 64 இயர்ஸ் ஆஃப் ஸ்ட்ராங் ஃபவுண்டேஷன். செட்டிநாடு சிமெண்ட், தி பெர்ஃபெக்ட் கான்கிரீட் சாய்ஸ் ஃபார் யுவர் ஹோம்.
3: காரைக்கால் டாக்டர் சக்திவேல் மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல்,
4: மக்களின் அத்தியாவசிய தேவையறிந்து
3: இப்போது அதிநவீன வசதிகள் உள்ள லேமினர் ஃப்ளோ ஆபரேஷன் தியேட்டர், லேப்ரோஸ்கோபி, பிரசவ அறை,
4: சிசுக்களுக்கான என்ஐசியு பிரிவு, விபத்து மற்றும் எலும்பு முறிவு அறுவை சிகிச்சை,
3: சிஎம், யூரோலஜி, வாஸ்குலர் சர்ஜரி, பல்மனாலஜி, இஎன்டி, குழந்தைகள் மருத்துவம், சர்ஜிக்கல் கேஸ்ட்ரோஎண்டரோலஜி
4: மற்றும் புற்றுநோய் அறுவை சிகிச்சை ஆகிய வசதிகளுடன் டாக்டர் சக்திவேல் மருத்துவமனை காரைக்கால்.
1: நேர்கள் இனி கேட்கலாம் காரைக்கால் உங்கள் கடை காரைக்கால் டாக்டர் பாபு ராஜேந்திர மருத்துவமனையின் நலமாய் வாழ. இந்நிகழ்ச்சியினை வழங்குவோர் காரைக்கால் உங்கள் கடை, தரமான தார்பாய்கள் ஹோஸ்கள் சரியான விலையில் வாங்க உங்கள் கடை காரைக்கால், நாகப்பட்டினம், கும்பகோணம், திருவாரூர்.
5: உங்கள் கடை காரைக்கால்,
4: தரமான தார்பாய்கள், நெல் பிடிக்கும் சாக்குகள், கயிறு வகைகள், நீர்ப்பாய்ச்ச தேவையான ஓஸ் வகைகள் சரியான விலையில் வாங்கிட உங்கள் கடை காரைக்கால், நாகப்பட்டினம், கும்பகோணம், திருவாரூர். விரைவில் மயிலாடுதுறை.
1: மேலும் நிகழ்ச்சியினை வழங்குவோர் காரைக்கால் டாக்டர் பாபு ராஜேந்திரன் மருத்துவமனை.
4: காரைக்கால் டாக்டர் பாபு ராஜேந்திரன் மருத்துவமனையில் புதிய டயாலிசிஸ் சிகிச்சை அறிமுகம், குறைந்த கட்டணத்தில் டயாலிசிஸ் செய்யப்படுகிறது.
6: காரைக்கால் டாக்டர் பாபு ராஜேந்திரன் மருத்துவமனையில் 24 மணி நேரமும் அனைத்து வித விஷமுறிவு சிகிச்சை, இலவச ஆம்புலன்ஸ் வசதியுடன் அனைத்து அறுவை சிகிச்சை, டயாலிசிஸ் போன்ற சிகிச்சை அளிக்கப்படுகிறது.
3: டாக்டர் பாபு ராஜேந்திரன் மருத்துவமனையின் கிளை தாமனாங்குடியில் காலை முதல் இரவு 10 மணி வரை செயல்படுகிறது.
6: டாக்டர் பாபு ராஜேந்திரன் மருத்துவமனை, காமராஜர் சாலை, காரைக்கால்.
3: தொடர்புக்கு 8925936936.
7: நலமாய் வாழ. பற்கள், ஈறு மற்றும் வாய் வழி ஆரோக்கியம் தொடர்பான சந்தேகங்களுக்கு விளக்கம் தருகிறார் காரைக்கால் முதுநிலை பல் மருத்துவ நிபுணர் பேராசிரியர் டாக்டர் சி சந்தோஷ்குமார் அவர்கள்.
8: விஸ்டம் டூத்த சுத்தி டெவலப்மெண்டல் ஓடன்டோஜெனிக் சிஸ்டன் டியூமர்ஸ்னு சொல்லுவோம், அந்த கட்டிகள் அந்த பல்ல சுத்தி ரொம்ப காமனா வரதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. மெயினா கீழ்த்தாடையில உள்ள கடைசி கடவப்பல், அது ரொம்ப ரொம்ப கேர்ஃபுல்லா அதை பார்க்க வேண்டிய ஒரு விஷயம். அதை பார்க்காம விட்டுட்டா வந்து அதனால பின்னாடி பிரச்சனைகள் வரலாம். அது பெருசா வளர்ந்துச்சுன்னா பெரிய சர்ஜரி போற மாதிரி இருக்கும். சோ இனிஷியல் ஸ்டேஜ்லயே அதை கண்டுபிடிக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம்.
7: ஒரு 25 ஏஜ்க்குள்ள நீங்க அது வந்துரும் அந்த பல்லுன்னு சொல்றீங்க, அப்ப 25 இயர்ஸ் கிட்ட நம்ம வந்து செக் பண்ணி பாத்துக்கணும் நமக்கு எல்லா பல்லுமே முழுசா வளர்ந்துருச்சா அப்படின்னு.
8: நிச்சயமா செக் பண்ணி பாத்துக்கணும். அதுக்கப்புறமும் ஒரு 5 இயர்ஸ் ஒன்ஸ் ஒரு எக்ஸ்ரே எடுத்துக்கிறதோ இல்ல 3 இயர்ஸ் ஒன்ஸ் ஒரு எக்ஸ்ரே எடுத்துக்கிறதோ தப்பு ஒண்ணும் இல்ல. பல்லு உள்ளாரையே இருந்து சில டைம் எடுக்காம இருப்பாங்க சில பேர், அதை சுத்தியும் பிரச்சனை வரலாம். சில பேருக்கு 55 வயதுல கூட ஒரு பிரச்சனையும் இல்லாம உள்ளாரையே பல்லு இருக்கலாம். இது யாருக்கு வரும் யாருக்கு வராதுன்னு சொல்ல முடியாது. அப்படிப்பட்ட சுச்சுவேஷன்ல நீங்க வந்து எக்ஸ்ரே எடுத்து பார்த்து தான் தெரிய முடியும் அந்த பல்ல சுத்தி ஏதாவது வேரியேஷன்ஸ் இருக்கா இல்லையானுங்கிறது. அந்த வேரியேஷன்ஸ் இருந்துச்சுன்னா நம்ம அடுத்து ஹையர் சென்டர்ல போய் அதுக்கு கன்சல்டேஷன் பண்ண வேண்டியிருக்கும். அதை சுத்தி சில கட்டிகள் வரலாம், அதை நீர் கட்டி இல்லைன்னா தாடை கட்டியே கூட வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. 100,000 பேர்ல ஒரு பேர்ல வந்தாலும் அது எப்படி இருந்தாலும் வர்றது தான். அந்த சான்ஸ் நம்ம கொடுக்க வேணாம்னா எக்ஸ்ரே எடுத்து பாத்துக்கிறது ஒரு வகையில நல்லது.
7: சரிங்க டாக்டர், இப்ப அதுக்கு வந்து சர்ஜரி பண்ணி தான் அந்த பல்ல ரிமூவ் பண்ணும் அப்படின்னு சொல்றீங்க, அந்த சர்ஜரி வந்து ரொம்ப கஷ்டமான?
8: அந்த சர்ஜரி நார்மல் பல்ல எடுக்கிற மாதிரி தான். அப்படி சைட்ல இருக்கிறதுல வந்து நாங்க எடுக்கணும்னா நிச்சயமா ஒரு இன்சிஷன் போட்டு உள்ளார போய் தான் எடுக்கிற மாதிரி இருக்கும். பெரிய சர்ஜரி இல்ல, அவுட் பேஷண்ட் ப்ரொசீஜர் தான், எதுவும் நம்ம அட்மிட் பண்ணி பண்ற ப்ரொசீஜர் கிடையாது. எக்ஸப்ட் ரொம்ப டீப்பா இருந்தா மேபி அட்மிஷன் போடுற மாதிரி இருக்கலாம். பட் ஓரளவு எடுக்கிற பொசிஷன் இருக்கு, சில கண்டிஷன்ஸ் வச்சு எடுக்கிற பொசிஷன்ஸ் சொல்லுவோம். தாடையிலேயே ரொம்ப கீழே இருந்துச்சுன்னா எடுக்கிறது டிஃபிகல்ட்டா இருக்கலாம். தாடையில ஸ்லைட்டா மேல எலும்பு உள்ளாரையே இருந்தா கூட எடுக்க முடியும். அது வந்து ஒரு உங்களுக்கு என்ன ஒரு 1/2 hour to 1 hour ப்ரொசீஜர் தான்.

0: மேக்ஸிமம் நான் சொல்கிறேன் ஹாஃப் அன் அவர் டு ஒன் ஹவர் ப்ரொசீஜர் தான். அதை எடுத்துட்டு நீங்கள் அடுத்து நெக்ஸ்ட் டேவே ஒர்க்கு கூட போகலாம். அந்தளவு தான் ஈஸியான ஒரு ப்ரொசீஜர் தான். பெரிய கஷ்டப்படுற ஒரு ப்ரொசீஜர்லாம் கிடையாது. பட் சர்ஜிக்கல் ரிமூவல் தான். சின்ன இன்சிஷன் போட்டு ஒரு சின்ன சுவிச்சரிங் பண்ணுவோம். அதுதான் சின்ன ஸ்வெல்லிங் இருக்கலாம். அதெல்லாம் எக்ஸ்பெக்டட் தான். நார்மல் பல்ல எடுக்கிறப்பே கூட சில டைம் ஸ்வெல்லிங் வரலாம்.
1: சரிங்க டாக்டர், இப்போ வந்து அந்த விஸ்டம் டூத் வளரல அப்படின்னா தான் நமக்கு இந்த பிரச்சனை. வளர்ந்துருச்சு அப்படின்னா எந்த பிரச்சனையும் இல்லை.
0: வளர்ந்துச்சுனாலும் ஒரு சின்ன இஷ்யூ இருக்குது. பெரிய ப்ராப்ளம் இல்லை, சின்ன இஷ்யூ இருக்குது. ஃபுல்லாக வளர்ந்துச்சு, அவங்க தாடையோட சைஸ் அதை அக்காமடேட் பண்ணுற அளவு சைஸில் இருந்துச்சுன்னா ப்ராப்ளம் இல்லை, அந்த பல்லோடையே இருக்கலாம். சில பேருக்கு வந்து தாடையோட சைஸ் சின்னதாக இருக்கும், மூணு பல்ல அக்காமடேட் பண்ணுறதுக்கான ஸ்பேஸ் இருக்காது. அப்போ இந்த விஸ்டம் டூத் வந்துச்சுன்னா கொஞ்சம் பின்னாடி உள்ள பொசிஷனில் இருக்கும், ப்ரஷ் பண்ணி க்ளீனாக வச்சுக்கிறது கொஞ்சம் டிஃபிகல்ட்டி இருக்கும். முன்னாடி காலத்துலலாம் ஒரு மனிதன் வந்து ஒரு கடினமான பொருளை சாப்பிட்டு தான் வளர்ந்தாங்க. அவங்களுக்கு எக்ஸ்ட்ராவாக ஒரு மூலா தேவைப்பட்டது. இப்போ நம்ம மாடர்னாக உள்ள ஹியூமன் பீயிங்ஸ்க்கு அந்த இது தேவையில்லை.
1: ஃப்ரூட்ஸையே நம்ம வந்து ஜூஸ் போட்டு தான் குடிக்கிறோம்.
0: ஆமாம், அந்த மாதிரி கடினமாக பொருளை கடிக்காமல் இருக்கிறப்ப அந்த அதுக்கான ஃபங்க்ஷன் குறையிறப்ப அது நார்மலாக டெவலப்மெண்ட்லேயே பார்த்தீங்கன்னா அது கொஞ்சம் கொஞ்சமாக அது
1: குறைஞ்சிட்டே
0: வரும். அந்த இதுதான் இது தேர்ட் மோலார்னுங்கிறது. அதை எடுக்கிறதுனால பெரிய தப்பு ஒன்றும் இல்லை. இருந்தாலும் நல்லா வளர்ந்து வந்துச்சுன்னா ஓகே, ஹோல்ட் பண்ணுறதுனா பண்ணலாம். அது டென்டிஸ்ட் டிசைட் பண்ணுவாங்க.
2: நேயர்கள் இதுவரை கேட்டது நலமாய் வாழ. பற்கள், ஈறு மற்றும் வாய் வழி ஆரோக்கியம் தொடர்பான சந்தேகங்களுக்கு விளக்கம் தந்தார் காரைக்கால் முதுநிலை பல் மருத்துவ நிபுணர் பேராசிரியர் டாக்டர் சி சந்தோஷ்குமார் அவர்கள்.
3: நேர்கள் இதுவரை கேட்டது காரைக்கால் உங்கள் கடை காரைக்கால் டாக்டர் பாபுராஜேந்திரன் மருத்துவமனையின் நலமாய் வாழ. இந்நிகழ்ச்சியினை வழங்கியோர் காரைக்கால் உங்கள் கடை, தரமான தார்பாய்கள் ஹோஸ்கள் சரியான விலையில் வாங்க உங்கள் கடை காரைக்கால், நாகப்பட்டினம் கும்பகோணம் திருவாரூர்.
4: உங்கள் கடை காரைக்கால்,
5: தரமான தார்பாய்கள் நெல் பிடிக்கும் சாக்குகள் கயிறு வகைகள் நீர்ப்பாய்ச்ச தேவையான ஓஸ் வகைகள் சரியான விலையில் வாங்கிட உங்கள் கடை காரைக்கால் நாகப்பட்டினம் கும்பகோணம் திருவாரூர் விரைவில் மயிலாடுதுறை.
3: மேலும் நிகழ்ச்சியினை வழங்கியோர் காரைக்கால் டாக்டர் பாபு ராஜேந்திரன் மருத்துவமனை.
5: காரைக்கால் டாக்டர் பாபு ராஜேந்திரன் மருத்துவமனையில் புதிய டயாலிசிஸ் சிகிச்சை அறிமுகம். குறைந்த கட்டணத்தில் டயாலிசிஸ் செய்யப்படுகிறது.

மேகலை, உங்கள் விமான காரைக்கால் பண்பலை 100.3. மேகலை, வண்ணங்கள் இல்லாத உலகத்தை நம்மால் கற்பனை செய்ய முடியாது. அதுபோல இசை இல்லாத வாழ்க்கையை நம்மால் மனதால் கூட ஏற்றுக்கொள்ள முடியாது. உங்கள் இனிமையான இந்த மாலையை வண்ணமயமாக்க உங்கள் இதயங்களுடன் இசையால் கோலம் போட வந்தாச்சு உங்களோட ஆல் டைம் ஃபேவரட் காரைக்கால் பண்பலை 100.3. இது இசை தூரிகை.

0: ஆடி வந்தாச்சு, ஆஃபர் வந்தாச்சு. உங்கள் சீமாட்டி ஆடி திருவிழா வரும் ஜூலை 3 முதல் ஆரம்பம். ஆடி ரகங்களில் 50% வரை தள்ளுபடி. ஆடை வாங்குபவர்களுக்கும் டிஸ்கவுண்ட் வவுச்சர் மற்றும் கோல்டன் டிக்கெட் வெல்லும் அரிய வாய்ப்பும் உங்களுக்காக காத்துக்கொண்டிருக்கின்றது. சீமாட்டி பட்டு ஜவுளி ரெடிமேட்ஸ் திருவாரூர்.
1: அவங்க ஓவியன் கையில தூரிகை கிடைச்சா அது அழகான ஓவியம், நம்ம காதுகள்ல நல்ல இசை விழுந்து அது அழகான காவியம். இன்னைக்கு நம்ம இசை தூரிகை மூலமா என்னென்ன மாதிரியான இசை கலவைகளை உங்க மனசுல தீட்ட போறோம் தெரியுமா? மனசு லேசாக்குற மெலடிகள், துள்ளல் போட வைக்கும் குத்துப்பாட்டுன்னு ஒரு செம கலெக்ஷனை உங்களுக்காக காத்துட்டு இருக்கு. சரி, இன்னைக்கு நம்ம தூரிகையோட முதல் வண்ணம், காதலின் வண்ணமாக இதோ உங்களுக்காக வருகிறது. யாரடி நீ மோகினி படத்திலிருந்து.

0: காலை 6:35 காரைக்கால் ONGC காவேரி அசித் காரைக்கால் சேகர் டெக்ஸ்டைல் நியூ சேகர்ஸின் உழவர்களுக்கு கேட்கலாம். இந்நிகழ்ச்சியினை வழங்குகிறார்கள் காரைக்கால் ONGC காவேரி அசித் காரைக்கால் சேகர் டெக்ஸ்டைல் நியூ சேகர்ஸ்.
1: ONGC மக்களுக்கான சக்தி, தேசத்திற்கான வளம். ONGC
2: இந்த சம்மரில் அசத்தலான ஆஃபர்களுடன் ஆடைகள் வாங்கிட இன்றே வாருங்கள் காரைக்கால் சேகர்ஸ்.
0: நாளை காலை 6:40 ஸ்ரீ லலிதாம்பாள் சித்தா ஃபார்மா விடங்கலூர் எண்ணெயின் இன்சொல்லும் போது கேட்கலாம். இந்நிகழ்ச்சியினை வழங்குகிறார்கள் ஸ்ரீ லலிதாம்பாள் சித்தா ஃபார்மா விடங்கலூர் எண்ணெய்.
3: கைவலி, கால்வலி, இடுப்பு வலி, எலும்பு தெறிப்பு போன்ற பிரச்சனைகளுக்கு தீர்வு விடங்கலூர் எண்ணெய்.
0: மேலும் நிகழ்ச்சியை வழங்குவோர் தஞ்சை உழவன் நாட்டு சர்க்கரை.
4: ஆரோக்கியமாய் வாழ தஞ்சை உழவன் சக்கு நல்லெண்ணெய், கடலெண்ணெய், தேங்காய் எண்ணெய்.
0: மேலும் நிகழ்ச்சியினை வழங்குகிறார்கள் பூமெக்ஸ், உடலுக்கு சுகமானது நீடித்து உழைக்கும் பூமெக்ஸ். நாளை காலை

0: 6:55 காரைக்கால் கமர்சியல் ட்ரேடர்ஸ் கும்பகோணம் ஸ்ரீ வெங்கடேஸ்வரா போட்டோ ஸ்டுடியோ கலர் லேபின் பசுந்தளிர் கேட்கலாம். இந்நிகழ்ச்சியினை வழங்குகிறார்கள் காரைக்கால் கமர்சியல் ட்ரேடர்ஸ். மளிகை பொருட்களை மலிவு விலையில் அள்ளி செல்ல வாருங்கள் கமர்சியல் ட்ரேடர்ஸ் காரைக்கால்
1: ஸ்ரீ வெங்கடேஸ்.
0: மேலும் நிகழ்ச்சியினை வழங்குகிறார்கள் கும்பகோணம் ஸ்ரீ வெங்கடேஸ்வரா போட்டோ ஸ்டுடியோ கலர் லேப்.
1: ஸ்ரீ வெங்கடேஸ்வரா போட்டோ ஸ்டுடியோ அண்ட் லேசர் கலர் லேப், டவுன் ஹால் ரோட், கும்பகோணம்.
2: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மென்ட்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
3: அணு மருத்துவமனை, இருதயம், சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
0: மேலும் நாளை காலை 7:25 சைபாலின் தகவல் நேரம். இந்நிகழ்ச்சியினை வழங்குகிறார்கள் சைபால். அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும் உங்கள் நலனில் அக்கறை கொண்ட சைபால். மேலும் நிகழ்ச்சியை வழங்குகிறார்கள் காரைக்கால் காரை எலக்ட்ரிக்கல்.
4: ஹார்ட்வேர், பிளம்பிங் ஐட்டம்ஸ், டோர்ஸ், அனைத்தும் மிக குறைந்த விலையில் வாங்கின காரை எலக்ட்ரிக்கல்ஸ் காரைக்கால்.
0: மேலும் நிகழ்ச்சியை வழங்குகிறார்கள் கும்பகோணம் உங்கள் கடை. தரமான தார்பாய்கள், கோஸ்கள் சரியான விலையில் வாங்க உங்கள் கடை காரைக்கால், நாகப்பட்டினம், கும்பகோணம், திருவாரூர்.
5: ஆடி மாதத்தின் மிகப்பெரிய ஆச்சரியம் 5 ரூபாய்க்கு சேலை. வம்சா ஆடி சூப்பர் சேல் July 5 முதல். சேலைகள் ரெடிமேட் 5 முதல் 50% வரை தள்ளுபடி. அதற்கு மேல் ஸ்பெஷல் ஆஃபராக 5 ரூபாய்க்கு சேலை தராங்க. இந்த ஸ்பெஷல் ஆஃபர் சனி ஞாயிறு தினங்களில் முதல் 100 பில்கள் மட்டுமே. வம்சா, மயிலாடுதுறை.
0: பாட்டெல்லாம் கேட்கும்போது அடடா இது என்ன பாட்டு, இவங்களுடைய இசையா இருக்குமா, இவங்களுடைய மியூசிக்ல வந்து பாட்டா இருக்குமா, இவங்களுடைய வரியா இருக்குமா அப்படின்னு நம்ம மனசு நினைக்குது இல்லையா. சில நேரத்தில் அந்த பாட்டிலே நாமளே பாடுற மாதிரி ஒரு ஃபீலும் வரும் இல்லையா. அப்படியே காது வழியா உள்ள போய் காயம்பட்ட மனசுக்கெல்லாம் ஒரு அருமையான மருந்து போடுது இல்லை. இந்த இசைத்துறையோட இந்த வண்ணம் உங்கள் மனசை தொட்டிருந்தா உடனே காரைக்கால் பண்பலை 100.3 ரசிச்சுக்கிட்டே இருங்க. நேற்று அடுத்த பாட்டு உங்களுக்காக வந்துக்கிட்டே இருக்குது.

0: இது காரைக்கால் பண்பலை 100.3 இசை தூரிகை.
1: சுபமான திருநாள் என்றாலும் மங்களகரமான நேரம் என்றாலும் விருதாச்சலம் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரியில் தான் ஆரம்பம். பாரம்பரிய சிறப்பு தான் புதிய நாகரிகம் ஒன்றிணைந்த கலெக்ஷன்ஸ். புன்னகை வாங்கி புன்னகை பூக்க எண்ணங்கள் கேட்கும் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி விருதாச்சலம்.
2: திரும்பின பக்கமெல்லாம் மங்களன் மங்கள் வைர நகைகளை பத்தி தான் பேச்சு
3: இருக்காதா? பின்ன மங்களன் மங்கள உலக பிரசித்தி பெற்ற பெல்ஜியம் கட் வைர நகைகளுக்குன்னு வைரத்துல ஆரம், நெக்லஸ், வளையல், தோடு, மோதிரம்னு எக்கச்சக்க டிசைனும் இருக்கு. எல்லா வைர நகையும் உலகத்தர சர்டிபிகேட்டோட வேற எங்கேயும் வாங்க முடியாத குறைஞ்ச விலையில கிடைக்குதே.
2: ஜொலி ஜொலிக்கும் வைர நகைகளை கைராசியுடன் வாங்க மங்களன் மங்களுக்கு வாங்க.
4: மங்களன் மங்கள் இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, புதிய பஸ் நிலையம் அருகில், ஓமலூர் ரோட், சேலம் மற்றும் NSB ரோட், திருச்சி.
0: நெல்லி நாளை காலை 7 மணிக்கு மயிலாடுதுறை ARC நடேசிட்டாச்சி விளையாட்டு மாப்பிள்ளை மன்னார் சாமி விளம்பரதார் நிகழ்ச்சி கேட்கலாம். நாளை மணி 5 மணிக்கு நாச்சியார் கோவில் அஸ்த மாளிகை கண்ணன் மெட்டல் ஸ்டோரி புலாவரம் நீர் விளம்பரதார் நிகழ்ச்சி. நாளை காலை 8 மணிக்கு மயிலாடுதுறை ARC நடேசிட்டாச்சி விளையாட்டு தகவல் சொல்லுங்க விளம்பரதார் நிகழ்ச்சி ஒளி விழாவரும். நேர்களை காரைக்கால் FM 100.3 இது இசைத்து வருகை. உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் மறக்க முடியாத, உங்கள் மனசுக்கு ரொம்ப நெருக்கமான பாட்டு ஒன்று அப்படி இருக்கும் தானே. எந்தெந்த பாட்டெல்லாம் கேட்கும்போது அந்த பாட்டு நம்ம மனசுக்கு வரும், அந்த பாட்டு மனசுக்கு வரும்போது இந்த பாட்டை இப்போ நம்ம கேட்க தான் போகிறோம். இது பையா படத்திலிருந்து இசைத்துறை அலங்கரிக்க வருது.

0: தலைமுறைகள் போற்றும் பட்டு பாரம்பரியம் நாகை மூராசன்ஸ் நாகப்பட்டினம்.
1: திருச்சியின் சேலம் மங்களின் மங்களில் உளங்கணிந்து நல் வாழ்த்துக்கள்.
2: திருச்சி மற்றும் சேலம் மங்களின் மங்களில் தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் ஆதிரடி தள்ளுபடி.
1: நேர்களுக்கு உளங்கணிந்து நல் வாழ்த்துக்களை தெரிவிக்கிறார்கள் மயிலாடுதுறை வம்சா சில்ஸ் அண்ட் ரெடிமேட்.
3: ஆடி சூப்பர் சேல் ஜூலை 5 முதல், சேலைகள் ரெடிமேட் 5 முதல் 50% வரை தள்ளுபடி. வம்சா மயிலாடுதுறை.
1: நேர்லி காரைக்கால் பண்பலை 100.3 நிகழ்ச்சிகள் குறித்த தகவல்கள் மற்றும் அப்டேட்டுகளுக்கு காரைக்கால் எஃப்எம் 100.3 ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம், யூடியூப், எக்ஸ் வலைத்தள பக்கங்களை ஃபாலோ பண்ணுங்க. இது காரைக்கால் பண்பலை 100.3 இசை தோரிகை. நேரம் போறதே தெரியல, கடிகாரங்கள் ஓடிக்கிட்டே இருக்கு. இருந்தாலும் நம்ம இசை தோரிகை அழகா உங்களுக்கான பாட்டை தந்துட்டு இருக்கு. இந்த இசைத்தூரிகை தீட்டிய இசை வண்ணங்களாக உங்கள் மனதை விட்டு எப்போதும் அழியாது அப்படின்னு நம்ம நினைக்க தோணுது.

கையில் ஒரு ப்ரெஷ்ஷை பிடிச்சிட்டு பேப்பரில் வரைஞ்சால் அது வெறும் படம். ஆனால் கண்ணை மூடிக்கிட்டு இசையை கேட்கும்போது மனசுக்குள்ளே ஒரு படம் ஓடுமே, அதுதான் நினைவுகளோட ஓவியம் அப்படின்னு நம்ம சொல்லலாம். நம்ம நிகழ்ச்சியில் அடுத்து ஒரு ஓவியமாக ஒரு காவிய பாடல் வரப்போகுது, கேட்டு ரசிக்கலாம். வாங்க சர்வம் படத்திலிருந்து.

0: நேர்களுக்கு விருதாச்சலம் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி உளம் கனிந்த நல் வாழ்த்துக்கள்.
1: புன்னகை வாங்கி புன்னகை பூக்க எண்ணங்கள் கேட்கும் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி விருதாச்சலம்.
0: நேர்களுக்கு திருவாரூர் சி மாட்டி செல்ஸின் உளம் கனிந்த நல் வாழ்த்துக்கள்.
2: ஆடி வந்தாச்சு, ஆஃபர் வந்தாச்சு, உங்கள் சி மாட்டி ஆடி திருவிழா வரும் ஜூலை 3 முதல் ஆரம்பம்.
0: நேர்களுக்கு நாகை மூராசன் ரெடிமேட்ஸின் உளம் கனிந்த நல் வாழ்த்துக்கள்.
3: கலைமுறைகள் போற்றும் பட்டு பாரம்பரியம் நாகை மூராசன்ஸ் நாகப்பட்டினம்.

0: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்ட்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
1: அணு மருத்துவமனை இருதயம் சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல் நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
2: நேர்லி இன்றிரவு 7:30 உழவர் அரங்கம் நிகழ்ச்சியில் கத்திரி மிளகாய் சாகுபடி காரைக்கால் மாவட்டம் நல்லாத்தூர் கே துரையரசன் அவர்கள் நேர்முகம் கேட்கலாம். 8:00 காற்றில் வரும் கானம் தொலைபேசி வழி நேர் விருப்பமாக மலர காத்திருக்கிறது. நேர்லி இன்னும் சில நொடிகள் தொடர்வது தமிழில் செய்திகள் சென்னையிலிருந்து.
3: நேரம் 7:15 ஆகாஷ்வாணி தொடர்வது தமிழ் செய்திகள்.
4: ஆகாஷ்வாணி

0: செய்திகள் வாசிப்பவர் வடிவழகி கபிலன். தலைப்புச் செய்திகள். மழைநீர் சேமிப்பு இயக்கத்தில் பொதுமக்கள் முழுமையாக பங்கேற்க வேண்டும் என்று மத்திய அரசு கேட்டுக் கொண்டுள்ளது. அரசு ஊழியர்களின் நலனுக்காக மத்திய அரசு பல்வேறு நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருவதாக பணியாளர் நலத்துறை இணையமைச்சர் டாக்டர் ஜிதேந்திர சிங் கூறியுள்ளார். 20% எத்தனால் கலந்த பெட்ரோல் உற்பத்தி 5 மடங்கு அதிகரிக்கப்பட்டுள்ளதாக மத்திய அரசு கூறியுள்ளது. சத்தீஸ்கட்டில் இன்று காலமான பிரபல பாண்டவாணி பாடகரும் பத்ம விபூஷன் விருது பெற்றவருமான டாக்டர் தீஜான் பாயின் இறுதிச் சடங்குகள் முழு அரசு மரியாதையுடன் இன்று நடைபெற்றன. இலங்கை ஏ அணிக்கு எதிரான 2வது மற்றும் இறுதி டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியில் இந்தியா ஏ அணி 10 விக்கெட் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றது. இனி விரிவான செய்திகள். மழைநீர் சேமிப்பு இயக்கத்தில் பொதுமக்கள் முழுமையாக பங்கேற்க வேண்டும் என்று மத்திய அரசு கேட்டுக் கொண்டுள்ளது. நாடு முழுவதும் நீர்வளம் குறைவாக உள்ள 256 மாவட்டங்களில் நீர் சேமிப்பு இயக்கம் கடந்த 2019 தொடங்கப்பட்டதாக நீர்வளத்துறையின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. 2021 மழைநீர் சேமிப்பு இயக்கத்தை பிரதமர் தொடங்கி வைத்ததாகவும் அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது. சமுதாய பங்களிப்பை அதிகரிக்கும் நோக்கில் கடந்த 2 ஆண்டுகளுக்கு முன்னர் இந்த இயக்கம் மாற்றியமைக்கப்பட்டதாகவும் அந்த செய்திக்குறிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. உடல் நலனை சீராக பராமரிக்க சைக்கிள் பயிற்சி உதவிடும் என்று மத்திய விளையாட்டுத்துறை அமைச்சர் திரு மன்சுக் மாண்டவியா கூறியுள்ளார். ஞாயிறுதோறும் சைக்கிள் பயணம் இயக்கத்தின் கீழ் இன்று புதுதில்லியில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் பங்கேற்ற பின்னர் செய்தியாளர்களிடம் அவர் பேசினார். சைக்கிள் பயணத்தால் ஏற்படும் நன்மைகள் குறித்து அவர் விரிவாக எடுத்துரைத்தார். சுற்றுச்சூழல் பாதிப்பை தடுப்பதற்கும் இது உதவிடும் என்றும் திரு மன்சுக் மாண்டவியா கூறினார். அரசு ஊழியர்களின் நலனுக்காக மத்திய அரசு பல்வேறு நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருவதாக பணியாளர் நலத்துறை இணையமைச்சர் டாக்டர் ஜிதேந்திர சிங் கூறியுள்ளார். இன்று புதுதில்லியில் தம்மை சந்தித்த பாரதிய மஸ்தூர் சங்க பிரதிநிதிகளுடன் அவர் கலந்துரையாடினார். அலுவலர்களின் பிரச்சினையை அரசின் கவனத்திற்கு கொண்டு வருவதில் இதுபோன்ற சங்கங்கள் முக்கிய பங்கு வகிப்பதாக அவர் தெரிவித்தார். இதுபோன்ற கலந்துரையாடல்கள் அரசு ஊழியர்களுக்கும் பணியாளர்களுக்கும் பயனளிக்கும் என்றும் டாக்டர் ஜிதேந்திர சிங் கூறினார். 20% எத்தனால் கலந்த பெட்ரோல் உற்பத்தி 5 மடங்கு அதிகரிக்கப்பட்டுள்ளதாக மத்திய அரசு கூறியுள்ளது. 2014 421 கோடி லிட்டராக இருந்த இந்த வகை பெட்ரோல் உற்பத்தி தற்போது 2000 கோடி லிட்டரை எட்டியுள்ளதாக பெட்ரோலியத்துறையின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. எரிசக்தி பாதுகாப்பை உறுதி செய்யும் வகையில் எத்தனால் கலந்த பெட்ரோல் உற்பத்தி அதிகரிக்கப்பட்டு வருவதாகவும் அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது. இதன் காரணமாக கச்சா எண்ணெய் இறக்குமதி வெகுவாக குறைந்துள்ளதாகவும் அதில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதன் மூலம் அந்நிய செலாவணி சேமிப்பு கிடைத்துள்ளதாகவும் அந்த செய்திக்குறிப்பில் கூறப்பட்டுள்ளது. ஆந்திராவில் மேற்கொள்ளப்பட்டு வரும் வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்தப் பணிகளுக்கு அனைவரும் ஒத்துழைப்பு அளிக்க வேண்டும் என்று மத்திய அமைச்சர் திரு ராம்மோகன் நாயுடு கேட்டுக் கொண்டுள்ளார். இன்று ஸ்ரீகாகுளம் மாவட்டத்தின் நிம்மாடா கிராமத்தில் இப்பணிக்கான தமது படிவத்தினை தேர்தல் அதிகாரியிடம் சமர்ப்பித்த பின்னர் செய்தியாளர்களிடம் அவர் பேசினார். எவ்வித குளறுபடியும் இன்றி வாக்காளர் பட்டியலை தயாரிப்பதற்கு சிறப்பு தீவிர திருத்தப் பணிகள் அவசியமாகிறது என்றும் அவர் கூறினார். தேர்தல் நடைமுறைகள் நேர்மையாக நடைபெறுவதை உறுதி செய்வதில் வாக்காளர் பட்டியல் முக்கிய பங்கு வகிப்பதாகவும் திரு ராம்மோகன் நாயுடு தெரிவித்தார். மத்திய பிரதேசத்தில் தனியார் நிறுவனத்தின் பாதுகாப்பு தளவாட உற்பத்தி பிரிவிற்கான கட்டுமானப் பணிகளை அம்மாநில முதலமைச்சர் திரு மோகன் யாதவ் மத்திய அமைச்சர் திரு ஜோதிராதித்ய சிந்தியாவுடன் இணைந்து இன்று தொடங்கி வைத்தார். இந்த உற்பத்தி பிரிவு ஷிவ்புரி மாவட்டத்தில் 2500 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் ஏற்படுத்தப்பட உள்ளதாக அம்மாநில அரசின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. சுயசார்பு இந்தியா மற்றும் உற்பத்திக்கான இந்தியா இயக்கங்களுக்கு வலு சேர்க்கும் வகையில் இந்த நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டிருப்பதாகவும் அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது. செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்ப உச்சி மாநாட்டில் பங்கேற்பதற்காக மத்திய இணையமைச்சர் திரு கீர்த்தி வர்தன் சிங் ஜெனீவா புறப்பட்டுச் சென்றார். ஐநா சார்பில் நடைபெறவுள்ள இந்த உச்சி மாநாடு நாளை தொடங்குகிறது. செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்பம் தொடர்பாக ஐநா சார்பில் நடைபெறும் முதல் உச்சி மாநாடு இது என்பது குறிப்பிடத்தக்கது. கர்நாடகாவில் மத்திய ஊரக வளர்ச்சித்துறையின் திட்டங்களின் செயலாக்கம் குறித்து மூத்த அதிகாரிகள் கொண்ட குழுவினர் ஆய்வு மேற்கொண்டு வருகின்றனர். இன்று தொடங்கிய இந்த ஆய்வுப் பணி வரும் 11ஆம் தேதி வரை நடைபெறும் என்று எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார திட்டம் தொடர்பாகவும் இக்குழுவினர் ஆய்வு மேற்கொள்ள உள்ளதாக அவர் மேலும் கூறுகிறார். நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது ஆகாஷவாணியின் செய்தி அறிக்கை.
1: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம்

0: வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் செயல்பாட்டிற்கு வந்துள்ளது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. நாள்தோறும் குறைந்தபட்சம் 300 ரூபாய் ஊதியத்தை இந்த சட்டம் உறுதி செய்கிறது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
1: சத்தீஸ்கட்டில் பிரபல பாண்டவாணி பாடகரும் பத்ம விபூஷன் விருது பெற்றவருமான டாக்டர் டீஜான் பாய் இன்று அதிகாலை ராய்ப்பூரில் காலமானார். அவருக்கு வயது 70. உடல்நலக்குறைவு காரணமாக ராய்ப்பூர் எய்ம்ஸ் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வந்த அவர் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்ததாக மருத்துவர்கள் தெரிவித்தனர். டாக்டர் டீஜான் பாயின் இறுதிச் சடங்குகள் அவரது சொந்த ஊரான கனியாரி கிராமத்தில் முழு அரசு மரியாதையுடன் இன்று மாலை நடைபெற்றது. அசாம் சட்டப்பேரவையில் அலுவல் மொழியாக ஹிந்தியும் அறிமுகப்படுத்தப்பட உள்ளதாக பேரவைத் தலைவர் திரு ரஞ்சித்குமார் தாஸ் கூறியுள்ளார். இன்று குவஹாத்தியில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் அலுவல் ஆய்வுக்குழு கூட்டத்தில் இதற்கான முடிவு மேற்கொள்ளப்பட்டதாக தெரிவித்தார். தற்போது ஆங்கிலம் மற்றும் போடோ மொழிகள் அலுவல் மொழிகளாக பயன்பாட்டில் இருப்பதை அவர் சுட்டிக்காட்டினார். நாளை தொடங்கவுள்ள பட்ஜெட் கூட்டத்தொடரின் போது அலுவல் மொழியாக ஹிந்தியும் அறிமுகப்படுத்தப்படும் என்று திரு ரஞ்சித்குமார் தாஸ் கூறினார். தில்லியில் உள்ள அரசு பள்ளிகளின் கட்டமைப்பு வசதிகளை மேம்படுத்துவதற்கென இயக்கம் ஒன்று தொடங்கப்பட்டுள்ளதாக முதலமைச்சர் திருமதி ரேகா குப்தா கூறியுள்ளார். சமூக வலைதளத்தில் இதனை தெரிவித்துள்ள அவர் பள்ளி வளாகங்களை தூய்மையாக பராமரிப்பதோடு நவீன வசதிகள் இடம்பெறுவதை உறுதி செய்யும் நோக்கில் இந்த இயக்கம் செயல்படுத்தப்படுவதாக தெரிவித்துள்ளார். பள்ளி வளாகங்களில் மாற்றங்களை ஏற்படுத்துவதில் மக்கள் பங்களிப்பும் இன்றியமையாதது என்று திருமதி ரேகா குப்தா கூறியுள்ளார். அமர்நாத் யாத்ரீகர்களின் நலனுக்காக ஜம்மு ஸ்ரீநகர் இடையே சிறப்பு ரயில்கள் இயக்கப்படுவதாக ரயில்வே அறிவித்துள்ளது. செய்தி நிறுவனத்திற்கு அளித்த பேட்டியில் இதனை தெரிவித்த ரயில்வேயின் ஸ்ரீநகர் கோட்ட மேலாளர் திரு கபில் சர்மா, கூட்ட நெரிசலை தவிர்ப்பதற்கு தேவையான கண்காணிப்பு நடவடிக்கைகள் தொடர்ந்து மேற்கொள்ளப்பட்டு வருவதாக கூறினார். உத்தரப்பிரதேச சட்டப்பேரவை தேர்தலில் பிஜேபி வெற்றி பெறும் என்று அக்கட்சியின் தலைவர் திரு நிதின் நபின் நம்பிக்கை தெரிவித்துள்ளார். இன்று லக்னோவில் தேசிய ஜனநாயக கூட்டணி கட்சி தலைவர்களிடையே ஆலோசனை மேற்கொண்டு பேசுகையில் அவர் இவ்வாறு கூறினார். கூட்டணி கட்சிகள் அனைத்தும் ஒருங்கிணைந்து செயல்பட்டு வெற்றியை உறுதி செய்ய வேண்டும் என்றும் திரு நிதின் நபின் கேட்டுக்கொண்டார். பீகாரின் பங்கிப்பூர் சட்டப்பேரவை தொகுதிக்கு நடைபெறவுள்ள இடைத்தேர்தலில் ஜன் சுராஜ் கட்சியின் சார்பில் அதன் நிறுவனர் திரு பிரசாந்த் கிஷோர் போட்டியிடுவார் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. இத்தொகுதியில் வரும் 30 இடைத்தேர்தல் நடைபெறவுள்ளது. இலங்கை ஏ அணிக்கு எதிரான 2வது மற்றும் இறுதி டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியில் இந்தியா ஏ அணி 10 விக்கெட் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றது. கலேயில் நடைபெற்ற இப்போட்டியின் 4வது மற்றும் இறுதி நாளான இன்று இந்தியா ஏ அணி முதல் இன்னிங்ஸில் 543 ரன்னுக்கு ஆட்டமிழந்தது. சாய் சுதர்சன் அபாரமாக ஆடி 168 ரன் குவித்தார். கெஷேரா நுவந்தா 5 விக்கெட்டுகளை வீழ்த்தினார். பின்னர் 2வது இன்னிங்ஸை ஆடிய இலங்கை ஏ அணி 209 ரன்னுக்கு ஆட்டமிழந்தது. அதிகபட்சமாக ஆஷன் பந்தாரா 87 ரன் எடுத்தார். குர்னூர் பிரார் அபாரமாக பந்து வீசி 6 விக்கெட்டுகளை வீழ்த்தினார். இதனைத் தொடர்ந்து 33 ரன் எடுத்தால் வெற்றி என்ற இலக்கோடு 2வது இன்னிங்ஸை ஆடிய இந்தியா ஏ அணி விக்கெட் இழப்பின்றி 36 ரன் எடுத்து வெற்றி பெற்றது. இதன் மூலம் 2 போட்டிகளை கொண்ட இந்த தொடரை 1-0 என்ற ஆட்டக்கணக்கில் இந்தியா கைப்பற்றியது. 20 வயதுக்குட்பட்டோருக்கான ஆசிய மல்யுத்த சாம்பியன் போட்டியில் இந்தியா இன்று 1 தங்கம், 3 வெள்ளி, 3 வெண்கலப் பதக்கங்களை வென்றது. இஸ்தான்புல்லில் நடைபெற்ற சர்வதேச டேபிள் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் ஸ்வஸ்திகா கோஷ் தனிஷா கோட்டேச்சா இணை பட்டம் வென்றது. மகளிர் இரட்டையர் பிரிவு இறுதி ஆட்டத்தில் இந்த இணை 11-8, 11-8, 11-7 என்ற செட் கணக்கில் நெதர்லாந்தின் சவுஹான் மென், ஸ்லோவேனியாவின் அனா சோஃபாண்ட் இணையை வென்றது. அமெரிக்காவில் நடைபெற்று வரும் சர்வதேச மகளிர் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் அங்கிதா ரெய்னா ஜப்பானின் ஹிரோகோ குவாட்டா இணை இறுதி ஆட்டத்திற்கு முன்னேறியுள்ளது. உலகக்கோப்பை கூடைப்பந்து தகுதிச் சுற்றுப் போட்டியில் இந்தியா இன்று லெபனானை எதிர்கொள்கிறது. உலக பேட்மிண்டன் தினம் இன்று கொண்டாடப்பட்டது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். மழைநீர் சேமிப்பு இயக்கத்தில் பொதுமக்கள் முழுமையாக பங்கேற்க வேண்டும் என்று மத்திய அரசு கேட்டுக் கொண்டுள்ளது. அரசு ஊழியர்களின் நலனுக்காக மத்திய அரசு பல்வேறு நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருவதாக பணியாளர் நலத்துறை இணையமைச்சர் டாக்டர் ஜிதேந்திர சிங் கூறியுள்ளார். 20% எத்தனால் கலந்த பெட்ரோல் உற்பத்தி 5 மடங்கு அதிகரிக்கப்பட்டுள்ளதாக மத்திய அரசு கூறியுள்ளது. சத்தீஸ்கட்டில் இன்று

0: காலமான பிரபல பாண்டவாணி பாடகரும் பத்ம விபூஷன் விருது பெற்றவருமான டாக்டர் தேஜான் பாயின் இறுதிச் சடங்குகள் முழு அரசு மரியாதையுடன் இன்று நடைபெற்றன. இலங்கை ஏ அணிக்கு எதிரான இரண்டாவது மற்றும் இறுதி டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியில் இந்தியா ஏ அணி 10 விக்கெட் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றது. செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.
1: நேரம் 7:25. நேர்களை நாம் இணைந்திருக்கிறோம். இது காரைக்கால் பண்பலை 100.3.
2: வீட்டுக்கும் பல கதைகள் இருக்கும். சில ஓல்ட் மெமரிஸ், சில புது மொமெண்ட்ஸ். ஒவ்வொரு சுவரும் ஒவ்வொரு கார்னரும் ஒவ்வொரு ஸ்டோரி சொல்லும். இந்த மொமெண்ட்ஸ் எல்லாம் ஸ்ட்ராங்கா நிக்கிறது இந்த ரூஃபுக்கு கீழே. அதுக்கு ரீசன் செட்டிநாடு மேக்ஸ் கிரீட் சிமெண்ட், 64 இயர்ஸ் ஆஃப் ஸ்ட்ராங் ஃபவுண்டேஷன். செட்டிநாடு சிமெண்ட், தி பெர்ஃபெக்ட் கான்கிரீட் சாய்ஸ் ஃபார் யுவர் ஹோம்.
3: 105 ஆண்டு கால நம்பிக்கை, ஆயிரக்கணக்கான குடும்பங்களின் புன்னகை. காரைக்கால் சிவ வலி விலாஸ் ஜுவல்லர்ஸின் ஆண்டு விழாவை முன்னிட்டு செயின் மற்றும் வளையல்களுக்கு சேதாரம் பிளாட் 6.99% மட்டுமே. மற்ற நகைகளுக்கு சேதாரம் வெறும் 9.99% மட்டுமே. அனைத்து வெள்ளி பொருட்களுக்கும் கிராமுக்கு ₹7 தள்ளுபடி. விலை குறைவு, தரம் நிறைவு. தலைமுறைகளை தாண்டிய தங்க நம்பிக்கை. உங்கள் சிவ வலி விலாஸ் ஜுவல்லர்ஸ், பாரம்பரியமே பாதுகாப்பானது.
1: நேயர்கள் இனி கேட்கலாம். காரைக்கால் KMC மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை மங்கள்யான் சூப்பர் கோல்டுரத்தின் உள்ளவர்களுக்கான அறிவிப்புகள். இந்நிகழ்ச்சியினை விழுங்குவோர் காரைக்கால் KMC மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை.
4: 24 மணி நேரமும் எமர்ஜென்சி CT ஸ்கேன் செயல்பட்டு வருகிறது. KMC மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல் காரைக்கால்.
5: நமது காரைக்கால் KMC மருத்துவமனையில் விபத்து, வாகன விபத்து, இருதய நோய், பக்கவாதம் உட்பட அனைத்து அவசர சிகிச்சைக்கான வசதி KMC மருத்துவமனையில் 24 மணி நேரமும் செயல்படுகிறது. அவசர சிகிச்சைக்கு MD பொது மருத்துவர் இரவு நேரத்திலும் பணியில் உள்ளார். மக்கள் நலனில் 25 ஆண்டுகளாக KMC மருத்துவமனை காரைக்கால்.
1: மேலும் நிகழ்ச்சியினை வழங்குவோர் மங்கள்யான் சூப்பர் கோல்டு உரம் இப்பொழுது விற்பனையில். மங்கள்யான் சூப்பர் கோல்டு இயற்கை உரம், அதிக மகசூலை அல்ல. மங்கள்யான் சூப்பர் கோல்டு உரம்.
6: மங்கள்யான் சூப்பர் கோல்டு, உங்கள் நெல், நிலக்கடலை, கரும்பு, வாழை அதிக மகசூலுக்கான அற்புத படைப்பு. சூப்பர் கோல்டு இயற்கை உரம், அருகில் உள்ள உரக்கடைகளில் கேட்டு வாங்குங்கள். மங்கள்யான் சூப்பர் கோல்டு, விவசாயிகளின் நண்பன்.
7: உழவர்களுக்கு
8: இன்னும் கொஞ்ச தூரம் தான் பொங்குடி. வா வா, பொறுமையா நடந்து வா.
9: என்ன, ரெண்டு பேரும் அண்ணன் நட போட்டுக்கிட்டு நடந்து வராங்க, என்னவா இருக்கும்?
10: என்னால நடக்க முடிஞ்சா நான் நடக்க மாட்டேனாக்கா.
9: ஏன் பொங்குடி, உனக்கு எதுவும் உடம்புடம்பு சரியில்லையா?
10: கொஞ்ச நாளாவே எனக்கு கால்லாம் ரொம்ப வலிக்குதுக்கா. டாக்டர் போய் பார்த்தா கால்சியம் சத்து கம்மியா இருக்குன்னு சொல்றாங்க.
9: சரியாதான் சொல்லிருக்காங்க, நீ தான் பாலே குடிக்க மாட்டியே.
8: அதான்க்கா நானும் நிறைய தடவை கேட்டேன். இந்த பூங்கொடிக்கு எருமைப்பால் தான் பிடிக்குமா, பசும்பால்லாம் பிடிக்காதான்.
9: இது என்ன பூங்கொடி, எருமைப்பால் தான் குடிப்பேன், பசும்பால் தான் குடிப்பேன்னு?
10: எருமைப்பால் தான் நல்லா திக்கா டேஸ்டாகவும் இருக்கும். இந்த பசுமாட்டு பால் இருக்குல்ல, ரொம்ப தண்ணியாக இருக்கா, அதனால எனக்கு குடிக்க பிடிக்க மாட்டேங்குது.
8: ஏன் பூங்கொடி, உங்கள் வீட்டு பசுமாட்டுக்கு ரொம்ப தண்ணி காட்டுவீங்களோ?
9: சுபா, நீ வேற சுபா. பூங்கொடி எந்த பாலாக இருந்தாலும் அதை சேர்த்துக்கணும். இப்படி அதுதான் குடிப்பேன், இதுதான் குடிப்பேன்னு சொல்லக்கூடாது.
8: பூங்குடி, நீ பாட்டுக்கு அக்கா சொல்றாங்களேன்னு இந்த கழுத பாலு இந்த மாதிரிலாம் எதுவும் குடிச்சிடாத.
10: பாத்தீங்களா ரேவதி அக்கா, இந்த சுபாக்காவ.
9: இந்த சுபா விவரம் தெரியாம சொல்லுது பூங்குடி. ஏன் சுபா இவ்வளவு சொல்றியே, எந்தெந்த பால்ல எந்தெந்த சத்து இருக்குன்னு உனக்கு தெரியுமா?
8: என்னக்கா, எனக்கு ஒண்ணுமே தெரியாதுன்னு நினைச்சிட்டு இருக்கீங்களா?
9: சுபா பாலை பத்தி ஆராய்ச்சி எல்லாம் பண்ணிட்டு வந்திருக்குமோ?
10: அப்படி அவங்க என்னதான் ஆராய்ச்சி பண்ணாங்கன்னு கேப்போம் வாங்கலங்கா.
8: இது நான் ஆராய்ச்சி பண்ணதில்ல, ஆராய்ச்சி பண்ண இருக்கிறத சொல்ல போறேன். நல்லா கேட்டுக்குங்க ரெண்டு பேரும். ஒரு 100 மில்லி பாலுல எவ்வளவு சத்து இருக்குன்னு நான் சொல்றேன் பாருங்க. 120 மில்லி கிராம் கால்சியம் இருக்கு, 0.2 மில்லி கிராம் இரும்பு சத்து இருக்கு, 11 மில்லி கிராம் மெக்னீசியம் இருக்கு, பாஸ்பரஸ், 96 மில்லி கிராம் இருக்கு, பொட்டாசியம் இருக்கு பாருங்க, 157 மில்லி கிராம் இருக்கு.
9: கேட்டுக்க பூங்குடி, சுபா நல்லா விவரமா தான் தெரிஞ்சு வச்சிருக்குது.
10: ஆமாங்கா, புள்ளி விவரத்தோட சொல்றாங்க.
8: இன்னும் கேளுங்க, இது இல்லாம உயிர் சத்துக்களும் நுண்ணூட்ட சத்துக்களும் நிறைஞ்சு இருக்கு இந்த 100 மில்லி பால். இல்ல,
9: நீ சொன்னதெல்லாம் சரிதான் சுபா. பூங்குடிய கழுத பாலை மட்டும் குடிச்சிடாதேன்னு சொன்னியே, அதுல என்னென்ன சத்து இருக்குன்னு உனக்கு தெரியுமா?
8: கழுத பால் அப்படி என்னக்கா இருக்கும்?
9: அப்படி சொல்லிடாத சுபா. அதுலயும் 2% அளவுக்கு புரதம் இருக்கு, 1.5% கொழுப்பு இருக்கு, 6

0: 5% லாக்டோஸும் இருக்கு, சாம்பல் சத்து 0.5% இருக்கு. இந்த பசும்பால், எருமைப்பால், ஆட்டுப்பால் எல்லாத்தையும் ஒப்பிட்டு பார்க்கும்போது தண்ணியோட சதவீதம் இந்த கழுத பாலில் கொஞ்சம் கூடுதல், அதாவது 90%. அதனால தான் இந்த பாலை அதிகபட்சமாக குடிக்கிறதுக்கு எடுத்துக்கிறது இல்லை.
1: என்னது சுபாக்க இங்க பசும்பாலோட புள்ளி விவரம் சொல்றாங்கன்னா, இந்த ரேவதி அக்கா கழுத பாலுக்கே புள்ளி விவரம் சொல்றாங்க.
0: பொங்கொடி, இது மட்டும் இல்ல, எனக்கும் சில விவரம் தெரியும்ல. இந்த துபாய் மாதிரி நாடுகள்ல போனா ஒட்டகப்பால்ல தான் டீயே கொடுப்பாங்களாம், கேள்விப்பட்டிருக்கீங்களா? ஒட்டகப்பால்ல போறதோன்னு பார்த்தா 3-4% இருக்கான், அதுவே கொழுப்பு 3-5% இருக்கு. இந்த லாக்டோஸ்ன்னு சொல்றாங்கல்ல, அது 3.5% இருக்கு. சாம்பல் சத்து இதுல 0.6%-0.9% வரைக்கும் இருக்கான். கிட்டத்தட்ட இந்த ஒட்டகப்பால் கூட பசும்பால் மாதிரின்னு கூட சொல்லலாம்.
1: நீங்கெல்லாம் சொல்றத பார்த்தா இந்த பாலை பத்தி இன்னும் நல்லா தெரிஞ்சுக்கிட்டு உங்ககிட்ட சொல்லணும்னு தோணுது.
0: சொல்ல வேண்டியது தானே
2: அக்கா. பூங்கொடிக்கு தான் உடம்பு சரியில்லைல்ல, ஏன் பூங்கொடி?
1: ஆமா ஆமா, பிறகு சொல்றேன்.
3: கேட்டது உழவர்களுக்கு.
4: நேர்கள் இதுவரை கேட்டது காரைக்கால் கேஎம்சி மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை மங்கள்யான் சூப்பர் கோல்டு உரத்தின் உழவர்களுக்கான அறிவிப்புகள். இந்நிகழ்ச்சியினை வழங்கியோர் காரைக்கால் கேஎம்சி மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை.
5: 24 மணி நேரமும் எமர்ஜென்சி சிடி ஸ்கேன் செயல்பட்டு வருகிறது. கேஎம்சி மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல் காரைக்கால்.
4: மேலும் நிகழ்ச்சியினை வழங்கியோர் மங்கள்யான் சூப்பர் கோல்டு உரம் இப்பொழுது விற்பனையில். மங்கள்யான் சூப்பர் கோல்டு இயற்கை உரம், அதிக மகசூலி அல்ல. மங்கள்யான் சூப்பர் கோல்டு உரம்,
6: மங்கள்யான் சூப்பர் கோல்டு, உங்கள் நெல் நிலக்கடலை கரும்பு வாழை அதிக மகசூலுக்கான அற்புத படைப்பு. சூப்பர் கோல்டு இயற்கை உரம், அருகில் உள்ள உரக்கடைகளில் கேட்டு வாங்குங்கள். மங்கள்யான் சூப்பர் கோல்டு, விவசாயிகளின் நண்பன்.
4: நேரில் நாம் இணைந்திருக்கிறோம். இது காரைக்கால் பண்பலை 100.3.
0: நேயர்கள் கேட்கவிருப்பது
7: காரைக்கால் ONGC காவேரி அசெட்டின்
8: உழவர் அரங்கம்.

0: இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் ONGC காவேரி அசட் காரைக்கால்.
1: ONGC மக்களுக்கான சக்தி, தேசத்திற்கான வளம். ONGC.
2: அது என்ன தாத்தா உயரமா இருக்குது?
3: அது ONGC-யோட சின்ன வகை ரிகம்மா. அங்க எண்ணெய் எடுக்கிற வேலை நடந்துகிட்டு இருக்கு.
2: அதுல என்ன என்ன தாத்தா எடுப்பாங்க?
3: கச்சா எண்ணெய் எடுக்கறாங்க.
2: அதை எடுத்து என்ன பண்ணுவாங்க?
3: அந்த கச்சா எண்ணெயை சுத்தப்படுத்தி தான் நம்ம போக்குவரத்துக்கு தேவையான எரிபொருளை கொடுக்கறாங்க. அப்பாவோட பைக்குக்கும் சொந்தக்காரங்க காருக்கும் தேவையான பெட்ரோலை கொடுக்குது. ஸ்கூல் பஸ் சரக்கு லாரி மக்கள் பயணம் செய்யற பஸ்ஸுக்கு தேவையான டீசலையும் கொடுக்குது. இப்பெல்லாம் ஒரு போன் பண்ணாலே சமையலுக்கு தேவையான எரிவாயு சிலிண்டர் நம்ம வீட்டு வாசலுக்கே வருது இல்ல. இந்த வளர்ச்சிக்கு காரணம் ONGC தாமா?
2: தாத்தா ONGC-னால ஆபத்து அது இதுன்னு சொல்றாங்க.
4: எப்பொருள் யார் யார் வாய் கேட்பினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பதறிவுன்னு திருக்குறள்ல சொல்லிருக்காங்க இல்லையா? நல்ல விஷயங்களை நல்லபடியா புரிஞ்சுகிட்டா எல்லாம் நல்லாவே நடக்கும்.
3: ONGC நமக்கு எரிபொருளையும் தராங்க, நம்ம கிராமத்துக்கு நல்ல பல திட்டங்களையும் தராங்கம்மா.
4: நம்ம கிராமத்துல மேல்நிலை தொட்டி, சுத்தமான குடிநீர் இயந்திரம், விவசாயத்துக்கு பயன்படுத்தக்கூடிய சூரிய சக்தியில இயங்கக்கூடிய பம்பு, குளம், கண்மாய், இதெல்லாம் தூர்வாரி நமக்கு நல்லது பண்ணி கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாம பள்ளிக்கூடத்தை புதுப்பிச்சு கொடுத்துருக்காங்க, மருத்துவ முகாம் நடத்தி இருக்காங்க, கிராமத்துல கழிப்பறை கட்டி கொடுத்து இந்த மக்களுக்கு எவ்வளவோ நல்லது செஞ்சிருக்காங்க.
2: அப்போ ONGC நல்லதும் கொடுக்குது, நமக்காக கொடுக்குது.
1: ONGC மக்களுக்கான சக்தி, தேசத்திற்கான வளம். ONGC என்றும் மக்கள் பணியில்.
5: என்ன துளசி அக்கா, வேலையெல்லாம் ஆச்சா?
0: நைட்டுக்கு இட்லி சாம்பார் வைக்கலான்னு காய் அறியறதுக்காக தட்டை எடுத்தேன். வா உட்காரு.
5: என்ன சின்ன வெங்காயம் உரிக்க ஆள் தேடிட்டு இருந்தீங்களாக்கும்?
0: ஆள் தேடுனந்தான், ஆனா நீ வருவேன்னு நான் எதிர்பார்க்கல.
5: ஓஹோ, நானா வந்து சிக்கிட்டனா? சரி கொடுங்க உரிப்போம். இது என்னக்கா தட்டில் ஒரே ஒரு கத்திரிக்காய் தான் வச்சிருக்கீங்க, இன்னும் நாலு சேர்த்து போட்டாதான் என்ன?
0: அட, வீட்டில் இருந்த செடியில ஒரு கத்திரிக்காய் தான் காய்ச்சது.
5: என்னக்கா சொல்றீங்க, அப்போ கத்திரிக்காய் சாகுபடிலாம் நீங்க செய்யறது இல்லையா?
0: வயல்ல நெல்லோட சரி.
5: அப்ப நிகழ்ச்சி இன்னைக்கு உங்களுக்கு தான்.
0: நம்ம பண்பலை இல்லையா உமா?
5: ஆமா துளசி அக்கா.

0: இன்னைக்கு நம்ம பண்பலையில விவசாய நிகழ்ச்சியில கத்தரி மிளகாய் சாகுபடியை பத்தி காரைக்கால் மாவட்டம் நல்லாத்தூர்ல இருந்து கே துரையரசன் அப்படின்றவங்க தான் பேச இருக்காங்க.
1: அப்ப சரி உமா, நீ வெங்காயத்தை உரிச்சு கொடுத்துரு, சாம்பாரை வச்சுக்கிட்டே ரேடியோவை கேட்டுருவோம்.
0: அதுவும் சரிதான், வெங்காயம் உரிச்சு கொடுத்ததுக்கு ஒரு கிண்ணம் சாம்பார் கொடுக்காமலா போயிடுவீங்க?
2: வணக்கம் நேர்களே, இன்றைய வேளாண் நிகழ்ச்சிக்கு ஒரு விவசாயி நம்ம அரங்கத்துக்கு வந்து வந்திருக்காங்க. மண்ணும் மண் சார்ந்த இந்த விவசாய தொழில் அவங்க எப்ப இருந்து செஞ்சுக்கிட்டு இருக்காங்க, அவங்களுடைய அனுபவங்களை நேயர்களோட பகிர்ந்துக்கிறதுக்கு அவங்க தயாராக இருக்காங்க. அவங்க பேர் என்ன, எந்த ஊர்ல இருந்து வந்திருக்காங்க, என்னென்னலாம் செய்திருக்காங்க அப்படிங்கறத நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வணக்கம் ஐயா.
3: வணக்கம். என் பேர் துரையரசன், காரைக்கால் நல்லாத்தூர். நான் 19 வயசுலேருந்து விவசாயம் பண்ணிக்கிட்டு இருக்கேன். இந்த 19 வயசுல நெல் விவசாயம், பருத்தி விவசாயம், மிளகாய், கத்திரி இவ்வளோலாம் எல்லாமே செஞ்சுக்கிட்டு தான் இருக்கோம். எள்ளு வேணா தெளிக்கலாம், எள்ளுமே சீசன் ஒத்து வர மாட்டேங்குது.
2: மரப்பயிரில் எல்லாம் விருப்பம் இல்லைங்களா?
3: மரப்பயிர் இருக்குங்க, நம்மள்ட்ட 40 தென்னை மரம் இருக்கு.
2: சரிங்க. தென்னை வந்து
3: நம்ம எரியவில் காய்ப்பு பிடிக்க மாட்டேங்குது. சரியான காய்ப்புலாம் மரம் உழுவுது, மட்டை பூரா சப்பாத்தி பூச்சி மாதிரி படிஞ்சு கிடக்கு.
2: பழமரம் இருக்கு, இன்னும் டிம்பர் மரங்கள் எல்லாம் இருக்கு.
3: அதுக்கு நம்ம மண் ஒத்து வராது, பள்ளப்பான பகுதி. மரம் செத்து போயிடும் தண்ணி நிக்கிற, மழை காலத்துல தண்ணி நின்று செத்து போயிடும். மற்றபடி வேற ஒன்றும் அதுல செய்யறதுக்கு விவசாயம், நெல் விவசாயம் இல்லைனா பருத்தி, மிளகாய், கத்திரிக்கறி, இதுதான்.
2: உங்க வயலுக்கு வந்து இந்த நெல், காய்கறியில கத்தரி, மிளகாய் இது வந்து நல்லா இருக்குன்றீங்க. இன்னும் பருத்தியும் பயிரிடுறதாகவும் சொல்லியிருக்கீங்க.
3: பருத்தி 3 ஏக்கர் போட்டு நல்ல மகசூல் எடுக்கிற கட்டச்சல் எடுத்துக்கிட்டு இருக்கோம்.
2: அப்ப ஐயாவுக்கு எவ்வளோ இடம் இருக்குங்க?
3: எனக்கு சொந்தது 3 ஏக்கர் தான் சொந்தம். கொஞ்சம் சாகுபடி நிறைய வச்சிருக்கேன். 1 ஏக்கர்ல கத்திரி போட்டு எடுத்துக்கிட்டு இருக்கேன்.
2: குத்தகை
3: தான் அது. அந்த ஒரு கத்திரிக்காயும் உங்களுக்கு வந்து ஒரு 3-6 மாசம் வரைக்கும் நல்லா காய்க்கும். நமக்கு அந்த அளவுக்கு அதை கவனிக்கும் கத்திரிக்காய். ஆனா மிளகாய் வந்து நம்ம ஏரியாவில் ரொம்ப மோசமா போயிட்டு இப்ப இருக்க சூழ்நிலைக்கு.
2: ஏங்க அப்படி, எதனால அப்படி மிளகாய் வந்து சரியா வரல அப்படின்னு சொல்றீங்க?
3: வெயில் அதிகமாச்சு, வெயில் அதிகமாச்சு, தண்ணியும் உப்பு தண்ணி அதிகமா போயிட்டு நமக்கு, அதனால இதா இருக்கு. அதுக்கு முன்னாடிலாம் உங்களுக்கு சீது 10 நாளைக்கு 15 நாளைக்கு ஒரு நடை மழை வந்துடும். அந்த மழையில அந்த தண்ணி மாறிக்கிட்டே இருக்கும். நமக்கு ஒரு தண்ணி போர் தண்ணி வச்சாலும் ஒரு தண்ணி மழை தண்ணியில ஓடிட்டோம். நமக்கு இப்ப தொடர்ந்து இதே தண்ணியை வைக்க வேண்டியதா இருக்கு. சுருட்டி சுருட்டி மஞ்சள் மஞ்சேனு இருக்கு மிளகாய். இப்ப ஆனா காயா பிச்சு தான் விக்கிறோம், பழமா வைக்கல. இதுக்கு முன்னாடி பழத்துக்காக தான் வச்சிருந்தோம், இப்ப வந்து விக்கிறது போற காயா தான் பிச்சு வித்துட்டு இருக்கேன்.
2: இப்ப பழமா, அதாவது மிளகாய் வற்றலா செய்து நம்ம வந்து விற்பனை செய்யும் போது லாபம் நல்லா இருக்குங்களா?
3: இல்ல, வத்தலுக்காக வாங்கி நான் வேற ஒருத்தவங்கள்ட்ட தான்
2: கொடுக்குறேன்.
3: நான் வத்தல் எல்லாம் வைக்கல, போடுறவங்க வாங்கிட்டு போயிடறாங்க. வந்து மொத்தமா எடுத்துட்டு போயிடுவாங்க. அப்படியே ஒருத்தம் வாங்கிப்பாங்க.
2: பச்சை மிளகாயாவே விற்பனையும் பண்றீங்க?
3: வழுக்கிற வரைக்கும் காத்துக்கிட்டு இருக்கிறத விட பச்சை மிளகாயில காசு ஆயிடுது நமக்கு. வழுக்கிற வரைக்கும் பாத்தீங்கன்னா ஒரு செடிக்கு ஒரு 300 கிராம் காய்க்குதுன்னு வச்சுங்க. இது வந்து 1 கிலோ காய்க்க வச்சலாம், 2 கிலோ காய்க்க வச்சலாம். ஒரு செடியை பறிக்க பறிக்க காய்ச்சிக்கிட்டே இருக்கும். அதுல காய் இருந்ததுன்னா அப்படியே பழுக்க ஆரம்பிச்சிடும், செடி மரத்து போயிடும். இதுனா காய் இருந்துகிட்டே இருக்கும், தொடர்ந்து காய் இருந்து எடுக்கவும் காய்க்கவும் எடுக்கவும் காய்க்கவும் இப்படியே இருந்துகிட்டே
2: இருக்கும். இப்படியே இருக்கும். சில விவசாயிங்க வந்து சொல்றாங்க, நான் பச்சை மிளகாயை கொடுக்கறதே இல்லைங்க, ஒரேதா காயை விட்டு பறிச்சு மணல்ல போட்டு காய வச்சு வத்தலாக்கி பக்கத்துல இருக்க மில்லுக்கு கொடுத்துறது மிளகாய் பொடியா அரைக்கிறதுக்கு அப்படின்னு சொல்றாங்க. ஆனா நீங்க வந்து அது வரைக்கும் எதுக்கு காத்துட்டு இருக்கணும்? பச்சை மிளகாயா அப்பப்ப கொடுத்துடலாமே சொல்றீங்க.
3: நீங்க சொல்றது ஒரு விதத்துல சௌகரியம் தான். அதாவது அதிகமா செய்யறவங்க அப்படிதான் செஞ்சாங்க, வழி கிடையாது. 1 ஏக்கர் கணக்கில் போடுறாங்கன்னா அவங்க இப்படி தான் பழமாக எடுத்து தான் கொடுக்கணும். நாங்கள் 1 ஏக்கரே போட்டிருந்தாலும் பிச்சு விற்றுட்டோம்னா அப்பப்போ எங்களுக்கு காசாகிட்டே இருக்கும். அது இருக்கிறது வந்து பழுக்க விட்றோன்னு வச்சுக்க நிறையா சோடா விழுந்துருது, பூச்சி விழுந்துருது. இது காயினா பூச்சி உடுக்கிறதுக்குள்ளேயே நம்ம எடுத்துடலாம், பூச்சி ஒரு துள்ளே எடுத்து விற்றுடலாம்.
2: பழுத்த மிளகாயா பறிக்கிற மாதிரிக்கு நீ ஏதாவது ரகம், இல்லை பச்சை மிளகாய்க்கு இந்த ரகம் நல்லா இருக்கும்னு எந்த ரகத்தை நீங்கள் வந்து தேர்ந்தெடுத்திருக்கீங்க?
3: இப்போ ரகம்லாம் பார்க்காதீங்க, நாங்கள் எடுத்து வைக்கிறத அப்படியே விட்டுறது.
2: எவ்வளோ நாளாக இப்போ இந்த விதையை நீங்கள் பராமரிச்சுட்டே வந்திருக்கீங்க?
3: இதை வந்து 5 வருஷம் ஒரு நடை மாற்றிடுவேன். ஒரு 5 வருஷம் இல்லைன்னா 3 வருஷம் தான் மிளகாய் எங்கள்கிட்ட இருக்கும். அதேமாதிரி கத்திரி அந்த மாதிரி தான், 3 வருஷம் 5 வருஷம். அது காய்க்கிற தன்மையை குறையும் போதே எங்களுக்கு தெரிய ஆரம்பிச்சிடும், இதோட முட்டுணும் அப்படின்னு. இதோட க்ளோஸ் பண்ணிவிடுவோம். க்ளோஸ் பண்ணிவிட்டு புது ரகத்தை வாங்கி இங்கே தான் பறவையில் தான் வாங்குவோம். கண் ஃபஸ்ட்டு மொத்தமாக ஒரு 10 கட்டு வாங்குவோம் தனித்தனியாக. இந்த 10 கட்டையும் வச்சிக்கும் போது எது நல்லா இருக்கோ அதில் தான் விதை எடுப்பேன். ஒரே இதில் விதை எடுக்க மாட்டோம். அதேமாரி விதை நேர்த்தி பண்ணி தான் அதை விதையும் வைப்போம்.
2: விதை நேர்த்தி பண்ணி தான் வைக்கிறது.
3: ஆமாம்.
2: இப்போ நீங்கள் மிளகாய் நாத்தா வாங்கும்போது என்னென்ன கவனித்து வாங்கணுங்க?
3: நாத்தில் கவனிக்கிறதுனா ரொம்ப ஹைட்டு கண்ணையும் வாங்கக்கூடாது.
2: 1 அடி இருக்கிற மாதிரியான
3: 1 அடிக்கு கீழே உள்ள கண்டு தான் வாங்கணும். 1 அடிக்கு மேலே வாங்கினோம்னாலே

0: அதில் சுருட்டை தான் உழுவும். ஒன்று. ரெண்டாவது காய்ப்பு தன்மை இருக்காது, உயரமாக கட கட கடன்னு வளர்ந்து போயிட்டே இருக்கும். அந்த கண்ணெல்லாம் கட்டையாக உள்ள செடி வாங்கினா நல்லா காய்க்கும், உயரமாக உள்ள செடி வாங்கினா சரியாக காய்க்காது. இப்போ வர எல்லாம் ஹைப்ரிட் எல்லாமே உயரமாக தான் வருது, காய்ப்பு திறன் கம்மியாயிடும். அதெல்லாம்
1: கம்மியாக,
0: ஆமாம், வெயிலெலாம் நமக்கு தாங்க மாட்டது அந்த கண்ணெல்லாம். நம்ம நாட்டு வித மாதிரி அது காய்க்காது. நம்ம மண்ணுக்கு எதுக்காக ஏற்றுக்குதோ அதை வச்சுக்கிட்டு செஞ்சுக்கிட்டு இருக்கோம். அதுதான் நம்ம மண்ணில் இருக்கும்போது இது செட் ஆகிட்டுன்னா அப்படியே வச்சுக்கணும், ரெண்டு மூணு வருஷம் ஓட்டணும். அது குறையும் போது டக்குன்னு விட்டுட்டு வேற ஒரு நாலு வெரைட்டி வாங்கி வச்சு அதில் ஒன்று எடுக்கணும்.
1: சரி, அடுத்த வருஷத்துக்கு வந்து அதில் எது நல்லா தரமாக இருக்கோ அந்த விதையை வந்து எடுத்து வச்சுக்கிறோன்னு சொல்கிறீங்க இல்லையா, அந்த விதைகளை எப்படி நீங்கள் பாதுகாக்கிறீங்க?
0: அப்படியே முழு மிளகாவே காய வச்சு எடுத்து வச்சுருவோம், மாசத்துக்கு ஒரு நடை காய வச்சுருவோம், காம்போடையே அப்படியே அள்ளி வைப்போம். அந்த என்னைக்கு விதை விட போகிறோமோ அதுக்காக ஒரு பத்து நாளைக்கு முன்னாடி தான் அந்த உளுத்து கொட்டுவோம். அதுக்கப்புறம் திருப்பி காய வச்சு பொடைச்சி அதை சுத்தம் பண்ணி தான் திரும்ப விடுவோம்.
1: இப்போ சிலர் சொல்லுவாங்க அந்த மிளகாயை எடுத்து அதில் நொச்சி இலை
0: வேப்ப இலை இதெல்லாம் போட்டு பாதுகாக்கணும். மிளகாய் வந்து பாதுகாக்க வேண்டிய அவசியமே இல்லை, ஏன்னா அதில் இருக்க காரத்தன்மைக்கு எந்த பூச்சி உள்ளே வராது. எடுத்ததுக்கு பிறகு
1: பூஞ்சானம் வந்து வந்துறக்கு வாய்ப்பு இருக்கு.
0: வரும் வரும், பூஞ்சானங்கிறது நம்ம உடச்சி வெளியே எடுத்ததுக்கு பிறகு இந்த மழை காலத்தில் வரும் பூஞ்சானம். வெயில் காலத்தில் எந்த காரணத்தை கொண்டு வராது, அதுக்காக தான் மாதம் ஒரு நடை காய வச்சுக்கிட்டே இருப்போம். இப்போ மழை சீசன் இன்னொரு பத்து நாள் ஆரம்பிக்க போகுதுன்னா இப்பயே நாங்கள் அதை காய வச்சுருவோம். அதே மாதிரி மழை சீசன் முடிஞ்சவொடனே எடுத்து அதை திரும்ப காய வைப்போம். காய வைக்கும் போது இது நல்லா இருக்கு இது நல்லா இல்லைன்னு ஒதுக்கிடும். அதாவது ஒரு
1: பிரிச்சிடணும்.
0: ஆமாம், ஒரு கிலோ விரை எடுக்கணும்னா எப்படி இருந்தாலும் ஒரு 20 கிலோ மிளகாய்கள்ட்ட இருக்கணும். அந்த 20 கிலோ மிளகாவை நம்ம ஒதுக்கி எடுத்துட்டு அதுலேயே தரமான விரையாக மட்டும் பொறுக்கி எடுத்து தான் அதுக்கப்புறம் திரும்ப காய வச்சு உடச்சி எடுப்போம்.
1: அண்ணன், நீங்கள் சொல்கிற அந்த அளவுன்னு பார்த்தா ரொம்ப அதிகமாக இருக்குங்களே. 1 கிலோ விதை எடுக்கணும்னா 20 கிலோ வச்சுருக்கணும் அப்படின்னு சொல்கிறீங்களே, அது அதிகமாக இல்லைங்களா?
0: இப்போ நம்ம வீட்டு யூஸுக்கு அது தானே யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஒரு ஒரு மாதம் நம்ம எடுக்கும்போது அந்த வீட்டுக்கும் எடுத்துப்போம், இது தேவையானதை பொறுக்கி ஒதுக்கிக்கிட்டே இருப்போம். வெளியில் வாங்குறவங்களுக்கு தான் அது கஷ்டம்.
1: சரி,
0: ஒரு 10 கிலோ வாங்கிட்டு வந்து வச்சுக்கிட்டு செய்யணும், நம்மள்ட்ட இருக்கிறது தானே. வருஷத்துக்கு 10 கிலோ 20 கிலோ தேவை, அப்படியே எடுத்துப்போம். ஒரு ஒரு நடை அரைக்கும் போதும் இதில் தரமாக உள்ளதை ஒதுக்கிட்டு பாக்கியை அதில் போட்டுருவோம். இப்போ அது நமக்கு விரைக்கும், விரையும் ஆகிடும், வீட்டுக்கும் ஆகிடும், அவ்வளோதான்.
1: இந்த மிளகாய் சாகுபடியில் எந்த மாதிரியான சிரமங்கள் உங்களுக்கு வந்தது?
0: மிளகாய் சாகுபடியில் சிரமமே வேலை கிடையாது எங்களுக்கு, இப்போ தான் சிரமம். எனக்கு ஒரு 10 வருஷ காலமாக தான் மிளகாய் அவ்வளோ சிரமமே. அதுக்கு முன்னாடி பாரம்பரியமே எங்கள் தாத்தா எங்கள் அப்பா எல்லாம் அதான் செஞ்சுக்கிட்டு இருந்தாங்க
1: மிளகாய்.
0: ஆமாம், அவங்கெல்லாம் செய்யும்போது அதை எடுத்துகிட்டு வந்து மணலில் ஆற்றுல கொட்டுவோம். 20 பேர் சேர்ந்து ஒரே இடத்துல கொட்டி வச்சுக்கிட்டு யாருமே போய் படுத்து கூட காவல் இருக்க மாட்டோம், ஆற்றுள்ளே கிடக்கும். அதை அள்ளிட்டு வந்து அப்புறம் விற்போம். இன்னைக்கு காய வைக்க மாடியில் தான் கொட்டி காய வைக்க வேண்டியதாக இருக்குது. ஏன்னா மாடியில் கொட்டும்போது என்ன ஆகுதுன்னா அந்த மிளகாய் எடுத்து கொட்டினோடனே தர சூட்டில் வெள்ளையாகிடும். அந்த இது மண்ணில் போட்டால் கலர் மாறாது, மாடியில் கொட்டினீங்கன்னா வெள்ளை வெள்ளையன்னு மாறிடும், சிகப்பு மிளகாய் மாறும். அப்போ அதனால தான் இப்போ இன்னைக்கு மிளகாய் ஃபெயிலியரு பூச்சி மிளகா மாதிரி ஆகிடும்.
1: அவங்க அவங்க வீட்டில் மசாலா அரைக்கும் போது நல்லா சிகப்பாக இருக்கணுங்கிறதுக்காகவே மிளகாயை வந்து தேர்ந்தெடுத்து வாங்குறாங்க. அதுலேயும் இந்த காஷ்மீரி மிளகாய் அப்படிங்கிறது வந்து நல்ல கலர் கொடுக்கும் அப்படின்றதும் இருக்குங்க. அப்போது நம்ம ஊரில் வந்து அந்த அளவுக்கு சிகப்பாக வரணும்னா அந்த மணலில் காய போடுறது தான் சிறந்தது அப்படின்றீங்க.
0: கன்ஃபார்மாக மணலில் காயை போட்டால் மட்டும்தான் கலர் மாறாமல் இருக்கும்.
1: சரி,
0: அப்படியே இருந்தாலும் அந்த காஷ்மீரி மிளகாய் மாதிரிலாம் நம்ம கொண்டு வர முடியாது. நம்ம மண்ணில் விளைஞ்சது ஓரளவுக்கு நார்மலான சிகப்பு மட்டும்தான் இருக்கும், அதுலேயே பூச்சி இருக்கும், அதை பார்த்து பொறுக்கிட்டு தான் விற்பனை கொடுப்போம்.
1: அதோடைய விளைச்சலை பாதிக்கிற மாதிரி மிளகாய்க்கு வந்து வேற என்ன பூச்சி தாக்குதல் இருக்கும்?
0: பூ பூக்கிற பதுவம் வந்தவொடனே அதில் ஒரு பூச்சி விடும். அந்த பூச்சியை ரசாயனம் தான் வேற ஒன்றும் செய்ய முடியாது. பொருள் சூழ்நிலை இயற்கையில் கத்திரிக்கோ இல்லை மிளகாய்க்கோ இயற்கையில் ஒன்றும் செய்ய முடியாது. அந்த ஒரு பூச்சை கண்ட்ரோல் பண்ணிட்டோம்னா அது அப்படியே ஒரு ஒரு 20 நாள் 25 நாளுக்குள்ளே காய்க்க ஆரம்பிச்சிடும். அதுலேயே காய்ச்சி வந்துக்கிட்டு இருக்கும்போதே காய அழுகல் நோய் மாதிரி கீழேந்து அழுகி போவோம் காயிலேருந்து. அது ஒரு புஞ்சானம் தான். அதுக்கு ஒரு ரசாயனம் வந்து கொடுத்துட்டோம்னா அது கொஞ்சம் கண்ட்ரோல் ஆகும். ஒரு மாதத்தில் அந்த காய் பழுக்கவே ஆரம்பிச்சிடும். ஒன்று ஒன்று அப்படியே அப்படியே காய்க்க காய்க்க அப்படியே பழுக்கும். ஒரு 3 மாதத்துலேயும் மிளகாய் வேலையை முடிஞ்சிடும், எல்லாமே முடிஞ்சிடும். 3-3.5 மாதத்துக்குள்ள
1: மிளகாய் வந்து நம்ம நாத்து நட்டு பறிச்சு முடிச்சிடலான்றீங்க.
0: ஆமாம்,
1: அதில் 2 விஷயங்களை வந்து கவனிக்கணும் இல்லைங்களா. வளர்ந்ததுமே ஒரு தடவைக்கு நம்ம மருந்தடிக்கிற மாதிரி இருக்குது. இந்த இலை சுருட்டு இல்லை இந்த வேரழுகள் அதெல்லாம் இருக்குமே?
0: அதெல்லாம் நிறையா இருக்குது, வேரழுகள் நோய் நிறையா இருக்குது.
1: சில விவசாயிங்க சொல்கிறாங்க கரையான் தாக்குதல் கூட இருக்குது அப்படின்றாங்க.
0: அதை கண்டுபிடிக்க முடியல என்னன்னு. அதாவது நாங்கள் மண்ணை வெட்டி அணைச்சிடுவோம் செடியில், அணைச்சதுக்கு பிறகுதான் அது வேரில் இருக்குது. வேரை நோண்டி பார்த்தோம்னா ஏதோ தின்ன மாதிரி தான் இருக்க ஒழிஞ்சு அது என்ன தின்னுருக்குன்னே கண்டுபிடிக்க முடியல. அதுக்கு மேலே மருந்து கொடுத்து வேலை செய்யாது, வேரில் கொடுத்தா தான் அது வேலை செய்யும். அப்படியே நாங்கள் வேறு வழியாகவும் செலுத்தி தான் பார்க்குறோம். இப்போ கூட சாகுது, இப்போ அழுத்துக்கிட்டு செடியெலாம் எடுக்கிற போகிற கண்டிஷனில் இருக்கு, அது கூட இப்போ கூட சாகுது.

0: அந்த செடியும்.
1: அது
0: என்னன்னே கண்டுபிடிக்க முடியல. இந்த வெயில் நாங்கள் என்ன நினச்சிருக்கோம், இப்போ உள்ள சூழ்நிலைக்கு வெயில் தாங்கலை அப்படிங்கிற மாதிரி தான் நாங்கள் இருக்கோம். உரக்கடைக்காரவங்களே ஒரு ஆள் அனுப்புகிறாங்க, நீங்கள் போய் பார்த்துட்டு அது என்னன்னு பார்த்துட்டு வாங்க அப்படின்னு. அவங்கள கொண்டாந்து வச்சு பார்த்துக்கிட்டு அவங்க ஏதாவது கொடுக்குற மாதிரி இருந்தால் அதை அடிச்சுக்கிறோம், அவ்வளோதான்.
1: மிளகாய் சாகுபடியும் பண்ணுறீங்க, கத்திரியும் பண்ணுறீங்க. கத்திரியில் எப்படிங்க, நாட்டு ரகமாக இல்லை அதுவும் ஹைபிரிட் ரகம் தானா?
0: கத்திரியும் ஹைபிரிட் தான். அது வந்து நாங்கள் பறவை சந்தையில் தான் இந்த வருஷம் வாங்கி வச்சுருக்கேன். நல்லா நீலக்காய், நல்லா பளிச்சுன்னு இருக்காய். இப்போ உள்ள சூழ்நிலைக்கு நல்லா இருக்கு, ஓடிக்கிட்டு இருக்கு. இப்போ கிலோ 30 ரூபா ரேட்டு கிடைக்கிறாங்க, 60 ரூபாய்க்கு விற்கிறாங்க அவங்க கடையில். விவசாயிகளுக்கு பாதி தான் கிடைக்குது, ஆனால் அதுவுமே கடன் கொண்டு கொடுக்க வேண்டியதாக இருக்குது. அவங்க வித்துட்டு ஒரு வாரம் கழிச்சு கொடுப்பாங்க, 10 நாள் கழிச்சு கொடுப்பாங்க, இப்படி தான் ஓடிக்கிட்டு இருக்கு.
2: நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது
1: காரைக்கால் ONGC காவேரி அசெட்டின் உழவர் அரங்கம்.

0: ONGC பாதுகாப்பு விதிமுறைகளை எல்லாம் கடைபிடிக்கிறது மட்டும் இல்லாம அரசின் பசுமை தீர்ப்பாய வழிகாட்டுதலையும் பின்பற்றிதான் செயல்படுறாங்க. பொதுவா நம்ம குடிக்கிற தண்ணி 30 அடியிலிருந்து 160 அடி ஆழத்துல கிடைக்குது. ஆனா ONGC 12,000 அடி வரைக்கும் இரும்பு குழாய்களை இறக்கி அதை சுத்திலும் சிமெண்ட் கலவையை நிரப்பி பாதுகாப்பு உரைகளை ஏற்படுத்தி தான் எண்ணெய் எடுக்கிறாங்க. அதனால குடிநீரும் பாதுகாப்பா இருக்கும், விவசாய நிலங்களுக்கு எந்த பாதிப்பும் இல்ல.
1: நில வளம், பசுமை வளம் எப்பவும் நல்லா தான் இருக்கு. ONGC என்றும் மக்கள் பணியில்.
2: துளசி அக்கா கேட்டீங்களா, கத்தரி மிளகா மட்டும் இல்ல அவங்க நிலத்துல
3: பருத்தி கூட பயிர் பண்றதாவும் சொல்லிருக்காங்களே.
2: இத கேட்டீங்களாக்கா, கத்தரிக்கும் மிளகாய்க்கும் ரகத்தை தேர்ந்தெடுக்கும் போது
3: இரு நானே சொல்றேன், நாத்துக்களா 3 ரகத்தை வாங்கிட்டு வந்து பயிர் பண்ணி பாக்குறாங்க. எது அவங்க நிலத்துக்கு நல்லா வருதோ அதத்தான் அவங்க அடுத்த 3 வருஷத்துக்கும் சாகுபடி பண்றாங்களாம்.
2: இதுல இன்னொரு விஷயம் தெரிஞ்சுக்கிட்டேங்க்கா, பச்சை மிளகாயா விக்கிறது தான் இவங்களுக்கு லாபகரமா இருக்கான்.
3: அந்த லாபத்தை பாக்கணும்னா நாத்த எப்படி வாங்கணும் அப்படின்னு கத்தரி மிளகாய் சாகுபடியை பத்தி காரைக்கால் மாவட்டம் நல்லாத்தூர் கே துரையரசன் அவங்க என்னமா சொல்லிருக்காங்க. ஏமா, நம்மளே இப்படி மாத்தி மாத்தி பேசினா அடுத்த பகுதியை எப்ப கேக்குறது?
2: அதுவும் சரிதான், சாம்பார் கொதிக்குது பாருங்க, புளிய கரைச்சு ஊத்துங்க.
3: கத்திரிக்காய் 1 ஏக்கர், அதுவும் 1 ஏக்கர், மீதி வந்து நெல்லுக்காக வச்சிருக்கீங்க இடத்த.
4: ஆமா, நெல் இடத்துல போய் கத்திரியை போட முடியாது, ஏன்னா அது பள்ளப்பகுதி. இது மேட்டு பகுதியில் தான் கத்திரிக்காய் மிளகாயும் வச்சிருக்கோம். இப்போ பள்ள பகுதியில் வைக்கணும்னா மழை பெஞ்சிட்டுனா அந்த செடி அப்படியே செத்து போயிடும், உடனே செத்துடும்.
3: தண்ணி என்ன தேங்கி நின்று
4: ஆமா,
3: அதுல உட்கார்றது அந்த வாடைக்கு உள்ள வராது அது 15-20 நாளைக்கு அதை கவுந்து பண்ணி விட்டுரும்.
4: அதுக்கப்புறம் அந்த கதிர் வர நேரத்துக்கு தான் நமக்கு ஒரு ரசாயனம் பூச்சி மருந்து அடிச்சுதான் ஆகணும். இப்போ உள்ள சூழ்நிலைக்கு அந்த பிபிடி நெல் கழுத்து ஓட்ட மாதிரி உறிச்சு விழுந்துடுது. அதுக்கு ரசாயன மருந்து அடித்தா தான் கேட்கும், வேற இயற்கையெல்லாம் அடித்து ஒன்றுமே கேட்காது. அதாவது இந்த மீன் அமிலம் எல்லாம் அடித்தோம்னா ஒரு விரட்டுறது தான், அது முழுசாக உள்ளே போகாது. உச்ச விரட்டம் அந்த கவிச்சு அடிக்கிற வரைக்கும் இருக்காது உள்ள, அவ்வளோதான்.
3: இப்போ கத்திரிக்காய் சாகுபடி அப்படிங்கும்போது எப்படிங்க, அதுக்கு நீங்கள் விதை விட்டு நாற்று வச்சு அப்புறமா நடுறீங்களா, இல்லை நாற்றாவே வாங்கிக்கிறீங்களா?
4: அதான் சொன்னா 3 வருஷம் எடுத்து வச்சுப்போம் விதையை, விதையை நாங்களே தான் விடுவோம்.
3: மிளகாய்க்கு மட்டும் இல்லை கத்திரிக்குமே
4: அதே மாதிரி தான். இந்த வருஷம் நான் புதுசாக வாங்கி வச்சேன்னு சொல்கிறேன், அந்த இதை மாற்றினேன். இப்போ 3 ரகம் வாங்கி வச்சிருக்கேன், அந்த 3 எது நம்ம மண்ணுக்கு எது செட் ஆகுதோ அதில் விதையை எடுத்துப்போம். இந்த விதையை வச்சு தான் இந்த 3 வருஷம் அப்படியே ஓட்டுவோம் நாங்கள். இந்த 1 வருஷம் தான் 3 ரகத்தை வச்சிருக்கேன், அடுத்த வருஷம் என்கிட்ட 1 ரகம் தான் இருக்கும்.
3: 1 ரகம் தான் இருக்கும்.
4: ஆமாம்,
3: அதுலேயும் ஒரு சோதிச்சு பார்த்துக்கிறீங்க.
4: ஆமாம்,
3: நம்ம இடத்துக்கு வந்து எந்த ரகம் வந்து நல்லா இருக்கு. சரிங்க, அப்ப இப்போ 3 ரகங்கள் வந்து வச்சிருக்கீங்களா?
4: ஆமா.
3: என்னதுங்க அது 3?
4: அவங்க சொந்த கண்ணெல்லாம் வச்சு விற்க மாட்டாங்க, அவங்களும் வியாபாரி வாங்கிட்டு வந்து வச்சு விற்பாங்க, அதை வாங்கிட்டு வந்து நாங்கள் வைப்போம்.
3: கத்திரிக்காய் நாத்து வாங்கினோம்னாலும் அந்த வேரழுகள் அதுல வராம இருக்கிறதுக்காக
4: மூடா மனசு வாங்கிட்டு வந்து வைக்கும்போதுதான் நினைப்போம். அதுலேயே இன்னும் சொல்ல போனா அது உள்ளேதான் கிடக்கும், அப்பப்போ எடுத்துட்டு வந்து தான் அப்பப்போ வச்சுக்கிட்டு இருப்போம். அந்த இது ரெடி பண்ணிட்டோம்னா அது உள்ள போட்டுருவோம்.

0: ஒரு மணி நேரமாக அரை மணி நேரமாக கிடக்கும், அப்படியே எடுத்து எடுத்து அப்படியே வச்சுட்டு போயிட்டே இருக்க வேண்டியதுதான். இது எப்படி இருந்தாலும் ஒரு மூணு மணி நேரம் ரெண்டு மணி நேரம் ஆகும் அதை வைக்க முடிய, அது வரைக்கும் அப்படி அப்படியே அந்த தண்ணியிலேருந்து மாற்றி மாற்றி வச்சுக்கிட்டே இருக்கும்.
1: ஆளுங்களாம் எவ்வளோ தேவைப்படுங்க இப்போ ஒரு ஏக்கருக்கு வைக்கணும் அப்படின்னா?
0: ஒரு ஏக்கருக்கு ஒரு ஆறு பேர் வேணும் லேடிஸ்னா. அதே ஆறு பேருக்கும் பொழுதுனைக்கும் வேலை இருக்கும், ஆனால் அவங்க வச்சு முடியிற வரைக்கும் நாங்களும் கூட நின்றா ஊற வச்சு நான் எடுத்து கொடுத்துக்கிட்டே இருக்கணும். ரெண்டு பேரும் தண்ணி ஊற்றுவாங்க, ரெண்டு பேரும் போச்சுக்கிட்டே இருப்பாங்க. எப்படி இருந்தாலும் ஒரு காலைல 10-11 மணிக்கு ஆரம்பிப்பாங்க. அவங்க வர 11 மணிக்கு தான் ஆளே வேலைக்கு வராங்க. இந்த 11 மணிக்கு மேலே ஆரம்பித்தாங்கன்னா சாயங்காலம் 5 மணி வரைக்கும் வேலை நடக்கும் ஒரு ஏக்கர்.
1: சரிங்க, அப்போ ஒரு ஏக்கர் வைக்கிறதுக்கு ஒரே நாளில் முடிச்சிட முடியுங்களா?
0: முடிச்சிடலாம், ஆறு பேர் தான் முடிச்சிடலாம். வைக்கிறது மட்டும் தானே, வைக்க வேலை நாங்கள் முடிச்சு முன்னாடியே முடிச்சிடலாம். குழி வாங்கி வைக்கிறது, தண்ணி ஊற்றுறது எல்லாம் ரெடி பண்ணி நாங்கள் வச்சிருப்போம்.
1: ஆமாம், ஏன்னா அந்த குழி வந்து வாங்கி வச்சிருந்தா தான் அது வந்து ஆற்று போய் இருக்கும், அப்புறமா அதில் நம்ம நாற்ற வச்சாதான் கண்ணு பொழைச்சி வரும். அது ஆற விடுறதுக்கு ஒரு நாள் விட்டா போதுங்களா இல்லை ஒரு ரெண்டு நாளாவது விடணுமா?
0: அது மண் வந்து நாங்கள் நோண்டி வச்சிருக்கிறது 15-20 நாள் கிடக்கும். புழுதி எடுத்து போட்டுருவோம், அதுக்கப்புறம் ஒரு 10 நாள் கழிச்சு இன்னும் ஒரு பொண்ணோட புழுதி எடுப்போம். அதுக்கப்புறம் பாத்தி கட்டணும், அதை கட்டிட்டு தான் அதுக்கப்புறம் குழி எடுப்போம். குழி எடுக்கிறதுங்கிறது சும்மா ஒரு 4 வரைக்கட ஆழம் தான், மம்முடியை போட்டு அந்த இடத்துல வைக்கணும்னு ஒரு அடையாளம் தான் அது. குழி எடுக்கணுங்கிறதுக்காகல இந்த இடத்துல இந்த கண்ணை வைக்கணும் அப்படின்னு வைக்கிற ஆளுகள் கரெக்டாக அப்போதான் நேர் கிடைக்கும் எங்களுக்கு.
1: பாத்தி முறை வந்து எவ்வளவு இருக்கணுங்க அளவெல்லாம்?
0: இப்போ வந்து பாத்தி முறையை விட்டாச்சு, இப்போ எல்லாம் பருத்தி மாரியே போட்டுட்டோம். நேராக நீட்டிலே போட்டுவிட்டு பருத்தி மாரியே வெட்டிட்டு பார் அணைச்சிடுறது ஃபுல்லாக. செடி சாயாமல் இருக்குது. இப்போ ஹைப்ரிட் செடிங்கிறதுனால ரொம்ப ஹைட்டில் வந்துடுது, ஒரு 4 அடி 5 அடி செடிக்கு 4 அடி 3 அடியாவது வருது செடியோட உயரம்.
1: அப்போ அது கீழே விழாமல் இருக்கிறதுக்கு குச்சி நட்டு பாதுகாக்கணும்.
0: அதுவும் ஒன்று, அதுக்கு தான் மண் அணைச்சிட்டோம்னா ஓரளவுக்கு அதில் காவந்து பண்ணும். அது 10வதுக்கு தான் நம்ம குச்சி நடணும். ஓரக்காலில் நிற்கிறது மட்டும்தான் சாயும், உள்ளே நிற்கிறதெல்லாம் சாயாது.
1: சரிங்க, அந்த வயலில் சுற்றி இருக்கிறதுக்கு மட்டும்தான் நம்ம குச்சி வைக்க வேண்டிய அவசியம் வந்து ஏற்படுது.
0: ஆமாம்,
1: சரி. உள்ள நடுவில் இருக்கும்போது அது பக்கவாட்டில் இருக்கக்கூடிய செடிகள் எல்லாம் வந்து பாதுகாத்துறது.
0: ஒன்று மேலே ஒன்று சாஞ்சி அப்படியே இருந்துடும், அவ்வளோதான்.
1: மிளகாய்க்கும் அதே மாதிரி பாத்தி முறை தானுங்களா?
0: மிளகாய் பாத்தி முறை தான், அந்த பார் முறையில் கட்டில் அது பாத்தி முறையில் தான் ஓடிட்டுருக்கு. அதாவது ஒரு 10க்கு 10 வச்சிங்களேன், அப்போ தான் தண்ணி பாய்ச்ச சௌகரியமாக இருக்கும். கத்திரிக்காய் அந்தமாரி விடக்கூடாது, வாய்க்கா வாய்க்காலாம் பாய்ச்சி நிறைய தண்ணி வேணும் கத்திரிக்காய். மிளகாவுக்கு வந்து அப்படியே போய் முட்டின உடனே அடைச்சிடணும், இல்லைன்னா அந்த செடி அந்த தண்ணிக்கே செத்துடும். அதிகமாக இருந்தால் மிளகாய் ரொம்ப தண்ணியே கிடைச்சி சாப்பிடாது, அப்படியே ஓடி நினைஞ்சா போதும், அவ்வளோதான்.
1: சிலர்லாம் சொல்லுவாங்க ஒரு நாளைக்கு ஒரு பாத்தி விட்டுடு, அடுத்த நாளைக்கு வந்து அந்த பாத்தியை விட்டுட்டு மறு பாத்திக்கு வந்து தண்ணி கட்டலாம், இந்த மாதிரி தண்ணி வந்து ரொம்ப குறைச்சலாக கொடுத்தா போதும் அப்படின்னு.
0: இப்போ நீங்கள் அவங்க சொல்கிறபடி அது அவங்களுக்கு என்னமான்னு தெரியல, என்னை பொறுத்தளவுக்கு அது எப்படின்னா நான் இன்றைக்கி இந்த ஒரு பாத்தியை நினச்சிட்டேன், அடுத்த பாத்தியை விட்டு வச்சுட்டு நாளைக்கு அதுக்கு விட்டேன்னா இந்த பாத்தியும் இதுவும் நினையும். அப்போ நினையும் போது 10 பாத்தியும் எனக்கு 10 பாத்தியும் ஒன்றா ஓடினா தான் எங்களுக்கு சாவுறது தொல்லாமல் இருக்கும். 100 பாத்தியாக பாய்ச்சறது வந்து இன்னைக்கு நினைஞ்ச பாத்தி நாளைக்கு நினையும், அந்த உரம் அடுத்த நாள் அந்த பக்கம் வச்சோன்னா அந்த பக்கம் நினையும் அடுத்த நாள். இந்த இது இல்லாமல் இருக்குன்னா ஒரே தெரியாத தண்ணி ஊறுறது தான் நல்லது மிளகாயை பொறுத்தளவுக்கு.
1: மிளகாயை பொறுத்தளவுக்கு
0: கத்திரிக்காய் எப்படி வேணாலும் வைக்கலாம், அது தாங்கிக்கும் உங்களுக்கு. பாத்தி பாத்தி இன்னைக்கு நேரம் இல்லை, ஒரு 10 பட்டம் ஓடினா போதுன்னு விட்டுட்டு போயிட்டோன்னா நாளைக்கு 10 பட்டம் இந்த பக்கம் வச்சுக்கலாம், அது ஒன்றும் செய்யாது நமக்கு. ஏன்னா அது வாய்க்காலில் ஓடி அந்த பக்கம் வடிஞ்சிடும், இது வடிகிறது வழி கிடையாது. ஒரு பாத்தினா அந்த பாத்திக்குள்ளேயே கிடக்கும், அதனால தான்.
1: சரிங்க, கத்திரியில் வந்து காய்ப்புழு எல்லாம் வருங்களே, அதெல்லாம் வராமல் இருக்கிறதுக்கு என்ன செய்யலாம், இல்லை வந்ததுக்கப்புறம் என்ன செய்றீங்க?
0: கத்திரியில் வந்து ஒரு வச்சதுக்கு பிறகு குருத்து பூச்சி விழுவும், அந்த குருத்து பூச்சியை கண்ட்ரோல் பண்ணும். ரசாயனம் தான், வேறு வழி கிடையாது, ரசாயனத்தை அடிச்சிட்டோம்னா அதில் கண்ட்ரோல் ஆகும். அடுத்தது பூ வைக்கிறத பருவத்தில் ஒரு பூச்சி விழுவும், அதுக்கு ஒரு நட மருந்து. அதையும் முடிச்சிட்டோம்னா காயில் எந்த தொந்தரவும் இல்லாமல் ஓடிக்கிட்டு இருக்கும் கொஞ்சம் நாளைக்கு. ஒரு 15 நாள் பறிச்சிட்டோம்னா திரும்பல காயில் ஓட்ட விட ஆரம்பிக்கும். அப்போ என்ன செய்யணும்னா அந்த பூவுலேருந்து காய் வெளில வரும்போது சின்ன சின்ன பிஞ்சிலேயே அந்த ஒரு மாதிரியே பிசுன் மாதிரி தள்ளியிருக்கும் பூச்சி உள்ளே இருக்கிறது, அதை உடனே ரிமூவ் பண்ணிடணும், அந்த இடத்துல வைக்கவே கூடாது. அது இருந்ததுன்னா அடுத்தடுத்த செடிக்கு பரவிக்கிட்டே இருக்கும். அந்த சின்ன பிஞ்சாக இருக்கும்போது அந்த பிச்சு எடுத்துடணும், அது எப்போவுமே நமக்கு இன்னும் ஆக போகிறதில்ல. விட்டோம்னா கூட செடியிலே தான் இருக்கும், அடுத்தடுத்து பரவும், அதை காயோடு சேர்த்து அப்பயே பிச்சுடணும். ஒரு 10 செடியில் அந்த ஒரு 20 காய் இருக்குன்னு வச்சிங்களா, அந்த 20 காய் வெளியாக்கிட்டோம்னா அடுத்தது அந்த பூச்சி இருக்காதுங்க. இது திங்கிற வரைக்கும் அங்கே தின்னுட்டா, இது முடிஞ்சவொடனே அடுத்த காய்க்கு போயிடும், அது அதில் இருந்துக்கிட்டே அடுத்தடுத்து பரவிக்கிட்டே இருக்கும். அதனால தான் அந்த பிஞ்சியோட வெளியாக்கிட்டோம்னா அந்த தொந்தரவே இருக்காது.
1: அப்போ ஒரு அந்த 10 காயில் பாதிப்பு இருக்குன்னா அதை எடுத்துட்டோம்னாலே நம்ம மீதி செடி எல்லாத்தையும் பாதுகாத்துடலாம்.
0: அதான் உழுற செடியை கண்டிப்பாக எடுத்துடணும். ஒரு 30-50 செடி போகும்போதே பறிச்சுட்டு போகிறோம், 100 செடியும் பறிக்கும் போது இந்த 50 செடியில் ஒரு காய் தேர்னாலும் 50 காயும் பிச்சிடணும். அப்போ தான் அடுத்தடுத்த செடிக்கு பரவாமல் இருக்கும். நம்ம விட்டுட்டோம்னா எல்லா செடியும் போயிடும், திரும்ப பூச்சி மருந்து அடிக்கணும். பூச்சி மருந்து அடித்தாலும் காய் உள்ளே இருக்கிறது வந்து கண்ட்ரோலே ஆகாது. எப்படி இருந்தாலும்

0: பத்து நாள் சென்று வெளில வந்து திரும்ப அடுத்த காய்க்கு போக தான் செய்யும். அதனால தான் அந்த பிஞ்சில் இருக்கும்போதே பிச்சு பண்ணுன்னு சொல்றது.
1: சரிங்க, இப்போ மிளகாய்க்கோ கத்திரிக்கோ எந்த பட்டம் நல்லா இருக்குங்க?
0: நம் எங்கள் ஏரியா பூரா தைப்பட்டம் தான், தை மாதம் வைக்கிறது தான். இப்போ வந்து இந்த ஹைபிரிட் இருக்கிறதுனால கொஞ்சம் லேட்டாக கூட வைக்கலாம். மிளகாய் ஓகே ஆகலை, சக்ஸஸ் ஆகலை, ஆனால் கத்திரி சக்ஸஸ் ஆகுது.
1: தைப்பட்டத்தில் மிளகாயை வந்து நம்ம ஆரம்பிச்சிட்டோம்னா தான் சரியாக இருக்கும்.
0: ஆமாம், நாங்கள் வந்து கார்த்திகை மாதம் விரைய விட்டுருவோம் மிளகாயை.
1: சரிங்க,
0: மார்கழியில் இருந்து தையில் வைப்போம் 30 நாள் அந்த செடி. அதாவது எங்களுக்கு வந்து ஒரு வழக்கமே இருக்குது, கத்திரியை வந்து காய்ச்சி தான் வைப்போம், மிளகாயை பூத்து தான் வைக்கணும்னு இது இருக்குது அப்பையிலேருந்து. அந்த மாதிரி தான் இன்னமும் விட்டுற கண்ணா அப்படி தான் விட்டுறோம், வாங்குற கண்ணை அந்த மாதிரி வாங்க முடியாது. நாங்கள் பூக்கிற கட்டம் ஏதாவது ஒரு கண்ணு பூத்துட்டுனா அந்த கத்திரி வைக்கிற கால் ஆகிட்டுன்னு எங்களுக்கு அப்போ தான் தெரியும்.
1: நம்ம வீட்லேயே விதைய வச்சுருந்து நாற்று விட்டோம்னா பூத்ததுக்கு அப்புறம் வைக்கலாம் மிளகாயை.
0: ஆமாம்,
1: இப்போ வாங்கி தான் வைக்கிறவங்கும் போது அவங்க கண்ணு எந்த பருவத்தில் வைக்கிறாங்களோ அதுலேயே வாங்கி வைக்க வேண்டிய அவசியம் தான் ஏற்படுது.
0: கண்டிப்பாக இப்போ நம்ம வாங்கி வச்சோம்னா அப்படி தான், இல்லைன்னா நம்ம வாங்கி இந்த 30 நாள் 35 நாளில் வாங்கி பறித்து வச்சோம்னா அது வச்ச உடனே காய்க்க ஆரம்பிச்சிடும். நம்ம அதுக்கு தகுந்த மாதிரி மண்ணில் உரத்தை கொடுத்து வச்சுக்கணும், நாட்டு உரத்தை அடிச்சு கிடிச்சு எல்லாம் என்னென்ன செய்யணுமோ எல்லாம் நான் தேவையோ அத்தனையும் மண்ணில் ஏற்றி தான் அதுக்கப்புறம் நம்ம குடி வாங்கணும்.
1: உரம்னா என்னென்ன உரமெல்லாம் கொடுக்குறீங்க?
0: நாங்கள் மேலே கொடுக்குறத யூரியா டிஏபி கொடுக்குறோம், ஆனால் இல்லாமல் எல்லாம் கொடுத்துக்கிட்டு தான் இருக்கோம். உள்ளேயே சாணி உரத்தை கொட்டிடுவோம்.
1: சாணி உரம் வந்து தேவையான அளவு கிடைச்சிருதுங்களா உங்களுக்கு?
0: பக்கத்தில் உள்ளவங்க தான் வாங்கிக்கிறோம், நம்மள்ட்ட ஒன்றும் மாடு இல்லை, வெளியில் வாங்கி தான் வச்சுக்கிறோம். அதாவது ஒரு ஏக்கருக்குனா ஒரு 3 டிப்பர் சாணி உரம் வேணும்.
1: என்ன விலையாகுதுங்க ஒரு டிப்பர்?
0: ஒரு டிப்பர் வந்து வயலில் இறங்குறதோட 1500 ஆகிடும், 4500 5000 ரேட்டில் அங்கே இறங்குவோம். அது உள்ளேயே கிண்டி விட்டுருவோம், அதுக்கப்புறம் தான் பொழுது எடுக்க ஆரம்பிப்போம். கிண்டி விட்டது பிறகு தான் பொழுது எடுக்க ஆரம்பிப்போம். அந்த மண் வந்து உள்ளே போய் சேரணும் அந்த உரமானது, அதுக்கப்புறம் தான் ஒன்று ஒன்றும் செய்ய ஆரம்பிக்கும்.
1: சரிங்க, அப்போ ஒரு ஏக்கருக்கு இப்போ ஒரு மிளகாய் சாகுபடி பண்ணுறீங்கன்னா எவ்வளவு செலவாகும்?
0: காயை பறிக்கும் போது நமக்கு தெரியும் இவ்வளவு ஆயிருக்கும். சொந்த வண்டி ஓட்டுறது பூரா நாங்களே ஓட்டிப்போம், கை வண்டி நாங்கள் ஓட்டுறதுலாம் நாங்கள். அதுமாரி பார் அணைக்கிறது நானே தான், பூச்சி மருந்து அடிக்கிறதுனாலும் நானே தான், உரம் போடுறதுனாலும் நானே தான். இந்த கண்ணு வைக்கிறது மட்டும்தான் ஆள் வச்சுப்போம், மற்ற இதுக்கெல்லாம் ஆள் தேவையில்லை எங்களுக்கு. வாக்கெல்லாம் நாங்களே பார்த்துப்போம், எங்கள் வீட்டில் நான் என் பையன் 3 பேருமே சேர்ந்து ஒன்று ஒன்று செஞ்சிருவோம்.
1: சொந்த உழைப்பு வந்து நிறைய கொடுக்கறதுனால கணக்கு வந்து பார்க்க முடியல அந்த இடத்துல.
0: கண்டிப்பாக தான், உண்மை தான். நானும் இல்லை விவசாயம் பண்ணுற அத்தனை பேருமே குடும்பத்தோட கஷ்டப்பட்டு தான் செய்யலாம், இல்லைனா ஒன்றுமே பண்ண முடியாது. அதாவது காய்கறி விவசாயத்தில் மட்டும், நெல் விவசாயத்தில் குடும்பத்தோட செய்ய முடியாது. காய்கறிக்கு தான் குடும்பத்தோட கஷ்டப்படலாம், பருத்திக்கும் கொஞ்சம் கஷ்டப்படலாம். சில குடும்பங்களும் அப்படியே அவங்களே போட்டுக்கிறாங்க, அவங்களே எடுத்துக்கிறாங்க பருத்தியில்.
1: இங்கே நேரடியாக வந்து கேட்குறவங்களுக்கும் விற்பனை பண்ணுறது உண்டு.
0: நேரடியாக அந்த பண்டாரியே வந்து எங்கள்கிட்ட கத்திரிக்காய் கொடுங்கன்னு கேட்பாங்க, ஃபங்க்ஷன் பண்ணுறவங்க வாங்கிட்டு போவாங்க, நல்ல கத்திரிக்காய் இருக்கும் வாங்கிட்டு போவோம் அப்படின்னு சில பேர் வந்து வாங்கிக்கிறாங்க.
1: நல்ல ஒரு 20 வருடம் வந்து தொடர்ந்து செஞ்சிட்ருக்கேன், இருந்தாலும் ஒரு 19 வயசுலேருந்தே நான் வந்து விவசாயம் தான் பார்த்துக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சொன்னீங்க. உங்களுடைய அனுபவங்களை வந்து சொல்லியிருக்கீங்க. கத்திரிக்காயாக இருந்தாலும் சரி மிளகாயாக இருந்தாலும் சரி நாட்டு ரகங்கள் வந்து பயிரிட்ட நீங்கள் இப்போது ஹைப்ரிட் வெரைட்டி வந்து பயிரிட்டு வரதா சொல்கிறீங்க. சொந்த உழைப்பு அப்படிங்கும்போது அதில் என்ன வருமானம் கிடைக்கிறதோ அதை நாங்கள் வந்து ஏற்றுக்கிறோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கீங்க உங்கள் அனுபவங்களை. இந்த நேர்முகத்தை வந்து கேட்டுட்ருக்கவங்களுக்கு உங்ககிட்ட இன்னும் சில சந்தேகங்கள் வந்து கேட்கணும்னு தோணும், அப்போ அவங்களுக்காக உங்களுடைய அலைபேசி எண்கள் வந்து கொடுங்க ஐயா.
0: தாராளமாக தரலாம். 97 15 0 3 65 39
1: நேயர்களே குறித்து கொள்ளுங்கள், காரைக்கால் நல்லாத்தூர் கே துரையரசன் அவர்களுடைய அலைபேசி எண்கள் 97 15 0 3 65 39. நன்றி ஐயா.
0: நன்றி, வணக்கம்.
2: துளசி அக்கா, காரைக்கால் மாவட்டம் நல்லாத்தூர் கே துரையரசன் அவங்க கத்தரி மிளகாய் சாகுபடியை பற்றி சொல்லிட்டு இருக்கும்போது அவங்க முழுமையாக ரசாயன சாகுபடியே செஞ்சாலும் மீளமிலத்தையும் சேர்த்து தான் பயன்படுத்துகிறாங்களாம்.
1: ஒரு ஏக்கருக்கு 3 டிப்பர் சாண எருவை கொடுத்துல அவங்க மண்ணை வளப்படுத்துகிறாங்க.
2: இன்னொரு முக்கியமான விஷயம் சொன்னாங்க, அதை நல்லா ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. ஒரு காயில் காய்ப்புழு வந்துருச்சுன்னா உடனே அதை பறிச்சிடணுமா, மற்ற காய்களுக்கு பரவாமல் இருக்குமா.
1: நிகழ்ச்சியை நல்லா தான் கேட்டிருக்க உமா, சிந்தாம செதராம இந்த ஒரு கிண்ண சாம்பார வீட்டுக்கு கொண்டு போய் சேர்க்கிற வழிய பாரு.
2: அப்போ இட்லி.
3: இதுவரை நேயர்கள் கேட்டது
4: காரைக்கால் ONGC காவேரி அசெட்டின்
5: உழவர் அரங்கம்.

0: இதமான இந்த இரவு பொழுதில் நேர்களின் கேட்டு ரசிக்கலாம் விருதாச்சலம் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரியின் காற்றில் வரும் கானம். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர்கள் அனைத்தையும் வழங்கும் விருதாச்சலம் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி.
1: புன்னகை வாங்கி புன்னகை பூக்க எண்ணங்கள் கேட்கும் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி விருதாச்சலம்.
2: சுபமான திருநாள் என்றாலும் மங்களகரமான நேரம் என்றாலும் விருதாச்சலம் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரியில் தான் ஆரம்பம். பாரம்பரிய சிறப்பு தான் புதிய நாகரிகம் ஒன்றிணைந்த கலெக்ஷன்ஸ். புன்னகை வாங்கி புன்னகை பூக்க எண்ணங்கள் கேட்கும் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி விருதாச்சலம்.
0: நீங்களே ஆவலோட காரைக்கால் பண்பலை 100.3 பாட்டு கேட்டு ரசிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வானொலியோட காத்திருக்கக்கூடிய இணையர்களே, உங்களுக்காக பாட்டு தர வாழ்த்தை வரவேற்கிறது காரைக்கால் பண்பலை 100.3. இந்த நிகழ்ச்சியில நீங்க உங்களுக்கு பிடித்தமான பாடலை கேட்டு ரசிக்கலாம். தொடர்பு கொள்ள முடியும் தொலைபேசி எண் 0436 என்கின்ற முன் இணைப்பகை எண்ணை தொட்டு 2311 டயல் பண்ணுங்க. இன்னொரு நம்பர் உங்களுக்காக தரோம், 2994 8 0. இன்னொரு நம்பரும் இருக்கு, 2995 5 8 0. செல்லம் வருவேணுமா? 9564 2 7 2 3 1. என்ன வேகமா சொல்லிட்டேனா? உங்களுக்காக நான் மறுபடியும் சொல்லதான் போறேன், ஒரு நேரம் சந்திச்சிருவோம். காரைக்கால் பண்பலை 100.3 இது காற்றில் வரும் கானம். தொலைபேசி ஒளி நேர இருப்ப நிகழ்ச்சி. நம்ம நிகழ்ச்சியில் வரக்கூடிய முதல் நேர் யார், எங்க இருந்து வராங்க, என்ன பாடல் கேட்க போறாங்க கேட்டலாம். வணக்கம்
3: ஐயா. வணக்கம்.
0: வணக்கங்க.
3: இனிய இரவு வணக்கம்.
0: வணக்கம் ஐயா.
3: சங்கரமந்தல் ராஜ்
0: ஐயா சொல்லுங்க ஐயா.
3: படம் சிட்டுக்குருவி.
0: சரிங்க.
3: அடதட மாமர குயிலே. இந்த இனிய பாடலை
0: சரி
3: ஒருபருமாறு அன்போடு பணிவோடு வேண்டுகிறேன். நன்றி.
0: வாங்க, உங்களுக்கு பிடித்தமான அந்த பாடல், உங்கள் மனதை விரடக்கூடிய அந்த பாடல் வருகிறது கேட்டு ரசிங்க. ரொம்ப நன்றிங்க நிகழ்ச்சி வந்ததுக்கு.

0: மிகப்பெரிய ஆச்சரியம் 5 ரூபாய்க்கு சேலை. வம்சா ஆடி சூப்பர் சேல் July 5 முதல். சேலைகள் ரெடிமேட் 5 முதல் 50% வரை தள்ளுபடி. அதற்கு மேல் ஸ்பெஷல் ஆஃபராக 5 ரூபாய்க்கு சேல தராங்க. இந்த ஸ்பெஷல் ஆஃபர் சனி ஞாயிறு தினங்களில் முதல் 100 பில்களுக்கு மட்டுமே. வம்சா மயிலாடுதுறை. ஆடி வந்தாச்சு, ஆஃபர் வந்தாச்சு. உங்கள் சீமாட்டி ஆடி திருவிழா வரும் July 3 முதல் ஆரம்பம். ஆடி ரகங்களில் 50% வரை தள்ளுபடி. ஆடை வாங்குபவர்களுக்கும் டிஸ்கவுண்ட் வவுச்சர் மற்றும் கோல்டன் டிக்கெட் வெல்லும் அரிய வாய்ப்பும் உங்களுக்காக காத்துக்கொண்டிருக்கின்றது. சீமாட்டி பட்டு ஜவுளி ரெடிமேட் திருவாரூர்.
1: இனிமையான இந்த இரவு பள்ளி எம்பேசியோடு 2.5 கலந்திருக்கிறோம். காரைக்கால் பண்பலை 100.3 இது காற்றில் வரும் கானம். காற்றில் உங்கள் வீடு தேடி கானம் வரணும் அப்படின்னா நீங்கள் டயல் பண்ணணும் காரைக்கால் எஃப்எம் 100.3. காற்றில் வரும் கானம் நிகழ்ச்சிக்காக வரக்கூடிய அடுத்த நேயர், வணக்கம்.
2: வணக்கம் சார்.
1: வணக்கங்க. வணக்கங்க, சொல்லுங்க. சொல்லுங்க.
2: எனக்கு குரு சிஷியன் படத்துல இருந்து கண்டுபிடிச்சேன் கண்டுபிடிச்சேங்கிற பாடல் கொடுங்க சார்.
1: சரி, உங்களுக்கு பிடித்தமான அந்த பாடல் வரும்போது கேட்டு ரசிப்போம். ரொம்ப நன்றி. எனக்கு
2: நன்றி.

0: மாபெரும் தங்க மாளிகை திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி.
1: தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. உங்கள் பழைய 916 நகைகளை அன்றைய மார்க்கெட் விலைக்கு எக்ஸ்சேஞ்ச் செய்து புதிய நகை வாங்கும் போது பவுனுக்கு 1200 ரூபாய் தள்ளுபடியும் பெறுங்கள். மங்களன் மங்கள், NSB ரோட் திருச்சி மற்றும் புதிய பஸ் நிலையம் அருகில் ஓமலூர் ரோட் சேலம்.
2: நெல்லை காரைக்கால் பண்பலை 100.3 நாம் இணைந்திருக்கிறோம். இது காற்றில் வரும் கான் தொலைபேசியில் நேர்ப்ப நிகழ்ச்சிக்காக நாம் இணைஞ்சிருக்கிறோம். நம்ம நிகழ்ச்சி நேர்கள்லாம் உங்களுக்கு பிடித்தமான பாடலை கேட்டு ரசிச்சுட்டு இருக்கிறாங்க. உங்களுக்கும் பிடித்தமான பாடலை வானொலியில் கேட்கணும்னு ஆசையாக இருக்கா அப்படின்னா டயல் பண்ணுங்க 0436 8 என்கின்ற முன் இணைப்பிகனை தொட்டு 2 3 1 2 3 1 2 9 9 4 8 0 2 9 9 5 8 0. நாம் இணைந்திருக்கிறோம். இது விருதாச்சலம் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரியின் காற்றில் வரும் கானம். நம்ம நிகழ்ச்சியில் வரக்கூடிய அடுத்த நேர் நம்ம சந்திக்க அவரோட காத்திருக்கிறோம். சந்திச்செல்லாம் வணக்கம்.
3: வணக்கம் சார்.
2: வணக்கங்க. சொல்லுங்க செந்தாமரை மேம், என்ன பாட்டு வேணும் உங்களுக்கு?
3: அண்ணாமலை படத்துல இருந்து வந்தேன் பால்காரம் பொருள் சார்.
2: சரி, பிடித்தமான அந்த பாடல் வரப்போது அண்ணாமலை படத்துல இருந்து கேட்டு ரசிப்போம். ரொம்ப நன்றி. சரி.

0: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்ட்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
1: அணு மருத்துவமனை இருதயம் சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
2: நாளை காலை 7 மணிக்கு மயிலாடுதுறை ஏஆர்சி நடேசரியா ஜுவல்லர்ஸின் மாப்பிள்ளை மன்னார்சாமி விளம்பரதார நிகழ்ச்சி கேட்கலாம். நாளை மாலை 5 மணிக்கு நாச்சியார் கோவில் வசந்த மாளிகை கண்ணன் மெட்டல் ஸ்டோரியின் உலாவரும் நீர் விளம்பரதார நிகழ்ச்சி ஒளி விழா. நாளை காலை 8 மணிக்கு மயிலாடுதுறை ஏஆர்சி நடேசரியா ஜுவல்லர்ஸின் தகவல் சுரங்க விளம்பரதார நிகழ்ச்சி ஒளி விழா வரும். காரைக்கால் பண்பலை 100.3 இது உங்களுக்கு பிடித்தமான காற்றில் வரும் கானம். தொலைபேசியில் நேரிற்ப நிகழ்வுக்காக வரக்கூடிய அடுத்த நேயர் சந்திக்க போறோம். வணக்கம், காற்றில் வரும் கானம்.
3: வணக்கம் சார்.
2: வணக்கங்க.
3: கீழ்மாத்தூர் கற்பையா சார்.
2: கீழ்மாத்தூர் கற்பையா சார், சொல்லுங்க சார், என்ன பாட்டு வேணும் உங்களுக்கு?
3: தேவர் மகள்ல வந்து சாஞ்சி போட்டு சார்.
2: சரிங்க, உங்களுக்கு பிடித்த அந்த பாடல் வருது கேட்டு ரசிங்க. ரொம்ப நன்றிங்க. நிகழ்ச்சி
3: நன்றி சார். நன்றி சார்.
2: சரிங்க.

பிறந்தா அப்ப இவன் யாருன்னு புரியும். ஒளிஞ்சுக்க போடுற போடுல உக்காத்தி ஒன்ன நான் முக்காடு போட வைப்பேன்.

0: திருவாரூர் ஆடி மாதத்தின் மிகப்பெரிய ஆச்சரியம் 5 ரூபாய்க்கு சேலை. வம்சா ஆடி சூப்பர் சேல் ஜூலை 5 முதல். சேலைகள் ரெடிமேட் 5 முதல் 50% வரை தள்ளுபடி. அதற்கு மேல் ஸ்பெஷல் ஆஃபராக 5 ரூபாய்க்கு சேல தராங்க. இந்த ஸ்பெஷல் ஆஃபர் சனி ஞாயிறு தினங்களில் முதல் 100 பில்களுக்கு மட்டுமே. வம்சா மயிலாடுதுறை.
1: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய

0: மற்றும்
1: காரைக்கால் பண்பலை 100.3 காற்றில் வரும் காணம். காற்று அப்படியே மெல்ல மெல்ல அந்த கானம் வந்து நம்ம காதுக்குள்ள போகுது, நம்ம மனசெல்லாம் நிறையுது இல்லையா? உங்க மனசு நிறையன்னா நீங்களும் காரைக்கால் பண்பலை 100.3 டயல் பண்ணுங்க, பாட்டை கேட்டு என்ஜாய் பண்ணுங்க. நம்ம நிகழ்ச்சியில் இருக்கக்கூடிய அடுத்த நேர் யார் இங்க இருந்து வராங்க கேட்டலாம். வணக்கம்.
2: அன்பான அறிவிப்பாளருக்கு இனிமையான இரவு. வணக்கம் சார்.
1: வணக்கங்க. யார் இங்க இருந்து அழைக்கிறீங்க?
2: நான் மயிலாடுதுறை மாவட்டம் பனையூர்ல இருந்து கார்த்திக் பேசுறேன் சார். நல்லா இருக்கீங்களா?
1: சூப்பரா இருக்கேன் கார்த்திக் சார். உங்களுக்கும் என்னுடைய அன்பான வாழ்த்துக்களும், அது மட்டும் உங்கள் நலம் விரும்புகிறேன். சரிங்க, சொல்லுங்க என்ன பாட்டு வேணும்?
2: எனக்கு சின்னமாப்பிள்ளை படத்துல இருந்து காதோரம் லோலாக்கு அந்த பாடல் கொடுங்க சார்.
1: நிச்சயமாங்க, உங்களுக்கு பிடித்தமான அந்த பிரியமான அந்த பாடல் உங்களை தேடி வருகிறது. கேட்டு ரசிங்க, ரொம்ப நன்றி.
2: நன்றி சார்.
1: சரிங்க.

0: நேற்று நாம் இணைந்திருக்கிறோம் இது காரைக்கால் பண்பலை 100.3 விருதாச்சலம் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரியின் காற்றில் வரும் கானம் நிகழ்ச்சியோடு. இந்நிகழ்ச்சியின் விளம்பரதார நிகழ்ச்சி அனைத்தையும் வழங்கும் விருதாச்சலம் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி.
1: புன்னகை வாங்கி புன்னகை பூக்க எண்ணங்கள் கேட்கும் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி விருதாச்சலம்.
2: சுபமான திருநாள் என்றாலும் மங்களகரமான நேரம் என்றாலும் விருதாச்சலம் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரியில் தான் ஆரம்பம். பாரம்பரிய சிறப்பு தான் புதிய நாகரிகம் ஒன்றிணைந்த கலெக்ஷன்ஸ். புன்னகை வாங்கி புன்னகை பூக்க எண்ணங்கள் கேட்கும் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி விருதாச்சலம்.
0: இன்பேசியோடு நாம் இரண்டரை கலந்திருக்கிறோம் இது காரைக்கால் பண்பலை 100.3 காற்றில் வரும் கானம். இனி நாம் தொடர்ந்து கேட்டு ரசிக்கலாம் திருவாரூர் சீமாட்டி சில்ஸின் காற்றில் வரும் கானம். நிகழ்ச்சியின் விளம்பரதார நிகழ்ச்சி அனைத்தையும் வழங்கும் திருவாரூர் சீமாட்டி சில்ஸ்.
3: ஆடி வந்தாச்சு, ஆஃபரும் வந்தாச்சு. உங்கள் சீமாட்டி ஆடி திருவிழா வரும் ஜூலை 3 முதல் ஆரம்பம். ஆடி வந்தாச்சு, ஆஃபரும் வந்தாச்சு. உங்கள் சீமாட்டி ஆடி திருவிழா வரும் ஜூலை 3 முதல் ஆரம்பம். ஆடை ரகங்களில் 50% வரை தள்ளுபடி. ஆடை வாங்குபவர்களுக்கும் டிஸ்கவுண்ட் வவுச்சர் மற்றும் கோல்டன் டிக்கெட் வெல்லும் அரிய வாய்ப்பும் உங்களுக்காக காத்துக்கொண்டிருக்கின்றது. சீமாட்டி பட்டு ஜவுளி ரெடிமேட் திருவாரூர்.
0: இனிமையான இரவு பொழுதில் காற்றில் வரும் கானம் நிகழ்ச்சியோடு நாம் இரண்டரை கலந்திருக்கிறோம். நேர்களே பாட்டு கேட்கணும்னா அப்படி ஒரு அலாதியான ஒரு குசிதான் நம்ம மனசுக்கு. அந்த வகையில் நேர்கள்லாம் ரொம்ப முயற்சி செஞ்சு அவங்களுக்கு பிடித்தமான பாடலை கேட்டு ரசிச்சிருக்கிறாங்க. அந்த வகையில் அடுத்து வரக்கூடிய நேயர் யார், இங்கேருந்து வராங்க, என்ன பாடல் கேட்க போகிறாங்க கேட்க நாம் அவரோட காத்திருக்கிறோம். கேட்டெல்லாம் வணக்கம்.
4: அன்பான அறிவிப்பாளருக்கு வணக்கம்.
0: வணக்கங்க.
4: திருவாரூர் மாவட்டம் ஆண்டிப்பாளையத்திலிருந்து மதனசேகர் பேசுகிறேன் சார்.
0: ஆண்டிப்பாளையம் மதனசேகர் சார், சொல்லுங்கள் சார்.
4: எனக்கு வந்து சார் சத்தியாங்கிற படத்துல இருந்து வனையோசை கலகலவென அந்த பாட்டை கொடுங்க சார்.
0: சரிங்க, உங்களுக்கு பிடித்தமான அந்த பாடல். சரிங்க,
4: வாய்ப்புக்கு நன்றி, வணக்கம்.
0: ரொம்ப நன்றிங்க. சத்யா படத்துல இருந்து வந்து கேட்டு ரசிங்க.
4: ஓகே ஓகே.

0: மையம் நாகை மூராசன்ஸ் நாகப்பட்டினம்.
1: பொழுது இன்பேசியோடு காத்திருக்கிறோம். காரைக்கால் பண்பலை 100.3 இது காற்றில் வரும் காரணம். நம் நிகழ்ச்சியில் வரக்கூடிய அடுத்த நேயர் சந்திக்க அவரோட காத்திருக்கிறோம். வணக்கம், வருக காற்றில் வரும் காணம்.
2: வணக்கம்.
1: வணக்கங்க.
2: உடையார் போலயம் அஜி.
1: சொல்லுங்க அஜிம் சார், உங்களுக்கு பிடித்தமான
2: உள்ளும் மலரும் படத்துல நித்தம் நித்தம் என்று சொல்லுங்க.
1: சரிங்க, உங்களுக்கு பிடித்தமான அந்த பாடல் வரப்போகுது, கேட்டு ரசிப்போம். ரொம்ப நன்றிங்க நிகழ்ச்சியில் வந்ததுக்கு.
2: நன்றி.
1: நன்றிங்க.
3: நெல்லிச்சோறு என்னை மணக்கும் கத்திரிக்கா நித்த

0: விருதாச்சலம் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரியில் தான் ஆரம்பம். பாரம்பரிய சிறப்பு தான் புதிய நாகரிகம் ஒன்றிணைந்த கலெக்ஷன்ஸ். புன்னகை வாங்கி புன்னகை பூக்க எண்ணங்கள் கேட்கும் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி விருதாச்சலம்.
1: நாளை காலை 6:35 காரைக்கால் ஓஎன்ஜிசி காவேரி அசட்ஸ் காரைக்கால் சேகர் டெக்ஸ்டைல்ஸ் நியூ சேகர்ஸின் உள்ளவர்களுக்கு கேட்கலாம். நிகழ்ச்சியினை வழங்குகிறார்கள் காரைக்கால் ஓஎன்ஜிசி காவேரி அசட் காரைக்கால் சேகர் டெக்ஸ்டைல்ஸ் நியூ சேகர்.
2: ஓஎன்ஜிசி மக்களுக்கான சக்தி, தேசத்திற்கான வளம். ஓஎன்ஜிசி
3: இந்த சம்மரில் அசத்தலான ஆஃபர்களுடன் ஆடைகள் வாங்கிட இன்றே வாருங்கள் காரைக்கால் சேகர்ஸ் சேகர்ஸ் சேகர்ஸ்.
1: மேற்கில் நாளை காலை 6:40 ஸ்ரீ அலிதாம்பாள் சித்தா ஃபார்மா விடங்குளூர் எண்ணெயின் என் சொல் நமது நிகழ்ச்சியினை வழங்குகிறார்கள் ஸ்ரீ அலிதாம்பாள் சித்தா ஃபார்மா விடங்குளூர் எண்ணெய்.
4: கைவலி, கால்வலி, இடுப்பு வலி, எலும்பு தெறிப்பு போன்ற பிரச்சனைகளுக்கு தீர்வு விடங்குளூர் எண்ணெய்.
1: மேலும் நிகழ்ச்சியை வழங்குகிறார்கள் தஞ்சை உழவன் நாட்டு சர்க்கரை.
5: ஆரோக்கியமாய் வாழ தஞ்சை உழவன் சக்கு நல்லெண்ணெய், கடலெண்ணெய், தேங்காய் எண்ணெய்.
1: மேலும் நிகழ்ச்சியினை வழங்குகிறார்கள் பூமேக்ஸ், உடலுக்கு சுகமானது நீடித்து உழைக்கும் பூமேக்ஸ். மேற்கில் நாளை காலை 6:55 காரைக்கால் கமர்ஷியல் ட்ரேடர்ஸ் கும்பகோணம் ஸ்ரீ வெங்கடேஸ்வரா போட்டோ ஸ்டுடியோ கலர் லேபின் பசுந்தளிர். இந்நிகழ்ச்சியினை வழங்குகிறார்கள் காரைக்கால் கமர்ஷியல் ட்ரேடர்ஸ். மளிகை பொருட்களை மலிவு விலையில் அள்ளிச் செல்ல வாருங்கள் கமர்ஷியல் ட்ரேடர்ஸ் காரைக்கால். மேலும் நிகழ்ச்சியினை வழங்குகிறார்கள் கும்பகோணம் ஸ்ரீ வெங்கடேஸ்வரா போட்டோ ஸ்டுடியோ கலர் லேப்.
6: ஸ்ரீ வெங்கடேஸ்வரா போட்டோ ஸ்டுடியோ அண்ட் லேசர் கலர் லேப், டவுன் ஹால் ரோட், கும்பகோணம்.
1: மேலும் நிகழ்ச்சியினை வழங்குகிறார்கள் காரைக்கால் காரை எலக்ட்ரிகல்ஸ்.
7: ஹார்ட்வேர்ஸ், பிளம்பிங் ஐட்டம்ஸ், டோர்ஸ் அனைத்தும் மிக குறைந்த விலையில் வாங்கிட காரை எலக்ட்ரிகல்ஸ் காரைக்கால்.
1: நாளை காலை 7:25 சைபாலின் தகவல் நேர்மை நிகழ்ச்சியினை வழங்குகிறார்கள் சைபால். அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும் உங்கள் நலனில் அக்கறை கொண்ட சைபால். மேலும் நிகழ்ச்சியை வழங்குவோர் காரைக்கால் காரை எலக்ட்ரிகல்ஸ். மேலும் உன் நிகழ்ச்சியை வழங்குவோர் கும்பகோணம் உங்கள் கடை. தரமான தார் பைகள் ஹோஸ்கள் சரியான விலையில் வாங்க உங்கள் கடை காரைக்கால் நாகப்பட்டினம் கும்பகோணம் திருவாரூர். காற்றலில் காணொலியை வீசி குளிர்ப்பதனும் காரைக்கால் பண்பலை 100.3 இது திருவாரூர் சீமாட்டி செல்சின் காற்றில் வரும் காணம். தொலைபேசியில் நேரில் இப்ப நிகழ்ச்சிக்காக வரக்கூடிய அடுத்த நேயர் யார், எங்க இருந்து வராங்க, என்ன பாடல் கேட்க போறாங்க நம்ம கேட்டுக்கலாம். வருக வணக்கம், காற்றில் வரும் காணம்.
8: வணக்கம் சார்.
1: வணக்கங்க.
8: வணக்கம். திருவாரூர் மாவட்டம் கூடூர் மாலாதேவி ரவீந்தர் பேசுறேன் சார். நலமா இருக்கீங்களா?
1: நலமா இருக்கேன் மேடம். நீங்க நலமா இருக்கீங்களா?
8: நலமா இருக்கேன் சார்.
1: ரொம்ப நன்றி. சொல்லுங்க, என்ன பாட்டு வேணும்?
8: எனக்கு அன்னக்கிளி படத்துல இருந்து மச்சான பாத்தீங்களா அந்த பாடலை ஒளிபரப்புங்கள். வாய்ப்புக்கு நன்றி. வணக்கம் சார்.
1: ரொம்ப நன்றிங்க. பிடித்தமான பாடல் வருது, கேட்டு ரசிங்க.

0: நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்ட்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
1: அணு மருத்துவமனை இருதயம் சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
2: நாளை காலை 9 மணிக்கு காரைக்கால் ஜிஎல் ஹாஸ்பிட்டல் திருவாரூர் அரவண்டரபேசி நலமாய் வாழ கேட்கலாம் நிகழ்ச்சியினை வழங்குகிறார்கள் காரைக்கால் ஜிஎல் ஹாஸ்பிட்டல்.
3: காரைக்கால் ஜிஎல் மருத்துவமனை
4: 24 மணி நேரம் செயல்படும் அவசர சிகிச்சைக்கு
3: ஜிஎல் மருத்துவமனை
4: காரைக்கால்.
2: மேலும் நிகழ்ச்சியினை வழங்குகிறார்கள் திருவாரூர் அரவண்டரபேசி செங்கல் சோலை மற்றும் விதையின் விழுதற்கான தார்பாய்கள் சல்லு சாய்வாங்கு ஆருணி என்டர்பிரைசஸ். நாளை காலை 9:30 நாகப்பட்டினம் விபிஎன் கண் மருத்துவமனை திருவாரூர் ஸ்ரீ கிருஷ்ணா ஸ்விட்சர்லாந்து பேக்கரியின் தேதியும் சேதியும் நிகழ்ச்சியினை வழங்குகிறார்கள் நாகப்பட்டினம் விபிஎன் கண் மருத்துவமனை திருவாரூர் ஸ்ரீ கிருஷ்ணா ஸ்விட்சர்லாந்து பேக்கரி.
5: நாகப்பட்டினம் விபிஎன் கண் மருத்துவமனையும்
6: அனைத்து விதமான கண் நோய்களுக்கும் ஒரே தீர்வு
5: விபிஎன் கண் மருத்துவமனையும்.
7: தரத்தில் முதலிடம், சுவையில் தரம், இனிப்பு கார வகைகள் வாங்க வருகை தாருங்கள்
8: கிருஷ்ணா ஸ்வீட்ஸ் அண்ட் பேக்கரி திருவாரூர்.
2: நாளை பிற்பகல் 12:50 ஜெயங்கொண்டம் ராமு நகை மாளிகையின் பசுந்தளிர் கேட்கலாம் நிகழ்ச்சியினை வழங்குகிறார்கள் ஜெயங்கொண்டம் ராமு நகை மாளிகை.
9: முதல் நெற்றி சுட்டி வரை கை வளையல் கழுத்து செய்யின் காதணி வரை தூய தங்கப்பாக ராமு நகை மாளிகை ஜெயங்கொண்டம்.
2: நெகில் நாளை மாலை 6:20 நாச்சியார் கோவில் அமிர்தா சூப்பர் ஸ்டோர் மயிலாடுதுறை ஏஆர்சி காமாட்சி ஜுவல்லர்ஸின் இன்சொல் அமது நிகழ்ச்சியினை வழங்குகிறார்கள் நாச்சியார் கோவில் அமிர்தா சூப்பர் ஸ்டோர் மயிலாடுதுறை ஏஆர்சி காமாட்சி ஜுவல்லர்ஸ்.
10: வீட்டு உபயோக பொருட்கள்
11: அனைத்தும் தரமாகவும் சரியான விலையிலும் வாங்க நாச்சியார் கோவில் அமிர்தா சூப்பர் ஸ்டோருக்கு வாங்க.
12: மயிலாடுதுறை ஏஆர்சி காமாஜி ஜுவல்ஸ், இது நம்ம ஊரு கடைங்க, இது நம்ம கடைங்க.
2: நேற்று நாளிரவு 7:30 காரைக்கால் ONGC காவேரி அசட்டின் உழவர்

0: கேட்கலாம். நிகழ்ச்சியை வழங்குகிறார்கள் காரைக்கால் ONGC காவிரி அரசு.
1: ONGC மக்களுக்கான சக்தி, தேசத்திற்கான வளம். ONGC.
0: நாளை மாலை 4:30 வைக்கிங் பனியன்கள் பிரீப்ஸின் தேநீர் நேரம். நிகழ்ச்சியினை வழங்குகிறார்கள் வைக்கிங் பனியன்கள் பிரீப்ஸ்.
2: வைக்கிங் தான் நடையிலும் உடையிலும் தலைவன் தான், அவன் வைக்கிங் தான்.
0: நேரில் நாளை மாலை 5:30 விளக்கேற்றும் வேலை. இந்நிகழ்ச்சியை வழங்குகிறார்கள் வசந்தன் கோ.
3: புது லேப்டாப் அண்ட் மொபைல் கைஸ்,
4: விலை கம்மியா வாங்கணும்னா ஆல்வேஸ் வசந்தன் கோ தான் சரி.
0: இது காரைக்கால் பண்பலை 100.3 காற்றில் வரும் காணம் தொலைபேசி வழி நேர் வெறுப்பு நிகழ்ச்சி. நம் நிகழ்ச்சியில் வரக்கூடிய அடுத்த நேயர், வணக்கம்.
5: வணக்கம் சார்.
0: வணக்கங்க.
5: பெருந்தேரு ஜார்ஜ்.
0: சொல்லுங்க ஜார்ஜி சார்.
5: எனக்கு வாசலில் ஒரு வெள்ளில என்ற படத்துல ஏன் ஊரு மதுரை பக்கம் என்ற பாடலை அனைத்து நேர்களுக்காகவும் உங்களுக்காகவும் வழங்குங்க சார்.
0: ரொம்ப நன்றி சார். அனைவருக்கும் பாடல் வந்து கேட்டு ரசிப்போம். ரொம்ப நன்றிங்க நிகழ்ச்சியில் வந்ததுக்கு.
5: நன்றி நன்றி.

0: நாகை மூராசன்ஸ் நாகப்பட்டினம்.
1: காரைக்கால் பண்மலை 100.3 காற்றில் வரும் காணம், மென்மையாக வீசும் இந்த இளந்தென்றல் காற்றலாக அந்த இனிய கானம் நம் மனதை வந்து வருடி கொண்டிருக்கிறது. தொலைபேசியில் நேரிற்ப நிகழ்ச்சியில் வரக்கூடிய நிறைவான நேர் நம்ம சந்திக்க அவரோட காத்திருக்கிறோம். கேட்டுலாம் வணக்கம். வணக்கங்க.
2: திருவாரூர் மாவட்டம் திருவள்ளூர் மாவட்டம்
1: சொல்லுங்க. நலமா இருக்கு மோகன் சார், நீங்க நலமா?
2: நலமா இருக்கு.
1: சொல்லுங்க, என்ன பாட்டு வேணும்?
2: படம் மீண்டும் கோயிலா.
1: சரிங்க.
2: பாடல் வந்து சின்னம் சிறு வயசு.
1: சரி, வாய்ப்பு கொடுத்தவங்களுக்கு
2: நன்றி சார்.
1: ரொம்ப நன்றிங்க. பாடல் வருது கேட்டு ரசிப்போம்.

0: நேயர்கள் இதுவரை கேட்டு ரசித்தது திருவாரூர் சீமாட்டி சில்ஸின் காற்றில் வரும் கானம். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதான நிகழ்ச்சி அனைத்தையும் வழங்கும் திருவாரூர் சீமாட்டி சில்ஸ்.
1: ஆடி வந்தாச்சு, ஆஃபரும் வந்தாச்சு. உங்கள் சீமாட்டி ஆடி திருவிழா வரும் ஜூலை 3 முதல் ஆரம்பம். ஆடி வந்தாச்சு, ஆஃபரும் வந்தாச்சு. உங்கள் சீமாட்டி ஆடி திருவிழா வரும் ஜூலை 3 முதல் ஆரம்பம். ஆடை ரகங்களில் 50% வரை தள்ளுபடி. ஆடை வாங்குபவர்களுக்கும் டிஸ்கவுண்ட் வவுச்சர் மற்றும் கோல்டன் டிக்கெட் வெல்லும் அரிய வாய்ப்பும் உங்களுக்காக காத்துக்கொண்டிருக்கின்றது. சீமாட்டி பட்டு ஜவுளி ரெடிமேட்ஸ் திருவாரூர்.
2: சாபாஷ்.
0: நேர்களை இன்னும் சில நொடிகள் தொடர்வது ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லியிலிருந்து.

பொன்னியின் செல்வங்கள் வாசிப்பும் ஆய்வும். வாசிப்பவர் ராமசுவாமி சுதர்சன் அவர்கள்,

0: அருள்மொழிவர்மன் படகில் ஏறி உட்கார்ந்ததும் பிக்ஷு அவனை பார்த்து, ஒருவாறாக அருள்மொழிவர்மனுக்கு முழு பிரஜை திரும்பிய ஒரு காலகட்டத்திலே இத்தனை காலம் இதுகாரும் சக்கரவர்த்தியின் ஆணைக்கு கீழ்ப்படிந்து நடக்க முடியாமல் போனதே என்று வருத்தப்பட்டு அதன் மேலீட்டினால் இளவரசன் அவசரமாக கட்டிலிலிருந்து இறங்கினான்.
1: ஆச்சாரியரே, உடனே படகுக்கு என்னை அழைத்துச் செல்லுங்கள், இவ்வளவு தாமதமாகிவிட்டதே என்றான்.
0: பிக்ஷு இளவரசனை கையினால் தாங்கிக் கொண்டு கால்வாய்க்கரை வரையில் சென்றார். ஆனால் இளவரசனுடைய நடையில் நாலு நாளைக்கு மேலாக கடுஞ்சுரத்தினால் பீடிக்கப்பட்டிருந்ததன் அறிகுறி ஒன்றும் தென்படவில்லை. ஏறுபோல் நடந்து பொன்னியின் செல்வன் கம்பீரமாக வருவதைக் கண்டு சேந்தன், அமுதன், பூங்குழலி இருவருடைய முகங்களும் மலர்ந்தன. அருள்மொழிவர்மன் படகில் ஏறி உட்கார்ந்ததும் பிக்ஷு அவனை பார்த்து,
2: ஐயா, தங்களுக்கு ஏதேனும் சேவை செய்ய வாய்ப்பு கிடைத்தால் அதை இந்த சூடாமணி விகாரத்து பிக்ஷுக்கள் அனைவரும் பெரும் பாக்கியமாக கருதுவோம். தாங்கள் திரும்பவும் இங்கு வந்து ஒருவாரம் தங்கி உடல் வலிவு பெற்றுப்போவது நலம் என்றார்.
1: குருதேவரே, நான் திரும்பி வருவேன் என்றுதான் எனக்கும் தோன்றுகிறது. இல்லாவிடில் இவ்வாறு மற்ற பிக்ஷுக்களிடம் சொல்லிக் கொள்ளாமல் அவசரமாக புறப்பட்டிருக்க மாட்டேன் என்றான் இளவரசன்.
0: படகு நகரத் தொடங்கியதும் சேந்தன், பூங்குழலி இருவரையும் மாறி மாறி பார்த்து, இக்கால்வாயின் வழியாக நீங்கள் என்னை அழைத்து கொண்டு வந்தபோது நீங்கள் தேவலோகத்தவர்கள் என்றும் சொர்க்கத்துக்கு என்னை அழைத்துப் போகிறீர்கள் என்றும் எண்ணியிருந்தேன். என்னை ஏமாற்றிவிட்டீர்கள். சந்நியாசி மடத்துக்கு கொண்டு போய் சேர்த்தீர்கள். போனால் போகட்டும். கடலில் நீந்தி கை சளைத்து நினைவிழந்து போனதிலிருந்து நடந்ததையெல்லாம் உங்களிடம் கேட்க வேண்டும். அதற்கு முன்னால் நந்தி மண்டபத்தில் எனக்காக காத்திருப்பவர்கள் யார் என்று சொல்லுங்கள் என்றான் இளவரசன். இருவரையும் பார்த்து அருள்மொழிவர்மன் கேட்டபோதிலும் பூங்குழலி வாய் திறக்கவில்லை. சேந்தன் அமுதன்தான் மறுமொழி கூறினான். குந்தவை பிராட்டியும் கொடும்பாளூர் இளவரசியும் ஆனைமங்கலத்துக்கு வந்திருப்பதையும் அங்கிருந்த நந்தி மண்டபத்துக்கு வந்து காத்திருப்பதையும் தெரிவித்தான்.
1: ஆஹா, எடுத்ததற்கெல்லாம் மூர்ச்சை போட்டுவிடும் அந்த பெண்ணை எதற்காக இளைய பிராட்டி இங்கேயும் அழைத்து வந்திருக்கிறார்?
0: சேந்தன் அமுதன், ஐயா, தமிழ்நாட்டு பெண்களிடையே இப்போது ஒரு ஜுரம் பரவி கொண்டிருக்கிறது. புனிதமான சைவ சமயத்தை விட்டுவிட்டு புத்த மதத்தைச் சேர்ந்து பிக்ஷுணிகள் ஆகப் போவதாக சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள் என்றான்.
3: அப்படி யார் யார் சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள்?
0: கொடும்பாளூர் இளவரசி அவ்விதம் சொல்லிக் கொண்டிருக்கிறாராம். இதோ இந்த பெண்ணரசியும் அவ்வாறு சொல்லிக் கொண்டிருக்கிறாள்.
3: இரண்டு பேர்தானே? அமுதா, அதனால் சைவ சமயத்துக்கு நஷ்டம் வந்து விடாது. இலங்கையில் பிக்ஷுணிகள் தவ வாழ்க்கை நடத்தும் மடங்கள் பலவற்றை நான் அறிவேன். வேண்டுமானால் நானே இவர்களை அழைத்துப் போய் சேர்த்து விடுகிறேன்
0: என்று பொன்னியின் செல்வன் கூறவும் சேந்தன் அமுதன் நகைத்தான். பின்னர் கடலிலிருந்து இளவரசனும் வந்தியத்தேவனும் கரை ஏறியதிலிருந்து நிகழ்ந்தவற்றையெல்லாம் சேந்தன் அமுதன் தானறிந்த வரையில் கூறினான். பொன்னியின் செல்வன் ஆர்வத்துடன் கேட்டுக்கொண்டு வந்ததுடன் தன்னுடைய ஞாபகங்களையும் ஒத்துப்பார்த்து கொண்டு வந்தான்.
1: அதோ நந்தி மண்டபம் என்று பூங்குழலி கூறியதும்
0: இளவரசன் அவள் சுட்டிக்காட்டிய திசையை நோக்கினான். படகு அப்போது சென்று கொண்டிருந்த இடத்தில் கால்வாயின் கரைகள் இருபுறமும் ஓங்கி உயர்ந்திருந்தன. பூங்குழலி சுட்டிக்காட்டிய இடத்தில் கால்வாயின் ஓரமாக படித்துறை மண்டபம் ஒன்று காணப்பட்டது. படிகள் முடிந்து மண்டபம் தொடங்கும் இடத்தில் இரண்டு ஓரங்களிலும் இரண்டு நந்தி விக்கிரகங்கள் அமைக்கப்பட்டிருந்தன. சிறந்த வேலைப்பாட்டுடனும் ஜீவ கலையுடனும் விளங்கிய அந்த நந்தி பகவானுடைய சிலைகளை இன்றைக்கெல்லாம் பார்த்து கொண்டே இருக்கலாம். இந்த சிலைகளின் முக்கியம் பற்றியே அம்மண்டபத்துக்கு நந்தி மண்டபம் என்ற பெயர் ஏற்பட்டிருந்தது. வருஷத்துக்கு ஒருமுறை வசந்த உற்சவத்தின் போது திருநாகை காரோணத்து காயாரோகண சுவாமியும் நீலாயதாட்சி அம்மனும் அந்த மண்டபத்திற்கு விஜயம் செய்து கொலுவீற்றிருப்பது வழக்கம். அப்போது மக்கள் திரள் திரளாக அங்கே வந்து சேர்வார்கள். உற்சவம் பார்த்துவிட்டு நிலாவிருந்தும் அறிந்துவிட்டு திரும்பிச் செல்வார்கள். நகரத்திலிருந்து சற்று தூரத்தில் இருந்தபடியால் மற்ற சாதாரண நாட்களில் இங்கே ஜனங்கள் அதிகமாக வருவதில்லை. படகு மண்டபத்தை நெருங்கியது. மண்டபத்தில் இருந்த இரு பெண்மணிகளையும் பார்த்த பிறகு இளவரசனுக்கு வேறு எதிலும் பார்வையும் செல்லவில்லை, கவனமும் செல்லவில்லை. படகு நெருங்கி வந்தபோது இளைய பிராட்டி குந்தவை படிகளில்

0: நெர்லி உங்கள் அபிமான காரைக்கால் பண்பலை 100.3.
1: சுபமான திருநாள் என்றாலும் மங்களகரமான நேரம் என்றாலும் விருதாச்சலம் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரியில் தான் ஆரம்பம். பாரம்பரிய சிறப்பு தான் புதிய நாகரிகம் ஒன்றிணைந்த கலெக்ஷன்ஸ். புன்னகை வாங்கி புன்னகை பூக்க எண்ணங்கள் கேட்கும் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி விருதாச்சலம்.
2: ஆகாஷ்வாணி.

0: இங்கே கீழ்ப்படிக்கு வந்தாள். வானதியோ மண்டபத்திலேயே தூண் ஒன்றின் பின்னால் பாதிமறைந்தும் மறையாமலும் நின்று கொண்டிருந்தாள். படித்துறை அருகில் வந்து படகு நின்றது. இளவரசன் இறங்குவதற்கு படகில் இருந்தபடி சேந்தன் அமுதனும் படியில் நின்றபடி இளைய பிராட்டியும் உதவி செய்தார்கள். சேந்தன் அமுதனும் பூங்குழலியும் படகை பின்னோக்கிச் செலுத்திக் கொண்டு போய் சிறிது தூரத்தில் நிறுத்தினார்கள்.
1: தம்பி, எப்படி மெலிந்து விட்டாய்
0: என்று குந்தவை கூறியபோது அவளுடைய கனிந்த குரலிலே கண்ணீர் கலந்து துணித்தது. பொன்னியின் செல்வன், என் உடம்பு மெலிவிருக்கட்டும் அக்கா, உன் முகம் ஏன் இப்படி வாடியிருக்கிறது? என்னை கண்டதும் உன் முகம் தாமரை போல மலருவது வழக்கமாயிற்றே. இன்றைக்கு ஏன் உன் முக சந்திரனை மேகம் மறைத்திருக்கிறது? உன் கண்கள் ஏன் கலங்கியிருக்கின்றன? ஆஹா, உன் உள்ளத்தை புண்படுத்தி வேதனை அளித்த எத்தனையோ காரியங்கள் நிகழ்ந்திருக்க வேண்டும். இல்லாவிடில் எனக்கு அவ்வளவு அவசரமாக ஓலை அனுப்பியிருக்க மாட்டாய் என்றான்.
1: ஆம் தம்பி, எத்தனையோ அவசரமான விஷயங்கள் சொல்ல வேண்டும், கேட்க வேண்டும். இலங்கையின் தங்க சிம்மாசனத்தை வேண்டாம் என்று தள்ளிய வள்ளலே, இந்த கருங்கல் சிம்மாசனத்தில் சிறிது நேரம் உட்கார்ந்து கொள் என்றாள்.
0: பொன்னியின் செல்வன் உட்காரும் போது தமக்கையின் பாதங்களை தொட்டு கண்ணில் ஒத்தி கொண்டான். குந்தவை அவனுடைய தலையை கரத்தினால் தொட்டு உச்சி முகர்ந்தாள். அவளுடைய கண்ணில் மேலும் கண்ணீர் ததும்பியது. இருவரும் உட்கார்ந்த பிறகு குந்தவை,
1: தம்பி, உன்னை இன்றைக்கு நான் இங்கு வருவித்திருக்கவே கூடாது.
0: சூடாமணி விகாரத்தின் தலைவர் உனக்கு உடம்பு நன்றாக குணமாகிவிட்டது என்று செய்தி அனுப்பினார். அது சரியல்ல, ஜுரம் உன்னை வாட்டி எடுத்திருக்கிறது. ஆனால் உன்னை பார்க்காமல் இருக்கவும் என்னால் முடியவில்லை. ஆனைமங்கலம் வந்த பிறகு ஒவ்வொரு கணமும் ஒரு யுகமாகச் சென்று கொண்டிருந்தது என்றாள்.
1: அக்கா,
0: என்னை இங்கு வருவித்தது பற்றி நீ கவலைப்பட வேண்டாம். நீ மட்டும் படகு அனுப்பாமல் இருந்தால் நான் இத்தனை நேரம் பழையாறைக்கே புறப்பட்டிருப்பேன். கடுமையான ஜுரத்திலேயும் கூட உன்னுடைய ஓலைதான் என் மனதை வருத்தி கொண்டிருந்தது. அந்த ஓலையை ஒருவரிடம் அனுப்பியிருந்தாயே, அந்த வானர் குலத்து வந்தியத்தேவரைப் போன்ற தீரரை நான் பார்த்ததே இல்லை. தனையோ விதமாக அவரை சோதித்தேன், எல்லாவற்றிலும் தேறிவிட்டார்.
1: அவர் இப்போது எங்கே அக்கா?
0: குந்தவையின் முகச்சந்திரனை மறைத்திருந்த மேகத்திரை சிறிது அகன்றது. பவள இதழ்கள் திறந்து முத்துப்பற்கள் தெரியும்படி புன்னகை பூத்து,
1: தம்பி, அவரை பற்றி இப்போது என்ன கவலை? வேறு எவ்வளவோ விஷயங்கள் இருக்கின்றன என்றாள்.
0: என்ன அப்படி பேசுகிறாயக்கா? உனக்கு அதிருப்தி அளிக்கும்படி நடந்து கொண்டாரா?
1: இல்லை இல்லை, நான் ஏன் அதிருப்தி அடைய வேண்டும்? உன்னை அழைத்து கொண்டு வந்து சேர்ப்பதாக வாக்களித்தார். அந்த வாக்கை அவர் நிறைவேற்றி விட்டார்.
0: அதற்காக அவர் செய்த தந்திர மந்திரங்களையும் கைகொண்ட சூழ்ச்சி வித்தைகளையும் நினைக்க நினைக்க எனக்கு ஆச்சரியமாயிருக்கிறது.
1: அவர் எங்கேயக்கா? நீ இங்கு வந்திருக்கிறாய் என்று தெரிந்ததும் வந்தியத்தேவரும் உன்னிடம் வந்திருப்பார் என்று எண்ணினேன். எடுத்ததற்கெல்லாம் மூர்ச்சை போட்டுவிடும் இந்த பெண்ணரசி அல்லவா வந்திருக்கிறாள்?
0: இவள் எவ்வளவு தைரியசாலி ஆகிவிட்டாள் என்பது உனக்கு தெரியாது. தம்பி, நேற்று நமது முதன் மந்திரியின் யானை இவளை தன் துதிக்கையால் தூக்கி எறிந்தது. மேலே அம்பாரியில் இருந்த என் மடியிலேதான் எறிந்தது. ஆனால் அது அவளுக்கு தெரியாது. அப்போது எவ்வளவு தைரியமாயிருந்தாள் என்பதை நீ பார்த்திருந்தால் போதும். உன்னுடைய தோழியின் புகழை நிறுத்திக்கொள், என் நண்பரை பற்றி சொல்.
1: அவரை பற்றி என்ன சொல்வது? அவர் வந்த காரியமாகிவிட்டது. திரும்பி அவருடைய எஜமானன் ஆதித்த கரிகாலனிடம் போய்விட்டார்.
0: அப்படியானால் அவர் வாக்கு தவறிவிட்டார். தாம் காஞ்சிக்கு போகப் போவதில்லை என்றும் சோழ நாட்டிலேயே இருந்துவிடப் போவதாகவும் கூறினாரே.
1: அது எப்படி சாத்தியம்? சோழ நாட்டில் இருந்து அவர் என்ன செய்வது? இங்கே உள்ளவர்களின் கதியே நாளைக்கு என்னாகும் என்று தெரியாமல் இருக்கிறது. அவர் பேரில் உனக்கு அவ்வளவு பிரியம் இருந்தால் சக்கரவர்த்தியிடம் தெரிவித்து அவருடைய முன்னோர்கள் ஆண்ட சிற்றரசை அவருக்கு திருப்பிக் கொடுக்கும்படி செய்துவிட்டால் போகிறது.
0: சிற்றரசை வைத்துக் கொண்டு அந்த மகாவீரர் என்ன செய்வாரக்கா?
1: எல்லா சிற்றரசர்களும் என்ன செய்கிறார்களோ அதை அவரும் செய்கிறார். நீதான் இலங்கா ராஜ்யம் வேண்டாம் என்று மறுத்தாய், அதுபோல அவரும் வேண்டாம் எனச் சொல்லுவார் என்று நினைக்கிறாயா?
0: இளவரசன் இளநகை புரிந்த வண்ணம், அக்கா, இலங்கை ராஜ்யம் வேண்டாம் என்று நான் சாட்சிகள் வைத்துக் கொண்டு மறுத்திருக்கிறேன். அப்படியிருந்தும் என் மீது குற்றம் சாட்டி சிறைப்பிடித்துக் கொண்டு வர தந்தை கட்டளையிட்டிருக்கிறார்.
1: தம்பி, நீ ராஜ்யத்தை ஒப்புக்கொண்டிருந்தால் உன்னை சிறைப்பிடித்துக் கொண்டு வர கட்டளை பிறந்திருக்காது. நீ சுதந்திர மன்னனாகியிருப்பாய். அப்போது உன்னை யார் சிறைப்படுத்த முடியும்?
0: தந்தையின் விருப்பத்துக்கு விரோதமாக அவ்விதம் நான் நடந்து கொண்டிருக்க வேண்டுமா?
1: பொன்னியின் செல்வா, நீ இலங்கை ராஜ்யத்தை ஒப்புக்கொண்டிருந்தால் தந்தை மகிழ்ச்சி அடைந்திருப்பார். மிச்சமுள்ள சோழ சாம்ராஜ்யத்தை உன் தமையனுக்கும் மதுராந்தகனுக்கும் பிரித்து கொடுத்து மன நிம்மதி அடைந்திருப்பார். இப்போதும் அதற்குத்தான் முயற்சி நடக்கிறது.

0: இப்பகுதியின் ஆய்வினை வழங்குகிறார் ஐங்கரன் அவர்கள்.
1: போலி பசப்பு இல்லாத பெண் பூங்குழலி கொஞ்சமும் தயங்காம தம் மனசை திறந்து காட்ட முற்பட்ட போது உன் மனசுலேயும் ஏன் மனசுலேயும் அத்தகைய பைத்தியக்கார எண்ணங்களுக்கு இடமில்லைன்னு வெளிப்படையாக பொன்னியின் செல்வர் சொல்லிட்டார் அல்லவா. தன் ஏமாற்றத்தை அடக்கிக்கிட்டு பழையாறை அரண்மனையில் வானதி தேவி இருக்கிறாளே அவளை பற்றியும் அப்படி சொல்வீங்களான்னு கேட்டான். அந்த பெண்ணை என் கழுத்தில் கட்டிட பார்க்குறாங்க. சோழ சிம்மாசனத்தில் அமர விரும்பி அத்தகைய ஆசை அவளுக்கு இருக்கலாம். அதுக்கு நான் பொறுப்பல்லன்னு வெட்டு ஒன்று துண்டு ரெண்டாக விளக்கிடுறார் அருள்மொழிவர்மர். நந்தி மண்டபத்தில் எனக்காக யார் காத்திருக்காங்கன்னு அவர் கேட்குறார். சேந்தன முதன் தான் மறுமொழி சொல்கிறான். பூங்குழலி வாயை திறக்கலை. பார்த்தீங்களா நேர்களே, நாகைப்பட்டினம் சூடாமணி விகாரத்தை பற்றிய பகுதியில் ஆனைமங்கல செப்பேடுகள் குறித்த பல சுவையான செய்திகளை தந்திருந்தார் ஆசிரியர். ஆனைமங்கலத்து நந்தி மண்டபம் நம் கவனத்தை ரொம்ப ஈர்க்குது. வரைபடத்தை பாருங்கள். தஞ்சாவூர், திருவாரூர், நாகைப்பட்டினம் ஒரே நேர்கோட்டில். திருவாரூருக்கு கிழக்க கீவலூர் என்கிற கீழ்வேளூர் இருக்குது, முருகப்பெருமான் பூஜித்த தலம். இடையூறு நேராதபடி காவல் காக்க மகா காளி யானை மேலே ஏறி வந்து பூஜித்த தலம் ஆனை மாகாளம். ஆனை மங்கலம் என்ற பேரு இந்த அடிப்படையில் வந்திருக்கும்னு ஒரு கருத்து நிலவுது. கீழ்வேளூருக்கு வடகிழக்கே உள்ள குக்கிராமம். இந்த நெடுங்கதையில் அதிகமாக கேள்விப்படாத சில களங்களை தேர்ந்தெடுத்து நிகழ்ச்சிகளை கல்கியார் அமைச்சுக்கிட்டு வர்றதை பார்க்குறோம். அரிய பயனுள்ள தகவல்கள் சென்று சேரணும், இது அன்னாரின் உயரிய நோக்கம். முதற் பராந்தகனின் ஆட்சி காலத்தில் ஆனைமங்கல கிராமத் தலைவன் பகைவர் கைப்பற்றியிருந்த ஆனைரைகளை மீட்க போரிட்டு வீர மரணம் அடைஞ்சான். அவனது நினைவாக நடுகள் அமைச்சு அந்த வீரச் செயலை கல்வெட்டில் பொறிச்சிருக்காங்க. அவன் பேரு வேட்டுவதியரையர் வானகோவரையரான ஆனைமங்கலமுடைய கள்ளன் தாழன். செயற்கை சுமையாகவும் இயற்கை சுகமாகவும் இருக்கிற அடிப்படை உண்மையை ஆசிரியர் அப்பப்போ நுட்பமாக சுட்டி காட்டிக்கிட்டு வரார். பட்டத்து இளவரசன் ஆதித்த கரிகாலனும் பாட்டனார் மலையமானும் மாமல்லபுர கடற்கரையில் ரெண்டு பாறைகளை சிம்மாசனங்களாக கருதி உட்கார்ந்து உரையாடினதை பார்த்தோம். தென்திசை மாதண்ட நாயகர் அருள்மொழிவர்மர் இலங்கையில் வீரர்களின் களியாட்டங்களை அடிமரத்து சிம்மாசனத்தில் அமர்ந்து ரசித்ததையும் பார்த்தோம். நந்தி மண்டபத்தில் இலங்கையின் பொற்சிம்மாசனத்தை வேண்டாம்னு சொல்லிட்ட தம்பியை கிண்டல் பண்ணின குந்தவை கருங்கல் சிம்மாசனத்தில் கொஞ்ச நேரம் உட்காரும்படி கேட்டுக்கிறார். இந்த குறுகிய கால நிகழ்ச்சிகளால் இளைய பிராட்டியின் மனமாற்றத்தை கவனிச்சுக்கிட்டு வரும். பக்குவம் பெற எத்தனையோ காரணிகள் தேவைப்படுதே. நல்லது, அடுத்த பகுதியில் சந்திப்போம்.
0: செல்வங்கள் வாசிப்பும் ஆய்வும் கேட்டீர்கள். வாசித்தவர் ராமசுவாமி சுதர்சன் அவர்கள், ஆய்வினை வழங்கியவர் ஐங்கரன் அவர்கள். படைப்பு சென்னை வானொலி நிலையம்.

0: நேர்களை நாம் இணைந்திருக்கிறோம். இது காரைக்கால் பண்பலை 100.3. இனிமையான இரவு பகுதியில் நேர்களை கேட்டு ரசிக்கலாம் நாகை மோரா சன்ஸ் நடைமேட்சின் இசை ஊஞ்சல். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதார நிகழ்ச்சி அனைத்தையும் வழங்கும் நாகை மூராசன்ஸ் அண்ட் ரெடிமேட்ஸ்.
1: தலைமுறைகள் போற்றும் பட்டு பாரம்பரியம் நாகை மூராசன்ஸ் நாகப்பட்டினம்.

0: மையம் நாகை மூராசன்ஸ் நாகப்பட்டினம்.
1: ஆடி வந்தாச்சு, ஆஃபர் வந்தாச்சு. உங்கள் சீமாட்டி ஆடி திருவிழா வரும் ஜூலை 3 முதல் ஆரம்பம். ஆடி ரகங்களில் 50% வரை தள்ளுபடி. ஆடை வாங்குபவர்களுக்கும் டிஸ்கவுண்ட் வவுச்சர் மற்றும் கோல்டன் டிக்கெட் வெல்லும் அரிய வாய்ப்பும் உங்களுக்காக காத்துக்கொண்டிருக்கின்றது. சீமாட்டி பட்டு ஜவுளி ரெடிமேட்ஸ் திருவாரூர்.
2: இசையால் மனதை விரடும் இனிய தருணத்தில் உங்களை அன்புடன் வரவேற்கின்றோம். இசை ஊஞ்சல் நிகழ்ச்சியில் இன்று நாம் நினைவு கூற போகும் திரைப்படம் கிராமத்து மண்வாசனையும் நாட்டுப்புற இசையின் இனிமையும் அழகாக பதிவு செய்த எங்க ஒரு பாட்டுக்காரர்.

இந்த படத்துல ஒவ்வொரு பாடலும் கிராமத்து வாழ்க்கை உறவுகள், காதல் உணர்வுகள் ஆகியவற்றை எளிமையாக இயல்பாகவும் எடுத்து சொல்கிறது. இசைஞானி இளையராஜாவின் இசையில் ஒலித்த அந்த பாடல்கள் இன்றும் என்றும் ரசிகர்கள் இதயத்தில் நிலைத்துதான் நிற்கின்றது.

ஆடி மாதத்தின் மிகப்பெரிய ஆச்சரியம் 5 ரூபாய்க்கு சேலை. வம்சா ஆடி சூப்பர் சேல் ஜூலை 5 முதல். சேலைகள் ரெடிமேட் 5 முதல் 50% வரை தள்ளுபடி. அதற்கு மேல் ஸ்பெஷல் ஆஃபராக 5 ரூபாய்க்கு சேல தராங்க. இந்த ஸ்பெஷல் ஆஃபர் சனி ஞாயிறு தினங்களில் முதல் 100 பில்களுக்கு மட்டுமே. வம்சா மயிலாடுதுறை.

0: நாளை மாலை 6:40 காரைக்கால் உங்கள் கடை காரைக்கால் டாக்டர் பாபு ராஜேந்திர மருத்துவமனையின் நலமாய் வாழ கற்கலாம் நிகழ்ச்சியினை வழங்குகிறார்கள் காரைக்கால் உங்கள் கடை. தரமான தார்பாய்கள் ஹோஸ்கள் சரியான விலையில் வாங்க உங்கள் கடை காரைக்கால் நாகப்பட்டினம் கும்பகோணம் திருவாரூர். மேலும் நிகழ்ச்சியினை வழங்குகிறார்கள் காரைக்கால் டாக்டர் பாபு ராஜேந்திரன் மருத்துவமனை.
1: காரைக்கால் டாக்டர் பாபு ராஜேந்திரன் மருத்துவமனையில் புதிய டயாலிசிஸ் சிகிச்சை அறிமுகம், குறைந்த கட்டணத்தில் டயாலிசிஸ் செய்யப்படுகிறது.
0: நாளிரவு 7:25 காரைக்கால் KMC மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை மங்கள்யான் சூப்பர் கோல்டு உரத்தின் உள்ளவர்களுக்கான அறிவிப்புகள் கேட்கலாம். இந்நிகழ்ச்சியினை வழங்குகிறார்கள் காரைக்கால் KMC மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை.
2: 24 மணி நேரமும் எமர்ஜென்சி CT ஸ்கேன் செயல்பட்டு வருகிறது. KMC மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிடல் காரைக்கால்.
0: மேலும் நிகழ்ச்சியினை வழங்குகிறார்கள் மங்கள்யான் சூப்பர் கோல்டு உரம். இப்பொழுது விற்பனையில் மங்கள்யான் சூப்பர் கோல்டு இயற்கை உரம், அதிக மகசூலி அல்ல, மங்கள்யான் சூப்பர் கோல்டு உரம். நேற்று நாளிரவு 9:55 நாகப்பட்டினம் உங்கள் கடை காரைக்கால் MK மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனையின் என் சொல்ல முது கேட்கலாம். இந்நிகழ்ச்சியினை வழங்குகிறார்கள் நாகப்பட்டினம் உங்கள் கடை தார்பாய்கள் கிரினேட் ஓஸ் நரம்பு விழிகளுக்கு உங்கள் கடை நாகப்பட்டினம். மேலும் நிகழ்ச்சியினை வழங்குகிறார்கள் காரைக்கால் MK மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை.
3: எல்லா சிகிச்சைகளும் ஒரே இடத்தில், MK மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை காரைக்கால்.
4: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
5: அணு மருத்துவமனை, இருதயம் சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
0: நேர்களே, இந்த இனிமையான இந்த இரவு பொழுதில் இந்த இனிய நிகழ்ச்சியில் இசை ஊஞ்சலாக ஒளிவுள்ள ஆழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய இந்த நிகழ்ச்சியில் ஒரு பட பாடலாக எங்க ஒரு பாட்டுக்காரன் திரைப்படத்திலிருந்து மனம் கவர்ந்த பாடல்களை கேட்டு ரசித்து நம்முடைய பழைய நினைவுகளில் சிறிது நேரம் பயணம் செய்து கொண்டிருக்கிறோம். அடுத்ததாக ஒழிக்கவிருக்கும் பாடல் வருகிறது, கேட்டு மகிழுங்கள், தொடர்ந்து எங்களுடன் இணைந்திருங்கள். இது காரை பண்பலை 100.3 இசை ஊஞ்சல்.

0: சுபமான திருநாள் என்றாலும் மங்களகரமான நேரம் என்றாலும் விருதாச்சலம் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரியில் தான் ஆரம்பம்.
1: பாரம்பரிய சிறப்பு தான் புதிய நாகரிகம் ஒன்றிணைந்த கலெக்ஷன்ஸ்.
0: புன்னகை வாங்கி புன்னகை பூக்க எண்ணங்கள் கேட்கும்
1: ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி விருதாச்சலம்.
2: வழங்குவோர் காரைக்கால் பிஎஸ்ஆர் தங்க மாளிகை. தங்க நகைகளுக்கு மிக குறைந்த சேதாரம், பணத்தை மிச்சப்படுத்தணும்னா காரைக்கால் பிஎஸ்ஆர் தங்க மாளிகைக்கு வாங்க. நேர்களுக்கு விருதாச்சலம் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரியின் விளம் குனிந்த நல்வாழ்த்துக்கள். நாளை எழுச்சி அனைத்தையும் வழங்குகிறார்.
3: புன்னகை வாங்கி புன்னகை பூக்க எண்ணங்கள் கேட்கும் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி விருதாச்சலம்.
2: நேர்களுக்கு திருச்சியின் சேலம் மங்களன் மங்களில் உளம் கிணிந்த நல்வாழ்த்துக்கள்.
4: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி.
5: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்ட்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
6: அணு மருத்துவமனை இருதயம் சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல் நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
2: இது காரைக்கால் பண்பலை 100.3 நாகை மூராசன்ஸ் அண்ட் ரெடிமேட்ஸின் இசை ஊஞ்சல். இன்னைக்கு நாம நினைவு கூறக்கூடிய இந்த படம் எங்க ஒரு பாட்டுக்காரன் கிராமத்து மண்வாசனையும் நாட்டுப்புற இசையினுடைய இனிமையும் ஒன்னா இணைச்சி இந்த திரைப்படம் தமிழ் சினிமாவோட ஒரு மறக்க முடியாத இசை படைப்புகளின் ஒன்னா இருக்குது அப்படின்னு சொன்னா மிக இல்லை. இந்த படத்துல கதைக்களம் கிராமத்து மக்களுடைய எளிய வாழ்க்கையும் உறவுகளுடைய ஆழம் காதல் பாசம் நாட்டுப்புற கலைஞர்களுடைய வாழ்வியலை மையமாக கொண்ட படம் நம்ம சொல்லலாம். அதனால இந்த திரைப்படம் பலரோட மனசில் இயல்பான உணர்வுகளை ஏற்படுத்தினுச்சு அப்படின்னு நம்ம சொல்லலாம். இந்த படத்தில் மிகப்பெரிய பலம் அதனுடைய இசை இசைஞான இளையராஜா. நாட்டுப்புற இசை கூறுகளை இனிமையான மெட்டுக்களையும் அழகான முறையில் அதை இணைச்சி அழகான பாடலை உருவாக்கியிருக்கிறாரு. அதனால தான் இந்த படத்தில் பாடல்கள் பல ஆண்டுகளுக்கு பிறகும் வானொலி தொலைக்காட்சி என பல்வேறு ஊடகங்களில் நிகழ்ச்சிகளில் தொடர்ந்தும் ஒழிச்சிட்டு வருது அப்படின்னு நம்ம சொல்லலாம். அது மட்டும் இல்லாமல் பல மேடைகளில் லைவாக வந்து பாடக்கூடிய கச்சேரிகள்லையும் இந்த பாடல்கள்லாம் அடிக்கடி ஒழிக்கிறது நம்ம பார்க்கத்தானே முடியுது.

0: வந்தாச்சு, ஆஃபர் வந்தாச்சு. உங்கள் சீமாட்டி ஆடி திருவிழா வரும் ஜூலை 3 முதல் ஆரம்பம். ஆடி ரகங்களில் 50% வரை தள்ளுபடி. ஆடை வாங்குபவர்களுக்கும் டிஸ்கவுண்ட் வவுச்சர் மற்றும் கோல்டன் டிக்கெட் வெல்லும் அரிய வாய்ப்பும் உங்களுக்காக காத்துக்கொண்டிருக்கின்றது. சீமாட்டி பட்டு ஜவுளி ரெடிமேட்ஸ் திருவாரூர். ஆடி மாதத்தின் மிகப்பெரிய ஆச்சரியம் 5 ரூபாய்க்கு சேலை. வம்சா ஆடி சூப்பர் சேல் ஜூலை 5 முதல். சேலைகள் ரெடிமேட் 5 முதல் 50% வரை தள்ளுபடி. அதற்கு மேல் ஸ்பெஷல் ஆஃபராக 5 ரூபாய்க்கு சேலை தராங்க. இந்த ஸ்பெஷல் ஆஃபர் சனி ஞாயிறு தினங்களில் முதல் 100 பில்களுக்கு மட்டுமே. வம்சா மயிலாடுதுறை.
1: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்ட்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
2: அணு மருத்துவமனை இருதயம் சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
3: நேர்களுக்கு உளம் இணைந்த வாழ்த்துக்களை தெரிவிக்கிறார்கள். மயிலாடுதுறை வம்சா சில்ஸ் இன் ரெடிமேட்
0: ஆடி சூப்பர் சேல் ஜூலை 5 முதல். சேலைகள் ரெடிமேட் 5 முதல் 50% வரை தள்ளுபடி. வம்சா மயிலாடுதுறை.
3: நேர்களுக்கு விருதாசலம் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி உளம் இணைந்த வாழ்த்துக்கள்.
4: புன்னகை வாங்கி புன்னகை பூக்க எண்ணங்கள் கேட்கும் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி விருதாசலம்.
3: நேர்களுக்கு திருவாரூர் சீமாட்டி சில்ஸ் இன் உளம் இணைந்த வாழ்த்துக்கள்.
0: ஆடி வந்தாச்சு, ஆஃபர் வந்தாச்சு. உங்கள் சீமாட்டி ஆடி திருவிழா வரும் ஜூலை 3 முதல் ஆரம்பம்.
3: நேர்களுக்கு மூரா சில்ஸ் இன் ரெடிமேட்ஸ் இன் உளம் இணைந்த

0: வாழ்த்துக்கள்.
1: போற்றும் பட்டு பாரம்பரியம் நாகை மூராசன்ஸ் நாகப்பட்டினம்.
2: அன்பிற்கினிய நேர்களே, எங்க ஒரு பாட்டுக்காரன் படத்திலிருந்து இனிய பாடல்களோடு இணைத்து நாம் பயணித்த இந்த நேரம் உங்களுக்கு மகிழ்ச்சியாக இருந்திருக்கும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையோடு இந்த நிகழ்ச்சி கேட்டு உங்களுடைய அன்பிற்கும் ஆதரவிற்கும் மனமார்ந்த நன்றியை சொல்லி மீண்டும் இது போன்று ஒரு இனிய திரைப்பட இசை நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை இசையோடு இணைந்திருங்கள். இது இசை ஊஞ்சல்.

0: நேயர்கள் இதுவரை கேட்டது நாகை மூராசன் சென்டிமேட்ஸின் இசை ஊஞ்சல். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரன் நிகழ்ச்சி அனைத்தையும் வழங்கும் நாகை மூராசன் சென்டிமேட்ஸ்.
1: தலைமுறைகள் போற்றும் பட்டு பாரம்பரியம் நாகை மூராசன்ஸ் நாகப்பட்டினம்.
2: மின்னும் தங்க நிலவோ கண்கள் தீண்டும் பட்டின் அழகோ.
3: நம்ம நாகை மோகன் பட்டு ஜவுளி ரெடிமேட்ஸில் ஜூலை 1 முதல் அட்டகாசமான ஆடை அதிரடி தள்ளுபடி. மோகன் பட்டு ஜவுளி ரெடிமேட்ஸ் நாகப்பட்டினம்.
4: ஒவ்வொரு வீட்டுக்கும் பல கதைகள் இருக்கும். சில ஓல்ட் மெமரிஸ், சில புது மொமெண்ட்ஸ். ஒவ்வொரு சுவரும் ஒவ்வொரு கார்னரும் ஒவ்வொரு ஸ்டோரி சொல்லும். இந்த மொமெண்ட்ஸ் எல்லாம் ஸ்ட்ராங்கா நிக்கிறது இந்த ரூஃபுக்கு கீழே. அதுக்கு ரீசன் செட்டிநாடு மேக்ஸ் கிரீட் சிமெண்ட், 64 இயர்ஸ் ஆஃப் ஸ்ட்ராங் ஃபவுண்டேஷன். செட்டிநாடு சிமெண்ட், தி பெர்ஃபெக்ட் கான்கிரீட் சாய்ஸ் ஃபார் யுவர் ஹோம்.
0: நேர்கள் இனி கேட்கலாம் நாகப்பட்டினம் உங்கள் கடை காரைக்கால் எம்கே மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனையின் என் சொல்லமுது. இந்நிகழ்ச்சியினை வழங்குவோர் நாகப்பட்டினம் உங்கள் கடை, தார்பாய்கள் கிரினேட் ஓஸ் நரம்பு விலைகளுக்கு உங்கள் கடை நாகப்பட்டினம்.
5: உங்கள் கடை காரைக்கால்
6: தரமான தார்பாய்கள், நெல் பிடிக்கும் சாக்குகள், கயிறு வகைகள், நீர்ப்பாய்ச்ச தேவையான ஓஸ் வகைகள் சரியான விலையில் வாங்கிட உங்கள் கடை காரைக்கால் நாகப்பட்டினம் கும்பகோணம் திருவாரூர் விரைவில் மயிலாடுதுறை.
0: மேலும் நிகழ்ச்சியினை வழங்குவோர் காரைக்கால் எம்கே மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை.
7: எல்லா சிகிச்சைகளும் ஒரே இடத்தில்.

0: எம்கே மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை காரைக்கால். உங்கள் குடும்பத்தின் ஆரோக்கியத்துக்கு நம்பிக்கையான ஒரு இடம் எம்கே மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை. பாதுகாப்பான கர்ப்பகால பராமரிப்பு, அனுபவம் உள்ள நிபுணர்கள், பிறந்த குழந்தைகளுக்கான நவீன ஐசியு பிரிவு, எலும்பியல், லாப்ரோஸ்கோபி, டயாலிசிஸ் எல்லா சிகிச்சைகளும் ஒரே இடத்தில். எம்கே மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை காரைக்கால்.
1: வழங்குகிறார் மயிலாடுதுறை முனைவர் மு மீனாட்சி ஜவஹர் அவர்கள்.
2: வணக்கம். மற்றவர்கள் போல ஆக வேண்டும் என்ற எண்ணத்தை கைவிடுங்கள். ஏனென்றால் நீங்கள் ஏற்கனவே ஒரு தலைசிறந்த படைப்பு. நாம் வாழக்கூடிய இன்றைய சமூக கட்டமைப்பில் பெரும்பான்மையான சிக்கல்கள் நம்மால் உருவாக்கப்பட்டவையே. நாம் வசிக்கும் வீடு, உடுத்தும் உடை, உபயோகிக்கும் வாகனம், இன்னும் சொல்லப்போனால் நாம் படிக்கக்கூடிய புத்தகங்கள் கூட வேறொருவரின் தாக்கத்தால் தீர்மானிக்கப்படக்கூடியவையாக உள்ளன. அடுத்தவரை விட கொஞ்சம் கூடுதலாக அனுபவித்துவிட வாழ்ந்துவிட எத்தனைக்கும் போதெல்லாம் நாம் நமக்குள் இருக்கும் ஒரு நல்ல ரசிகனை, ஒரு இயல்பான கலைஞனை கொஞ்சம் கொஞ்சமாக இழந்து வருகிறோம் என்பதை உணர வேண்டும். அவரை போல இவரை போல என்று நாம் எவரையெல்லாம் பின்பற்றுகிறோமோ அப்போதெல்லாம் நம் சுயத்தை இழந்து வருகிறோம் என்பதை உணர வேண்டும். இன்று வாழ்க்கையில் முன்னேற துடிக்கும் ஒவ்வொருவருக்கும் வாய்ப்புகளுக்காக எல்லா கதவுகளையும் தட்டி பார்க்கிறோம். திறக்கும் கதவுகள் வழியே ஏதேனும் ஒரு உயரத்தை எட்டிவிட முயற்சிக்கிறோம். முயற்சி திருவினையாக்கும் என்பதில் மாற்று கருத்தில்லை. ஆனால் அந்த முயற்சி, நீங்கள் தட்டி திறந்த அந்த கதவு உங்களுக்கானதா என்பதை தீர ஆராய்ந்த பின்னர் நீங்கள் நுழைவீர்களானால் எதிர்பாராத சிக்கல்களை தவிர்த்து கொள்ளலாம். தகுதியும் திறனும் அதைவிட மேலான நட்பண்புகளும் உங்களிடம் நிறையுமேயானால் உங்கள் விரல்களுக்கான மோதிரங்கள் உங்களை தேடி வரும். 20 வயதில் அரியணை ஏறி 30 வயதுக்குள் உலகின் பெரும்பான்மை நாடுகளை தன் கட்டுப்பாட்டில் கொண்டு வந்த கிரேக்க பேரரசன், 32 வயதில் இறந்து போன மாவீரன் அலெக்சாண்டர், தன் மரணத்திற்கு பின் தன் இரு கைகளும் வானோக்கி விரிந்து இருக்குமாறு புதைக்கும்படி கூறினாராம். காரணம் கேட்டபோது, இந்த உலகையே ஒரு குடையின் கீழ் ஆட்சி செய்த மாவீரன் அலெக்சாண்டர் கிரேக்க பேரரசன், கடைசியில் அவன் கைகளில் எதுவுமே இல்லை என்பதை மக்கள் உணரட்டும் என்று சொன்னாராம். நிலையாமையை உணர்த்த எண்ணற்ற இலக்கியங்கள் உலகில் உண்டு. செல்வம் போல, இளமை போல, உயிரை போல புகழும் கூட நிலையில்லாதது என்பதே நிதர்சனம். உங்கள் வெற்றிக்காக நீங்கள் கூத்திடுவது உங்கள் மகிழ்ச்சியாகலாம். ஆனால் இன்னொருவரின் தோல்வியை நீங்கள் கொண்டாடினால் அது உங்களுடைய மனித தன்மையின் தோல்வி. பண்புடையார் பட்டுண்டு உலகம். ஆம், நல்ல பண்புகள் மிகுந்த மனிதர்களாலேயே இந்த உலகம் இயங்கிக் கொண்டிருக்கிறது. நீங்கள் இந்த உலகிடம் எதை எதிர்பார்க்கிறீர்களோ அதை நீங்கள் இந்த உலகுக்கு செய்யுங்கள். எதை வெறுக்கிறீர்களோ அதை பிறருக்கு செய்யாதிருங்கள். வாழ்க்கை அவ்வளவே. ஒவ்வொருவரின் குடும்பமும் அவர்களை சார்ந்த மனிதர்களுமே நம் கூடு. உங்கள் வெற்றி தோல்விகள் அனைத்தையும் அங்கே சமர்ப்பியுங்கள். எண்ணங்களே எல்லாமும். வாழ ஒரு அருமையான வாழ்க்கை இருக்கிறது நம் கைகளில். வாழ்வோம், வாழ வைப்போம். வாழ்தல் இனிது. நன்றி.
1: இன்சொல் அமுது. வழங்கினார் மயிலாடுதுறை முனைவர் மு மீனாட்சி ஜவஹர் அவர்கள்.
3: நேயர்கள், இதுவரை கேட்டது நாகப்பட்டினம் உங்கள் கடை காரைக்கால் எம்கே மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனையின் இன்சொல்லமது. இந்நிகழ்ச்சியினை வழங்கியோர் நாகப்பட்டினம் உங்கள் கடை, தார்பாய்கள், கிரினேட், ஓஸ் நரம்பு வெளிகளுக்கு உங்கள் கடை நாகப்பட்டினம். மேலும் நிகழ்ச்சியினை
4: உங்கள் கடை காரைக்கால்
5: தரமான தார்பாய்கள், வெல்பிடிக்கும் சாக்குகள், கயிறு வகைகள், நீர்பாய்ச்ச தேவையான ஓஸ் வகைகள் சரியான விலையில் வாங்கிட உங்கள் கடை காரைக்கால் நாகப்பட்டினம் கும்பகோணம் திருவாரூர் விரைவில் மயிலாடுதுறை.
3: மேலும் நிகழ்ச்சியினை வழங்குவோர் காரைக்கால் எம்கே மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை.
0: எல்லா சிகிச்சைகளும் ஒரே இடத்தில். எம்கே மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை காரைக்கால்.

0: நெர்லீது உங்கள் அபிமான காரைக்கால் பண்பலை 100.3. இனிமையான இந்த இரவு பொழுதில் நேர்களினை கேட்டு ரசிக்கலாம் மயிலாடுதுறை வம்சா சில்ஸ் அண்ட் ரெடிமேட்ஸின் இரவும் மலரும். கடித வழி நேர் விருப்ப காணங்கள் ஒளிவுலா வரும் நேரம். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதார நிகழ்ச்சி அனைத்தையும் வழங்கும் மயிலாடுதுறை வம்சா சில்ஸ் அண்ட் ரெடிமேட்ஸ்.
1: ஆடி சூப்பர் சேல் ஜூலை 5 முதல், சேலைகள் ரெடிமேட் 5 முதல் 50% வரை தள்ளுபடி. வம்சா மயிலாடுதுறை மிகப்பெரிய ஆச்சரியம், 5 ரூபாய்க்கு சேலை. வம்சா ஆடி சூப்பர் சேல் ஜூலை 5 முதல், சேலைகள் ரெடிமேட் 5 முதல் 50% வரை தள்ளுபடி. அதற்கு மேல் ஸ்பெஷல் ஆஃபராக 5 ரூபாய்க்கு சேலை தராங்க. இந்த ஸ்பெஷல் ஆஃபர் சனி ஞாயிறு தினங்களில் முதல் 100 பில்களுக்கு மட்டுமே. வம்சா மயிலாடுதுறை.
0: நெற்கிது காரைக்கால் பண்பலை 100.3 இரவும் மலரும். கடித வழி நேர் பகானங்கள் ஒளியேறும் நேரம். தொடக்கமாக தாராசுரம் சமரசம் கோவிந்தபுரம் சங்கமித்ரா பாஸ்கர் தனுப்பிரியா தேவேந்திரன் ரிஷி நந்தினி சரவணன் சித்ரா சாய் சரண் சாய் மித்ரன் திருமலராயன்பட்டினம் அபிராமி வடக்கு வீதி பூங்குடி தேவா மீனாட்சி செல்வம் ரேணு பழனிவேலு சாரதா தட்சிணாமூர்த்தி கீதா கண்ணா லக்ஷ்மி அன்பரசு மோனிஷா ஹேமா வேம்பு அத்தியப்பன் கிருஷ்ணம்மாள் தர்ணீஸ்வர் கைலாஸ்வர் குர்கத்தி உமா முருகன் அருண் மாதவன் இவர்கள் விருப்பமாக வருகிறது வராசக்தி படத்தில் அரங்கு.

0: உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
1: அணு மருத்துவமனை இருதயம் சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
2: காரைக்கால் பண்பலை 100.3 இரவு மலரும் நிகழ்ச்சிக்காக இனி நாகப்பட்டினம் லட்சுமி பாலு, சுபா வேல்முருகன், விவின் பாலாஜி, கவிபாலா, கும்பகோணம் டி எஸ் பாலு, அலிவலம் ஜெயலட்சுமி கணேசன், சீர்காழி வட்டம் மேலமாத்தூர், பாரி, குறிச்சிமலை டி பாஸ்கர் இவர்கள் விருப்பமாக வருகிறது பார்த்தால் பசி தீரும் படத்திலிருந்து.

0: நேற்று நாளை காலை 9 மணிக்கு காரைக்கால் ஜிஎல் ஹாஸ்பிட்டல் திருவாரூர் அருண் என்டர்பிரைசஸின் நலமாய் வாழ கேட்கலாம். நிகழ்ச்சியினை வழங்குகிறார்கள் காரைக்கால் ஜிஎல் ஹாஸ்பிட்டல்
1: மருத்துவமனை.
2: 24 மணி நேரம் செயல்படும் அவசர சிகிச்சைக்கு
1: ஜிஎல் மருத்துவமனை
2: காரைக்கால்.
0: மேலும் நிகழ்ச்சியினை வழங்குகிறார்கள் திருவாரூர் அருண் என்டர்பிரைசஸ், செங்கல் சுலை மற்றும் விதை நெல் விடுவதற்கான தார்பாய்கள் சல்லுசாய் வாங்க அருண் என்டர்பிரைசஸ். நாளை காலை 9:30 நாகப்பட்டினம் விபிஎன் கண் மருத்துவமனை, திருவாரூர் ஸ்ரீ கிருஷ்ணா ஸ்வீட்ஸ் பேக்கரியின் தேதியும் செய்தியும் கேட்கலாம். இந்நிகழ்ச்சியினை வழங்குகிறார்கள் நாகப்பட்டினம் விபிஎன் கண் மருத்துவமனை.
3: நாகப்பட்டினம் விபிஎன் கண் மருத்துவமனையும்
4: அனைத்து விதமான கண் நோய்களுக்கும் ஒரே தீர்வு
3: விபிஎன் கண் மருத்துவமனையும்.
0: மேலும் நிகழ்ச்சியினை வழங்குகிறார்கள் திருவாரூர் ஸ்ரீ கிருஷ்ணா ஸ்வீட்ஸ் பேக்கரி,
3: தரத்தில் முதலிடம் சுவையில் தரம், இனிப்பு கார வகைகள் வாங்க.

0: பேக்கரியின் தேதியும் செய்தியும் கேட்கலாம். இந்நிகழ்ச்சியினை வழங்குகிறார்கள் நாகப்பட்டினம் விபிஎன் கண் மருத்துவமனை.
1: நாகப்பட்டினம் விபிஎன் கண் மருத்துவமனையும்
2: அனைத்து விதமான கண் நோய்களுக்கும் ஒரே தீர்வு
1: விபிஎன் கண் மருத்துவமனையும்.
0: மேலும் நிகழ்ச்சியினை வழங்குகிறார்கள் திருவாரூர் ஸ்ரீ கிருஷ்ணா ஸ்வீட்ஸ் அண்ட் பேக்கரி.
1: தரத்தில் முதலிடம், சுவையில் தரம், இனிப்பு கார வகைகள் வாங்க வருகை தாருங்கள்
2: கிருஷ்ணா ஸ்வீட்ஸ் அண்ட் பேக்கரி திருவாரூர்.
0: காரைக்கால் பண்பலை 100.3 இது இரவு மலரும் நிகழ்ச்சி. நிகழ்ச்சிக்காக இனி கூத்தூர் அப்துல் கரீம், செல்லமத்து அப்துல் கரீம், ஸ்ரீபுத்தூர் ஸ்ரீமுஷ்ணம், யேசுதாஸ், சகாய் பேரி, ஜெனிலா, ஜாஸ்மின், எஸ்தாராணி, மர்வின், ஆண்டனி, தங்கமயில், திவ்யா, சுனில், பாபாக்குடி பார்த்திபன், பாரதி, கில்குடியிருப்பு செல்வராஜ், ஸ்ரீமதி, பவித்ரா, பரணிதரன், வரதராஜன்பேட்டை, வளர்மதி, ஆரோக்கியதாஸ், மரிய பேஸ்டினா, பெனினா, கலைச்செல்வி, ஆனந்தி, அந்தோனி, சாமி, தூத்துக்குடி மாவட்டம் முள்ளக்காடு எஸ்பி பாபு, சரஸ்வதி, பாலமுருகன், தேவனூர் ஜோதிலட்சுமி, மறைஞாய நல்லூர் கலாவதி, இவர்கள் விருப்பமாக ஓரிரவு படத்திலிருந்து வருகிறது.

0: அந்த இடம் தான் அற்புதம்.
1: அண்ணே அண்ணே,
0: சரிதானா கண்ணே?
2: கண்ணே கண்ணே என்று என் முகத்தை ஏன்?
0: இல்ல இல்ல பாடு, கண்ணே சரிதானா என்று கேட்டேன்.

ஜீவாநகர் செல்வராஜ், பெரியநாயகி, ஜோசிகா ஸ்ரீ, கிரீஸ், ஜெயதேவ், ரமேஷ், காயத்ரி, தலைஞர் ராஜா முகமது, வில்லிபாக்கம் கோபேந்திரன், பிரிஞ்சிமொழி ரவிச்சந்திரன், சென்னை திருவொற்றியூர், தேவன் நகர், செல்வி சுப்பிரமணி, இவர்களின் விருப்பமாய் வருகிறது கே வி மகாதேவனுடைய இசையில் ஏ எல் ராகவன், எல் ஆர் ஈஸ்வரி பாடியிருக்கும் இந்த பாடல் கண்ணதாசன் வரிகளில் 1963 வெளிவந்த படமான இருவர் உள்ளம் படத்திலிருந்து.

0: மையம் நாகை மூராசன்ஸ் நாகப்பட்டினம்.
1: இரவு மலரும் நிகழ்ச்சிக்காக இனி வருகிறது வரவுக்குடி தட்சிணாமூர்த்தி சாமிநாதன் மருதங்குடி பூராசாமி தத்தங்குடி சங்கரபாண்டியன் கோடங்குடி இளவரசன் நிம்மேலி அறிவழகன் பெரிய தம்பி நாவலூர் சுப்பிரமணியன் ராமாபுரம் அன்பழகன் நந்தியநல்லூர் வைத்திய பாலசுப்பிரமணியன் கரூர் தான்தோன்றிமலை

0: சுபமான திருநாள் என்றாலும் மங்களகரமான நேரம் என்றாலும் விருதாச்சலம் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரியில் தான் ஆரம்பம்.
1: பாரம்பரிய சிறப்பு தான் புதிய நாகரிகம் ஒன்றிணைந்த கலெக்ஷன்ஸ்.
0: புன்னகை வாங்கி புன்னகை பூக்க எண்ணங்கள் கேட்கும் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி விருதாச்சலம்.
2: நெகிழ் நாளை பிற்பகல் 12:50 ஜெயங்குண்டம் ராமு நகை மாளிகையின் பசுந்தளிர் கேட்கலாம். நிகழ்ச்சியினை வழங்குகிறார்கள் ஜெயங்குண்டம் ராமு நகை மாளிகை.
3: முதல் நெற்றி சுட்டி வரை கை வளையல் கழுத்து செய்யின் காதணி வரை தூய தங்கம் வாங்க ராமு நகை மாளிகை ஜெயங்குண்டம்.
2: காரைக்கால் பண்பலை 100.3 இரவு மலரும் நிகழ்ச்சிக்காக இனி சங்கரன் பந்தல் ராஜ், திருக்கடையூர் விநாயகமூர்த்தி, தில்லையாடி பாலமுருகன், கல்யாணி, ஐவேலி சண்முகவல்லி, தனசேகர், தரங்கம்பாடி குட்டியாண்டியூர் மணிசேகர், பெருங்குடி ரவிராஜன், குத்தாலம் தோப்புத்துறை சிவசுப்பிரமணியன், குத்தாலம் ஈவி குருமூர்த்தி, கமல், தென்னூர் வேந்தன், முருகேசன், பூர்விகா செந்தில், உதயா பாலு, அம்மையப்பன் வசந்தா, ஆவராணி இளவரசன், அஸ்வின், விஜயலட்சுமி, பிரியதர்சினி, மஞ்சக்கொள்ளை ரத்னாஸ்ரீ, சரஸ்வதி, இவர்கள் விருப்பமாக பாசவலை படத்திலிருந்து வருகிறது இந்த பாடல். சி எஸ் ஜெயராமனுடைய குரலில் பாடலுக்கு இசை விஸ்வநாதன் ராமமூர்த்தி, பாடல் வரிகள்.

பாசாங்கு வேலை செய்த பகவேஷக்காரர்களும் ஆபத்தில் சிக்கி அழிந்தார்களானாலும் அடுத்தடுத்து வந்தவரும் அவர்களுக்கு தம்பியடா. அவரும் வந்தார்.

0: சொந்தம், உனக்கெது சொந்தம், எனக்கெது சொந்தம், உலகத்துக்கெதுதான் சொந்தமடா. மனக்கிரு கால் நீ உணர்வதாலே வந்த லாபம் அதி மந்தமடா. உனக்கெது சொந்தம், எனக்கெது சொந்தம், உலகத்துக்கெதுதான் சொந்தமடா.
1: நாளை மாலை 6:20 நாச்சியார் கோவில் அமிர்தா சூப்பர் ஸ்டோர் மயிலாடுதுறை ஏஆர்சி காமாக்ஸ் ஜுவல்லர்ஸின் என் சொல் அமது கேட்கலாம். இந்நிகழ்ச்சியினை வழங்குகிறார்கள் நாச்சியார் கோவில் அமிர்தா சூப்பர் ஸ்டோர்.
2: உபயோக பொருட்கள்
3: அனைத்தும் தரமாகவும் சரியான விலையிலும் வாங்க நாச்சியார் கோவில் அமிர்தா சூப்பர் ஸ்டோருக்கு வாங்க.
1: மேலும் நிகழ்ச்சியினை வழங்குகிறார்கள் மயிலாடுதுறை ஏஆர்சி காமாக்ஸ் ஜுவல்லர்ஸ்.
4: மயிலாடுதுறை ஏஆர்சி காமாக்ஸ் ஜுவல்லர்ஸ், இது நம்ம ஊரு கடைங்க, இது நம்ம கடைங்க.
5: மின்னும்

0: பட்டு பாரம்பரியம் நாகை மூராசன்ஸ் நாகப்பட்டினம்.
1: இனி அரியலூர் மாவட்டம் ஆண்டிமடம் பத்மா நீலமேகம் அப்சரா நீலமேகம் சிறுவைசேரி சிவாஜி சென்னை குன்றத்தூர் சௌத்ரி பிரகாஷ் வெண்கரும்பூர் நேரு கொள்ளிடம் காமராஜ் திருமணிசை அருணாசேகர் மாதரபுரம் ஜமுனா ஜெயகாந்தம் வில்லிவாக்கம் குபேந்திரன் மகேஸ்வரி லால்குடி ராஜேந்திரன் வாரியங்காவல் கதிரவன் இவர்கள் விருப்பமாக வருகிறது எல்ஆர் ஈஸ்வரியின் குரலில் பூக்காரி படத்திலிருந்து. பாடலுக்கு இசை எம் எஸ் விஸ்வநாதன், பாடல் வரிகள் கவிஞர் வாணி.

0: நேர்கள் இதுவரை கேட்டு ரசித்தது மயிலாடுதுறை வம்சா சில்ஸ் அண்ட் ரெடிமேட்ஸின் இரவும் மலரும். இந்நிகழ்ச்சியின் இப்பகுதியின் விளம்பரதார இந்நிகழ்ச்சி அனைத்தையும் வழங்கும் மயிலாடுதுறை வம்சா சில்ஸ் அண்ட் ரெடிமேட்ஸ்.
1: ஆடி சூப்பர் சேல் ஜூலை 5 முதல் சேலைகள் ரெடிமேட் 5 முதல் 50% வரை தள்ளுபடி வம்சா மயிலாடுதுறை. ஆடி மாதத்தின் மிகப்பெரிய ஆச்சரியம் 5 ரூபாய்க்கு சேலை வம்சா ஆடி சூப்பர் சேல் ஜூலை 5 முதல் சேலைகள் ரெடிமேட் 5 முதல் 50% வரை தள்ளுபடி. அதற்கு மேல் ஸ்பெஷல் ஆஃபராக 5 ரூபாய்க்கு சேல தராங்க. இந்த ஸ்பெஷல் ஆஃபர் சனி ஞாயிறு தினங்களில் முதல் 100 பில்களுக்கு மட்டுமே. வம்சா மயிலாடுதுறை.
0: நேரில் நாம் இணைந்திருக்கிறோம். இது காரைக்கால் பண்பலை 100.3 இரவு மலரும் நிகழ்ச்சியோடு. நிகழ்ச்சிக்காக இனி வடவேற்குடி வசந்த், சங்கரன் பந்தல் சாகுல் ஹமீத், அப்துல் அஜீஸ், பெருங்குடி ரவிராஜன், இரவாஞ்சிரி ரவிராஜன், கணேஷ், கணேசன், கஸ்தூரி, கலாவதி ராஜ்மோகன், கௌசல்யா, வானவன் மகாதேவி, தமிழ்ச்செல்வன், வைரச்செல்வன் அவர்களை தொடர்ந்து பொய்கை வீரன் குடிக்காடு எஸ் சரவணன், மயிலாடுதுறை எஸ்பி வேந்தன், நெய்விளக்கு எஸ் தூயமணி, மணக்குடி எஸ் ராஜேந்திரன், நாகை எஸ் சாமி கணேஷ்,

0: நெல்லில் அனிர்வு 7:30 காரைக்கால் ஓஎன்ஜிசி காவேரி அசற்றின் உழவர் அரங்கம் கேட்கலாம். நிகழ்ச்சியினை வழங்குகிறார்கள் காரைக்கால் ஓஎன்ஜிசி காவேரி அசர்.
1: ஓஎன்ஜிசி மக்களுக்கான சக்தி, தேசத்திற்கான வளம். ஓஎன்ஜிசி
0: நாளை மாலை 4:30 வைக்கிங் பனியன்கள் பிரீப்ஸின் தேநீர் நேரம். இந்நிகழ்ச்சியினை வழங்குகிறார்கள் வைக்கிங் பனியன்கள் அன்பிரீப்.
2: வைக்கிங் நடையிலும் உடையிலும் தலைவன்
0: மெரில். நாளை மாலை 5:30 விளக்கீற்றும் வேலை நிகழ்ச்சி கேட்கலாம். நிகழ்ச்சியை வழங்குவோர் வசந்த் அன்கோ.
3: புது லேப்டாப் அண்ட் மொபைல் கைஸ்,
4: வில கம்மியா வாங்கணும்னா ஆல்வேஸ் வசந்த் அன்கோ தான் சரி.
0: நெல்லி இனி வருகிறது ஆடுதுறை மாணிக்க அற்பது ராஜ், கிறிஸ்டி ஏஞ்சல், பேட்ரிக்ஸோ, டென்னிஸ் ராஜ், வேளாகுடி ரமணா, சகாதேவன், சேலம் ஆத்தூர் பெரியசாமி, மேட்டுப்பாளையம் நாகராஜன், வைத்தீஸ்வரன் கோவில் தமிழ் தமரை செல்வி, முத்து மாணிக்கம், சாய் புகழ், பாபுராஜபுரம் முகமது இக்பால் மற்றும் பண்பலை நண்பர்கள் உறவுகள், ஆணிவடம் அகரம் கணேசன், லக்ஷ்மி, அகிலன், யுவராஜ், குறுக்கத்தி முகமது இஸ்மாயில், ஜெரினா, ஆசிஃபா, ஆசிக், மங்கையல்லூர் கார்த்திக், சந்திரமோகன், செல்வம், மாரியப்பன், அனிதா, ஜோதிகா, சந்திரா, விமலா, சரிதா, அசோக், கோமதி, மகேந்திரன் இவர்களுடன், பூந்தோட்டம் மில்க் முருகன், தொடர்ந்து ஆட்டோ கார்த்திகேயன், ராணி, ராஜலட்சுமி, சுஷாந்த், யாஸ்மிதன், ரிஷ்வந்த் பூந்தோட்டத்திலிருந்து கடிதம் எழுதியிருக்கிறார்கள். இவர்களுடைய விருப்பமாக வெள்ளி விழா படத்திலிருந்து

0: டெல்லி நாளை காலை 8:30 வைக்கிங் பனியன் பிரீப்ஸின் துள்ளி வரும் பாட்டு கேட்கலாம். நிகழ்ச்சியினை வழங்குகிறார்கள் வைக்கிங் பனியன் பிரீப்ஸ்.
1: வைக்கிங் தான் நடையிலும் உடையிலும் தலைவன் தான், அவன் வைக்கிங் தான்.
0: நாளை மணி 6:40 காரைக்கால் உங்கள் கடை, காரைக்கால் டாக்டர் பாபுராஜேந்திரன் மருத்துவமனையின் நலமாய் வாழ கேட்கலாம். நிகழ்ச்சியினை வழங்குகிறார்கள் காரைக்கால் உங்கள் கடை. தரமான தார்பாய்கள் ஹோஸ்கள் சரியான விலையில் வாங்க உங்கள் கடை காரைக்கால், நாகப்பட்டினம், கும்பகோணம், திருவாரூர். மேலும் நிகழ்ச்சியினை வழங்குகிறார்கள் காரைக்கால் டாக்டர் பாபுராஜேந்திரன் மருத்துவமனை.
2: காரைக்கால் டாக்டர் பாபு ராஜேந்திரன் மருத்துவமனையில் புதிய டயாலிசிஸ் சிகிச்சை அறிமுகம். குறைந்த கட்டணத்தில் டயாலிசிஸ் செய்யப்படுகிறது.
0: நாளிரவு 7:25 காரைக்கால் KMC மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை, மங்கள்யான் சூப்பர் கோளுரத்தின் உள்ளவர்களுக்கான அறிவிப்புகள் கேட்கலாம். நிகழ்ச்சியினை வழங்குகிறார்கள் காரைக்கால் KMC மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை.
3: 24 மணி நேரமும் எமர்ஜென்சி சிடி ஸ்கேன் செயல்பட்டு வருகிறது. KMC மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிடல் காரைக்கால்.
0: மேலும் நிகழ்ச்சியினை வழங்குகிறார்கள் மங்கள்யான் சூப்பர் கோல்டு உரம். இப்பொழுது விற்பனையில் மங்கள்யான் சூப்பர் கோல்டு இயற்கை உரம், அதிக மகசூலி அல்ல, மங்கள்யான் சூப்பர் கோல்டு உரம். நாளிரவு 9:55 நாகப்பட்டினம் உங்கள் கடை, காரைக்கால் MK மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனையின் இன்சொல்லமது கேட்கலாம். நிகழ்ச்சியினை வழங்குகிறார்கள் நாகப்பட்டினம் உங்கள் கடை. தார்பாய்கள் கிரினேட் ஓஸ் நரம்புவெளிகளுக்கு உங்கள் கடை நாகப்பட்டினம். மேலும் நிகழ்ச்சியினை வழங்குகிறார்கள் காரைக்கால் MK மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை.
4: எல்லா சிகிச்சைகளும் ஒரே இடத்தில், MK மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை காரைக்கால்.
0: நாளை நிகழ்ச்சி அனைத்தையும் வழங்குவோர் காரைக்கால் PSR தங்க மாளிகை. தங்க நகைகளுக்கு மிக குறைந்த சேதாரம், பணத்தை மிச்சப்படுத்தணும்னா காரைக்கால் PSR தங்க மாளிகைக்கு வாங்க. வழங்குகிறார்கள் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி.
5: புன்னகை வாங்கி புன்னகை பூக்க எண்ணங்கள் கேட்கும் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி விருதாச்சலம்.
0: நெற்றி இதமான இந்த இரவு பொழுதில் நாம் இணைந்திருக்கிறோம். இது இரவு மலரும் நிகழ்ச்சி. கடிதவழி நேர்ப கானங்களாக ஒளிவுலா வந்து கொண்டிருக்கிறது. நிகழ்ச்சியில் நாகப்பட்டினம் ஆரிய நாட்டுத்திரை சிவா பாரதி, கீச்சாங்குப்பம் லட்சுமி பால்ராஜ், வேளாங்கண்ணி ஐயார், சொக்கலிங்கம் மயிலாடுதுறை வேந்தன், உரத்தூர் ராமசாமி, மணக்குடி ராஜேந்திரன், கூரத்தாங்குடி NK கிருஷ்ணா, நரசிங்கன்பேட்டை ஏஜி ஐயப்பன், திருவிழிவளையில் MS சாகுல்கமி, சிதம்பரம் சிலுவை சந்தனராஜ், வண்டிகேட் உறவினர்கள் நண்பர்கள், வடுகக்குடி சுமதி சுரேஷ், கீழக்கோத்தமங்கலம் நாகவல்லி ஜெயலட்சுமி, திண்டுக்கல் அருண் பாண்டி சுதா, பொறக்குடி பாலமுருகன், சக்தி முருகன், திருநெல்வேலி அஜிதா, சுஜிதா, ஸ்வேதா.

ஓடுதுறை விஷ்ணு வரதன் யாழ்ஸ்ருதி கலைமித்ரா சுகந்தி ஜெயச்சந்திரன் நன்னிலமட்டம் மேலாங்குடி எம் கே முருகேசன் சாந்தி முருகேசன் அரவிந்தன் கலாவதி ராஜலட்சுமி மருங்கூர் ராஜலட்சுமி புத்தூர் ரேவதி காரை விஜயா ராமேஸ்வரம் மதினா ரம்ஜான் ஆசிக் தௌஃபிக் தாரிக் முகமது ஹஃபி ஷியாத் மெஹ்னா ஹம்சா ரனியா இவர்கள் விருப்பமாக வருகிறது மஞ்சள் மகிமை படத்திலிருந்து.

0: சுபமான திருநாள் என்றாலும் மங்களகரமான நேரம் என்றாலும் விருதாச்சலம் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரியில் தான் ஆரம்பம்.
1: பாரம்பரிய சிறப்பு தான் புதிய நாகரிகம் ஒன்றிணைந்த கலெக்ஷன்ஸ்.
0: புன்னகை வாங்கி புன்னகை பூக்க எண்ணங்கள் கேட்கும் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி விருதாச்சலம்.
2: நேர்களுக்கு திருச்சியின் சேலம் மங்களன் மங்களில் விளங்கிணிந்த நல்வாழ்த்துக்கள்.
3: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் ஆதிரடி தள்ளுபடி.
2: நேர்களுக்கு மயிலாடுதுறை வம்சா சில்க்ஸ் அண்ட் ரெடிமேட்ஸின் விளங்கிணிந்த நல்வாழ்த்துக்கள்.
4: சூப்பர் சேல் ஜூலை 5 முதல், சேலைகள் ரெடிமேட் 5 முதல் 50% வரை தள்ளுபடி வம்சா மயிலாடுதுறை.
2: நேர்களுக்கு விருதாச்சலம் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரியின் விளங்கிணிந்த நல்வாழ்த்துக்கள்.
5: புன்னகை வாங்கி புன்னகை பூக்க எண்ணங்கள் கேட்கும் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி விருதாச்சலம்.
2: இனி காரைக்கால் கணபதி, கணேசன், ராணி, கிரீஷ், செல்வி, சூரி, காருண்யா, பிரசன்னா, நிவாசினி, சுரேஷ், மாரியப்பன், சுப்பு, நவநீதம், சுவாமிநாதன், தினேஷ், மாதவி, ஜெர்லின், மங்கிநல்லூர், ரவி, மீரா, ஜீவா, வினோத், மித்ரன், திருவாரூர், ரமேஷ், சாந்தி, ஜனார்தன், நர்மதா, அர்ஜுனன், சீர்காழி, பாலாஜி நகர், காசி, இளங்கோவன், மஞ்சுளா, ஆர்த்தி, அருண், சௌந்தர்யா, மகிழ் நிலா, திருமலை வாசல், ராஜா, தங்கமணி, வேம்பு, பூபாலன், பூங்குழலி, அரியலூர் மாவட்டம், ஜெயங்கொண்டம், கலைவாணன், மெர்சி ராணி, வான்மதி, மோனிகா, பிரீத்தி, ஜென்சி, வான் முகிலன், அமீர்பாலன், மருதூர், தருமதுரை, தனமணி, உத்தரகுடி, சரவணன், தமிழரசி, இவர்கள் விருப்பமாக வருகிறது. பதிபக்தி படத்திலிருந்து இந்த பாடல். டிஎம் சவுந்தரராஜன் ஜிக்கு இணைந்து பாடியிருக்கும் இந்த பாடல் விஸ்வநாதன் ராமமூர்த்தியின் இசையில் பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரின் வரிகளாக 1950 வெளிவந்த படமான பதிபக்தி.

0: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்ட்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
1: அணு மருத்துவமனை இருதயம் சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல் நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
2: நீர்களுக்கு திருவாரூர் சீமாண்டி சில்ஸின் விளம் கிணிந்தனல் வாழ்த்துக்கள்.
3: ஆடி வந்தாச்சு, ஆஃபர் வந்தாச்சு. உங்கள் சீமாட்டி ஆடி திருவிழா வரும் ஜூலை 3 முதல் ஆரம்பம்.
2: நீர்களுக்கு நாகை மூராசன்ஸ் அண்ட் ரெடிமேட்ஸின் விளம் கிணிந்தனல் வாழ்த்துக்கள்.
4: தலைமுறைகள் போற்றும் பட்டு பாரம்பரியம் நாகை மூராசன்ஸ் நாகப்பட்டினம்.
5: திருநாள் என்றாலும் மங்களகரமான நேரம் என்றாலும் விருதாச்சலம் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரியில் தான் ஆரம்பம். பாரம்பரிய சிறப்பு தான் புதிய நாகரிகம் ஒன்றிணைந்த கலெக்ஷன்ஸ். புன்னகை வாங்கி புன்னகை பூக்க எண்ணங்கள் கேட்கும் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி விருதாச்சலம்.
2: இரவு மலரும் நிகழ்ச்சிக்காக இனி ஆண்டிபாளையம் மதனசேகர், எழிலரசி, தீபிகா, தீபக், வெங்கடேஸ்வரன், விஷ்ணுபிரியா, காமாட்சி, சுப்பிரமணியன், ஜனனி, செந்தில், வேணி, சதீஷ்குமார், கவின், நவீன், மித்ரன், சூரனூரிலிருந்து, விளமல் கூட்டுறவு நகர், தியாகராஜன், கமலேஷ், கமலப்பிரியா, கங்களாஞ்சேரி, ஜிஆர் நகர், முருகேசன், மைதிலி முருகேசன், இனியா, நன்னிலம் நாராயணன், காரக்குடி கனகவல்லி நாராயணன், அஸ்வினி கல்யாண், சுகன்யா, ராமநாதன், நிலானி, சாய் வெண்பா, ஆதிரா, இனியா, நாகை பாபு, சந்தியா, சித்திரப்பிரியா, செந்தமிழ் பிரியா, உதயசூரியா, இவர்கள் விருப்பமாக வருகிறது கேவி மகாதேவனுடைய இசையில். டி ஆர் மகாலிங்கமும் பி சுசிலாம் இணைந்து பாடியிருக்கும் பாடலின் படம் அபலை அஞ்சுகம்.
6: பிடிக்க

ஆடி மாதத்தின் மிகப்பெரிய ஆச்சரியம் 5 ரூபாய்க்கு சேலை. வம்சா ஆடி சூப்பர் சேல் ஜூலை 5 முதல். சேலைகள் ரெடிமேட் 5 முதல் 50% வரை தள்ளுபடி. அதற்கு மேல் ஸ்பெஷல் ஆஃபராக 5 ரூபாய்க்கு சேலை தராங்க. இந்த ஸ்பெஷல் ஆஃபர் சனி ஞாயிறு தினங்களில் முதல் 100 பில்களுக்கு மட்டுமே. வம்சா மயிலாடுதுறை.

0: வாரியம், நாகை மூராசன்ஸ், நாகப்பட்டினம்.
1: இரவு மலர் நிகழ்ச்சியில் நிறைவாக வருகிறது. செமினார் கோவில் கண் ஸ்ரீ ராமலு, விநாயகா, லட்சுமணன், கபிலன், சுபா, மருவத்தூர், மாதேஸ்வரன், செல்வம், அமுதா, வள்ளி, சதீஷ், சரவணன், சாந்தி, துரை, பூம்புகார், சுந்தரவள்ளி, சங்கரன், செல்வம், திருவாளி, பக்கீர்சாமி, சித்ரா, விஜய், சூர்யா, பாரதி, நெய்தவாசல், பார்த்தசாரதி, செமினார் கோவில் குணசேகர், திலகபதி, ஸ்பொன்சை, ஆறுமுகம், ஜனனி மற்றும் பாளையூர் செல்வராஜ், செல்வி, லட்சுமாங்குடி செல்வராஜ், தங்கவேல், ஜெயலட்சுமி, ராஜேந்திரன், சரண், சித்ரா, சுபஸ்ரீ, ஜெகதீஷ், கௌதம், சிவகுமார், லதா, ராஜேஷ், சச்சிதானந்தம், யோகேஷ், மனோகர், சுதாகர், நன்னிலம் அம்பலவாணன், மல்லிகா, மேகநாதன், திவ்யா, இவர்களின் விருப்பமாக வருகிறது நிறைவாக காவல்காரன் படத்திலிருந்து.
2: காது கொடுத்து கேட்டேன், ஆஹா குவா குவா சத்தம், இனி கணவனுக்கு கிட்டாது அவை குழந்தைக்குத்தான், இனி கணவனுக்கு கிட்டாது அவை குழந்தைக்குத்தான் முத்தம். காது கொடுத்து

குடும்ப பாரம் எனக்கல்லவோ, கொடியிடையின் பாரம் எல்லாம் பத்து மாத கணக்கல்லவோ, மனைவியுடன் குழந்தையையும் ஒருவனாக சுமக்கின்றேன்.

நீங்காத நினைவுகளோடு நிறைவு பெறுகிறது இது இரவும் மலரும். நீங்கள் நாம் இணைந்திருக்கிறோம். இது காரைக்கால் பண்பலை 100.3. காற்றலையில் நாளை நாளை நம் நிலையம் வழங்கும் நிகழ்ச்சிகள் பற்றிய அறிவிப்பு. நான் இல்ஷனைத்தி வழங்குவோர் விருதாச்சலம் ஸ்ரீ ஜெயின் விலலி, காரைக்கால் PSR தங்க மாளிகை. நிகழ்ச்சி நாளை காலை 6 மணிக்கு குரலோசை. தொடர்ந்து நிகழ்ச்சி குறிப்புகள் கேட்கலாம். 6:05 ஆங்கிலத்தில் செய்திகள். டெல்லி அஞ்சல் 6:10 இணைத்தானும் நல்லவை கேட்க. வழங்குகிறார் முனைவர் மு சுதர்சன் அவர்கள். படைப்பு புதுச்சேரி வானொலி நிலையம். 6:15 பக்தி மாலை. 6:35 காரைக்கால் ONGC காவேரி அசட். காரைக்கால் சேகர் டெக்ஸ்டைல்ஸ் அண்ட் நியூ சேகர்ஸின் உள்ளவர்களுக்கு. 6:40 ஸ்ரீ லலிதாம்பார் சித்தா ஃபார்மா விடங்கலூர் எண்ணெய். தஞ்சை உழவன் நாட்டு சர்க்கரை வழங்கும் என் சொல் அமது. வழங்குகிறார் முனைவர் மயிலாடுதுறை முனைவர் மு மீனாட்சி ஜவஹர் அவர்கள். 6:55 காரைக்கால் கமர்சியல் ட்ரேடர்ஸ் கும்பகோணம் ஸ்ரீ வெங்கடேஸ்வரா போட்டோ ஸ்டுடியோ கலர் லேபின் பசுந்தளிர். பங்கேற்கும் சிறுமி எஸ் ரம்யா. நாளை காலை 7 மணிக்கு மயிலாடுதுறை ARC நிலைய சிட்டி அஜிவரசின் மாப்பிள்ளை மன்னார் சாமி விளம்பரதார நிகழ்ச்சி கேட்கலாம். நாளை காலை 7:25 சைபாலின் தகவல் நேரம். 7:30 காரைக்கால் PSR தங்க மாளிகையின் காலை காம்போ. இதில் சேவை செய்தி இடம்பெற கேட்கலாம். 8 மணிக்கு துள்ளி வரும் பாட்டு நிகழ்ச்சியின் முதலில் மயிலாடுதுறை ARC நிலைய சிட்டியார் ஜுவலர்ஸின் தகவல் சுரங்கம் விளம்பரதார நிகழ்ச்சி கேட்கலாம். 8:05 விருதாச்சலம் ஸ்ரீ ஜெயின் ஜுவலரியின் துள்ளி வரும் பாட்டு. 8:30 வைக்கிங் பனியன் பிரீப்ஸின் துள்ளி வரும் பாட்டு ஒளி விழா வரும். நாளை காலை 9 மணிக்கு பாயிண்ட் நிகழ்ச்சியின் முதலில் காரைக்கால் ஜிஎல் மருத்துவமனை திருவாரூர் அருண் என்டர்பிரைசஸின் நலமாய் வாழ நிகழ்ச்சியில் காரைக்கால் ஜிப்மர் மருத்துவக் கல்லூரி

0: எலும்பியல் துறை உதவி பேராசிரியர் மற்றும் எலும்பியல் அறுவை சிகிச்சை நிபுணர் டாக்டர் என் அருள்குமார் அவர்கள் தரும் தகவல்கள் கேட்கலாம். 9:05-9:30 நாகப்பட்டினம் விபிஎன் கண் மருத்துவமனை, திருவாரூர் ஸ்ரீ கிருஷ்ணா ஸ்வீட்ஸ் அண்ட் பேக்கரியின் தேதியும் செய்தியும். 9:35 வன மகோத்சவ வாரம் குறித்த உரை வழங்குகிறார் காரைக்கால் வனங்கள் மற்றும் வனவிலங்கு பாதுகாப்பு வேளாண்மை அலுவலர் வி கே அமீனா பிபி அவர்கள். 9:40 கேட்கலாம். நாளை காலை 10 மணிக்கு சிந்தனை அரங்கம் வேண்டத்தக்கது என்ற தலைப்பில் நேர்கள் தம்முடைய கருத்துக்களை பகிர்ந்து கொள்ளலாம். மற்பகல் 11 மணிக்கு வணக்கம் தோழி மகளிர் நேர்கள் பங்குபெறும் தொலைபேசி வழி நிகழ்ச்சி. பிற்பகல் 12 மணிக்கு எஃப்எம் எக்ஸ்பிரஸ், 12:10 மனதில் நின்றவை நேர்கள் கடிதங்கள் வழியை விரும்பி கேட்ட திரைப்பட பாடல்கள் இடம்பெறும் நிகழ்ச்சி. நேர்களை 12:50 ஜெயங்கொண்டம் ராமு நகை மாளிகை வழங்கும் பசுந்தளிர், பங்கேற்கும் சிறுமி எஸ் ரம்யா. பிற்பகல் 12:55 பன்னிசை, 1 மணிக்கு தேன்மழை, பரவசப்படுத்தும் பாடல்கள் பவனி வரும். 1:55 மெல்லிசை கேட்கலாம். நாளை மதியம் 2 மணிக்கு லஞ்ச் பிரேக்கில் கேள்விக்கு என்ன பதில், 2:30 லஞ்ச் பிரேக் நிகழ்ச்சியில் சங்கீத சாரல். நிகழ்ச்சியில் லால்குடி ஜி கே ஆர் கிருஷ்ணன் மற்றும் லால்குடி விஜயலட்சுமி அவர்களின் வயலின் இசை கேட்கலாம். 3 மணிக்கு விருதாச்சலம் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரியின் எல்எஸ்சி லைக் ஷேர் கமெண்ட். 3:30 காரைக்கால் பிஎஸ்ஆர் தங்க மாளிகையின் எல்எஸ்சி கேட்கலாம், லைக் ஷேர் கமெண்ட். 4 மணிக்கு தேநீர் நேரம், நேர்கள் விருப்ப நேரடி தொலைபேசி வழி நிகழ்ச்சி. 4 மணிக்கு வைக்கிங் பணிகள் பிரீப்ஸின் தேநீர் நேரம். மாலை 5 மணிக்கு நாச்சியார் கோவில் வசந்த மாளிகை கண்ணன் மெட்டல் ஸ்டோரி விளாபரம் நேரம் விளம்பரதார நிகழ்ச்சி. 5:15 காலை ஓசை, 5:30 விளக்கேற்றும் வேலை, 6 மணிக்கு பன்னிசை ஒளி விளாபரம் நேரில். 4:20 நாச்சியார் கோவில் அமிர்தா சூப்பர் ஸ்டோர், மயிலாடுதுறை ஏஆர்சி காமாட்சி ஜுவல்லர்ஸின் என் சொல் அமது வழங்குகிறார் மயிலாடுதுறை முனைவர் மு மீனாக்ஷி ஜவஹர் அவர்கள். 6:25 லைட் ஹவுஸ் கேட்கலாம். 6:40 காரைக்கால் உங்கள் கடை, காரைக்கால் டாக்டர் பாபுராஜேந்தர் மருத்துவமனையின் நலமாய் வாழ நிகழ்ச்சியில் பற்கள் ஈறுகள் மற்றும் வாய்வழி ஆரோக்கியம் தொடர்பான சந்தேகங்களுக்கு விளக்கம் அளிக்கிறார் காரைக்கால் முதுநிலை பல் மருத்துவ நிபுணர் பேராசிரியர் டாக்டர் சி சந்தோஷ்குமார் அவர்கள். 6:45 காரைக்கால் பிஎஸ்ஆர் தங்க மாளிகையின் இசைத்தூரிகை கேட்கலாம். 7:25 காரைக்கால் கேஎம்சி மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை மங்கள்யான் சூப்பர் கோல்டூரத்தின் உழவர்களுக்கான அறிவிப்புகள் கேட்கலாம். 7:30 காரைக்கால் ஓஎன்ஜிசி காவேரி அசட்டின் உழவர் அரங்கம். 8 மணிக்கு விருதாச்சலம் ஸ்ரீ ஜெயின் வலனின் காற்றில் வரும் கானம். 8:30 காரை எக்ஸ்பிரஸ் 100.3. 9 மணிக்கு ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லி அஞ்சல். 9:15 பொன்னியின் செல்வன்கள் கேட்கலாம். இதுவரை கேட்டது காற்றலையின் நாளை நேரில். இன்னும் சில நொடிகள் தொடர்வது ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லியிலிருந்து.
1: This is Akashvani. The news read by Abhineet Shukla. Southwest monsoon has intensified in large parts of the country, bringing widespread rain, thunderstorms, lightning and gusty winds. The India Meteorological Department has said conditions are favorable for its further advance into some parts of Gujarat, remaining parts of Haryana, Punjab and some parts of Rajasthan during the next 4 days. Heavy to very heavy rainfall is predicted over Chhattisgarh, Madhya Pradesh, Rajasthan, Karnataka, Uttarakhand during the day. While scattered rainfall is expected in Delhi, Uttar Pradesh, Punjab and Chandigarh during the next 2 to 3 days. In Maharashtra, heavy monsoon rains continued to affect several parts of the state today, triggering rescue operations and rain-related incidents. The weather office has forecast heavy to very heavy rainfall at many places, with extremely heavy rainfall likely at isolated locations over the next 24 hours. Authorities have advised people to remain alert and avoid venturing into vulnerable areas as the heavy rain is expected to continue. In Gujarat, IMD has forecast heavy rainfall over the next 7 days. A red alert for extremely heavy rainfall tomorrow has been issued for Dang, Navsari, Valsad, Bhavnagar, Amreli, Gir Somnath and Daman and Diu and Dadra and Nagar Haveli tomorrow. Fishermen have been advised not to venture into the sea for the next 5 days. Meanwhile, Delhi NCR witnessed a sudden change in weather this afternoon with moderate rainfall lashing several parts of the region, bringing much-needed relief from the humid weather. Union Minister Jyotiraditya Sindhya and Madhya Pradesh Chief Minister Dr. Mohan Yadav today laid the foundation stone of a defence manufacturing plant in Shivpuri. The plant will be built by the Adani Group with an investment of around 2,500 crore rupees. Speaking on the occasion, Union Minister Sindhya said, a new chapter is being written in Shivpuri's history today.
2: यहाँ केवल मिसाइल का प्रोपेलेंट नहीं
1: नॉट ओनली मिसाइल प्रोपेलेंट बट

அல்லது நீதிபதியிடமிருந்து என்று சொல்லி தெரியாத எண்களிலிருந்து வீடியோ அழைப்புகள் வந்தால் பீதியடைய வேண்டாம். அவர்கள் சைபர் குற்றவாளியாக இருக்கலாம். உடனடியாக 1930 என்ற தேசிய சைபர் உதவி எண்ணில் அவர்களை பற்றி புகார் அளிக்கவும். பொதுமக்கள் நலன் கருதி உள்துறை அமைச்சகத்தால் வெளியிடப்பட்டது.

0: நிகழ்ச்சியில் தொடர்ந்து சோபனா பாடியுள்ள ஸ்ரீ வைத்தியநாத அஷ்டகம்.
1: The number does not exist. Please.